எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: காலை தென்றல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.
2: தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு

0: This is MOP Vaishnav Community Radio, 107.8 FM.
1: ஒரு நாள ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
2: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Shri Shri Thangam.

0: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூனா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லிக் கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்த வர தலைமுறையும் இருக்கும். காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் வியூலா அவங்களோட பிஜி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
1: பிஜி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
2: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
1: கையெல்லாம் ஒண்ணும் கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
2: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
1: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவதானே போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
3: ஏய் ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்னேன் சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
2: சரி மேம், நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
3: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும் இல்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல்ல? ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
2: ஓகே மேம்.
0: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: என்னப்பா என்னாச்சு?
1: டாக்டர் நேற்றுல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர். என்ன டாக்டர் பண்றது?
0: நேத்து என்ன சாப்பிட்ட?
1: தோசை சாப்பிட்டேன்.
0: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
1: இல்ல டாக்டர்.
0: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்படிதான்ப்பா வரும். சரியா?
1: ஓகே டாக்டர்.
0: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
1: ஓகே டாக்டர்.
0: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புன இரும்பும் போது கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்பெல்லாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உங்ககிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சீஃப் அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
1: சரி டாக்டர். நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: அதுக்கப்புறமா ரத்தம் வந்துதான் நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். அங்க டாக்டர் டிடி இன்ஜெக்ஷன் போடுவாரு. அதுக்கும் வலிக்கும் உங்களுக்கு?
4: நாங்க இவங்க போகும்போது ஸ்லிப்பர் போடுங்க போட்டு போறோம்.
3: ரெண்டு பேரும் குட் பாய்ஸ்ல. இனிமேல் ஸ்லிப்பர் போடாம வெளியே விளையாட போக கூடாது.
2: காட்சி நான்கு. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
0: டேய் கொஞ்சம் இருந்தா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் ஆகுது. அந்த மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துருந்தா.
4: அங்கெல்லாம் போக கூடாது. அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும். அது வந்து அங்க நிறைய பேர் நின்னு இருக்காங்க. எல்லாரும் உன்னதானே பாப்பாங்க.
0: அங்க பாரு, பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
4: அவங்க போட்டா அம்மா எல்லாம் சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல.
0: ஆமாண்டா.
4: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வாடா.
0: சரிடா.
5: நேர்களே, இவ்வளவு நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம்தான்.

0: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கேன் அம்மா.
1: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
0: 20 ரூபாமா.
1: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். கட்டணம்னால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம்.
2: சரி, கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
0: இல்லம்மா, ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
1: இல்லம்மா, அதெல்லாம் என் வேண்டாம். என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
0: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா. என்ன பொண்ணா நினைச்சு பரவாயில்லமா, வாங்கிக்கோங்க.
1: இல்லம்மா, வேண்டாம்மா.
0: இல்லம்மா, இருந்தாங்க நீங்க கண்டிப்பா குடிங்க.
1: ஐயோ, என்னமா குடிங்க, கொஞ்சம் சொல்லு. மேலேயே கூட்டிட்ட ஜூஸ்
0: சொல்றேன்.
1: ஐயோ, நான் தான் அப்பவும் வேண்டாம் சொன்னேன்ல. இப்ப பாரு, மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
0: நான் தொடச்சு விட்டுறேன்மா.
1: பரவாயில்லமா, ரொம்ப நன்றி. நான் தொடச்சுட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
0: ஏமா, போகலாமா? படம் எந்திரிச்சுட்டாங்க, கீழே விழுந்திருக்கோம். என்ன எடுத்துட்டு போக வேண்டியதான்.
1: போகலாம் கண்ணு. என்னமா, என் புது நகை எப்படி இருக்கு? சொல்லவே மாட்டேங்கிற.
0: என்ன நகைமா?
1: ஐயோ, என் நகையெல்லாம் காணம்மா. போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணிய வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்ட் ஆன விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் மாதிரி நம்ம கஷ்டப்பட்டோம். ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னையில வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட்

0: எவ்ரிபடி, நான் தான் உங்க கடைசி பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க MOP சமுதாயம்.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அடுத்த நிகழ்ச்சி அல்ல அல்ல புதையல். வாழ்க்கை எனும் சொல் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமேதான் அதன் பொருள் புரியும். இதைய சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. இந்த குறளை வாழ்க்கையில பின்பற்றினா ஒரு மனிதன் முழுமையா இருக்கலாம்.
2: வணக்கம். இன்று திருக்குறளுடைய 5வது அதிகாரமான இல்வாழ்க்கை, அந்த அதிகாரத்துல வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த அதிகார தலைப்பு பார்த்தோம் என்று சொன்னா கூட வள்ளுவர் வந்து அதை கூட யோசிச்சுதான் வச்சிருக்காரு. முதல்ல சொன்ன அதிகாரத்துக்கும் அடுத்து வர அதிகாரத்துக்கும் தொடர்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்கின்றோம். ஏன்னா போன அதிகாரத்தில் வந்து அரண் வலியுறுத்தல் என்று சொன்னார். அப்போ இங்க நியாயமாக உதவி செய்து தர்மத்தோடு ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் என்பதை பற்றி வள்ளுவர் வற்புறுத்தினார். அப்போ இதையெல்லாம் நம்ம பெரும்பாலும் எதில் சொல்லணும்னு பார்க்கும்போது இல்லறம் என்று சொல்கின்றோம். இல் என்று சொல்லும்போது வீடு என்று பார்க்கின்றோம். அறம் என்று சொல்லும்போது இல்லம் பிளஸ் அறம் சேர்ந்து இல் பிளஸ் அறம் இல்லறம் என்று நம்ம சொல்லுகின்றோம். அப்போ அந்த வாழ்க்கையில ஒருவர் எப்படி தர்மத்தோடு வாழ வேண்டும், ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் என்பதை சொல்கின்றார். அப்போ பொதுவான அறத்தை சொல்லிவிட்டு சிறப்பாக ஒரு கிரகஸ்தன் என்று நம்ம சொல்லக்கூடிய, இல்லைனா திருமணம் செய்து கொண்டு கணவன் மனைவியாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும், எப்படி அது அமைய வேண்டும் என்பது பற்றி பொதுவான கருத்துக்களை இந்த அதிகாரத்தில் வள்ளுவர் சொல்ல போகின்றார். அப்போ நம்ம பார்க்கின்றோம், தமிழ் மொழி ஒன்றில் தான் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் உண்மையிலேயே விழப்பாகவும் இருக்கிறது, பெருமையாகவும் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் உலக மொழிகளில் எந்த மொழி நம்ம பார்த்தாலும் எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் சொல்லியிருக்காங்க, வாழ்க்கைக்கு இலக்கணம் சொல்லலை. இலக்கியங்கள் கூட நம்ம பார்த்தோம்னா காதலை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது, இல்லை என்று சொன்னால் பக்தியை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது, இல்லை சமுதாயத்தை பற்றி சில செய்திகள் சொல்லப்படக்கூடிய இலக்கியங்கள், இல்லை அரசர்களை பற்றி எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது என்று நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த அளவுக்கு நுட்பமாக எப்படி எப்படி ஒவ்வொருத்தருடைய கடமைகள் டியூட்டிஸ், ஒவ்வொருத்தருடைய டியூட்டி என்ன, ஒரு துறவி என்று சொன்னால் எப்படி இருக்கணும், இல்லை ஒரு இல்வாழ்க்கையில் இருக்கிறவன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், மகன் எப்படி இருக்கணும், இப்படி ஒவ்வொருத்தருடைய கடமைகளையும் சொல்லி கொடுக்கக்கூடிய, அதனுடைய வேல்யூஸை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு இலக்கியம் தமிழ் மொழியில் மட்டும்தாங்க இருக்கு. அதை நினைச்சு நம்ம எல்லாருமே பெருமைப்படலாம், கர்வப்படலாம், ரொம்ப மகிழ்ச்சியும் அடையலாம். ஏன்னு சொன்னால் இது உண்மை. எப்படி பாரதி சொன்ன மாதிரி, யாமறிந்த மொழிகளிலேன்னு சொன்ன மாதிரி, தமிழ் மொழியில் பார்க்கும்போது தான் நம்ம பார்க்குறோம். இப்படி ஒரு கணவன் மனைவியாக சேர்ந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு புலவர் 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே பாடிட்டு போயிருக்காரு, சொல்லிட்டு போயிருக்காரு, எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அது இன்றைக்கும் நமக்கு பொருத்தமாக இருக்கிறது என்று சொன்னால் இதை விட ஒரு மொழிக்கு, இல்லை அந்த மொழியை பேசுகின்ற நமக்கு வேற என்ன பெருமை இருக்க முடியும். அதனால தான் வள்ளுவனை போல் என்று இங்கே பாரதி பாடுகிறான்னு பார்க்குறோம். அப்போ அந்த அறம் பற்றியெல்லாம் சொன்ன, இனி அடுத்தது இல்லறம். அந்த இல்லத்தில் இருந்து, மனையில் இருந்து, வீட்டில் இருந்து வாழக்கூடிய வாழ்க்கை, கணவனும் மனைவியுமாக வாழக்கூடிய வாழ்க்கை எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை பற்றி சொல்கின்றார். அது என்ன என்பதை பற்றி, ஏன்னா வள்ளுவர் எப்பவுமே 2 குறளில் அது என்னங்கிறத டிஃபைன் பண்ணுவார், விளக்குவார். அப்புறம் அதனுடைய சிறப்புகள் சொல்லுவார். அதுக்கப்புறம் இதுதான் பாது, நீ இப்படிதான் செய்ய வேண்டும், இது செய்யலைன்னா இதை விட சிறந்தது வேற கிடையாது என்று சொல்வார். அப்போ அந்த தன்மையில் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இப்போ முதல் குறளை பார்க்கலாம். இல் வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல் ஆற்றின் நின்ற துணை. இப்போ நான் சொன்ன மாதிரி இல் வாழ்க்கை என்று சொன்னால் என்ன, அதை முதல்ல விளக்குகின்றார். இல் வாழ்வான், அதாவது இல்லறத்தை மேற்கொண்டவன், திருமணம் செய்து கொண்டு மன வாழ்க்கை வாழக்கூடியவன், மனைவியோடு

சேர்ந்து வாழக்கூடியவன் இல்வாழ்வான் என்பான். இப்படி மனையிலே இருந்து மனைவியோடு வாழ்க்கை நடத்தக்கூடியவன் என்பவன் இயல்புடைய மூவர்க்கும் நல் ஆற்றின் நின்ற துணை. இயல்புடைய மூவர்க்கும் ஏனென்று சொன்னால் நம்ம பார்க்குறோம் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய வாழ்க்கையை வந்து இப்படி பிரம்மச்சாரியம் என்று பார்க்கின்றோம், அதுக்கப்புறம் இல்லறம் என்று பார்க்கின்றோம், அப்புறம் வந்து வனப்பிரஸ்தம் என்று சொல்கின்றோம், அப்புறம் துறவரம் என்று சொல்கின்றோம். அப்போ இதில் இந்த இல்வாழ்க்கையில் வாழக்கூடியவன் தான் மற்ற மூன்று பேர்களுக்கும் ஆதரவாக இருக்கின்றான், உறுதுணையாக இருக்கின்றான். ஏனென்று சொன்னால் பிரம்மச்சாரியம் என்று சொல்வதை கடைபிடிக்கும் போது நாம் பார்க்கின்றோம் வீட்டில் இருக்கோம், ஏன்னா நம்முடைய பிள்ளைகள் தான் அந்த வாழ்க்கையை வாழ்கின்றார்கள். அப்போ அவர்களுக்கு துணையாக உதவியாக அந்த அப்பாவும் அம்மாவும் தான் இருக்காங்க, இல்லறத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தான் இருக்காங்க. வயதான பின்பு இல்லறத்தை எல்லாம் முடித்துவிட்டு இல்லற கடமைகள் எல்லாம் முடித்துவிட்டு கணவனும் மனைவியுமாக அந்த காட்டிலே போய் வாழப் போகிறார்கள் என்று சொன்னால், அந்த காட்டில் வாழும்போது கூட இந்த இல்லறத்தில் இருந்து கிடைத்த அந்த பொருள் வசதி சிறப்பு எல்லாம் வைத்து கொண்டு தான் அதை முடித்த பின்பு தான் அந்த கடமையை செய்கிறோம். நான்காவதாக வரக்கூடிய துறவி. துறவிக்கு ஆதரவாக இருப்பது யார் என்று சொன்னால், இப்படி வீடுகளிலே வாழக்கூடியவர்கள் தான் அந்த துறவிகளை வரவேற்று அவர்களுக்கு உணவெல்லாம் கொடுத்து துணிமணிகள் எல்லாம் கொடுத்து என்ன தேவையோ அந்த தேவையெல்லாம் பூர்த்தி செய்து அவர்களை ஆதரவு செய்கின்றார்கள். அப்போ இந்த மூன்று பேரும் தங்களுடைய கடமையை செய்ய வேண்டும், இந்த மூன்று பேரும் தங்களுடைய ஒழுக்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் யார் இருந்தால் அது முடியும் என்று சொன்னால், கொஞ்சம் பேர் இல்லற வாழ்க்கை வாழ்ந்தால் தான் முடியும். எல்லாரும் பிரம்மச்சாரி ஆனாலும் முடியாது, எல்லாரும் காட்டுக்கு போய் தவம் செய்தால் முடியாது, எல்லாரும் துறவியாகி விட்டாலும் முடியாது. அப்போ கொஞ்சம் பேர் இந்த கடமையை மேற்கொள்ள வேண்டும். இந்த கடமையை மேற்கொள்கின்றவர்கள் தான் இந்த மூன்று பேர்களுக்கும் உரு துணையாக அடிப்படையாக இருக்கிறார்கள் என்று இல்லறத்தினுடைய சிறப்பை பெருமையை மேன்மையை இங்கே வள்ளுவர் நமக்கு புரிய வைக்கின்றார். அதனால தான் அவர் சொல்கின்றார் இல் வாழ்வான். இல் என்று சொல்லும் போது நம்ம பார்க்குறோம் வீடு, நம்முடைய இருப்பிடம், நம்முடைய மனை என்று சொல்லும் போது நம்முடைய ஹவுஸ், நம்முடைய ஹோம் என்று சொல்கின்றோமே, அந்த இல்லத்திலே இருந்து இல்லறம் நடத்தக்கூடியவன், ஏன்னா நல்லறம் செய்யக்கூடியவன், ஒழுங்காக மனைவியோடு அந்த கணவன் மனைவியாக இரண்டு பேரும் அன்போடு சேர்ந்து நடக்கும்போது தான் அது நல்லறம். இல்லை என்று சொன்னால் அது நல்லறம் இல்லை, அதற்கு எதிரானதாக இருக்கிறது. அப்போ தன் கடமையை சரியாக நடத்துகின்றான் என்று சொன்னால் பிள்ளைகள் எல்லாம் ஒழுங்காக பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கின்றார்கள். அவனுடைய பெற்றோர்கள் எல்லாம் சிறப்பாக காடுகளை போய் இந்த காட்டில் போகணும்னு இல்லை, வீட்டில் இருந்து கூட தவ வாழ்க்கையை செய்யலாம். ஏன்னா பெற்றோர்கள் வந்து வீட்டை பற்றி கவலைப்படாமல் இருக்க முடியும். மகன் தன் கடமையை சரியாக செய்கிறான், அவனுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டோம், இனிமேல் வீட்டை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் என்று அவர்கள் நினைத்தார்கள் என்று சொன்னான். ஏன்னா இன்னைக்கு யாரும் காட்டில் போய் தவம்லாம் இருந்து செய்வதில்லை. அப்போ பெற்றோர்கள் வந்து வீட்டிலேயே இருந்து முதியோர் இல்லத்துக்கெல்லாம் அனுப்பாமல் வீட்டிலேயே இருந்து வீட்டை பற்றிய கவலைகள் இல்லாமல் தவம் செய்கின்றார்கள், இறைவனை பற்றி நினைக்கின்றார்கள், இறைவனை வழிபாடு செய்கின்றார்கள், நல்ல நூல்களை படிக்கின்றார்கள், நிம்மதியாக இருக்கின்றார்கள், பற்று இல்லாமல் இருக்கின்றார்கள், எந்த கவலையும் இல்லாமல் இருக்கின்றார்கள். நான்காவதாக வரும்போது மனம் பக்குவப்பட்ட நிலை. துறவிகளாக இருக்கலாம், இல்லை அந்த மனம் கொண்டு எல்லாவற்றையும் துறந்த ஒரு நிலையில் நம்ம சொல்கிறோமே ஒரு மெச்சூரிட்டி அது வந்து விட்டது என்று சொன்னால் நம்மை மறு உலக வாழ்க்கைக்கு தயார் செய்து கொள்ளக்கூடிய நிலை, அதைத்தான் நாம் இங்கே துறவரம் என்று சொல்கின்றோம். அப்போ சன்னியாசி என்று சொல்லும்போது துறவி என்று சொல்லும்போது இந்த பந்தம் பாசம் எல்லாவற்றையும் துறந்தவர்கள். ஏனென்று சொன்னால் நம்ம பல நேரங்களில் பார்க்குறோம் நம்ம இறைவனை வணங்கி கொண்டு இருக்கும்போது திடீரென்று காலிங் பெல்ல யாராவது அடிக்கலாம், உடனே நம்முடைய கவனம் சிதறுகின்றது. இல்லை நம்ம கிட்ட வந்து ஒரு வேற யாராவது பேச்சு கொடுக்கலாம். அப்போ இது வந்து சாதாரண மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய சஞ்சலங்கள், ஆனால் துறந்தவர்களுக்கு அதெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்தவில்லை. அப்படி இல்லறத்திலேயே இருந்து கொண்டு துறவியாக வாழக்கூடிய பக்குவத்தை அடைவதற்கு நல்லறம் செய்யக்கூடிய இல்லறம் வாழக்கூடியவர்கள் இருந்தால் தான் முடியும். அப்போ இந்த இல்லறத்தை வாழக்கூடியவன்
இந்த மூவருக்கும் துணையாக இருக்கின்றான். இல் வாழ்வான் என்பான் இயல்புடைய இயல்பு என்று சொல்லும் போது முதல்ல பிரம்மச்சாரியம் வருகின்றது, அதுக்கு அடுத்தது இல்லறம் வருகின்றது, அதுக்கு அடுத்தது அந்த தவ வாழ்க்கை வருகின்றது, அதற்கடுத்தது துறவி வாழ்க்கை வருகிறது. அப்படி இயல்பாக வாழக்கூடிய இந்த மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை அவர்கள் சரிநாறு என்று சொல்லும் போது இங்க வழி நல்லாற்றின் நல்ல வழியிலே அவர்கள் செல்வதற்கு இந்த இல்லறத்தில் இருக்கக்கூடியவன் துணையாக இருக்கின்றான். ஏனென்று சொன்னா, நான் சொன்னேன், இல்லறத்தை சரியாக நடத்தும் போதுதான் பிரம்மச்சாரியத்தை சரியாக பின்பற்ற முடியும், தவ வாழ்க்கையை சரியாக பின்பற்ற முடியும், துறவரத்தை சரியாக பின்பற்ற முடியும். அப்போ அந்த முறையில் இல்லறம்தான் மற்ற மூன்று ஒழுக்கத்தையும் பின்பற்றுவதற்கு உதவியாக இருக்கிறது, துணையாக இருக்கிறது என்று இங்கே வள்ளுவர் சொல்கின்றார். நன்றி. நாளை அடுத்த குரலை பார்ப்போம்.

0: That was Ganesha Pancharatnam.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கிறோம்.

0: 7 പുലി 8. வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். நீங்க நான் கேட்டுக்கொண்டு இருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க சங்கீதா. இப்பெல்லாம் நம்ம பேப்பர் பார்த்தாலும் சரி, நியூஸ் கேட்டாலும் சரி, கொலை, கொள்ளை, தீவிரவாதம் சொல்லிட்டு நிறைய கெட்ட கெட்ட செய்திகள் தான் கேட்டுட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் நம்ம என்னைக்காச்சும் சிந்திச்சு பார்த்திருக்கோமா? அதை விட்டுட்டு இது கலிகாலம், இந்த உலகமே சரியில்லை, நம்ம குறப்பட்டிருக்கோம் வச்சு என்னைக்காவது இதெல்லாம் எதனால நடக்குது அப்படின்னு சிந்திச்சிருக்கோமா? என்ன நேர்களே, எங்களை சொல்றியே சங்கீதா, நீ எதுக்காச்சும் சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா அப்படின்னு என்ன கேக்குறீங்களா? அதை பத்தி தான் நேர்களே இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில சொல்ல வந்திருக்கேன். நம்ம பெரியவங்க எல்லாம் அடிக்கடி சில வார்த்தைகள் சொல்லிட்டு இருப்பாங்க, எங்க காலம் மாதிரி இந்த காலம் இல்ல, இந்த காலத்துல நிறைய கெட்ட கெட்ட விஷயங்கள் நடக்குது, கெட்ட கெட்ட செய்திகள் நாங்க கேட்டுட்டு இருக்கோம், எங்க காலத்துல எல்லாம் இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம கேட்டு கண்டு காணாம இருந்திருப்போம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அந்த காலம் என்ன, இந்த காலம் என்ன? அந்த காலத்துல இருந்தா மனிதர்கள் இருந்தாங்க, இந்த காலத்துல இருந்தா மனிதர்கள் இருக்காங்க, இதுக்கெல்லாம் என்ன டிஃபரன்ஸ்? அவங்க என்ன அந்த காலம் இந்த காலம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். கண்டிப்பா ஒரு மாறுபாடு இருக்கு நேயர்களே, அதுதான் குடும்பம். என்ன நேயர்களே, ஃபர்ஸ்ட் அவ கொலை கொலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, இப்ப குடும்பம் சொல்றா, இது ரெண்டுத்துக்கும் என்ன லிங்க் அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? ஒரு பாட்டு நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன் நேயர்களே, அதாவது எல்லா குழந்தையும் நல்ல குழந்தைதான், இந்த மண்ணில் பிறக்கையிலே அவர்கள் நல்லவராவதும் தீயவராவதும் பெற்றோர் வளர்க்கையிலே அப்படின்ற பாட்டை நம்ம எல்லாருமே வந்து கேட்டிருக்கோம். ஆமாங்க, இந்த உலகத்துல பிறக்கிற குழந்தைகள் எல்லாமே ஒரே மாதிரி அழுதுட்டு தானே பிறக்குது. நல்ல குழந்தைலாம் சிரிச்சுட்டு பிறக்குது, கெட்ட குழந்தைலாம் அழுதுட்டு பிறக்குதுன்னு ஏதாவது ஒரு மாறுபாடு இருக்கா என்ன? எல்லாருமே ஒரே மாதிரி தான் பிறக்கிறோம். ஆனா சில குழந்தைகள் வந்து நல்லா பெரிய ஆளாகி டாக்டர், இன்ஜினியர்னு ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றாங்க. சில குழந்தைகள் வந்து தீய வழியில சென்று திருடர்கள், தீவிரவாதிகள்னு கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் கேட்டா, குடும்பம் தாங்க. அவங்க வளர்ற குடும்ப சூழ்நிலை காரணமாகத்தான் இவங்க இது மாதிரி எல்லாம் ஆகுறாங்க. அவர்களுடைய குடும்பத்துல இருக்கவங்க வந்து பொறுப்பா இல்லாத காரணத்தாலும், கடமைய சரிவர செய்யாத காரணத்தாலும் தான் அவங்க இது மாதிரி தீய பழக்க வழக்கங்களுக்கு தள்ளப்படுறாங்க. நேயர்களை இந்த வார்த்தையை கவனிக்கணும், அவங்க தானாவே செய்யல. இது மாதிரி குடும்பத்துல பொறுப்புகள் சரிவர செய்யாத காரணத்தால் தான் இவங்க தீய பழக்க வழக்கங்களுக்கு தள்ளப்படுறாங்க. இந்த பிரச்சனை ஹை சொசைட்டி லோ சொசைட்டின்னு சொல்லப்படுற பணக்காரர்களுக்கும் சரி, ஏழைகளுக்கும் சரி, ரெண்டு பேருக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கு. உங்களுக்கு நல்லா புரியற மாதிரியே சொல்ற நேர்களை, இப்ப நான் ஃபர்ஸ்ட் குடும்பத்தை பத்தி சொன்னேன். குடும்பத்துல இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனால நாட்டுல நடக்கிற தீவிரவாதம், திருட்டு, இதுக்கும் என்ன கனெக்ஷன் நீங்க கேட்கலாம். ஒரு குடும்பத்துல எல்லாருமே பொறுப்புணர்ச்சியா தன்னுடைய கடமைய சரிவர செய்தா அந்த குடும்பம் கண்டிப்பா நல்லா இருக்கும். ஒரு குடும்பம் நல்லா இருந்தா பக்கத்துல இருக்க குடும்பம் அந்த குடும்பத்தை பார்த்து நம்மளும் நல்லபடியா இருக்கணும்னு நினைப்பாங்க. அது மாதிரி ஒரு தெருவுல எல்லா குடும்பமும் அது மாதிரி தன்னுடைய கடமைகளை சரிவர செய்தா, அந்த தெருவுல இருக்க எல்லா குடும்பமும் சேர்ந்தா அந்த தெருவே தன்னுடைய பொறுப்பையும் கடமையும் சரிவர செய்யும். அந்த தெரு ஒழுங்கா சேர்ந்தா அந்த ஏரியால இருக்க எல்லாருமே ஒழுங்கா இருப்பாங்க. அந்த ஏரியா ஒழுங்கா இருந்தா அந்த டிஸ்ட்ரிக்ட் ஒழுங்கா இருக்கும், அந்த டிஸ்ட்ரிக்ட் ஒழுங்கா இருந்தா ஸ்டேட் ஒழுங்கா இருக்கும். ஸ்டேட்ன்றது கண்ட்ரி அப்படின்னு உலகம் முழுவதுமே வந்து அமைதியான சூழ்நிலையா இருக்கும் நேர்களை. ஆகவே எப்படி ஒரு பொருள் தயாரிக்கணும்னா, ஒரு சின்ன பொருளான அணுல இருந்து தான் ஒரு பொருள் தயாரிக்க முடியும். அதே போல ஒரு உலகம் அமைதியா இருக்கணும்னா, குடும்பம் அமைதியான சூழ்நிலையா கடைபிடிச்சாதான் இந்த உலகம் அமைதியா இருக்கும். இது மாதிரி குடும்பத்துல உள்ளவங்க தன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் ஒழுங்கா செய்யாததுனால நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. அதுல ஒரு சின்ன விஷயத்தை தான் நாங்க உங்களுக்கு ஒரு சிறு நாடக வடிவில் காட்சிப்படுத்தலாம்னு நினைக்கிறோம். எங்க நாடகத்துடைய பெயர் கபாலியின் மனமாற்றம். எங்க நாடகத்துல நடிக்கிறதுக்காக 4 பேர் வந்து ஸ்டூடியோக்கு வந்திருக்காங்க. கபாலியா நடிக்க துர்கா வந்திருக்காங்க. வணக்கம் துர்கா.
1: வணக்கம்.
0: முனியம்மாவா நடிக்க பிரியா வந்திருக்காங்க. வணக்கம் பிரியா.
2: வணக்கம்.
0: இவர்கள் ரெண்டு பேரும் வந்து கணவன் மனைவி. இவர்களுடைய மகளா சஞ்சீவி வந்திருக்காங்க.
3: வணக்கம்.
0: சஞ்சீவியோட தோழியா திவ்யா நடிக்க வந்திருக்காங்க.
4: வணக்கம்.
0: என்ன நேயர்களே, எங்க நாடகத்துடைய பெயர் கேட்ட பிறகு கபாலியின் மனமாற்றமா, கபாலி என்ன மனமாற்றம் அடைந்தாரு, அவருக்கு ஏன் மனமாற்றம் சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள் உங்க மனசுல ஓடிட்டு இருக்கும். சரி நேயர்களே, இப்ப நம்ம நாடகத்துக்கு போகலாமா? கபாலி வந்து தன்னுடைய பொண்ணு எந்த காலேஜ்ல படிக்கிறா, எந்த கிளாஸ் படிக்கிறா கூட தெரியாது. ஆனா எந்த பார்ல டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க, எங்க விலை கம்மியா இருக்கும் தெரியற ஒரு கேரக்டர். முனியம்மா தன்னுடைய ஊதாரிக்கு தனமான கணவனை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியாம வீட்டு வேலை செய்து கஷ்டப்பட்டு தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்துற ஒரு சராசரி குடும்ப பெண். சஞ்சீவி சிறு வயதுல இருந்தே தன்னுடைய தாய் தந்தைக்காக தன்னுடைய சந்தோஷத்தை தாகம் செய்யற ஒரு மகள். திவ்யா தன்னுடைய ஃப்ரெண்ட் நல்லா இருந்தாலும் அது கெடுக்கிறதுக்குனே கூட சுத்துற ஒரு தோழி. சரி நேர்களே, இப்ப நம்ம நாடகத்துக்கு போகலாம். காட்சி ஒன்று. கபாலியும் முனியம்மாவும் வீட்டில் உரையாடி கொள்கிறார்கள்.
1: கடவுளே, வீட்டுல அரிசி பருப்பு எதுவுமே இல்ல. பொண்ணுக்கு வேற அடுத்த வாரம் ஃபீஸ் கட்டணும். இந்த மனுஷன் என்னடா பொறுப்பே இல்லாம குடிச்சிட்டு சுத்திட்டு இருக்காரு. மத்த குடும்பத்துல அப்பாக்கள் எல்லாம் எவ்வளவு பொறுப்பா இருக்காங்க, நான் ஒரே ஆளா எவ்வளவு பிரச்சனையை தான் சமாளிக்கிறதோ.
2: ஏ எங்கடி இருக்க, என்னடி பண்ற, காலங்கத்தால புலம்பிட்டே இருக்க, எங்கடி காசு வச்சிருக்க, குளுடி கையெல்லாம் நமனமன் இருக்கு, கடைக்கு போனோம்.
1: ஏங்க இப்படி இருக்கீங்க, கை கால் இல்லாதவெல்லாம் வேலைக்கு போறா, உங்களுக்கு என்ன குறைச்சல், நீங்களும் வேலைக்கு போக மாட்டீங்க, என்கிட்டே இருக்க காசெல்லாம் வாங்கிட்டு செலவுக்கு கூட நான் இப்ப காசு இல்லாம உட்காந்துட்டு இருக்கேன். நமக்கு கல்யாண வயசுல பொண்ணு இருக்கு, அது கொஞ்சம் யோசிச்சு பார்த்து கொஞ்சமாவது பொறுப்பா நடந்துக்கோங்க.
2: எல்லாம் என் பொண்ணு பாத்துப்பான், நீ காச குடுடி.
0: காட்சி ரெண்டு. திவ்யாவும் சஞ்சீவியும் கல்லூரியில் உரையாடி கொள்கிறார்கள்.
4: ஹாய் திவ்யா.
5: ஹாய் சஞ்சீவி. அப்புறம் ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டியா நீ?
4: கட்டணும்டி, அம்மா கிட்ட இப்பதாண்டி சொல்லிருக்கான், அம்மா ரெண்டு நாள்ல ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொன்னாங்கடி. நீ என்ன ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டியாடி?
5: எனக்கு ஒன்றும் ஃபீஸ் கட்டுறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, அது என்ன ஒரு 20-30,000 தானே ஆக போகுது. எங்களுக்கு இருக்க வசதி எல்லாம் அதை மாதிரி எத்தனை பேர் வேணா ஃபீஸ் கட்டலாம். நான் போன வாரமே கட்டிட்டேன், நீ ஒன்றும் கட்டலையா?
4: சொல்லிருக்கேன்டி, அம்மா கட்டிடுவாங்கடி, நாளைக்கு தருவாங்க, நான் கட்டிடுறேன்டி.
5: இப்படிதானே இப்படி ஃபீஸ் கட்டாமலாம் இருக்கியோ? எனக்குலாம் அப்படி இருந்தா அசிங்கமா இருக்கும், பேர்லாம் நோட்டீஸ் போர்ட்லாம் வரும், ஐயோ அதெல்லாம் ரொம்ப அவமானம். என்னமோ போ.
4: ஓகே விடுடி. என்ன ட்ரெஸ்லாம், உன் ட்ரெஸ்லாம் புதுசா இருக்கு, கம்பல்லாம் புதுசா இருக்கு, எங்கனாச்சும் வெளில போயிட்டு வந்தியா என்ன?
5: ஆமா ஆமா, நான் வந்துட்டு சொல்லவே மறந்துட்டேன். நான் எங்க அம்மா எங்க அப்பா எல்லாம் பெரிய ஷாப்பிங் மால் போயிருந்தோம். இந்த ட்ரெஸ் இந்த கம்பல்லாம் நாங்க அங்கதான் வாங்கினோம். சினிமா எல்லாம் போய் பார்த்துட்டு ஜாலியா இருந்தோம். இந்த கம்பல் நல்லா இருக்கு பத்தியா, இதெல்லாம் வந்து நியூ மாடல், யாருக்குமே கிடைக்காது என்ன தவிர, தெரியுமா? இந்த ட்ரெஸ் வெறும் 10,000 ரூபாய் தான். இந்த மாதிரி நிறைய ட்ரெஸ் எங்க அப்பா வாங்கி கொடுத்துருக்காரு, நல்லா இருக்குல்ல எனக்கு?
4: சூப்பரா இருக்கடி, உனக்கு நல்லா இருக்கடி, நீ ரொம்ப லக்கி கேள்றி.
5: போதும் போதும், என்னை பத்தியே எதிர்க்க பெருமையா பேசாது, எனக்கு தெரியும் இதெல்லாம் அழகா இருக்குன்னு. சரி, அதுக்கப்புறம் டூருக்கு நீ வரந்தானே ரெடி பண்ணிக்கோ, நிறைய காசு எடுத்துட்டு வா, நம்ம ஜாலியா சுத்தணும். அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் நல்லா பேக் பண்ணிக்கோ, எல்லாமே காஸ்ட்லி ட்ரெஸ்ஸா பேக் பண்ணிட்டு வா, ஏன்னா நான் நல்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரணும். என் பக்கத்துல நீ போட்டோக்கெல்லாம் நிக்கும் போது அப்படிலாம் இருந்தா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, புரிஞ்சுதா சொன்னது?
4: என்னைக்கு டூரு?
5: டூராதோ இந்த வாரம் லாஸ்ட் ஃப்ரைடே போறமே, உனக்கு தெரியாதா என்ன?
4: தெரியும், அம்மா கிட்ட சொல்லிருக்கேன்டி, எனக்கு அன்னைக்கு வெள்ளிக்கம் வர ஒரு இம்பார்ட்டன்டான வேலை இருக்குடி.
5: அப்ப நீ வரலையா?
4: முடிஞ்சா வரேன்டி.
5: ஆமா, என்னமோ வேலை வேலைன்ற, நீ பேசுறத பார்த்தா வேலை இருக்க மாதிரி தெரியல, காசு இல்லாத மாதிரிதான் தெரியுது. ஆமா ஆமா, உன்கிட்ட ஃபீஸ் கட்டவே காசு இல்லையா, இதுல டூருக்கு வரதுக்கா காசு, என்ன பண்றது? சரி ஓகே பரவாயில்ல விடு, என் அளவுக்குலாம் உனக்கு வசதி இல்லைன்றதுக்காக நான் என்ன பண்ண முடியும். சரி ஓகே பாய்.
4: ஓகேடி பாய்டி. பாரு திவ்யாலாம் எவ்வளோ ஜாலியாக இருக்கா, அவ ஃப்ரெண்ட்ஸோட டூருக்கெலாம் போகிறான், பட் அவள் ஃபேமிலி இருக்கிற மாதிரி எங்கள் ஃபேமிலிலாம் இருக்க முடியாது. என்ன பண்ணுறது, அப்பா பொறுப்பு இல்லாமல் இருந்தால் நான் இப்படி தான் இருக்க முடியும், அப்பாவுக்கு எப்போ தான் பொறுப்பு வருமோ, அம்மா வேற கஷ்டப்படுறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல.
0: காட்சி மூன்று. வீட்டில் கபாலி முனியம்மா சஞ்சீவி உரையாடி கொள்கிறார்கள்.
1: ஏ சஞ்சு, என்னடி எப்ப பார்த்தாலும் போனை நோண்டிட்டே இருக்க, அடிக்கடி ஏதோ ஒர்க்குன்னு வேற வெளியே போயிடுற, உன்னை கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டியாடி. உன்னை படிக்க வைக்க நான் எத்தனை வீட்டுல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிக்கிறேன்னு தெரியுமா? எல்லாம் உங்க அப்பாவை சொல்லணும், அவர் சரியா இருந்தா நீ சரியா இருப்ப.
4: என்னம்மா இப்படி சொல்ற, காலேஜ்ல வேற நிறைய ஒர்க் இருக்குமா, ஸ்காலர்ஷிப் ஒர்க்குக்காக வேற தெரிஞ்சுக்கிட்டு இருக்கம்மா, என்னை பார்த்து இப்படி சொல்றியம்மா?
1: என்னமோ, நீ அது பொறுப்பா இருடி, நீ தான் குடும்பத்தை குடும்ப பாரத்தை சுமக்கணும்.
2: ஏய் என்னடி பேசிட்டு இருக்கீங்க, சாப்பாடு போடுடி, பசிக்குது, கடைக்கு போகணும். நீ காசு கொடுடி, கடை வேற மூடிடுவான், டைம் ஆயிடுச்சு.
1: உங்களுக்கு இதே தான் வேலையா? நீங்க எப்பதான் திருந்துவீங்களோ அந்த கடவுள் தான் உங்களை மாத்தணும்.
2: சரி நான் வரட்டுமா?
5: ஏ சஞ்சு போய் கடைக்கு போயிட்டு என்ன வாங்கிட்டு வாடி.
4: ஓகேம்மா.
0: காட்சி நான்கு. கடை தெருவில் தோழிகள் திவ்யாவும் சஞ்சீவியும் உரையாடி கொள்கிறார்கள். அதை கேட்கும் கபாலி.
4: என்ன திவ்யா இந்த பக்கம் காலேஜுக்கு வேற வரல, எங்க போன?
5: ஏ ஆனா என் பாய் ஃப்ரெண்டோட படத்துக்கு வந்திருக்கேன், அதான் இந்த பக்கம்.
4: சரிடி, வீட்ல என்ன சொன்னி?
5: இதெல்லாம் சாதாரண விஷயம், நான் எவ்வளவு போய் சொல்லி சுத்திட்டு இருக்கேன், எங்கன்னா சொல்லிட்டு போக வேண்டிதான், அதெல்லாம் சாதாரண விஷயம். அதுக்கப்புறம் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். அன்னைக்கு ஒரு
4: என்னடி
5: அன்னைக்கு ஏதோ ஒரு பையனை பார்த்தேன், அவன் என்ன ப்ரப்போஸ் பண்ண வந்தான், என் கேரக்டருக்கு ஏத்த மாதிரி இருக்கான் அப்படி இப்படின்னு என்னமோ சொன்ன, என்னாச்சு அந்த கதை?
4: ஆமாண்டி சொன்னேன், பையன் நல்ல பையன்தான் என், பட் என்ன பண்றது என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன் வேற, அம்மா வேற கஷ்டப்படுறாங்க, இப்போ வந்து லவ் இவன் போய் சுத்திட்டு இருக்க முடியுமா, அப்பா வேற பொறுப்பு இல்லாம இருக்காங்க, என்ன பண்றதுன்னே தெரியல.
5: சும்மா ஃபேமிலி ஃபேமிலின்னு ஃபேமிலியை கட்டிக்கிட்டே இருச்சா, என்ன மாதிரிலாம் நீ பணக்காரியா இருந்தா அது மாதிரி இருக்கவே முடியாது இல்ல. பாவம் நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு, என்னமோ உன் தலையெழுத்து போ.
6: ஐயோ நம்ம பொண்ணு சின்ன வயசுல இருந்தே இவ்வளவு ஆசையை அடக்கி வச்சிட்டு இருக்காளே, அவளோட ஒரு ஆசையை கூட நிறைவேற்ற முடியலே. ஊர்ல எவ்வளவுதான் அப்பா சரியிருந்தாலும் பொண்ணுங்கெல்லாம் சரியில்லாம எப்படி சுத்திட்டு இருக்காங்க. ஆனா நான் இப்படி சுயநலவாதியா இருந்தும் என் பொண்ணு எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கா, அதுவும் இல்லாம நான் திருந்திடுவேன்னு என் மேல நம்பிக்கை வேற வச்சிட்டு இருக்கா. யாருக்காக இல்லைனாலும் என் பொண்ணுக்காகவாச்சும் நான் திருந்தணுமே, இனிமேலாவது அவ சந்தோஷமா வச்சுக்கணும், இனிமேல் எந்த ஒரு சூழ்நிலையும் குடிக்கூடாது. அவளை ஒரு நல்ல இடத்த பார்த்து அவளுக்கு பிடிச்ச பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். முதல்ல நாளைக்கு போய் ஒரு வேலையை தேடணும்.
0: என்ன நேயர்களே, நாடகம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தன்னுடைய தந்தை ஊதாரித்தனமா இருந்தாலும் தன்னுடைய சந்தோஷத்தை குடும்பத்துக்காக சின்ன வயசுல இருந்து தியாகம் செய்கிற ஒரு மகள், அத ஒரு கட்டத்துல புரிஞ்சுக்கிற கபாலி மனம் திறந்துறான். என்ன நேயர்களை, இந்த நாடகம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்த மாதிரி குடும்பம்ன்றது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். குடும்பத்துல இருக்க ஒவ்வொருவரும் தன்னுடைய கடமையும் பொறுப்பையும் சரிவர செய்யணும், இல்லனா அந்த குடும்பம் கண்டிப்பா நல்லா இருக்காது. குடும்பத்துல இருக்க தந்தை தாயும் வந்து தன்னுடைய குழந்தைகளுக்காக கண்டிப்பா தன்னுடைய பொறுப்பையும் கடமையும் நிறைவேற்றணும். அதே மாதிரி அந்த குடும்பத்துல இருக்க குழந்தைகளும் தன்னுடைய பெற்றோர்களுக்காக தன்னுடைய பொறுப்பையும் கடமையும் நிறைவேற்றணும். குடும்பத்துல சப்போஸ் தந்தை வந்து சரியில்லைனா குழந்தைகள் தவறான வழியில தான் போகணும்னு இல்ல, சஞ்சீவி மாதிரி தன்னுடைய குடும்பத்துக்காக நல்லபடியா இருந்தா ஒரு கட்டத்துல தன்னுடைய தந்தையும் அதை பார்த்து கபாலி மாதிரி திருந்துவாரு. ஆகவே நம்ம வந்து கஷ்டப்படும் போது தீய வழியை தான் தேர்ந்தெடுக்கணும் இல்ல நேயர்களே, கஷ்டம் வரும்போது நம்ம நல்ல வழியை தேர்ந்தெடுத்தா கண்டிப்பா ஒரு காலகட்டத்துல அது நம்மளுக்கு வெற்றியை கொண்டு வரும். அதனால நான் சொல்லிக்கிறது என்னன்னா, குடும்பத்துல இருக்க எல்லாருமே பொறுப்புணர்ச்சியோட இருக்கணும்ன்றது தாங்க எங்களுடைய வேண்டுகோள். சரி நேயர்களே, இந்த நிகழ்ச்சி கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றொரு நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்க சங்கீதா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நன்றி, வணக்கம்.

0: 97.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: நமது சமுதாயம்,
2: நமது வானொலி,
3: நமது பெருமை.

0: விடாதே விடாதே வரி கட்டுறத விடாதே.
1: இப்போதே இப்போதே வரி கட்டு இப்போதே வாழ்க்கை வாழத்தானே.
2: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: உங்க தெருவுல அடிபட்ட மிருகங்கள் பாத்திருக்கீங்களா? நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 2235-4959, அதாவது 2235-4959. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை MOP சமுதாய வானொலி 107.8.
1: Hi, this is singer Rahul Nambiar. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. First of all, I'm part of the Greenpeace. நான் என்ன நினைக்கிறேன்னா, I think we should love our people and love our place. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து only if we start loving, அப்பதான் எங்களுக்கு வந்து we'll start being part of the society, we'll start being part of the things around us. So அதுவே வந்துச்சுன்னா, if you start loving things, na you'll stop doing the wrong things, you know, throwing plastic on the road or something like that. இப்பவே ஒரு ban வந்துச்சு மெரினால. So அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி what I'm saying is, நம்ம இப்ப we are totally in love with our house, in love with our parents and things like that. So அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். So if we can bring the same thing outside the house, we'll definitely keep the environment clean. Definitely won't do things that will spoil the environment. So idu vandu manasla vechi, if you just go out, it's very simple, and or love vechna you'll definitely not spoil the earth.
2: Vasanthamullai pole vandu aadidum venpura ullulai ullulai kolandai pole pogu channel parka vacha kavadi kavadi kavadi kavadi kaadal scale kodu potu aada vacha.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. மனிதர்கள் பலவிதம், அவங்களோட சிந்தனையும் வெவ்வேறு விதம். இந்த மாதிரி பலவிதமான மக்களை போய் சந்திக்கிற ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் மனிதர்கள் பலவிதம். இதை உங்களுக்காக வழங்க

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: நமது சமுதாயம்,
2: நமது வானொலி,
3: நமது பெருமை.
4: உங்க வீட்டுல ஃபேன், லைட்டு எல்லாமே ஆன் ஆக விட்டு கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா? தேவையில்லாத நேரத்துல சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுங்க. Produced and brought to you by MOP சமுதாய வானொலி 107.8.

0: என் புருஷன் செத்துட்டாங்க, எனக்கு வாழறதுக்கு ஒரு வழியே தெரியல, நானும் சாகலான்னு இருக்கேன்.
1: நீ எதுக்கு இப்ப கவலைப்படுற? கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உனக்கும் வந்து நீ நல்லா டெய்லரிங் பண்ணுவல, என்கிட்டயும் ஒரு டெய்லர் மிஷின் இருக்கு, உன்கிட்ட இல்லைன்னு தெரியும். சோ என்கிட்ட இதை நீ வாங்கிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண.
2: சில மாதங்களுக்கு பிறகு
0: இல்ல மேடம், இதுக்கு மேல என்ன ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்க முடியாது, ஆல்ரெடி நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு.
1: உன்னோட பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
0: ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் ஒரு புதுசா பொட்டிக் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு சின்ன டெய்லரா இருந்த என்ன இவ்வளவு பெரிய பொட்டிக் ஆரம்பிச்சு நீங்க ஒரு பெரிய ஊக்கமே கொடுத்துருக்கீங்க எனக்கு. என்னோட சுய முயற்சினாலையும் உங்க ஊக்கத்தினாலையும் நான் இவ்வளோ பெரிய அளவுக்கு வந்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வாழவே தெரியாது என்ன இவ்வளோ பெரிய இடத்துக்கு கூட்டி வந்திருக்கீங்க, அது ரொம்ப சந்தோஷம்.
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன கருத்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது சேமிப்பு. சேமிப்பு என்பது வந்து பணத்தை மட்டும் நம்ம சேமிக்கிறது ஒரு முக்கியமான கருத்தா நினைக்கவே கூடாது. பணத்தை சேர்த்து வச்சா நாளைக்கு நம்ம உதவும், நாளைக்கு நமக்கு அந்த பணம் கை கொடுக்கும்ன்றது ஒரு கருத்து இருந்தாலும், இந்த பணம் சேர்க்கறது, பணம் செலவழிக்காம நம்ம எப்படி சேர்க்கறதுன்றது ஒரு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம், அந்த ரூம்ல நம்ம யாருமே இல்லை, நம்ம வெளியில போயிட்டோம், ஆனாலும் அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கோம். ஏன் ஓடிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு சட்டுன்னு நம்ம யோசனை பண்ணி நம்ம இந்த அந்த விட்டு நகரும் பொழுது அந்த சுவிட்ச் ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருந்தா கண்டிப்பா அது ஒரு சேவிங்ஸ். நம்ம கண்டிப்பா ஒரு பணம் அன்னைக்கு நம்ம சேகரித்த ஒரு பணமாக அது அமையும். சோ எந்த ஒரு இடமும், அதாவது சும்மா ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்டு இருந்தா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாத்ரூம் போயிடுவாங்க, லைட்டை போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வெளில வந்து லைட் அணைக்காம வெளில வந்துருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு மேட்டர். எப்போ நம்ம பாத்ரூம்குள்ள போகும்போது சரி, இல்லை ஒரு ரூம்குள்ள என்டர் ஆகும்போது லைட்டை போடுறோம், when we are coming out from that room, உடனே நம்ம அந்த லைட்டை அணைச்சிட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய சேவிங். இந்த மாதிரி சிறு துளி பெருவெள்ளம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதா சேகரிக்கிறது நாளைக்கு ஒரு பெரிய பணமா நமக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம லைஃப்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு நிகழ்ச்சி. இது என்னுடைய கருத்து. கண்டிப்பா இது எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். நன்றி. வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா
1: பேசுறேன். ரோட்டுல பார்த்து போகணும், விதிகளை மதிச்சு போகணும், மீறி விதிகளை மீறினா ஆபத்துகள் உங்களை நோக்கிடும். ஓரம் போ, ஓரம் போ, ரோட்டுல வண்டி வருது. ஓரம் போ, ஓரம் போ, ரோட்டுல வண்டி வருது.
2: சாலை விதிகளை மதிக்க வைக்கும் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் ஓரம் போ.
3: Connect from the people, by the people, and to the people. It's MOP 107.8. It's enriching.

0: MOP Community Radio 107.8. Car accidents are recorded on a high note in Chennai. Every 10 seconds, someone is noted to meet with an accident and is reported to an emergency. So, prevention is better than cure. Seatbelts and helmets plays a very big role to prevent you from an accident. The simple act of buckling up is the best way to save lives and reduce injuries from accidents. In a crash, wearing a seatbelt reduces your chance of being killed or seriously injured by half. Most drivers and passengers buckle up when they are on the road, but 1 in 7 adults say they don't always use a seatbelt. Wear your seatbelt on every trip, no matter how short, and encourage everyone else in the car to buckle up too. Make sure kids are properly buckled into a seatbelt. Booster seat or car seat, whichever is appropriate for their age and size.
1: Here we have accident survivor Kritika to share her experience on how a simple road safety measure kept her alive.
2: Hey people, I am Kritika. I just want to share with you guys something very important. Last week, I was driving on the East Coast Road around 9 p.m. I had stopped the car to attend an important call. I had my lights and my safety belt on, and I thought I was being very careful, and out of nowhere, a speeding truck rammed on my car. I didn't see or hear him coming. Thank God I had my seatbelt on, and that I survived to tell you about it.
1: Here we have a special guest, Mr. Gunavarman, Inspector of Law and Order, to share with us his views on how driving safe serves as a best tool to keep away from accidents.
3: என்னுடைய பெயர் குணவர்மன். நான் இன்ஸ்பெக்டரா இருக்கேன். சைதாப்பேட் காவல் நிலையத்துல காவல் ஆய்வாளரா இருக்கிறேன். நான் இப்போ ரோட் சேஃப்டி, சாலை பாதுகாப்பு பற்றி ஒரு சில குறிப்புகளை உங்களுக்கு கொடுக்க விரும்புறேன். சாலையில் பொதுவாகவே இன்று உலகளவில் பார்த்தீங்கனாக்கா டிராஃபிக் ஆக்சிடென்ட்னால நிறைய இறப்புகள் ஏற்படுகிறது. அங்கஹீனங்கள், அவங்களுடைய பாடிலி பார்ட்ஸை அவங்க ஆம்புடேஷன் ஆகுது அல்லது இழக்க நேரிடுகிறது. அதற்காக சாலை பாதுகாப்பு, சாலை விதிகளை மதித்தால் இதெல்லாம் இந்த இழப்புகளை தடுக்க முடியும், இதெல்லாம் காக்க முடியும். உதாரணத்துக்கு இப்போ சென்னை மாநகரத்தெல்லாமே நடுவில் மீடியன் போட்டு வச்சுருக்கிறாங்க, தடுப்புகள் ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க. தடுப்புகள் ஏற்படுத்தியதில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பாதசாரிகள் நடப்பதற்கென்று ஒரு ஜீப்ரா கிராசிங் வச்சுருக்கிறாங்க. பாதசாரிகள் அந்த இடத்துல போயிட்டு பாதசாரிகள் கடக்கும் பட்சத்தில் எந்த ஒரு உயிரிழப்போ அல்லது ஆக்சிடெண்ட்டோ விபத்தோ நடக்காமல் தடுக்கலாம். முக்கால்வாசி இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜீப்ரா கிராசிங்கே இல்லாமல் ஓடி போயிட்டு அந்த சென்டர் மீடியனை ஏறி குதித்து அந்த பக்கம் தவி போகிறாங்க. அதை பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆதி காலத்தில் குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. குரங்கு மாதிரியே குரங்கு தான் இந்த ஓரத்துலேருந்து அந்த ஓரத்துக்கு அப்படி தவி குதிக்குது. அதே மனுஷனை பார்க்கும்போது திருப்பியும் அந்த பழைய இடத்துக்கு போயிட்டானோன்னு என்ன தோணுகிறது. அந்த மாதிரி இல்லாமல் அந்த ஜீப்ரா கிராசிங்கில் நடந்தாக்கா நடக்கிறவங்க மாத்திரம் அடிபட போகிறதில்ல, இதை டூ வீலர் அதாவது இரண்டு சக்கர வாகனத்துக்கு வரவங்க அதில் இடித்தாங்கனாக்கா அவர்களுடைய உயிரிழப்புக்கும் காரணமாக இருக்கும் இது. ஆகையால் வயலேட் பண்ணுற அந்த பர்டிகுலர் நபர் மாத்திரம் இல்லாமல் ஒழுங்காக வண்டி ஓட்டிக்கிட்டு வர்ற அவங்களும் பாதிக்கப்படுகிறார்கள் இதால். ஆகையால் அந்த பாதசாரிகள் சரியான பாதசாரிகளுக்கென்று ஏற்படுத்தப்பட்ட வழிகள் செல்வதால் அவர்களுக்கும் விபத்து ஏற்படாது, அவர்களால் மற்றவர்களுக்கு விபத்தோ ஆபத்தோ ஏற்படாது. சிக்னல் ஒன்று போட்டு வச்சுருக்கிறாங்க. சிக்னல் வந்து எல்லோ வரும்போது ஜென்ரலாக இப்போ மெயின் ரோட்டில் இருக்க சிக்னல் எல்லாமே 5 செகண்ட்ஸுக்கு, இப்போது க்ரீன் முடிஞ்சதுக்கப்புறம் 5 செகண்ட்ஸுக்கு அப்புறம் 5 செகண்ட் வரைக்கும் எல்லோ எரியும். 5 செகண்டுக்கு அப்புறம் தான் இந்த ரெட் லைட்டு வரும். ஸோ இந்த 5 செகண்டு நார்மல் டிராஃபிக் சே நம்ம அண்ணா சாலையில் 40 கிலோமீட்டர் வேகத்தில் செல்வதற்கு ஒரு வசதி ஏற்படுத்தப்பட்டு உள்ள இருக்குது. அனுமதிக்கப்பட்ட அளவும் 40 கிலோமீட்டர். நீங்க 80 கிலோமீட்டர்ல நீங்க வரும் பட்சத்துல அந்த 5 செகண்ட்ல உங்களால நிறுத்த முடியாது வாகனத்தை. ஆகையால அந்த இடத்துல 40 கிலோமீட்டர்னா 40 கிலோமீட்டர்ல தான் வரணும், நம்பர் ஒன். நம்பர் ரெண்டு, அந்த எல்லோ வருதுன்னு போதே நீங்க நின்னுடுன்னு அர்த்தம். அப்போ அதுலயும் நம்ம தாண்டி போலாம். அப்பந்தான் ஒரு ஆக்சிலேட்டர் முடுக்கி வேகத்தை கூட்டுறாங்க, வேகத்தை கூட்டி இறைவனை சென்று அடைகிறாங்க, அல்லது மேல்லோகத்துக்கு போறாங்க அவங்க எல்லாமே. ஆகையினால மெல்ல வரவங்க கூட எல்லோவை பார்க்கும்போது, மஞ்சளை பார்க்கும்போது, மஞ்சள் விளக்கை பார்க்கும்போது நிறுத்த வேண்டும், வாகனத்தை நிறுத்த வேண்டும், தாமதப்படுத்தணும், வேகத்தை குறைக்கணும்ன்ற எண்ணத்தை விட்டுட்டு வேகத்தை அதிகப்படுத்தி அதுக்குள்ள போயிடலாமோ. எந்த ஒரு சிக்னலும் அதிகபட்சம் 1 நிமிஷத்துக்கு மேல இந்த அண்ணா சாலையில நிறுத்தறது கிடையாது. அந்த 1 நிமிஷ காலத்துல, அதாவது 60 செகண்ட்ஸ்ல நீங்க என்ன ஒரு பெரிய வேலையை பண்ணி முடிக்க முடியும்? நீங்க அப்படி அவசரமா போற பட்சத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுத்து அல்லது ஏதோ முட்டிடுச்சு அப்படின்னாக்கா மணிக்கணக்கில் நாள் கணக்கில் நீங்க போற வேலை தாமதப்படுகிறது. சாதாரண ஆக்சிடென்ட்ல அடுத்தவங்க பிடிச்சி வச்சிருவாங்க உங்களை, 1 நாள் அல்லது 2 நாள் நிக்கலாம். ஒரு சில காலகட்டத்தில் ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டு போய் ஹாஸ்பிட்டல்லே நீங்க அட்மிட் ஆகி கிடக்கலாம். அதால உங்களுக்கு நேரம் செலவாகிறது, காசு பணம் செலவாகிறது, உங்களுக்கு உடல் அங்கஹீனங்கள் ஏற்படுகிறது, சில பல காலகட்டத்திலே உயிரிழப்புகளே ஏற்படுகிறது. ஆகையினால எங்களுடைய ஆலோசனையும் அறிவுரையும் என்ன அப்படின்னாக்கா, மஞ்சள் விளக்கை பார்க்கும் பட்சத்துல சிக்னல்ல ரோட்ல நீங்க நிறுத்துவதற்கு வாகனத்தை முயற்சி செய்யுங்கள். டூ வீலர் அப்படின்னாக்கா அதற்குரிய லேன்ல தான் போகணும். லேன் விட்டு லேன் போறது குறிப்பா மோஸ்ட்லி டூ வீலர் தான் மோர் வல்னரபிள். அவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய வாழ்க்கையோ வீட்டில் இருக்கிற ஒரு ஒரு குறை நிறைகளை, வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கஷ்டத்தை நினைச்சுக்கிட்டே தன்னை மறந்து வாகனத்தை ஓட்டிக்கிட்டே போறாங்க. பின்னாடி வர்றவங்களுக்கு வழிவிட மாட்டாங்க, அவங்க எந்த வகையிலும் போக இயல மாட்டாங்க. ஆகையால் அவங்க போகும்போது ஒதுக்குப்புறமா ஓரமா செல்லும் பட்சத்துல மற்றவர்கள் இவர்களை வந்து இடிப்பதற்கு வாய்ப்பே இல்லாம போகும். ஆகையால அந்த மாதிரி காலகட்டத்தில் அதுக்கு அந்த மாதிரி இடது பக்கத்தை அவர்கள், வலது பக்கத்தில் அதாவது சென்ட்ரல் மீடியனை ஒட்டி ஹை ஸ்பீடு வெஹிக்கிள் மாத்திரம் போகலாம், அல்லது ஒரு சில ஏரியாவில் அண்ணா சாலையில் சென்ட்ரல் மீடியனை ஒட்டி டூ வீலருக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா பஸ் எல்லாம், எம்டிசி பஸ் எல்லாம் வந்து பஸ் ஸ்டாப்பில் நிற்க வேண்டியிருக்குது. சென்ட்ரல் மீடியனை ஒட்டி போகும் பட்சத்தில் அவங்க இடது கை பக்கம் ராங் லெஃப்ட் ஹேண்ட் தான் எடுத்துட்டு வரணும். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காகவே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, முன் யோசனையாகவே இடது பக்கம் அவங்களுக்கு லேன் கொடுத்துருக்குறாங்க, சர்வீஸ் லேன் கொடுத்துருக்காங்க. அதில் டூ வீலர் சைக்கிள் தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சைக்கிள் அதில் போகாம இந்த 3 லேன்ல போனாக்கா அதுலேயும் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாலங்கள்லாம் இருக்குது, எந்த ஒரு ஃப்ளைஓவர் பாலங்களுமே சைக்கிள் போகிறதுக்கோ நடப்பதற்கோ தகுதியற்றது. சைக்கிள் போகக்கூடாது, அண்ணா ஃப்ளைஓவர் சைக்கிள் போகக்கூடாது, நடக்கக்கூடாது. சர்வீஸ் ரோட்ல தான் போகணும், ஆனால் அதில் தான் போய் வேணுன்னே போயிடுறது. இரவு நேரத்தில் அதுவும் அண்ணா ஃப்ளைஓவரில் பார்த்தீங்கன்னா ஜிஎன்சிடி ரோட்லேருந்து ஒரு ஃப்ளைஓவர் வந்து மேலே ஏறி டுவர்ட்ஸ் பாரிஸ் போகிறதுக்கு இருக்குது. பட் அந்த ஜிஎன்சிடி ரோடுக்கு போகணும்னா இடது பக்கம் கிளவர் லீஃபில் திரும்பி கொஞ்சம் தூரம் போகணும். அந்த நேரத்தை கருதி அந்த ராங்கிலேயே உள்ளே போக ட்ரை பண்ணுவாங்க. அந்த போகிறதுனால என்ன பண்ணுதோ, எதிர்க்க வர்றவங்களுடைய உயிருக்கும் உடமைகளுக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது. அதனால் இந்த ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷன்றத பெருசாக எடுத்துக்காம சுற்றி வர்றது, கொஞ்சம் சுற்றி வரணும் சுற்றி வரட்டும், அதில் ஒன்றும் பெரிய கால விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆக்சிடென்ட் ஆகி அதால் நீங்கள் ஒரு அனாவசியமாக நிற்க வேண்டியதை தவிர்த்து யாரிடையும் பதில் சொல்ல தேவையில்லை, யாருக்கும் கையை கட்டி ஒரு இடத்துல போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. சுதந்திரமாக செயல்பட வேண்டியதை நீங்கள் சுதந்திரத்தை பறிபோகிற மாதிரி நீங்கள் நடக்கும்போது இப்படிலாம் நடைபெறுகிறது. உதாரணத்துக்கு இதே அண்ணா ஃப்ளைஓவர்லேயே ஒரு தண்ணீர் வாகனம் போகுது, நேராக வந்திருக்கார் ஒருத்தவர், அந்த வந்தவர் லெஃப்ட் சைடில் ஓரமாக போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு ஜிஎன்சிடி ரோடு ஃப்ளைஓவர்லேருந்து வர்றவர், இவர் ரைட்டில் இவரும் திரும்பி அவர் அந்த செவத்தோடு செவராக ஒட்டி அவரை இடித்து மேலே ஒரு 30-40 அடிக்கு கீழே அவர் விழுந்து அந்த இடத்துலயே அவருக்கு மரணம் சம்பவித்திருக்கிறது. ஆகையினால் இந்த மாதிரி காலகட்டத்தில் இவர் மீது கொலை முயற்சி அல்லது கொலை வழக்காகவும் இதை மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இவர் வரக்கூடாத பாதையில் வந்தது, ஏன் அப்ப இவருக்கு இவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, இவருடைய வேலை, நான் இவரை கொல்ல வரல, இவர் இப்படிதான் ஆக்சிடென்ட்லாம் வந்ததுன்றது ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ நோய் என்ட்ரியில இவர் போகக்கூடாத ஏரியால போய் போனாக்கா இந்த மாதிரி தேவையில்லாத வழக்குகள் சிக்குவதற்கும் அவங்களுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஈசிஆரோட எடுத்துக்கிறேங்க, ஈசிஆர் ரோட்ல போகும்போதே பார்த்தீங்கன்னாக்கா அதுல மீடியனே இருக்காது. ஒரு சில காலகட்டத்தில் திருவான்மையை தாண்டி அங்க இரவு நேரத்தில் பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. என்ன, நீங்க நல்லபடியா போனாலும் பாண்டிச்சேரியிலிருந்து வர்றவங்கெல்லாம் அந்த பாதையிலிருந்து வர்றவங்க, உதாரணமாக பாண்டிச்சேரியிலேருந்து வர்றவங்கெல்லாம் நிதானமாக தவறி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னாக்கா அங்கே ஒரு மது வகைகள்லாம் அங்கே ரொம்ப குறைந்த விலையில் குடிக்கிறதுனால கிடைக்குது. அதனால் அதை அவர்கள் அறிந்து விட்டு வரும்போது அவர்கள் சரியான பாதையில் வராமல் உங்கள் மேலே மோதறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால மீடியன் எங்கெங்கெல்லாம் இல்லையோ அங்கெங்கெல்லாம் நீங்கள் இரவு நேரத்தில் ஒரு சில பாதைகளையே நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது. மற்ற இது இப்போ சிக்னல் முடிஞ்சு போச்சு, பெடஸ்ட்ரியனை முடிஞ்சு போச்சு, ஃப்ளைஓவர் போட்டு வச்சுருக்காங்க, பெடஸ்ட்ரியன் ஃப்ளைஓவர் அங்கங்கேயும் போட்டிருக்காங்க. உதாரணமாக இங்கே சைதாப்பேட்டையில் ஒரு ஃப்ளைஓவர் போட்டு வச்சுருக்கிறாங்க, அது நடைபாதைக்காகவே அந்த கோர்ட்டுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி அந்த டெப்போ கிட்ட வச்சுருக்கிறாங்க. அங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லாம் நடந்து தான் குடுகுடு குடுகுடுன்னு ஓடுறாங்க. ஏன் அது மேலே ஏறி இறங்குறதுல என்ன குறைஞ்சி போயிருப்போது? ஸோ பாதசாரிகளால் அந்த போக்குவரத்தே பாதிக்கப்படுகிறது. வேகமாக போக வேண்டியவங்க போக விடாமல் தடுக்கப்படுகிறார்கள். உதாரணத்துக்கு இப்போ ஏறாமல் நடுவில் போகிறதுனால எல்லா வாகனம் நின்று போக வேண்டிய காலகட்டம். அவங்க நிற்கலை அப்படின்னாக்கா ஃப்ரீயாக குடுகுடு குடுகுடுன்னு போய்கிட்டே இருக்கும். ஃப்ரீ ஃபுல் ஆஃப் டிராஃபிக் இருந்தனாக்கா எந்த விதத்துலையும் டிராஃபிக் ஜாமே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஆகையால் அந்த விதத்துலையும் இவங்க இதை வந்து அவாய்ட் பண்ணுறது தவிர்ப்பது நல்லது. ஒரு ஆம்புலன்ஸ்லாம் வருது, விபத்துக்கான ஒரு காப்புறுதியெல்லாம் வருது, இந்த ஊர்திகள்லாம் வருது. இதில் ஒரு நேற்றைய சம்பவங்கள், ஒரு சைதாப்பேட்டையிலேயே நேற்றைய நடந்த சம்பவம் என்ன அப்படின்னாக்கா, குடித்து விட்டு வந்த ஒரு நபர் இரண்டு சக்கர வாகனத்தில் வராரு, வர்றவர் இன்னொரு வாகனத்தின் மீது அவராக வந்து உழறாரு. அதை ஓட்டுறது ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி பயந்து போயிட்டு அவங்க வாகனத்தை போட்டு அவங்களுக்கு அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருந்தது. நல்ல காலமாக அந்த மாதிரி அவங்க இல்லாமல் அவங்க நிறுத்தி வச்சுருந்து பக்கத்தில் நின்றுட்டு இருந்ததுனால ஒரு ஆக்சிடென்ட், விபத்தை பற்றி சொல்கிறோம். ராஜாஜி சாலை அப்படின்ற ஒரு சாலை இருக்குது, அதாவது பேரை சிக்னல்லேருந்து டுவர்ஸ் ராயபுரம் போகும்போது ஒரு சிக்னல் இருக்குது, அந்த ரோடு இருக்குது, அதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் லைன் பீச் அல்லது ராஜாஜி சாலை அப்படின்னு பேர். இரவு நேரத்தில் இரவு ஒரு 12 மணிக்கு மேலே ஒரு இரண்டு சக்கர வாகனத்தில் வந்த ஒரு இளைஞர் பஜாஜ் பல்சர் வண்டியில் வர்றாரு, குடித்து விட்டு வாகனத்தை ஓட்டி கொண்டு வருகிறார். வந்து இடது பை பக்கம் ஓரமாக ஸ்டேட் பேங்கை ஒட்டி ஒரு லாரி நிற்குது, பின்னாடியே எடுத்துக்கிட்டு வந்து அவர் உள்ளே விட்டுட்டார். அவர் உள்ளே விட்டதுனால என்ன ஆயிடுச்சுனாக்கா, அவருக்கு பின்னாடி இருக்கிற அந்த கேப்பில் ஒரு வண்டி உள்ளே போயிட்டு தலை, அதில் இருக்கிற தலை பொருள் நல்லா அடிபட்டு அந்த வண்டியில் கை காலெல்லாம் வண்டியில் கை எடுத்துக்கிட்டு பின்னாடி இருக்குது, பின் சீட்டில் அவர் படுத்து கிடந்த மாதிரி கீழே கிடக்கிறாரு. வண்டி உள்ளே போய் சொருகிக்கிட்டு படுத்து கிடக்குது. பக்கத்தில் வந்து ஒருத்தர் அந்த பக்கம் நாங்கள் தணிக்கையில் இருந்தபோது பக்கத்தில் வந்து ஒருத்தர் சொல்கிறாரு, டூ வீலர்காரரு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கீழே ஒருத்தர் உள்ளே போய் அசைஞ்சிக்கிட்டு இருக்காரு, போய் பாருங்கன்றாரு. நாங்கள் போய் பார்க்கும்போது அவருக்கு அசைவுகள்லாம் இருக்குது, உள்ள கையை பிடிச்சி உள்ளே நுழைஞ்சி கையை ரெண்டு பேரும் பிடிச்சி ரெண்டு பேரும் தரத்தரன்னு வெளியில் எடுத்துகிட்டு வரோம். வண்டியிலேருந்து வெளியில் எடுத்து பார்த்தோன்னாக்கா அவருக்கு மண்டையில் பலமான அடிபட்டு இருக்குது, பின்னாடி இருக்கிற அந்த ஃப்ரேமில் அடிபட்டு இருக்குது அவருக்கு. அவரை உடனே எங்களுடைய வாகனத்திலே 108 வரைக்கும் காத்திருக்கிறதுக்கான நேரமே இல்லை, ஆம்புலன்ஸுக்கு காத்திருக்க நேரம் இல்லாததுனால அவரை கொண்டு போயிட்டு உடனே ஸ்டான்லியில் மருத்துவமனையில் சேர்க்குறோம். சேர்க்கும்போது அவருடைய ஃபோன்லேருந்து வர தொலைபேசி மெசேஜை வச்சு பார்க்கும்போது அவர் உறவினர்களை கண்டுபிடிச்சி சொன்னாக்கா திருமணமாகி அவருக்கு 6 மாத காலம்தான் ஆகுது, மனைவி 3 மாத கர்ப்பவதியாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி அவர் உயிர் ஒரு அவங்க டாக்டருடைய ஒரு மருத்துவருடைய ஒரு வாக்கு என்னன்னாக்கா, ஒரு 1/2 மணி நேரம் கழித்து வந்திருந்தாக்கா இவர் உயிரே போயிருக்கும் அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க. ஸோ தன்னுடைய கர்ப்பவதியாக தனக்காக காத்து கொண்டிருக்கிற தன்னுடைய மனைவியை கூட பற்றி கவலைப்படாமல் குடித்து விட்டு இப்படிலாம் வந்தாங்கனாக்கா அவருடைய உயிரை இழப்பது மட்டும் அல்லாமல் தன்னை நம்பி வந்த தன்னுடைய மனைவியையும் சுமங்கலியாக இருக்கிறவங்க அசுபகுணமாக மாறி ஒரு ஒரு மனைவியினுடைய ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு பேரிழப்பை ஏற்படுத்தக்கூடும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு முடிந்த வரைக்கும் குடிக்கிறத அவாய்ட் பண்ணலாம், குடிச்சிட்டா வாகனத்தை ஓட்டத்துக்கு முற்றிலும் தவிர்க்கிறது நல்லது, அவாய்ட் பண்ணி ஆகணும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து.

0: The following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me, யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்து அழுவீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்லை. அம்மா அப்பா என்னை வந்து வீட்டிலேருந்து வெளியில் போக சொன்னாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் ஒரு திருநங்கை.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு ஃபோன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப் லைன். 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப் லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்ணுறேன். 1800-200-0113.
2: ரொம்ப நன்றி. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.
3: நான் உங்களோட சங்கீதா பேசுறேன். எங்கே பிராமணன் சீரியல்ல பிரியா கேரக்டர் பண்ணேன். உங்ககிட்ட இந்த நிகழ்ச்சி மூலமா பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். நான் உங்ககிட்ட குடுக்கற ஒரு சின்ன மெசேஜ் என்னன்னா, கிளீன்லினஸ், அதாவது நம்ம சமுதாயத்தை நீட்டா வச்சுக்கிறது. இந்தியா வந்து எத்தனையோ விதத்துல நல்லா டெவலப் ஆயிடுச்சு. ஆனா இவ்வளவு டெக்னாலஜி நம்ம கிட்ட இருந்தோம், என்ன இருந்தோம், நம்மளோட நாட்டை வந்து US அந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரிஸ் அளவுக்கு இந்த கிளீன்லினஸ் மட்டும் நம்மளால வர வைக்கவே முடியல. இந்த கிளீன்லினஸ் கவர்மெண்ட் மட்டும்தான் முன்ன நின்று பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்ப கூட பீச்சை கிளீன் பண்றதுக்கு நிறைய லாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனாலும் அதுக்கப்புறமும் நீங்க பீச்சுக்கு போய் பாத்தீங்கன்னா, நம்ம திருப்பியும் ஐஸ்கிரீம் எல்லாம் திருப்பியும் அந்த கவர்ஸ் எல்லாம் அங்கதான் போட்டுட்டு வரோம். ஏன் அந்த கவர்மெண்ட் எடுக்கிற ஸ்டெப்ங்கிறது நம்ம எல்லாருமே சேர்ந்தாதான் நம்மளோட கண்ட்ரின்னு நினைச்சிட்டு, நம்ம வீடுன்னு நினைச்சா நம்ம எப்படி கிளீனா வச்சுப்போமோ அதே மாதிரி எல்லாரும் ஒரு சின்ன விதத்துல நம்ம வீடு நல்லா இருக்கா, நம்ம தெரு நல்லா இருக்கணும், அந்த அளவுக்கு யோசிச்சா கூட போறோம். நம்ம நாடு வந்து வெளிநாட்டுல இருந்து எல்லாரும் வந்து பார்க்கும் போது செய்யும் போது ரொம்ப அழகான ஒரு சென்னையா மாறிடும். இதே வந்து எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம இந்தியா இட்செல்ஃப் will be a beautiful place. ஏன்னா பேசிக்கலி நம்ம இந்தியாவை பாத்தீங்கன்னா

0: Now we have with us Ms. Revathi Krishnan, a survivor, who's going to talk to us about overcoming this deadly disease.
1: Hello, Ms. Revathi. We appreciate you joining us here today. Could you elaborate on your journey from the diagnosis of your breast cancer to the stage where you overcame it?
2: கேன்சர்லாம் நமக்கு வராது அப்படின்னா எல்லாரோட இஸ்யூல நினைக்கிறது இல்லையா, நமக்கு எல்லாம் இது வராது, யாருக்கும் வருது, ஐயோ பாவம் அப்படிதான் நினைக்க தவிர இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னா ரியலி டிஃப்ரெஸ் அண்ட் ரொம்ப இதுவா இருக்கிறது. என்னோட டாக்டரும் வந்து அப்படின்ட்டு வரி பட் ஐ வாஸ் ஆக்சுவலி என்னோட டயக்னோசிஸ் பிரகாரம் இப்போ தேர்ட்டி ஃபோர்த் ஸ்டேஜ் ஆல்ரெடி நோட்டுக்கு ஸ்ப்ரெட்டாக இருக்கு. ஸோ அதனால இன்னும் அதை தெரியாது. தென் ஆக்சுவலி தென் ஒரு ஃப்ரெண்டு மூலமாக ஒரு டாக்டர் அப்ரோச் பண்ணி ஸோ அந்த டாக்டர் வந்து என்னோடது பார்த்துட்டு தென் இந்த மாதிரி அப்போ அண்டர்கோ சர்ஜரி அப்படின்னு சொல்லிட்டேன். தென் பட் ஃபார் கவுன்சிலிங் ஐ ஹேட் டு டிபெண்ட் ஆன் சம்படி பிகாஸ் டாக்டர்ஸ் இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் அவ்வளோதான். But after that, you are lost, you know, like, enna panna poran, enna edhu onnume theriyala. But for my luck, ennoda luck enna na, enga relation la or doctor. He is from Tata Memorial Institute. Chennai, it is Bombay enga. So he was coming to Chennai, took over his job. He was on the point of taking a job in cancer institute. So then, avar da enakku feel idu panni, counseling kodutha. இது நல்லபடியா நடக்கும், இது ஒண்ணுமே இல்லை, எவ்ரி திங் இல் பி ஆல் ரைட் எல்லாம் சொல்லி அப்படின்னு சொல்லி இது எனி குட் ஆயிடு. தென் இது அண்டர்வென் சர்ஜரி இன் செப்டம்பர் 9, 2005. அப்பவே சொல்லிட்டேன் இந்த மாதிரி கீமோனாலே முடி எல்லாம் கொட்டிடும் நிறைய சொல்லிடும், வாண்ட் டு கன்வின்ஸ் வித் ரெடி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எனக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் மை இது, என்னோட போஸ்டர் என்னோட இது பிரகாரம் என்னோட அப்பியரன்ஸ் எல்லாம் மாறக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுல பசங்கெல்லாம் கன்வர்ஷன் ஸ்டேஜ் டுவெல்த் படிச்சுருந்தான் அம்மா எப்படி இருக்காலே நான் அவளை பத்திரமா இருக்கக்கூடாது. ஸோ ஐ அண்டர்வென்ட் அந்த சிமோ போட்டு ஐ சிக்ஸ் பிரிட்ஜ் வாங்கி வச்சிருந்தேன். தென் ஐ சிக்ஸ் ஸ்டேஜ் முடியற்ற ஃபுல் முடியெல்லாம் போயிருக்கு. And another, ஒரு 45 days I had radiation treatment. So, அது முடிச்ச பிறகு then they said, your treatment is over. அப்படின்னு சொல்லிட்டு then they put me on tamoxifen. பட் அதுக்கு இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா I don't get my period, it's okay. But if I get my period, after another surgery, remove my ovaries. Because the tamoxifen tablet எடுத்துக்கிறதுனால. ஸோ எனக்கு வந்து ஓபரிஸ் ரிமூவ் பண்ணுறது இன்ட்ரெஸ்ட் ரிமூவ் பண்ணி ஸோ அனதர் சர்ஜரி தான் இன் ஜூன். ஸோ வித்தின் த இயர் ஐ அண்டர்வென்ட் ஆல் த என்னெல்லாம் கஷ்டப்படணுமோ எல்லாமே பிகாஸ் ஹீமோங்கிறது இஸ் நாட் ஒரு இன்ஜெக்ஷன் தான் பட் இட்ஸ் ஆல் யுவர் குட் செல்ஸ் ஆல்சோ. ஸோ

0: என்னோட ஹஸ்பண்டோட சப்போர்ட், எங்க ரிலேட்டிவ் சப்போர்ட் எல்லாரும் இருந்ததுனால ரொம்ப பிரேவா எல்லாத்துக்கும் ஃபேஸ் பண்ணி மைண்ட் எல்லாம் ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணோம். ஸ்டூடியோக்கு பண்ணேன், இல்லைனா நிறைய ஹாரி பாட்டர் புக்ஸ் எல்லா இதுவும் படித்தேன். இந்த மாதிரி என்ன ஃபுல்லா என்கேஜா பண்ணிட்டு 1 year அப்படியே போய், அண்ட் மை சன் ஆல்சோ ஃபினிஷ் 12th பை த டைம் ஐ ஃபினிஷ் ஆல் தி. அவனும் ஹி காட் அ குட் மார்க்ஸ், நல்ல இது கிடைச்சி ஹி காட் அன் ஆர்இசி, நல்ல இதுவா வந்து. ஆஃப்டர் தட் ஐ வென்ட் ஃபார் கவுன்சிலிங் இன் அப்பல்லோ. அப்பல்லோலயே போய் அங்கே இந்த மாதிரி பேஷண்ட்ஸ், பிகாஸ் தட் டைம் ஐ கேம் டு நோ டாக்டர்ஸ் தே ஆர் வெரி பிஸி, யூனோ யூ கான்ட் பிளேம் தம், தே டோன்ட் ஹேவ் த டைம் ஃபார் கவுன்சிலிங் இன் தட். And relatives on the, they are also feeling on the same boat, you know. Like, I used to say, like, my mom, my wife, my sister, so, they will be at a loss. So, actually, the best person is who underwent the same procedure, same model, then they will know. After, if you are a model, then if you are a model, what you need is a lot of confidence for this. In the self-confidence, you can know, positive thinking, you can know. அதெல்லாம் இருந்தாதான் மெடிக்கல் இது இருந்தா கூட எல்லாம் இருந்தாதான் நல்லா வெளியில வர முடியும் அதுலேருந்து. ஸோ அதுக்கப்புறம் ஐயூஸ்ட் கோ ஈவன் பிலீவ் தேர்ஸ் ஒன் இன்சிடென்ட், ஐ சிக் ஒன் பேஷண்ட், யார் இருந்தாலும் சரி ரிலேட்டிவ்ஸ் இருந்தாலும் சரி, மிர்ஜா மல்லிக்குமே அங்கே அப்பல்ல ஒரு இதாக இருந்தா கவுன்சிலிங். ஸோ மிர்ஜா ஒரு வயசு வந்தது நான் இது எத்தனை டேட்டுக்குள்ளே போகணும்னு சொன்னா அந்த அளவுக்கு தேவரால் என்ன ரேலை ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த பேஷன்ஸ் அட் தட் டைம். ஸோ தட் ஒன்லி வீ கேன் டூ, பிகாஸ் வீ ஆல்சோ அண்டர்லைன் த சேம் ப்ரொசீஜர்ஸ். ஸோ நம்ம எப்படி எதை ரிகவர் ஆகும், எப்படி எடுத்துருந்தோம், ஸோ தட் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் ரெஸ்ட் இன் எவ்ரி பேஷண்ட் ஆக்சுவலி. ஸோ அதனால நான் அப்போல பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ப்ரைவேட்லி ஆல்சோ ஐ கிப் டூயிங், யார் வந்து கேட்டாலும் ஃபோனில் பேசுறது, எதை சொல்கிறது, எதில் பார்க்கறது, இந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்கேன் நான். வேண்டாம் இவன் சம்டைம்ஸ் ஆப்ரேஷன் வச்சு கண்டிப்பாது அந்த அளவுக்கு கண்டுபிடிக்க முடியும் த்ரூ செல்ஃப் எக்ஸாமினேஷன். பட் வீஆர் வெரி கேர்லெஸ்னா நம்ம திருச்சி லேடிஸ் மென்டாலிட்டினா ஒன் திங் இஸ் கிளியர், ஐயோ நமக்கு இருக்குன்னு சொல்லிட்டா என்ன பண்றது அந்த கிளியர். அது இன்னொன்று என்னன்னா நமக்கெல்லாம் இது வராது, எதுக்கு நம்ம போய் நம்மளா வழியை தேடிக்கணும் நல்ல வழியை அப்படின்னு நினைச்சிருந்து அனதர் அட்டிடியூட் ஆஃப் த இந்தியன் இவன் எஜுகேட்டட் லேடிஸ் அலெக்டர். நாங்கள் நிறைய இந்த மாதிரி வில்லேஜஸ்ல எல்லாம் பேசுகிற நான் வந்து ஒரு ஆஸ்திரம் இருக்கேன் எங்க பக்கத்தில் பிரசிடன்ட் ஆஸ்திரம் சொல்லிட்டு ஈவன் வில்லேஜஸ் இதே அண்ட் பர்சனலி டாக்டர் பேஷன்ஸ். இப்போ ரீசெண்டாக லோட்ரிஸ்க்காக போயிருந்தோம் நாங்கள் வில்லேஜ் ஃபிஷர்மன் வில்லேஜ். ஸோ இதோ அண்ட் டாக்டர் இந்த மாதிரி செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணுறது டவுட் இருந்தால் டாக்டர்கிட்ட வாங்கும் வந்தால் யூ கேன் பி ட்ரீட்டட். பிகாஸ் ஆஸ் எஜுகேட்டடாக இருந்து இத்தனை நம்ம எல்லாம் படிச்சிருந்து நமக்கு நமக்குன்னு அர்த்தம் அவ்வளோதான் நம்மளோட லைஃப் போச்சு இப்படிதான் நமக்கு போகணும் அந்த மாதிரி இல்லாமல். ஸோ அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்.
1: Thank you so much, ma'am. Your story and your strength, I'm sure, is an inspiration to all our listeners. Thank you so much for joining us today.
0: Thank you so much. Thank you for giving the opportunity to share this with you.
2: Thank you.
0: Thank you.
3: Thank you, Ms. Krishnan. That was really inspiring.
4: Before we know more about breast cancer, let us go in for a short break.
5: Saraswati, I want to learn about the government measures to combat breast cancer. One of my relatives is in dire need of funding for her cancer treatment, and I want to know what can be done to help her.
6: The Government of India is providing a lot of measures to combat cancer.
3: Early detection and diagnosis of cancers of cervix, breast and the oropharyngeal cancer by screening methods and patient education on self-examination methods. Strengthening of existing cancer treatment facilities. Strengthening of existing cancer treatment facilities which were inadequate and palliative care in terminal stage cancer were also envisaged. The scheme of financial assistance to voluntary organizations is meant for early detection of cancer. Under the scheme, financial assistance up to Rs. 5 lakh is provided to the registered voluntary organizations recommended by the state government for undertaking health education and early detection activities in cancer. As a large part of cancer cases can be prevented with suitable health education and early case detection, the scheme for district projects regarding prevention, health education and pain relief measures was started in 1990-91. Under this scheme, a one-time financial assistance of Rs. 15 lakh is provided to the concerned state government for each district project selected under the scheme with a provision of Rs. 10 lakh every year for the remaining 4 years of the project period. The project is linked with a regional cancer center or an institution having good facilities for treatment of cancer patients. The patients are provided treatment at the concerned regional cancer center or the nodal institution. To strengthen cancer treatment facilities, financial assistance of Rs. 1 crore per unit for cobalt therapy installation in charitable organizations and Rs. 1.5 crore for government institutions is provided.
5: Thank you so much. This will help me a lot.
4: Welcome back. This is MOP Community Radio 107.8.
3: Now we will hear from Mridula Ramadugu, a college student who recently lost her mother to breast cancer.
1: Hello Mridula, thank you for joining us today. Can you please share with us your journey dealing with your mother's illness?
0: Yeah, basically it was obviously a very easy thing for us to take in. But I think what helped the most in that situation was a lot of positive energy and the fact that, you know, we didn't let it make a big difference to our daily life. We took it as part of our daily life. We didn't let it make a huge difference to us. We just carried on with our own activities. And more than anyone, I think she made us, you know, take the entire thing in that way. We all carried on with our own stuff. She herself did her own regular stuff. She still came out and she still drove and she did all this. So, you know, she made it look like it's just a normal thing. Yeah, she has a disease, but that's just, you know, side by side that will go on. The treatment is going on. She'll be fine. So I think if you take it, you know, you should not make it look like a big deal. You should just take it as part of your life. Yeah, now this is a new situation. You have to deal with it. You've got to deal with it. And we didn't, like, you know, sit and feel bad for it days together and all that. Now that the situation was already in hand, we just had to face with it. That's it. We saw as to how we can face it better as the days went by instead of, you know, feeling bad for it each and every day. And a lot of positive energy is what helps a lot. And she herself was a very cheerful person. And we also just played around all the time. And we had a lot of visitors home. So it kind of helped that way.
1: Thank you so much for joining us today, Mridula.
3: We have another cancer survivor, Mrs. Geeta, in our midst. Let's hear her story.
1: Good day, Ms. Geeta. Could you please tell us the greatest challenge you have faced during your treatment of cancer?
6: My treatment is finished now. ரெண்டு வருஷம் முன்னாடி வந்து எனக்கு ரைட் சைடில் ஜஸ்ட் லிம்ப் வந்து அதனால் கட்டி மாதிரி இருந்துச்சு. அது வந்து பீரியட் சிம்டம் மாதிரி இருக்குமான்னு சொல்லிட்டு நான் வந்து டாக்டர்கிட்ட காமிக்கல. பட் 2 டேஸ் கழிச்சு வந்து பெருசாகவும் மாட்டேங்குது, சின்னதாக மாட்டேங்குது, அது அப்படியே இருக்கிறதுனால நான் போய் ஒரு டவுட்டுக்காக ஒரு கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு டாக்டர்கிட்ட காமிச்சப்போ அது வந்து டெஸ்ட் எடுத்து போனாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு FNAC டெஸ்ட் சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அவங்களும் வந்து ஒன்றும் இருக்காது, பயப்படா அது FNAC தெரிஞ்சிடும் அப்படின்னோடனே தென் அது வந்து அப்போ அவங்க சொன்னாங்க இட்ஸ் ஒன் டைப் ஆஃப் கேன்சர், அது வந்து பாசிட்டிவ் இருக்கு, அதுவும் வந்து இயர்லி ஸ்டேஜ் நீங்கள் வந்து காமிச்சனாலும் உங்களுக்கு வந்து ஒன்றும் பயம் இல்லை. அதனால வந்து டாக்டர் சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் நர்வஸ்னஸ் ஆயிடுச்சு, ஐயோ என்ன ஆயிருமோ எப்படி இருக்கும், எனக்கு வேற கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க எப்படி இருப்பாங்க. டாக்டர் வந்து நல்லா வந்து இது பண்ணாங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இதெல்லாம் இப்ப வந்து மெடிக்கல் சயின்ஸ்ல ரொம்ப ஈஸியா கியூர் பண்ணலாம், அதனால நீங்க இதெல்லாம் வந்து பயப்பட தேவையில்லை. அந்த சொல்ற மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணுங்க, இதெல்லாம் வந்து நல்லா கியூரபிள். நீங்க வந்து ரொம்ப இயர்லியா காமிச்சிட்டீங்க, நீங்க வந்து எஜுகேட்டட்னால நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும் சொல்றதெல்லாம். நீங்க அசால்ட்டா விட்டுருந்தீங்கன்னாதான் இது ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருந்துக்கும். நீங்க நல்ல வேலை கொண்டு வந்து கிளவரா கொண்டு வந்து காமிச்சிட்டீங்க. இல்லைன்னா சில பேர் வந்து அது காமிக்காம அப்படியே விட்டாங்கன்னா அது பக்கத்துல லங்ஸ் லீவர் அதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். நான் வந்து எனக்கு குறையவும் மாட்டேங்குது, சின்னதாகவும் இருக்கு, அப்படியே இருக்கு, அசிட்டிஸ் இருக்கு. நானும் ஒரு 15 days வெயிட் பண்ணனால அந்த மாதிரி இருக்கு. இல்லைன்னா வந்து அந்த கட்டியோடய போயிருந்துருக்கோம், பட் அது கொஞ்சம் டிலே பண்ணனால அந்த மாதிரி இந்த ரிசல்ட் வந்துருக்கு. அந்த டாக்டர் சொன்னாங்க நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம், ஒரு சர்ஜரி பண்ணிட்டு நாங்கள் இது பண்ணுவோம், எஃப்என்ஏசி டெஸ்ட்ல பாசிட்டிவ் வந்து நாங்கள் சர்ஜரி பண்றோம், நாங்கள் வந்து அந்த கட்டி மட்டும் எடுக்க மாட்டோம், எடுத்தா ஃபுல்லா எடுப்போம். ஏன்னா வந்து கட்டி மட்டும் எடுத்தா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிரும், வேணால ஃபுல்லாவே நாங்கள் அந்த ரைட் பிரஸ்டே ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்னாங்க. பட் நான் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கன்சல்ட் பண்ணுவோம், எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே எது நல்லதோ உடம்புக்கு எது நல்லதோ அதே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ அதனால வந்து ஒன்று ரெண்டு 2 more டாக்டர்ஸ் கிட்ட நாங்கள் ஒப்பீனியன் கேட்டோம், எல்லாருமே இதே தான் சொன்னாங்க. நான் வந்து டிலே பண்ணல, பிகாஸ் எனக்கு ஃபேமிலி நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி அண்ட் மை போத் த டாக்டர்ஸ். ஸோ அதனால நான் வந்து ரெடி ஃபார் ஆப்ரேஷன். ரொம்ப இது பண்ணி ரொம்ப பல்ல கட்டி மனசெல்லாம் கஷ்டப்படுத்தி நான் வந்து சரி, எனக்கே ரொம்ப நான் ஒரு இன்ஜெக்ஷன் கூட போட்டுக்க மாட்டேன், பட் என் லைஃப்ல இப்படியெல்லாம் இருக்கே அப்படின்ட்டு என்னோட ரெண்டு டாக்டர்ஸ் ரெண்டு பொண்ணே ரெண்டு கண்ணு மாதிரி நினச்சிட்டு ஒரு ரைட் அண்ட் லெஃப்ட்னு நினச்சிட்டு நான் வந்து ஃபேஸ் பண்ணோம். எனக்கு எப்படி அந்த சக்தி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகும்போதெல்லாம் எப்படி எனக்கு அந்த இது வந்துச்சுன்னு எனக்கே தெரியல, போல்ட்னஸ் வந்துச்சுன்னு இல்லை. எனக்கு டாக்டர்ஸ் எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க, ஒன்று மாதிரி நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுவோம், ஒன்றும் பயப்பட வேணாம். ஸோ அதனால் அந்த பிரஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறதுல பெஸ்ட்டு அப்படின்ட்டு நான் ஒரே எய்மில் தான் இருந்தேன். எனக்கு அந்த ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட்டு ஐ அண்டர் கோ ஃபார் கீமோதெரபி. தே செட் தட் வி ஷுட் கோ வி ஷுட் டேக் யூ ஷுட் டேக் 8 கீமோதெரபிஸ் ஃபர்ஸ்ட்டு 6 பிகாஸ் ஆஃப் யுவர் யங் ஏஜ் யூ ஷுட் கோ ஃபார் 8 அப்படின்னாங்க. வாட் எவர் இட் இஸ் எது உடம்புக்கு நல்லது எது என் ஃபியூச்சருக்கு நல்லதோ அதை நீங்கள் செய்யுங்க டாக்டர். எங்கள் ஃபேமிலி எங்கள் ஹஸ்பண்டு எங்கள் மதர் இன்லா எங்கள் எல்லாருமே எங்கள் ஃபாதர் மதர் எல்லாம் தான் சொன்னாங்க, பிகாஸ் இப்போ அட்வான்ஸாக சயின்ஸில் நிறையா வந்திருக்கு அப்படின்னு. நாங்கள் 8 கீமோதெரபி எடுத்து ப்ளஸ் ஐ அண்டர்கோ ஃபார் 25 ரேடியேஷன்ஸ். அதுவும் எடுக்கணுமா டாக்டர் அப்படின்னு கேட்டோம். ஆமாம்ப்பா நீ எடுக்கணும், பிகாஸ் உன் ஃபியூச்சர் சேஃபாக இருக்கும். இதெல்லாம் வந்து திரும்பி எலக்ட்ரானிக் இது திரும்பி ஜெர்ம்ஸை கில் பண்ண, எங்கேயாவது ஒரு சின்ன மைனர் ஜெர்ம்ஸ் ஏதாவது இருந்தால் கூட நல்லா கில் பண்ணிடும், ஒன்று ஃபுல்லி சேஃப், ஃபுல்லி டோட்டலி சேஃப் அப்படின்னாங்க. அதே மாதிரி ஆஸ்பெக்ட் டாக்டர்ஸ் அட்வைஸ் ஐ ஃபுல்லி ஃபாலோ த ட்ரீட்மெண்ட், ஐ டேக் த ரேடியேஷன்ஸ் ஆல்சோ. அதில் எனக்கு கீமோஸில் வந்து ஃபஸ்ட்டு 4 கீமோ எடுக்கும் போது முடியெல்லாம் குட்டி போயிடுச்சு, ஃபுல்லி இப்போ முடியெல்லாம் நல்லா எனக்கு ரேடியேஷன்ஸ்லாம் எடுத்து வித்தின் 3 months எனக்கு திரும்பி முடியெல்லாம் வந்து இப்போ நல்லா பழையபடி இருக்கு, நல்லா நார்மலாக இருக்கு.
7: Okay, thank you so much for joining us today, Ms. Geeta. It was nice talking to you.
6: Yeah, thank you.
4: Thank you so much. That is a wrap for today. I hope you gain as much knowledge about breast cancer as we did.
3: Yes, that was a total eye-opener. And this is Parvatya.
4: And Aishwarya.
3: Signing off from MOP Community Radio 107.8 FM.
4: Tune in next week.
5: You are listening to MOP Vaishnav Community Radio Service 107.8 FM.

0: that even when a plugged-in electronic appliance is turned off, it can use energy? Here's a simple eco tip of the day to help stop global warming. Unplug electronic gadgets after it's switched off. This saves more than 1,000 pounds of carbon dioxide, and you could also save money on electricity bills. Here's your chance. Make a change.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: You are listening to MOP Community Radio 107.8.
3: Our society, our radio, our pride.
4: ஹலோ
5: ஹலோ,
4: இது கார்த்திகோட அம்மாவா?
5: ஆமா மேடம், யார் பேசுறது?
4: கார்த்திக் ஸ்கூல்ல இருந்து பிரின்சிபல் பேசிட்டு இருக்கேன்.
5: சொல்லுங்க மேடம்.
4: இல்ல, உங்க பையன் பத்தி கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட.
5: ஷூர் மேடம், என்ன விஷயம்?
4: நாளைக்கு ஸ்கூல் வர முடியுமா, ஒரு 10-11 மணிக்கு?
5: ஓகே மேடம், நான் ஷூரா வந்துடுறேன்.
4: சரி, ஓகே.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: 5th வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான். படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல. மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருக்கு. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தோம். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லயும் அவன் அப்படிதான் இருக்கான். ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான். என்கிட்டயும் அவ்வளவு ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும் என்னால? சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

கண்தானம் செய்வீர் இன்றே தவறாமல் மறவாமல். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: எங்கம்மா போனா?
1: லிபர்ட்டி ஒன்று தாங்க.
0: அஞ்சு ரூபா கொடு.
1: இந்தாங்க.
0: காலையில நூறு ரூபா கொடுத்தா நான் போய் பிச்சை எடுக்க முடியா? சில்லறை சில்லறை எடுத்துன்னு வந்தேன். சில்லறை கொடுமா.
1: சேஞ்ச் இல்லைங்க.
0: சேஞ்ச் இல்லாம எதுக்குமா பஸ்ல ஏறுறேன்?

0: பஸ் ஸ்டாப்ல நிறுத்தவே மாட்டீங்களா? பஸ் எவ்வளவுங்க நடக்கிறது?
1: ஆமாமா, பஸ் நிக்கிறதுக்கு தனியா இடமா இருக்குது.
0: ஏப்பா, இந்த பேக் கொஞ்சம் முன்னாடி போடுறது தானே, இன்னொரு ஆள் நிக்கலாம். இந்த பேகே பாதி இடத்தை அடைக்குது.
1: யோ, யார் யாரு கால்ல லேடி சீட்ல உட்காந்து பிரச்சனை பண்றது? எழுந்திரியா, முதல்ல லேடிஸ்க்கு இடம் விடுங்க.
2: எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க நான் இறங்குவங்க, வழி விழுங்க. ஐயோ, கால வேற மிதிக்கிறீங்க. இங்க நாங்க நடந்து வரது தெரியாதா உங்களுக்கு? வழி விழுங்க, பஸ் ஸ்டாப்ல இறங்குவாங்க. நாங்க
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.

0: ஹலோ லிஸ்னர்ஸ், இந்த எம்ஓபிசிஆர்எஸ் வழியாக நான் உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் ஸ்ருதி கேஎன், இன்டர்நேஷ்னல் கிளைமேட் சாம்பியன், எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் படிக்கிறேன். கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது இப்போது நம்ம வேர்ல்டில் ஒரு பெரிய பிரச்சனை. இது வந்து நம்ம எல்லோரும் வந்து படிச்சுட்டு இருக்கோம், ஆனால் என்ன பண்ணணும் தெரியாமல் வந்து இருக்காமல் ஒரு வீட்லேருந்தே பண்ணுற ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. நம்ம எல்லோரும் வந்து எப்போல்லாம் முடியுமோ பஸ், ஆட்டோ, ட்ரெயின் இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம். இது வந்து நிறைய எனர்ஜி, பெட்ரோல் சேவ் ஆகும். அதே மாதிரி பல்ப்ஸ் வந்து நம்ம நார்மல் பல்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் சிஎஃப்எல் பல்ப்ஸ் யூஸ் பண்ணால் எனர்ஜியும் கம்மியாகும், எலக்ட்ரிசிட்டி பில்லும் கம்மியாகும். நம்ம எப்போல்லாம் ஷாப்பிங் போகிறோமோ வந்து கிளாத் பேக் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து வீட்லேருந்து கிளம்பும் போது தெரியும் இந்த மாதிரி கடைக்கு போகிறோம் அப்படிங்கிறச்சு நம்ம வந்து வீட்லேருந்தே பேக் எடுத்துன்னு போகலாம். அதே மாதிரி எல்லாரும் வந்து அவங்கவுங்க பர்த்டே அன்னைக்கு வந்து ஒரே ஒரு பிளான்ட் வந்து பிளான்ட் பண்ணாக்கா நம்ம வேர்ல்டில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த 4 பாயிண்ட்டை வந்து ஜஸ்ட் 5 பீப்புளுக்கு இந்த இயர் எண்ட்குள்ளேயும் நீங்கள் கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சிருந்தாக்கா அது ஒரு பெரிய விஷயம்.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் உணவே மருந்து.

0: ஹலோ, வெல்கம். எம்ஓபி சிஆர்எஸ் வெல்கம்ஸ் யூ போத். அண்ட் நான் வந்து உங்களுக்காக சில கேள்விகள்லாம் வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ஸ்டார்ட் அப் வித் கனகலக்ஷ்மி. அண்ட் நீங்கள் வந்து டபிள்யூசிசியில் சைக்காலஜி படிச்சிங்க.
1: ஆமாம்.
0: ஸோ டிட் யூ ஹாவ் திஸ் இன்ஸ்பிரேஷன் விதின் யூ?
1: ஓகே. ஸோ வென் ஐ ஸ்டார்டட் வித் சைக்காலஜி, ஈவன் ஐ வாஸ் ஷை லைக் யூனோ எனி அதர் கேர்ள் ஆர் கைவோ. எனக்கும் அந்த ஸ்டேஜ் ஃபியர்லாம் இருந்தது. பட் டபிள்யூசிசி அண்ட் ரோட்ராக் கேவ் மீ அ பிளாட்ஃபார்ம் டு ஓவர் கம் தட் ஃபியர். அண்ட் ஐ ஃபைனலி ரியலைஸ்ட், ஓகே நம்மளுக்கு என்ன நல்லா வரும் அப்படின்னா ஐ கேன் டாக் அண்ட் ஐ லவ் டு பி வித் பீப்புள். ஸோ தட்ஸ் வென் ஐ டிட் மை ஹெச்ஆர் ஸோ தட் ஐ கேன் கெட் அ ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ட்ரைனிங். ஸோ ஐ டிட் மை ஹெச்ஆர் இன் MSSW, Madras School of Social Work. So, anga mudichittu then I went to Cognizant for a year, worked in their recruitment team. So, there I felt, you know, enada vandittu you have that intellect or whatever, be it you are technically good. But in terms of the way the corporate is going, there is a high need of soft skill. Be it communication, be it stress management, or be it body language, be it etiquette, the way you present yourself. All of a sudden, your manager will ask you to put a PPT the day before, or morning la vandittu you have another 10 minutes and they'll say, come and put a PPT. So I saw my own colleagues being scared, so I've done their PPTs. So that's when I realized that, you know, I should do something better and bigger than sitting in one place and doing a 9-to-5 job. So that's when myself and Vijay Raghavan, we thought, you know, we should start something that's helpful for people. So we started this Impractical Trainers. So people might ask what Impractical Trainers are. So we say, I am Practical Trainers. Yeah.
0: Okay, end or field ethicalo illa kandipa stress irukku. ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து இப்போ வந்து வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியமான ஃபேக்டர். எல்லா இடத்துலையும் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளை வந்து பிளாக் பண்ணிகிட்டே இருக்கு ஏதாவது ஒரு விதத்தில். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் பற்றி அதை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ இல்லை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கோ அதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணி நம்ம இன்னும் நிறைய பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யூ ஹாவ் ஸோ மெனி தாட்ஸ் அபவுட் இட். ஸோ டெல் அபவுட்.
1: ஓகே. ஸோ ஸ்ட்ரெஸ்ன்றது சம்திங் தட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் அப்படின்னா வந்து இட்ஸ் அ மித். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கவே முடியாது. ஸோ சம் அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இஸ் நீடட் ஃபார் அவர் டே டு டே லைஃப். சே ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு 8:00 ஒரு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா 7:30 எழுந்திரிச்சேன்னா தட்ஸ் எ ஸ்ட்ரெஸ். ஸோ யுவர் பாடி அல்டிமேட்லி ரியாக்ட் அண்ட் யூ மேக் ஷூர் தட் யூ சப்மிட் யுவர் அசைன்மெண்ட் அட் 8:00. ஸோ தட் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் குட்னஸ் தட் ஸ்ட்ரெஸ் டஸ்ட் யூ. ஸோ தட்ஸ் கால்ட் இஸ் யூ ஸ்ட்ரெஸ். So it prepares your body biologically, physically and psychologically to manage that stress. And so to beyond that level, when you take in that stress, that's when it chokes you. So that's when you have the symptoms of tiredness, lonely feeling, that emptiness within you. Adala vandu romba jaasti aagum.

0: So when you try to find out a solution for the problem what you face through will give you acceptance. For you to accept, you need courage. For you to have courage, you need a clarity. So these are the follows up in which you can have acceptance, through which you can get down with the stress.
1: You do counseling and training workshops for professionals, students and teachers. Professionals, what kind of complaints do they give you?
0: Very common complaints which I have heard from professionals. They tell me this one thing, that I will have to get into their shoes, try to validate what is the problem, what they go through, and give us the solution, which is, I mean, people will tell it, but it is highly impossible for me to get into the rituals. I will tell you why. If I come and tell you, you'll have to become an army, try to fire some AK-47, ungalala panna mudiyuma? Mudiyadu, because we are not familiar with it. This one example. And if I come and tell you, you will have to drive a plane, ungalala mudiyuma? Kandipa mudiyadu. Unless and until we go there, drive a plane, we can't possibly understand what is it. So for me to put myself into their shoes is completely, it's a myth. I don't know what they are happening, what is happening. So on a very principle of when I try to take a training to them, I give them a very formal idea about the ways to come out of the stress. So இப்போ நீங்கள் பழைய காலத்தில் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, மாட்டைனால் வந்துட்டு லேக் வரலும் கூட்டு போய் வைக்க முடியும், ஆனால் தண்ணி குடிக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாடு தான் குடிச்சாகணும் தண்ணியை. ஸோ ஐ கேன் கிவ் யூ த பாத், பட் வெதர் டு கோ இன் டு த பாத் ஆர் நாட் இஸ் அப் டு யூ டு டிசைட் இட். ஸோ தட் இஸ் ஹவு ஐ ட்ரை டு கிவ் தம் ஆன்சர்.
1: இப்போ ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து இட் ஹஸ் பிகம் அ பிக் வைரல் இஷ்யூ அக்ராஸ் த வேர்ல்ட். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டேக்லிங் வித் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு. யூ திங்க் மோஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ரெஸ் இஸ் அன்னெசரி, அண்ட் வாட் ஸ்ட்ரெஸ் இஸ் அன்னெசரி தட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அண்டர் கோயிங்?
0: ஸோ நான் உண்மையை பேசலாமா இல்லை போய் சொல்லணும்?
1: நீங்கள் தயவு செஞ்சு உண்மையை பேசுங்க, தட் வில் ஹெல்ப் த ஸ்டூடெண்ட்ஸ்.
0: ஓகே, ஹைப் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு யங்ஸ்டருக்கு அப்படின்னு சொல்கிறது இது இட்ஸ் அன் ஹைப். பெருசாக வந்துட்டு பசங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது. வென் யூ ஆஸ்க் யுவர் டேட் யுவர் மாம் தே வில் நோ வாட் இஸ் ஸ்ட்ரெஸ். ஏன்னா உங்களெல்லாம் கட்டி மேய்க்கிறாங்களே, அவங்களுக்கு தான் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ வென் யூ வாண்ட் மீ டு டெல் அ வெரி பிளண்ட் ஆன்சர், ஐ வுட் சே யங்ஸ்டர்ஸ்க்கு கிளாரிட்டி இல்லை. ஸோ ஆஸ் அ யங்ஸ்டர் வென் ஐ வாஸ் 17 to 23, ஐ வாஸ் வெரி அன்கிளியர் அபவுட் வாட் ஐ வாண்டட் இன் மை லைஃப், வேர் ஐ வாண்ட் டு கோ, வாட் ஐ வாண்டட் டு டூ, ஸோ வாட் இஸ் மை பர்பஸ் இன் லைஃப். ஸோ தீஸ் ஆர் தி வெரி சீரியஸ் டாபிக்ஸ் விச் ஐவ் பீன் ட்ரைனிங் ஃபார் அ மந்த்ஸ், பிகாஸ் இதில் நான் ரொம்ப அடி வாங்கியிருக்கேன். So what I would say is, before we try to even take one decision in our life, what we can do is try to jot down lot of questions like what, why, how, when, where. So these questions for any topic, take any topic, whether to go for a movie lende, whether to buy one particular flower lende, when you start asking questions within yourself, you will start getting clarity. So 100%ல 95% யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு இட்ஸ் அண்ட் ஹைப்பர் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்னே கிடையாது, நம்ம கேள்வியே கேட்கறது கிடையாது நம்மக்கிட்ட. வென் வி டோன்ட் க்வெஷ்சன் ஆர் செல்ஃப், வாட் வி டூ இஸ் வித் இக்னரன்ஸ். ஸோ இக்னரன்ஸோடு நம்ம பண்ணுறது இட் வில் நெவர் கிவ் யூ எனி ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட். ஸோ தட் இஸ் வை ஆல் தி யங்ஸ்டர்ஸ் எண்ட் அப் இன் ஹேவிங் ஸ்ட்ரெஸ். ஸோ ஓன்லி பை ஹேவிங் அ பர்டிகுலர் கிளாரிஃபைடு கோல் யூ கேன் ரைட் அவே you can not get yourself stressed out.
1: That's right sir, stress is a major hype issue, and stress, I am very stressed abdingra or factor e vandu or or mar status symbol mar, I am stressed abdina adu or status.
0: Kandipa.
1: You also have a photography venture. I'm a little more curious because I'm also a photographer. So
0: super.
1: Adha pathi konna sollunga sir.
0: 2010 எங்கள் அண்ணன் வந்துட்டு ஹீ பர்ச்சேஸ்ட் நிக்கான், இஸ் அ நிக்கான் ஃபேன். ஸோ ஹீ பர்ச்சேஸ்ட் D90. ஸோ வென் ஐ டாக் அபவுட் D90, அட்லீஸ்ட் யூ ஷுட் பி ஃபேமிலியர் வித் வாட் ஐ ட்ரை டு சே. ஸோ டி 90 ஹீ காட் இட். ஸோ 2010 செப்டம்பர், 5 இயர்ஸ் பேக். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் கோயம்புத்தூர் போயிருந்தோம். அங்கே போகிறப்போ திஸ் கை வாஸ் லைக் லிட்ரலி ஷோ ஆஃப் டி 90 வச்சுட்டு ஹி வாஸ் லைக் டெல்லிங் மீ, மச்சி இந்த மாதிரிலாம் இருக்குது, ஸோ யூ கேன் யூஸ் திஸ் டு எக்ஸ்பிரஸ் யுவர் டிஃபிகல்டிஸ் ஸோ ஹீ இஸ் அ கை ஹூ ட்ரைஸ் டு ரிலேட் எவ்ரி திங் வித் லைஃப். ஸோ சம்சே நான் ஸ்ட்ரெஸ்ஸுக்காக நான் பாடுவேன், சம்சே பீப்பிள் கேன் சிங், அண்ட் திஸ் கை டேக்ஸ் ஃபோட்டோஸ் டு கம் அவுட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். இதெல்லாம் புதுசாக எனக்கு, சின்ன பையன் நான், 20 வயசு எனக்கு அப்போ ஒன்றும் தெரியாது. ஸோ ஐ ஹேட் அ வெரி ரொம்ப ஒரு கியூரியாசிட்டி ஆஸ் யூ ஆர் ட்ரைங் டு சே. த நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ் ஐ ஹேட் டு கோ டு துபாய். ஸோ அங்கே என்னோடய அக்காவை நல்லா டார்ச்சர் பண்ணி ஐ பாட் D7000. ஸோ 2010 D7000 வாஸ் தி பெஸ்ட் மாடல் டு பி ரிலீஸ்ட் அட் தட் டைம். ஸோ சின்ஸ் தென் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. ஸோ வி போத் கொலாபரேட்டட் டுகெதர். ஸோ வி ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி 5 இயர் ஓல்டு நவ். ஸோ வி ஹவ் கம்ப்ளீட்டட் 32 மேரேஜஸ் அண்ட் வி ஹவ் டன் 12 to 13 ஆட் ஷூட்ஸ் அண்ட் வி ஆர் ப்ரொமோட்டிங் ஆர் செல்ஃப் ஆல் டுகெதர். ஸோ இது இந்த கதைன்றது 5 வருஷ கதை, ஐ கான்ட் பாசிபிளி டெல் யூ வித் திஸ் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம், பட் திஸ் கிவ்ஸ் மீ லாட் ஆஃப் மெமரி. லைக் வி ஸ்டார்டட் டுகெதர் அண்ட் வி ஆர் நோ லைக் இது எப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு ஷூட்டுக்கு, ஐ டோன்ட் நோ ஹவு மெனி பீப்புள் வில் பிலீவ், ஃபஸ்ட்டு ஷூட்டுக்கு ஒரு 2 நாள் கல்யாணத்துக்கு நான் 800 ரூபா வாங்கினேன். ஸோ திஸ் வாஸ் மை ஃபஸ்ட் சேலரி. ஸோ 800 ரூபாலேருந்து இன்னைக்கு ஐ எம் க்ளோஸ் டு 2.5 லேக்ஸ். ஸோ ஆன் மானிட்டரி பேசிஸ் வென் யூ சீ திஸ், தட் இஸ் அ க்ரோத் ஃபார் பீப்புள் ஹூ வாண்ட் டு வென்ச்சர் இன் டு இட். ஐ எம் அ கைண்ட் ஆஃப் லைக் ஒரு தாட், ஓகே ரைட்டு 800 ரூபாலேருந்து ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்றதுக்கு. ஸோ ஆன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல், I am a person who likes to run my own business the way I like. So, photography was an accident. It was not an incident. So, there is a difference between both and accident and incident. And this
1: accident has become a career for you.
0: Exactly.
1: And how does it help you in relieving the stress? Because it helps me a lot in relieving the stress. If I'm tired, if I'm irritated, I take my camera out and I start roaming.
0: Again, should I be... ஃபேப்ரிகேட்டட் ஆன்சர் கொடுக்கட்டுமா இல்லை ஒரிஜினல்
1: பிளண்ட் ஆன்சர்?
0: ஓகே. ஸோ ஐ வாஸ் 20 தென், ஓகே. எனக்கு வந்துட்டு பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக அழகான பொண்ணுங்கன்னா இன்னும் ரொம்ப பிடிக்கும். அப்போல்லாம் வந்துட்டு கல்யாணத்துக்கெலாம் போனேன்னா ஐ ட்ரை டு சூஸ் எந்த பொண்ணு நம்ம கண்ணுக்கு அழகாக தெரியுது. ஸோ அந்த பொண்ணை வந்துட்டு பார்த்து பார்த்து ரசித்து ஃபோட்டோ எடுப்பேன் நான். ஸோ எனி ஸ்ட்ரெஸ் யூ ட்ரை டு டேக் இன், ஐ வில் சூஸ் ஒன் பர்டிகுலர் கேர்ள். லைக் அவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ நமக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஸோ ஆன் டெக்னிக்கலாக வென் யூ டாக் அபவுட் ஃபோட்டோகிராஃபி தட் இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட். வென் யூ டாக் அபவுட் ஹவு ஐ ட்ரை டு கம் ஓவர் இட் இஸ் டு டேக் பியூட்டிஃபுல் ஃபோட்டோஸ் ஆஃப் உமன். திஸ் இஸ் ஹவு ஐ ட்ரை டு கம் ஓவர் இட்.
1: The most honest answer that I've ever got. So you have been an entrepreneur. Obviously, any entrepreneur, when you start a business, you don't succeed without obstacles.
0: Andipa.
1: So what are all the obstacles that you faced?
0: Onnilla rendilla na veetu uttu vella varadhilende obstacle da. So this reminds me of one particular agreement which I had to sign. ஒரு நாள் வந்துட்டு 12 மணிக்கு காஃபி ஷாப்பில் ஐ ஹேட் டு மீட் அ கை ஃபார் அ அக்ரிமெண்ட். ஸ்டார்ட் பண்ணுறேன் வெளில, பெட்ரோல் இல்லை, வண்டியில் காற்று இல்லை. சரி ஓகே, எங்கள் அக்காகிட்ட போயிட்டு கார் கேட்கலான்னு போனேன். எங்கள் அக்கா கார் எடுத்துகிட்டு போயிட்டான். 2. 3வது வந்துட்டு சரி ரைட்டு ஷேர் ஆட்டோ கிடச்சிது போயாச்சு. அங்கே போயிட்டு நின்னால் அந்த ஆள் இன்னும் வரவே இல்லை அங்கே காஃபி ஷாப்பில். ஃபோன் பண்ணி கேட்டால் சிக்னல் இல்லை ஃபோனில், இன்னும் முடியல கதை. ஸோ சிக்னல் இல்லை ஃபோனில். சரி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு கால் பண்ணால் ஹீ டோல்டு மீ, ஓ விஜயராகவன், ஐ ஆக்சுவலி ஃபர்காட் இன்னைக்கு நம்ம அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும். 5வது விஷயம். ஸோ கால் பண்ணி சார் நாளைக்கு வச்சுக்கலாமா, இல்லைம்மா நான் இன்னைக்கு என்னால் அர்ஜென்ட்டாக நான் இப்போ கிளம்பிகிட்ருக்கேன், ஒரு 4 நாள் ஆகும் அப்படின்னா. ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள், when you talk about obstacle it starts from home. இன்யூமரஸ் அப்டக்கிள் யூ கேன் நாட் லிட்ரலி லைக் அதுலேருந்து பார்ஜி நைட் வெளில வரதுக்கு இட் டேக்ஸ் லாட் ஆஃப் எனர்ஜி அண்ட் எஃபர்ட். ஸோ யூ கேன் ஆஸ்க் மீ ஹவு டிட் யூ ட்ரை டு ஃபைனலைஸ் இட் அப்படின்னா ஐ வெயிட்டட் ஃபார் அனதர் 15 டேஸ் ஜஸ்ட் டு ஹேவ் அ சிக்னேச்சர். ஸோ ஆஃப்டர் தட்
1: பட் ஃபெயிலியர் இஸ் அ ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆஃப் சக்ஸஸ்.
0: அது நம்ம சொல்லிடுறோம். எக்ஸாக்ட்லி வி ஆல் டாக் அபவுட் ஃபெயிலியர். வி திங்க் தட் வி ஆர் தி குருஜிஸ் ஆஃப் ஃபெயிலியர். பட் when you fail you will have two drops of tear. I mean I have cried lot of times in the mari failure. So of my whole 25 years of life I have never seen success. So I might not know what is failure but I have experienced failure. So everything has been obstacle. So yeah, that is how obstacles are. Obstacles are being, I mean, இப்போ நான் இது வரலும் பேசினதே வந்துட்டு there are a lot of obstacles for which I have to barge in, I have to come out of it, then come here and talk to you guys. Obstacle is actually yourself.
1: I'm sure this would make a sense to a lot of people.
0: Do I make sense? I mean, I doubt myself.
1: Okay, a lot. I hope it makes sense.
0: Yeah,
1: it does because you're very practical and it helps us to connect.
0: Oh, is it so? Yeah. Okay, then I'm really glad.
1: So yeah, as a photographer, what message would you like to give the aspiring photographers listening to our show? Because we have a lot of media students and aspiring photographers in our college.
0: Okay. So, for first thing when it comes to photography, you'll have to become, I mean, you should be a very good observer. Some take food photography, some take people. Some take wild animals, some take objects, objective photography. So what is most important for becoming a photographer is not having a fancy camera. It's not having any lenses which will make you your ego boost. So let us not go there. You will have to become an observer of what is happening within your particular surrounding. So I love people. As I said, I love people. Any emotion, when I try to take, I wait for a particular moment. It's not that I go, click, shutter speed, la pota, tappu, tappu, tappu, tappu, na adichu odalam. So that will not work out well. So for you to come into one particular focus of being a photographer, you'll have to become aware. There is a technical word for awareness. It is called as agility. So what do you mean by agile? Now you are completely aware about what the situation is and how you can proceed with the situation is. So you become a very good observant, you become a listener. So with that threshold you start becoming a photographer. So did I give you the answer?
1: A very practical tip. And tomorrow being the teacher's day, what kind of tip can you give the teachers for having a stressful life in the school or college?
0: He was the worst student ever.
1: So ungala mari students eppadi sir deal pandrathu teachers la
0: engna mari students ah enna mari students na individual attention kandipa kudta. I am a dyslexic kid, so I know the problems faced by a dyslexic kid. So inda maadhiri pasanga vandu emotional avo illa physical avo abuse pannama ஃபஸ்ட் தே நீட் டு கெட் செட்டில்டு தான். ஸோ இந்த மாதிரி பசங்க வந்துட்டு வெரி இன்டிஃப்ரெண்ட் கைஸ். வி ஆர் கம்ப்ளீட்லி இன்டிஃப்ரெண்ட். நாங்கள் வந்துட்டு டிக்கு பதிலாக பீன்னு போடுவோம். இட்ஸ் அ வெரி ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் விச் வி ஃபேஸ். அண்ட் ஐம் எ லெஃப்டி. ஸோ எனக்கு இல்லை இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் என்னென்னா, ஐ டோன்ட் ஹேவ் எனி திங் டு அக்காமடேட் மை செல்ஃப் டு ரைட் இன் மை லெஃப்ட் ஹேண்ட். எல்லாரும் ரைட்டில் எழுதும்போது செவருக்கு யூ கைஸ் ஹேவ் லாட் ஆஃப் ஸ்பேஸ் டு ரைட். எனக்கு செவர் இடிக்கும். ஸோ இண்டிவிஜுவலாக you should genuinely try to spend your time with dyslexic kids. So I don't want to talk more on dyslexia. Enna mari nariya kuzhandhaigalukku vandu nariya prachana irundhirukku, like since she's more into psychological disorders she can explain more about it. And actually people who are indifferent, you need a very different approach to talk to them. இப்போ யூ கான்ட் டாக் டு தம் த வே யூ டாக் நார்மலி டு வித் ஆல் தி பீப்புள். தட் இஸ் இட். யூ ஹேவ் டு கிவ் ஜென்யூன் எஃபர்ட் to bring them up is what I would say.
1: Now actually people like don't prefer to come to the teaching profession. They feel that getting into corporate or some other kind of a job would get them more money than coming into the teaching profession. So what do you think about that?
0: So again, the third time, should I answer?
1: Please.
0: Honesty will always kill people. That is why I prefer not to give honest answers.
1: But I mean, honesty is something that's lacking in this world, that's highly needed.
0: True, but people who hear it, I am not sure how far people can accept what I say.
1: Because so, they feel they get offended.
0: Exactly. So every time I become more conscious when I try to answer these questions. Should I give you an answer, an honest answer?
1: Please.
0: Teaching, please come back to the question. Can you repeat me again?
1: Nowadays, people don't prefer to come into the teaching profession because they feel that other jobs, most importantly, the jobs offered by corporate companies, they are paid more compared to this profession. And one more thing is that they have to deal with 50 kids. And yeah, minimum classroom, they have
0: exactly.
1: 50 kids
0: true.
1: They feel that they can't manage. They're managing one kid at home is...
0: Very...
1: Yeah. So they don't prefer to work in a school as a teacher.
2: And because of this, we don't have good, effective teachers who can actually inspire students.
0: So why problem is this happening? You don't have inspiring teachers to inspire the young children. Is what is your problem?
1: And the number of teachers are decreasing day by day
0: institutions. Very true. So what if I tell you exactly 100 years ago, Indians never had depression. Never had stress. So what if I tell you? You. Inga solunga.
1: Quite believable.
0: Quite believable. Why?
1: Because their life was simple.
0: Why?
1: There was not much of technology.
0: Fine. Okay. So I don't want to ponder you guys more. I'll give you answers. She said quality of teachers have drastically gone down because of monetary benefits given by the IT company. When you start gaining something in a different area, such as money, people have started becoming more mentally ill. Do you accept the fact?
1: Yes, perfect.
0: Exactly. True. And why is it so? Because there is a disorientation within ourselves. So, being myself, if I get into a company, I'll last for 3 days. The fourth day, I'll get out of the company. Only by not knowing your nature, you try to experiment yourself with other things. So, if I talk about nature, I'll go to the previous birth. Adhikla namakke ippa time kadaiyadu. Okay. So, for any profession you take in, you need to really, really have a groundwork of what you are basically. A singer can sing well, but he can't bat well. It's a very practical approach. So, avana singing ku nalla vandhudna, he should go to singing rather than being in corporate. So, when you are not able to associate yourself with what you do, that is where stress comes. Okay. Similarly, if a people, you see a lot of people not coming into teaching, but being in somewhere else, are actually getting more stressed by not being in their own line. இப்போ கார்பரேட்ல நீங்க சொன்னீங்கல்ல டீச்சர்ஸ் இங்க கார்பரேட்ல என்ன சொல்றாங்க கார்பரேட் ட்ரெய்னர் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இட் இஸ் நாட் தட் தே ஆர் லீவிங் வாட் தே ஹாவ் டு டூ, இட் இஸ் ஜஸ்ட் தட் தே ஹாவ் அ ஃபேன்சி நேம் இன் அதர் வேஸ். பட் த ப்ராப்ளம் ஆஃப் நாட் கமிங் ஆர் பிகமிங் அ டீச்சர் லைன், தே ஹாவ் தேர் ஓன் ரீசன்ஸ் டு பி. இப்போ For example, money is the most basic thing. Do you accept?
1: Right. Yeah. Like
0: it has become the basic necessity. People who are aspirant to become a teacher, they face a lot of obstacles. வீட்டில் மூணு தங்கச்சி இருக்கும், கல்யாணம் பண்ணணும், வீட்டில் வந்துட்டு எய்லிங் மதர் இருக்காங்க, அவங்களுக்கு பார்த்துக்கணும் மெடிக்கலுக்காக. ஸோ வி ஆர் money driven economy, accepted. So ipdinum bodhu we are losing out on lot of teachers. Idhukku solution enna? It is solution is by giving an attractive package to teachers as well. By giving that, what will happen is the people who are going to listen will get in.

0: இன்ஃப்ளூயன்ஸ்ட் அஸ் ஷி வாஸ் டெல்லிங். ஸோ இப்போது என்ன மாதிரி பசங்களை வந்துட்டு டீச்சர் ஆக்கினீங்க, பை கிவிங் ஐ டோன்ட் வாண்ட் எக்ஸாக்ட்லி வாட் த கார்பரேட் இஸ் கோயிங் டு கிவ், ஐ வாண்ட் வாட் இஸ் நீடட் பை மீ ஆன் அ வெரி ஜஸ்டிஃபைபிள் சிடிசி வாட் எவர் யூ ட்ரை டு கிவ். ஸோ பை கிவிங் வாட் த டீச்சர்ஸ் எக்ஸாக்ட்லி வாண்ட் டு ரன் தேர் ஃபேமிலி, பிகாஸ் ஆல் ஆர் ஹியூமன்ஸ், உங்களுக்கு நீட் இருக்கு. பை கிவிங் சப்ஸ்டான்ஷியலி வாட் அ டீச்சர் கேன் டூ, தீஸ் ஆர் தி ஃபார்ம் ஆஃப் என்கரேஜ்மெண்ட்ஸ். இப்போ யூ டெல் மீ டு பிகம் அ டீச்சர், ஐ வில் ஹாப்பிலி டேக் த ஜாப் பிகாஸ் ஐ லவ் டு டீச், ஐ ஹவ் லாட் ஆஃப் ஸ்டஃப் டு டாக் அபவுட். இப்போ எனக்கு கொண்டு வந்து 5,000 ரூபா கொடுக்குற ஒரு மாதத்துக்கு நீ போய் டீச்சிங் எடுப்பியா அப்படின்னா நான் எப்படி எடுக்க முடியும்? விலைவாசி அப்படி, இன்னைக்கு 1 கிலோ ஆனியன் எவ்வளோ யாருக்கா தெரியுமா?
1: 75 ரூபா 75 ரூபா
0: 75 ரூபா ஒரு பெட்ரோலோட விலை. பெட்ரோல் என்னது? இட்ஸ் அ லக்ஸுரி, பட் வாட் வி பர்சீவ் இட் டு பி அ நீட். ஸோ நீடுக்கும் லக்ஸுரிக்கும் இப்போ வித்தியாசமே இல்லாமல் போச்சு. ஸோ இன் டீச்சிங் ப்ரொஃபஷன், இஃப் யூ வாண்ட் டு என்பவர் 100 ஸ்டூடெண்ட்ஸ், யூ நீட் ஒன் டீச்சர் ஹூ கேன் என்பவர் எவ்ரிபடி. இஸ் தட் வாட் ஐ வுட் சே by increasing their salary by.
2: I hope in some time, you know, this scenario changes and we have better teachers. Probably one of us also, you know, try to become definitely a very inspiring teacher.
1: And happily take up a teaching job and be with the kids.
0: Oh, enna vandu my family wanted me to get into corporate. So they didn't know who I was. So by not knowing your own child is actually a shame. ரொம்ப ஒரு அசிங்கமான ஒரு ஷோ. வென் யூ டோன்ட் நோ யுவர் சைல்டு வாட் த சைல்டு ஆஸ்பயர்ஸ் டு பிகம், யூ டோன்ட் டேக் யுவர் சைல்டு டு பி சீரியஸ். ஸோ தட் இஸ் வேர் த ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ். சேரிட்டி டசன்ட் நாட் ஓன்லி பிகின்ஸ் ஃப்ரம் ஹோம், டேக்கிங் கேர் ஆல்சோ பிகின்ஸ் ஃப்ரம் ஹோம்.
2: I'm sure all the listeners, especially parents, please take this into consideration and let your child become whatever they want.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. This is only for the students who are very serious in life. I'm not talking about people who want to while away their time sitting in Satyam and wasting their dad's money. I wouldn't try to advise those people. வாழ்க்கையில் கொஞ்சம் நிஜமாகவே சாதிக்கணும், எனக்கு வந்துட்டு நிறைய விஷயம் பண்ணணும், எனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய விஷயம் பண்ணணும். ஸோ ஐ ட்ரை டு டெவலப் லாட் ஆஃப் ஸ்கில்ஸ் ஆஃப் லேட்லி. லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் டோல்ட் மீ தட் யூ சிங் வெல், லைக் இல்லை இல்லை நான் அது சுமாராக தான் பாடுவேன். வை இஸ் தட்? வை ஆர் வி ட்ரைங் டு புட் ஆர் செல்ஃப் டவுன்? ஏன் நோ எக்ஸ்பெரிமெண்ட், அவ்வளோதான் வாழ்க்கையே, அவ்வளோதான். ஸோ கோன் டூ லாட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணும், தப்பு பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும், ப்ளீஸ் நோ இட். தப்புலாம் எல்லாரையும் பண்ணிட முடியாது, இட் நீட்ஸ் லாட் ஆஃப் கரேஜ் அஸ் வெல்.
2: ஜஸ்ட் லைக் ஹவ் ஐ அம் டாக்கிங் இன் தி ரேடியோ.
0: எக்ஸாக்ட்லி, தட் இஸ் அ ஹியூஜ் திங், இட் நீட்ஸ் லாட் ஆஃப் கரேஜ். இன்னைக்கு நிறுத்தி ஒரு 100 பேர்கிட்ட போயிட்டு ரேடியோவில் போய் பேசுமா அப்படின்னா நிறைய பேரால் பேச முடியாது. ஏன்னா டு டூ டிஃப்ரெண்ட் யூ வில் ஹேவ் டு பி டிஃப்ரெண்ட்.
2: இட்ஸ் டைம் டு ஃபீல் ப்ரௌட் ஆஃப் அவர்செல்ஃப்ஸ். ஐ அம் ஜஸ்ட் 5 டேஸ் ஓல்ட் இன் திஸ் ரேடியோ ஸ்டேஷன்.
0: அமேசிங்.
2: திஸ் இஸ் மை செகண்ட் ஹோம், ஐ ஸ்டே ஹியர், ஐ ஸ்லீப் ஹியர்.
0: சீரியஸ், இட்ஸ் எ கிரேட் திங். யா, ப்ளீஸ்.
2: Yeah, thank you so much for spending so much time with us. I'm and sure you enjoyed the session.
0: Kandipa, yes, kandipa, we did. Kandipa.
2: What do you think about Voice 15?
0: Voice 15 is the
2: event name.
0: Yeah, please tell me. எனக்கு அது கூட தெரியாது. Sorry.
2: No, you've come for Voices 15 and
0: I was told to come here to take a stress management topic.
2: Exactly. Yeah. Today is Voices 15 campaign.
0: Achha. Okay, right. So what do you want me to tell?
2: So what do you think about it?
1: What do you think about our college audience?
2: We've been covering a lot of topics actually. We had health and fitness. Okay. Yesterday we had e-danger.
1: Okay. Yeah.
2: And today we have stress.
0: One thing is that I would like to congratulate your college. இது வந்துட்டு பேச்சுக்கு நான் சொல்ல. நான் யூஜி படிக்கிறப்போ none of my institution took an effort to do anything like this. I come from Salem. So you might imagine how the place will be. I am talking about 6 years before. So people were more directed to material benefits. So students appdinu pathina onum perusa ad develop pandrathukku giving an opportunity to them was not there. Inga na paakrappo I find amazing things happening in Chennai. I mean like no enna nadakkudinga. So when I look into these topics and the initiative taken by our college is simply amazing. With these things, give me an idea to form a new institution and get lot of ideas from these people through which I can empower more students. So my ultimate goal is to make people realize what they can do and what they are capable of. This is what my purpose in life is. So it's a very good initiative. Is that what your answer from my side? So this is what I want to answer.
2: Thank you so much, sir.

0: Πλοίε του.
1: Τι πετάρει,

0: MOP Vaishnav Community Radio 107.8 FM.
1: Scene 1. Cycle shop.
2: அப்பா, எனக்கு நீங்க சைக்கிள் வாங்கி தரீங்களா?
3: ஆமா ஆமா, அதுக்கு தானே வந்திருக்கோம். நல்லா இருக்குதா, எடுத்து பார்த்து வாங்கிக்கோ.
2: சரிப்பா. அப்பா அப்பா, எனக்கு அந்த பேட்டரி கார் பிடிச்சிருக்கு. என் ஃப்ரெண்டும் அதே மாதிரி தான் வச்சிருக்கான். சைக்கிளுக்கு பதிலா எனக்கு அந்த பேட்டரி கார் வாங்கி தரீங்களா?
3: ம், சரி வாங்கிக்கோடா.
4: எங்க, நீங்களே பார்த்து வாங்கிருக்கலாம்ல, இப்ப செலவு அதிகமா ஆகுது.
0: சீன் 2. இன் ஹவுஸ்.
2: அப்பா, எங்க ஸ்கூல்ல டெல்லி டூர் கூட்டிட்டு போறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் போறாங்க. நானும் போகணும் ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரீங்களா?
4: அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ வீட்லயே இரு.
3: நீ போயிட்டு வாடா, நான் பணம் தரேன்.
4: எனங்க, இன்னும் வாஷிங் மிஷின் கூட வாங்கல, நீங்க காசுக்கு என்ன பண்ணுவீங்க இப்போ?
3: நீ கையிலேயே தோச்சுக்கோ, மெஷின் அப்புறமா வாங்கிக்கலாம்.
0: சீன் 3. இன் ஹவுஸ்.
3: நீ கம்மியா தாண்டா மார்க் வாங்கியிருக்க, அதனால நீ பக்கத்துல இருக்க காலேஜ்லயே சேர்ந்துக்கோ.
5: முடியாதுப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற காலேஜ்ல போய் சேர்றாங்க. டொனேஷன் கொடுத்தாச்சும் என்ன நீங்க அந்த காலேஜ்ல சேர்த்து விட்டுருங்க.
4: இப்ப என்ன பண்றது?
3: இந்த வீட்டை வித்துடலாமே.
4: அதுதாங்க நானும் யோசிச்சேன்.
3: சில வருடங்கள் கழித்து. ஏன்பா, நம்ம காலனியில பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடுல இருக்கிற கோவில்களுக்கு போறாங்க. 4000 ரூபாய் செலவாகும். எனக்கு காசு தரியா?
5: அப்பா, நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம்ப்பா. காலனியில இருக்கிற கோயிலையே கும்பிட்டுக்காங்க. தண்ட செலவெல்லாம் வேண்டாம்ப்பா.
0: சீன் 5.
3: என் ஃப்ரெண்ட் பையனுக்கு கல்யாணம், நான் போகணும், ரொம்ப ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரியாப்பா?
5: எதுக்குப்பா இப்ப தண்ட செலவு? அவங்க வந்த உடனே ஒரு தந்தி இல்ல ஒரு போன் பண்ணி பேசுங்க. அங்க போயிட்டு உங்க உடம்புக்கு கெடுதல், காசும் செலவாகும். அதெல்லாம் ஒண்ணும் நீங்க போக வேண்டாம்.
3: உங்க அம்மா அப்பா எதுக்குமே உங்களுக்கு எதையும் வேண்டாம்னு சொன்னதில்லை, எதுக்குமே உங்களுக்காக கணக்கு பார்த்ததில்லை. ஆனா நீங்க ஏன் உங்க அம்மா அப்பாக்காக இவ்வளவு கணக்கு பாக்குறீங்க?
0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர். MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஏற்றமும் தாழ்வும் நிறைந்தது கடலலை. அதே போல்தான் மீனவரின் வாழ்க்கையும். மீனவர்களும் நம்மை போல் இந்த நாட்டின் குடிமக்கள். மீனவர்களை மதியுங்கள், புறக்கணிக்காதீர்கள்.
1: வணக்கம், நான் தான் நித்யஸ்ரீ மகாதேவன் பேசுறேன். பெண்கள் தான் நாட்டின் கண்கள். அதாவது பெண்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து வீட்டை பேண்ற ஒரு வேலை மட்டும் இல்ல, நிறைய வேலைகள் இன்னைக்கு வந்து பெண்கள் எடுத்துக்கொண்டு பண்ணி கொண்டிருக்காங்க. அதாவது இன்னைக்கு வந்து ஒருத்தருடைய பங்கு மட்டும் போராது, பொருளாதார ரீதியில கூட. இப்போ பெண்களுடைய பங்கும் வந்து பொருளாதார ரீதியாகவும் தேவைப்படுறதுனால வீட்டை பாத்துக்கிறது, குழந்தைங்களை இது பண்றது, எல்லாத்தையும் பராமரிக்கிற வேலையை தவிர வெளியில போய் ஒரு வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமும் பெண்களுக்கு இருக்கு. அதனால வந்து பெண்கள் தான் ஒரு முழு ஆதாரமா இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல நம்மள உடலை நம்ம பாதுகாத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆரோக்கியமா இதுக்கு வந்து நல்ல உணவு உட்கொள்ளணும். அது சரியான நேரத்துல வந்து பெண்கள் வந்து கடைசியா வந்து இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால பெண்கள் தான் வந்து ஒரு குடும்பத்தோட வந்து ஆணி வேர்னு சொல்லலாம். உங்களுடைய ஒரு ஆரோக்கியமும் உங்களுடைய ஒரு புத்துணர்ச்சியும் தான் ஒரு குடும்பத்திற்கே வந்து ஒரு நல்ல சந்தோஷத்தை தரப்போறது, மகிழ்ச்சியை தரப்போறது. மீதி நபர்களோட ஆரோக்கியமும் உங்க கையில இருக்கிறதுனால முதல் கண் உங்க ஆரோக்கியத்தை பெண்களாகிய நாம தான் பாத்துக்கணும். சுவர் இருந்தாதான் சித்திரம். அதனால முதல்ல வந்து நம்மளுடைய உடலை நல்ல விதமா நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு ஆரோக்கியமா நிறைய பழங்கள், காய்கறி வகைகள், பால் மற்றும் இன்னைக்கு எத்தனையோ சத்தான விஷயங்கள்லாம் கிடைக்கிறது. இதெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, எத்தனையோ பத்திரிகைகள்லயும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லயும் சொல்றாங்க. இன்னும் நம்ம உடலுக்கும் நம்ம ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி, எத்தனையோ குழந்தை பேரினர்.
2: யூ ஆர் லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரியில எத்தனையோ சாதனை படைத்த பெண்கள் இருக்காங்க, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே.
3: யூ ஆர் லிசனிங் டு MOP Vaishnav Community Radio Service 107.8 FM.
4: MOP 107.8 FM.
5: Stay tuned.
6: Stay tuned. Stay tuned.
7: வணக்கம் சென்னை, இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே திவ்யா. நம்ம கூட சுதர்சனா இருக்காங்க, அவங்களும் எம்ஓபி தான் படிக்கிறாங்க, அவங்க விஸ்காம் பண்றாங்க. அவங்க கிட்ட நம்ம பாப் சிங்கிங்க பத்தி கேட்கலாம். அவங்க பேஷன் எதுனால பாப் சிங்கிங்ல இருக்கு, அதோட அவங்க இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் சுதர்சனா, ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுங்க உங்களை பத்தி.
8: என்னை பத்தி? ஓகே. Hello everyone, என் பேர் சுதர்ஷனா. I am from first year viscom and moreover I'm very happy that I got an opportunity here and today I'm here, so yeah, thank you. And RJ Divya, you're doing very nice. And yeah, I'm very much into pop singing. Yes, it's true, எனக்கு பாப் பாடுறது ரொம்ப பிடிக்கும். இது வந்து இங்கிலீஷ் சாங்ஸ் நான் பாடுவேன். அதுக்கப்புறம் வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு ரொம்ப நிறையா வந்துச்சு. 8th ஸ்டாண்டர்டில் தான் நான் ரொம்ப இப்படி பாப் பைத்தியமா அப்படி இருந்தேன் ஒரு காலத்தில். பட் அதுக்கு முன்னாடியே 5th 6th அது இட் ஸ்டார்டட் க்ரோயிங். ஸோ மை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் இன் மை ஸ்கூல் வாஸ் அட் லைக் ஐ வாஸ் 7th grade. And ella school students munadi paada vachanga. I was so happy. And adlende it just like grew. And yeah, so and the first part na paadnadu vandu by Miley Cyrus, Party in the USA nu oru paattu. So yeah.
7: Neenga endha school padichinga?
8: Na the Ashram Matriculation School endu varen. It's an awesome school. I love my school. Na chinna vayasulende anga dhaan padichit iruken. So yeah.
7: Neenga school la paadna song inga engalukaga ore oru vaati.
8: Yeah, please. Sure. Of yeah. course. My pleasure.
9: I hopped to the plane at LAX with a dream in the cardigan. Welcome to the land of fame access. Am I gonna fit in? I jump to the cab, here I am for the first time. Looking to my right hand, I see the Hollywood sign. This is all so crazy, everybody seems so famous. My time is starting and I'm feeling kinda homesick. Too much pressure and I'm nervous, cause I'm the taxi man.
7: Superb.
9: Oh my god,
7: thank you. Paadringa.
8: But intro song na kudukonaana vera or paattu irukku. Andha paattu vandha Phineas and Ferb ingra or
7: famous ana or cartoon.
8: Yeah, yeah, I love that cartoon. Chinna vayasula irundhe adha dhaan na paathitt iruken. And enakku romba pidicha cartoon adha. So adha vandha Phineas, Ferb, Candace nu oru irupaanga. Candace வந்து பிக் சிஸ்டராக இருப்பாங்க. பட் அது ஒரிஜினல் வாய்ஸ் வந்து ஆஷ்லி டிஸ்டேலோடது. அவங்க வந்து சில பாட்டுலாம் அதிலே பாடுவாங்க அந்த சீரியல்லே. இட்ஸ் லைக் அ கார்ட்டூன். ஸோ யா, ஸோ அண்ட் அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து இட்ஸ் கால் லைக் கிச்சு கிச்சு கூ. ஓகே, அண்ட் அது வந்து லைக் இட்ஸ் வெரி பெப்பி, இட்ஸ் வெரி ஃபுல் ஆஃப் லைஃப், இட் ஜஸ்ட் மேக்ஸ் யூ ஹாப்பி. ஓகே,
7: ஸோ
8: யா ஷோர். Ladies and gentlemen, the Ferbettes. I'm Phineas and this is Ferb and we're gonna sing a song. Bow, chicka, bow, bow. That's what my baby says. Bow, bow, bow in my heart.

0: Bow, bow, that's what my baby says. Bow, bow, bow, and my heart starts pumping. Getcha, getcha, goo up, I'm never gonna stop. Getcha, getcha, goo means that I got it.
1: Superb.
2: Oh, thank you.
1: உங்களோட இந்த பாப் சிங்கிங் இன்ட்ரெஸ்ட் பத்தி சொல்லுங்களேன்.
2: ஓகே, இது வந்து
1: இவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு பாப் சிங்கிங்னா?
2: எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து லைக் ஷீ ஸ்டார்டட் சிங்கிங் அண்ட் எனக்கு அதை பார்த்ததுலேருந்து வா சூப்பராக இருக்கு, இவ்வளோ கூட நல்லா பாட முடியும் வெஸ்டர்ன் சாங். அப்போ தான் இன்ட்ரடக்ஷன், அதுக்கு முன்னாடி தமிழ் பாட்டு அதை நான் கேட்டுட்ருந்தேன். அண்ட் அது வந்து எப்படின்னா ஹானா மொண்டானான்னு ஒரு சீரீஸ் இருக்குது, ஸோ அதுலேருந்து அவள் பாட்டு பாடுவாள். ஸோ அது வந்து அதை பாடினா ஐயோ நல்லா இருக்கே நம்மளும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அந்த மாதிரி ஹானா மொண்டானா, மைலி சைரஸ், செலினா கோமஸ், டெமி லோவாட்டோ, அப்படியே ஃபுல்லாக லைக் டிஸ்னி, அப்படியும் அப்புறம் பிக் சிங்கர்ஸ் அப்படியும் போனேன். அப்படியே ஒன் இஃப் யூ ஸ்டார்ட் நோ இஃப் யூ ஸ்டார்ட் டு நோ அபவுட் லைக் ஒன் பர்சன் யூ ஜஸ்ட் கெட் டு நோ அபவுட் எவ்ரி ஒன் இன் த சென்சேஷன். ஸோ யா, அண்ட் அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு முதல்ல இன்ட்ரெஸ்ட் அப்படி வந்துச்சு, அப்படி தான் நான் பாட ஆரம்பித்தேன். அண்ட் அதுக்கப்புறம் இல்லாமல் எனக்கு பார்பி சாங்ஸ் பிடிக்கும். பார்பி பார்பி மூவிஸ் இருக்குது, தி ஐலாண்ட் பிரின்சஸ்ன்னு ஒரு படம் இருக்குது, அதுலேருந்து தான் லைக் அதில் வந்து ஒரு பாட்டு இருக்கும் லைக் வேர் இஸ் த லேண்ட் ஐ கேம் ஃப்ரம்னு ஒரு பாட்டு இருக்கும், அப்புறம் சன் கோஸ் டவுன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அதெல்லாம் மெலோடியஸ் சாங்ஸ், அதெல்லாம் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணும். அதை கேட்டாலே அதான் அந்த விஷுவல்ஸ்லாம் பார்த்தாலே பார்பி டால் அந்த சீனரி அதெல்லாம் பார்க்கும்போது யூ ஜஸ்ட் கெட் இன் டு யூனோ யுவர் ஓன் இமேஜினேட்டிவ் வேர்ல்ட் அண்ட் த சாங் ரியலி பூசஸ் அப் யூ அண்ட் ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி அது எல்லாமே இருந்துச்சு. ஸோ தட் ரியலி காட் மீ யூனோ into this. So yeah,
1: okay fine. உங்களுக்கு இத பத்தி நிறைய சொல்லி உங்களுக்கு இதல இன்ட்ரஸ்ட் கொண்டு வந்த உங்க फ्रेंड्स ஓட நேம் அவங்க கூட இந்த மொமெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்றீங்களா?
2: இது actually நான் ஒரு தடவை YouTubeல போனப்பவே லைக் फ्रेंड्स னு சொல்லணும் இல்ல லைக் when you just type Miley Cyrus you get all her songs. So yeah, there was a friend, she was the one.
1: What's her name?
2: Her name was Ananya. She used to sing also. I used to sing also and yeah, so that's how it got up. And moreover I check out into the internet and
1: okay, unga talent pop singer ah neenga irukkiradhu da abindrathu theriyudhu, but unga other talents la enna nu solunga.
2: Okay, other talents, na vandu music mattum illa enakku vandu drawing romba pidikum, adu yeah drawing romba pidikum, pencil shading adha romba எனக்கு ரொம்ப பிடிச்சி விரும்பி பண்ணுறேன். அதில் அப்படியே நான் வரைஞ்சேன்னா அப்படியே நான் அப்படியே போயிடுவேன் அதுலேயே.
1: அப்போ உங்களுக்கு டிராயிங் ரொம்ப பிடிக்குமா இல்லை பாப் சிங்கிங் ரொம்ப பிடிக்கும்?
2: ரெண்டுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
1: எனி திங் ஏதாவது ஒன்று
2: இல்லை இல்லை இல்லை இல்லை, அதோட நான் சேர்த்து இன்னொன்று சொல்லுவேன், எனக்கு டான்ஸிங்கும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிடுவேன்.
1: சூப்பர்,
2: டான்ஸும் பண்ணுவேன் ட்ராயிங்கும் பண்ணுவேன் சிங்கிங்கும்.
1: இப்போ வந்து இப்போ ப்ரெசன்ட் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் தமிழ் சாங் அப்படி இப்படி ரொம்ப ஃபேமஸாக எல்லாரும் அதுலேயே போயிட்டுருக்காங்க. பட் இப்போ பாப் சிங்கிங் அப்படின்ற ஒரு ட்ராக் உங்களுக்கு ஏன் சூஸ் பண்ணீங்க, ஏன் அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது? எல்லாருமே தமிழ் சாங்னு போயிட்டுருக்கும் போது தமிழ்லேயே இப்போ நிறையா சாங்ஸ் வந்துடுச்சு, செம்ம ஃபங்கியாக ஃப்ரீக்கியாக செம்மையாக சாங்ஸ் போயிட்டுருக்கு, பட் பாப் சிங்கிங்னு நீங்கள் ஏன் சூஸ் பண்ணீங்க அந்த ட்ராக்?
2: Music-ingrathu, like, you know, it's a universal language. It doesn't belong to just this language or that language or one particular condition. Music is universal. So, English-a irundha enna, Tamil-a irundha enna, everything is like, you know, if you relate to it, when your soul really connects with it, your mind, everything. நம்ம வந்து லைக் சில இன்ஸ்ட்ருமெண்டல்ஸ்லாம் கேட்கும் போது சே வீணா ஃப்ளூட் அப்படிலாம் சில அப்படியே அமைதியாக கேட்டுட்டுமே இருந்தோம்னா வென் ஆர் பா லைக் யூனோ நம்ம அறியாமலே நம்மளுக்கு வந்து கண்ணில் தண்ணி வரும் ரைட். யா, ஸோ அது வந்து எப்போ நடக்குதுன்னா லைக் வென் யுவர் சோல் your mind when you and the frequency avanga idu vandu adoda relate agumbodhu you feel connected. So andha mari ovvathungalukku onnu pidikum, sila perukku melodious ah pidikum, sila perukku takara takara takara takara dappangutha adha mari pidikum, sila perukku western songs different kind and everything. So when your soul really matches with it, when you really match with it, when you connect with it, you feel completely into it. So that's how. So music does not belong to like one thing. So it's English, Tamil, whatever it is, it's all music.
1: Yeah, that's good. ஓகே, இப்போது ப்ரெசண்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவுட்டர் இப்போது வெளியெல்லாம் நீங்கள் போயிட்டு பாப் சிங்கிங் அப்படின்னு சொன்னால் அவங்களை எல்லாரையும் கலாய்க்க தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு எப்போது யாரும் அப்ரோச் பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக கலாய்ப்பாங்க. தமிழ் சாங்ஸ் நம்ம ஒழுங்காக பாடினாலே கலாய்ப்பாங்க. அப்போ பாப் சிங்கிங்லாம் நம்ம பாடும்போது எப்படி அவங்க ரியாக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது, நீங்கள் அப்படி அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க?
2: ஓகே, அது வந்து எல்லாருக்குமே இருக்கும் தான். லைக் ஒரு தமிழ் பஞ்சில் போய் நம்ம இப்படி லாலாலான்னு பாடினோன்னா டெஃபினெட்லி இதில் ஃபீல் ஆட் அண்ட் இது. பட் ஒன்ஸ் யூ ரியலி பிலீவ் இன் யோர் செல்ஃப், பிலீவ் இன் தட் மியூசிக் அண்ட் புட் யுவர் ஹார்ட் இன் டு இட் அண்ட் டெலிவர் இட் வெரி குட், ஐ மீன் லைக் ஃப்ரம் யுவர் ஹார்ட், தேர் மைட் பி யூனோ அந்த 100 பீப்புளில் தேர் மைட் பி அட்லீஸ்ட் 1 or 2 ஹூ கேன் யூனோ என்ஜாய் தட். அண்ட் மோர் ஓவர் first it will be like that, but when you proceed in your way and when once you perform and when you really live it up, live that song, everyone will get corrected with it, most of them for sure. So yeah, so adanal and the mari like vandu panna mudiyum. So adanal it doesn't mean first epdi da irukum illaya, but when it goes on it becomes normal. When once people relate to you and the song, when they start enjoying, of course we start enjoying singing, right? We enjoy and sing and we live it up, and if we enjoy it, they enjoy it. So yeah, that's
1: people ungala criticize pannumbodhu adu epdi irukum, can you accept it or yaar yaar tittanum thonuma?
2: Chacha apdi la illa, it's not like I am open to comments, I am open to whatever that will definitely, you know, enhance our skills. We'll get to know better of what we lack in, so that will really, you know, like help us. Always happiness will just, you know, you won't know what you lack in. So adanal vandu once you face, like when you get down, like, you know, down to earth, when you have that earthly comments only, you'll understand, oh, I lack in this, they don't like this, oh okay. But if that person is really worthy, if it has a genuine reason, then definitely it's we should be open to let our ears wide and listen to that comment so that we can improve from that and improve in our next song. So yeah, that's how it is.
1: That's very good. Actually நம்ம பாசிட்டிவா நம்ம எப்பவுமே இருந்தா நம்ம எவ்வளவு எக்ஸ்போஷர் வெளியே இருந்து வந்தாலும் you have to go with it.
2: ஆமா,
1: yeah, that's really great. That's really great. Okay, ஒரு சின்ன பிரேக் அப்புறம் பார்க்கலாம்.
2: Okay, thank you.

0: Put your hands up, for we are here.
1: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. நம்ம இப்போ சுதர்ஷனா கூட இருக்கோம். அவங்க பாப் சிங்கிங்கை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய என்னென்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க சுதர்ஷனா, யார் உங்களோட ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன், யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனீங்க ரொம்ப?
3: Inspirations abdina solnona, it doesn't belong to one solo artist and everything, it belongs to everything, like be it band members, be it solo artists, be it male, female. I, you know, music, yeah, that's how I said, music is not just like, you know, I love band members like Coldplay, he's like amazing, and then Linkin Park, Evanescence, it has a female lead singer, avangala vandu appadi samma getha paaduvaanga, adala appadi ketale you will just go into a different world, and yeah, so that's how adu vandu enakku Black Eyed Peas romba pidikum, Florence and the Machine, yeah, so appadi dhaan enakku band members na adu pidikum, solo artists na like be it all the Disney members, Miley, Selena, Demi, Jonas Brothers, avanga kuda pidikum. Band members la innoru thavanga kuda irukanga, One Directioner, I'm a One Directioner for sure, so yeah, so that's for band members. And solo artist, I really love the female singer called Dido, avanga paadrathu vandu avlo undu inimaya irukum appadi kekkumbodhu, like, you know, I personally feel very connected to that song, it's called Don't Leave Home.
2: Please adu konja paadringla?
3: Oh, and the paata, okay, I mean, lyrics malana, fine, okay, but let me complete, yeah. Hello, Dido pudikum, Shakira pudikum, Selena Gomez pudikum, Adele romba pudikum, Rolling in the Deep in oru part super ah irukum, Taylor Swift avanga kuda pudikum, Katy Perry romba pudikum, yeah, so andha mari nare per pudikum, and yeah, so
2: ஓகே, ஏதோ ஒரு சாங்
3: எங்களுக்கு, ஏதோ ஒரு சாங்ல வந்து என்னோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷனாலே பாடுறேன், டிஸ்னி ஹானா மொட்டானா, மைலி சைரஸ் பாடின ஒரு பாட்டு, இட்ஸ் கால் கேசரா, இட்ஸ் QUE பட் இட்ஸ் ப்ரொனவுன்ஸ்ட் ஆஸ் கே, இட் மீன்ஸ் வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் லைஃப், yeah, we have to go with it, it's true, but I'm sorry about that Divya, but whatever happens, it's all right, I'll be okay, whatever life throws my way, you wish I'd be hurt, but I'm free as a bird, that should be our motto, and that will definitely bring your life it'll upbring your life, and you'll experience happiness. So yeah, this is how the song goes, it's called Kesara, and yeah, here it goes.

0: இப்போ பாப் சிங்கிங்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி எம்ஓபினா இதுதான் சேரணும் அப்படின்னு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டோட சேர்ந்தீங்களா இல்ல ஓகே ஃபைன் பெஸ்ட் காலேஜ்னு சொல்றாங்க அப்படின்றனால யூஸ் ஆகும்.
1: வெல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஐ ஆம் சோ பிளெஸ்ட் டு ஆக்சுவலி ஹாவ் ஜாயின்ட் ஹியர். இட்ஸ் அன் அமேசிங் காலேஜ். எவ்ரி ஒன் ஹியர் அ வெரி யூனோ I'm sure I should use this term. I'm very blessed to be here and to be, you know, one person in that. I feel very happy. All my classmates, they're very warm. My teachers, they're so warm, sweet, and everyone, you know, it's like very, it's somehow there are many people in this world. Okay, each one has their own life and they go in different paths, right? And but for us, for me, you, be the teachers, everyone, the teachers, the staffs, the students, everyone, to actually have an opportunity here, a time period for me, 3 years, so-called 3 years, is like it's so like what I'm trying to say is well, it's already decided somewhere. I think like the God. So I'm very blessed that God had put me here in this college. So yeah.
0: Okay, நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். Thank you so
1: much. Oh, it's my pleasure.
0: எல்லாத்து பத்தியும் சொன்னதுக்கு thank you so much. செம்ம ஜோவியலா பேசினதுக்கு.
1: அப்படிலாம் சொல்லாதீங்க போய். நீங்க பண்ற எக்ஸ்பிரஷன் எனக்கு தெரியுது. But fine. I thank my RJ Divya. Please give it up for her. Yeah, she
0: thank
1: was
0: you,
1: very
0: thank
1: good.
0: Thank you so much.
1: And yeah, so that's it. Thank you.
0: Okay, thank you so much. Thank you. நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். Stay tuned to 107.8. This is RJ Divya signing off. Thank you
1: with
0: so much.
1: With Sudarshana, 107.8 CRS. Keep on listening.

0: You are listening to MOP Vaishnav Community Radio Service 107.8 FM.
1: MOP 107.8 FM. Stay tuned.
2: Stay tuned. Stay tuned.
3: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் எம்ஓ

0: A hungry child cannot learn. A hungry child cannot grow. Nutrition is not optional. It is essential. Support child nutritious programs. Speak about zero hunger.
1: Produced and brought to you by MOPCRS 107.8. Our community, our pride.
0: Hunger is not someone else's problem. It's our responsibility. Together, we can end hunger. Volunteer, donate, spread awareness.
1: Produced and brought to you by MOPCRS 107.8. Our community, our pride.
2: No empty plate, no hunger cry. Zero hunger, let's all try. Share one meal, show your care. A better world when food is fair. Zero hunger, share food, separate hope.
1: Today, we're discussing zero hunger, the second sustainable development goal of the United Nations. Despite technological progress and increased food production, millions of people still go to bed hungry every night. Hunger is not just about a lack of food. It is deeply connected to poverty, climate change, inequality, weak infrastructure, and governance failures. Achieving zero hunger is essential for health, education, economic growth, and social stability. To explore this issue, we have three panelists with us today. Kushi, Tanya, Harsha, each bring a different perspective. Let us begin. What does zero hunger truly mean? Kushi, in simple words and practical terms, what does zero hunger mean?
3: Zero hunger means that every person everywhere has continuous access to enough safe, nutritious and affordable food. It is not only about preventing starvation, but it is also about eliminating malnutrition and diet-related illness. A truly hunger-free world means children can grow properly, adults can work productively, and communities can thrive.
1: If we produce enough food, why does hunger still exist? Tanya, why do millions still suffer from hunger if the world still produces food?
4: I guess it's because of hunger is mainly an access problem, not a production problem. Food is often wasted, unevenly distributed, or too expensive for population. Poverty, conflicts, weak transportation system, and poor storage facilities prevent food from reaching those who need it most, especially in marginalized areas.
1: Harsha, from a policy perspective, how do climate change and inequality worsen hunger?
5: Climate change disrupts agriculture through droughts, floods, and unpredictable weather, which reduces food supply and raises prices. At the same time, economic inequality means that the poorest people suffer the most. Without strong social protection policies, these groups remain highly vulnerable to hunger.
1: So Harsha, are you suggesting that the current government food programs are sufficient to end hunger?
5: Yes, they are important but not enough on their own. Many programs face issues like inefficiency, corruption, weak monitoring, and poor last-mile delivery. Schemes such as public distribution systems and school meals help, but they need better transparency, digital tracking, and accountability to truly eliminate hunger.
1: But as a final question, what is the most important step needed to achieve zero hunger?
3: First, we need stronger nutrition education so people understand balanced diets and healthy eating from an early age.
4: I guess we must strengthen community food programs and directly support families, children, and the elderly.
5: We need transparent food distribution systems, stronger welfare policies, and even strict measures to reduce food wastage.
1: Thank you to our panelists for their valuable insights. Today's discussion has shown that hunger is not just a food issue. It is a social, economic, environmental, and political challenge. Achieving zero hunger requires cooperation from governments, NGOs, communities, and individuals. If we reduce food waste, improve food distribution, support vulnerable groups, and build stronger policies, a hunger-free world is possible. Let us work together so that no one is left hungry. Welcome back to MOPCRS 107.8, our community, our pride. Today, we turn our attention to a reality that often goes unnoticed in the middle of our busy life. While many of us plan our next meal, try new cafes, or leave food unfinished on our plates, there are countless individuals who are still unsure if they will eat even once today. In a nation that produces vast quantity of food every year, hunger continues to exist. Not because there isn't enough, but because access and distribution remain unequal. When we hear the words zero hunger, what do they truly mean to us? Do we believe hunger is still a serious issue in our country? If food production is steadily rising, why do so many still sleep on empty stomachs? Is it poverty, unemployment, lack of awareness, gaps in distribution systems, or the everyday food wastage we witness at homes, restaurants, and events? And beyond questioning the system, what responsibility do we carry as individuals? What small step can each of us take to ensure that no one in our community goes hungry? To understand different perspectives on this issue, we spoke to street vendors, homemakers, working professionals, and college students. Let's listen to what they had to say.
6: We should teach children not to waste food from a young age.
7: Yes, especially in rural areas, malnutrition is still common.
8: We should teach children not to waste food from a young age.
9: Some days we earn, some days we don't. If there's no income, no food.
10: I think hunger is more about distribution than shortage. We waste too much food at weddings.
11: இப்போ வந்து ஃபுட் வேஸ்ட் ஆகுறது வந்து நிறைய கல்யாண வீட்டுகள்ல பாத்திருக்கேன். அப்புறம் ஃபங்க்ஷன் டைமிங்ல இந்த காலேஜ் ஸ்டேட்லயும் ஃபங்க்ஷன் டைமிங்ல வந்து நிறைய ஃபுட்டை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏன் வேஸ்ட் பண்றோம் அப்படிங்கறதே தெரிய மாட்டேங்கிறாங்க. மேக்சிமம் இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த குக்கரை அந்த மாதிரி பேக்கெட் ஐட்டம் வாங்கி சாப்பிடறதுனால சாப்பாடு அவங்களுக்கு வந்து சாப்பிட முடியாம போகுது. அதனால லஞ்ச் டைமிங்ல வந்து அவங்களோட சாப்பாட்டையுமே என்ன பண்றாங்கன்னா பாதி வேஸ்ட்ல தான் போடுறாங்க. இது என்ன ஃபீலிங் ஆகுது அப்படின்னா, ஏன் இப்படி பண்றாங்க? எத்தனையோ பேரு ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம நம்ம இந்தியாவில இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி வேஸ்ட் ஆகுற ஃபுட்டை வந்து என்ன பண்ணலாம், நம்ம கொடுக்கலாம் சரியா? அதனால வேஸ்ட் பண்ணாம மேக்சிமம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் அவேர்னஸ் கொடுக்கணும். அடுத்து கல்யாண வீடுகள்லாம் வேஸ்ட் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க வந்து என்ன அப்படின்னா அவசரத்துல நிறைய சாப்பாடை வந்து பரிமாறிட்டு, அதை வந்து லிமிட்டடா பரிமாறிட்டு நெக்ஸ்ட் டைம் அவங்களுக்கு தேவையான சாப்பாடு அவங்க வாங்கி சாப்பிட்டாங்க அப்படின்னா வேஸ்ட் ஆகாம இருக்கும் சரியா? வேஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பெஸ்ட் சொல்யூஷன் அப்படின்னா, தேவையான அளவு வாங்கி சாப்பிடற மாதிரி பண்ணணும். அது மாதிரி நம்ம ஃபங்க்ஷன் டைமிங்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ற சாப்பாடு வந்து தேவையான அளவு வச்சாலே ரிமைனிங் அவங்க வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருந்தா போதும் சரியா? இந்தியால வந்து ஹங்கர் இருக்கு அப்படின்னா நிறைய இருக்காங்க மக்கள். அவங்களுக்கு இந்த வேஸ்ட் ஆகிற ஃபுட்டை கொண்டு போய் இப்போ அனாதை இல்லம், முதியோர் இல்லம் இந்த மாதிரி அவங்களுக்கு கொண்டு கொடுத்துக்கலாம். ஏன்னா அதிகமா சமைச்சிட்டாங்க அப்படின்னா இங்க சாப்பாடு போக மீதி இருக்கிறத வந்து அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். அப்போ பசி ஆறுறதுக்கு நம்ம ஒரு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும்.
1: Thank you, ma'am. Thank you very much.
11: Thank you, Dad.
12: To me, zero hunger means creating a world where every single person, regardless of their background, income, or location, has access to sufficient, safe, nutritious food every day. It's not just about filling stomachs. It's about ensuring balanced meals that support healthy growth, mental development, and overall well-being. Hunger is not only physical, it also affects dignity and opportunity. When someone is hungry, they are deprived not just of food, but of their full potential. Zero hunger represents equality, justice, and the basic human right to live without worrying about the next meal.
13: Can technology help achieve zero hunger? If yes, how?
14: See, technology vandu zero hunger vandu panna mudiyum. Yen appadinaaka நம்ம பிரிட்டிஷார் வந்து இந்தியாவில இருந்து போனதுக்கு அப்புறம் நிறைய பாவர்ட்டி இருந்தது, பஞ்சம் இருந்தது, நிறைய லேண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேற வேற பயிர்கள்லாம் பண்ணாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து டெக்னாலஜி தான் ஹெல்ப் பண்ணது. எம் எஸ் சுவாமிநாதன் கேள்விப்பட்டிருக்கீங்களா, கிரீன் ரெவல்யூஷன்? ஸோ அது மூலமா தான் வந்து அந்த டெக்னாலஜி அவர் பண்ண போய் தான் இத்தனை கோடி மக்களுக்கு வந்து ஃபீட் பண்ண முடிஞ்சது. ஸோ டெக்னாலஜி இருக்கணும். சரி, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, தே கேன் கிரியேட் அவேர்னஸ், அவ்வளோதான் பண்ண முடியும் இல்லையா. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து பெரிய ஆட்களுக்கு நிறைய பணம் இருக்கிறவங்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி அவங்க மூலமாக அவங்களுக்கு வந்து ஃபுட்டு டொனேட் பண்ண வைக்கலாம். ஸோ அதான் பண்ண முடியும்.
15: So I think individuals can reduce food waste at home by planning meals in advance and shopping wisely to avoid overbuying. And also proper storage of food, fruits, vegetables and leftover will help food last longer. Cooking the right portions and freezing extra food will also help to prevent waste. Understanding expiry labels and kitchen scraps further will help in reducing food waste at home. So I think every person can help in food wastage.
4: Hunger is not a choice. Helping is. You don't need wealth or power. Just kindness. Respect food. Reduce waste. Support NGOs. Be aware. This is Zero Hunger.
1: And that's a wrap for today. This is your RJ, Maya, Mehak, Harsha, Kushi and Tanya signing off. You're listening to MOPCRS 107.8. Our community, our pride. Educate.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிகா, நான் நீ பெருசானுன்னு என்ன ஆகணும்னு ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதானே செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.

வணக்கம், நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார்க் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடியே கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்க தெரியும். கேளுங்க, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.

வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. வெற்றி எனும் சிகரம் தொட அயராது உழைக்க வேண்டும். பலரின் யோசனைகளை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிகளை நீங்கள் ஏற ஏணி போல் உதவும் நிகழ்ச்சி தான் ஏணிப்படிகள். வழங்குவது MOP சமுதாய வானொலி 107.8.

0: காலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சித்திரகுப்தா, இன்று என்ன வயதானவர்களை விட விபத்தில் சிக்கிம் அடைந்தவர்கள்தான் வரிசையில் அதிகம் போல் உள்ளதே.
2: என்னங்க ஐயா செய்யறது, கீழே பூலோகத்துல எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் அவசரம். ரோட்ல யாரும் வரிசையா போகணும்னு நினைக்கிறதே இல்ல. ஒருத்தர் ஒருத்தர் முந்திக்கணும்னு நினைக்கிறாங்க. இதனால சீக்கிரமா போகணும் சீக்கிரமா போகணும் நினைச்சு ஒரேடியா சீக்கிரமா போய் சேர்ந்துடுறாங்க.
3: அது மட்டும் இல்ல, அப்படி அடிபட்டவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலான்னு போனா அங்கேயும் ஒரு வரிசை இல்லாம நான் முந்தி நீ முந்தின்னு ஒரே சண்டை சச்சரவு குழப்பம். இந்த குழப்பம் எல்லாம் தீந்து டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ண வரத்துக்குள்ள பாதி பேரு செத்தே போயிடுறாங்க. அதோட பலன்தான் நானு இங்க இருக்கிற மத்தவங்க எல்லாமே.
4: என்ன இது கொடுமை மகாபிரபு, இதனால் நமக்கல்லவோ வேலை அதிகமாக உள்ளது.
1: சரியாக கூறினாய் சித்திரகுப்தா. கீழே பூலோகத்தில் வசிப்பவர்கள் ஒவ்வொரு செயலையும் வரிசையில் இருந்து செய்து வந்தால் மேலே யமலோகத்தில் வரிசை குறைந்து போகும் அல்லவோ? இனிமேல் பூலோகத்தில் வரிசையை கடைபிடிக்காதவர்களை நரகத்தில் தான் தூக்கி போடப் போகின்றேன் பார்.
5: புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப கேடானது. இது எப்படி வந்து இப்போ காலப்போக்கில் ஆரம்பித்தாங்க, எந்த மக்கள் பிடிக்க ஆரம்பித்தாங்க, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாமல் இதனால மனுஷனுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் வருது அப்படின்னா இதை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணி பேசலாம். இது வந்து ஓயாமல் எவ்வளோ மீடியா சொன்னாலும் எவ்வளோ டாக்டர் சொன்னாலும் தனக்கே தெரிஞ்சு கூட இது வந்து கெடுதின்னு தெரிஞ்சும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் தான் காரணம், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. பிடிக்கிறது ஏதோ ஒரு பழக்க தோஷத்துலேயே ஏதோ ஒன்று வந்திருக்கலாம். பட் பிடிக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை மறக்கிறதுக்கு அதை விடுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னு சொன்னா இது இன்னைக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், சாதாரணமா இருக்கும். நாளைக்கு ஒரு ஒரு லங்ஸ்ல ஒரு ஹெவி ப்ராப்ளம், இன்னைக்கு வந்து லங்ஸ்ல எந்த டிசீஸ் வந்தாலும் கிளியர் பண்றதுக்கு மெடிக்கலி எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லைன்னு நான் ஒரு டாக்டர்கிட்ட கேள்விப்பட்டேன். ஏன்னா அவ்வளவு அளவுக்கு ஒரு டேஞ்சரான டிசீஸ் வரக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் இந்த ஸ்மோக்கிங். அதனால நீங்களும் பிடிக்காதீங்க, பக்கத்துல இருக்கவங்களையும் பிடிக்க விடாதீங்க. மேக்சிமம் அது கொஞ்சம் கடுமையா இருந்தா கூட நீங்க சொல்றத கேக்குற ஆட்களா இருந்தா அவங்களுக்கு அறிவுரை சொல்லலாம், அவங்க திருத்த முயற்சி பண்ணலாம். அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மட்டும் நல்லது செய்தா அத்தரல, இந்த நாட்டுக்கும் ஒரு நல்லது செஞ்சதா நான் எடுத்துக்கலாம். நான் தாங்க மேகலா தொடர் இயக்குனர் விக்ரமாதித்யன் பேசிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இவங்க நல்ல ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும் வந்து எல்லாரும் கேட்க வேண்டிய விஷயங்கள். நீங்களும் கேளுங்க, அடுத்தவங்களையும் கேட்க வைங்க. கேட்ட நல்ல விஷயத்த முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தரும் முனைவராக போறீங்க? உங்ககிட்ட இருக்க பிசினஸ் டேலண்ட வெளிக்கொண்டு வரத்துக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி காசு மேல காசு.
6: கனெக்ட் ஃப்ரம் தி பீப்பிள் பை தி பீப்பிள் அண்ட் டு தி பீப்பிள். இட்ஸ் எம்ஓபி 107.8. இட்ஸ் என்ரிச்சிங்.
7: அப்பா அம்மா கிட்ட இருந்து வாங்குற காசு இப்பெல்லாம் டீக்கு கூட பத்த மாட்டேங்குதுங்க. இதுல காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங், லவருக்கு அடிக்கடி வாங்கி தர கிஃப்ட், இந்த மீட்டிங் டேட்டிங் எல்லாம் பத்தாதுன்னு சாட்டிங் பண்ண மொபைல் ரீசார்ஜ்க்கு வேற காசு தேவைப்படுதுங்க.
8: மச்சி, ட்ரீட் மறந்துட்டா?
7: ஐயோ ஆமா, இப்பெல்லாம் மொபைல கீழே போட்டா கூட ட்ரீட் கேக்குறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா பஸ் காசு எல்லாம் சேர்த்துட்டு வந்தா கல்ச்சுரல்ஸ்க்கு டான்ஸ் ட்ரூப் என்ட்ரி டிக்கெட்னு காசு புடுங்கிடுறாங்க. இருக்கிற மிச்சம் மீதியம் வச்சு குட்டியா பட் கியூட்டா ஒரு கிஃப்ட வாங்கிட்டு போய் கொடுக்கறது எவ்வளவு கஷ்டம்னு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாதாங்க தெரியும். இப்படி ஒரு மாசத்துக்கு அப்புறம் வர ஃப்ரெண்ட் பர்த்டேக்கு இப்பவே பிளான் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுக்கோங்க. டுடேஸ் ப்ரோக்ராம் இஸ் ஃபார் யூ. இந்த காசு பிரச்சனை எல்லாம் தீக்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன், எங்களுக்கு தெரிஞ்ச சொல்யூஷன் சொல்றோம், கேட்டுக்கோங்க. வணக்கம், வந்தனம் அண்ட் வெல்கம் டு அவர் ப்ரோக்ராம் காசு பணம் துட்டு மணி மணி.
9: காசு பணம் குட்டு மணி மணி. காசு பணம் குட்டு மணி மணி. காசு பணம் குட்டு மணி மணி. காசு பணம் குட்டு மணி மணி.
7: நான் உங்க ஆர்ஜே ஏஜே. ப்ரோக்ராம் பேரை கேட்டது எதுவும் தப்பா நினைச்சாதீங்க. ஒழுங்கா உழைச்சு சம்பாதிக்க ஆனா ஈஸியா சம்பாதிக்கிறதுக்கான வழியை தான் சொல்ல போறோம். இன்னும் லேட் பண்ணாம மேட்டரை சொல்லிடுறேன். The topic we are going to talk about today is part-time job for college students. To lead the segment of our program, we have RJ Nivi with us.
8: You are listening to MOPCRS 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
7: நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி பார்ட் டைம் ஜாப்ஸ் பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம்ல பேச போறோம். நமக்கெல்லாம் யாரு வேலை தருவான்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நம்மள மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேலை தர ஒருத்தர தான் இன்டர்வியூ பண்ண போறோம். தமிழ் சரியா தெரியாத சில லிசனர்ஸ் இப்ப கால் பண்ணி இங்கிலீஷ்ல ப்ரொசீட் பண்ண சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. So as per our audience request, we will now proceed in English.
10: Thank you, Akshaya. I'm your RJ Nivi. I'll proceed on with this segment. Though part-time jobs today are a pretty old concept, many of the college students have taken up part-time jobs to earn a little more extra pocket money and to add value to their CV. To talk about latest part-time jobs, we have with us a part-time job employer and managing director of Implementing Dreams, Mr. Aaron Kevin. Hello, sir. Welcome to our show.
11: Sir, before we go on to talk to you about like an employer, can you share with us your experience during college days when you were juggling between your studies and your part-time jobs?
12: Of course. I just started my firm when I just finished my 12th standard. And since I've had a passion of having a company for a long time, but I don't know for what reason I need to start my company. I have no idea because I was amateur and I just started my company. And it was just a little difficult for me because meeting people, you know, all business people, they give us a different schedule where a college time starts. So I had a boldness to go just meet the HOD, head of department, and told this is what my passion all about. So how can you help me in, you know, in me fixing up, you know, you can fix me up and, you know, giving me some space or permissions so that I can, you know, I can do my both. So this is what I had a struggle. Of course, everyone had a struggle when the college time, they won't give permission. But since my college HOD was a good person and my colleges were a little open-minded, so they gave me opportunities to go out and talk and do things.
11: Were your parents open to you taking up a part-time job?
12: Of course, no. Of course, no. Yeah, they were like a little against the sense, you know, you'll become a money-minded person. They came up with a lot of things, you know, you can't cope up with studies and many things. So like, let me put myself further. I'll be very clean. I want to do my work and as well as my studies, but I make sure studies are not getting affected. So I was a little clear in my mind to convince them saying what I wanted.
11: Sir, what gave you the idea to start your firm Implementing Dreams?
12: I was actually a little difficult for me to name what I wanted to name my company. I want to concentrate, to start up a firm on the whole. Okay, a firm can, you know, approach all the industries, naming from medicine, naming from industrial, naming from institutions, education institutions, and on the whole. So I just wanted to start a firm. And I was thinking, okay, everyone has a dream, you know, who's there to implement it? So you need a firm to do that. So I just came up with this name.
11: Most employers don't prefer part-time workers. They prefer like permanent workers with them, but you are more open with part-time workers. Why is that so, sir?
12: As far as my idea about full-time workers, I've seen a lot of people who have it's strong about, you know, they have this much of experience. They come with an attitude. I didn't see result of work from an experienced hands. You know, I want passionate people who wants to learn what is corporate world and what is workaholic and, you know, and how to focus, target their life when it comes to the workaholic world. Okay. So I just thought of picking up some part-time workers, work from their frequency level, and they'll get motivated and young bloods.
11: So now tell me about the students who approach you. Are they like UG students or PG students?
12: Actually, I get both. You know, I just don't see, okay, education is something very important that I look for because even non-educated person can do a part-time job. But why educated students I look for? They'll approach in a way very educated manner. You know, that's the main reason. Is of course every month from different colleges and different institutes and diploma college, lot of institutions, they have diploma courses. They approach me certain places where department itself approaches me to enhance the students, knowledge, to sharpen their brains, to give them on the whole approach of the world, you know, and the business world and everything on the work part, good and bad. You know, I'll put them forth, you know, you take this, it's a wrong path. Because in a lot of places, I've seen, you know, students being cheated by the payment modes or the work, everything on the whole, you know, and they end up in a wrong way. So I just give them approach about on the whole, and it's all UGPG people, they approach me every month, randomly.
11: Sir, do you really think that part-time jobs are very much helpful to the youth nowadays?
12: Yes, if the student is a little thinking of taking it in a positive way, it is. If they want to freak out or they want to just take a part-time job just for money's sake, or just for the fame, they want to go for a job, you know, part-time job and show friends, I'm working here while I'm studying. That is not going to help them.
11: So what do you look for students who approach you for part-time jobs, like their qualification, their skills?
12: I just want only one thing from them. It's something which they wanted to learn. They wanted to learn. Whether they're learning late, they're learning quick, it doesn't matter. But I want them to learn. They have a passion for learning. And of course, making money is a need. They need to have money. But apart from that, to need to make money, they need to have knowledge. They need to have knowledge. They need to spend time. They need to spend time. They should have passion.
11: So you have part-time jobs for event management and for PR. Which has more applicants?
12: I say both. Because any product, you need a PR. Any product or anything, any firm or anything, you need a PR to go. A middle person to go talk about the product or the whatever it is, a firm or whatever it is, to go approach the concern firm. I see both, event management as well as PR.
11: So yeah, sir, let's put this straight. Money is a very important criteria for students looking for part-time jobs. So what is your average pay? What do you give them?
12: Okay, it differs on the work. Okay, because I required, and I'm employed people who have you know, photography and PR and client service, business development, and many. Okay, it's on the base, on the work. I'll be very, you know, cutting edge when it comes to scaling. What kind of work they're doing, that's something very important, and the time what they spent and the result. And from that, of course, I'll be asking their opinion of what is their expectation. If they're expecting more, I'll tell them you're expecting more. If they're expecting less, I'll tell them you're expecting less. I make it on the point. I will educate them when it comes to how you have to, when you're going for a full-time job too. See, this is something, part-time job is something.

0: அண்ட் யோர் ப்ரோக்ராம் காசு பணம் துட்டு மணி மணி ஸ்டே டியூன்
1: காசு பணம் துட்டு மணி மணி காசு பணம் துட்டு மணி மணி காசு பணம் துட்டு மணி மணி காசு

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: 5th வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே ஐ கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசென்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான். படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல. மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருக்கு. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தான். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
4: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லேயும் அவன் அப்படிதான் இருக்கான். ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான். என்கிட்டயும் அவ்வளோ ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும் என்னால? சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட்.
5: திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
6: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
7: Hi, this is singer Rahul Nambiar. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. First of all, I'm part of the Green Tea. நான் என்ன நினைக்கிறேன்னா, I think we should love our people and love our place. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து only if we start loving, அப்போதான் எங்களுக்கு வந்து we'll start being part of the society, we'll start being part of the things around us. So அதுவே வந்துச்சுன்னா, if you start loving things-னா, you will stop doing the wrong things, you know, throwing plastic on the road or something like that. இப்போவே ஒரு ban வந்துச்சு மெரினால. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி வாட் ஐம் சேயிங் இஸ், நம்ம இப்போ வி ஆர் டோட்லி இன் லவ் வித் அவர் ஹவுஸ், இன் லவ் வித் அவர் பேரண்ட்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். ஸோ இஃப் வீ கேன் பிரிங் த சேம் திங் அவுட் சைட் த ஹவுஸ், வில் டெஃபினெட்லி கீப் தி என்வரன்மெண்ட் கிளீன், வில் டெஃபினெட்லி ஓன்ட் டூ திங்ஸ் தட் வில் ஸ்பாயில் தி என்வரன்மெண்ட். ஸோ இது வந்து மனசில் வச்சு, இஃப் யூ ஜஸ்ட் கோ அவுட், இட்ஸ் வெரி சிம்பிள். அந்த ஒரு லவ் வச்சுன்னா வில் டெஃபினெட்லி யூனோ நாட் ஸ்பாயில் தி எர்த். வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புற, உள்ளுல்லாய் உள்ளுல்லாய் குழந்தை போல போக சேனல் பார்க்க வச்சான், கபடி கபடி கபடி கபடி காதல் ஸ்கேலில் கோடு போட்டு ஆட வச்சான். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.
8: யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. டெல்லியில போகும்போது வீட்டுல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக MOP சமுதாய வானொலி 107.8.
9: ஹலோ லிசனர்ஸ், குட் மார்னிங். இந்த ஃப்ரெஷ்ஷான மார்னிங்ல நான் உங்க அனுஷாங்க இன்னைக்கு முக்கியமான ஒரு மேட்டர் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கோம். டிஸ்கஷன் சொன்னா என்னடா இவ காலங்காத்தாலே டிஸ்கஷன் என்னமோ சொல்றாள் எல்லாம் யோசிக்காதீங்க.
10: ஆமாங்க, சுத்தமே என்றாலும் இது நம்ம ஊர் போல வருமா? இந்த பாட்டை எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? நம்ம ஊர் சென்னைய சொர்க்கமாக்கிறதுக்கு நீங்க என்னதான் பண்ணுவீங்கன்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா?
9: நம்ம சென்னையில முக்கியமா மாத்த வேண்டிய விஷயங்கள் பல இருக்குங்க. ஆனா ரொம்ப இம்பார்ட்டண்டா மாத்த வேண்டிய விஷயம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க?
10: நான் என்ன மாத்தணும்னு நினைக்கிறேன்னா, இந்த குப்பை தாங்க. நான் வீட்ல இருந்து வெளியே வர வரைக்கும், காலேஜ்ல இருந்து திருப்பி போற வரைக்கும் எங்க பார்த்தாலும் குப்பை தாங்க. இந்த குப்பைய மாத்துறது தாங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம சென்னையை கிளீன் பண்றதுக்கு ஒரே வழி.
9: ஆமாங்க, நான் கூடங்க அவங்க சொல்றதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா எந்த இடத்துல பார்த்தாலும் எப்படி திரும்பினாலும் நம்ம சென்னையில ஃபேமஸ்னு சொல்றது குப்பை தாங்க. அதுவும் இல்லாமங்க, இதனால எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் எவ்வளவு பேர் ஃபேஸ் பண்றாங்க தெரியுமா? அதுவும் இந்த பிளேசஸ் டம்ப் பண்ற இடத்துல எல்லாம் இந்த குப்பை எல்லாம் அதிகமா டம்ப் பண்ணியே வைக்கிறாங்க சில பிளேசஸ்ல. அதுல இருந்து அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் எவ்வளவோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க. அதை பத்தி தாங்க நாங்க இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம்.
10: இதை எப்படி தடுக்கலாம், இதுக்கு சொல்யூஷன் தான் என்ன அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்பீங்க. அப்படியே யோசிச்சுட்டே இருங்க.
9: இன்னைக்கு நம்ம டீடைலா என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சென்னையை எப்படி சுத்தமா மாத்தலாம்ங்க. சுத்தமா மாத்தினா நம்ம சென்னை சொர்க்கமாகும்ல? ஆனா இதெல்லாம் ஒரு குட்டி பிஎஸ்ஏக்கு அப்புறமாங்க, அதாவது பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட்.
11: Hey Roshan, do you remember Sundar's father is admitted in hospital?
12: Yeah dude, I heard that he is admitted due to lung cancer.
11: Do you know the cause for it?
12: He consumes a lot of tobaccos.
13: Say no to tobacco. Save your life. Issued in public interest.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபிசிஆர்எஸ் 107.8.
13: வெல்கம் பேக் ஆஃப்டர் தி பிரேக். ஓகே ஓகே, புரியுதுங்க, எல்லாரும் எவ்வளவு கியூரியஸா இருக்கீங்கன்னு. அதுக்கு தாங்க ரீசைக்கிளிங் பண்ணனும்.
9: ஐயோ, உடனே ரீசைக்கிளிங் என்னமோ புதுசா வேணுமோ சொல்றாளேன்னு நினைச்சிடாதீங்க. அது என்னன்னு, அது எப்படி எல்லாம் பண்ணலாம்னு இப்ப நம்ம வைஷ்ணவி ரொம்ப டீடைலாவே சொல்லுவாங்க, கேளுங்க.
13: ரீசைக்கிளிங்னா ஒண்ணுமே இல்லங்க. இட் இன்வால்வ்ஸ் தி கலெக்ஷன் ஆஃப் யூஸ்ட் அண்ட் டிஸ்கார்டட் மெட்டீரியல்ஸ் அண்ட் மேக்கிங் தெம் இன்டு நியூ யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ். இட் ரெடியூசஸ் தி அமௌண்ட் ஆஃப் வேஸ்ட் த்ரோன் இன்டு தி கம்யூனிட்டி டஸ்ட்பின்ஸ், தேர்பை மேக்கிங் தி என்விரான்மென்ட் கிளியரர் அண்ட் தி ஏர் ஃப்ரெஷ் டு ப்ரீத்.
9: ரொம்ப சிம்பிள் தானங்க, ஒண்ணுமே இல்லங்க. ரீசைக்கிளிங்னா நம்ம குப்பையா தூக்கி போடுற பொருட்கள் எல்லாம் யூஸ்ஃபுல்லான வேற ஏதாச்சும் பண்ண முடியும், அதுக்கு பேர் தான் ரீசைக்கிளிங். இப்படி பண்ணா நம்ம ஊர்ல குப்பையும் நிறையாது, சிட்டியும் கிளீன் ஆகும், நம்மளுக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும்ல.
13: இதனால நம்மளுக்கு என்ன யூஸ், எப்படி தான் இந்த ரீசைக்கிளிங் பண்ணணும்? நம்ம சென்னையில அதிகமா எங்க குப்பை நிறையுது, இந்த ரீசைக்கிளிங் பண்ண ப்ராடக்ட்ஸ்னா என்னென்ன?
9: இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க. ஆனா அதெல்லாம்
13: இந்த பிஎஸ்ஐக்கு அப்புறம் பார்க்கலாம்.
14: ஹெல்மெட்னா தலைக்கு போடணுங்க, வண்டி பெட்ரோல் டேங்குக்கு இல்லைங்க.
12: வேர் ஹெல்மெட் டிரைவ் சேஃப், இஷ்யூட் இன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் பை எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8.
9: வெல்கம் பேக் ஆஃப் தி பிஎஸ்ஏ. நம்ம வைஷ்ணவி முன்னாடியே சொன்ன மாதிரி உங்க மனசுல நிறையவே கேள்விகள் இருக்குன்னு தெரியுங்க. ஆனா அந்த கேள்விக்கெல்லாம் ஆன்சர் வேணும்னா ஸ்டே டியூன்ங்க. அதுக்கு முன்னாடி ரீசைக்கிளிங் பத்தி நம்ம சென்னை மக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாங்க. இப்ப நம்ம நேயர்கள் கிட்ட ரீசைக்கிளிங் பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு கேக்கலாங்க. இப்ப ஏதோ ஒரு மேடம் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கேக்க போற கேள்வி என்னன்னா ரீசைக்கிளிங் பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு இப்ப அவங்க சொல்லுவாங்க, கேக்கலாம்.
15: ஹலோ, ரீசைக்கிளிங் என்பது ரொம்ப நல்லது. அதனால அத வந்து ரீசைக்கிளிங்னா, இப்ப குப்பைகளை ரீசைக்கிளிங் பண்றோம்னா அதெல்லாம் வந்து அப்படியே போட்டா பொல்யூஷன் ஆயிடுது. அதனால அதை வந்து மக்க வச்சுட்டு உரமாக்கி செடி கொடிகளுக்கும் வயலுக்கெல்லாம் உரமா போடலாம். அது ரொம்ப உரம் வந்து, அந்த குப்பையிலிருந்து கிடைக்கிற உரம் வந்து ரொம்ப உபயோகமாகுது செடியெல்லாம் வளர்றதுக்கு. அதனால திருப்பியும் அது பூமிக்குள்ள போயிடுது. அப்போ பொல்யூஷன் இல்லாம நல்ல ஏர் சரௌண்டிங்ஸ் எல்லாம், ஏர் இருக்கு, சரௌண்டிங்ஸ் எல்லாம் சுத்தமா இருக்கும்.
9: இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, இப்ப வேஸ்ட் வந்து நம்ம பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் தனியா நான் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் தனியா பிரிக்கிறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? யூஸ்ஃபுல்லா இருக்குமா இருக்காதான்றத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
15: ஆமா, வேஸ்ட் எல்லாம் வந்து நான் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்னா அது வந்து சீக்கிரமா நம்ம எரிச்சு அதை இது பண்ணிடலாம், டெஸ்ட்ராய் பண்ணிடலாம். ஆனா பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் வந்து எரியாது, பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் வந்து எரியாதுங்க. அதனால அது வந்து நீங்க வந்து ரீசைக்கிளிங் பண்ணீங்கன்னா திருப்பி மெல்ட் பண்ணியே அதை நீங்க ரீமேக் மாதிரி பிளாஸ்டிக் வந்து பக்கெட்டாவோ, மறுபடியும் அதை பக்கெட்டாகவோ குடமாகவோ பண்ணினீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் புதுசா போட்டு பண்றதுக்கு பதிலா பழசையே நம்ம சரி மோல்ட் பண்ணி பண்ணிடலாம். அப்போ உங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ் காஸ்ட் கம்மி ஆகும்.
9: தேங்க்யூ மேடம், உங்களோட கருத்துக்களுக்கு ரொம்ப கரெக்டாவே சொன்னீங்க. இது பிராக்டிஸ் பண்றதுக்கு நாங்க நிறைய ட்ரை பண்றோம். அடுத்து வந்திருக்காருங்க ஒரு நேயர், அவர்கிட்ட வந்து ரீசைக்கிளிங் பத்தி என்ன நினைக்கிறாருன்னு நம்ம கேக்கலாங்க. நில்லுங்க சார், இப்ப நீங்க சொல்லுங்க சார், ரீசைக்கிளிங் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு?
16: ரீசைக்கிளிங் பண்ணா பொல்யூஷன் நல்லா இருக்கும், சென்னை சிட்டி கிளீன் ஆயிடும்.
9: இவர் இப்ப என்ன சொன்னார், ரீசைக்கிளிங் பண்றதால வந்து சிட்டி கிளீனாவும் சொல்லிருக்காரு. அடுத்த கேள்வி என்னன்னா, இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் தனியா நான் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் தனியா இந்த வேஸ்டேஜ் பிரிக்கிறத பத்தி இவர் சொல்ல போறாரு. அதாவது அது யூஸ்ஃபுல்லா இருக்குமா இருக்காதான்னு அவர் இப்ப என்ன சொல்றாருன்னு பாக்கலாம்.
16: இந்த குப்பையை பேத்திரிக்கல பிளாஸ்டிக்கை பேத்திரிக்கல நல்லதுதான், பட் அது பிராக்டிக்கலா எல்லாருக்கும் தெரியணும். வீடு வீடாக போய் நீங்க பப்ளிசிட்டி பண்ணணும், அதை எப்படி பண்ணலாம், பிளாஸ்டிக் ஐட்டம் எப்படி பண்ணலாம், நோ பிளாஸ்டிக் ஐட்டம் எப்படி பண்ணலாம், அது இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும், இந்த மாதிரி பண்ணா அது நல்லா இருக்கும், எங்கெல்லாம் எடுத்து வரலாம். பப்ளிக் பொதுமக்களுக்கு இதை பத்தி ஜாஸ்தி தெரியாது. அதனால குப்பையை தனியா போட்டா அது வந்து செடி அந்த மாதிரி பயிர் வரங்கள் அவங்களுக்கு எல்லாம் உரமா யூஸ் பண்ணலாம். இந்த பிளாஸ்டிக் ஐட்டம் தனியா பண்ணா அதுல இருந்து திருப்பி நம்ம பிளாஸ்டிக் பக்கெட்டுகள், பிளாஸ்டிக் பால், அது மாதிரி உற்பத்தி தயார் பண்ணலாம்.
9: தேங்க்யூ சார், நீங்க உங்க ஒப்பீனியன் சொன்னதுக்கு. ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரி கவர்மெண்ட் இதுல இருந்து மும்முரமா இறங்கினா இதெல்லாம் முடியும் நீங்க சொல்லிருக்கீங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் ஒப்பீனியன். இப்போ வந்து நம்ம கிட்ட அடுத்த நேயர் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்கலாம் ரீசைக்ளிங் பத்தி என்ன நினைக்கிறீங்க. சார், நீங்க ரீசைக்ளிங் பத்தி என்ன நினைக்கிறீங்க?
17: நல்லா ரீசைக்ளிங் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லானது. அதாவது அன்னெசரி வேஸ்ட்டை வந்து நம்ம எர்த்தில் டம்ப் பண்ணாம இருக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ், பிளஸ் அதனுடைய ரிசோர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ ரீசைக்கிள் பண்ணுறதுனால இப்போ வேஸ்ட் ஆகட்டும், இது பேப்பர்ஸ் அது இதெல்லாம் பண்ணுறதுனால அந்த மேக்ஸிமம் ரீயூட்டிலைசேஷன் சொல்லலாம் அந்த ரீசைக்ளிங் ப்ரொசீஜர்ஸை.
9: தேங்க்யூ சார். இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் வந்து இந்த பிளாஸ்டிக் ஐட்டம் சரியா நான் பிளாஸ்டிக் ஐட்டம் சரியா பிரிக்கிறத பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன சொல்லுங்களேன்?
17: முன்னாடியெல்லாம் வந்து இந்த டிஃபரன்ஷியேட் பண்ற அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து நமக்கு இல்லை, பிளஸ் தெரியவும் தெரியாது, ரொம்ப ரொம்ப பேருக்கு அந்த அவேர்னஸ் இல்லை. ஏன்னா இப்போ இந்த எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்னால நமக்கு நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், அதை வந்து பேர்ன் பண்றதுனால, பிளஸ் ஓசோன் இதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகுறது அப்படிங்கிறதுலாம் நமக்கு நல்லாவே தெரியும். அதை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸாக பிரிக்கிறதுனால அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி, இந்த பேப்பர் வேஸ்ட்லாம் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி வி கேன் ரீசைக்கிள் இட் அண்ட் யூஸ் இட். அதை வந்து அந்த பேப்பர்ஸ், நான் யூஸபிள் பேப்பர்ஸை வந்து ரீசைக்கிள் பண்ணி திருப்பி யூஸபிள் பேப்பர்ஸாக மாற்றிக்கலாம் நம்ம. பிளஸ் வந்து அதனோட இந்த பிளாஸ்டிக்ஸை வந்து செப்பரேட் பண்ணுறதுனால அதை வந்து செப்பரேட்டாக நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு இருக்குது. அது வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய கம்பெனிஸ்ல வந்து அது ஒரு ப்ரொசீஜராகவே ஃபாலோ பண்ணி என்விரான்மெண்டல் அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல பார்க்கும்போது இது ஒரு நெசசரி பிளஸ் கம்பல்சரி, ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த செக்ரிகேஷன்ஸ் இதெல்லாம்.
9: தேங்க்யூ சார், ரொம்ப கரெக்டாவே சொல்லிருக்கீங்க, ரொம்ப டெக்னாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் இவர் ரொம்ப கிளியராகவே சொல்லியிருக்காரு. தேங்க்யூ ஃபார் யுவர் ஒப்பீனியன் சார். வந்து இன்னொருத்தர் வந்திருக்காரு, அவர் அவர்கிட்ட கேட்கலாம் ரீசைக்ளிங் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு. சார், நீங்க சொல்லுங்க சார், ரீசைக்ளிங் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு.
18: ரீசைக்ளிங் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில மறுசுழற்சியை நல்லபடி கொண்டு வந்தோம்னா நம்ம வந்து பிளாஸ்டிக்கையோ மற்ற பொருட்களையோ வந்து நல்லபடி உபயோகத்தை கொண்டு வரலாம். உதாரணத்துக்கு நம்ம பிளாஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டா அது அழியக்கூடிய பூமியில போட்டாலும் அழியாது, அதனால அந்த பூமியில போட்டால் அழியாததை எடுத்து ஹீட் பண்ணி அதை வந்து ஒரு பிளாக் மாதிரி பண்ணி காம்பவுண்ட் சுவராகவோ இல்லை சின்ன சின்ன அலங்கார பொருட்கள் பிளாஸ்டிக்லேயோ பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வடிவமைப்புகளையோ அதை கொண்டு வந்தோம்னா அன்றாட உபயோகப்படுத்தின மாதிரியும் இருக்கும், பிளாஸ்டிக்கினுடைய அழிவுலேருந்து நம்ம மக்களை காப்பாற்றின மாதிரியும் இருக்கும். அல்லாத பிளாஸ்டிக்ஸை வந்து நம்ம அன்றாடம் பிளாஸ்டிக்ஸை உபயோகப்படுத்துறத பேப்பரோ பிளாஸ்டிக் பேக்கோ இதை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு துணி பையோ அல்லாத அழியக்கூடிய தன்மை உள்ள பேக்குகளோ வாங்கும்போது நமக்கு வந்து பொல்யூஷன் எல்லாமே இருக்கும்.
9: தேங்க்யூ சார். நீங்க வந்து இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் தனியா நான் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் தனியா பிரிக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அது யூஸ்ஃபுல்லா இருக்குமா இருக்காதான்னு சொல்லுங்க.
18: நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படின்னு கேட்டா பிளாஸ்டிக்ஸ் தான் நமக்கு அபாயகரமான ஒரு பொருட்கள். பிளாஸ்டிக்ஸ வந்து நாம வந்து தனிப்பட்டு பிரிக்கும் போது அதனால நன்மை தான் ஏற்படும், கெடுதல் ஏற்படாது. பிளாஸ்டிக் வந்து தனிப்பட்டு பிரிக்கும் போது பிளாஸ்டிக் தான் நமக்கு நச்சுத்தன்மை உடையது. பிளாஸ்டிக் அப்போ நமக்கு தனியாக வரும்பொழுது பாக்கி எல்லாம் நமக்கு உபயோகம் அன்றாட வாழ்க்கையில் உபயோகக்கூடிய பொருட்கள் தான். தனிப்பட்டு பிரித்து நம்ம உபயோகப்படுத்துறது வந்து பெஸ்ட்டு. அப்படி தான் உபயோகப்படுத்தணும். அப்படி தான் மாநகராட்சியும் மூன்று விதமான பொருட்களாக வந்து திடப்பொருளும் அழியக்கூடியதும் அழியாத பிளாஸ்டிக் தன்மையும் மூணு விதமாக மூணு குப்பையாக எடுக்கிறாங்க கடந்த மூணு வருஷமாகவே. இது வந்து வரவேற்கத்தக்கது. ஒரு ஒரு வீட்லையும் இதை ஃபாலோ பண்ணி குப்பையை பிரிக்கும் பொழுதே இதை வீட்டிலேருந்து குப்பையை கொண்டு வரும்போதே தனித்தனியாக போட்டாது, அது எவ்வளோ பெஸ்ட்டு அது தானே கவர்மெண்ட்டே சொல்லுது. இது வரவேற்கத்தக்கது, கட்டாயம் இதை கொண்டு வரணும், எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணணும் வீட்டில். அப்போ நாடும் சுத்தமாக இருக்கும், பிளாஸ்டிக்கினுடைய அழிவு பொருட்களும் வந்து நம்ம உபயோகப்படுத்துகிற மாதிரி இருக்கும், அதனுடைய வேல்யூ நமக்கு தெரியும்.
9: தேங்க்யூ சார், ரொம்ப கரெக்டாகவே சொன்னீங்க. இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணீங்கன்னா எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு இப்போ நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் சார். தேங்க்யூ ஃபார் யுவர் ஒப்பீனியன் சார். தேங்க்யூ. இப்ப வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு ரொம்ப அனுபவங்களுடைய ஒரு வயசானவர் வந்திருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம் அவர் என்ன சொல்றாரு நம்ம ரீசைக்ளிங் பத்தி. ரீசைக்ளிங் பத்தி என்ன சொல்றாரு கேட்கலாம். சார், நீங்க சொல்லுங்க சார், ரீசைக்ளிங் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அது பண்றதுனால நல்லதா இல்ல கெட்டதான்னு சொல்லுங்க சார்.
19: தனித்தனியா பிடிச்சிட்டு சமயத்தை தனித்தனியா பிடிச்சு செய்யறது வளர நல்லதான், நாளைக்கு யூஸ்ஃபுல்லாகுது, அதனை பற்றிட்டு யாரும் இதுவும் இல்ல. அதுலையும் பச்சை எறிஞ்சிட்டு கொண்டு குப்பை தொட்டி கொண்டு இட்டுட்டா എരിച്ചിട്ടുണ്ടെന്ന് വെച്ചാ സാമ്പിളായി. അപ്പൊ പിന്നെ വിഭൂതി വെക്കാനും കൂടി അതിൽ സമയം ഉണ്ടാവില്ല. അതുകൊണ്ട് ഇതാ നല്ലത്.
9: താങ്ക് യു സാർ. ഇപ്പൊ നിങ്ങൾ അടുത്ത കേൾവി என்னன்னா, இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் அனியா நான் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் அனியா பிரிக்கிறது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது நல்லதா கெட்டதா?
19: நல்லது, நல்லதுதான். அது நல்லா பிரிச்சா இருந்தா தனித்தனியா வந்துடும். அது ஒவ்வொரு வேலைக்காக எடுத்துடலாம், ஒவ்வொரு பண்ணிடலாம். எவ்வளவு நல்லது.
9: தேங்க்யூ சார், ரொம்ப அழகா அவர் சொல்லிருக்கீங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அவர் ரொம்ப அழகா பேசி முடிச்சிட்டாரு. தேங்க்யூ ஃபார் யுவர் ஒப்பீனியன் சார். இப்போ வந்து நம்ம கிட்ட வந்து இன்னொரு நேர் வந்திருக்காங்க. அவங்க ரீசைக்ளிங் பத்தி என்ன நினைக்கிறாங்க கேட்கலாம். மேடம், நீங்க ரீசைக்ளிங் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்குமா இருக்காதான்னு
20: சொல்லுங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு விஷயம் தாங்க அது. அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஆனா அதுக்கு எல்லாருமே உபகாரம், அதாவது எல்லாருமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணாதானங்க அதெல்லாம் நடக்கும் வாழ்க்கையில. அது இல்லாம நம்ம பாட்டுக்கு யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் இதெல்லாம் நினைச்சு பாத்துட்டு மத்தவங்க எல்லாம் அதை வந்து தூக்கி போட்டாங்கன்னா உபகாரத்துக்கு ஆகாது, இல்லன்னா ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்.
9: அடுத்த கேள்வி என்னன்னா, இந்த வேஸ்ட் வந்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் தனியா நான் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் தனியா பிரிக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
20: வெரி குட் க்வெஸ்டின். இதனா இதையும் நான் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் தாங்க. ஆனா நம்ம நாட்டுல இதெல்லாம் நடக்குங்கிறது எனக்கு ரொம்ப சந்தேகமானது. ஏன்னா நம்ம ஒண்ணு சொன்னா இன்னொருத்தவங்க இன்னொன்னு செய்வாங்க. அதனால இதுவும் வரவேற்கத்தக்க விஷயம் தான் நடந்துச்சுன்னா.
9: தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஃபார் ஒப்பீனியன். ஏன்னா இவங்க வந்து சொல்லிருக்காங்க இந்த மாதிரி வந்து எல்லாமே எல்லாருமே சேர்ந்து செஞ்சாதான் நடக்கும்னு சொல்லிருக்காங்க. அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, எல்லாருமே சேர்ந்து செஞ்சாதான் அதோட யூஸ் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறாங்க. அவங்க சொல்றதும் கரெக்ட் தாங்க. எனிவே தேங்க்ஸ் மேடம், தேங்க்ஸ் ஃபார் ஒப்பீனியன்.
20: தேங்க்யூ.
9: நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க பல கேள்விகளுக்கு ஆன்சர் சொல்லதாங்க. இப்ப நம்ம எக்ஸ்ட்ரோரா பவுண்டர் மிஸ்டர் நிர்மல் வந்திருக்காருங்க, அவர்கிட்ட கேட்கலாம்.
21: ஆனா அதெல்லாம் இந்த பிஎஸ்ஐ அப்புறம் பாக்கலாங்க. அதுக்குள்ள நீங்க போய் டீ காஃபி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கரெக்டா வந்துருங்க, சரியா?
22: Why doesn't your daughter come regularly to school?
23: She falls sick very often, ma'am. I don't know what to do.
22: I see her eating a lot of junk foods. So try and give her a nutritious food so that she stays fit.
23: Balanced diet food every day keeps your health fit.
24: Issued in public interest by MOP, Community Radio 107.8.
9: Welcome back after the PSA. இப்ப நம்ம எக்ஸ்ப்ளோரா ஃபவுண்டர் பி நிர்மல் சார் வந்திருக்காரு நம்ம ஸ்டுடியோக்கு. அவரு உங்க கேள்விகளுக்கு ஆன்சர்ஸோட வந்திருக்காருங்க. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம்.
21: சென்னையில எந்த பிளேசஸ்ல வேஸ்ட் அதிகமா டம்ப் பண்றாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க.
25: வேஸ்ட் எல்லாத்தையும் டம்ப் பண்றாங்கம்மா. அதிகம் குறவும் கிடையாது. அதிகம் கேட்டால் கோயம்பேடு மார்க்கெட்டு ஒரு நாளைக்கு 110 டன் இந்த காய்கறி அழுகி போன கழிவுகளை கொட்டுறாங்க. அது ஹையஸ்ட், ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல ஹையஸ்ட் தான்.
21: இந்த பிளேசஸ்ல இருக்கிற மக்கள் என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றாங்க?
25: முதல்ல கோயம்பேடு சொல்றேன். கோயம்பேடு மார்க்கெட்ல வர கழிவுகள்லாம் பார்த்தா நல்ல கழிவு, நல்ல கழிவுனா அந்த கழிவு அப்படியே எரிவாய்க்கும். அது வந்து கலப்படம் இல்லாத ஆர்கானிக் வேஸ்ட். அது ஆனால் இதை கொண்டு போய் கொட்டிடுறாங்க கவர்மெண்ட்டில். அது எருவாக்குனா நாட்டை வளப்படுத்தும். மற்ற இடங்களில் வந்து வேஸ்ட்டுனால வந்து இன்னைக்கு யாரும் பாதிக்கிற மாதிரி சென்னையில் கிடையாது. ஏன்னா சென்னையில் குப்பையை ஒழுங்காக எடுத்துடுறாங்க. பாதிக்கப்படுறது எதுன்னு கேட்டால் அந்த குப்பையை கொட்டுற இடம். அந்த குப்பையை எங்கே கொட்டுறாங்கன்னா பள்ளிக்கரணைன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் கொட்டுறாங்க. கொடுங்கியூர் பெருங்குடியில் கொட்டுறாங்க. இந்த பள்ளிக்கரணில் கொட்டுற இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது மார்ஷ் லேண்ட், சதுப்பு பூமி. சதுப்பு பூமி வந்து 5,500 ஏக்கரா லேண்ட் இருந்தது, ஹெக்டர்ஸ் லேண்டு. அது வந்து பள்ளி உங்களுக்கு வந்து நீங்கள் சவுதி அரேபியாலாம் போனால் தெரியும், அங்கெல்லாம் வந்து தண்ணியே கிடையாது, நீர்நிலைகளை பார்க்க முடியாது. ஆனால் இங்கே வந்து ஒரு அற்புதமான மார்ஷ் லேண்ட் நீர்நிலை இருக்குது. ஆனால் அதில் வந்து நம்ம அது பேரே வந்து வாட்டர் பேசின் ஆஃப் சென்னை, ஃப்ளட் அரெஸ்ட் ஆஃப் சென்னை. சென்னைக்கு வந்து நிறைய கடல் கீழே நிலத்தடி நீர் வேணும், கிணத்த நீர் வேணும்னா அந்த மார்ஷ் ஒழுங்காக இருக்கும். அது மழை வெள்ளம் வந்தால் தண்ணியெலாம் வாங்கிக்குவோம் ஃப்ளட் அரெஸ்டர். ஆனால் அது வந்து இப்போது ஒரு 5,000 ஏக்கரா போயிடுச்சு, 5,500 ஹெக்டரில் 5,000 போயிடுச்சு, 500 தான் இருக்குது. காரணம் குப்பையை கொட்டி கொட்டி அதை பாழ் பண்ணிட்டாங்க. அதனால் அந்த குப்பையை வந்து கழிவுகளை பொறுத்தவரையில் எக்ஸ்னோரா வந்து நாங்கள் கண்டுபிடிச்ச உண்மை என்னன்னா, வேஸ்ட் இஸ் நாட் வேஸ்ட் அன்டில் வேஸ்ட். வேஸ்ட் வேஸ்ட் அல்ல, வேஸ்ட் ஆக்கப்படும் வரை. நல்லா ஒரு நல்லா பார்த்தா உங்களுக்கு தெரியும் அது. அதே இன்னும் அழகாக சொல்லணும்னா, இட்ஸ் நாட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். அப்போ போடுற கழிவுகள் எல்லாமே 99% ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரிக்கு ரா மெட்டீரியல். நீங்கள் வீட்டில் போடுற பேப்பர் பிளாஸ்டிக் எதுவும் எடுத்துங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக அது வந்து ஆக்சுவலாக வெல்த், அது வேஸ்ட் ஆகிடுறோம். எப்படின்னா கலந்து போட்டு சோர்ஸ் செக்ரிகேஷன் ஜனங்க பண்ணாங்கன்னா ஒரே சிம்பிள், கழிவுகளை பிரித்தாங்கன்னா சமையல் கழிவு இதெல்லாம் வந்து எருவாயிடும், பேப்பர் பிளாஸ்டிக்கில் ரீசைக்கிள் ஆகிடும். சின்ன விஷயம், ஆனால் மக்கள் வந்து செய்கிறதில்லை, யாருமே செய்கிறதில்லை, ரொம்ப குறவாக தான் செய்கிறாங்க. அது ஏன் செய்யலைன்னா அது ஒரு ஒரு அலட்சியம், அலட்சியம். அதுதான் நாங்கள் போய் அவங்களை சொல்கிறோம். என்ன சொல்கிறோன்னா இது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஒரு நாளைக்கு 86,400 seconds இருக்கு, 20 seconds போகிறோம் அது பிரிக்கிறது. ராபிட் ஆக்கிக்கணும், பச்சை கொடியில் வந்து மக்களுக்கு போயும் ரீசைக்கிள் சவுப்புலையும் போடணும். அப்படி போடும்போது வந்து ரெண்டுமே வெல்த் ஆகிடும். இது ஹேபிட் ஆக்கிக்கணும். ஹேபிட்ற வார்த்தை பார்த்தா ஹேபிட்ற வார்த்தையில் வார்த்தையாக சொல்லுது, ஒரு ஹேபிட்ஸ் வந்து நம்ம விட்டு போகாது. ஹேபிட்டில் ஹெச்ன்ற மாதிரி எடுத்தால் ஏபிட் இருக்கும், ஏபிட்டில் ஏ எடுத்தால் பிட் இருக்கும், பிட்டில் பி எடுத்தால் ஹிட் இருக்கும். அதில் மக்கள் வந்து இது ஒத்துழைக்கணும் இந்த கழிவுகளை. அப்போ வந்து என்ன ஆகுனா வந்து இந்த கழிவை தீக்கி போடுறதுனால ஆகுதுன்னா முதல்ல வந்து கார்பரேஷனுக்கு முதல்ல அந்த வெல்த்தை நம்ம வேஸ்ட் ஆக்கிடுறோம், ரெண்டாவது கார்பரேஷனுக்கு எடுத்துகிட்டு போய் டீசல்லாம் வேஸ்ட் பண்ணுறாங்க, மூணாவது சதுப்பு பூமியில் போய் கொட்டி அந்த நிலத்தை பாழடிக்கிறாங்க, ஏரி குளத்தை கொட்டி பாழடிக்கிறாங்க, நாலாவது ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரிக்கு பிஸ்னஸ் வாய்ப்புகளை பாழடிக்கிறாங்க, அடுத்தது இது வேலை வாய்ப்புகள், ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரி வேலை வாய்ப்புகள் அதை பாழடிக்கிறாங்க, கன்சர்வேஷன் எதிர்காலத்துக்கெல்லாம் தேவையில்லையா அதை பாழடிக்கிறாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங்க்கு காரணமாக இருக்காங்க, குளோபல் வார்மிங்கு தடுக்கக்கூடிய வாய்ப்புகளை பாழடிக்கிறாங்க. ஆக ஒரு சின்ன 20 seconds ஒரு வேலையை ஒழுங்காக பண்ணாங்கன்னா உலகம் காப்பாற்றப்படும். நான் சொன்னால் அவ்வளோ அனுகூலங்கள் வரும், ஒன்று ரெண்டு இல்லை, அவ்வளோ அனுகூலங்கள் வரும். இன்னும் கேட்டால் உணவு பஞ்சமே போயிடும்.
0: ஓகே, இந்த வேஸ்டெல்லாம் எப்படி யூஸ்ஃபுல்லாக மாற்றணும்னு சொல்லுங்கிறேன்.
25: இப்போ தானே சொன்னோமா, இப்போ வந்து இந்த வீட்டில் ரெண்டு மூணு கழிவு இருக்கு சொல்லலாம், மக்கும் கழிவு, மக்காத கழிவு. மக்காத கழிவு ரெண்டு இருக்குது, மறுசுழற்சி பண்ணக்கூடிய கழிவு, இது வந்து அப்சல்யூட் வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. என்னென்னா ஒன்றுமே பண்ண முடியாது, அது ஒன்றுமே பண்ணக்கூடிய வேஸ்ட்டை முதல்ல சொல்கிறேன். டியூப் லைட்டு, டார்ச் செல்லு, சானிட்டரி நாப்கின், மெடிக்கல் வேஸ்ட்டு, கெமிக்கல் பெயிண்ட் இது மாதிரி, இல்லை ஆட்டோமொபைல் வேஸ்ட்டு, இதெல்லாம் இது ரொம்ப குறவு. ஒரு நாளைக்கு எந்த வீட்லேயும் ரொம்ப குறவாக தான் இருக்கும். 99% கழிவுகள் வீட்டில் வர கழிவுகள்லாம் வந்து செல்லும் தான். அது அப்படி பார்த்தீங்கன்னா மக்கும் குப்பையை எருவாக்கலாம், வீட்டிலே எருவாக்கலாம். வீட்டில் வந்து ரெண்டு மூணு பூந்துட்டி தான் போகிறோம் எருவாக்கிடலாம், ஒரு ட்ரம் தான் போகிறோம் எருவாக்கிடலாம். அது பல வகையை எருவாக்கூடிய விஷயம் இருக்குது. லைக் பார்த்தீங்கன்னா பெர்மி கம்போஸ்டிங், பயோ டைஜஸ்டர் இருக்குது, அப்புறம் ஏரோபிக் கம்போஸ்டிங், அனரோபிக் கம்போஸ்டிங், இது மாதிரி நிறைய இருக்குது. இப்போ குறிப்பாக ரொம்ப நல்லது என்னன்னா பயோ டைஜஸ்டர். பயோ டைஜஸ்டர்னா ஒரு சின்ன ட்ரம் மாதிரி இருக்கும், சிலிண்டர் மாதிரி, அது உள்ளே போட்டால் கேஸ் ஆகிடும். போடுற கழிவுலாம் நம்ம கழிவு வெளியே போடுற போது அதில் மீத்தேன் வருது. மீத்தேன் வந்து ஒரு ஆபத்தான விஷக்காற்று, ஏன்னா அது வந்து 23 times ஸ்ட்ராங்கர் கேஸ் தேன் கார்பன் டை ஆக்சைட், 23 times. குளோபல் வார்மிங்கில் வந்து க்ரீன்ஹவுஸ் கேஸில் மோசமான க்ரீன்ஹவுஸ் கேஸ் மீத்தேன் தான். அந்த குப்பையை வெளியே போட்டால் மீத்தேன். அதே நீங்கள் ஒரு நான் சொன்ன பயோடைஜஸ்டர் போட்டால் வீட்டுக்கு கேஸ் வரும், குக்கிங் கேஸ் வரும். ஸோ குக்கிங் கேஸ் வேணுமா இல்லை மீத்தேன் ஆபத்து வேணுமானது மக்கள் கேள்விதான் இருக்குது. மொத்தமே எருவாக்கிடலாம். அது எருவாக்கினா என்ன பண்ணலாம்னா வீட்டில் வந்து அடுக்குமாடி தோட்டம் வைக்கலாம். இப்போ எல்லா வீட்லேயும் வந்து எக்ஸ்மர் அதில் வீட்டில் வைக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மாடியில் வந்து நிறைய பைப்பெல்லாம் வச்சு, சிமெண்ட் பைப் வச்சு அதில் ஓட்டையை போட்டு ஒரு ஓட்டையிலும் கத்திரிக்காய் வேண்டக்காயெல்லாம் வைக்கலாம். ட்ரம் வச்சு ட்ரம்மில் கழிவு கொட்டி சைடில் ஓட்டை போட்டு வைக்கலாம். பானைகளை அடுக்கி பானை தோளில் ஓட்டையை போட்டு வைக்கலாம். இது மாதிரி வந்து ஒரு 50 விதத்தில் காய்கறி. அப்போ காய்கறியை வச்சா என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மாதத்தில் 10 நாள் காய்கறி வாங்க வேண்டாம். அப்போ உங்களுக்கு வந்து கழிவு செல் எருவாக்க ஒரு மோட்டிவேஷன் தான் நான் சொல்கிறேன். அப்புறம் இந்த காய்கறி வந்து இயற்கை விவசாயத்தை வந்த காய்கறி. ஸோ இப்படி வந்து எல்லாமே வந்து நம்ம செய்யக்கூடிய வாய்ப்பு. அதே போல் பேப்பர் பிளாஸ்டிக் எல்லாம் வந்து இப்போ பேப்பரை போய் ரீசைக்கிள் பண்ணால் மரங்கள் வெட்டுறது தடுக்கப்படும், பிளாஸ்டிக் ரீசைக்கிள் பண்ணால் பிளாஸ்டிக்கால் வர ஆபத்துகள், பிளாஸ்டிக் மறுபடியும் பிளாஸ்டிக் வச்சு இப்போ செங்கல் சுழுகி எரிபொருளாக பயன்படுத்துகிறாங்க, ரோடு போகிறது பிளாஸ்டிக்கை பயன்படுத்துகிறாங்க. அதை பார்த்தா எதுவுமே இயற்கையில் வேஸ்ட்ன்றதே கிடையாது. இது பூரா தோட்டம் வைக்கலாம். வீட்டில் வர கழிவு நீர் இல்லையா, டாய்லெட் வாட்டர்லாம் பாக்டீரியா மூலம் நல்ல நீராக்கி செடிக்கு ஊற்றலாம். பாத்திரம் கழுவுற தண்ணியை வந்து செடிக்கு அப்படியே ஊற்றலாம். அதே போல் பாத்ரூம் தண்ணியை வந்து சோப் வாட்டர், சோப்பு இருக்குது, பாஸ்பேட் இருக்குது, அதில் வந்து ஒரு கல்வாழையோ சாமக்கிழங்கோ இஞ்சியோ வச்சா எந்த செடிக்கு கிழங்கு வேறாக இருக்கோ அந்த கிழங்கு வந்து இந்த பாஸ்பேட்டை சாப்பிட்றோம். சோறுக்கு வெளியே நெட் அடித்து அதில் பாவக்காய் அவரைக்காயெல்லாம் ஏற்றலாம். வீட்டு மாடியில் லான் வைக்கலாம், லான்னா ஃபோல்டபுள் லான். இது மாதிரி ஒரு 30,000 ஐடியா இருக்குது. அதை செய்கிறத நாங்கள் ஏதாவது உழைச்சிட்ருக்கோம். நீங்கள் வந்து இப்போ இது மாதிரி இன்டர்வியூ பண்ணுறதை விட வீட்டில் வைங்க முதல்ல எல்லோரும். இப்போ மாணவர்கள்லாம் வைக்கலாம், எவ்வளவு பேர் செய்ய போறாங்க. ஆனா அரும்பாக்கத்துல தெரிஞ்சு யாரும் செய்யல, ஆனா பல இடங்கள் நடக்குது. உதாரணத்துக்கு நுங்கம்பாக்கத்துல இருக்குது, பம்மல் ஃபுல்லா இருக்கு, பல ஊர்களில் பரவிட்டு இருக்கு. இது பரவணும். மாணவர்கள்லாம் எனக்கு என்ன கவலை அப்படின்னு இருந்தாங்கன்னா, அது ஏன்னா உலகம் வந்து இன்னும் 10-12 ஆண்டுகள் தான் இருக்குன்றாங்க குளோபல் வார்மிங்கால். ஆனால் அது விடைகள்லாம், அந்த விடைகளை வந்து நோக்கி நம்ம போகல, அது போகணும், அது போனால் சரியாகும்.
1: ஓகே, நம்ம சென்னையில் ரீசைக்ளிங் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது? ரீசைக்கிள் பண்ண ப்ராடக்ட்ஸ் எங்கே கிடைக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
25: ரீசைக்கிள் பண்ணுறது எவ்வளோ எஃபெக்டிவ்னா, சென்னையில் ஒரு 10% எஃபெக்டிவ் ஆகும் அவ்வளோதான். ரீசைக்கிள் ப்ராடக்ட்ஸ்னால் அது பிளாஸ்டிக் பெட் பாட்டில்லாம் ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரீஸ்னு போகுது. அந்த பெட் பாட்டில் தான் என்ன செய்யலாம், பெட் பாட்டில் வர ஃபியூச்சரால் நைலான் இழைகளை எடுத்து கோட்டு ரேமண்ட் சூட் மாதிரி சூட்லாம் தைக்கலாம். அப்புறம் இந்த சுவிட்ச் போர்டு பேனல் ஒயர் இன்சுலேஷன்லாம் பண்ணலாம். உதாரணத்துக்கு அதெல்லாம் பண்ணுறாங்க. பிளாஸ்டிக் வந்து பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரீ போகிறாங்க, பிளாஸ்டிக்கை பண்ணுறாங்க. அதே போல் வந்து மெட்டல்கெல்லாம் வந்து அயன் இண்டஸ்ட்ரி நிறைய இருக்குது, அந்த இண்டஸ்ட்ரி பார்த்து ரீசைக்கிள் பண்ணுறாங்க. அந்த ப்ராடக்ட்டு கட்டிடம் கட்டுறது வாங்கலாம், மேலே போடுற ஒயர் அது மாதிரி. ரீசைக்கிளில் இந்த பேப்பரை பொறுத்தவரையில் சோளா இண்டஸ்ட்ரி, நாங்கள் வந்து இப்போ சோளா பேப்பர் இண்டஸ்ட்ரி அவனுக்கு கொடுக்குறோம், பேப்பரை பேப்பராகிறாங்க. இது மாதிரி ரொம்ப குறவு தான், ரொம்ப ரொம்ப குறவு நடக்கிறது. ஏன்னா மக்களை போய் சொல்கிறது, இது வந்து 20 இயர்ஸ் ஆஃப்ஸ்ட் இருக்கும், ரொம்ப குறவான இம்பேக்ட் தான்.
2: Thanks a lot sir. எங்களுக்காக உங்க பிஸி ஷெட்யூல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு.
9: என்னங்க இப்போ ரீசைக்ளிங்னா என்ன, அது எப்படி பண்ணலாம், அதால என்னென்ன நம்மளுக்கு யூஸ் இருக்கு, அது பண்றதுனால நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்கும், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எங்கெங்க கிடைக்குது, இது பத்தி ரொம்ப டீடைலா எல்லாமே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதை நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணோங்க. கேட்டதோட நிறுத்திடாதீங்க, ஃபாலோ பண்ணாதாங்க நம்ம ஊரும் கிளீன் ஆகும். நம்ம ஊர் கிளீனாலே போதுங்க, இதே மாதிரி நம்மளை பார்த்தே எல்லாருமே கிளீன் பண்ணி இந்தியாவே கிளீன் ஆயிடுங்க. அப்புறமா சிங்கப்பூர் என்னங்க, சென்னை அதை விட ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இந்த நிகழ்ச்சியை இப்ப தொகுத்து வழங்கினது நாங்க தாங்க. நான் அனுஷா,
3: வைஷ்ணவி,
4: ஸ்ரீகலா,
5: சுஜிதா,
6: அக்ஷயா,
26: ஜனனி.
9: ஃபர்ஸ்ட் இயர் BA ஜெர்னலிசம்.
3: பை.

0: எக்ஸாம் எப்படா பண்ண?
1: சூப்பரா பண்ணிருக்கேம்மா. நம்ம அன்னைக்கு கிண்டிலேருந்து வரச்சே ஒரு காலேஜ் பார்த்தோம்ல, பஸ்ல வந்துட்டு இருக்கச்சே, அந்த காலேஜ்லயே சீட் கிடைக்கிற அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்கேம்மா. மார்க் வந்து அங்கெல்லாம் சேர்த்து விட்டுடுவீங்கல்ல?
0: ஆனா அங்கெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப காசு ஆகுண்டா. அப்பாவே ஊர்ல இருந்து 10,000 தான் அனுப்புறாரு மாசம் மாசம். நம்மளால அங்க படிக்க முடியுமா?
1: ஆனா அம்மா,
2: உங்க வீட்லயும் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கா? நிறைய படிக்கணும், நிறைய மார்க் எடுத்தும் நல்ல காலேஜுக்கு போக முடியாம கவலையே படாதீங்க. பக்கத்துல இருக்கிற பேங்குக்கு போங்க, அவங்க குழந்தைகள் படிக்கிறதுக்காக ஸ்காலர்ஷிப் தருவாங்க. ஸ்டூடெண்ட் லோன் பேர்ல நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க, நீங்களும் உங்க குழந்தைய படிக்க வைக்கலாம். திஸ் பிஎஸ்ஏ வாஸ் பிராட் யூ பை எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ சர்வீஸ் 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
3: வணக்கம் சமுதாய வானொலி நேயர்களுக்கு. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ஆல் ஓவர் த இந்தியா இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா தண்ணீர் பற்றாக்குறை. தண்ணீர் வந்து இயற்கை வளத்துல மழையிலிருந்து நமக்கு கிடைக்குது. அது கிடைக்கும் பொழுதே நம்ம வந்து அதை முறையான வகையில சேமிச்சு வச்சோம்னா தண்ணி இல்லாத மழை வராத காலகட்டங்கள்ல நமக்கு அதுக்கு பயன்படும், கோடை காலங்கள் எல்லாம் பயன்படும். இப்ப நமக்கு தண்ணி கஷ்டம் இல்ல, இருந்தாலும் முறையான முறையில் மழை நீரை சேமித்து வைத்து தண்ணீரை வந்து மிக சிக்கனமாக நம்ம பயன்படுத்த வேண்டும். பாலை விட 1 லிட்டர் தண்ணி வந்து அதிக விலைக்கு விற்குது. சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் வந்து பாதி நோய்களுக்கு வந்து ஒரு தீர்வாக அமையுது. எனவே உங்கள் வளம் பெருக வேண்டும், உங்க உடல் நலம் சீராக அமைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து தண்ணீரை சேமித்து சிக்கனமாக பாதுகாத்து வையுங்கள். நன்றி. நான்
4: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் உமனாக மாற்ற எம்ஓபி சமுதாய வானொலி 107.

0: upright. வணக்கம் மக்களே, நான் உங்க ஆர்ஜே தேஜு. அண்ட் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்கள பத்தி சொல்லணும்னா, என்னதான் ஒரு பக்கம் காலேஜ் லைஃப், சோசியல் லைஃப்னு பிஸியா இருந்தாலும், இன்னொரு பக்கம் இன்ஸ்டாகிராம்ல தனக்குன்னு ஒரு பிராண்ட பில்ட் பண்ணி 70,000 மேல ப்ராடக்ட் செல் பண்ணி இன்னைக்கு ஒரு அச்சீவரா இருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஒரு பூமிங் ஐடியாவை வச்சு இன்ஸ்டாகிராம்ல 1,00,000 மேல ஃபாலோவர்ஸ் ஏர்ன் பண்ணி இன்னைக்கு நிறைய யங் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்க அபிநயா முரளி தான் நம்ம கூட இன்னைக்கு நிகழ்ச்சியில இணைந்திருக்காங்க. ஹாய் அபிநயா.
1: ஹாய்,
0: ஹவ் ஆர் யூ?
1: ரொம்ப நல்லா இருக்கேன் தேஜு, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் நல்லா இருக்கேன். காலேஜ்ல நம்ம எல்லாரும் ஸ்டடீஸ், செமஸ்டர் எக்ஸாம்னு பிஸியா இருப்போம். பட் நீங்க எப்போ ஒரு கிஃப்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு டிசைட் பண்ணீங்க? அண்ட் வாட் வாஸ் தட் ஸ்பார்க்?
1: ஆக்சுவலி வெரி வெரி தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அந்த ஸ்பார்க் வந்து எனக்கு காலேஜ்லேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ரொம்ப ஏர்லியாகவே வந்துச்சு. லைக் நம்ம நைன்த் ஸ்டாண்டர்ட், டென்த் ஸ்டாண்டர்ட், ஹைஸ்கூல்லேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லைக் ஏதாச்சும் ஒன்று பண்ணோம், சீக்கிரமாக ஏர்ன் பண்ணோம், அந்த மாதிரி இருந்துச்சு. பட் அப்போ இருந்த சூழ்நிலையில் ஏர்ன் பண்ண முடியாது, அண்ட் பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. ஸோ ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுறது அந்த மாதிரி. 11th 12th படிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஐடியா இருந்துச்சு. பட் வந்து வீட்டில் வந்து சிச்சுவேஷனில் வந்துட்டு இல்லை பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் சொன்னதுனால ஓகே, காலேஜ் தான் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ அப்போ கார்டியக் பெர்ஃபியூஷனிஸ்ட் அப்படின்ற ஒரு கோர்ஸ் வந்து நான் எடுத்திருந்தேன். இட்ஸ் அ மெடிக்கல் கோர்ஸ். ஸோ அந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கே வந்து கரெக்டாக இருக்கும். பட் வாட் வாஸ் மை எய்ம் அப்படின்னா, நம்ம என்ன தான் வந்து காலேஜ் படிச்சிருந்தாலும் சைட் பை சைடில் ஏதாவது பேரலாக ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு. பிஸ்னஸ் தான் பண்ணணும் அப்படின்னு எனக்கு எந்த ஒரு மோட்டிவேஷனும் இல்லை ஸ்டார்டிங்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஏர்ன் பண்ணணும் அப்படி தான் இருந்துச்சு. பட் வந்துட்டு சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி வந்து டிப்பிக்கல் ஃபேமிலியில் சிலர்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க இல்லையா. அந்த மாதிரி நானும் ஒரு சில ஐடியாஸாக சொல்லும் போது வீட்டில் வந்து இல்லை இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லும் போது தான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே நம்ம ஏன் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது? பிஸ்னஸ் அது ஆக்சுவலி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ன்றது என்னோட ஹாபி, சின்ன வயசுலேருந்து உடம்புல ஒட்டிட்டு இருந்த ஒரு விஷயம். ஸோ அதை நம்ம ட்ரா பண்ணி சேல் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி சும்மா ரேண்டமாக ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சது தான். அப்புறம் போக போக வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆச்சு. த ஸ்பார்க் இஸ் ஆக்சுவலி ஏர்ன் பண்ணணும் அப்படின்றது தான் ஸ்பார்க். அது வந்து பேரலாக படிச்சுட்டு இருக்கும் போதே ஒய் நாட் அப்படின்ற க்வெஸ்சன் தான் அதோட ஆக்சுவல் ஆன்சர். பிகாஸ் பண்ண முடியுமே அப்படின்ட்டு தான்.
0: சூப்பர், சூப்பராக சொன்னீங்க. ஸோ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக பிஸ்னஸை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ஒரு ஹெக்டிக்கான விஷயம். இதுல நீங்கள் சொல்கிறீங்க மெடிக்கல் ஸ்டடீஸும் இந்த பிஸ்னஸும் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க?
1: ஸோ உண்மையை சொல்லணும்னா அது வந்து ஈசிபிசி அந்த மாதிரி சொல்லலாம் முடியாது. ஆக்சுவலாக ரொம்பவே ஹெக்டிக் தான் நார்மலாக இருக்கிறத விட. பட் அதில் நான் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் அப் டு போத். என்னால் ரெண்டுத்துமே வந்து கிவ் அப் பண்ண முடியல. ஒன்று வந்து என்னோட ஸ்டடீஸை வந்து என்னால் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது ஆப்வியஸ்லி. அண்ட் எனக்கு அது பிடிச்சி தான் நான் போயிருந்தேன். அப்புறம் ஒரு சில சூழ்நிலைகளால் எனக்கு வந்து அந்த கோர்ஸ் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போக ஆரம்பிச்சிது. அப்போது நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு பிஸ்னஸ் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போக போக. ஸோ எனக்கு ரெண்டுமே பிடிச்சனால ரெண்டுத்தையுமே எனக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு எந்த இதுவுமே இல்லை. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஓகே டைம் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான் ஸ்டார்டிங்கில். அப்புறம் போக போக பழகிருச்சு, ஓகே இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ பேசிக்லி நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்ட்டு தான் இருக்குது.
0: ஆண்டர்பிரினர்ஷிப்னு வந்தாலே ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த வகையில் உங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜில் உங்கள் ஃபேமிலி எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க?
1: டு பி ஆனஸ்ட் வந்து சப்போர்ட் இல்லை தான். பிகாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு 17-18 வயசில் போயிட்டு இல்லை நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், எனக்கு பிடிச்சதை பண்ண போகிறேன் அப்படின்னும் போது டெஃபினெட்லி எந்த பேரண்ட்ஸ் இருந்தாலுமே ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அந்த இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா படிக்கிறது ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, அகாடமிக்கில் வந்து நம்ம ஸ்ட்ராங் ஆகணும், அந்த மாதிரி ஸ்டேஜில் நோ பேரண்ட்ஸ் கேன் சப்போர்ட் ரைட். ஸோ அந்த மாதிரி தான் என்னோட பேரண்ட்ஸுமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணலை. ஸோ முன்னெல்லாம்னா, ஐ மீன் ஒரு 5 இயர்ஸ் பேக்லாம் அப்பா கோவப்பட்டுனா திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டிருக்காரு, நோ யூ யூ ஷுட் நாட், நீ பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. பட் இனிஷியல் ஸ்டேஜில் என்ன அப்படின்னா, எனக்கு ஒன்று தான் தோணுச்சு, என்னோட ஆக்ஷன்ஸ் தான் ப்ரூஃப் பண்ண போகுது. ஸோ இவங்ககிட்ட சொன்னாலுமே அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆகும். ஏன்னா டிப்பிக்கலாக நம்ம இந்த மைண்ட் செட்டில் தான் இருந்திருக்கோம். லைக் 12th முடிச்சுட்டு காலேஜ் போகணும், படிக்கணும், அடுத்து வேலைக்கு தான் போகணும், இப்படி ஒரு டிப்பிக்கல் மைண்ட் செட்டில் இருக்கும்போது நம்ம பிரேக் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம தான் ஸ்டெப் எடுக்கணும். ஸோ வாட் இஸ் மை ஒன்லி எய்ம்னா, ஓகே ப்ரூஃப் பண்ணால் தான் வந்து இது பாசிபிள். ஸோ நான் ப்ரூஃப் பண்ணி காமிச்சேன், ஓகே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்பொழுது தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து அம்மா அப்பாவே என்னோட பிஸ்னஸ்லாம் இன்வால்வ், அப்பா வந்து ரெஸ்டோன் ஆகிட்டு அப்பா வந்து என்னோட பிஸ்னஸில் இப்போ கம்பைன் ஆகிட்டார். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா யாருமே வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த புரிதல் இருக்காது, அது அவங்க மேலே தப்புன்னு சொல்ல முடியாது. பட் போக போக கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுவாங்க. அது நம்மக்கிட்ட தான் இருக்குது ப்ரூவன் பண்ணி காமிக்கிறது.
0: அது ரொம்ப அழகா ப்ரூவ் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு பிசினஸ் ஐடியா இருக்கும், ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது. உங்களுக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றப்போ பினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னு வரும்போது அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க அப்படின்றத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
1: ஓகே, இது வந்து ஒரு குட் க்வெஸ்சன் தான். பிகாஸ் நான் இப்போ இருக்க பசங்ககிட்ட பார்க்கறது என்ன அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக போடுறது, இல்லை வீட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்கறது, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணுறாங்க. பட் நான் இப்போ என்னன்னா, எனக்கு ஆப்ஷன் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு கேட்க முடியாது. அண்ட் வந்துட்டு அந்த டைமில் நான் என்ன டிசைட் பண்ணேன் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் என்னால் என்ன பண்ண முடியுமோ, ஆப்வியஸ்லி நான் முன்னே சொன்ன மாதிரி ஹேவ் அ பென்சில் ஹேவ் அ பேப்பர் ஸோ தட் ஐ கேன் ட்ரா, நான் அவ்வளோதான் அப்படியே பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. அண்ட் நான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் பண்ணும்போது அதோட இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது ஒன்றுமே கிடையாது, சார்ட் அண்ட் பேப்பர்ஸ் அண்ட் அந்த பாக்ஸ்லாம் ரெடி பண்ணதுக்கு. அந்த கஸ்டமர் எனக்கு ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுத்தாங்க இல்லையா, அந்த அட்வான்ஸ் அமௌண்ட்லேருந்து தான் நான் என்னோட பொருள் எல்லாம் வாங்கிட்டு, ரா மெட்டீரியல் எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் தான் நான் பண்ணிவிட்டு பேலன்ஸ் பேமெண்ட் வாங்குறேன். ஸோ இப்படி தான் டேலி ஆச்சு தவிர்த்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது நான் என்னோடதுல போடல. பட் இப்போ அப்படிலாம் இருக்க முடியாது. இப்போ நான் ஒரு மெஷினுக்கு ஒரு 1 lakh 2 lakh இன்வெஸ்ட் பண்ணுறதுலேருந்து இப்போ வேற. பட் இனிஷியல் ஸ்டேஜில் நான் அந்த மிஸ்டேக் வந்து பண்ணலை. பிகாஸ் எனக்குள்ளே என்னென்னா, ஒருவேளை நான் அப்பவே சொன்ன மாதிரி சப்போஸ் வீட்டில் ஒத்துக்கலை இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ இல்லை, ஒருவேளை அது ப்ரூவன் ஆகாமல் இருக்காது, பட் ஒருவேளை அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நான் இனிஷியல் ஸ்டேட்டை நிறைய தவிர்த்துட்டேன். ஓகே, எதெல்லாம் எக்ஸ்ட்ரா செலவோ அது எதுவுமே இருக்காது, என்ன வந்து எனக்கு அட்வான்ஸ் பேமெண்ட் வருதோ அதை வச்சு என்னால் என்ன முடியுமோ அப்படி தான், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து சேர்ந்த அமௌண்ட்டை வச்சு தான் நான் இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ பேசிக்காக யாராக இருந்தாலுமே அப்படி தான் ஆக்சுவலி பண்ணும். ஒரு சில பிஸ்னஸ் இருக்கும் இல்லையா, நான் சர்டன் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணால் தான் அந்த பிஸ்னஸ் ரன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜுவல்லரி பிஸ்னஸ் இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருளை வாங்கி விற்கிறது அப்படின்ற பட்சத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். பட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே ரொம்ப கம்மி அமௌண்ட்டில் தான் இருக்கணும். அந்த கம்மி அமௌண்ட்டை வச்சு நமக்கு ஓகே இது வந்து கரெக்ட் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா, அப்போ தான் வந்து நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஸோ இனிஷியலாக வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். நான் அந்த ஸ்டெப்பில் வந்துட்டு ஓகேயா அப்படின்னு ஃபில் பண்ணிட்டேன்.
0: இன்ஸ்டாகிராமில் 1 lakh+ ஃபாலோவர்ஸ் பில்ட் பண்ணுறது ஒரு கடினமான விஷயம் தான். எந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி இவ்வளோ கஸ்டமர்ஸை நீங்கள் பில்ட் பண்ணீங்க?
1: ஓகே, ஸோ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் கொஞ்சம் அதை கம்மியாக யூஸ் பண்ணேன். பட் ஆனால் ட்ரஸ்ட் அண்ட் அத்தாரிட்டி வந்து கொஞ்சம் நான் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டா, நான் ஒரு பொருளை காமிக்கிறது, அதாவது என்ன நான் காமிக்காமல் ஒரு பொருளை மட்டும் காமிச்சு இந்த பொருளோட யூசஸ் என்ன, இந்த பொருளால் அதை என்ன எலிவேட் பண்ணி காமிக்க முடியுமோ அதெல்லாம் காமிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. பட் அதை தாண்டி நம்ம வந்து இப்போ நான் பேசி என்னோட ஓன் வாய்ஸில் இப்போ என்னை பற்றி பேசி இதை மாதிரி பண்ணுறது வந்து ட்ரஸ்ட் பில்டிங். ஸோ இப்போ என்ன நம்பி பொருளை வாங்குவாங்க, ஏன்னா இது ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் மீடியாலேயோ இல்லைன்னா இப்போ நம்ம இப்போ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ன்றது ட்ரஸ்ட்டு தான். ஸோ நான் இந்த ப்ராண்டை ட்ரஸ்ட் பண்ணுவேனா, நான் இதில் போய் நான் இந்த அமௌண்ட் கொடுப்பேனா, ஈவன் இட் இஸ் 100 rupees ஆர் ஈவன் இட் இஸ் 2000 rupees, அவங்க வந்து அதை பிலீவ் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து ட்ரஸ்ட் பில்டிங் வந்து இம்பார்ட்டன்ட். வாட் ஆர் த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, அது வந்து செகண்ட் தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரஸ்ட் பில்ட் பண்ண வச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக என்னவாக இருக்கணும்னா ட்ரஸ்ட் பில்டிங் பண்ணுறதா இருக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியமாக நான் வந்து எடுத்தேன். ஸோ அப்புறம் போக போக ஃபேஸ் ரெக்கக்னேஷன் அதிகமாக ஆரம்பிச்சு, ஓகே இந்த பொண்ணு. ஸோ அதுக்கப்புறம் அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு.
0: இப்போ இருக்க நிறைய பேர் பிஸ்னஸ் ஐடியா இருந்தாலே சக்ஸஸ்ன்னு நினைக்கிறாங்க, ஆனால் ப்ராடக்டை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட் டிமாண்ட் இருக்கான்னு எப்படி செக் பண்ணுவீங்கன்னு சொல்ல முடியுமா மேம்?
1: ஸோ மார்க்கெட் டிமாண்ட் அப்படின்றத விட நம்ம தான் சில ப்ராடக்ட் வந்து டிமாண்ட் வந்து கிரியேட் பண்ணுற சிச்சுவேஷன் வரும். இப்போ ஒரு சில ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ட்ரெண்டாக இருக்கிறது அப்படின்னா சும்மா காமனாக பேசணும்னா, இப்போ இந்த கோகோனட் மில்க் வந்து ரொம்ப நடுவில் ட்ரெண்ட் ஆச்சு இல்லையா. ஸோ இப்போ அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சடனாக தான் அதுக்கு டிமாண்ட் வந்து இதுவாச்சு, யாரோ ஒருத்தர் வந்து அதுக்கு டிமாண்டை ஸ்டார்ட் பண்ண கிரியேட் பண்ணாங்க, அதனால அது வந்து ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃபீல்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, முன்னெல்லாம் கிஃப்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஃப்ரேம் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் இப்போ நான் அந்த ஃபீல்டில் என்ட்ரி ஆகும்போது என்னெல்லாம் இன்னோவேட்டிவாக பண்ணலாம், ஓகே யாருமே எதிர்பார்க்க மாட்டேன்

0: ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஒரு ப்ராடக்ட் வந்து யூனிக்காக இருக்கணும். ஸோ நம்ம என்ன இப்போது என்னோடய பிஸ்னஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் எனக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது, நான் எந்த இடத்துல ஸ்டாண்ட் ஓவர் ஆகி நிற்கிறேன் அப்படின்றது தான் விஷயமே. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு யூனிக்காக என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து நானே புதுசாக செஞ்சு அப்படி கொண்டு வர்றது தான். ஸோ அப்படி தான் வந்துட்டு நம்ம அந்த ட்ரெண்ட்லேயே வந்து செட் ஆகியிருக்கோம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா, இப்போ நம்மளை பார்த்து இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, இன்னொரு 10 நாள்லையோ இல்லை 1 மாதத்துலையோ அதே ப்ராடக்ட்டை இன்னொருத்தவங்க அதே மாதிரி தான் கிரியேட் பண்ண போகிறாங்க. பட் அதுக்குள்ளே நம்ம அந்த ப்ராடக்ட்லேயே இருந்தோன்னா ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம திரும்ப இன்னொன்று கிரியேட் பண்ணி இது வந்து அப்படியே ரொட்டீனாக இருக்கும். ஸோ வந்து நம்ம அந்த ட்ரெண்டிங் கூட போயிட்டே இருக்கோம். ஆக்சுவலாக ட்ரெண்டிங் கூட போகக்கூடாது, ட்ரெண்டிங்கை நம்ம தான் கிரியேட் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த நிற்கும். ஸோ அதுக்கு பெட்டர் யூனிக்னஸ், நம்மளோட ப்ராடக்ட்லேயே இந்த யூனிக்னஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டா, நம்மளை பார்த்து தான் அதுக்கப்புறம் எல்லோரும் கிரியேட் பண்ணுவாங்க.
1: சூப்பர். நம்ம ட்ரெண்ட் செட் பண்ணி அதை கிரியேட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். கிஃப்ட் இண்டஸ்ட்ரியில் இப்போ நிறைய காம்படிஷன் இருக்குது. உங்களை மற்ற பிராண்ட்ஸ் கிட்ட இருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டின ஆண்டர்பிரினரல் சீக்ரெட் அப்படின்னா என்னன்னு சொல்வீங்க?
0: ஆப்வியஸ்லி நான் ஃபர்ஸ்ட்டு சொல்வேன் அப்படின்னா ட்ரஸ்ட்டு தான் சொல்வேன். ஸோ நிறைய பிராண்ட்ஸ் இருந்தாலுமே இப்போ வந்து ஃபோட்டோஸ் கொடுக்குறாங்க என்னோட ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா, பர்சனலைஸ் அண்ட் கஸ்டமைசேஷன் ப்ராடக்ட். ஸோ ஒரு ஃபோட்டோஸ் நம்பி கொடுக்குறாங்க, இட் ஷுட் பி கான்ஃபிடென்ஷியல். சில பேர் எதிர்பார்ப்பாங்க, அண்ட் யாரோ ஒருத்தவங்க கிட்ட நம்பி கொடுக்க முடியாது அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. அண்ட் இன்னொன்று என்னன்னா, கொடுத்த ப்ராடக்ட் கரெக்டாக வருமா அந்த மாதிரி யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு திங்கே வந்து ட்ரஸ்ட் தான். ஸோ அதை பில்ட் பண்ணிடணும். ஸோ அடுத்து செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கும் மற்றவங்களுக்கும் இருக்க ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம பண்ணால் அந்த ப்ராடக்ட் நீட்டாக இருக்கும், அவங்களுக்கும் நமக்கும் என்ன தான் ப்ரைஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருந்தாலும், ஈவன் தோ நம்ம அவங்கள விட ஒரு 20 ரூபீஸோ 30 ரூபீஸோ எக்ஸ்ட்ரா வச்சாலுமே நம்மளோட குவாலிட்டியில் எந்த ஒரு குறையும் இருக்காது அப்படின்னு அவங்ககிட்ட இது பண்ணிட்டோம், இல்லை நம்ம காமிக்கிறது இதில் காமிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது காம்படிஷன் எல்லாம் நம்மகிட்ட தான் வந்திருக்கும். ஆக்சுவலாக காம்படிஷன் ரொம்ப அதிகம், நாட் ஈவன் இந்த பிஸ்னஸ் இல்லை, இப்போ போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்லேயே காம்படிஷன்ஸ் அதிகம், ஈவன் ஸ்டார்ட் அப்பில் காம்படிஷன்ஸ் அதிகமாகிடுச்சு, நிறைய இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம யூனிக்காக இருக்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டாக ஆக்சுவல் நான் பார்க்குறேன். பிகாஸ் டே பை டேல புதுசாக எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணிட்டே தான் இருக்காங்க, அண்ட் ஒருத்தவங்க பண்ணால் போதும் அதை இன்னொருத்தவங்க அப்படியே வந்துட்டு டிக்டேட் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம கொஞ்சம் ஸ்டாண்ட் ஓவர் ஆகி நிற்கணும்.
1: 70,000+ ஆர்டர்ஸ் அப்படின்றது பெரிய அச்சீவ்மெண்ட். பட் எல்லாமே நீங்கள் 1 woman ஆர்மியாக ஹேண்டில் பண்ணுறீங்களா, இல்லை உங்களுக்கு பின்னாடி ஏதாவது டீம் இருக்கா?
0: ஓகே, இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா டீம் அப்படின்னு இல்லை. ஸோ ஃப்ரம் த ஸ்க்ராச் டு த ப்ராடக்ட் எண்ட் வரைக்குமே வந்து சிங்கிளாக தான் ஹேண்டில் பண்ணுறேன். ஆப்வியஸ்லி நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி இனிஷியலாக பெருசாக யார்ட்டையுமே சப்போர்ட் இருக்காது, பட் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க, ரொம்ப நல்லாவே சப்போர்ட் பண்ணாங்க. அந்த டைமிங் தான் நான் வந்து அதை கோல்டன் டைம்னு சொல்வேன். நானால் தான் நான் எவ்வளோ ஒரு இப்போ இடத்துக்கு போய் பேசினாலுமே நான் அந்த மொமெண்ட் வந்து கோல்டன் டைம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அட் த ஏஜ் ஆஃப் 18 to 21 இஸ் அ கோல்டன் ஏஜ். பிகாஸ் அந்த டைமில் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருப்பாங்க, ஈவன் நம்மளே அதிகமாக ட்ராவல் பண்ணுவோம், எப்படின்னா காலேஜ்க்காகவே ட்ராவல் பண்ணுவோம். அந்த டைம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸுமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, கண்டிப்பாக வந்து நம்ம நல்லா போகிறோம் ஒரு வேக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணிருந்தாங்க. அட்லீஸ்ட் என்னோட ப்ராடக்ட்டில் ஹெல்ப் பண்ணனாலுமே இப்போ என்னோட காலேஜ் ஒர்க்கில் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இஃப் ஐ மிஸ் சம்திங், கிளாஸ் ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன், ரொம்ப இம்பார்ட்டண்டான கிளாஸ் அப்படின்னா எனக்கும் சேர்த்து அவங்க நோட்ஸ் ரெடி பண்ணி வைப்பாங்க. நான் அது எல்லாமே வந்து ஹெல்ப்பாக கன்சிடர் பண்ணுறேன். பிகாஸ் என்னென்னா, எனக்கு பிஸ்னஸில் ஹெல்ப் பண்ணுறது மட்டும் ஹெல்ப் இல்லை, லைஃப் ஸ்டைலே அதெல்லாம் ஒரு ஹெல்ப், பிஸ்னஸில் ஹெல்ப் பண்ணுறது மட்டும் ஹெல்ப்பாக நான் கன்சிடர் பண்ணல. ஸோ என்னோட காலேஜ் டேஸ்லையுமே அவங்க அதிகமாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களாம் அப்படி ஹெல்ப் பண்ணல அப்படின்னா நான் பிஸ்னஸை வந்து பேரலாக கொண்டு போயிட்டு இருக்க முடியாது. ஸோ நான் அதை வந்து ரொம்ப வேல்யூ பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி அந்த பீரியட் இருக்கலாம், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பீரியட் வந்து கோல்டன் டைம். ஸோ அந்த டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஸ்டார்டிங் ஸ்டேஜில். அப்புறம் நான் வந்து ஒரு 1 இயர்லேயே பார்த்தீங்கன்னா 1 பர்சன் ஹையர் பண்ணேன், என் ஃப்ரெண்டே தான் ஹையர் பண்ணேன். ஸோ அப்போ வந்து நாங்கள் ரெண்டு பேர் ஒரு டீமாக இருந்தோம். லைக் எப்படின்னா, அவங்க இப்போ கஸ்டமர் கேர் பார்க்குறாங்கன்னா நான் ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் சைடு அந்த மாதிரி பார்ப்பேன். அப்புறம் அது வந்து ஒரு 3 பேராக ஆச்சு. ஸோ இந்த மாதிரி அப்படியே ஸ்லோவாக ப்ராசஸ் ஆனதான். இப்போ வி ஹாவ் அ டீம் ஆஃப் 7 பீப்புள்ஸ். ஸோ எல்லோரும் வந்து என்னோட லைக் இன்டர்ன் வந்த பசங்க, ஒரு சின்ன பசங்க, ஜூனியர்ஸ் பசங்க, லைக் அவங்களாம் வந்து புதுசாக கற்றுக்கிறதுக்காக ஒரு சில பேர் வந்து ஸ்டாண்டர்ட் டீமாகவே இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி எங்கள்ட்ட எப்படி இருக்கோம்னா, கொஞ்சம் ரிமோட் ஒர்க்காகவுமே அதிகமாக நான் செட் பண்ணி வச்சுப்பேன். பிகாஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருப்பாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக. ஸோ அவங்களும் வந்து புதுசு புதுசாக கற்றுக்கணுன்றதுக்காக ரிமோட்டாகவுமே இருக்கும். ஸோ அவங்க வீட்டிலருந்தே வந்து ஃப்ரீலான்சிங் மாதிரியும் பண்ணலாம்.
1: சூப்பர். உண்மையாகவே நண்பர்கள் கிடைக்கிறதெல்லாம் நினைக்கிறேன்.
0: அது ஆக்சுவலாக யூஸ் பண்ணிக்கணும் கரெக்டான டைமில். எதுக்கு அப்படின்னா, நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம், அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த மாதிரி அந்த காலேஜ் டைமில் நம்ம நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். பிகாஸ் என்னோட செட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒன்ஸ் ஐ ஸ்டார்டட் திஸ் பிஸ்னஸ், ஓகே, ஆஃப்டர் தட் தான் வந்து ஒருத்தராக ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு ஃப்ரெண்ட் வந்து அப்புறம் அந்த டைமில் கிரன்ச்சீஸ் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. ஸோ அவங்க அம்மா கிரன்ச்சீஸ் பண்ணுவாங்க, டெய்லர் ஆக்சுவலி உங்க மம்மி, அப்போ தான் அவங்க பண்ணுவாங்கன்றதே அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அது ரொம்ப டெவலப் பண்ணாங்க அவங்க. ஸோ இன்னொரு பையன் வந்து கீபோர்ட் கற்றுட்டு, கீபோர்டு வந்து

0: இன்ஸ்டாகிராமில் போட்டு. ஸோ அந்த மாதிரி டக்கு டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸே வந்து அப்படியே ஜாயின் பண்ணிடுவாங்க.
1: சூப்பர். ஒரு பிஸ்னஸ் க்ரோ ஆக நெட்ஒர்க்கிங் எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க?
0: ஆப்வியஸ்லி நெட்ஒர்க்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஒரு சர்டன் பாயிண்ட்ல என்ன ஆகிடும் அப்படின்னா, ஒரு ஸ்மால் ஸ்கேல்லேருந்து நீங்கள் ஒரு லார்ஜ் ஸ்கேலுக்கு கொண்டு போகணுனாலோ இல்லைனா ஸ்மால் ஸ்கேலே நீங்கள் அந்த மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னாலுமே நெட்ஒர்க்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நமக்கு சுத்தமாக தெரியாது. இப்படி இருக்கும் போது நம்ம ஒரு நெட்ஒர்க்கிங் கிரியேட் பண்ணால் அப்படின்னா மட்டும்தான் நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுப்போம். பிகாஸ் வந்து நம்மளால் எல்லாத்துலேயுமே வந்து குட்டாக இருக்க முடியாது. கண்டிப்பாக நெட்ஒர்க்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
1: கண்டிப்பாக. அதே மாதிரி பிஸ்னஸ்னு வந்தாலே கன்சிஸ்டன்சி அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். சில பேர் 3 மந்த்ஸ் பண்ணிட்டு ரீச் இல்லைனா ஸ்டாப் பண்ணிடுறாங்க. பட் சஸ்டெயினபிளாக 3 to 4 இயர்ஸ் ரன் பண்ணுறதுக்கு உங்களோட லாங் டேர்ம் விஷனா என்னவா இருந்தது?
0: நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு கிவ் அப் பண்ணுற ஐடியாவே கிடையாது. எதுலேயுமே வந்து கிவ் அப் பண்ணுற ஐடியா இல்லை. அது என்ன அப்படின்றத ஒர்க் பண்ணி பார்த்துட்டு அதை ப்ரூவ் பண்ணும் அப்படின்ற ஒரே ஐடியா தான். நான் வந்து லேட்டஸ்ட்டாக இல்லை, ரொம்ப ஏர்லியாகவே வந்து நோட்டீஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா, என்னை பார்த்து நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, பட் ஆக்சுவலி தேர் கிவ் அப் அ வெரி ஏர்லி ஸ்டேஜ். இந்த 3 மந்த்ஸ் அந்த கேப்லேயும் வந்து இது பண்ணிடுவாங்க. எனக்கு வந்து அதான் தோணும், ஏன் இவங்க கிவ் அப் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியாது. ஃபர்ஸ்ட் திங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா வந்து உண்மையாக ப்ரெஷராக இருக்கும். இப்போ நீங்கள் நம்ம இப்போ என்ன தான் நல்லா பேசிட்டு இருந்தாலுமே நேற்று நைட் வரைக்கும் நான் ஒர்க் பண்ணியிருப்பேன் இல்லையா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸே அதிகமாக இருக்கும். ஈவன் எனக்கு நைட்டே தாட்ஸ் வந்திருக்கலாம் நான் ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த தாட்டை ஓவர் கம் பண்ணணும், ஓகே எனக்கு இதுனா நான் அந்த பிரச்சனைலேருந்து எப்படி வெளியே வருவேன். ஸோ ப்ரெஷர் ஹேண்டில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை நிறைய பேர் அதை ஹேண்டில் பண்ண முடியாது. அப்படி ஹேண்டில் பண்ணாமல் முடியாமல் போனவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் ஏர்லி ஸ்டேஜ் எடுத்துக்கிட்டால் நம்ம அந்த ப்ரெஷரை கொஞ்சம் நம்ம வாய்ஸையும் நம்ம கொஞ்சம் லோ பண்ணிவிட்டு, இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிக்காத எல்லாம் நல்லா தான் ஆகும்னு நம்மளாம் டிசைட் பண்ணி பண்ணுறது தான். அதில் நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணுவேன் இந்த ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே கிவ் அப் பண்ணி பண்ணுறது. பிகாஸ் நம்ம என்ன எஃபர்ட் ஏர்லி ஸ்டேஜில் போட்டாலுமே அது என்ன அதோட பயன்கள் விளைவுகள் எதுவுமே வந்து நமக்கு ஏர்லியாக கிடைக்காது. நான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட்டுக்கு 250 கூட வராது, 200 ஈவன் 100க்குலாம் நான் வந்து பண்ணியிருக்கேன். எப்படின்னா 100க்கு பண்ணுறது மேட்டர்ட் இல்லை, 100க்கு 2 நாள் நைட்டுலாம் பண்ணுவாங்களான்னு தெரியாது. நான் பண்ணியிருக்கேன் பிகாஸ் ஐ லவ் இட், ஸோ தென் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அதில் என்ன அப்படின்னா, ஒரு பேரண்ட்டை பார்க்குறதுக்கு எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப கோவம், ஒரு 100 ருபீஸ்க்கு எதுக்கு இவர் 2 நாள் நைட்டு உட்காந்துருக்கா, இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு. பட் நான் அப்போ வந்து மணி வந்து ஓரியன்டாக திங்க் பண்ணவே இல்லை. அப்போ திங்க் பண்ணதில் என்னென்னா, நான் என்ன இதில் பண்ண முடியும், புதுசாக என்ன பண்ண முடியும் அப்படி. ஸோ நான் அப்போவே ஸ்டார்டிங்கே கிவ் அப் பண்ணியிருந்தேன்னா எனக்கு அந்த 100, 200 ஸ்டாப் ஆகிருக்கும். ஸோ நான் அப்போ பண்ணதெல்லாம் எனக்கு வந்து அதுக்கப்புறம் பொறுமையாக கிடச்சிது அதோட இதெல்லாம். ஸோ அதனால தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து எப்போவுமே கிவ் அப் பண்ணிடவே கூடாது.
1: சூப்பர். பிஸ்னஸ்னால் அதில் ப்ராஃபிட் மட்டுமே வரும்னு நம்மளால் சொல்ல முடியாது, அதுலேயுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிச்சயமாக இருக்கும். அந்த மாதிரி உங்களோட ஜேர்னியில் நடந்த பிக்கஸ்ட் ஃபெயிலியர்னா நீங்கள் எதை சொல்வீங்க, அதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத எங்கள் கிட்ட ஷேர் பண்ண முடியுமா?
0: ஆக்சுவலாக நான் கொஞ்சம் கவனமாக தான் இருப்பேன் பிகாஸ் நான் இந்த விஷயத்தில் கொஞ்சம் சென்சிட்டிவ். ஃபெயிலியர்ஸ் பார்க்கறது சென்சிட்டிவ்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் லாஸஸ் ஃபேஸ் பண்ணக்கூடாது, அது எப்படியாவது வந்து அட்லீஸ்ட் கெயின் இல்லைனாலுமே அது காம்பன்சேஷன்லையாவது போயிடணும் அப்படின்றதுல கவனமாக இருப்பேன். பட் வந்து போன வருஷம் பார்த்தீங்கன்னா 2025 மே டைமில் இந்த டைமில் நான் ஒரு சின்ன ஒரு டிசிஷன் எடுத்தேன். அது அப்போதைக்கு இப்போ வந்து கொஞ்சம் பெரிய டிசிஷன். ஸோ ஒரு கொலாப் பண்ணலாம், ஒரு இன்ஃப்ளூயன்சரோட கொலாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அவங்க ரொம்ப ஃபேமஸான இன்ஃப்ளூயன்சர், அவரோட வெட்டிங்காக வந்து கொலாப் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி என்னோடய பிக்கஸ்ட்டு ஃபெயிலியர்னால் நான் அதை தான் சொல்லுவேன். நான் வந்து என்னோட சைடில் எல்லாமே பண்ணியிருந்தேன், பட் அவங்க சைட்லேருந்து அது கரெக்டான ப்ராப்பரான ரெஸ்பான்ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ நான் இது வந்து நான் என்ன இதுலேருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, என் இன்ஸ்டியூஷன் வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் சொல்லிட்டு இருந்துச்சு இல்லை வேண்டாம் பண்ணாத அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஒர்த் ஆஃப் 40,000 ருபீஸ், ஓகே. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் மணி, பட் பிஹைண்ட் த சீன் ரொம்ப அதிகம். லைக் மீ அண்ட் மை ஹோல் டீம் அண்ட் மை அம்மா அப்பா அண்ட் ஆல்சோ ஃப்ரெண்ட்ஸ் வீடான லாட் ஆஃப் திங்ஸ். பட் அதுலேருந்து என்ன கிடச்சிது அப்படின்னா, நோ வி டோன்ட் கெயின் எனி திங். அட்லீஸ்ட் நாங்கள் கெயின் பண்ணலை எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலுமே அதுக்கு அவர்கிட்டருந்து அதுக்கப்புறம் ஒரு கரெக்டான ரெஸ்பான்ஸும் அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடைக்கல. ஸோ எனக்கு வந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நான் ஒரு ஸ்டாண்டில் வந்து ரொம்ப ஸ்டார்டிங்கே ரொம்ப ஸ்டாண்டாக இருந்தேன் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது. இட் ஷுட் பி ஆர்கானிக் க்ரோத், வாட் எவர் இட்ஸ் ஹேப்பன் இட் ஷுட் பி ஆர்கானிக் க்ரோத். ஐ எம் நாட் பிலீவ் இன் த மார்க்கெட்டிங் ஆர் எல்ஸ் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கில் எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அட் த ஸ்டார்டிங்லேயே நான் அதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஸோ ஸ்டில் இப்போ வரைக்கும் 0 ads, நோ மெட்டா ஆட்ஸ், நோ எதுவுமே கிடையாது, ஃபுல்லி ஆர்கானிக் க்ரோத் தான். பட் அந்த டைமில் நான் வந்து ஒரு சின்ன டிசிஷன் பண்ணேன், ஒய் நாட் வி கேன் ட்ரை இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், பட் ஆனால் அது இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்லாம் இல்லை. நான் சொல்லிட்டு போனதே அவருக்கு ஒரு ஹெல்ப்பாக தான் சொல்லிட்டு போனேன், பிகாஸ் அவர் ஒரு நல்ல மனிதன். நான் வந்து வெளியிலேருந்து பார்க்குறப்ப அவர் ஒரு நல்ல மனிதன். ஸோ அப்படி தான் எனக்கு பிடிச்சி தான் நான் செஞ்சேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு ஓகே ஓகே எண்டப் இன் திஸ் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அப்போ எனக்கு நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம மனசு என்ன ஆழமாக ஒன்றத்தை நம்புதோ அதை வந்து கண்டிப்பாக நம்பணும். அதுக்கு அகேன்ஸ்டாக போனால் அகேன்ஸ்டாக தான் ஆச்சு. ஸோ அதை வந்து ட்ரஸ்ட் பண்ணணும்
1: கண்டிப்பாக. எங்கே போனாலுமே ஏஜ் ஃபேக்டர் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். பிஸ்னஸ் மீட்டிங்ஸில் நீங்கள் யங் ஆண்டர்பிரினராக இருக்கீங்கன்னு உங்களோட ஐடியாஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸை சீரியஸாக எடுக்காமல் இருந்திருக்கிறாங்களா, அண்ட் அந்த அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பெக்டை எப்படி ஏர்ன் பண்ணியிருக்கீங்க?
0: ஆக்சுவலாக இது வந்து நடந்திருக்கு. ஸோ என்னென்னா, நம்ம வந்து பேசுகிறதுக்கு முன்னாடியே வந்து ஜட்ஜ் பண்ணிடுவாங்க, ரொம்ப ஏர்லியாகவே ஜட்ஜ் பண்ணிடுவாங்க, லைக் வந்து ஏஜ் ஃபேக்டர் வச்சு. ஓகே, சின்ன பொண்ணு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது நிறைய வாட்டி ஆகியிருக்கு. ஸோ அது வந்துட்டு போக போக தான் வந்து அவங்களுக்கு புரிஞ்சுது. இல்லைனா சில இடத்துல வந்து நம்மளே கொஞ்சம் முன்கூட்டையே நம்மளை பற்றி சொல்கிற மாதிரி இருக்கும், நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இன்னமும் நடந்துட்டு தான் இருக்குது. டிப்பிக்கலாக வந்து ஏஜ் வச்சு கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம சில விஷயங்கள்லாம் சொன்னதுக்கப்புறம் அப்புறம் அவங்கள புரிஞ்சுப்பாங்க. ஒரு சில விஷயத்துலலாம் நான் பேசவே மாட்டேன், அமைதியாக இருப்பேன், பிகாஸ் அவங்கக்கிட்ட அந்த இடத்துல வந்து சொல்லி புரிய வைக்கக்கூடாது, ப்ரூஃப் பண்ணி காமிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருப்பேன், அப்புறம் அவங்களே புரிஞ்சுப்பாங்க.
1: பட்டிங் ஆண்டர்பிரினர்ஸ் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் டாக்ஸஸ் விஷயங்களில் கொஞ்சம் திணறதை நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் அந்த விஷயத்தில் எப்படி தெளிவாக கிளாரிட்டி கெயின் பண்ணீங்க, எங்கேருந்து அதை கெயின் பண்ணீங்க அப்படின்றத கொஞ்சம் நேயர்களுக்கு ஷேர் பண்ண முடியுமா?
0: ஓகே, ஸ்டார்டிங்கில் வந்து உண்மையாக அந்த அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வராது, எங்கேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிலாம் தெரியாது. பட் ஒரு விஷயம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். நீங்கள் ஸ்மால் பிஸ்னஸ் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, எடுத்தோன்னே ஜிஎஸ்டி போட்டு எடுத்தோன்னே ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எல்லாமே பண்ணிடணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. பிகாஸ் நம்ம கவர்மெண்ட்லேயே வந்து ரூல் இருக்குது, ஜிஎஸ்டி வந்து சர்டைன் அமௌண்ட் வரைக்கும் நீங்கள் ஜிஎஸ்டி எடுக்க வேண்டாம், அதனால எந்த பிரச்சனையுமே வந்து உங்களுக்கு வராது. அதுக்கு பதில் எம்எஸ்எம்இ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் அது. ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து போய் ரெஜிஸ்டர் பண்ணிடணும். இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்டு கம்பெனி அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே வந்து அது கரெக்டான விஷயம். நீங்கள் ஃபியூச்சரில் வந்து இதை லார்ஜ் ஸ்கேலில் டெவலப் பண்ணும் அப்படின்னாலும் ஒரு லோன் ப்ராசஸ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ்எம்இ அண்டரில் தான் வரும். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், இட்ஸ் சம் ஒன் ஸ்டார்டட் வெரி ஃப்ரெஷ் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் வந்து எடுத்து வச்சிடணும். அதை விட்டு எடுத்தோடனே ஃபஸ்ட்டே ஜிஎஸ்டி ட்ரேட்மார்க் அப்படிலாம் போகிறது வந்து கொஞ்சம் பெரியது தான். பட் இல்லை நான் ஸ்டார்டிங்லேருந்தே ப்ராப்பராக பண்ண போகிறேன் அப்படின்னா டெஃபினெட்லி தே கேன் கோ. ஸோ ஜிஎஸ்டி எடுத்துடலாம், ஃபஸ்ட் வந்து ட்ரேட்மார்க் எடுத்துடணும், அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி எடுத்துடணும். ஜிஎஸ்டி ரொம்ப ஈஸியான விஷயம், ஈவன் ஒன் டேல கூட எடுத்துடலாம். ஸோ ஜிஎஸ்டி பெரிய விஷயம் இல்லை, பட் ட்ரேட்மார்க் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அது வந்து சின்ன விஷயத்துலேருந்து அனலைஸ் பண்ணி பண்ணி பார்த்து பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் முன்னாடி எம்எஸ்எம்இ நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. இப்போ பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நியூலி ஸ்டார்டட் இல்லைனா இப்போ தான் வந்து அவங்க ஸ்மால் பிஸ்னஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட எம்எஸ்எம்இ எடுத்துடணும்.
1: நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கே வந்துட்டு நிறைய ஐடியாலாம் வருது. உங்களை மாதிரி இன்னும் நிறைய யங் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க?
0: ஓகே, த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அட்வைஸ் எங்கேஜ். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த ஒரு வேர்டை இறுக்கி பிடிச்சி வச்சுக்கணும், நல்லா இருக்கப்பட்டு அந்த மாதிரி தான். பிகாஸ் அந்த ஏஜ் வந்து உங்களுக்கு திரும்பவும் கிடைக்காது. இப்போது யோசிச்சு பாருங்கள், ஒரு 27 இயர்ஸில் இல்லை 28 இயர்ஸில் வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுக்க முடியுமா அப்படின்னா நீங்கள் 10,000 வாட்டி யோசிப்பீங்க. ஏன்னா அப்போ வந்து பேக் அண்ட் சப்போர்ட்டுக்கு அம்மா அப்பாவோ இல்லைனா பேக் அண்ட் சப்போர்ட்டுக்கு பெருசாக எதுவுமே இருக்காது. பட் இப்போ அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணி நீங்கள் அதை தோத்தே போயிட்டீங்க அப்படின்னாலுமே பேக் அண்ட் சப்போர்ட் ஜாஸ்தி. ஈவன் நம்மளே டக்குனு எழுந்துருவோம் அடுத்த விஷயத்த நோக்கி ஓடுறதுக்கு. பட் இதுவே நம்ம ஒரு 27, 28 ஈவன் ஆஃப்டர் மேரேஜ், ஈவன் ஆஃப்டர் எல்லாம் திங்ஸ் அப்போ நம்ம பண்ண முடியாது. அண்ட் எஸ்பெஷலி உமன்ஸ் அப்படின்னும் போது நம்ம இப்போவே கொஞ்சம் நிறைய விஷயங்களில் வந்து முன்னாடி கொஞ்சம் ஓட வேண்டியதாக இருக்குது. பிகாஸ் ஸ்டீரியோடைப் அந்த மாதிரி செட் ஆகிருக்கு. நம்ம அதனால என்ன விஷயம்னாலும் இந்த யங் ஏஜ்லேயே பண்ணி கொஞ்சம் பார்த்துடணும். அது வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக.
1: ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னா. உங்கள் கூட பேசின இந்த கொஞ்ச நேரத்திலேயே பிஸ்னஸ்னா ஏதோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், பெரிய ஆஃபீஸ்னு நினச்சிட்டு இருந்த நிறைய பேரோட பெர்ஸ்பெக்டிவை நீங்கள் மாற்றிட்டீங்க. ஒரு சிம்பிளான ஸ்பார்க்கை எப்படி 1 lakh ஃபாலோவர்ஸ் உள்ள ஒரு பெரிய பிராண்டாக மாற்ற முடியும்னு உங்கள் ஜேர்னி மூலமாக ரொம்ப அழகாக ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்யா. மெயினாக ஜிஎஸ்டி, நெட்ஒர்க்கிங் அண்ட் ஏஜ் ஃபேக்டர் பற்றி நீங்கள் சொன்ன விஷயங்கள் நிச்சயமாக இப்போ கேட்டுட்டு இருக்கிற பட்டிங் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு ஒரு ரியாலிட்டி செக் அண்ட் மோட்டிவேஷனல் பூஸ்டராக இருந்திருக்கோன்னு நம்புகிறேன். Thank you so much for your time, Abhinaya. உங்க பிசினஸ் இன்னும் பல மைல் ஸ்டோனத்தோட நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். என்ன லிசனர்ஸ், நம்ம சின்ன வயசுல இருக்கோமே இல்ல நமக்கு யாருமே சப்போர்ட் இல்லையேன்னு யோசிக்காம உங்ககிட்ட இருக்க கிரியேட்டிவிட்டியை நம்புங்க. அபிநயாவுக்கு செட் ஆனது நிச்சயமா உங்களுக்கும் செட் ஆகும். அடுத்த வாரம் இன்னும் ஒரு பவர் பேக் கெஸ்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is your RJ Teju signing off. Stay tuned to MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: பாப்பா, இன்னைக்கு ரொம்ப டென்ஷன், பயங்கர வேலை. வர்ஷா, என்னடி இது, கேஸ் ஆஃப் பண்ணல? கேஸ் வேலை இல்ல, எவ்வளவு தெரியுமா?
1: நான் வீட்டுல எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, இந்த ஒரு தடவை பண்ணலாம்ல, குறைஞ்ச போயிடுவ.
0: ஏய் ஆஃப் பண்ணடி, நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன்.
1: எல்லாம் என்னோட தலை மேல, இந்த ஒரு தடவை ஆஃப் பண்ணலாம்ல.
0: ஓ, ஆபீஸ்ல டென்ஷன், வீட்ல டென்ஷன், நீயே ஒரு பெரிய டென்ஷன்.
1: ஆமா ஆமா, நான் தான் ரொம்ப பெரிய டென்ஷன்.
2: அம்மா, எனக்கு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துருக்கு.
1: ஏண்டா, இத சொல்ல நேரமா?
2: உங்களுக்கு நான் மார்க்ஸ் வாங்கினாலும் பிரச்சனை, மார்க்ஸ் வாங்கலைனாலும் விட்டுட்டாங்க.
1: குழந்தைகளை பெற்றோர்கள் ஊக்கப்படுத்தணும், அவர்கள் மனதை கஷ்டப்படுத்தாதீர்கள். பொது நலம் கருதி வெளிவிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: நாளுக்கு நாள் வந்து கோயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டுருக்கு. நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் ஃபேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகேன்ஸ்ட் இப்போ குடிக்கு அகேன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட் அப்படி பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்ரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம். கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க பாடகர் கிருஷ் பேசுறேன். சமுதாயத்துக்கு நாம நல்லது செய்யணும், என்ன செய்யலாம்? இன்னைக்கு நாம பேச போற டாபிக் ரொம்ப சின்னது, ஆனா பெரிய விஷயம். ரோட்ல போகும்போது எச்சத்துப்படுது, இருக்கிறதுலே ரொம்ப மட்டமான ஒரு பழக்கம் அது. தயவு செய்து பிளீஸ், பஸ்ல உட்காந்துருந்தீங்கன்னா லெப்ட் ரைட்டு எல்லா பக்கமும் திரும்பி பார்த்துட்டு எச்சத்துப்புங்க. பக்கத்துல வண்டி வந்து வண்டி நிக்குது, இல்ல யாரோ ஸ்கூட்டர்ல வந்து நிக்கிறாங்க, நீங்க பாட்டு கண்ணை மூடிட்டு எச்சு துப்புனீங்கன்னா கண்டிப்பா அவங்க மேல படும். அவங்க எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போறவங்களா இருக்கலாம், எங்கேயாவது பார்ட்டிக்கு போறவங்களா இருக்கலாம், எல்லாராலையும் கார் அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் கார் துடைக்கிறது எவ்வளவு பெரிய வேலைன்னு எனக்கு தெரியும். எச்சு துப்பி கார் அழுக்கு பண்ணாதீங்க. முக்கியமா பைக்ல போயிட்டு இருக்கும்போது சும்மா அப்படியே ஜாலியா திரும்பி எச்சு துப்பாதீங்க, பின்னால இருக்கிறவங்களுக்கு தெரியும். காத்துல எச்சி உமியாதேன்னு தமிழ் வந்து ரொம்ப அழகா பிரிச்சு கமல் சார் பாடியிருப்பாரு. அது மாதிரி நம்ம எல்லாரும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணோம். பிளீஸ் நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கும் வீட்டுக்குள்ள எச்சு துப்புவோமா? மாட்டோம் இல்ல. சோ அதே மாதிரி இது நம்ம நாடு, சுத்தம் நம்மளே கிளீனா வச்சுக்கிட்டாதான் வெளியிலேருந்து யாராவது வந்தாலும் கிளீனா வச்சுப்பாங்க. சோ பிளீஸ் தயவு செய்து, நான் ரொம்ப ஹார்ஷா சொல்லியிருந்தாலும் மன்னிக்கவும், ஆனா இது ஒரு பெரிய மேட்டர், அதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்காதீங்க. பிளீஸ் எச்சத்துப்பாதீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. சும்மா கேட்டுக்கிட்டே இருங்க.
1: யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே MOP சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சிய வழங்குறாங்க.
2: கனெக்ட் ஃப்ரம் தி பீப்பிள், பை தி பீப்பிள், அண்ட் டு தி பீப்பிள். இட்ஸ் MOP 107.8. இட்ஸ் என்ரிச்சிங்.

0: Ma'am, I will repeat the order. 2 double cheese margherita pizza, large, 1 spicy chicken large, 3 Lebanese roll, 3 chocolate cake, 1 large soft drink and 3 cheesy dips.
1: Yes, Uncle, but you missed out the 3 garlic breads that I asked for us.
0: Yes, it's there in the list. Sorry, ma'am.
1: That's okay, Uncle. Bring all of those as soon as possible. My friends are hungry already.
2: Hey, the pizzas have come. Come on, let's play now. There's a computer there. I'm hungry again.
1: Me too.
2: Then let's order. Hi and welcome to MOP Community Radio 107.8. And if this is what is happening in your house every day, you must be keen about your discussions today. This is RJ Harita. Alongside with me is RJ Kirtna. And today we will be talking about something that has grown from being sparsely existent to widely existent and now threateningly existent. Yes, I'm talking about child obesity. Countries like US and Australia have a huge populace that faces childhood obesity. In fact, US considers obesity as an epidemic and announced the month of September to be the month of child obesity awareness.
3: Yes, Harita, it has been found out that 70 to 80% of children who are overweight these days end up being obese. And India is not so far away from this alarming threat. 20% of Indian children or adolescents are classified as unhealthily overweight or obese.
2: Overweight and obese, is there a difference, Kirtana?
3: Yes. When your body mass index, that is BMI, is about 25, you're considered to be overweight. When your BMI is about 30, you're considered to be obese. Obesity can actually reduce the lifespan of a kid by 10 years and it also increases the chances of getting affected by hypertension, diabetes and heart diseases.
2: நீ சொன்ன இந்த ஃபேக்ட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நம்மளோட இந்தியன் பேரண்ட்ஸ்க்கும் சில்ட்ரனுக்கும் கண்டிப்பாக இதை பற்றி நம்ம எஜுகேட் பண்ணியே ஆகணும். அடுத்து சூர்யா ஹாஸ்பிட்டலை சேர்ந்த சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஆனந்த் கிட்ட டெலிஃபோன் மூலமா சைல்ட் ஒபேசிட்டி பத்தி பேசி மேலும் தெரிஞ்சுக்கலாம். சார், ஃபர்ஸ்ட்லி சைல்ட்ஹுட் ஒபேசிட்டி எதனால வந்து ஒரு பெரிய த்ரெட்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க சில்ட்ரனுக்கு?
4: சைல்ட்ஹுட் ஒபேசிட்டி இஸ் வெரி மேஜர் காம்ப்ளிகேஷன் மா. யூஷுவலா வந்து இந்த ஒபேசில வந்து குழந்தைங்க வந்து ஓவர் ஈட்டிங் ஒண்ணு, ரெண்டாவது வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸில் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மூணாவது அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே ஓவர் எக்ஸஸ் ப்ரொடக்ஷன் ஆயிடுச்சுனாவே ஒபிசிட்டி வில் இன்க்ரீஸ். ஸோ இது வந்து சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி, வி ஹாவ் டு கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு டிக்ரீஸ் த ஒபிசிட்டி நவடேஸ்.
2: ஆர் ஆல் ஃபேட் கிட்ஸ் ஒபீஸ்? ஐ மீன், ஹவு டு யூ ஐடென்டிஃபை ஒபீஸ் சில்ட்ரன் சார்?
4: இருக்காங்க.
2: Okay.
4: Above that, that's too overweight, you know, we have to predict.
2: Okay.
4: So, yeah, so on the protocol, we have the body weight, the body mass index, and the protocol. So, we have to body weight, if overweight, we have to document and we have to treat that.
2: Okay, sir. இந்த ஜெனரேஷன்ல வந்து சைல்ட் ஒபேசிட்டி வந்து எதனால அதிகமா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க?
4: யூஸ்வலாக வந்து சைல்ட்ஹுட்டில் வந்து ஓவர் ஈட்டிங் ஒன் திங், ரெண்டாவது வந்து நோ ஆக்டிவ் எக்ஸசைசஸ், ஆக்டிவ் இது ஸ்ட்ரெயின் பண்ணுறது இல்லை ஒழுங்காக, வந்து டே டு டே ஆக்டிவிட்டிஸ்லாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு, இந்த ஈட்டிங் மோர் ஃபேட் ஜங்க் ஃபுட்ஸ் மோர் சாப்பிட்றதுனால வந்து ஓவர் வெயிட் அதிகமாகுது இப்போ நவ டேஸ். இட்ஸ் வெரி காமன், வி ஆர் ஃபேஸிங் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நவ.
2: யா, ஸோ இப்போ ஒரு ஒபீஸ் சைல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க?
4: ஒபீஸ் சைல்டில் வந்து மோஸ்ட்லி வந்து அவங்களுக்கு வந்து ஆக்டிவாக இருக்க முடியாது, மெயின் திங் ஒன்று. ரெண்டாவது ப்ரீத்திங் டிஃபிகல்டிஸ், மெமரிஸ் ப்ராப்ளம் வருது, லேர்னிங் அந்த இதெல்லாம் வந்து எல்லாமே ப்ராப்ளமாக இருக்குது. அவங்களுக்கு வந்து அந்த ஆக்டிவ்னஸ் வந்து டோட்டலாக இட்ஸ் கோயிங் டவுன். ஸோ அதனால தே ஹவ் டு பி வெரி மோர் அலர்ட் நவடேஸ்.
2: இப்போ ஒரு குழந்தைக்கு சைல்டு ஒபேசிட்டி வராமல் தடுக்கணும்னா என்ன பண்ணணும்?
4: ஏடிஜூ நல்லா நியூட்ரிஷன் நல்லா கொடுக்கணும், ஓவர் ஈட்டிங் அவாய்ட் பண்ணணும், மெயினாக ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும், டெய்லி எக்ஸசைஸ், வாக்கிங் அதெல்லாம் குழந்தைங்களுக்கு டே டு டேஸில் டெய்லி தே ஹவ் டு டூ தட். தென் ஒன்லி வி கேன் ப்ரெடிக்ட் த ஒபேசிட்டி நவ டேஸ்.
2: ஓகே சார், தேங்க் யூ ஸோ மச் சார்.
4: ஓகே ஓகே.
2: Thank you so much, Dr. Anand, for taking part in our conversation. In the Nigashi Innum Todarum, let's have a small break. Stay tuned to MOP Community Radio 107.8. Hey Kavya, come here and look what I've made for you. Wowie, alwa with cashews, milk sweets and my favorite gulab jamuns.
5: Kavya, now eat them. I'll bring you bondas.
2: I love you, Mom. I need at least 5 of them, okay?
5: Sure, my dear.
6: Hi, Kavya. How are you?
2: Hi, Auntie. How are you? And what is it that you got for me?
6: I'm fine, dear. Yes, these are exclusively for you. Fruits from Jammu.
2: Fruits? I hate them, Auntie.
6: That isn't good, Kavya. You can taste a few. And you seem to have gained weight. Are you playing enough?
2: Yes, Auntie. Look, there is my PS4 and I spend days and nights playing it.
6: Come on, Kavya. Playing is going out of the home and engaging yourself in some kind of physical activity. At least gymnastics, yoga, that kind?
2: No, Auntie. There ain't any time for me to do all those. It's boring and stressful. I would rather prefer to sit here and eat the delicious food that Mom makes all day.
6: Sarita, if he continues to do this, he might gain weight easily and sooner, which might result in him being obese. It is the right time to groom his physical and mental health. Do it in the right way.
2: Don't let others point fingers at your child. Keep them fit and healthy. Keep them away from childhood obesity. Produced and brought to you by MOP Community Radio 107.8.

0: Welcome back. You're listening to MOP Community Radio 107.8.
1: Harita, did you know that there are 70% chances that an obese kid ends up being an obese adult? Therefore, prevention is better than cure would be the right way to go about it. Prevention is basically protecting the children from the threat of being obese. இந்த விதமான பாதுகாப்பை பசங்களுக்கு பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் தான் தர முடியும்.
0: Now let us hear it from the parents and teachers on how much importance do they give to their child's health and how do they look upon child obesity as a health hazard.
1: So இப்போ நம்ம மிஸ் அனுராதா கிட்ட பேசலாம். She is a parent.
0: How much importance do you give to your child's health?
2: So I am having a daughter. She is 4 years old. As a mother, I should take care of my children's health. She is very active and loves to play outside.
0: Okay.
2: When she plays outside and come to home, I send immediately to take bath because they bring germs and infections along with them. One more important thing is most of the children nowadays are addicting to fast food and junk food like pizzas and burgers.
0: Exactly.
2: So now we should avoid them to eat all those food. Because of them only, they are getting overweight. That means obesity and diabetes like that early in the age.
0: Absolutely.
2: So, we should change their food habits. Whenever they want to eat such items, I should prepare myself at home. Because all the items needed for those items are we are getting supermarket very easily nowadays. So,
0: yeah. That
2: is one of the most important things. And one more is sleeping habit. They are addicted to watch the TV, more shows, cartoon networks like that.
0: Most
2: of the time, they are spending in front of the TV. So, we should avoid that. They should sleep as early as possible at the night, and they should work as early as possible in the morning. That is a very good habit, and we are learning from the school days also. So
0: okay.
2: We should take care of their health. As a mother, we never lead them to such a bad habit, okay?
0: Sure. Thank you so much, Auntie. It was very nice information. Thank you.
2: Yeah, thank you.
1: Next, we'll talk to Ms. Preeti, who's a teacher.
0: How much importance do you give to a child's health?
3: Actually, I don't give her junk food, especially like chips, Lays and all. I give her nutritious foods like sundal, something.
0: Okay.
3: And I don't give her this Coke and the mari items. These things make the child obese.
0: Okay.
3: And then, in college, பசங்க பாத்தீங்க அப்படின்னா they fully have அவங்களோட லஞ்ச் அப்படின்றதே வெறும் சிப்ஸ் அண்ட் கோக்கா மட்டும்தான் இருக்கு.
0: எக்ஸாக்ட்லி. ஆமா.
3: சோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அண்ட் நியூட்ரிஷியஸ் ஃபுட்ன்றதே இந்த காலத்துல வந்து பசங்க எடுத்துக்கிறதே கிடையாது. வீட்டுல இருந்து அவங்க ஃபுட் எடுத்துட்டு வர்றதே ரேர் ஆயிடுச்சு இப்போ. அப்படியே எடுத்துட்டு வந்தாலும் they don't bring nutritious food. Just ஏதோ ரெண்டு தோசையோ ரெண்டு இட்லியோ சம்திங் அவ்வளவுதான் எடுத்துட்டு வருவாங்களே தவிர அண்ட் இட் ஹாஸ் ஆல்சோ பிகம் ஸ்டைல் நவ்.
0: யா எக்ஸாக்ட்லி.
3: சோ ஏதோ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு ஏதோ ஒரு ஃபுட் வாங்கிட்டு தே ஷேர் அமங் தெம்செல்ஸ் 10-12 பேர் சேர்ந்து அந்த ஒரு ஃபுட்டை சாப்பிட வேண்டியது. ஸ்டமக் இஸ் நாட் ஃபுல். When the stomach is not full, they don't have enough concentration in studies. As well, they get weaker very soon.
0: And they keep munching in between also. கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ சாப்பிட்டுட்டே இருக்கிறது.
3: Actually, அந்த மாதிரி பண்ணும்போது, what they do is, they take only junk. அப்பப்போ சாப்பிடுறதா இருந்தாலும், they don't take nutritious food. Only the junk, chips, இல்லையா, chocolates, all these things only they have, தவிர. மற்றபடி நம்மளோட கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட வெதருக்கு ஏற்ற மாதிரி இருக்க ஃபுட் சாப்பிட்டா தான் அவங்களும் ஹெல்த்தியாக நியூட்ரிஷியஸாக இருப்பாங்க. அண்ட் மோர் ஓவர் இன்னைக்கு இருக்க பசங்க வந்து சீக்கிரமே தே பிகம் டயர்ட். அவங்களோட இது ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தா எதுவுமே இருக்க மாட்டேங்குது. தே ஹாவ் டு கோ அவுட் அண்ட் ஷெட் த எனர்ஜி டுவர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ். இது நீங்க ஸ்போர்ட்ஸ் பசங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே வில் ஹாவ் இனஃப் ஃபுட். அதே மாதிரி அவங்களுக்கு அந்த ஆக்டிவ்னஸ் தே வில் பி வெரி ஆக்டிவ். Because they shed out their energy and the shedding out their energy and adukketha mari saapdavum thondum. Those people are really healthy comparatively to other students who always sit at class and avanga mindum vandha absenta irukum. At the same time they don't have concentration in their studies also and often they get sick.
0: Sluggish feeling e irukum epovume.
3: Yeah.
0: Okay. Thank you ma'am.
3: Welcome.
0: Yeah, thank you so
3: Welcome.
0: much. Yeah.
1: We also have with us Ms. Ragini, who's been a nutritionist and dietitian for the past 10 years. ஜென்ரலா ஹெல்த் கான்சியஸ்னஸ் சொல்றாங்கல்ல, அது வந்து அடல்ட்ஸ்க்கு மட்டும் தானே சொல்லுவாங்க? டஸ் இட் எக்ஸ்டெண்ட் டு சில்ட்ரன்?
3: ஓகே, கண்டிப்பா. பிகாஸ் இப்போ ஏஜ் பர்சன்ஸ்க்கு பாத்துட்டீங்கன்னா வந்து சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கு, சரிங்களா? பிலோ 5 இயர்ஸ்ல இருக்க சைல்ட்ஹுட் பாத்துட்டீங்கன்னா வந்து லைக் ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க சைல்ட்ஹுட் ஒபிசிட்டியால. ஹலோ,
1: சாதாரணமா வந்து பசங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப்ட் டயட் டெய்லி ஃபாலோ பண்றதுனா என்ன சொல்லுவீங்க?
3: நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்க முடியாது. ஸோ நம்ம இந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ண ஃபுட் ஐட்டம்ஸ், நிறைய பேக் பண்ண ஃபுட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நிறைய ப்ரோட்டீன் ரிச் அவங்களுக்கு கொடுத்து, நிறைய ஃபைபர் ரிச் கொடுத்து அவங்களோட க்ரோத்தை நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம்.
1: இப்போ வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது வந்து யாராலையுமே அவாய்ட் பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜில் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அக்கேஷ்னலாக ஜங்க் ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு எவ்வளோ நாள் கொடுப்பீங்க? இவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி ஜங்க் ஃபுட் சாப்பிடலாம் அப்படின்னு?
3: அக்கேஷனல் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பேசிக்கா அந்த ஜங்க் ஃபுட் வந்து எடுக்கிற ஜங்க் ஃபுட் வந்து லைக் எவ்வளவு கேலரிஸ் கண்டென்ட் பண்ணிருக்குன்றத நோட் பண்ணும். இப்ப இன்கேஸ் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சமோசா ஆர் பஃப் இந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா கேன் ஹாவ் ஒன்ஸ் இன் அ மந்த் அந்த மாதிரி கன்சியூம் பண்ணிக்கலாம். இப்போ சில்ட்ரன்ஸ்க்கு அவங்க அதை லைக் பண்ண மாட்டாங்க, மோஸ்ட்லி அவங்க வந்து பிஸ்கெட் மாதிரி தான் லைக் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி மைதால மேட் பண்ண பிஸ்கெட், கிரீம் பிஸ்கெட்ஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா மேபி ஒன்ஸ் இன் டூ மந்த் ஆர் த்ரீ டைம்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்.
1: ஓகே மேம், இது ஹெரிடிட்டரியிலே வர ஒபிசிட்டிக்கு வந்து சொல்யூஷன் ஏதாவது இருக்கா? அவங்களுக்கு பிரிஸ்கிரைப்ட் ஸ்ட்ரிக்ட் டயட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா?
3: ஹெரிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா லைக் பிரெக்னென்ட் விமன், லைக் விமன் வந்து பிரெக்னென்டா இருக்க டைம்ல அவங்களுக்கு வந்து அவங்களோட சுகர் வேல்யூ, அவங்களோட ப்ரெஷர் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதால வந்து இன்னொரு திங் மதருக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருந்தா அந்த பேபிக்கும் வந்து இந்த மாதிரி ஒபீஸா வர ரீசன். ஸோ அதை வந்து ப்ரிவென்ஷன் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து மதருக்கு வந்து அவங்க இந்த மாதிரி லைக் கேரியா இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா சிலன்ஸ்ல அவங்க ப்ராப்பர் டயட் அண்ட் பேலன்ஸ்டு ஃபுட் எடுத்தாங்கன்னா இந்த ஹெரிடிட்டி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணலாம்.
1: ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச்.
0: லெட்ஸ் ஹேவ் அ ஸ்மால் பிரேக். Stay tuned to MOP Community Radio 107.8. Obesity is associated with psychological, physical, and economic consequences. Childhood obesity has doubled in the past decade. 1 in 3 children in industrialized countries suffer from overweight. Obesity kills more people than underweight. It is the 5th leading risk for death. You don't want your child to suffer from obesity, do you? Act now. Help your child eat right and be fit. Produced and brought to you by MOP Community Radio 107.8.

0: Yeah.
1: You're listening to MOP 107.8.
2: அம்மா நான் வெளில போறேன், கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுவேன்.
3: இருதிப்பா, போறதுக்கு முன்னாடி.
2: ஆமா, அனுப்பிச்சிட்டேன் லைட் ஃபேன் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டேன். இப்ப நான் போலாமா?
3: கம்ப்யூட்டர் அனுச்சியா?
2: என்ன
3: என்ன, 24 மணி நேரமும் அது முன்னாடிதான் உட்காந்துருக்க.
2: எதுக்கு நான் அனுக்கினோ? திருப்பி வந்துட்டு திருப்பியும் கம்ப்யூட்டர் யூஸ் தானே பண்ண போறேன்.
3: அம்மா, எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி அதனால வேஸ்ட் ஆகுது. அட்லீஸ்ட் நீ அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போ.
4: நம் டெய்லி வாழ்க்கையில் மின் சாதனங்கள் அனைத்தையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர், லேப்டாப், மைக்ரோவேவ், டிவி, ஏசின்னு எத்தனையோ விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபேனு லைட்டு மட்டும் அனுப்பிச்சா போதாது, எல்லாத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகுது. ஸோ சேவ் எலக்ட்ரிசிட்டி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
5: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள்.
1: பசங்கெல்லாம் பெருசாயிட்டாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு, வீட்ல இருக்கவே போர் அடிக்குது. நீங்க மட்டும் எப்படி எப்பவுமே பிஸியா இருக்கீங்க?
2: ஓ அதுவா, நான் வந்து கேண்டில் மேக்கிங் கிளாஸஸ்லாம் போக ஆரம்பிச்சேங்க. சின்ன சின்ன கேண்டில்லாம் எப்படி பண்றதுன்றதை கற்றுக்கிட்டேன். மேரேஜஸ் பர்த்டேஸ்க்கெலாம் கிஃப்ட்டு எதுக்கு வாங்குவானே, நமக்கு தெரிஞ்ச கேண்டிலே நம்ம பண்ணி கொடுக்கலாமேன்ற மாதிரி கேண்டில்லாம் பண்ண ஆரம்பித்தேன். இதே மாதிரி தான் ஒரு கல்யாணத்துக்கு போன பொழுது நான் என் பண்ண கேண்டிலை வந்து கொடுத்தேன். நான் பண்ண கேண்டில் வந்து ஒரு மேனுஃபேக்சர் பார்த்துட்டு இதுவே ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னார். அது எனக்கு ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டை வந்து கொடுத்துச்சு. நீங்கள் ஒரு 10 கேண்டில் வந்து எனக்கு பண்ணி என் கடைக்கு வந்து கொடுங்க, இது நல்லா போகுதா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சரி நானும் சும்மா பண்ணி தான் பார்ப்போமே, நம்ம கேண்டில்லாம் யாராவது வாங்கிப்பாங்களான்ற ஆட்டிடியூட்ல தான் ஃபர்ஸ்ட் இருந்தேன். பட் ஆனா பாத்தீங்கன்னா கடையில வந்து நான் பண்ண கேண்டில் வந்து நல்லா வித்து போச்சுன்னு வந்து அந்த மேனுஃபேக்சர் சொன்னாரு. அந்த கடைக்கு வந்து நானே வந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி ஒரு சும்மா ஒரு பொது பொழுதுபோக்குக்கு ஆரம்பிச்சது வந்து இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இது ஒரு நல்ல காசு வந்து கொடுக்குது. இது ஒரு பிசினஸாவே மாறிடுச்சுன்றது வந்து எனக்கு ஒரு நல்ல ஆச்சரியமா இருக்கு.
1: ஐயோ இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்குங்க, நான் இந்த மாதிரி நினைச்சு கூட பாக்கல. இது பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம டைமும் ரொம்ப நல்லா ஸ்பெண்ட் ஆகுதுல்ல.

0: நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் ஒரு கெடுதலான விஷயம். நம்மளே நம்மளை அழிச்சிக்கிட்டு இருக்கோம். புகைப்பிடிப்பது ஐ திங்க் இட்ஸ் அ சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அது விடுறதுனால நம்ம ஒன்றும் பெரிய விஷயத்தை இழந்துட போகிறதில்ல. பிகாஸ் நானும் எல்லாரும் மாதிரியும் அது என்னென்னு ட்ரை பண்ணுறதுக்காக ஐ ஹவ் ட்ரைட் அண்ட் உடனே அது வந்து எனக்கு சில பேர் சொன்னதுனால அதை நான் உடனே விட்டுட்டேன். ஸோ அது விடுறதும் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. நம்மளோட மைண்டை அதுக்குள்ளே போட்டு நம்ம வேணான்னு நினச்சோம்னா இட்ஸ் எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் அஸ். வேணான்னு நினச்சோன்னா அதை நம்ம விட்டுடலாம் ஈஸியாக. ஸோ தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை விட்டுருங்க. ஏன்னா அதனால வந்து நம்ம வந்து இப்போ ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் நான் வந்து பேசிக்கலி நான் ஒரு ஹெல்த் ஃப்ரீக், நான் கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பழக்கம் இருந்தபோது எனக்கு வந்து இட் வாஸ் லைக் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. ஸோ ஜஸ்ட் வாஸ் அ ஷார்ட் ஸ்பேன். ஸோ நீங்களும் வந்து தயவு செஞ்சு, பிகாஸ் ஐ எம் ஃபீலிங் நைஸ் விட்டதுக்கு அப்புறம் இட்ஸ் ரியலி நைஸ். ஸோ ஐ திங்க் யூ ஷுட் ஆல்சோ டூ தட். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டஸ் இருக்கலாம் பிடிக்கிறதுனால, பட் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ மெதுவாக அதை பழக்கத்தை விட்டுட்டிங்கன்னா அது வந்து நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் அது கெடுதலான விஷயம்னால அது வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். புகைப்பழக்கம் மற்ற நோய் மாதிரி இது வந்து உடனே வந்து ரிசல்ட் உடனே வந்து அதோட பாதிப்பு தெரியாது. பட் நாளடைவில் ஃபைனலாக அது ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும். தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை நிப்பாட்டிடுங்க. வணக்கம், நான் நடிகர் அருண் விஜய் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருங்க, நல்ல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. என்ன நேயர்களே, பொழுதுபோக்குக்கு மட்டும்தான் வானொலியா இல்ல, பொது அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சதுக்காகவும் வானொலி பயன்படுது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி நீங்க விரல் நுனியில வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அடுத்து வர MOP

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. லாஸ்ட் எபிசோட்ல நம்ம என்சிசினா என்ன, என்சிசியை பத்தி நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இந்த எபிசோட்ல நம்ம என்சிசினா என்ன அண்ட் என்சிசி வந்து ஸ்கவுட்ஸ் கைட்ஸ்ல இருந்து எந்த விதத்துல வேறுபடுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் பத்திலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை பத்தி நமக்கு சொல்றதுக்கு தான் நம்ம கிட்ட நேத்ரா அண்ட் சிந்துஜா இருக்காங்க. சொல்லுங்க நேத்ரா, என்சிசி அண்ட் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் வந்து சேமா இல்ல டிஃபரெண்டா? டிஃபரெண்ட் அப்படின்னா எந்த விதத்துல டிஃபரெண்ட் அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க.
1: என்சிசியும் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸும் எல்லா விதத்துலையுமே டிஃப்ரெண்ட். அவங்க ரெண்டுத்துலையும் இருக்கிற ஒரு சிமிலாரிட்டி என்னன்னா அவங்க பண்றது சோஷியல் ஈவெண்ட்ஸ் தான். என்சிசியில நாங்கள் சோஷியல் ஈவெண்ட்ஸ் பண்றோம், ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்ல சோஷியல் ஈவெண்ட் பண்ணுவோம். ஆனால் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்ல வந்து அவங்களோட யூனிஃபார்மே வித்தியாசமா இருக்கும். அவங்களோட யூனிஃபார்ம் நேவி ப்ளூ வித் ஸ்கை ப்ளூல இருக்கும். கேர்ள்ஸுக்கு வந்து அங்கே வந்து சுடிதார் இருக்கும், பாய்ஸுக்கு வந்து பேண்ட் அண்ட் ஷர்ட் இருக்கும். ஆனால் நம்ம என்சிசியில் வந்து கேர்ள் பாயின்ற வித்தியாசம் வந்து அதிகமாக கிடையாது. அதனால நம்ம எல்லாருக்குமே பேண்ட் அண்ட் ஷர்ட் மட்டும்தான். அதுக்கு தாண்டி வந்து ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸில் வந்து வேரியஸ் பேட்ஜஸ் எல்லாம் இருக்கு. ராஜ புரஸ்காருக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு 8 பேட்ஜஸ் தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒன்று வந்து அதில் வந்து சானிட்டரி ப்ரொமோட்டர், டெய்லர், குக்கர், ஹெல்த் டேக்கர், அந்த மாதிரி வேரியஸ் பேட்ஜ் தருவாங்க. அதுக்கு வந்து நம்ம ப்ராஜெக்ட்லாம் சப்மிட் பண்ணியிருக்கணும். அங்கே வந்து ட்ரில்ன்றது வந்து ரொம்ப கம்மி, வெறும் ஸ்டாண்டர்டைஸ் அட்டென்ஷன். நாங்கள் வந்து என்சிசியில் பண்ணுற சாவதான் விஷயத்தில் வந்து சின்ன ரொம்ப கம்மியாக, அதில் வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷன்லாம் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. சாதாரணமாக பண்ணினா போதும். அங்கே மெயின் வந்து வேரியஸ் டைப் ஆஃப் நாட்ஸ், ஃபிஷர்மேன்ஸ் நாட், ஷீப் ஷேங்க் அப்படின்ற வேரியஸ் நாட்ஸ் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. வேரியஸ் லிஃப்ட் சொல்லிக் கொடுப்பாங்க, ஃபயர்மேன் லிஃப்ட் அப்படின்ற மாதிரி நிறைய லிஃப்ட். இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியமாக சொல்லித்தருவாங்க. அதாவது காஷனரி திங்ஸ் லைக் நாட்டும் லிஃப்ட்டும் தான் அவங்க வந்து அங்கே ரொம்ப முக்கியமாக. அதை தவிர்த்து ட்ரில் பண்ணி வேர்க்க வைக்கிறது, ஆர்மி ட்ரைனிங் வந்து என்சிசி மாதிரி ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸில் கிடையாது.
0: ஓகே நேத்ரா, அப்போ என்சிசியில் இருக்கிற மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்லேயும் கொடுப்பாங்களா? இருக்குமா
1: சர்டிஃபிகேட்? ஏ சர்டிஃபிகேட், பி சர்டிஃபிகேட், சி சர்டிஃபிகேட்னு என்சிசியில் இருக்குது. ஆனால் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸில் அப்படி இல்லை. ஆனால் நாங்கள் வந்து எக்ஸாம்ஸ் எழுதுவோம். ரெண்டு தான் இருக்குது மெயின் எக்ஸாம், ராஜ புரஸ்கார், ராஷ்டிரபதி. ராஜ புரஸ்கார் எக்ஸாம் எழுதுனா நமக்கு வந்து கவர்னர் கிட்டேருந்து சைன் பண்ணின சர்டிஃபிகேட் கிடைக்கும். ராஷ்டிரபதின்றது வந்து பிரசிடென்ட் கிட்டேருந்து கிடைக்கும். இதுதான் வித்தியாசம். ஆனால் நம்ம என்சிசியில் வந்து நம்ம அதை வந்து ஏ சர்டிஃபிகேட், பி சர்டிஃபிகேட்னு எழுதுவோம். ஆனால் என்சிசியில் அந்த சர்டிஃபிகேட்னாலும் நமக்கு வந்து ஜாப் போனால் நான் அதிக அதில் வேல்யூ ஜாஸ்தி. அதே மாதிரி தான் காலேஜ் சேர்றதுக்கு வந்து ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் வந்து

0: விஷயம். ஸோ அதனால நம்ம ஸ்கூலில் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸில் இருந்தால் தான் என்சிசியில் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட்டான விஷயம். அதுக்கு பதிலாக என்சிசிலே வந்து JW அதெல்லாம் இருக்குது, அதாவது ஸ்கூலில் என்சிசி இருக்குது, அதில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் காலேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம். பட் நீங்கள் ஸ்கூலில் என்சிசியில் இல்லைன்னா கூட நம்ம வந்து டேரெக்டாக காலேஜில் என்சிசி ஜாயின் பண்ணி நம்ம வந்து இந்த ட்ரில் அதெல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸுன்றது வந்து மெயினாக அவங்க இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது, ஸோ நேத்ரா சொன்ன மாதிரி கொஞ்சம் சின்ன ட்ரில்லு பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் ட்ரில் ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்காது அவங்களோட ட்ரில் எல்லாமே. ஆனால் நம்ம வந்து என்சிசியில் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக ஆர்மி ட்ரில் பண்ணுவோம். அண்ட் அவங்களுக்கு வந்து ரெண்டே ரெண்டு கேம்ப் தான் கூட்டிகிட்டு போவாங்க, ஒரு ஜென்ரல் கேம்ப் கூட்டிகிட்டு போவாங்க, அப்புறம் அவங்க ராஜ்ய புரஸ்கார் ராஷ்டிரபதி எழுதும்போது ஒரு கேம்ப் கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து மெயினாக நம்ம கேம்ப்ஸ் நிறையா அட்டென்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து நம்ம என்சிசியில் வந்து ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸோட நிறையா டிஃபர் ஆகுது.
1: ஓகே ஓகே. அப்போ என்சிசி அப்படின்றது வந்து லைக் ஒரு களிமண்ணை வந்து ஃபுல்லாக மோல் பண்ணி செய்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது. ஓகே, இப்போது நம்மள்கிட்ட வைஷாலி இருக்காங்க, சொல்லுங்கள் வைஷாலி, என்சிசியில் வந்து மொத்தமாக ட்ரில் கல்ச்சுரல்ஸ் அப்படின்னு இருக்கா, இல்லை டிஎஸ்சிஸ் பிசிஸ் அந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் எபிசோடில் சொன்ன மாதிரி அந்த மாதிரி டிவிஷன் இருக்கா?
2: ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி என்சிசியில் வந்து கண்டிப்பாக டிஃப்ரென்சஸ் இருக்குது. பேசிக்காக ரெண்டு இருக்குது, டிஎஸ்சி அண்ட் ஆர்டிசி. இது வந்து நாங்கள் ஃபஸ்ட் இயர்லேயே நாங்கள் பிரிச்சிருவாங்க சீனியர்ஸ் வந்து, நீங்கள் டிஎஸ்சி நீங்கள் ஆர்டிசி அப்படின்னு. டிஎஸ்சி பார்த்தீங்கன்னா தல் சைனிக் கேம்ப், ஆர்டிசி ரிப்பப்ளிக் டே கேம்ப். இது வந்து ஆர்மி ஆர்மி விங்ஸில் இந்த மாதிரி பிரிப்பாங்க. தல் சைனிக் கேம்ப் பார்த்தீங்கன்னா ஆர்டிசிலேருந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து சொன்ன மாதிரி என்சிசினா ட்ரில் ட்ரில் அப்படின்னு, தல் சைனிக் கேம்ப்பில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ட்ரில்லே இருக்காது. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ், யார் ரொம்ப நல்லா ஓடக்கூடியவங்க அப்டக்கல்ஸ்லாம் தாண்டுவாங்க, அவங்களுக்கு மேப் ரீடிங் இருக்கும், பக்கா ஆர்மி ட்ரைனிங் மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நிறைய டெஸ்ட் இருக்கும், ரைட்டிங் ஒர்க் இருக்கும். இந்த ரெண்டு தான் தல் சைனிக் கேம்போட பேஸு. இங்கேயும் வந்து டெல்லி அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது, ஆர்டிசிலையும் பார்த்தீங்கன்னா டெல்லி அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஆர்டிசியில் மெயின் வந்து ட்ரில் தான் பார்ப்பாங்க. ட்ரில்லையே வித் ஆர்ம்ஸ் வித்தவுட் ஆர்ம்ஸ் இருக்குது, ரைஃபிள் வச்சு ட்ரில் பண்ணுவாங்க, வித்தவுட் வெப்பன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆர்டிசியில் உங்களுக்கு கல்ச்சுரல்ஸ்க்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, லைக் ட்ராமா, டான்சிங், சிங்கிங், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. பிசி ஆர்டிசிலேயே பார்த்தீங்கன்னா பிசி பெஸ்ட் கேடட்ஸ், இது வந்து உங்களோட ஓவரால் டெவலப்மெண்ட்க்கு. பிசிஸ் வந்து எல்லாத்துலேயுமே ஆல்ரவுண்டராக இருப்பாங்க. லைக் ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா ட்ரில் மட்டும்தான் வரும், அவங்களால பேச முடியாது. ஆனால் பிசிஸ் பார்த்திங்கன்னா ட்ரில்லும் பண்ணுவாங்க, பேசவும் பேசுவாங்க, டான்ஸும் ஆடுவாங்க, லைக் அவங்களாம் ஆல்ரவுண்டர்ஸ். ஸோ இதுதான் த்ரீ பேசிக் டிஃப்ரென்சஸ்.
1: வாவ், கேட்கறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் டிஎஸ்சிஸ் பிசிஸ் இந்த டிவிஷன் மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது கேம்ப்ஸ், அட்வென்ச்சரஸ் கேம்ப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா?
2: இந்த மூணு தவிர்த்து நிறைய அட்வென்ச்சரஸ் கேம்ப்ஸ் வந்து வரும், ராக் கிளைம்பிங் கிளாம்ப் கேம்ப் அந்த மாதிரி, ட்ரெக்கிங் கேம்ப் அதெல்லாம் வரும், பாரா பேசிக் கேம்ப் அதெல்லாம் வரும். ட்ரெக்கிங் கேம்ப்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா மலை ஏறுறது, அந்த ரோப் வச்சு நம்ம படத்துலலாம் பார்த்துருக்கோம், அந்த மாதிரிலாம் கேம்ப்ஸ் இருக்குது.
1: வைஷாலி, நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி ஆர்டிசி டிஎஸ்சி டெல்லி காம்படிஷன்ஸ் அப்படின்னு. ஸோ டெல்லியில் வந்து காம்படிஷன்ஸ் மாதிரி நடக்குமா, இல்லை ஜஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வர்றது அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா? ட்ரில் எல்லாம் நீங்கள் எங்கே பண்ணுவீங்க?
2: டெல்லி தான் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் அச்சீவ்மெண்ட், அதனால தான் நாங்கள் ஃபஸ்ட்லேருந்து ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம், எல்லாருமே டெல்லி போகணும். டெல்லி தான் வந்து த ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட். இதுக்காக வந்து நிறைய காம்படிஷன்ஸ் வைப்பாங்க, ஒரு ஒரு கேம்ப்லேயும் பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க. டெல்லியில் ஒரு 100 கேடட்ஸ் தான் வந்து ப்ரெசிடென்ட் முன்னாடி மார்ச் பண்ணுவாங்க. அதுக்காக தான் ட்ரில்ல இருந்து என்ஐஏபின்னு இருக்குது, என்ஐஏபி அது வந்து ப்ரைம் மினிஸ்டர் முன்னாடி வந்து ட்ராமா, நம்மளோட தமிழ்நாடு பற்றி, நம்மளோட தமிழ்நாடோட கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் அதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டெல்லிலையும் பார்த்திங்கன்னா நிறைய காம்படிஷன்ஸ் இருக்குது பிட்வீன் த டைரக்டரேட்ஸ். நம்ம வந்து தமிழ்நாடு அந்தமான் நிக்கோபார் புதுச்சேரி டைரக்டரேட், நம்மளோட கெடட்ஸ் நம்ம காலேஜ் கெடட்ஸ் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணி டெல்லியில் போய் அவங்க ட்ரில் பண்ணுறது, எல்லா ஆக்டிவிட்டீஸும் அவங்க தமிழ்நாடுவை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க.
1: வைஷாலி, நீங்கள் சொன்னீங்க லைக் ஒரு டேரக்டரே ரெப்ரசன்ட் பண்ணி காம்படிஷன் நீங்கள் டெல்லியில் பண்ணுவீங்கன்னு சொல்லி, ஸோ இதுக்கு ட்ரைனிங் எல்லாமே உங்களோட காலேஜ்லேருந்து நீங்கள் கிடைக்கிற ட்ரைனிங்கா, இல்லை உங்களோட உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு சர்ஸ் மேம் அந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் இருக்கா? ஸோ அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள்.
2: ட்ரைனிங் பற்றி கேட்டிங்கன்னா நம்ம வந்து டெல்லியில் நான் சொன்ன மாதிரி நம்ம ஒரு டைரக்டரேட் அந்த மாதிரி 17 டைரக்டரேட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து அவங்க கூடலாம் கம்பீட் பண்ணி நம்ம வின் பண்ணோம். உங்களுக்கே தெரியுது காம்படிஷன் லெவல் எவ்வளோ அதிகமாக இருக்குதுன்னு. ஸோ இது வந்து நம்மளே ஓனாக வந்து பண்ணால் ரொம்ப கஷ்டம், அதனால் நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து சீனியர்ஸ் ட்ரெயின் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் எங்களுக்கு எல்லோரும் கைட் பண்ணுறவங்க தான் அசோசியேட் என்சிசி ஆஃபீஸர். நம்ம காலேஜில் வந்து லெஃப்டினன்ட் ஸ்ரீவித்யா தான் ஏஎன்ஓ, அவங்க தான் வந்து எங்களை கைட் பண்ணுவாங்க. ஒரு ஒரு கேம்ப்லையும்

0: சீனியர்ஸாக அவங்க கைட் பண்ணுவாங்க, சீனியர்ஸ் வந்து ஜூனியர்ஸை கைட் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் நாங்கள் இங்கே கைட் பண்ணி கேம்ப்க்கு அனுப்புவாங்க சீனியர்ஸ். அங்கே போய் பார்த்தீங்கன்னா பிஐ ஸ்டாஃப்ஸ், எல்லா ஸ்டாஃப் சர்ஸ் அவங்க எல்லாம் வந்து எங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் ட்ரைனிங் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது.
1: வா, ஓகே. தென் இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி எஸ்டிஸ் அண்ட் எஸ்டபிள்யூஸ் அப்படின்ட்டு, ஸோ அவங்க எல்லாருக்குமே ட்ரைனிங் எப்படி இருக்கும், அந்த அவங்களோட காம்படிஷனும் சேமாக இருக்குமா, இல்லை அவங்க டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க அப்படின்னு ஏதாவது இருக்கா? சிந்துஜா நீங்கள் சொல்லுங்கள், ஸ்கூல் லெவல் என்சிசி அண்ட் காலேஜ் லெவல் என்சிசிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்ன, ட்ரைனிங் அது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா, யூனிஃபார்ம் எல்லாமே டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள்.
2: ஆக்சுவலி ஸ்கூல் லெவல் என்சிசிக்கும் காலேஜ் லெவல் என்சிசிக்கும் ரொம்ப நிறையா டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸ்கூல் லெவல் என்ன யூனிஃபார்மில் கொஞ்சம் ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அண்ட் அதை தவிர ரொம்ப ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ட்ரைனிங் அவங்களுக்கும் அதே ட்ரைனிங் கிடைக்கும், அவங்களும் சில கேம்ப்ஸ்லாம் போவாங்க. பட் நம்மளுக்கு வந்து இன்னும் பெரிய நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸ், காலேஜ் லெவல் அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதான் வந்து ஸ்கூல் லெவல் என்சிசிக்கும் காலேஜ் லெவல் என்சிசிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். யூனிஃபார்மில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் லெவல் என்சிசியில் வந்து நம்ம பரே அப்படின்னு ஒரு கேப் மாதிரி இருக்கும். அதுல வந்து காலேஜ் லெவல் என்சிசியில வந்து ஹாக்கல் அப்படின்னு ஒரு ஃபெதர் மாதிரி இருக்கும். பட் ஸ்கூல் லெவல் என்சிசியில வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கேப் மேல வந்து பாம் பாம் அப்படின்னு ஒரு பால் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து யூனிஃபார்மில் இருக்கிற டிஃப்ரென்ஸ். அண்ட் அவங்களுக்கு வந்து ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜென்ட் வரைக்கும், ஸ்கூல் லெவல் என்சிசியில் சார்ஜென்ட் வரைக்கும் தான் ரேங்க்ஸ் இருக்கும். பட் காலேஜ் லெவல் என்சிசியில் வந்து நம்மளுக்கு கேட் சீனியர் அண்டர் ஆஃபீஸர் மட்டும் நம்மளுக்கு ரேங்க்ஸ் கிடைக்கும்.
1: நேத்ரா நீங்கள் சொல்லுங்கள், கேர்ள்ஸ் பாய்ஸ் ட்ரைனிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா இல்லை சேமாக இருக்குமா? ஏன்னா ரைஃபிள் ரிசல்ட்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அந்த கேர்ள்ஸ் பாய்ஸ் ரெண்டுமே சேர்ந்து பண்ணுவாங்களா இல்லை அவங்களுக்கு இருக்குது இவங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்குது?
3: இல்லை, இருக்குன்னு எதுவுமே கிடையாது. ஆனால் கேர்ள்ஸை வந்து சீனியர் விங், ஜூனியர் விங் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸ்கூல் லெவல் கேர்ள்ஸாக இருந்தால் வந்து ஜூனியர் விங், காலேஜ் லெவலில் இருக்கிற எங்களை வந்து சீனியர் விங்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே பாய்ஸ்னு வரும்போது ஜூனியர் டிவிஷன், சீனியர் டிவிஷன் சொல்லுவாங்க. அதை ஷார்ட் ஃபார்மில் எஸ்டிஎஸ்டபிள்யூ அப்படின்னு எங்களை கூப்பிடுவாங்க. எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரே மாதிரியான கமாண்ட் தான், ஒரே மாதிரியான ட்ரில் தான் பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் மோஸ்ட்டாக வந்து கேர்ள்ஸுக்கு நிறைய ஃபிசிக்கல் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்கிறதுனால எங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பாய்ஸை விட. ஏன்னா பாய்ஸால் நிறைய பண்ண முடியுன்றதுனால அவங்களுக்கு நிறைய பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கும். அவங்கள வந்து எங்களை படுத்துறதை விட ஒரு 2-3% ஜாஸ்தியாக கொஞ்சம் வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணுவாங்க. மற்றபடி எந்த வித்தியாசமும் கிடையாது. நாங்கள் என்ன ட்ரைனிங் எடுக்கிறோமோ அவங்களுக்கும் அதே ட்ரைனிங் தான், அதே கமாண்ட் தான், அதே யூனிஃபார்ம், ரைஃபிள் ட்ரில் எல்லாமே சேம் தான். ட்ரில் எல்லாம் இவ்வளோதான் வித்தியாசம். இதே வந்து இதுக்கு முன்னாடி சீனியர் சொன்ன மாதிரி டிஎஸ்சி, ஆர்டிசி, பிசி அப்படின்ற நிறைய டிஃப்ரென்ஸில், டிஎஸ்சிஸில் வந்து அப்ஸ்டிக்கல்ஸ் கிராஸ் பண்ணுவோம் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அப்ஸ்டிக்கல்ஸில் வந்து கிரேட் வால்னு ஒரு 7 feet வால் இருக்கும், அதை வந்து பாய்ஸ் மட்டும்தான் கிராஸ் பண்ணுவாங்க, அது கேர்ள்ஸுக்கு கிடையாது. அதே மாதிரி அந்த அப்ஸ்டிக்கல்ஸ் கிராஸ் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு பேக் மாட்டியிருப்பாங்க, அதில் பாட்டில்ஸ் அது மாதிரி நிறைய பாட்டில்ஸ் அண்ட் ரைஃபிள் வச்சுருப்பாங்க, மொத்தம் 5 kg. அதை மாட்டிக்கிட்டே அவங்க கிராஸ் பண்ணுவாங்க. ஆனால் கேர்ள்ஸுக்கு அது அவசியம் இல்லை, நாங்கள் வந்து எதுவுமே மாட்டாமல் சாதாரண தான் கிராஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து எங்கேயாவது ஒரு இடத்துக்கு கேம்ப்க்கு போகிறோம் அப்படி போகிறோம் அப்படின்லாம் இருந்ததுன்னா லக்கேஜ் ஒர்க், ரைஃபிளை கேரி பண்ணுறது அந்த வேலையெல்லாம் மோஸ்ட்டாக வந்து கேர்ள்ஸுக்கு இருக்காது, பாய்ஸ் தான் அதை பண்ணுவாங்க.
1: நேத்ரா நீங்கள் சொல்லுங்கள், இப்போது ஆர்டிசி, டெல்லி காம்படிஷன்ஸ் அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க, அந்த ரிபப்ளிக் டே காம்படிஷன் கேம்ப் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, அது டெல்லியில் மட்டும்தான் நடக்குமா இல்லை இங்கேயும் சென்னையிலையும் நடக்குமா?
3: சென்னையிலும் நடக்கும். நம்ம டிவியில் January 26th அப்போ பார்ப்போம். அங்கே வந்து கவர்னர் வந்து நமக்கு ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் பண்ணுவாங்க, நம்ம சிஎம் அங்கே இருப்பாங்க. அது மாதிரி நம்ம சென்னையிலையும் வந்து நடக்கும். அது வந்து மெட்ராஸ் ரிப்பப்ளிக் டே பரேட், அதாவது MRD அப்படின்னு அதை சொல்லுவாங்க. டெல்லியில் அங்கே ராஜ்பத்தில் நடந்துட்டுருக்க அதே சமயத்தில் இங்கே வந்து சென்னையில் நம்ம மரினாவில் வந்து நம்ம கேடட்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க.
1: என்ன நேர்களே, இந்த எபிசோடில் நம்ம ஸ்கவுட்ஸ், கைட்ஸ், என்சிசி, அப்புறம் கேர்ள்ஸ் பாய்ஸ்க்கு ட்ரைனிங் எப்படி கிடைக்குது, ஸ்கூல் லெவல் என்சிசி, காலேஜ் லெவல் என்சிசி, இது எல்லாத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சிருப்போம். ஸோ கேட்டுட்ருக்க உங்களுக்கும் என்சிசினா என்ன அப்படின்னு ஒரு ப்ராட் ஐடியா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ரொம்ப நன்றி வைஷாலி, நேத்ரா அண்ட் சிந்துஜா உங்களோட டைம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் க்வெஸ்சன்ஸ்க்கு எல்லாமே ஆன்சர் பண்ணதுக்கு. இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்னும் என்சிசியை பற்றி இன்னும் டீப்பாக நிறைய தெரிஞ்சுக்கலாம் நேர்களே. அது வரைக்கும் அடுத்த எபிசோட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்கள் கிட்டேருந்து

0: And so, you're listening to MOP Community Radio 107.8, the best infotainment ever.
1: எக்ஸாம் குறையா எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு, வேற ஏதாவது மறந்துட்டோமா என்ன?
2: பென் வாங்கணும், அவ்வளவுதான். பென் வாங்கணும்,
1: கடைக்கு போயிட்டு வந்துடலாம். வரியா இப்பயே
2: போலாம் அண்ணா. பென் வாங்கணும், காட்டுங்களே கொஞ்சம்.
3: இந்தாங்க பாருங்க, எது வேணுமோ எடுத்துக்கோங்க.
1: அந்த பென் எவ்வளோண்ணா?
3: இதுவா? 50 ரூபீஸ்.
2: அது
3: 25.
2: எழுதி பார்க்கலாமா?
3: ஆ, தாராளமாக எழுதி பாருங்க.
2: ஏ, எனக்கு இந்த ஃபஸ்ட்டு அந்த பென் நல்லாயிருக்கு.
1: அது வாங்கிக்கலாமா?
2: ஓகே. அது எவ்வளோ
1: சொன்னீங்க?
3: 50.
1: அது கொடுக்காத.
3: யார் அது? என்ன கற்பகம் நீ இப்படி பண்ற? எம்ஆர்பி தானே 50 போட்டிருக்கு, அப்படியே அதுக்குன்னு 50 கொடுப்ப நீ?
1: ஆமா, எம்ஆர்பினா அதுல இருக்க தரணும் தானே?
3: எம்ஆர்பினா மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ், அது நெகோஷியபிள். நீ அதை விட கம்மியா கேட்கணும்.
2: ஏ, அப்ப மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்னா அதிகபட்ச விலையா?
3: இல்லங்க இல்லங்க, ரீட்டைல் பிரைஸ்னா அதுல விலை என்ன போட்டிருக்கோ அதான் கொடுக்கணும்.
2: நீங்க நிறுத்துங்க, நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ சொல்லு கிருத்திகா.
3: மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் மேக்ஸிமம் அந்த பெண்ணுக்கு நம்ம 50 கொடுக்கலாம், அதுக்குன்னு அதை விட கம்மியா கொடுக்க கூடாதுன்னு இல்லையே, கொடுக்கலாமே.
2: அப்படியா? இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது.
1: சரி, எவ்வளவு தரீங்க சொல்லுங்க அந்த பெண்ணை. இப்போ
3: என்னங்க அதுங்க என்ன விலை போட்டிருக்கோ அதாங்க நாங்க கொடுப்போம். 50 ரூபாய்னா 50 ரூபாய் தான்.
2: என்னங்க நீங்க மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்ங்க, அது மினிமம் ரீட்டைல் பிரைஸ் இல்ல.
3: எனக்கு தெரியாது. 50 ரூபாய் கொடுத்துட்டு பெண்ணை எடுத்துட்டு போங்க.
2: 50 ரூபாயில நிக்காதீங்க, இறங்கி வரதா தான் வாங்குறோம், இல்லனா வேற கடை பாத்துக்கிறோம். நேர்களே, இப்ப நடந்ததை கேட்டீங்கல்ல, இப்படிதான் நிறைய பேர் விஷயம் தெரியாம ஏமாந்துட்டு இருக்கோம். நீங்க கடைக்காரங்களுக்கு பே பண்றது எல்லாமே நெகோஷியபிளான பிரைஸ் தான். எம்ஆர்பின்னு போட்டா அது ஃபிக்ஸட் ரேட்னு அவசியம் இல்ல, அதை நீங்க பார்கெயின் பண்ணலாம். அதனால அப்படியே வாங்கிட்டு போயிடாதீங்க, பார்கெயின் பண்ணி வாங்குங்க.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
0: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: The following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me, யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்து அழுவீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்லை. அம்மா அப்பா என்னை வந்து வீட்டில இருந்து வெளியில போக சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. நான் ஒரு திருநங்கை.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு ஃபோன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப் லைன். 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப் லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன். 1800-200-0113.
2: ரொம்ப நன்றி. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.

0: வணக்கம், நான் சின்மை பேசுறேன். லேசா பறக்குதுங்கிற மாதிரியே நம்ம நம்மள எத்தனையோ பேர் சாலைகள்ல வண்டி ஓட்டுறோமா இல்ல வந்து பறக்க ட்ரை பண்றோமா தெரியாத அளவுக்கு நம்ம ஓட்டிட்டு இருக்கோம். சாலை விதிகளையும் முறைகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்றது இல்ல. த்ரீ லெஃப்ட் இருக்கிற ரோட்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணி நிக்கிறோம். வை வி ஹாவ் டு கோ ஆன் டு தி ரைட் ஹேண்ட் சைட். ஸ்டாப் லைன்ஸ் முன்னாடி நாம நிக்கிறது இல்ல. பட் ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ ஃபார் திஸ் ஒன் பர்டிகுலர் ரிக்வெஸ்ட் இஸ் தட் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல சிட்டிசன்ஸா இருக்கும். லெட் அஸ் பி பெட்டர் சிட்டிசன்ஸ் அண்ட் பெட்டர் யூசர்ஸ் ஆஃப் தி ரோட். அண்ட் ஒரு நாள் முழுக்க வெயில் தாங்காம அந்த தூசி தாங்கிக்கிட்டு எத்தனை விஷயங்களை தாங்கிக்கிட்டு ஒரு டிராபிக் போலீஸ்மேன் நடு ரோட்ல இத்தனை வண்டிகளை வந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு ஆன் அ டெய்லி பேசிஸ், அவருக்கும் கொஞ்சம் கருணை காமிப்போம். பிகாஸ் ஹீ இஸ் ஆல்சோ ஹியூமன் பீயிங். அண்ட் ப்ளீஸ் லெட் அஸ் பி பெட்டர் டிரைவர்ஸ், பெட்டர் ரைடர்ஸ் அண்ட் பெட்டர் சிட்டிசன்ஸ்.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உங்களிடம் பல திறமைகள் குவிந்திருந்தும் அதை பாராட்டி கைத்தட்டி உற்சாகப்படுத்தும் ஒரு மேடை இல்லையே என்று இயங்குகிறீர்களா? இதோ எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் பிளாட்ஃபார்ம். திறமைசாலிகள் தங்கள் திறமைகளை உலகிற்கு

0: Opry. காதுகளால் ஒரு பயணம், வார்த்தைகளால் ஒரு தேடல், தொலைந்த தருணங்களை ஒலியால் மீட்கலாமா? வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரலற்றோரின் குரலாக இயங்கும் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 மற்றும் உங்களோடு உரையாடி கொண்டிருக்கும் நான் உங்கள் மாயா. என்ன மக்களே, எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, செமஸ்டர் பிரேக் வந்தாச்சு, சம்மர் ஹாலிடேஸ், எல்லாரோட மைண்டும் இப்ப எங்க இருக்கும்? எக்ஸாக்ட்லி அவுட்டிங்ஸ், வெகேஷன்ஸ் அண்ட் டிராவல்ல தான். ஆனா பயணம் அப்படின்னு வந்துட்டாலே நிறைய கேள்விகள் இருக்கும்ல. ஃப்ளைட்டா, ட்ரெயினா, பஸ்ஸா, இல்லனா கார்ல ஒரு லாங் டிரைவ், ஆர் கதைத்துக்கொண்டே பைக்ல ஒரு ஜர்னி, குடும்பத்தினரோடவா, நண்பர்கள் கூட ஜாலியாவா, ஆர் சோலோ டிராவல் பண்ணி நம்மள நாமே கண்டுபிடிக்க போறோமா? மெயினா நம்ம பாக்கெட்ல உள்ள பட்ஜெட் நமக்கு உதவணும்ல. உதாரணமா பிரான்ஸ்ல இருக்க பாரிஸ்க்கு போகணும்னு ஆசைப்பட்டு, ஐஃபில் டவர் எல்லாம் பாக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு, கடைசியில நம்ம கிட்ட இருக்க பட்ஜெட்டுக்கு சென்னையில இருக்க பாரிஸ் கார்னர் போய் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட முடியும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம ஊர் சுத்துறது வெறும் ஆசை மட்டும் இல்ல, அது ஒரு எமோஷனாவே மாறிடுச்சு. இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராமோட தலைப்பு காணாத தூரம், கவிதையாய் ஒரு பயணம். டைட்டில் கவிதையா இருக்கலாம், ஆனா நம்ம பயணம் அப்படி இருக்குமா? பட்ஜெட்குள்ள டிக்கெட் கிடைக்கிற அந்த சந்தோஷம் இருக்கே, அது தனியே தனி. இது எல்லாத்த பத்தியும் இன்னைக்கு நம்முடன் இணைந்து பயணங்கள் பற்றி அவங்களோட எக்ஸைட்டிங்கான கதைகளையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கலந்துரையாட எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரியின் மாணவிகள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. நம்மளோட நேயர்களுக்காக கமான் எல்லாரும் ஒரு குயிக்கான இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்கோங்க பாக்கலாம்.
1: Hi, this is Roshni from BCom FNT.
2: This is Divya Mugam from first BCom MM.
3: Hi, I'm Jayantika from BCom FNT.
4: Hi, I'm Salma from Journalism.
5: Hi, I'm Mahati from BSc Psychology.
6: I'm Gayatri from BCom FNT.
7: Hi, I'm Teja from MA Communication.
8: Hi, I'm Prathna from BSc Electronic Media.
9: Vanakkam ga, na Kirti, BSCom Department.
10: Na Gayatri from Journalism.
11: Hi, na Preeti, first BCom FNT.
0: Appra enna, nigarchikulla poidalama? Kaanada dooram, kavidaiyai oru payanam. உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலியில் 107.8. சரி, முதல்ல பயணங்கள் அப்படின்ற வார்த்தையை கேட்ட உடனேவே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது?
4: பயணம்னா வந்து டிராவல் தவிர்த்து நம்ம யார் கூட போறோம், எங்க போறோம், இதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்றது, நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரீம் டெஸ்டினேஷன் மாதிரி நம்ம வந்து ஆசைப்பட்டு போறோம். அனாயிங்கா எங்கேயும் போக மாட்டோம். ஸோ நல்லா ஹாப்பியா பேக்கேஜ் பேக் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியாக நைட்டு தூக்கம் வராமல் காலையில் எழுந்திரிச்சு ட்ரெஸ்லாம் போட்டுட்டு போகிறது வந்து எனக்கு ஒரு ஜாலியான ட்ராவல் மாதிரி நான் எடுப்பேன்.
12: ட்ராவல்னு சொன்னோன்னே எனக்கு வந்து எஸ்கேப் தான் ஞாபகம் வருது. ஏன்னா நம்ம வந்து வருஷம் ஃபுல்லாமே ஏதாச்சும் ரொம்ப ப்ராக்ரெசிவாக பண்ணிகிட்டே இருப்போம். அந்த மே லீவு இல்லைனா அந்த ஹாலிடே டைம் அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு எஸ்கேப் மாதிரி இருக்கும், அதுக்காக வந்து ட்ராவல்.
13: நம்ம வாழ்க்கையில் பல நினைவுகள் இருக்கும் இல்லையா, அதில் முக்கியமான பல நிகழ்வுகளும் சரி நிறைய மெமரிஸும் சரி ட்ராவல்லேருந்து தான் வருது அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். நம்ம பாட்டியாக இருக்கட்டும், தாத்தாவாக இருக்கட்டும், நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ நாள் நம்ம கூட இருப்பாங்கன்றது நமக்கு தெரியாது, ஆனால் அவங்களோட நினைவுகள் மட்டும்தான் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கும். அப்படி ட்ராவல் அப்படிங்கிறது அவங்க கூட நான் உண்டாக்கிக்கிற பல நினைவுகளுக்கு ஒரு வாய்ப்பாக அமைதுன்னு நான் நினைக்கிறேன்.
0: ரொம்ப அருமையாக சொன்னீங்க கீர்த்தி. இதெல்லாம் சரிதான், ஆனால் பட்ஜெட் அப்படின்னு ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்குல்ல. அப்போ நீங்க பட்ஜெட்குள்ள ட்ரிப் பிளான் பண்ண நினைவுகள் ஏதாவது இருக்கும்ல, அதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க.
7: எனக்கு பட்ஜெட்னோடனே நாங்க போற ஒரு குட்டி ட்ரிப் தான் வந்துட்டு ஞாபகம் வரும். நாங்க ட்ரிப்னாலே எனக்கு ஒரே ஒரு டெஸ்டினேஷன் மட்டும் தான் ஞாபகம் வரும், திருப்பதி. அது வந்துட்டு ரிலேட்டிவ்ஸ் கூட போனாலும் திருப்பதி தான், எங்க ஃபேமிலி நாங்கள் மட்டும் தனியாக போனாலும் அது வந்துட்டு திருப்பதிக்கு தான் போவோமா. அவங்க வந்துட்டு டூ வீலர்ஸ் தான் வந்துட்டு போவோம். எப்பவுமே எப்படின்னா காலையில் ஒரு 4 மணிக்கெலாம் எழுந்திருப்போம். நான் ஏன்னா வெயில் வந்துட்டு தெரியாது, அதுவும் முக்கியமாக பனி காலத்தில் தான் வந்துட்டு அந்த மாதிரி போவோம். காலெல்லாம் வந்துட்டு செம்மையாக ஃப்ரீஸ் ஆகிடும், அது மாதிரி ரொம்ப ஜாலியாக இருக்கும். எப்படி போவோம்னா டூ வீலர்ஸில் ஃப்ரண்ட்டில் தண்ணி வந்துட்டு நிறைய

0: காகம் எடுக்கும்ல, ஒரு கேன் இருக்குல்ல, ஒரு பெரிய கேன், அதை ஃப்ரண்ட்ல வச்சுட்டு ரெண்டு பேக் அதுக்கு மேல வச்சுட்டு ரொம்ப ஃப்ரண்ட்லேயே ரொம்ப ஃபில் ஆயிருக்கும். அந்த மாதிரி போயிட்டு பட்ஜெட்டை வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திருப்பதிக்கு போயிட்டு ஒரு 3 days வந்துட்டு திரும்ப வந்துடுவோம்.
1: எனக்கு பட்ஜெட்னு சொன்ன உடனே சேம் தான், நாங்களும் வந்து கோவிலுக்கு அப்படி தான் போவோம், ஃபேமிலியாக போவோம். எங்கள் ஃபேமிலி மட்டும் இல்லாமல் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வருவாங்க. அண்டு என்னென்னா நாங்கள் வீட்லேயே சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு போயிடுவோம், அதனால சாப்பாடு அந்த பிரச்சனை இல்லை. அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம், அதுக்கான பட்ஜெட், அப்புறம் வந்து எந்தெந்த டைமில் எந்தெந்த பிளேஸ்க்கு போகிறோம் அப்படின்றதுக்காக பட்ஜெட் எங்கள் அப்பா தான் பண்ணுவாங்க. அதுதான் எனக்கு பட்ஜெட்னு ஒன்று தான்.
2: எங்களுக்கு எப்படின்னா வந்து இப்போ ஒரு ரெசார்ட் புக் பண்ணுறோமோ இல்லை ஒரு போட் ஹவுஸ் புக் பண்ணுறப்போ அதே பேக்கேஜ் தான் இருக்கும். ஸோ இப்போ நீ 5 பேர் போனாலும் அதே அமௌண்ட் தான், 10 பேர் போனாலும் அதே அமௌண்ட் தான். ஸோ ஃபேமிலியில் வந்து கூட்டு சேர்க்குற வேலை தான் பார்ப்போம், நீ வரியா அப்படின்னு வந்து எல்லாரையும் கூப்பிடணும். ஸோ அப்போ தான் வந்து பட்ஜெட் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும், அவங்களும் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ ஷேரிங் இஸ் சம்திங் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்மளுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னு.
3: ட்ராவல்னும் போது மோஸ்ட்டாக நான் போகிறது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட தான். ஸோ வந்து நம்ம பிளான் போட ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒரு 13 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து பட்ஜெட்டிங் போட்டு எல்லாம் பிளான்லாம் பண்ணிவிடுவோம், ஆனால் கடைசி வரைக்கும் போன பாடே கிடையாது.
4: எல்லாருமே ரொம்ப அழகாக சொன்னீங்க. அண்ட் இதில் சல்மா சொன்ன பாயிண்ட் தான் இருக்கிறதுலையே, கூட்டு சீக்கிரது, நிறைய பேர் வந்தால் காசு கம்மியாகுன்றது தான். மேபி ஃபியூச்சரில் எல்லாருமே இதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லா குடும்பத்தோடு சேர்ந்து வாங்க நம்மளும் போகலாம் அப்படின்னு ஒரு ட்ரிப். சரி, பட்ஜெட் செட் அடிச்சு, ஆனால் கிளைமேட்டும் முக்கியம்ல. கண்டிப்பாக காசு முக்கியம்தான், ஆனால் கிளைமேட் சரியில்லைன்னா ட்ரிப்பே சொதப்பிடும். ஸோ சீசனாக பார்த்து ட்ராவல் பண்ணுவீங்களா இல்லை ஆஃப் சீசன்ல போனா காசு கம்மி கிரவுடும் கம்மியா இருக்கும்னு ஆஃப் சீசன் டிராவல் பண்ணுவீங்களா?
5: ஸோ எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துச்சு, இது வந்துட்டு என்னோட ஸ்கூல் டேஸ் ஹாலிடேஸ் அப்போ லாஸ்டா சம்மர் வந்தப்போ, அப்போதான் நாங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி ஹில் ஸ்டேஷன் போவோம். ஸோ தட் இங்கே வெயிலுக்கும் அங்கே குளிருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அன்எக்ஸ்பெக்டடாக நாங்கள் நினச்சோம், ஓகே அந்த பர்டிகுலர் பிளேஸ் வந்துட்டு வெயிலாக இருக்கும்னு. பட் போய் பார்த்தாக்கா தெரியுது நாங்கள் எடுத்துகிட்டு போன க்ளோத்ஸ் அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு வெதர் வந்துச்சு, லைக் சம்மர் கோல்டாக அந்த மாதிரி சொல்லிட்டு தட்.
6: ஸோ எனக்கு இந்த சீசன் ஆஃப் சீசன் சொல்லும் போது எனக்கு என் ஸ்கூல் டேஸ் நடந்த ஒரு ஞாபகம் தான் வருது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஹில் ஸ்டேஷன் போயிருந்தோம், அங்கே ஒரு தீம் பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருந்தோம். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, நாங்கள் வந்து ஹில் ஸ்டேஷன் போன டைம் வந்து செம மழை நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல, பிகாஸ் அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் கிளைமேட் நல்லா தான் இருந்தது. தீம் பார்க் போகிறோம், போன செகண்ட்லேருந்து மழை, ஸோ எங்களால் நிறைய ரைட்ஸ் போகவே முடியாமல் போயிடுச்சு. ஸோ அவ்வளோ பிளான் பண்ணி தீம் பார்க் வரைக்கும் போயும் எங்களால் வந்து நிறைய ரைட்ஸ் என்ஜாய் பண்ண முடியாமலே போயிடுச்சு.
7: ஸோ மாயா, நீங்கள் சீசன் பற்றியும் கிளைமேட் பற்றியும் கேட்டுட்ருக்கீங்க, ஆனால் எனக்கு வந்து பல சமயங்களில் வந்து சீசன் கிளைமேட்டை தாண்டி இந்த பார்ட் ஆஃப் டே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். ஃபார் எக்ஸாம்பிள், சில பிளேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டிங்ஸ்க்காகவே நைட்டு தான் போகணும் அப்படின்னு தோணும். சில இடங்களில் வந்து அந்த சன்ரைஸ் அப்போ இந்த கோவில் போனால் எப்படி இருக்கும், இப்போ சன்ரைஸில் பீச் பார்க்க பிடிக்கும், சன்செட்டில் பீச் பார்க்க பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பார்ட் ஆஃப் டே வந்து இந்த இடத்துக்கு போய் பார்த்தா செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.
4: ரொம்ப அழகாக சொன்னீங்க கீர்த்தி, உண்மையாகவே சன்ரைஸ், பீச், சன்செட் இதெல்லாமே ரொம்ப ஸ்டாண்டர்ட். அதே மாதிரி மேபி சீசன் மட்டும் பார்க்காம எந்த டைம் ஆஃப் த டேல நம்ம ஒரு இடத்துக்கு போகணுன்றதும் இனிமேல் பிளான் பண்ணிக்கணும். மேபி நெக்ஸ்ட் டைம் ஐட்னரி போடும்போது நம்ம அதையும் சேர்த்து போட்டுக்கலாம். நம்ம ஒரு ஊருக்கு பயணத்துக்கு போகிறோம் அப்படின்னா எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் நீங்கள் விரும்புவீங்க? ட்ரெயினில் ஏசி கோச்சில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக போகணும்னு பார்ப்பீங்களா, இல்லை பஸ்ல ஜன்னலோரமாக அப்படியே காத்து வாங்கிட்டே பாட்டுலலாம் வரா மாதிரி கனவு கண்டுட்டே போவீங்களா? நீங்கள் எப்படிலாம் போவீங்கன்னு கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க.
8: ஓகே, எனக்கு வந்து நாங்கள் ரீசெண்டாக ஃபேமிலி ட்ரிப் ஒன்று போனோம், அது வந்து நாங்கள் ப்ரைவேட் வேனில் தான் போனோம். அது வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஃபுல்லாக மியூசிக், லைட்ஸ், அது மாதிரி கேம்ஸ் நிறையா, கசின்ஸோடு இருந்தது ஒன்றுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா தான் நம்ம இப்போ ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோன்னா சில டைம் நம்மளுக்கு வந்து நம்மளாக ஃபீல் ஆகாது, ஏன்னா மற்றவங்களை யாரையாச்சும் டிஸ்டர்ப் பண்ணிடுவோமா அந்த மாதிரிலாம் தோணும். ஆனால் நாங்கள் ப்ரைவேட் வேனில் போகும்போது ரொம்ப எங்களுக்குன்னு தனியாக அந்த ஸ்பேஸ் இருந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக, எந்த யாரும் நம்மளை ஜட்ஜ் பண்ணிட மாட்டாங்க அப்படின்ற ஒரு இதுவோட ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதனால் நான் ப்ரைவேட் வேன் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன்.
2: எனக்கு வந்து நான் இது வரைக்கும் வந்து கார், வேன், பஸ் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணியிருக்கேன், ஆனால் பைக்கில் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணதில்லை. ஸோ நம்மளுக்கு பிடிச்சவங்களோட பைக்கில் அந்த கதை போமா அந்த ஃபீலிங்கில் அப்படியே போகிறது வந்து எனக்கு ஒரு ஆசை.
6: எனக்கு சல்மா பைக் ரைட்ஸ்ன்னு சொல்லும் போது தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. ஆக்சுவலாக எனக்கு வந்து நைட்டில் வந்து பைக் ரைட்ஸ் போகிறது வந்து எனக்கு ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்கும். என்னோட சிஸ்டர்ஸோட கசின் சிஸ்டர்ஸோட நான் வந்து போகும்போது எனக்கு அது ரொம்ப ரிலாக்ஸேஷன் டைமாக தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ நான் என் ஊருக்கெலாம் போகிறேன் அப்படின்னா சில சமயம் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அதாவது பஸ்ஸில் தான் நாங்கள் போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் என்ன ஆகும்னா போக போக கூட்டம் அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு ஜன்னலோட சீட்டில் போய் நம்ம நமக்கு நான் ஸ்பேஸ் பிடிச்சிட்டு அதை இயர்போன்ஸ் போட்டுட்டு உங்களுக்கு அந்த மெலடி சாங்ஸ்லாம் கேட்டுட்டு அந்த நேச்சர் அப்படியே ரசிச்சுட்டே போகிறது. ப்ளஸ் மெயினாக சன்செட் டைம்லாம் போகணும்னு வைங்களேன், அந்த ஸ்கை அந்த ரெட்டாக மாறிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக.
4: ஒரு ஜிவிஎம் மணிரத்னம்
6: இசை புயல் அந்த மாதிரி கேட்டுட்டு சாங்ஸ் கேட்டே போகிறது நமக்கு என்னவோ ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ அதுதான் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன்.
3: எனக்கு கூட அது மாதிரி ஒரு அனுபவம் இருக்குது. எப்போனா 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நாங்கள் ஃபேமிலியோட ஒரு ஃபேமிலி டூர் மாதிரி போயிருந்தேன் கன்னியாகுமரிக்கு. ஸோ அப்போ என்னென்னா இங்கேருந்து நாங்கள் எக்மோர் ட்ரெயினில் தான் ஏறி போனோம். ஸோ ட்ரெயின்னும் போது அது எப்படின்னா சீட்டு கிடைக்குமா, அதுவும் அன்ரிசர்வ்ன்றதுனால நாங்கள் அதுவும் கன்னியாகுமரி வரைக்குமா லாஸ்ட் நிமிஷம் வரைக்கும் சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரேடியாக சீட்டு கண்டுபிடிச்சி உக்காந்துட்டோம். அதுக்கப்புறமா எங்கள் பக்கத்தில் உக்காந்தவங்க அப்புறமா அதாவது நம்ம ஃபேமிலி மட்டும் இல்லாமல் ட்ரெயினில் போனேன்னா இன்னொரு ஃபேமிலி அவங்க கூட பேசி அவங்க கூட மிங்கிள் ஆகி அது ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பஸ்ஸில் பார்க்க முடியாத பல சீனரிஸ்லாம் வந்து நம்ம ட்ரெயினில் போகும்போது நல்லா அனுபவிக்கலாம். அது அந்த ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கும் அந்த வயல்வெளி அப்புறம் திராட்சை தோட்டம்லாம் பார்த்தோம், அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த சன் செட் ஆகுறது அப்புறம் நைட் டைம் தான் நாங்கள் அங்கே போனோம் கன்னியாகுமரிக்கு. ஸோ அந்த நைட் டைம் வரைக்குமே அந்த காற்று அந்த ஜன்னல் ஓரத்தில் அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போவும் நான் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது. அது ரொம்பவே பர்சனலாக ஃபீலாக இருந்துச்சு.
9: பிரீதா சொன்ன மாதிரி ட்ரெயின் ஜேர்னிஸ் எப்போவுமே ரொம்ப மெமரபிள் தான். எனக்கு வந்து ஃபேவரட்னா அஃப்கோர்ஸ் எல்லா மோட்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட்டுமே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். பட் எனக்கு அன்ஃபர்கெட்டபிள் மெமரி ஒரு ட்ரான்ஸ்போர்ட்டேஷனோடனா நான் வந்து ரோட் ட்ரிப் சொல்லுவேன். சின்ன ஏன்னா நான் வந்து நிறையா ட்ரிப்ஸ் இப்போது அவ்வளோவா ரீசெண்ட் டைம்ஸில் போகிறதில்ல, அஃப்கோர்ஸ் போகிறேன் பட் அவ்வளோவா போகிறதில்ல. பட் சின்ன வயசில் வந்து என் ஃபேமிலியோட நிறையா வாட்டி நாங்கள் ரோட் ட்ரிப்ஸ் போயிருக்கோம். அப்போது அதுவே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். வீட்டிலேருந்து இந்த பொடி இட்லி அதெல்லாம் வந்து கட்டிட்டு எல்லாரும் ஃபேமிலியில் வந்து அதுவும் எங்கள் அப்பாவே அப்போது ட்ரைவ் பண்ணுவார். லைக் அது வந்து எங்களோட குலதெய்வம் கோயில் அந்த மாதிரி இடத்துக்கு, அதுக்கு மட்டும் இல்லை அஃப்கோர்ஸ் நிறையா வேறு இடத்துக்கும் போயிருக்கோம். பட் அப்படி போகும்போது அந்த தண்ணி ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம அதுக்கு ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணுவோம்ல அந்த ரோட் ட்ரிப் போகிறதுக்கு, அதுதான் இருக்கு இல்லையே பெஸ்ட் பார்ட்டாக இருக்கும் அந்த ட்ரிப்பில். ஸோ அப்படியே அந்த காரில் வந்து சம்டைம்ஸ் அந்த விண்டோலாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அந்த காற்று வரும், இல்லைனா சம்டைம்ஸ் ஏசி போட்டுட்டு ஒரு பாட்டு கேட்கறது, ஃபேமிலியாக சேட் பண்ணுறது, அதெல்லாமே எனக்கு வந்து ஒரு அன்ஃபர்கெட்டபிள் மெமரிஸ்.
7: எல்லாருமே வந்து பஸ்ஸில் போனேன், ட்ரெயினில் போனேன், பைக்கில் போனேன், பிளேனில் போனேன் எல்லாமே சொன்னீங்க. யாராவது மாட்டு வண்டியில் போயிருக்கீங்களாங்க? உண்மையாக சொல்ல போனோம்னா நானே போனது கிடையாது, கேள்வி ஞானம் தான். பெரியவங்க எல்லாருமே சொல்லுவாங்க அது ஒரு தனி ஃபீலு, அதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என் வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா மாட்டு வண்டியில போய் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன்ல டிராவல் பண்ணணும்ன்றது ரொம்பவே ஒரு ஆசையா இருக்கு.
4: நீங்க சொன்ன மாட்டு வண்டியில நான் போயிருக்கேன் ஒரே ஒரு முறை. எங்க ஸ்கூல்ல இருந்து ட்ரிப் கூட்டிட்டு போகும்போது ஒரு வயல்வெளி கிராமம்னு ஒரு முறை ஃபீல்ட் ட்ரிப் அப்படின்னு கூட்டிட்டு போனாங்க. அப்போ அங்க மாட்டு வண்டியில எல்லாரையும் ஏத்தி வச்சு ஒரு ரைட் இந்த ரஜினி படத்துல எல்லாம் காட்டுற மாதிரி எல்லாரும் ஏறுங்க 10 பேர் 20 பேர்னு மொத்தமா சேர்த்து, அந்த மாடு கொஞ்சம் பாவம் தான் பட் பரவாயில்ல, அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா போயிட்டு வந்தோம் நாங்களும்.
5: காயத்ரி சொன்ன மாதிரி இப்போ அவங்க சொன்னாங்களே இப்ப ட்ரெயின்ல ஒரு கம்பார்ட்மெண்ட்ல போறேன்னா பக்கத்துல இருக்கவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும்னு, லிட்டர்லி நான் எங்க அப்பா நாங்கெல்லாம் சேர்ந்து போகும்போது ஃப்ரெண்ட்ஸோட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடும் போது லிஸ்ட் போட்டு முன்னாடி அந்த பர்சன் அங்கே டிக்கெட் புக் பண்ணுற இடத்துக்கு போயிட்டு எங்களுக்கு இந்த மொத்த 4 கம்பார்ட்மெண்ட்டும் வேணும்னு சொல்லி நாலுத்தையும் புக் பண்ணி நைட்டு ஃபுல்லாக அரட்டடிச்சுட்டு போனது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. லைக் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மொத்த ரோவையுமே நாங்கள் புக் பண்ணிட்டோம், ஸோ தட் வேறு யாருக்கும் டிஸ்டர்ப் ஆகாது நாங்கள் மட்டும் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு.
1: எனக்கு ஃபேவரட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னா எனக்கு எல்லாமே பிடிக்கும். ஏன்னா ஒன்று இப்போ கார்னா அந்த இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன் அப்படிதான். இப்போ வந்து ஒருத்தர் கூட இங்கே போகிறோம் இங்கே போகிறோம் அப்படின்னா ஓகே. இப்போ பஸ்ஸில் வந்து நான் இங்கே காலேஜ்க்கு பஸ்ஸில் தான் வரேன். இப்போ வந்து ஜோயந்திகா சொன்ன மாதிரி இதை ஏர்போர்ட்ஸ் போட்டு ஜெனரல் சீட்டு அந்த மாதிரி வந்தால் அது ஒரு தனி ஃபீல். அப்புறம் எனக்கு லாங் டிரைவ் போகணும் நைட் டைமில் அப்படின்னு ஒரு, ஆனால் நான் போயிருக்கேன் ஆக்சுவலாக. இந்த மாதிரி எல்லா மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டுமே ஒரு ஒரு எமோஷன்ஸ் தரும், இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
10: ட்ராவலுன்னு பார்க்கும்போது லைக் ஆல் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் பஸ் கார் ஆர் பைக் எதுவாக இருந்தாலுமே ஓகே. பட் அட் த சேம் டைம் நம்ம நடந்து போகிறதுமே வந்து இட் இஸ் அ டைப் ஆஃப் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் தான். நம்ம அந்த வில்லேஜ் டைம் என்னோட ஊர் சைட்லாம் போகும்போது அது ஒரு மாதிரி கிளவுடி ஒரு கிளைமேட்டில் கூட கசின்ஸோட ஃபேமிலியோட அந்த மிக்சர் பேக்கெட்லாம் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு ஏதோ அந்த ஊரே அவங்கதான்ன்றத மாதிரி ஒரு ஃபீலில் அந்த கடைக்கு போய் இது நடந்ததா அது நடந்ததான்னு கேட்கும் போது அதுவுமே இட் இஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ எனக்கு பர்சனலி ஃபேவரட் ஒன்று நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் நடந்து தான் போவேன், ஆர் எல்ஸ் பைக் ரைட். எப்போ டைம் ஃப்ரீயாக இருந்தாலுமே என்னோட பைக்கை எடுத்துகிட்டு ஐ ஜஸ்ட் கோ ஃபார் அண்ட் ரவுண்ட். ஸோ தட் இஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
4: ரொம்ப அருமையாக சொன்னீங்க பிரார்த்தனா, நானும் இதை ஃபீல் பண்ணியிருக்கேன். என்னோட டான்ஸ் கிளாஸ் போகிறதுக்கு நான் நடந்து தான் போவேன். ஏர்பாட்ஸ் போட்டுட்டு சாயங்காலம் ஒரு 6-6:30 போவோம். சன்செட் சில நேரம் மழைக்காலங்களில் பார்த்தோன்னா மேகமூட்டமாக இருக்கும், ஆனால் ஃபுல்லாக மறைஞ்சிருக்காதா. ஸோ அது நம்ம நடந்து போகும்போதும் அது இயற்கையை என்ஜாய் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். ரொம்ப நல்லா சொன்னீங்க. சரி, வண்டி ரெடி ஆயிடுச்சு, ஆனால் கூட வர்றதுக்கான ஆள் சோலோவாக போய் நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்களா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஜாலியாக போக ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? இப்போ ஜென்சியில் வேற நான் சோலோ டேட் போகிறேன், கூட ஆள் வராங்களோ இல்லையோ, இல்லை வரத்துக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களோ, என்னவா இருந்தாலும் நான் வந்து என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன், நான் என்னையே இது பண்ணிக்க போகிறேன், ஜென்சி தத்துவம், நான் வந்து சோலோ டேட்ஸ் போகிறேன் அப்படின்றது நிறைய நடக்குது. ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை இதை பற்றி பகிர்ந்துக்கோங்க.
9: நான் பர்சனலி சோலோ டேட்ஸ்லாம் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். எனக்கு எப்போவுமே யாராச்சும் கூட ஒருத்தர் இருக்கணும், அவங்க கூட பேசிக்கிட்டு தனியாக போனால் ஓகே நம்ம அந்த இடத்த கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் தான், இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் ஒரு சமயத்துக்கு மேலே கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும், யாரெல்லாம் இதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல.
4: ஆனால் தனியாக போகும்போது கொஞ்சம் அமைதி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம்ல, கூட ஒருத்தர் எப்போவுமே பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்னா
9: அந்த அமைதி தான் பிடிக்காது. எனக்கு வந்து யாராச்சும் பேசிக்கிட்டே இருக்கணும், என் கூட ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம். அப்போ வந்து ரெண்டு பேருக்கும் சிமிலர் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கொஞ்ச நேரம் அந்த இடத்த ரசிப்போம், ஆனால் எவ்வளோ நேரம் தான் ரசிச்சுட்டு மட்டும் இருக்கிறது, கொஞ்சம் அதை பற்றி ஒரு டிஸ்கஷனும் வேணும்ல. ஸோ எனக்கு எப்போவுமே யாராவது கூட இருக்கிறது தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அஃப்கோர்ஸ்.
10: ஸோ மோஸ்ட்லி நான் வந்து சோலோ ட்ரிப்ஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன், ஏன்னா மற்றவங்க பேசும் போது எனக்கு அவ்வளோ பேஷன்ஸ்லாம் இல்லை அவங்க பேசுகிறதுலாம் கேட்க. அவங்க சொந்த கதை சோக கதைலாம் சொல்லுவாங்க, அது ரொம்ப முக்கியமாக வேற இருக்கும். நான் வந்து ஏர்பாட்ஸ் போட்டுட்டு பாட்டு கேட்பேன், இல்லைனா ஏதாவது சீரீஸ் பார்ப்பேன், ஏதாவது ஆர்டர் பண்ணி பிடிச்சதை சாப்பிடுவேன். செலவும் எந்த தான் இருக்கும், நான் மட்டும்தான் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் வாட் ஐ லைக். சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து தனியாக பண்ணுறது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்.
4: அவங்களோட சொந்த கதை சோக கதைலாம் கேட்க முடியாது, பட் உங்களோட கதைகளை ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் யாராக வேணும்ல, அப்போ இந்த மாதிரி ட்ரிப்ஸ்லாம் போகும்போது அது கொஞ்சம்
10: என்னோட டே ஃபுல்லாக நான் முடிச்சுட்டு நான் என் சொந்த கதை சோக கதை எல்லாமே எங்கள் அம்மா கிட்ட ஷேர் பண்ணிடுவேன். ஷீ இஸ் த ஒன்லி லிசனர் வேற ஐ.
8: என்னதான் வந்து நம்ம தனியாக போனால் இந்த மாதிரி அந்த பீஸ் அப்படிலாம் சொன்னாலுமே நம்ம கொஞ்ச நேரம் வந்து பீஸாக இருப்போம், அதுக்கப்புறம் ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதனால நம்ம கூட யாராச்சும் இருந்தாங்கன்னா அந்த ஒரு மாதிரி அந்த டேவே கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும், ஒருத்தவங்க நம்மளோட அந்த மெமரிஸை வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு நம்ம கொஞ்சம் யாரோடையாச்சும் இல்லை ஃபேமிலியோட ட்ரிப் போனால் தான் ரொம்ப ஜாலியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
7: முக்கால்வாசி நேரங்கள் நான் வந்து சோலோ ட்ராவலிங் தான் பண்ணுவேன். ஆனால் அது எப்படி போய் முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயினில் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் இருக்கவங்களோட கேஷுவலாக பேசி பேசி அவங்க ஃப்ரெண்டாகி, சோலோ ட்ராவலிங்கிறது சோலோ ட்ரிப்புங்கிறது ஒரு ஃப்ரெண்ட்ஸோட போன ட்ரிப் மாதிரி ஆகிடும். அவங்க கான்டாக்ட் வாங்கிறது இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும், நிறைய உறவுகள் கிடைக்கும், பல பேரோட பர்ஸ்பெக்டிவ்ஸ் தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சோலோ ட்ராவலிங்னு நம்ம போகிறதா இருக்கும், போனது ஒன்று ஆனால் கிடைச்சது ஒன்றுங்கிற மாதிரி பல நட்புகள் நமக்கு கிடைக்கும், பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுப்போம், இந்த மாதிரி அனுபவங்களும் உண்டு.
4: தெரியாதா சொன்னீங்க, தெரியாதவங்ககிட்ட அப்பப்போ பேசும்போது ஜாலியாக தான் இருக்கும், பட் கொஞ்சம் நம்ம அதை கவனமாகவும் ஹேண்டில் பண்ணணும்.
3: ஸோ இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸான்னு பார்க்கும்போது ரெண்டு நம்மளோட வைப் தான் அங்கே, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ என்ஜாய் பண்ணி மெமரிஸ் க்ரியேட் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து அந்த ட்ராவல்கே வந்து ஒரு லைட் கொடுத்த மாதிரி. அது
5: இப்போது நீங்கள் சொன்னீங்களே ஜென்சியில் சோலோ ட்ராவலிங் அப்படின்னு சொல்லி மாயா சொல்லிட்டு இருந்தாங்களே, அது ப்ரிஃபர் பண்ணுறீங்களா அது குரூப்போட ப்ரிஃபர் பண்ணுறேன். நான் சில டைம்ஸ் தனியாக போயிருக்கேன், தனியாக போயிருக்கும் போது என்னடா இந்த குரூப் பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஆனால் அட் த சேம் டைம் நான் என்னுடைய குரூப் கூட போகும்போது இதே தான் நடக்கும். அங்கே தனியாக வந்துருக்கவங்க ரொம்ப பாவம், நாங்கள் சிரித்து அவங்களோட ப்ரைவசியை கெடுத்து எல்லாம் பண்ணி. ஸோ ஐ திங்க் போத் ஆர் ஈக்குவலி.
9: அண்ட் நான் இன்னொன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், நம்ம வந்து இப்போ யாராவது ஒரு அக்கம்பனி பண்ணிட்டு நம்ம கூட யாராவது வராங்கன்னா அந்த ட்ரிப்பை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல், நம்ம சொந்த கதை சோக கதை மட்டும் சொல்கிறது இல்லாமல், அவங்களுக்கும் நம்மளுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பை அது ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணும். உதாரணத்துக்கு அப்பா அம்மாவோட ரொம்ப நாள் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருப்போம், ஆனால் அந்த ட்ராவல் பண்ணி போகும்போது தான் புரிஞ்சுப்போம்,
11: அவங்கள பத்தி ஓ அவங்களும் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, அவங்களும் நம்மள நிறைய நேரத்தில் மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பெர்ஸ்பெக்டிவ் மட்டும்தான் நம்மளுக்கு தோணும். ஆனால் அப்படி அவங்களோட தனியாக போகும்போது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் புரியும். சிப்ளிங்ஸோட போகும்போது அதே தான், நீ எனக்கு இது பண்ணலை அது பண்ணலைன்னு டெய்லி சண்டை இருக்கும். ஆனால் அங்கே போகும்போது தான் அவள் நிஜமாவே நம்மளுக்காக இது பண்ணியிருக்கா, நம்மளுக்கு தான் அது தெரியல. அந்த மாதிரி கூட யாரோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாரோட போகிறோமோ நம்மளுக்கும் அவங்களுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும். அண்ட் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி எவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும், ஆனால் அந்த ட்ரிப் அதை சரி பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி கூட எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் சண்டேல இருந்தோம். ஆனால் நாங்கள் ஸ்கூல் ட்ரிப் போகும்போது அந்த ஸ்கூல் ட்ரிப்பில் தான் நாங்கள் ரெண்டு பேரும் திருப்பி ஃப்ரெண்ட் ஆனோம். ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே ஒரு ட்ரிப்னால கூட திருப்பி நம்மளால கெயின் பண்ணிக்க முடியும்.
4: ஸோ காயத்ரி சொன்னதுலேருந்து நமக்கு எல்லாம் தெரிஞ்சது, நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கோ இல்லை தெரிஞ்சவங்க கூட சண்டை வந்ததுன்னா அவங்களை கூட்டிகிட்டு ஒரு ட்ரிப் போங்க, உங்களோட பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகிடும். சரி கூட்டமாக போகிறோம், ஆனால் அந்த ஊருக்கு போயிட்டு அந்த ஊரோட மொழி நமக்கு தெரியலனா ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்காது. அப்போது லாங்குவேஜ் பேரியர்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இல்லை முன்னாடியே ஏதாவது ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போவீங்களா? எனக்கு இந்த மொழி தெரியாது, இது இதில் நான் போனால் இது இதுதான் கேட்பேன், இப்படி படித்தா இது பேர் ஸ்ட்ரீட், இப்படி படித்தா இது பேர் ஃபுட், நான் இதெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போய் இந்த ஊரை போய் சுற்றி பார்த்துட்டு வருவேன், அப்படி பண்ணுவீங்களா இல்லை என்ன பண்ணுவீங்க?
12: நாங்கள் ஆக்சுவலி ஒரு தடவை கேரளா போயிருந்தோம். அப்போ போகிறதுக்கு முன்னாடி வந்து நிறையா கொஞ்சம் நர்வஸாகவே இருந்துச்சு, ஏன்னா நம்ம எப்படி அங்கே இருக்க லோக்கல்ஸோட கம்யூனிகேட் பண்ண போகிறோம், எப்படி இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நர்வஸாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து அங்கே இருக்க பீப்புளெலாம் வந்து நம்ம வந்து அவங்களுக்காக மலையாளம் கற்றுக்க வேணாம், அவங்க நம்மளுக்காக தமிழ் வந்து பேச ட்ரை பண்ணுவாங்க. அதுவே ஒரு மாதிரி அழகாக இருந்துச்சு, ஒரு மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுது, ஒன்றும் ஸ்டேட்டுக்கும் நம்மளுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்.
10: ஸோ பேசிக்கலி வந்து நான் ஒரு மைக்ரெண்ட் ஃப்ரம் பெங்களூர் டு தமிழ்நாடு. என் லாங்குவேஜ் வந்து ஃபுல்லாக உருது தான், எனக்கு தமிழ் தெரியாது. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக புலீஸ் தான் வந்து நான் ஃபேஸ் பண்ணது. தமிழ் தெரியாது இந்த பொண்ணுக்கு, தமிழில் பேசு, டைம் என்னன்னு சொல்லி இப்படிலாம் பண்ணுவாங்க. ஸோ வந்து நான் வந்து முயற்சி எடுத்து நான் வந்து தமிழ் கற்றுட்டு வந்து எல்லாருக்கிட்டையும் பேசினேன். என் ஸ்கூல் லைஃப் புலீஸ்லேயே முடிஞ்சிடுச்சு, பட் ஸ்டில் என் காலேஜில் வந்து நான் மேனேஜ் பண்ணிக்கிட்டேன் தமிழ் பேச.
1: நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். அவங்க வந்து இதுக்கு டெல்லிக்கு போயிருந்தாங்க என்னோட ஒரு ஃப்ரெண்டு, ஆனால் அங்கே டெல்லியில் ஃபுல்லாக ஹிந்தின்னு அவங்களுக்கு தெரியாது முன்னாடி. அங்கே போய் இவங்க ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இவங்க நார்மலாக
4: டெல்லியில் ஹிந்தின்னு தெரியாத ஃப்ரெண்ட் நான் இப்போ தான் முதல் முறையாக கேள்விப்படுறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது.
1: ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே போயிருந்தாங்க போல். அவள் வந்து இந்த கதையை என்கிட்ட சொன்னால் என்னன்னா அங்கே ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இவங்க நார்மல் நம்ம தமிழில் பேசி கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு புரியல, அவங்க பேசவே இவங்களுக்கு புரியல. அதுக்கப்புறம் வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்டர் வச்சு அவங்க கிட்ட கொடுத்து அதுக்கப்புறம் அதில் வரது, அதுக்கப்புறம் இவங்க தமிழில் பேசி அவங்களுக்கு ஹிந்தியில் கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி கூகுள் டிரான்ஸ்லேட்டர் தான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அந்த டைமில். ஆனால் அவங்களுக்கு புரியவே இல்லை என்ன பேசுகிறோன்ட்டு, அந்த தமிழ் அவங்களுக்கு அந்த ஹிந்தி கூட புரியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் ஒரு கைடு கூட போயிருந்தாங்க, அவர் வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டார்.
11: எனக்கு வந்து லாங்குவேஜ் பேரியர்னு நான் பெருசாக ஃபீல் பண்ணதில்லை, ஏன்னா ஸ்கூல் ட்ரிப்ஸ் போனாலோ வீட்டில் எதாவது போனாலோ ஸ்கூலில் அஃப்கோர்ஸ் டீச்சர்ஸ் ஏதாவது பேசி ஸ்டாஃப்ஸ் ஏதாவது பேசி நம்மளுக்கு அது ஒரு கஷ்டமாக கொடுக்க மாட்டாங்க. அண்ட் வீட்லையுமே அப்படி தான், எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஒரு ரெண்டு மூணு மொழி வந்து கொஞ்சம் தெரியும். ஸோ அதை பேசி எனக்கு லாங்குவேஜ் பேரியர்னு வந்ததில்லை, நான் பேசுகிறதுக்கு பேசிக்கலி சிச்சுவேஷன்னு ஒன்று அங்கே வந்ததில்லை. ஆனால் இந்த மாதிரி வேறு ஸ்டேட்டுக்கு போகும்போது தான் இந்தியாவோட டைவர்சிட்டியை பற்றி நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸோடய ஃபேமிலியோடய நடந்து போயிட்டுருப்போம், பக்கத்தில் வேறு ஒரு மொழியில் பேசுவாங்க. நான் அப்படி ஒரு வாட்டி ஹைதராபாத் போனபோது ஒருத்தங்க உருதுவில் பேசுகிறாங்க, ஒருத்தங்க ஹிந்தியில் பேசுகிறாங்க, ஒருத்தங்க தெலுங்குவில் பேசுகிறாங்க. இப்படி இந்தியாவில் இத்தனை மொழி பேசியும் நம்ம எவ்வளோ ஒன்றா இருக்கோம். இந்தியாவோட இம்பார்ட்டன்ஸையும் அழகையும் நான் இந்த மாதிரி வெளியில் வெளி ஸ்டேட்டுக்கு போகும்போது தான் ஃபீல் பண்ணேன். ஸோ லாங்குவேஜ் பேரியர்னு இல்லாமல் எனக்கு ஒரு லாங்குவேஜ் அப்போ தான் ரொம்ப அழகாக தெரிஞ்சுது இந்தியாவும்.
4: ரொம்ப அழகாக சொன்னீங்க காயத்ரி, கீர்த்தியும் நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்கு இருக்காங்க.
7: ஸோ மாயா, நீங்கள் பயணங்களில் மொழி அப்படின்னு சொன்னப்போ எனக்கு ஒரு அனுபவம் ஞாபகம் வருது. நான் சிங்கப்பூர் போயிருந்தப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு போயிருந்தேன். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து மலாயும் தெரியாது, எனக்கு அங்கே லோக்கல்ஸ் பேசுகிற எந்த மொழியுமே தெரியாது.
4: மலாய் எல்லாருக்குமே தெரியாது, அங்கே இருக்கிறவங்கள தவிர மலாய் நிறைய பேருக்கு தெரியாது.
7: பொதுவாக சொல்கிறேன், இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோன்னா சில பேர் அந்த மொழியை கற்றுட்டு கூட போவாங்க. அந்த மாதிரி நான் எதுவும் பண்ணலைன்னு சொல்ல வரேன்.
13: ஸோ யதார்த்தமாக நாங்கள் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் நின்றுட்டு ஒரு தைலம் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இதை எங்கன்னு போய் நம்ம தேடுறது, யாருக்கிட்ட எப்படின்னு கேட்கறதுன்னு ஒரு தயக்கம். எங்களுக்குள்ள நாங்கள் பேசிட்டு இருந்தப்போ ஒரு குரல் கேட்டுது, அங்கே போமா, ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட்டு போனோன்னா நீ கேட்குற தைலம் இருக்கும் அப்படின்னு. நாங்களும் தேங்க்ஸ் ஆண்டி சொல்லிட்டு போய் பார்த்துட்டோம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தான் எங்களுக்கு ரியலைஸ் ஆகுது இப்போ ஒருத்தர் தமிழில் பேசுனாங்கன்னு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தெரியாத இடத்துக்கு போகும்போது, ஒரு தெரியாத நாட்டுக்கு போகும்போது, தெரிஞ்ச ஒரு மொழியை யாரோ பேசுகிறாங்க, ஒரு நபர் பேசுகிறாங்கன்றப்போ

0: அப்ப வர அந்த சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஒரு தனி ஃபீலிங்.
1: இப்போ கீர்த்தி சொன்னால சிங்கப்பூர்ல, ஐ யூஸ் டு லிவ் இன் சிங்கப்பூர். சிங்கப்பூருடைய மணி பில்லே நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்ல எழுதியிருக்கும், ஏன்னா அவங்க கண்ட்ரியில வந்துட்டு தமிழ்ல ஒரு இன்னொரு மொழியாவே சேர்த்து அவங்க வச்சிருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னாக்கா முக்காவாசி பேருக்கு அவங்க தமிழ் ஆக்சுவலா தெரியும். அவங்க வந்து சிங்கப்பூரியன்ஸா இருந்தாலுமே அவங்களுடைய அந்த ஸ்லாங் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குமே தவிர பட் தே நோ தமிழ். கேப்லாம் நீங்க ஏறீங்கன்னாக்கா ஈவன் தோ இஃப் தே சைனீஸ் ஆர் எனி அதர் லாங்குவேஜ் தே வில் ட்ரை டு ஸ்பீக் இன் தமிழ். இப்போ பார்த்தாக்கவே வந்துட்டு நான்லாம் ஏறும் போது வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆக்சென்ட்டோடு அவங்க சொல்லுவாங்க. ஸோ சிங்கப்பூர் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய தமிழ் மக்கள் இருப்பாங்க, பார்க்க தெரியாது ஆனால் அவங்களுக்குள்ள அந்த தமிழ் மொழி இருக்கும்.
2: மேபி நம்மளும் வெளிநாட்டு மொழிகள்லாம் கற்றுக்கிட்டு ட்ரிப் போகணும், இல்லைனா அங்கே போயிட்டு யாராவது நமக்கு தமிழ் தெரிஞ்சவங்களை இருக்காங்களான்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி உலகம் முழுக்க தமிழ் தெரிஞ்சவங்க இருக்காங்க, ஃபர்ஸ்ட் அதை பண்ணலாம். காயத்ரி சொன்னாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டோட ஃபேமிலி டெல்லியில கூகுள் டிரான்ஸ்லேட்டர் வச்சுதான் சர்வைவ் பண்ணாங்க அப்படின்னு. இப்போ அடுத்த கேள்வி அதுதான், நீங்க ஏதோ ஒரு ஊருக்கு ட்ரிப் போறீங்க அப்படின்னா அங்க இருக்க லோக்கல் அட்வைஸ் அதாவது ஆட்டோ அண்ணா அந்த மாதிரி எல்லாம் கேட்டுட்டு ஊர் சுத்தி பாப்பீங்களா? இல்ல, நான் கண்ணை மூடிட்டு கூகுள் மேப்ஸ் தான் நம்புவேன், கூகுள் மேப்ஸ் எப்பவுமே போய் சொல்லாது அப்படின்னு கையில போனோடவே சுத்துவீங்களா? நீங்க உங்களுக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க.
3: ஆக்சுவலி ஒரு தடவை நாங்கள் ஹில் ஸ்டேஷன் போயிருந்தோம், இது வந்து வரும்போது நாங்கள் போயிட்டு கீழே இறங்கி வரும்போது ரொம்ப டிராபிக், அதனால வந்து அங்கே ஒரு ஷார்ட்கட் இருந்தது, அந்த ஷார்ட்கட்டை சஜஸ்ட் பண்ணதே கூகுள் மேப் தான். அங்கே போனோன்னு தான் எங்களுக்கு தெரிஞ்சுது அந்த இடமே ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. என்னன்னா இருட்டாக இருக்கிறதுனால அங்கே எந்த எவ்வளோ வழி இருக்குது எதுவுமே எங்களுக்கு ஐடியாவே கிடையாது. அங்கே போய் பார்க்கும் போது தான் தெரிஞ்சுது அந்த ரோடே எப்படி இருக்குன்னா அந்த ஒரு கார் மட்டும் தான் போக முடியும், அந்த மாதிரி ஒரு ரோடு. இந்த சைடு பார்த்தா பள்ளம், அது வந்து ஒரு மாதிரி செம்ம த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸு. நாங்களுமே அதுக்கு முன்னாடி வரைக்குமே அந்த ட்ராவல் ஃபுல்லாமே கூகுள் மேப்பை தான் வந்து நம்பியிருந்தோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சுது அது நம்ம நம்புறது கரெக்டாக வராது. அங்கேருந்துமே நாங்கள் லோக்கல்ஸ் கேட்டு தான் போனோம். ஒருவேளை அங்கே யாருமே இல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா நாங்கள் எப்படி வெளியில் வந்திருப்போனே தெரில, அதனால லோக்கல்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம்.
2: எனக்கும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் ரீசெண்டாக வந்து சதன் தமிழ்நாடில் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம்க்காக போயிருந்தேன். அங்க வந்து அது ஒரு சின்ன கோவில் தான், சோ அது சுத்தி ஒரு நாலு தெரு, கிராமமே வந்து ஒரு 8-10 தெருக்குள்ள முடிஞ்சிரும் அவ்வளவுதான், அங்க அதுக்கு மேல எதுவுமே கிடையாது. அதை விட்டு 10 கிலோமீட்டர் தாண்டி வந்தா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்து கடைகளோ இல்ல ஃபுட்டோ எதுவா இருந்தாலுமே வெளியில வந்தாதான் இருக்கும். நாங்க வந்து ஒரு கார் எடுத்துட்டு நாலு எல்லாருமே சேர்ந்து போயிருந்தோம், ஒரு டிரைவர் ஒருத்தர் மட்டும் இருந்தாரு. அவருக்கும் அந்த ஊர் தெரியாது, எங்களுக்கும் அந்த ஊர் கண்டிப்பா தெரியல எங்க யாருக்குமே. சோ போனோம், அடுத்து நாங்கள் எங்களோட ஹோட்டலுக்கு ஸ்டே பண்ண போனோம். மணி 10:30 ஆகுது, கோவிலில் வந்து திருவிழா நடந்துட்டு இருக்கு. எங்க காரை வெளியில எடுத்துட்டு வரோம், சரி கூகுள் மேப்ஸ் போட்டு போலாம் அப்படின்னா படத்துல காட்டுற மாதிரியே கூகுள் மேப்ஸ் டேக் அ யூ டர்ன் டேக் அ யூ டர்ன் டேக் அ யூ டர்ன் சுத்தி சுத்தி கோவில சுத்தி தான் இருக்கும், 10 நிமிஷத்துக்கு வெளியிலேயே போல. அப்புறமா அங்க கோவில்ல இருந்தவங்க கிட்ட கேட்டுட்டு எப்படி வெளில போனோம் அப்படின்னு தான் அந்த கார் எடுத்துட்டு கடைசியில வெளில வரதுக்குள்ள ஒரு போராட்டமாவே ஆயிடுது.
4: ஸோ நான் பேசிக்கலி நிறைய ட்ரெக்கிங் போவேன். ஆக்சுவலாக மோர் ஆஃப் ட்ரெக்கிங்ஸ் அட்வென்ச்சரஸாக எனக்கு போக ரொம்ப பிடிக்கும்ட்டு யூஸ்வலாக எவ்ரி டைம் போகிறதுனால வி வென் டு வென் ஒரு மவுண்டன் மாதிரி போனோம். அது வந்து மலை மேலே இட் இஸ் அன் முருகர் கோயில் அது ஆக்சுவலாக. ஸோ இப்போ நாங்கள் வந்து இப்படி மலை நாங்கள் ஏறிட்டே இருக்கோம், அங்கே வந்து நாலு வழி இருந்தது ஆக்சுவலாக. ஆல்மோஸ்ட் ஹாஃபவே நாங்கள் வந்ததுக்கப்புறம் ஸோ அங்கே ஆட்டோ டிரைவர்ஸ் யார்கிட்டயே கேட்கலானாலும் நாங்கள் திருப்பி கீழே வந்துட்டு தான் நாங்கள் போனோம். சரி ஓகே அப்படின்ட்டு நாங்கள் கூகுள் மேப்ஸில் வந்து போட்டோம், அது வந்து நீங்கள் நாலு வழியிலையும் போகலாம் அப்படின்னு காமிச்சுது. சரின்ட்டு வி சூஸ்டு, நாங்கள் இங்கி பிங்கி பாங்கிலாம் போட்டு நாங்கள் ஒரு பார்த்தேன், நானும் என் சிஸ்டரும் சூஸ் பண்ணோம். ஓகே ஃபைன் அப்படின்ட்டு அதில் போனோம். அது ஃபுல்லாகவே அந்த சைடு ஃபுல்லாக ஃபாரஸ்ட், அந்த சைடு வழியே இல்லை. ஓகேன்னு இந்த சைடு வந்துட்டு அதே மாதிரி ரெண்டு வழியாக நாங்கள் போனோம், அதுவுமே இல்லை. ஃபைனலாக திருப்பி அந்த லொக்கேஷன்லேருந்து நாங்கள் பிளாக்கான லொக்கேஷன்லேருந்து போடும் போது இன்னொரு வழி போகாத ஒரு வழி இருந்தது, அதில் போனால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு வந்தது. திருப்பி நாங்கள் இறங்கி வந்து இந்த சைடு மேலே போயிட்டு திருப்பி அங்கே பார்த்தா அங்கேயும் ரெண்டு வழி டிவைடடாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பின்னாடியே ஒருத்தர் அங்கே லோக்கல் டூரிஸ்ட்டுக்கெலாம் வந்து அது ரொம்ப பழக்கப்பட்ட இடம், அவங்க டெய்லி போயிட்டு போயிட்டு வர்றதுனால லக்கிலி ஒருத்தர் வந்து கேட்டோம் எந்த வழியில் போகணும் அப்படின்ட்டு. இது இப்படி வாமா இதெல்லாம் இதில் உனக்கு தெரியாதா இதெல்லாம் எல்லாம் நாங்கள் டெய்லி இப்படி தான் போவோம் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணி, ஸோ அது வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப அட்வென்ச்சராஸ் இருந்தது. மோர் ஓவர் இட் இஸ் டோட்டலி ஃபாரஸ்ட் மாதிரி இருந்தது. அது ஈவினிங் ஆக ஆக சன் செட்டும் ஆகிறதுக்குள்ளே நாங்கள் போயிட்டு வரணுன்ற அந்த ஒரு டென்ஷன் வேற இருந்தது மைண்டில். ஸோ அது வந்து ரொம்ப இது த்ரில்லிங்காக இருந்தது.
5: ஸோ பேசிக்கலி வந்து நான் கூகுள் மேப்ஸை வந்து அதிகமாக நம்ப மாட்டேன்,
4: பட் ஃபார் ஹை ஸ்பாட்ஸ் வந்து நல்லா தெரிஞ்ச ஸ்பாட்ஸ்க்கு கூகுள் மேப் ஓகே, சின்ன சின்ன ஸ்பாட்ஸ்க்கு வந்து நம்ம கூகுள் மேப்ஸை நம்பக்கூடாது. ஜஸ்ட் பிகாஸ் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து இப்போ எப்போ பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ அந்த டைமில் வந்து கூகுள் மேப்ஸ் எடுத்தால் டேக் டைவர்ஷன் தான் அதிகமாக இருக்கும். ஸோ 10 டேக் டைவர்ஷன் எடுத்துட்டு தான் வந்து 10 நிமிஷத்தில் ரீச் ஆகுறதுக்கு 1 hour எடுத்துடும். இந்த மாதிரி சீன்ஸும் சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஆகும்.
3: எனக்கு இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. என்னென்னா, நாங்கள் வந்து 3-day ட்ரிப் வந்து போயிருந்தோம். அப்போ வந்து 1 day வந்து நாங்கள் என்ன நினச்சோன்னா, இந்த மாதிரி அட்வென்ச்சரஸான இடம்லாம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸே இருக்கும், அங்கே வந்து நிறைய அட்வென்ச்சர்ஸ் இருக்கும், அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணிட்டு கிளம்பணும். அப்பயும் நாங்கள் வந்து கூகுள் மேப்ஸை தான் நம்பி போனோம். அப்போ போகும்போது என்னாச்சுன்னா, அது சுற்றி சுற்றி சுற்றி இதே மாதிரி ஒரே இடத்துலேயே சுற்றி சுற்றி அந்த பிளேஸே மூடிட்டாங்க. 6 o'clock அது மூடிடுவாங்க, அது மூடியே மூடிட்டாங்க. அந்த நாங்கள் 3 days போன ட்ரிப்பில் வந்து அது ஒரு 1/2 day வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் லோக்கல்ஸ் கிட்டே கேட்கும் போது அவங்க சில வியூ பாயிண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி ராத்திரி டைம் இந்த இடத்துக்குலாம் போனால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ அந்த இடத்துல இருக்க லோக்கல்ஸ்க்கு வந்து தெரியும் இந்த இடத்துக்கு போனால் நல்லாயிருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட நம்ம என்னதான் பிளான் பண்ணி வச்சுருந்தாலும், முன்னாடியோ இந்த இடத்துக்கு போகணும் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தாலும், நம்ம அங்கே போயிட்டு லோக்கல்ஸ் கிட்டேயும் வந்து கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணி நிறைய இடம் கற்றுக்கிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன்.
5: ஸோ இப்போ இவங்கெல்லாம் சொல்கிறது பார்த்தா கூகுள் வந்து எப்பவுமே ஒரு மாதிரி ஒரு ஃபிக்ஷனாகவே இருக்கும், எப்போ எது மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருக்கும் அப்படின்னு இப்போ சொன்னாங்க. ஆனால் என்னோட லைஃப்பில் வந்து ஒரு வாட்டி கூகுள் வந்து எப்படி சொல்கிறது, அந்த லோக்கல் அங்கே இருக்க பீப்புள்ஸையும் தாண்டி ஒரு உண்மையை சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மிராக்கிளா இல்லை தற்செயலாக வந்ததா அப்படின்னு தெரியாது. ஸோ நாங்கள் ஃபேமிலி டூர் போயிருந்தோம். அப்போ வந்து இந்த எப்படி சொல்கிறது, ஒரு ஜூ அது மாதிரிலாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அது எப்படி சொல்கிறது, ஒரு மதியான டைமில் ஆகிடுச்சு. அப்புறம் எல்லோரும் சஜஸ்ட் பண்ணாங்க, அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு கோயில் இருக்குது, ஸோ அங்கே போய் விசிட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு என்ன டவுட்னா, எப்பயுமே மோஸ்ட்டாக வந்து எல்லா டெம்பிள்ஸுமே வந்து இந்த ஈவினிங் ஆஃப்டர்நூன் டைமில் மூடி வச்சுருப்பாங்க. ஸோ சரி ஓகே, நான் கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பார்க்குறேன் எப்படி வழி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா பார்த்ததில் வந்து இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு. ஆனால் அங்கே இருக்கிறவங்களை கேட்டு பார்த்தா, இல்லைம்மா இன்னைக்குலாம் மூடிட்டு இருப்பாங்க, அதனால் ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு இல்லை, இப்போலாம் எப்படி ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி இன்னும் அதுக்குன்னே இன்னொரு வாட்டி போக முடியாது, நம்ம ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் மிராக்கலாக அப்போ ஓப்பனில் தான் இருந்துச்சு. ஆனால் யாருமே அதெல்லாம் சாத்தியம் இல்லைம்மா, நீங்கள் போயிட்டு திரும்ப தான் வருவீங்க அப்படின்னு. ஆனால் கூகுள் வந்து அந்த ஒரு வாட்டி வந்து ஹெல்ப் பண்ணிச்சுன்னு சொல்லி சொல்லலாம்.
2: நானும் வந்து கூகுள் மேப்புக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு பாயிண்ட் சொல்லலான்னு இருக்கேன். ஸோ ஒரு முறை நாங்கள் வந்து ஃபேமிலியாக காஞ்சிபுரம் போயிருந்தோம், அங்கே இருக்க கோவிலெல்லாம் விசிட் பண்ணுறதுக்காக. இப்போது இவங்க சொன்ன மாதிரியே மத்தியான சமயங்களில் வந்து கோவில்கள் எல்லாமே மூடி இருக்கும். நாங்கள் வந்து காலையில் எல்லா கோவிலையும் பார்த்துட்டு மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த ஒரு 4 o'clock 5 o'clock தான் அடுத்து எல்லா கோவில்களும் திறப்பாங்க. அது வரைக்கும் என்னடா பண்ணுறது, காரில் ஏசி போட்டு உட்கார முடியுமா, வேறு ஏதாவது இடங்கள் இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சு. யாரையாவது கேட்கலானாலும் அதுக்கு எங்களுக்கு ஒரு தயக்கம். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு கூகுளில் வந்து கிவ் மீ த பிளேசஸ் நியர் மீ அப்படின்ற மாதிரி போட்டப்போ அது சில இடங்களெல்லாம் காட்டுச்சு. அப்போது எனக்கு ஒரு மடம் வந்து தெரிய வந்துச்சு கூகுள் மேப்னால். ஸோ நான் லக்கிலி அதில் ஓப்பன் காட்டுச்சு, ஓப்பனாக தான் இருந்துச்சு, நானும் போனேன் விசிட் பண்ணேன். இந்த மாதிரி சில நேரங்களையும் உதவுறது இருக்குது. ஆனால் இதுவே ஆப்போசிட்டாகவும் ஒரு நேரத்தில் நடந்திருக்கு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ஒரு கோவில் போகிறப்போ 8 o'clock வரைக்கும் கோவில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூகுளில் காட்டுச்சு. நாங்களும் அதை நம்பி போனோம். ஆனால் அங்கே நேரில் போய் பார்த்தா கோவில் மூடியிருக்கு. பக்கத்தில் இருந்த பூக்கார அக்கா சொல்கிறாங்க, இதெல்லாம் மூடியிருக்குவேம்மா, நீ எதை நம்பிமா வரேன்னு சொன்னாங்க. ஒரே ஏமாற்றமாக போயிடுச்சு கைஸ்.
4: இப்போ நீங்கள் எல்லாருமே சொல்லாத மாதிரி அப்பப்போ கூகுள் மேப்ஸ் ஹெல்ப் பண்ணும், கூகுள் ஹெல்ப் பண்ணும், அப்பப்போ கொஞ்சம் நம்பலாமா வேண்டாமா, திருப்பி கிராஸ் செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்ற மாதிரியான சில கேள்விகளும் வரும். பட் நமக்கு தெரிஞ்ச இடத்துலனா நம்ம சில பேரை கேட்டுட்டு போவோம், தெரியாத பட்சத்தில் கூகுள் மட்டும் தான் நம்மளை கொஞ்சம் காப்பாற்றிட்டு இருக்கு. பார்க்கலாம் என்னான்னு. பயணம்னாலே கவனமாக தான் இருக்கணும், ஆனால் சில நேரத்தில் நம்மளோட பாதுகாப்புக்கு நாம தான் விழிப்புணர்வோடு இருக்கணும். அப்போ சொல்லுங்கள், பயணம் அப்படின்னு போகும்போது நம்ம கவனத்தில் வச்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னென்ன?
6: நம்ம தனியாக போகிறோம் அப்படின்னாக்கா, லைக் ஒரு கேர்ளாக நம்ம ரெண்டு வந்துட்டு தனியாக போகிறோம்னாக்கா, லெட் இட் பி எனிவேர், எங்கே இருந்தாலும் கையில் ஒரு குட்டி பெப்பர் ஸ்ப்ரே இருந்துச்சுனாக்கா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். லைக் ஜஸ்ட் இன் கேஸ் எப்போதுமே ஒரு கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருந்தோனாக்கா ஈஸி. அதுவும் ஈஸியாக ஒரு கையிலேருந்து டக்குன்னு எடுக்கிற மாதிரி ஒரு பிளேஸில் வைக்கணும், எடுத்து உள்ளே பொச்சில் வச்சாக்கா கஷ்டம் தான்.
0: இப்போ சேஃப்டி மெஷர்ஸ் அப்படின்னு வரும்போது இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ இந்த கோயிலெல்லாம் போகிறோம்ல, இப்போ நான் ஒரு சில கோயில் இப்போ ஒரு சில கோயிலுக்கெல்லாம் ரொம்ப கூட்ட நெரிசலாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கை குழந்தைங்க இல்லை எப்படி சொல்ற ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாதிரி சின்ன குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா, ஒரு ஐடி கார்டு மாதிரி ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து அதை மாட்டி விடுறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா கூட்ட நெரிசலில் வந்து சம்டைம்ஸ் குழந்தைங்க மிஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படியே யாராவது தெரிஞ்சவங்க
2: இப்போ வர சூட் கேஸ்லாம் வந்து நேம் டேக்ஸ் உடவே வருது, நீங்க நேம் எழுதி வச்சுக்கோங்க அந்த மாதிரி பசங்களுக்கும் நேம் டேக் போட்டு
0: நினைக்கிறேன்.
6: அவங்களுடைய பசங்களுடைய பேக்ல இல்லை ஒரு வாட்ச் மாதிரி இருக்கிறதுல போட்டு அமுச்சுடுறேன் நான் நிறைய ரீசெண்ட் டேஸில் பார்க்குறேன். லைக் அந்த பசங்களுக்கு சொல்ல தெரிஞ்சாலும் ரைட் ஹேண்ட்ஸ் எப்படி அவங்க கூப்பிட்டு போய் விடுவாங்க எதுன்னு தெரியாது இல்லையா. ஸோ நல்ல பேரண்ட்ஸே வந்துட்டு அந்த மாதிரி வாங்கி ஏர் டேக்ஸ் போட்டு அமுச்சுடுறது இப்போலாம் ரீசெண்ட் டேஸில் பார்க்குறேன்.
7: என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னன்னா, நாங்கள் வந்து ஒரு நாள் கோவில் போயிருந்தோம் எங்கள் ஃபேமிலிஸ்லாம். என்னோட கசின் ஒருத்தன் ரொம்ப ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி மொட்டை போட்டு நாங்கள் இருக்கோம், அங்கே ஒரே க்ரௌட். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் வெளில வந்துட்டோம் அந்த பிளேஸ்லேருந்து. பார்த்தா அந்த அவனை மட்டும் காணும் அந்த பையனை. ரொம்ப நேரம் தேடுறோம், எங்கள் அப்பா போகிறாங்க அவங்க அம்மா எல்லாருமே போய் தேடுறாங்க, ஆனால் காணும் அவனை. அவன் அழுதுட்டு ஒரு பிளேஸில் நின்றுட்டு இருக்கான். யாரோ ஒரு அங்கிள் பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் இவன் வந்து இல்லை நான் வரலன்ற மாதிரி அழுதுட்டே இருக்கான். அவன் சவுண்டு மட்டும்தான் கேட்குது சுற்றி. உடனே அவங்களோட அம்மா எங்கள் அத்தை வந்து போய் பார்த்துருந்தாங்க, போய் பார்த்து கூப்பிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவன் எங்கே போனாலுமே அவங்க பேரண்ட்டோட நம்பர் அதெல்லாம் இப்போ வரைக்குமே அவன் ஞாபகம் வச்சுருக்கான். அந்த டைமில் சொல்லி கொடுத்தது இப்போ வரைக்கும். இப்போ வரைக்குமே நம்ம எங்கேயாவது நாங்கள் போகிறோம்னா அவனை மட்டும்தான் நாங்கள் பார்ப்போம், எங்கேயாவது போயிருக்கானா அப்படின்னு. இன்னொரு வாட்டியும் அந்த மாதிரி காணும், ஆனால் அவன் கரெக்டாக கால் பண்ணிட்டான். அதனால வந்து ஃபோன் நம்பர்ன்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நான் சொல்கிறேன்.
3: இப்போது குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம அந்த ஏர் டேக்லாம் பண்ணுறோமோ அது மாதிரி நம்மளுக்கு வந்து இது லைவ் லொக்கேஷன் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு ஒரு பெரியவங்க இல்லாமலோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு போகிறோம் அந்த மாதிரி டைம் அப்போது வந்து நம்ம லைவ் லொக்கேஷன் வந்து எப்போவுமே ஆன்லே வச்சு எப்போவுமே ஷேர் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி அப்டேட்ஸுமே கொடுக்கணும், நான் இன்றைக்கி வந்து இந்த இடத்துக்கு போனேன் இந்த மாதிரி. நம்மளோட பேரண்ட்ஸ்கிட்டயோ யாராச்சும் ஒருத்தவங்க ஒரு பெரியவங்கக்கிட்டயோ நம்ம வந்து இதை ஷேர் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம எங்கேயாச்சும் தொலைஞ்சோம்னா கூடமே அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
8: நம்மக்கிட்ட வந்து எவ்வளோ நேரம் எப்போ ஃபோன் இருக்கும்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஒரு சின்ன ஹேண்ட்புக் வச்சுக்கிறது, அதுக்குள்ளே நம்ம நம்பர்ஸ்லாம் நோட் பண்ணி வைக்கிறது இல்லை மனப்பாடம் பண்ணி வைக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும்.
2: நீங்கள் சொன்னது எல்லாமே சரிதான். அதே மாதிரி ஒரு பயணம் போகிறோம், ஒரு ஒரு வீக் ட்ரிப் போகிறோம், இல்லை ஒரு ஒரு ஃபாரின் ட்ரிப் என்னவோ போகிறீங்க அப்படின்னா, ஒரு 15 நாள் அந்த மாதிரி கிளம்பி போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் பேக் பண்ணிக்க வேண்டிய முக்கியமான திங்ஸ் அப்படின்னு என்னென்ன சொல்லுவீங்க? இப்போ ஒரு மெடிசனோ இல்லை அந்த மாதிரி நீங்கள் எதெல்லாம் ரொம்ப கண்டிப்பாக நம்ம கிட்ட இருந்தே ஆகணும் அப்படின்றதுன்னா என்ன?
8: விமென்ஸ்க்கு மெயினாக சானிட்டரி நாப்கின்லாம் கண்டிப்பாக இருக்கணும். பெரியவங்க இருந்தால் அவங்களுக்கு என்ன மெடிசன்ஸ் தேவை, ப்ளஸ் ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்துக்கணும், எக்ஸ்ட்ரா கிளாத் எடுக்கணும், இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன பேசிக்கான விஷயத்தில் வந்து நிறைய கவனத்தை செலுத்தணும். ஸோ பசங்க இருந்தால் அவங்களுக்கு என்ன பேசிக்காக வேணும், ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ்னு யோசிக்கக்கூடாது, ஒரு பேக்கில் வந்து எக்ஸ்ட்ராவாக எல்லாமே எடுக்கணும். ஸோ தட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல்.
0: இப்போ இருக்க மாடர்ன் வேர்ல்டில் நிறைய பேர் ஜிபேவை நம்பியே ட்ராவல் பண்ணுறதை நான் பார்க்குறேன். ஆனால் சில இடங்களில் இன்னுமே ஜிபே அலோவ் பண்ணுறதில்ல, அவங்கக்கிட்ட இல்லாமல் இருக்கலாம். அதனால் கண்டிப்பாக கேஷாக கையில் கொஞ்சம் வச்சுக்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்றுன்னு நான் நினைக்கிறேன்.
6: இப்போது கீர்த்தி சொன்ன மாதிரி கேஷ், இப்போ அப்ராட் போகிறீங்கனாக்கா அவங்களுடைய கரன்சி வேல்யூ நம்ம கையில் எடுத்துகிட்டு போகணும். இல்லைனா அங்கே போயிட்டு இல்லை அங்கே மாற்றிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே இல்லாமல் போயிடக்கூடாது. இன்னொன்று பவர் பேங்க் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சார்ஜ் ஃபோன் என்னதாக இருந்தாலும் இப்போ ஃபோன் இருந்துச்சுனாக்கா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சார்ஜ் இருக்கிறதுக்காக ஒரு பவர் பேங்க் இருந்துச்சுன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட்.
3: நான் வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான விஷயம் தான் சொல்ல போகிறேன். அது வந்து இந்த வாட்டர் பாட்டில் ஃப்ளாஸ்க்ஸ் தான். ஏன்னா இப்போ நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம்னா எல்லா இடத்துல இருக்க வாட்டருமே நம்மளுக்கு செட் ஆகாது. அது நம்ம நிறையா பேர் வந்து ரொம்ப சிக் ஆயிடுவோம். அதுக்கு மெயின் ரீசன்ஸே இந்த வாட்டர் சேஞ்ச்னால இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஃப்ளாஸ்க்கு கேரி பண்ணுறோன்னா ஹாட் வாட்டர் வந்து அதில் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். அது வந்து எந்த வாட்டராக இருந்தாலுமே அதை சுட பண்ணி வச்சுருந்தா அவ்வளோ எதுவும் நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் ஃப்ளாஸ்க் வந்து நம்ம கேரி பண்ணணும்.
2: நீங்கள் சொன்ன எல்லாமே கரெக்ட் தான். பட் ட்ராவலில் சேஃப்டி அப்படின்னு வரும்போது, இப்போ ஒரு ட்ரெயினில் போகிறோம், சம்டைம்ஸ் புக் பண்ணாதவங்க நம்ம கூட அப்படியே வந்து ஏறிப்பாங்க, டிக்கெட்டே இல்லாமல் வந்து ஏறிப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி ஒரு முறை ஆச்சு. நான் ஒரு

0: தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு என்னமோ தோணும், நம்ம வந்து ட்ரெயினில் அதுவும் இப்போ இந்த ஸ்கூல் ட்ரிப்ஸ்ன்னு இல்லை, நார்மலாக இப்போ தனியாக எங்கேயாவது கூட போகிறோம்னா என்னதான் இருந்தாலும் ஒரு சின்ன பயம் இருக்குல்ல, ஐயோ திடீர்னு யாராவது இப்போ மாயாசன மாதிரி நைட்டு எதுவும் நம்ம வந்துடக்கூடாது. பொருள் எவ்வளோ முக்கியமோ நம்மளும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ நம்மளை யாரும் எதுவும் டச் பண்ணிடக்கூடாது, எதுவும் பண்ணிடக்கூடாது. அஃப்கோர்ஸ் யாரும் பண்ண மாட்டாங்க, அப்படி தான் இருக்கும்னு அப்படிலாம் கிடையாது. இருந்தாலும் நம்மளுக்குள்ள ஒரு சின்ன அந்த ஒரு இன்ட்யூஷன் இருக்கும்ல. ஸோ அதனால நான் எப்போவுமே கொஞ்சம் அப்பர் பர்த் இல்லை மிடில் பர்த், இதுதான் லோவர் பர்த்தை விட நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ரொம்ப சில்லியான திங் தான், பட் எனக்கு இதான் ஞாபகம் வந்து.
1: இந்த இடத்துல நான் நேயர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் ஒன்று பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். 112 ஆர் 112 என்பது இந்தியா முழுவதும் செயல்படும் ஒற்றை அவசர உதவி எண். மறுபடியும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க, 112 ஆர் 112. நீங்க பயணம் பண்ணும்போது இது உங்க நினைவுல கண்டிப்பா வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்க போற இடத்துல உங்களுக்கு எமர்ஜென்சி நம்பர்ஸ் தெரியலன்ற பட்சத்துல நீங்க இந்தியா முழுக்க இந்த நம்பரை எங்க வேணா யூஸ் பண்ணலாம். சரி, அடுத்தது எல்லாருமே கண்டிப்பா ஸ்கூல்ல ஃபீல்ட் ட்ரிப்ஸ் அப்படின்னு போயிருப்போம். அங்க போய் ஏதாவது கண்டிப்பா நடந்திருக்கும். சம்டைம்ஸ் காமெடியா இருக்கலாம், சம்டைம்ஸ் அது சீரியஸாவும் இருந்திருக்கலாம். உங்களோட ஸ்கூல் ட்ரிப்ஸ் நினைவுகளாம் கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க.
2: நீங்க சொன்ன மாதிரி நிறைய காமெடியான இன்சிடென்ட்ஸ் எல்லாம் எனக்கு இருக்கு மாயா. அதை கேட்கறப்போ இவங்க காமெடியா இருக்கலாம், ஆனா அந்த சிச்சுவேஷன்ல இருந்தாதான் அந்த டென்ஸ் வந்து கண்டிப்பா தெரியும். அப்படி ஒரு இன்சிடென்ட் எப்போனா, நாங்க ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரு ட்ரிப் போயிருந்தோம். 12th ஸ்டாண்டர்ட்ல கேஷுவலா லஞ்சுக்காக ஒரு இடத்துல நிறுத்தியிருந்தாங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்டு பஸ்ல ஏறிட்டாங்க போல. நானும் என் ஃப்ரெண்டும் மட்டும் ஒரு டெம்டேஷன்ல ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்து கடையில போய் சாப்பிட போயிருந்தோம். வாங்கிட்டு வரத்துக்குள்ள என்னடா அப்படின்னு பார்த்தா பஸ்ஸ எடுத்துட்டாங்க. அட பாவிகளா, ரெண்டு பேர் ஏறவே இல்லையே, ஒருத்தர் கூட சொல்லவே இல்ல மாயா. அங்க இருந்த யாருக்குமே நான் ஏறினனா இல்லையான்றது கூட தெரியல. அந்த நிமிஷத்துல என்ன பண்ணணும்ன்றது தெரியாம நானும் என் ஃப்ரெண்டும் பின்னாடி ஓடுறோம் பாருங்க, ஓடிக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா 2 நிமிஷம் கழிச்சு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. பஸ்ஸும் போகுது, என்ன பண்றதுனே தெரியல. ஆனா தேங்க்ஃபுல்லி அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, என்னோட மேமையும் தான் விட்டுட்டு போயிருக்காங்க. எங்க கூட வந்த மேமையும் விட்டுட்டு போனதுனால எங்களுக்கு அது ரொம்பவே உதவியா இருந்துச்சு. ஸோ மேம் வந்து கால் பண்ணி பஸ் கண்டக்டர் கிட்ட சொல்லிட்டு அவர் திருப்பியும் பஸ்ஸை கொண்டு வந்துட்டு நாங்கள் பஸ்ல ஏறினோம். நாங்கள் போனதை எல்லாரும் பார்த்தாங்க. அப்படி இல்லைனாலும் இல்லைங்கிறத இப்போ நான் வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்க விரும்புகிறேன். தயவு செய்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப்லாம் போறீங்கன்னா நம்ம கூட வந்தவங்க நம்ம கூட இருக்காங்களான்றத அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா என்ன மாதிரி பல பேர் பாதிக்கப்படுவாங்க.
1: நம்மளும் போகும்போது எங்கேயாவது போறோம்னா நம்ம கூட வந்தவங்க கிட்ட சொல்லிட்டு போகணுன்றது ஞாபகம் வச்சுக்கணும்.
2: நிச்சயமா நிச்சயமா மாயா.
0: எனக்கு ஃபஸ்ட்டு என்னோட ஸ்கூல் ட்ரிப் மெமரினா அஃப்கோர்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்து சேர்ந்தது. அண்ட் இன்னொன்று வந்து என்னென்னா, இப்போது கீர்த்தி சொன்ன மாதிரி சேஃப்டி, நான் வந்து ரொம்ப எப்படின்னா ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன். இந்த மாதிரி ஏதாவது, அதாவது இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட போன மாதிரி ஒன்று நடந்ததுனால இந்த மாதிரி நடந்துடவே கூடாது அப்படிங்கிறதுக்காக எப்போவுமே ரொம்ப கான்ஷியஸாக. அதனாலே கரெக்டாக ட்ரிப் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஞாபகம் இருக்குது என்னோட ஃப்ரெண்ட்ஸு, ஈவன் கிளாஸ்மேட்ஸ், லைக் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்ச அவங்களோட பேரண்ட்ஸ்லாம் எங்கிட்ட வந்து பார்த்துக்கோமா இவங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி, நீங்கள் இதாக ஒழுங்காக பார்த்துக்கணும், எல்லாரும் இருக்காங்களான்னு பார்த்துக்கோ, நைட்லாம் யாராவது வாஷ்ரூம் யூஸ் பண்ணா கூட எல்லாரும் சேர்ந்து போங்க, எல்லாரும் சேர்ந்துருங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டு போவாங்க. என்னமோ நான் நான் நான் என்னமோ அவங்களோட ஒரு 10 வயசு அதிகம்ங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி எப்போவுமே சேஃப்டியை ரொம்ப பார்த்துக்கிட்டே இருப்பேன். அண்ட் இன்னொன்று வந்து ட்ராவலில் வந்து நான் என்னோட ஸ்கூல் ட்ரிப்பு தான் எனக்கு வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு போன ஒரு ட்ராவலாக இருந்தேன். அந்த நடுவில் ஒரு 7-8 இயர்ஸ் நான் எங்கேயுமே பெருசாக ட்ராவலே போகல. ஸோ ஸ்கூல் ட்ரிப் அதுதான் எனக்கு வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ட்ராவல், ஒரு வேற ஸ்டேட் அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அதுக்கப்புறமா சின்ன வயசுல மோஸ்ட்லி நிறைய கார் ட்ரிப்ஸ் தான் போயிருக்கேன். அஃப்கோர்ஸ் ட்ரெயின் வந்து ரொம்ப சின்ன வயசுல போயிருக்கேன், எனக்கு ஞாபகம் கூட இல்லை. எனக்கு வந்து ட்ரெயின்ல போகணும்னு ரொம்ப ஆசை. ஸோ என்னோட ஸ்கூல் ட்ரிப் தான் அதையுமே நிறைவேற்றி வச்சது.
3: எனக்கு வந்து ஒரு 3 இன்சிடென்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, நாங்கள் ஸ்கூல் ட்ரிப் போனோம், ஐ திங்க் 9th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன். அப்போ வந்து எங்களுக்கு ஆல்மோஸ்ட் நைட் ஆயிடுச்சு, ஒரு 9:00 ஆயிடுச்சு. எல்லாருமே வந்துட்டோம் எங்கள் ஸ்கூல் எப்படின்னா ப்ராப்பராக செக் பண்ணிட்டு யார் யாரெல்லாம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் பஸ்லேயே ஏற்றுவாங்க. அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் மிஸ் ஆயிட்டாங்க. அது வந்து என் கிளாஸ்மேட் தான், ஒரு பையன். தேடுறோம், எல்லாருமே தேடுறோம். அவங்களுக்கு வந்து 2 பேர் நினைக்கிறேன், ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அட்வென்ச்சர் ரொம்ப பிடிக்கும், அந்த நைட் டைமில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஏதோ ஒரு அட்வென்ச்சரஸான ரைடுக்கு போகணும், நைட் டைமில் போகணும் அப்படின்ட்டு அவங்க போயிட்டுருக்காங்க. எங்கள் பிடி சார் எல்லாருமே வந்து தேடுறாங்க. பிரின்சிபல்க்கெலாம் கால் பண்ணியாச்சு, அவங்க வீட்டுக்கெலாம் கால் பண்ணிட்டோம். கால் பண்ணி எல்லாருமே தேடுறோம், கடைசி வரைக்குமே கிடைக்கல அவங்க. அதுக்கப்புறம் அவங்க முடிச்சுட்டு ஜாலியாக பே

0: பேசிட்டு வராங்க. எல்லாருமே சமத்திட்டு எப்படி போனீங்க அப்படின்ட்டு, இல்லை நாங்கள் வந்து இன்னும் முடியல டைம் இருக்குன்னு நினச்சிட்டோம், அவங்க ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ட்ரிப்பில் வந்து ஒரு பையன், ஆக்சுவலாக எங்கள் ஸ்கூல் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், இந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் ட்ரிப் அப்போ எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் ஸ்கூலில் வந்து தீம் பார்க் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஐஃபோன் மிஸ் பண்ணிட்டாங்க, அதை கால் பண்ணலான்னு பார்த்தா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப், அது ஆக்சுவலாக சார்ஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. ஆனால் வந்து ஃபோன் பண்ண ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துடுச்சு. அவங்க வீட்டில் திட்டு எங்கள் ஸ்கூலில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இந்த மாதிரி. ஆனால் இவர் ஃபோன் எடுத்துகிட்டு வந்தது ஸ்கூலில் யாருக்குமே தெரியாது. நெக்ஸ்ட்டு வந்து அந்த பர்சனே வந்து எங்களுக்கு வாட்டர் ரைட்ஸ் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அப்போ யூனிஃபார்ம் கழட்டிட்டு வெறும் அந்த நம்ம நார்மல் ட்ரெஸ் போட்டு தான் போவாங்க. அது யூனிஃபார்ம் இல்லாமல் அந்த 1 month எக்ஸாமுக்கு யூனிஃபார்ம் இல்லாமல் தான் வந்தாங்க. புது யூனிஃபார்ம் எடுத்து ஸ்டிச் பண்ணிட்டு அப்படி தான் வந்தாங்க.
1: ஸோ தீம் பார்க்னு சொல்லும் போது எனக்கும் ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வந்துச்சு. எப்போவுமே வந்து நம்மளை வந்து சேஃப்டியாக டீச்சர்ஸோட இதில் தான் வந்து நம்மளை கூப்பிட்டுட்டு போவாங்க. ஆனால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைப்போம், அந்த டீனேஜில் எப்படா இந்த டீச்சர்ஸை விட்டு தப்பிச்சு போகலாம் அப்படின்னு யோசிப்போம், எப்போ தனியாக போகலான்னு எப்படி யோசிப்போம். ஸோ அதே மாதிரி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தனியாக போய் அது ஆபத்தை முடிஞ்சிச்சு. டீச்சர்ஸை தேடுறோம், வழியை தேடுறோம், எங்கே போகணும்னு தெரியல, ரைட்ஸாக இருக்குது, எல்லாம் மலை மாதிரி பெருசு பெருசாக இருக்குது, தீம் பார்க்கில் எதுவுமே தெரியல. அங்கே வந்து ரொம்ப ரேராக தான் கடையெல்லாம் இருக்கும், ஏதாவது 1 or 2 கடை தான் உள்ளே இருக்கும் தீம் பார்க்கில் அஃப்கோர்ஸ். தென் பின்னாடியிலேருந்து டப்பான்னு ஒரு அடிக்கிற சத்தம், என்னடா இது வலிக்குது அப்படின்னு திரும்பி பார்த்தா மேம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு போனாங்க. ஸோ அவங்க வரலன்னா அஃப்கோர்ஸ் தேடிட்டு தான் நின்றுட்டு இருப்போம், கையில் அந்த டீனேஜில் ஃபோனும் இல்லை எதுவுமே இல்லை, யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல, இன்ட்ரோவர்ட்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும்.
2: சல்மா சொன்னோடனே தான் எனக்குமே ஒன்று ஞாபகம் வருது. நான் சின்ன வயசில் வந்து எங்கள் ஸ்கூலில் வாட்டர் பார்க்கு ஒன்று கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே, அதாவது ஒரு டீச்சர் இருப்பாங்க ஒரு கிளாஸ்க்கு, மற்றவங்க எல்லாருக்குமே வந்து எப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இன்னொருத்தவங்க பேர் மாதிரி, அவங்களோட தான் வந்து நம்ம ஃபுல் டேவுமே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னாச்சுன்னா என்னோட வந்த பேர் வந்து கொஞ்சம் அட்வென்ச்சர்ஸ்லாம் விரும்புகிறவளாக இருந்தா, அதனால் வந்து ஸ்டூடெண்ட் அதாவது சில்ட்ரன்ஸ் விளையாடுற ஏரியாவை விட்டுட்டு கொஞ்சம் அடல்ட்ஸ்லாம் இருக்கிற ஏரியா, அங்கே வந்து ஸ்விம்மிங் பூல்ஸ்லாம் வந்துமே கொஞ்சம் இதுவாக ஆழமாக இருக்கும், அங்கே வந்து எனக்கு கூட்டிகிட்டு போயிட்டால் எனக்கு வந்து அவளை வந்து தடுக்கவும் இது வரல, அதனால நானும் அவளோட போயிட்டோம். அப்புறம் கொஞ்ச நேரம் விளாண்டோம், அதுக்கப்புறமா வந்து வரும்போது வழியே தெரியல, எப்படி வரணும்னு தெரியல, அங்கே சுற்றி எல்லாருமே அடல்ட்ஸாக இருந்தாங்க, எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் வந்து எப்படி இருந்தாலும் அங்கே போயிட்டோம், எப்படியோ டீச்சர்ஸை கண்டுபிடிச்சி போயிட்டோம். ஆனால் அந்த இடத்துல வந்து ரொம்பவே டென்ஸாக இருந்துச்சு, தொலைஞ்சி போயிட்டோன்ற ஒரு பயம் இருந்துச்சு. அதனால் நான் நம்ம டீச்சர்ஸோடையே இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன்.
3: ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேர் ஷேர் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு இன்ஸ்டன்ட் ஞாபகம் வந்துச்சு. இதில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, நாங்கள் வந்து சின்ன வயசில் வந்து ஒரு ஜூக்கு போயிருந்தோம், நாங்கள் வந்து ஒரு கிளாஸ்மேட்ஸ், எங்கள் கிளாஸ் மட்டும் தனியாக ஜூக்கு போயிருந்தோம். அப்போ வந்து எங்கள் கூட வந்து 2-3 மேம் தான் இருந்தாங்க, ஏன்னா நாங்கள் ஒரு கிளாஸ் தானே, குட்டி பசங்க, ஸோ பார்த்துக்கிறதுக்காக ஒரு 2-3 மேம் வந்திருந்தாங்க. என்னாச்சுன்னா அப்போ வந்து யாருக்கெல்லாம் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணமோ அவங்க மட்டும் வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மேம் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ நாங்கள் ஒரு 4 பேர் போனோம். அப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா, நான் வந்து சரி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளில வந்து பார்த்தா யாருமே காணோம். ஸோ என்ன நினச்சிட்டேன், சரி ஓகே எல்லாரும் திருப்பி போயிட்டாங்க போலன்னு சொல்லிட்டு நான் சேஃபாக வந்து சேர்ந்துட்டேன். எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது அதே இடத்துல 4 ரெஸ்ட் ரூம் இருந்திருக்கு, 4 பேரும் 4 ரெஸ்ட் ரூம்ல இருந்திருந்திருக்காங்கன்னு. மேமும் வந்து நான் தொலைஞ்சிட்டு நினைச்சு அவங்க எல்லாம் தேடிட்டு இருந்திருக்காங்க, பட் நான் சேஃபா என் பிளேஸ்ல தான் இருக்கேன்.
4: காமெடியில கட்டுற மாதிரி, சார் என் கூட வந்தவங்க எல்லாரும் தொலைஞ்சிட்டாங்க, நான் மட்டும் பத்திரமா இருக்கேன்,
3: நான் சேஃபா என்னோட இன்னொரு கிளாஸ் மேம் கூட வந்துட்டேன். எங்க
4: குரூப்பா வந்ததுக்கு அப்புறம் நீங்க தனியா போயிட்டீங்கன்னா நீங்க தான் தொலைஞ்சிட்டீங்க, குரூப் பத்திரமா இருக்கு.
3: நான் வந்து என்னோட கிளாஸ் கூட வந்து ஜாயின் பண்ணிட்டேன், பட் பாவம் நான் தொலைஞ்சிட்டேன்னு நினச்சி அங்கே வந்து நான் எல்லாருமே தேடிட்டு இருந்தாங்க. பதட்டத்தில் மேம் வந்து இருந்தவங்களையும் கூட கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு டீச்சர்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மேம் வந்து என்ன கூப்பிட்றாங்க, அந்த தோ இருக்காங்களே மேம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல மேம் வந்து என்னம்மா சொல்லிட்டு போகணுன்னு கூட தெரியாதா, சாரி மேம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன்.
5: என்னுடைய ஸ்கூல் ட்ரிப் வந்துட்டு ஹை ஸ்கூல் வந்ததால 11th கிரேட். அப்போது வந்துட்டு ஸ்கூல்லேயே வந்துட்டு சொன்னாங்க ஃபோன்ஸ் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் அங்கே இருந்து எங்கள் ஸ்கூலில் இருந்த பசங்க வந்துட்டு கொஞ்சம் எல்லாருமே இவ சொன்ன மாதிரி கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக தான் இருப்பாங்க. ஸோ எல்லாரும் ஒரு ஒரு பஸ்ஸில் ஏறி போகிறது தொலைகிறது அது நிறைய இருக்கும். கரெக்டாக அதே மாதிரி ஒரு பர்சன் தொலைஞ்சு போனாங்க, கால் அடிக்கிறோம் எடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு 5 கால் போச்சு எடுக்கல கரெக்டாக. அதுக்கம்மா ஓகே அவனை காணும்னா அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இவன் தான், ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டுக்கு கால் அடிச்சு அதுக்கம்மா தெரிய வந்துச்சு ஓகே அந்த பஸ்ஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. ஸோ ஃபோன் எடுத்துகிட்டு போகிறது ஐ திங்க் இட்ஸ் ஓகே நோ, பட் தென் பேரண்ட்ஸோட பெர்மிஷனோட எடுத்துகிட்டு போகிற மாதிரி.
0: நான் ஒரு ஐஸ்கிரீம் இன்சிடென்ட் ஷேர் பண்ணேன் இல்லையா மாயா, அதே ட்ரிப்பில் இன்னொரு சம்பவமும் நடந்தது.
4: நீங்கள் நிறைய சம்பவம் பண்ணியிருக்கீங்க கீர்த்தி.
0: கண்டிப்பாக அதை நான் இப்போது பகிர்ந்துக்க விரும்புகிறேன். நாங்கள் ட்ரெயினில் தான் அந்த ட்ரிப்புக்கு ட்ராவல் பண்ணோம். அப்படி பண்ணுறப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரே கம்பார்ட்மெண்ட்டில் இல்லாமல் ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டில் வந்து ரிசர்வ் ஆகிடுச்சு. லக்கிலி ஆர் அன்லக்கிலி எப்படி வேணால் சொல்லிக்கோங்க, அந்த ஒரு குரூப்பில் தான் நானும் இருந்தேன். நாங்கள் வந்து அந்த குரூப்பாக மொத்தமாக ஒரு 10 பேர் இருந்தோம். 10 பேருமே வந்து சரி நம்ம ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலாம், உங்களுக்கே தெரியும் இல்லையா ஸ்கூல் பசங்கனா ஒருத்தி போனால் ஏ நீயும் வாடி நீயும் வாடின்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் கும்பலாக ஆயிடுச்சு. இப்படியே நாங்களும் போயிட்டு வந்தோம். வந்து பார்த்தா எங்கள் சீட்டில் யாரும் உட்காந்துட்ருக்காங்க, ஒரு குடும்பம். எங்களுக்கு என்னன்னு கேட்கறதுன்னு தெரியல, இப்போ நம்ம எதாவது சொல்லணுமான்னு தெரியல. நாங்கள் அவங்கக்கிட்ட சொல்கிறோம் இது எங்களோட சீட்டு கொஞ்சம் நகர்றீங்களா அப்படின்ற மாதிரி பணிவாக தான் கேட்டோம். நாங்களும் ஒரு 3 வாட்டி கேட்டு பார்த்தோம், அவங்க முடியாது முடியாதுன்னு கையை காட்டினாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அரை மணி நேரமாக 10 பேரும் இப்படியே நின்று அவங்கள பார்த்துட்டு இருந்தோம்.
4: இந்த சங்கீத ஸ்வரங்கள்
0: நிச்சயமா நிச்சயமா அந்த ஜோக்ல வர மாதிரி தான் சங்கீத ஸ்வரங்கள் இன்னும் இருக்கான்ற பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும்தான் மிச்சம். அப்ப கூட எங்களுக்கு எதுவுமே தோணல, நாங்களும் பாத்துக்கிட்டே இருக்கோம் என்னடா பண்றது இப்போன்னு. கரெக்டா மேம் வந்தாங்க, நல்ல வேலை வந்துட்டு அவங்கதான் வந்து டிடிஆர் கூட்டிட்டு வந்து எங்களை உட்கார வச்சாங்க. இல்லைன்னா நாங்க மேபி அந்த ட்ரிப் ஃபுல்லாவே அப்படியேதான் நின்றுட்டு இருப்போம் போல இருக்கு. ஸோ நான் இங்க பகிர விரும்புறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல எப்படினாலும் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க தனியா டிராவல் பண்றீங்க உங்க இன்ஸ்டிடியூஷன் மூலமா போறீங்கன்னா இந்த மாதிரி சில சிக்கல்களும் சில சங்கடங்களும் வரும்போது தயவுசெய்து உடனடியாக உங்கள் டீச்சர்ஸ் கிட்டே உங்கள் மேம் கிட்டே உங்கள் சார் கிட்ட தெரிவிச்சிருங்க. உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்ற சுச்சுவேஷனில் கண்டிப்பாக அவங்களோட ஹெல்ப் உங்களுக்கு தேவை. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எங்களை மாதிரி யோசிச்சு அரை மணி நேரத்தை வீணடிக்காதீங்க. புரியுதா?
4: நீங்கள் எல்லாரும் சொன்ன கதையிலுமே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான ஒன்று, எங்கேயோ போகிறோம் அப்படின்னா ஃபோன் நம்பர்ஸ் அட்ரஸ் புக்ஸ் நம்மளோட சேஃப்டிக்கு நம்ம கூட இருக்கிறவங்க சேஃப்டிக்கு. யூஸ்வலி ஸ்கூலில் பார்ட்னர்ஸாக அனுப்புகிறாங்கன்னா அவங்களோட சேஃப்டிக்கு நீங்க காரணம், உங்களோட சேஃப்டிக்கு அவங்க இதுவா இருக்கணும். சோ எல்லாருமே அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் ரொம்ப ஜாலியா நம்ம எல்லாரும் பயணங்களை பத்தி நிறைய கதைகளை கேட்டோம். இப்ப அடுத்து ஒரு இம்பார்ட்டன்டான கேள்வி, நீங்க ஒரு இடத்துக்கு சுத்தி பார்க்க போறீங்க அப்படின்னா எதை வச்சு நான் இந்த இடத்தெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணுவீங்க? மோஸ்டா எல்லாரும் கூகுள் சர்ச் தான் பண்ணுவோம். பட் உங்களுக்கு வேற ஏதாவது வெளியில இருந்து இன்ஸ்பிரேஷன் இருக்கா? இப்போ என்னோட கேரளா ட்ரிப் நாங்க பிளான் பண்றோம்னா எனக்கு இந்த படத்துல பார்த்ததுல இருந்து ஒரு சர்ச் ஒன்று கண்டிப்பா போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. நான் தேடி கண்டுபிடிச்சு அது அந்த ஊர்ல எங்க இருக்குன்னு பின் பாயிண்ட் பண்ணி எனக்கு இது வெகேஷன் ட்ரிப்ல சேர்த்தே ஆகணும். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல இந்த ட்ரிப்ல நான் இது போயே தீருவேன் அப்படின்னு சொல்லி இப்ப நாங்க அந்த இடத்துக்கு போறோம். ஏன்னா அதை நான் எனக்கு படத்துல பார்த்து ரொம்ப பிடிச்சிருச்சு, எனக்கு அந்த லொகேஷன் போகணும், நான் அதை நேர்ல பாக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருக்கா?
3: ஆக்சுவலாக ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் இந்த மூவிஸ்லலாம் இந்த ஹில்லோட எட்ஜ் கிட்ட போயிட்டு அந்த எக்கோ வருதான்னு கேட்டு கத்தி பார்ப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பேஸ்க்கு போயிட்டு நம்மளும் கத்தி பார்த்து அந்த எக்கோ கேட்டு ரசிக்கணும்னு ஒரு ஆசை, அவ்வளோதான்.
4: சூப்பர், ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஆனால் அதே சமயத்தில் இந்த மாதிரி மலை உச்சிகள் அதெல்லாம் போகும்போது நம்ம பாதுகாப்போடு இருக்கணும். ஏன்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரிலாம் நடக்குதுன்ற பட்சத்தில் நம்ம கவனத்தோடு போகணும் அந்த இடத்துக்குலாம்.
6: ஸோ மூவிஸ்னு எடுத்தால் நம்ம அவ்வளோவா வந்து ரொம்ப இதுவாக சீரியஸாக பார்க்க மாட்டோம், அந்த ஸ்பாட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்க மாட்டோம். ஆனால் மூவி ரீக்ரியேஷன் ஏதாவது பண்ணுவாங்க தெரியுமா இன்ஃப்ளூயன்சர்ஸ், அவங்களோட ரீக்ரியேஷனை பார்த்து நம்ம போனோம் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம். அந்த மாதிரி அந்த ஃபுட்ஸாக இருக்கட்டும், அவங்க இதை ட்ரை பண்ணாங்க, இதை வந்து அவங்க ட்ராவலில் வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க, எல்லாமே வந்து ஒரு நல்லா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டோம். நம்ம ஒரு ட்ராவல்னு எடுத்துட்டாலே அதை பற்றி பேச ஆரம்பித்தாலே இந்த இன்ஸ்டாகிராம் ஆல்கரித்தம் மாதிரி அதுவே வந்துட்டு இருக்கும், அந்த ட்ராவல் ஸ்பாட்ஸ் பற்றி ஃபுட்ஸ் பற்றி.
4: ஸோ சோஷியல் நிறைய
6: வ்ளாக்ஸ் நிறையா பார்ப்போம், சோஷியல் மீடியாவில் தான் அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
0: எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாயா ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ்னா ரொம்பவே இஷ்டம். ஸோ நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களாக இருக்கட்டும், தாத்தா பாட்டியாக இருக்கட்டும், அத்தை மாமா இப்படி இவங்க போயிட்டு வந்த இடங்களாக இருக்கட்டும், இவங்க சின்ன வயசில் பார்த்த இடங்களாக இருக்கட்டும், அதை இப்போ போய் பார்க்கணுன்றது என்னோடய ஆசையாக எப்போவுமே இருக்கும். ஏன்னா ஒரு இடம்ங்கிறது, அதுவும் சொல்ல போனோன்னா டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாமே இடத்துக்கு ஏற்ற மாதிரி, ஒரு 10 வருஷம் முன்னாடி இப்படி இருந்துச்சுன்னா 10 வருஷம் கழித்து அது வேறு மாதிரி மாறி இருக்கலாம், அதில் சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். அதை போய் அப்சர்வ் பண்ணணும், அப்படி போய் பார்க்கணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சவங்க சொல்லி ஒரு இடத்த போய் பார்க்கணுன்றது எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும்.
4: இதோ ஒரு கேஸ், இப்போ எனக்கு இந்த இடத்துக்கு நான் போகணும், இது சிட்டிக்குள்ளேதான் இருக்கு, நான் இதை தேடி போறேன் அப்படின்னு புதுசா ட்ரை பண்ண போய் ஏதாவது சுவாரஸ்யமா நடந்திருக்கா? எனக்கு ஒரு முறாச்சு, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு கேஃபே, அது வந்து கூகுள் மேப்ஸ்ல தேடும் போது, அதே திருப்பி கூகுள் மேப்ஸ் தான், தேடும் போது அது பக்கத்துல தான் இருக்கு, வாக்கிங் டிஸ்டன்ஸ், நடந்து போனா 15 minutes அப்படின்னு காட்டு. சரி ஓகே, எதுக்கு 15 minutes காசு வேஸ்ட் பண்ணுவானே, வாங்க எல்லாரும் நடந்து போலாம் அப்படின்னு காலேஜ்ல இருந்து நடக்க ஆரம்பிக்கிறோம். 2 kilometers, 2 kilometers, 2 kilometers மாதிரி அதுவும் காட்டிக்கிட்டே இருக்கு, நாங்களும் போய்கிட்டே இருக்கோம். ஒரு 25.5 hours கிட்ட நடந்ததுக்கு அப்புறமா தான் அந்த லொகேஷன் வருது. இதுக்கு உண்மையாவே ஆட்டோலயே ஏறி வந்திருந்தா 5 minutes வந்திருக்கலாம்னு தோணுச்சு. அந்த மாதிரி நீங்க ஏதாவது சுத்தி பார்க்க போய் ஏதாவது ஆயிருக்கா?
3: எனக்கு சுத்தி பார்க்க போய் புதுசா எதுவும் ஆச்சு அப்படின்னா பெருசா எதுவும் கிடையாது. பட் ஆனா எவ்வளோ வருஷமா சென்னையிலே இருக்கோம், நம்ம ஒரு ஊர்லயே இருந்தாலுமே நம்ம நிறைய இடங்கள் வந்து போய் பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இப்படி ஃப்ரெண்ட்ஸோட நான் பீச்லாம் நிறைய போவேன் அடிக்கடி. பட் நான் வந்து மெரினா பீச் வந்து என்னோட இந்த 18 years நான் போனதே கிடையாது. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ராஜெக்ட், காலேஜ் ப்ராஜெக்டுக்காக நானும் என்னோட ஃப்ரெண்டும் அப்போ போனோம். ஸோ அது வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் மெமரியா இருந்தது.
4: சென்னையில மெரினா பீச் பார்த்தது இல்லைன்றது என் வாழ்க்கையில நான் முதல் தடவையா கேள்விப்படுறேன். பட் நீங்க போய் பாத்தீங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெரி குட்.
7: ஸோ இப்போ காயத்ரி சொன்ன மாதிரி தான் வந்து எனக்கும், நான் இப்போ சென்னையிலேயே இருந்தாலுமே வந்து நான் இது வரைக்கும் மெட்ரோ ட்ரெயின்ல போனதே கிடையாது, டிராவல் பண்ணது கிடையாது. அதே மாதிரி மால்ஸுக்கு நான் எங்கேயுமே போனது கிடையாது. ஸோ இது ரெண்டு விஷயம் சொல்லலாம். அதுதான் நான் எப்பவுமே எங்கள் அம்மா கிட்ட கேட்குறது என்னம்மா, நான் சென்னையில் இருக்கும் ஆனால் ஒன்றுமே அங்கே டிராவல் பண்ணலையே, அதிலலாம் டிராவல் பண்ணலையே அப்படின்னு. இன்ஃபேக்ட் வந்து எங்களுடைய சொந்தங்கள் அவங்களாம் வந்து கிராமத்தில் இருக்காங்க, அவங்க வந்து கூட இங்கே சென்னையை சுற்றி பார்க்கும்போது நிறைய மெட்ரோஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, மால்ஸுக்கு போயிருக்காங்க. பட் நான் சென்னையிலே இருந்து என்ன பிரயோஜனம் அதெல்லாம் பார்க்கலையே அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஸோ ஒரு நாள் தான் வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து அந்த மெட்ரோ கூட்டிகிட்டு போனது. அதுக்கப்புறமா வந்து இந்த காலேஜில் NSS ஒரு ஈவெண்ட் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் இந்த மால்ஸ்க்கெலாம் போயிட்டு பார்த்துட்டு, ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு ஒரு நல்ல ஜாலியான இதுவாக இருந்துச்சுன்னு சொல்லலாம்.
6: காயத்ரி மெரினா பீச் பற்றி சொல்லும் போது எனக்கு ஒரு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் வந்து நியர்லி ஒரு 15 years வந்து சென்னையில் தான் இருக்கேன். தமிழ்நாடு தான் என்னோடய டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி. எல்லோரும் வந்து தமிழ்நாடு வெளியில் தான் வந்து போய் சுற்றி பார்ப்பீங்க, ஆனால் நான் வந்து பெங்களூர்லேருந்து வந்ததுனால தமிழ்நாடுக்குள்ளே தான் அதிகமாக சுற்றி பார்த்தேன். அதே மாதிரி தான் வந்து மெரினா பீச்சும் ஒரு ஸ்பாட்னு சொல்லலாம். மெரினா பீச்சில் லைட் ஹவுஸ் தவிர எனக்கு வேறு எந்த ஒரு அடையாளமும் தெரியாது. கூகுள் மேப் கிட்ட இந்த அடையாளம் கேட்டாலும் வந்து அது ஆப்போசிட் சைட் தான் காமிக்குது. எனக்கு வந்து உள்ள மெரினா பீச்சுக்குள்ள போகணும்ப்பா, ஆப்போசிட்லாம் எனக்கு வேணாம், அந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஸோ ஸ்பெசிஃபிக்காக என் பேரண்ட்ஸ் வந்து இந்த ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்து இங்கே வா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே பார்த்தா 1000s of bajji kadai, 1000s of balloon ஷூட்டிங் கடைலாம் இருக்கு. ஒரு ஐடென்டிஃபிகேஷனே இல்லை, எங்கே வரணும் எப்படி போகணும்னு. ஸோ ரேண்டமாக வந்து ஒரு மிடில் ஏஜ் குரூப் கிட்ட வந்து போய் கேட்டேன், ஒரு கப்பிள் கிட்ட, இந்த மாதிரி இந்த ஸ்பெசிஃபிக்கான பிளேஸில் போகணும், இதுதான் வந்து ஐடென்டிஃபிகேஷன் மார்க் அப்படி சொன்னாங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். அவங்களும் அதுக்கு வந்து நீங்கள் இப்படி நேராக போனால் அது வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் அவங்க கேட்குறாங்க, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்கன்னு. சார் நான் சென்னை தான் சார், நீங்கள் எந்த ஊர் சார்? நான் வந்து வேறு வெளியூர்மானா. ஸோ வெளியூர்காரங்களுக்கே வந்து ரொம்ப அழகாக வந்து அட்ரஸ் சொல்ல தெரியுது, உள்ளூர்காரங்க வந்து இப்படி தவிக்கிறோம்.
0: நீங்கள் கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் ஒரு ஒரு சம்பவங்களை பகிர்ந்துட்டு இருக்கேன் நான் மாயா. இப்போ திருப்பி ஒரு சம்பவத்தை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
4: ஐ திங்க் மொத்த பேனல் டிஸ்கஷனுமே கீர்த்தி ஒரு ஆள் உட்கார வச்சா எல்லாத்துக்குமே சம்பவம் கிடைக்குது.
0: நன்றிகள் பல. ஓகே, நாங்கள் ரீசண்டாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி ட்ரிப்காக போயிருந்தோம் பாண்டிச்சேரிக்கு. எங்களுக்கு லிட்ரலாக நாங்கள் பிளான் பண்ணியிருந்தது என்ன அப்படின்னா, ஸ்ட்ரீட்டில் வந்து ரெண்டு ரெண்டு பேராக போயிட்டு வாண்டர் பண்ணிவிட்டு எல்லா பிளேசஸையும் கவர் பண்ணி ஷூட் எடுத்துட்டு ஃபைனலாக ஒரு பிளேஸ்க்கு வந்து எல்லாருமே அந்த டைமுக்கு சேரணுன்றது தான் எங்களோட பிளானாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் பேசி வச்சிருந்த இடம் வந்து காந்தி ஸ்டாச்சு, ஒரு 6:30 எல்லாரும் வந்துருங்க அப்படின்றது தான் பிளான். உண்மையாக சொல்ல போனோம்னா எனக்கு அது எங்கே இருக்குன்னு தெரியாது, எப்படி இருக்குன்னு தெரியாது. சொன்னாங்க முடிச்சுட்டு போகிறோம் அப்படின்றது தான் என்னுடைய மைண்டில் இருந்துச்சு. நாங்களும் எல்லா ஸ்ட்ரீட்க்கும் போகிறோம், ஃபோட்டோ எடுக்கிறோம். ஒரு 6:00 ஆகுது. அப்போ தான் எனக்கும் நானும் என் ஃப்ரெண்டும் மட்டும் தனியாக இருந்தோம். சுத்தி முத்தி பார்த்தா கூட வந்த பயலுங்க யாருமே இல்லை, எங்கடா போனீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. நானும் பார்க்குறேன், தெரிஞ்ச முகம் எதுவுமே இல்லை. கடைசியில் அப்பவும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க பாருங்க மாயா.
4: கண்டுபிடிக்கிறேன்
0: மாயா. கமிங் பேக் டு த பாயிண்ட், நாங்களும் என்னடா கூட இருந்த யாரையுமே காணோன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம், யாரையுமே காணோம். என்ன பண்றதுன்னு வேற தெரியல. இப்போ உங்களுக்கு தோணலாம், ஃபோன் ஃபோனுன்னு ஒரு விஷயத்த வந்து கையில வச்சிருப்பியே, அதை உபயோகப்படுத்திருக்கலாமேன்னு. ஆனா விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து கிளம்பி வர அந்த ஒரு ஆர்வத்துல போனை வந்து பஸ்லயே விட்டுட்டு வந்துட்டேன். என் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு ஒரு பொண்ணு கூட இருந்தா இல்லையா, அவளும் அவன் போனை எடுத்துட்டு வரலடி அப்படின்னு சொல்லிட்டு கையை விரிச்சிட்டா. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம யாருக்கிட்ட கேக்குறது இருட்டிட்டு வேற வருதுமாயா, தெரியாத ஊரு, ஒரு பயம் வேற உண்டாகுது. என்னடா இது அப்படின்ற மாதிரி அந்த பாண்டிச்சேரி ரோட்ல நாங்க வந்து தத்தளிச்சுக்கிட்டு இருந்தோம். சரி இப்ப என்ன பண்றது அப்படின்னு நாங்க யோசிச்சப்போ, கடைசியில வேற வழியே இல்லாம யாருக்கிட்டயாவது கேட்கலான்ற முடிவுக்கு போகும்போதுதான் என் ஃப்ரெண்டு வந்து ரியலைஸ் பண்றா அவ போன் அவகிட்ட இருக்குன்னு. அந்த நிலைமையில என்னோட மனநிலையை நீங்க யோசிச்சு பாருங்களேன்.
4: தொலைஞ்சிட்டேன்னு கோவப்படுவீங்களா, ஃப்ரெண்டு கிட்ட போன் இருந்தது தெரியலையேன்னு கஷ்டப்படுவீங்களா?
0: ஒண்ணுமே பண்ண முடியல மாயா, ஒண்ணுமே பண்ண முடியல. கடைசியில நாங்க கூகுள் மேப்ல 100 மீட்டர் தள்ளி இருக்க அந்த காந்தி ஸ்டாச்சுவை போட்டு நாங்க அந்த பிளேஸ ரீச் அவுட் ஆனோம். சோ இப்ப நான் சொல்ல வரது என்னன்னு பாத்தீங்கன்னா, போனுங்கிற விஷயத்த வந்து கண்டிப்பா கையில வச்சுக்கோங்க. கண்டிப்பா டெக்னாலஜி வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன மாதிரி ஆர்வ கோளாரா எடுக்காம மறந்துட்டு எல்லாம் போயிடாதீங்க. இது ஒரு அவேர்னஸ்க்காக சொல்ல விரும்புறேன்.
4: ஆனா போன் கையில இருந்தா மட்டும் போறதுல, அந்த மேப் இருக்குன்னா அதை படிக்கவும் தெரியணும்ல. இங்க எத்தனை பேருக்கு மேப் ரீடிங் தெரியும்னு எனக்கு தெரியல. ஆனா என் ஃப்ரெண்ட் கூட ஒரு இதே மாதிரி ஒரு சம்பவம் ஆச்சு. இதே மாதிரி நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வெளியில போயிருந்தோம். அப்போ ஒரு இடத்துல வந்து மேப் ரீடிங்ன்றத தாண்டி இப்போ ரைட் லெஃப்ட், நம்ம வந்து உள்ள போறதுக்கு ரைட் ரைட் அப்படின்னு சொல்லி போறோம் அப்படின்னா, வெளியில வரும்போது லெஃப்ட் லெஃப்ட் அப்படின்னு எடுத்து வர்றது காமனா எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துக்கு போகும்போது எந்த பக்கம் உள்ள வெளியில சில சைன் போர்ட்ஸ் பாக்குறது, கொஞ்சம் அவேரா இருக்கிறது, இதெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறேன். ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண போனாவ, அவ கையில போன் எடுத்துட்டு போகல. போனவ ஒரு 10 நிமிஷம் ஆகுது, வரவே இல்லை. ரெஸ்ட் ரூம் கொஞ்சம் உள்ள போய் யூஸ் பண்ணும், ஓகே நடந்து போயிட்டு வரதுக்குலாம் டைம் ஆகணும் எங்க தெரியும். ஆனா 10 நிமிஷமாவா பாத்ரூம் குள்ளே இருக்காங்க. சரி காணோம், ஐயோ சரி போன் பண்ணானா போன் எடுத்துட்டு போகல, ஏன்னா பாத்ரூம் போறேன்னு போன் எடுத்துட்டு போகல. சரி ஓகே அப்படின்னு தேட போலான்னு பார்த்தா, அவளுக்கு உள்ள போன வழி தெரியாம திருப்பி வெளில வர தெரியாம சுத்திட்டே இருந்திருக்கா. சுத்தின இடத்தையே திருப்பி சுத்திட்டு இருந்திருக்கா. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன்ல, எங்களுக்கு 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் மாதிரி கூகுள் மேப்ஸ் ஒரு முறை ட்ரெயின் ஸ்டேஷன், ஒரு மால்க்கும் பக்கத்துல இருக்க ஒரு மெட்ரோ ஸ்டேஷனுக்கும் வழி பாக்குறோம் ஊரை சுத்திட்டு கட்டுச்சு. நடந்து போனா நாங்களே கேட்டு எங்க மால் தெரியுதா, பில்டிங் தெரியுதா, வண்டி தெரியுதான்னு பார்த்து போனாலே போய் சேர்ந்துட்டு இருப்போம் போல. கூகுள் மேப்பை நம்பி திருப்பி நடந்ததுதான் மிச்சம். இதே மாதிரி நானும் நிறைய பண்ணியிருக்கேன்.
2: ஆக்சுவலி இதே மாதிரி சம்பவம் எனக்குமே ரீசெண்டாக நடந்தது. என்னென்னா, இந்த மாதிரி நாங்கள் பீச்சுக்கு போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸாக. அது கொஞ்சம் ஒரு 7:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப லேட்டாகவே ஆயிடுச்சு வீட்டுக்கு போகிறதுக்கு. என்னாச்சுன்னா, அப்போது வந்து நாங்கள் அந்த பறக்கும் ட்ரெயின்னு சொல்கிறாங்களே அதுக்கு போகலான்னு நாங்கள் ஒரு பிளான் போட்டோம். அது வந்து என்னாச்சுன்னா, நாங்கள் நடக்கிறோம் லோக்கல்ஸ் கிட்டே கேட்குறோம், அவங்களும் இதோ இங்கே தான் இருக்குது இங்கே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. கூகுள் மேப்லேயும் இங்கே தான் இருக்குது இங்கே தான் இருக்குதுன்னு காட்டுது. ஆனால் நாங்கள் நடக்கிறோம் வந்துட்டே இருக்குது. அன்றைக்கி தான் வந்து எனக்கு தெரிஞ்சது, இந்த மெரினா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் பீச்சுன்னு சொல்கிறாங்களே, நாங்கள் நடக்க பீச்சும் பக்கத்தில் வந்துட்டே இருக்குது. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஸ்டேஷனை ரீச் பண்ணோம்.
4: ஐ திங்க் நம்ம உள்ளூரில் இருக்கோம் அப்படின்னு வரும்போது எல்லாருமே எங்கெங்கே ரயில்வே ஸ்டேஷன்ஸ், பஸ் ஸ்டேஷன்ஸ் இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். சில இம்பார்ட்டண்ட்டான லேண்ட்மார்க்ஸ், ஏன்னா நான் நிறைய நோட் பண்ணியிருக்கேன், சென்னையிலேயே இருக்கிற நிறைய பேருக்கு சென்னையோட லேண்ட்மார்க்ஸ் தெரியறதில்ல. வெளியூர் போகும்போது தெரியலன்றது பரவாயில்ல, பட் நம்ம ஊருக்குள்ளேயே இருக்கும்போது நம்ம சிலதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய அவசியங்கள் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரி சிலது நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இதெல்லாம் கண்டிப்பா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி அடுத்த கேள்விக்குள்ள போலாம். பயணம் பண்ணும்போது புகைப்படம் போட்டோஸ் எடுக்கிறதுன்ற ஹேபிட் எல்லாருக்குமே நிறைய இருக்கும். ஆனா சில ட்ரிப்பு முழுக்கவும் வெறும் போட்டோஸ் மட்டும்தான் எடுத்துட்டே இருப்பாங்க. அது அந்த சுற்றுலா தலத்தையே நம்ம ஒரு சீனரியோ இல்லை எதையுமே என்ஜாய் பண்ண விடாது. ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு 10 போட்டோஸ் எடுக்கிறோம், அப்புறமா திருப்பி ரிலாக்ஸ் பண்றோம், சுத்தி பாக்குறோன்றது வேற. நீங்க மொத்தமா விளாக் எடுக்கிறீங்க, நான் வந்து என்னோட டிராவல் எல்லாத்தையும் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன், என்னோட மெமரிஸை நான் கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன், எல்லாமே ஃபைன். பட் அட் டைம்ஸ் பப்ளிக் நியூசன்ஸா இல்லையா, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
0: ஒரு சில நேரங்கள்ல மாயா, அந்த இடத்த நான் என்ஜாய் பண்ணோன்னு போறப்போ பார்க்கணும்னு தான் மாயா போயிருப்பேன். ஆனா என்னை பார்க்க கூட விடாம அந்த இடத்துல எல்லாரும் போனை இப்படி இப்படி இப்படி இப்படி எடுத்து போட்டோ எடுக்கிறதுல தான் ரொம்ப மும்மரமா இருப்பாங்களே தவிர்த்து, அந்த இடத்தோட அழகையும் அந்த இடம் எவ்வளவு நல்லா இருக்குன்றத ரசிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு இப்ப தோண மாட்டேங்குது. வீடியோ எடுக்கிறாங்க, விளாக் எடுக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா, சில பேர் விளாக் பண்ணணும், ஸ்டோரி போடணுன்றதுக்காகவே டிராவல் பண்றவங்க கூட இருக்காங்க. நாட் பிகாஸ் அவங்களுக்கு அது ஹாப்பியாக ஃபீல் ஆகும், ரிலாக்ஸேஷனாக இருக்கும் அப்படி யோசிக்காமல் நிறைய பேர் சும்மா ஒரு பப்ளிசிட்டிக்காக, இப்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃப்ரெண்ட் வந்து மூணார் போறா அப்படின்னா, அவ மட்டும் போறா, நானும் போட்டு அதை ஸ்டோரியில போடணுன்றதுக்காகவே டிராவல் பண்ற நிறைய பேரை நம்ம இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியுது. ஆனா சில சமயங்கள்ல இது ரொம்பவே இரிட்டேட்டிங்கா ஃபீல் ஆகுது. ரசிக்கணும்னு நம்ம செல்றப்போ நம்மளையும் ரசிக்க விடாம அவங்களும் ரசிக்காம பப்ளிக்கு இது ஒரு பெரிய நியூசன்ஸாவே நான் பாக்குறேன்.
3: இதை பற்றி பேசும்போது எனக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டோட ஞாபகம் வருது. ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நாங்கள் ட்ரிப் போயிருந்தோம் அப்படின்னு சொன்னப்போ, அப்போ வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸுக்கு நாங்கள் போனோம். என்ன எதில் போனோம், ஜீப்பில் தான் போனோம் ஆக்சுவலாக அந்த பர்டிகுலர் பிளேஸ்க்கு. ஸோ அங்கே ஜீப்பில் போயிட்டு இருந்தோம். அப்போ எல்லாருமே வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க, ஒரு சில பேர்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அந்த இடத்துல வந்து ரோடு கொஞ்சம் காலியானது. அந்த ரோடு வந்து பார்க்கும் நல்லா இருந்தது, பிகாஸ் ரெண்டு சைட்லையுமே க்ரீனரி, நடுவில் அந்த ரோடு, ஸோ பார்க்குற மாதிரி நல்லா இருந்தது. ஸோ என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சரி வாங்கப்பா நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு போய் நடு ரோட்டில் நின்று ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லி நின்றுட்டாங்க. நாங்கள் நினச்சோம் வண்டி வராது, ஏன்னா ரோடு ரொம்ப காலியாக இருக்கு இல்லையா, வண்டியே வராது அப்படின்னு நினச்சி நானும் நின்றுருந்தோம். பட் சடனாக ஒரு பைக் வந்துருச்சு. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் நல்லவேளை எதுவும் ஆகலை. அதுக்குள்ளே அவங்க வந்துட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எங்கள் கிளாஸ் மேம் வந்து திட்டிட்டு போனாங்க. இப்போது ரோட்டில் நம்ம நிற்கிறோம், நம்ம நடு ரோட்டில் போய் ஃபோட்டோ எடுக்கணும்னு அவசியமா? இப்போ பாருங்க ஒரு பைக் வந்துருச்சு, ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணுறது? ஸோ இந்த நேரத்தில் நான் என்ன சொல்லப்படுறேன்னா, ஃபோட்டோஸ் எடுக்கிறது இம்பார்ட்டன்ட் தான், ஆனால் அதே சமயத்தில் நம்ம சேஃப்டியாக கொஞ்சம் ஞாபகம் வச்சு எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் சோஷியல் மீடியா நம்ம பார்க்குறோம், ஹில்ஸில் போயிட்டு தொங்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ போடுறது, வீடியோஸ் எடுக்கிறது, அது ஹை மவுண்டன்ஸ் சேஃப்டி இல்லாமல் ஏறுறது, இந்த மாதிரி நிறைய நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம சேஃப்டி மெஷர்ஸையும் கொஞ்சம் யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கணுமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: அபார்ட் ஃப்ரம் அனிக்கு வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறத தவிர்த்து, நெக்ஸ்ட் டே ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அந்த ஸ்டோரேஜ் ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் டெலீட்லாம் பண்ணுவாங்க தெரியுமா ஃபோட்டோஸ் எல்லாமே, அது பார்த்தா கடுப்பாகும். அப்போ ஏன்னா நீங்கள் அவ்வளோ ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு தோணும். ஸோ ஒரு 3 days ட்ரிப்புனா ஃபஸ்ட்டு டே எல்லா ஃபோட்டோஸும் எடுத்து வேஸ்ட்டாக எடுப்பாங்க. ஒரு வாட்டர் ஃபால்ஸ்னால் அந்த வாட்டர் ஃபால்ஸே வந்து 10 times எடுப்பாங்க, அது எடுத்ததுக்கப்புறம் அதை அப்படியே டெலீட் பண்ணுவாங்க. ஸோ ஃபியூ ஆர் தேர் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுவாங்க, ஸ்டோரி வைப்பாங்க, மெமரிஸாக ஆல்பம் பண்ணுவாங்க, இதெல்லாமே வந்து ரியலி ஓகே, வி அப்ரிஷியேட் தட். ஆனால் அதை தவிர்த்து கேலரியில் ஸ்டோரேஜ் இல்லைன்னா அப்படியே டெலீட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ திஸ் டிசப்பாயின்ஸ்.
0: ஃபோட்டோஸ் எடுக்கிறது வந்து நெகட்டிவ் சைடை தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். ஆனால் எல்லாரும் சொன்ன மாதிரி ஃபோட்டோஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு நினைவு பொருளாக நான் பார்க்குறேன். ஏன் சொல்லணும்னா, சமீபத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என் பாட்டி தவறிட்டாங்க. எனக்கு இப்போ யோசிச்சு பார்க்குறப்போ அவங்க கூட நான் ட்ராவல் பண்ணப்போ எடுத்த ஃபோட்டோஸாக இருக்கட்டும், அவங்க கூட இருந்த நினைவுகளாக இருக்கட்டும், அப்போ நான் எடுத்த அந்த ஃபோட்டோஸ் தான் இப்போ எனக்கான மெமரிஸாக இருக்குது. அப்போ நான் அந்த ஒரு ஒரு ஃபோட்டோவை பார்க்குறப்போவும் அவங்க கூட இருந்த தருணங்களை நான் உணர்ந்து பார்க்குறேன். ஃபோட்டோஸை வந்து ஒரு நெகட்டிவ் பர்ஸ்பெக்டிவாக மட்டும் சொல்லாமல் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெமரியாக நான் வந்து செரிஷ் பண்ணுறேன். அந்த வகையில் கண்டிப்பாக எல்லாருமே சொன்னீங்க, பட் இருந்தாலுமே எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே ஒரு ஃபோட்டோ எடுக்க வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா நாளைக்கு நம்ம கூட இருக்கவங்க அடுத்த நிமிஷம் நம்ம கூட இல்லை அப்படிங்கிறப்போ நம்மக்கிட்ட ஒரு ரிமைண்டிங்ஸாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா அது அந்த ஃபோட்டோ மட்டும்தான்.
2: நானுமே இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து அதிகமாக விரும்ப மாட்டேன். ஏதாவது ஒரு ட்ராவலிங், ஏதாவது ஒரு செம்மையான பிளேஸ்க்கு போயிருக்கோம், அங்கே சீனரியெல்லாம் பார்க்காம ஃபோட்டோ, யாராச்சும் என்னை ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொன்னால் கூட எனக்கு அது வந்து இது இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கிறது முக்கியமாகவே தெரியாது, அந்த மாதிரி நேச்சர் இருக்கும். அதனால வந்து நான் அப்படியேப்பட்ட பர்சன் தான். ஆனால் வந்து நான் ஃபஸ்ட் டைம் ஒரு தடவை ஹில் ஸ்டேஷன் ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன். அங்கே வந்து என் வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி குளிர், இவ்வளோ குளிரை வந்து நான் அனுபவித்ததே இல்லை. அந்தளவுக்கு ஒரு குளிரான டைம் ராத்திரி. அப்போ வந்து எங்கள் வாயிலேருந்து அந்த ஃபாக் வந்துச்சு ஃபஸ்ட் டைம். அது வந்து என்னோட மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாமே நான் என்ன பண்ணுறதுன்னா ஃபோட்டோ வீடியோ அது வந்து வாழ்க்கை ஃபுல்லாக வச்சுருக்கணும் நம்மக்கிட்டே, வெறும் மெமரிஸ் வந்து மைண்டில் மட்டும் இல்லாமல் நம்மளோட கேமராலேயும் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நானே வந்து, அதாவது ஃபோட்டோஸ் அதிகமாக விரும்பாத நானே வந்து அன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாக வீடியோஸ் ஃபோட்டோஸ் அப்படி எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபேமிலிஸோட நிறைய வீடியோஸ் எடுத்தேன். அது இப்போ பார்த்தா கூட எனக்கு வந்து அந்த மூமெண்ட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். அதனால் எல்லா டைமும் ஃபோட்டோ எடுக்காமல் நம்மளுக்கு வந்து இந்த மெமரிஸ்லாம் வந்து லைஃப் லாங் இருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தோன்ற அப்போ மட்டும் எடுத்தால் ஒன்றும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்.
3: நம்ம எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ் எடுக்கணும் இல்லைனா அதில் ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும் இதெல்லாமே வந்து பேசிகிட்ருக்கோம். பட் ஆனால் ஒருத்தவங்களுக்கு வந்து எல்லாரையும் ஃபோட்டோ எடுப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு ஃபோட்டோ எடுக்க ஆள் இல்லாமல் இருக்கும். சில பேரை வந்து அதை விரும்ப மாட்டாங்க, பட் சில பேருக்கு வந்து ஒரு ஆசையாக இருக்கும், நானும் இந்த இடத்த என்ஜாய் பண்ணுறேன், நான் வந்து உன்னையும் ஃபோட்டோ எடுக்கிறேன், ஆனால் என்னையும் ஃபோட்டோ எடுத்தால் நல்லாயிருக்கும். சில பேருக்கு கேட்க கொஞ்சம் சங்கோஜமாக இருக்கலாம், என்ன ஃபோட்டோ எடு ஃபோட்டோ எடுன்னு சொல்கிற பர்சனாக அவங்க இல்லாமல் இருக்கலாம். அந்த நேரத்தில் கொஞ்சம் நம்ம எல்லோரும் சேர்ந்து போகிறோம், அப்படி போகிறோன்னா நீயும் நம்மள யாராவது ஒருத்தருங்க எடுக்கிறாங்கன்னா நீயும் நில்லு, நான் உன்னையும் எடுக்கிறேன். அதை வந்து ஒரு காமன் ஹேபிட்டாக நம்மளுக்குள்ளே இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
4: ரொம்பவே சரியா சொன்னீங்க காயத்ரி. ஐ திங்க் இங்க இருக்கிற எல்லாருமே அதை ஒன்ஸ் ஆவது ஃபேஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம எல்லாருமே ஒரு போட்டோஸ் எடுக்கிறோம், ஏதோ ஒரு மலை உச்சிகள் இல்ல ஒரு ரயில் தண்டவாளம் இல்ல எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வந்து இந்த மரம் செடி கொடி பக்கத்துல எடுக்கிறேன், ஆனா இது ரொம்ப விளிம்புல இருக்கு அப்படின்ற பட்சத்துல எடுக்கிறோம்னா ரொம்ப கவனமா புகைப்படங்கள் எடுக்கணும். இப்போ ஜோ சொன்ன மாதிரி அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து வண்டி வருதா இல்லையான்னு தெரியாம ஒரு ஹேர் பென் பெண்ட்ல போய் போட்டோ எடுக்கிறாங்கன்னு போகும்போது அது நமக்கும் பிரச்சனை, பின்னாடி வண்டி ஓட்டிட்டு வரவங்களுக்கும் சேஃப்டி கன்சர்ன்ஸ். ஸோ இதெல்லாமே பார்த்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா போட்டோஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப அட்லீஸ்ட் எனக்கு ரொம்ப முக்கியமானது, நம்ம அதை பத்தி பேசவே இல்லை இன்னும், சாப்பாடு. ஃபுட் காணா பூவா என்ன வேணா சொல்லுங்க. ஒரு புது ஊருக்கு போறோம்னு வரும்போது அந்த இடத்துல நிறைய விதவிதமா சாப்பிடணும் ட்ரை பண்ணுன்றது நமக்கு இருக்கும். அட் டைம்ஸ் அது சூப்பராக போய் நான் இந்த இடத்துக்கு போனால் நான் இப்படி சூப்பராக ஒரு பரோட்டா சாப்பிட்டேன், இல்லை இந்த இடத்துல தோசை வேற லெவலில் இருந்தது, எனக்கு இன்னும் கூட டேஸ்ட் எனக்கு நாக்கிலே நிற்குது, எனக்கு அது திருப்பி திருப்பி சாப்பிடணும் போல இருக்கு, அப்படிலாமும் ஆகலாம். சில நேரங்களில் நான் இந்த ஊருக்கு போனேன் எல்லாமே நல்லா இருந்தது, ஆனால் எனக்கு சாப்பிட்டது பிடிக்கவே இல்லை, எனக்கு ஃபுட்டு செட் ஆகவே இல்லை, அங்கே போய் அதை சாப்பிட்டுட்டு எனக்கு ஒத்துக்காமல் போயிடுச்சு, நான் அதனாலே வயிற்று வலியில் வந்து நாலு நாள் ஊர் சுற்றி பார்க்காம வந்தேன், இப்படிலாமும் நடந்திருக்கு நிறைய பேருக்கு. அப்போது இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ணது, இப்போ நான் போய் இங்கே இதை சாப்பிட்டேன் இது ரொம்ப அருமையாக இருந்ததுன்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா, இல்லைச்சா இதை சாப்பிடாமலே இருந்திருக்கலாம், நான் இவங்க சொன்னதை கேட்டு நான் இதை போய் ட்ரை பண்ண போய் இப்படி நாசமாக போச்சு அப்படி எதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா?
3: எனக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்தது. அஃப்கோர்ஸ் எனக்கும் ஆசை வெளியில் போயிட்டு இங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ட்ரை பண்ணணும், அதெல்லாம் சம்டைம்ஸ் நல்லாவும் அமைஞ்சிருக்கு, நான் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த டூருக்கு ட்ரிப்புக்கு இந்த மாதிரிலாம் போகும்போது எவ்வளோதான் வெளியில் வந்து அது எல்லோரும் ஃபேமஸ் ஃபுட்டு நம்ம சாப்பிட்டாலுமே எனக்கு பர்சனலாக என்னோடய வீட்டு சாப்பாடு அதுதான் எனக்கு வந்து கம்ஃபர்ட் ஃபுட். எங்கே போனாலும் அட்லீஸ்ட் தோசை, நான் ஐ எம் எ வெரி தோசை பர்சன், எங்கே போனாலும் நான் வந்து தோசை தான் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுவேன். அப்படி தோசை கிடைக்கலன்னா எனக்கு வந்து வேற என்ன சாப்பிடலாம், சாப்பிடவே வேணாம், பேசாமல் நம்ம ஜூஸ் குடிச்சுக்கலாம் இப்படிங்கிற லெவலுக்கு தோணும். ஏன்னா நான் வேற ஃபுட்டு சாப்பிட்டேன்னா எனக்கு அது ஒரு மாதிரி ஒத்துக்காத மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன், எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது அது சாப்பிட்றதுக்கு அப்புறம், வேற விஷயத்துல என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, முதல்ல சாப்பிட்றதுக்கே நான் அது வந்து கொஞ்சம் லைக் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து இந்த ஃபுட்டு வந்து ரொம்ப இது, நான் மோஸ்ட்லி அதனாலே எங்கே போனாலும் தோசை தான் சாப்பிடுவேன், பிகாஸ் தோசையில் நம்மளுக்கு அவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்காது வீட்டு தோசைக்கும் வெளி தோசைக்கும், மேபி வெளியில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ அதனால அது கிடைக்கலன்னா அஃப்கோர்ஸ் நம்ம சம்டைம்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் ஆகணும்.
4: இவங்க தோசைன்னு சொல்லும் போதே எனக்கு ஞாபகம் வருது, நாங்கள் ஒரு முறை ட்ரிப் போயிருந்தப்போ ஃபேமிலியாக ட்ரிப் போயிருந்தோம், அப்போது வந்து மைசூர் மசால் தோசை நம்ம இங்கே சாப்பிடுவோம் மைசூர் மசால் தோசை அப்படின்னு, மைசூரில் போய் சாப்பிடும்போது அது வெறும் மசால் தோசை தான், நம்ம வந்து இங்கே தோசையில் வெறும் மசாலா வச்சு கொடுத்துருவாங்க கூட ஒரு சாம்பார் சட்னி வரும். நாங்கள் போன அந்த ட்ரிப்பில் அவங்க வந்து அந்த தோசையை ஊத்தப்பம் ரேஞ்சுக்கு திக்காக போட்டிருந்தாங்க, அது மேலே ஃபுல்லாக மசாலா ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தாங்க, அண்ட் ஒரு கரண்டி ஆல்மோஸ்ட் பை கரண்டி ஐ மீன் அந்த நம்ம குழம்பு குழி கரண்டி இருக்கும்ல அந்த ரேஞ்சுக்கு பெருசாக மேலே வந்து ஒரு ஃபுல் பட்டர் அப்படியே வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ அவ்வளோ ஹீட் லிட்டலி கேஸ்லேருந்து ஆவி பறக்க எடுத்துகிட்டு வந்து அந்த பட்டர் அந்த ஹீட்டில் ஃபுல்லாக மெல்ட் ஆகி அந்த மசாலாவோட சேர்த்துட்டு அப்புறமா அதை எடுத்து மேலே பொடியெலாம் வேற தூவி அது சூப்பராக இருந்தது. இன்னி வரைக்குமே எனக்கு அந்த டேஸ்ட் அப்படியே ஞாபகம் இருக்குது. எனக்கு இப்போவுமே வந்து எங்கேயாவது அந்த மைசூர் மசாலா தோசைன்னு சொல்கிறீங்களே மைசூரில் போடுற மாதிரி போட மாட்டிங்களா, எனக்கு கொஞ்சம் அந்த தோசையை கண்டுபிடிச்சி கொடுங்களேன்ற மாதிரி இன்னும் தேடுறேன் ஆனால் கிடைக்கிறது இல்லை.
8: நீங்கள் சொல்கிறதே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கு மாயா. ஸோ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், மதுரைனா உங்களுக்கு எந்த டெசர்ட் ஞாபகம் வரும்? கண்டிப்பா. ஸோ இதை பொறுத்து நான் ஒரு இன்சிடென்ட் ஷேர் பண்ண விரும்புகிறேன். நான் வந்து ஆஸ் அ டான்சர் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம்காக மதுரை கோவிலுக்கு போயிருந்தேன். அப்போ நைட்டு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வர்றதுக்கு எங்களுக்கு ஒரு 10 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. இந்த டைம்ல எங்கடா தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு என் பேரண்ட்ஸை கதற வச்சு நான் வந்து கடக்கடையா தேடி அலைஞ்சேன் அந்த ஜிகர் தண்டாவை சாப்பிட்றதுக்காக. ஏன்னா அடுத்த நாள் நாங்கள் கிளம்ப வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி. நீங்கள் கேட்கலாம், மதுரை இங்கே தானம்மா இருக்குது, அடுத்த வாட்டி போய் கூட சாப்பிட்லான்னு. ஆனால் நான் போனதே அந்த ஜிகர் தண்டாக்காக தான். கண்டிப்பாக இதை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாதுன்றதுக்காக ஏதோ ஒரு கடையில் நமக்காக ஒரு ஜிகர் தண்டா எழுதி வச்சிருக்காதா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் என்னோட தேடை நல்லா விடாமல் எல்லா கடையிலையும் தேடினேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க,
4: கிடைச்சதா ஜிகர் தண்டா?
0: கண்டிப்பாக எனக்கு அதெல்லாம்
4: பிடிச்சதா அது.
8: எனக்கும் அந்த பேரை கேக்குறப்போ நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோன்ற மாதிரி இருந்துச்சு. நம்ம வேற இவ்ளோ பில்டப் பண்ணி அப்பா அம்மா வேற கூட்டிட்டு வந்து
4: ஜிகர் தண்டா பரவாயில்ல. நான் ஜென்ரலியே சாக்லேட் பர்சன் கிடையாது, அதுவும் சாக்லேட் ஜிகர் தண்டா இல்ல.
8: உண்மையே சொல்ல போனோம்னா எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்குங்க. ஆனா அந்த பேரை கேட்டப்போ எனக்கே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா ஒரு வீராப்புல பேரண்ட்ஸை வேற கூட்டிட்டு வந்துட்டோமா, இவ்வளோ இடம் வேற பிடிச்சிட்டோமா, அந்த இடத்துல போயிட்டு வேணாம்னு சொல்ல முடியாதுன்றதுனால நான் சாப்பிட்டேன். ஆனா உண்மையை சொல்ல போனோம்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. அந்த நான் போனது வந்து சம்மர் சீசன். அந்த சம்மர் சீசன்ல அந்த ராத்திரி வேளையில நான் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு ஃபுல் எக்ஸாஸ்டடா இருந்தேன். அந்த நேரத்துல சில்லுன்னு வாயில உருகுற மாதிரி அந்த ஜிகர் தண்டா இருந்துச்சு. ரொம்பவே அருமையா இருந்துச்சு. நான் அதை மறக்கவே மாட்டேன். என் வாழ்க்கையிலே அந்த ஒரு முறை தான் நான் ஜிகர் தண்டா சாப்பிட்டுருக்கேன். வாழ்க்கையோட கடைசி வரைக்கும் நான் அதை ஞாபகம் வச்சிருப்பேன்.
4: இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது, நானும் மதுரை போய் ஜிகர் தண்டா ட்ரை பண்ணிருக்கேன். ஆனா நான் போன கடை சரியில்லையா இல்ல எனக்குன்னு எழுதி வச்ச ஜிகர் தண்டா சரியில்லையான்னு தெரியல. எனக்கு அது பிடிக்கவே இல்லை. நாங்கள் அதை சாப்பிட்டுட்டு இதுக்கு அந்த ஒரு நீங்கள் அந்த படம்லாம் பார்த்துருப்பீங்களா தெரியல, ஆனால் ஒரு படத்தில் சொல்லுவாங்க இதுக்கு பீஸா சாப்பிடணும்னு அந்த பசங்களுக்கு ஆசையாக இருக்கும். கடைசியில் இதுக்கு பாட்டி சுத்த தோசையே பரவாயில்ல அப்படின்வாங்க. அந்த மாதிரி அங்கே அவ்வளோ தூரம் போய் அவ்வளோ ஹைப் பண்ணி அந்த ஜிகர் தண்டை ஒரே ஒரு வாய் எடுத்து வச்சுட்டு அம்மா நீங்களே சாப்பிட்ருங்க எனக்கு வேணாம் நான் சென்னையிலேயே போய் இதை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு எனக்கு அந்த டேஸ்ட் செட் ஆகல. மேபி நான் போன கடை சரியில்லை நினைக்கிறேன். நீங்கள் எங்கே போனீங்கன்னு சொல்லுங்க, தேடி போய் வேணால் சாப்பிட்டு
8: வரேன். கடை பேரை சொல்ல முடியாது மாயா, ஒரு ரகசியம். நீங்களே போயிட்டு அடுத்த வாட்டி பல கடைகளை போய் சென்று நீங்களே டிஸ்கவர் பண்ணிக்கோங்க.
4: நீங்க சுத்தின மாதிரியே திரு திருவா போய் சுத்தி கண்டுபிடிக்கணும்னு சொல்றீங்க.
8: கண்டிப்பா மாயா, யாம் பெற்ற இன்பம் இவ்வயகமும் பிறவே.
4: சரி ஓகே, நானும் போய் மேபி அப்படி சுத்திட்டு போய் சாப்பிட்டா அந்த ஜிகத்தண்ட டேஸ்ட் செட் ஆகும் போல.
8: இன்னொரு ஒரு மறக்க முடியாத இன்சிடென்ட், இதை வந்து நிறைய பேர் ஒரு டிப்ஸாக கூட எடுத்துக்கலாம் மக்களே. அதாவது பட்டது ஒரு 4 வருஷம் 6 வருஷம் ஓகே, ஒரு 6 வருஷம் முன்னாடி நான் மலேசியா போயிருப்பேன். உங்களுக்கே தெரியும் ஒரு ஒரு ஊர்லேயும் அவங்களுடைய கல்ச்சர் அவங்களோட ஃபுட் எல்லாமே வேரி ஆகும். அது நமக்கு ஒத்துக்கும் நமக்கு பிடிக்கும்ன்றத வந்து நம்ம சொல்ல முடியாது. எனக்கு வந்து பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இவங்க சொன்ன மாதிரி காயத்ரி சொன்னாங்க அவங்க ஒரு தோசா பர்சன் அந்த மாதிரி. நானுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோசா இட்லி இந்த மாதிரி வெரைட்டிஸ் தான் எனக்கு பிடிக்கும். இதை தாண்டி மிச்ச விஷயங்களை ட்ரை வேணா பண்ணுவேனே தவிர என்னால் அதை திருப்தியாக சாப்பிட முடியாது. ஸோ இப்படி ஒரு சிச்சுவேஷனில் வந்து அங்கே நமக்கு ஃபுட்டு செட் ஆகுமோ செட் ஆகாதோ, அந்த சமயத்தில் எனக்கு வெஜிடேரியன் ஃபுட்டு தான் தேவைப்பட்டதும் கூட. ஸோ அங்கே கிடைக்குமோ கிடைக்காதோன்ற ஒரு டைலமால நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில இருந்தே ஒரு 4 பேக்கெட் கப் நூடுல்ஸ் பேக் பண்ணி கொண்டு போயிட்டேன். ஏன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இன்ஸ்டன்ட் நூடுல் தான் நம்மளால செய்ய முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி வச்சோமா ஹோட்டல் லாபியில் வாங்கினோமா ஊற்றுனோமா சாப்பிட்டோமான்னு இருக்கலாம். பட் லக்கீலி எனக்கு வந்து நான் அதை சாப்பிடல, ஏன்னா அங்கே எனக்கு ஏற்ற மாதிரி தமிழ் ரெஸ்டாரண்ட்ஸ் நிறையவே கிடைச்சிது.
5: ஓ, எனக்கு வந்துட்டு சிங்கப்பூர்ல வந்துட்டு தோம்யாம் அப்படின்னு சொல்லிட்டு கப் நூடுல்ஸில் இருக்கும். அது வந்து கப் நூடுல் மாதிரி கிடையாது, நூடுல் தான் அது. பட் தென் அந்த டேஸ்டி வந்து வித்தியாசமாக இருக்கும். அது வந்துட்டு எஸ்பெஷலி சீ ஃபுட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அங்கேருந்து இன்ஸ்டண்ட்டாக வாங்கிட்டு வந்து பண்ணோனாக்கா அதுதான் ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். அது இங்கே தேடினேன், இங்கே எங்கேயுமே கிடைக்கல. சோடா அதே மாதிரி அங்கே குடிக்கிற ஒரு சோடா சூப்பராக இருக்கும். கெடுதல் தான், ஆனாலும் எப்பயாச்சும் சாப்பிட்டா பிரச்சனை இல்லை, சூப்பராக இருக்கும். அதெல்லாம் எனக்கு இங்கே கிடைக்கலன்னு சொல்லிட்டு.
4: ஆனால் நம்ம எல்லாருக்குமே ஜங்க் ஃபுட்டுன்றது ஒன்று கண்டிப்பாக பிடிக்கும் தான். ஆனால் உடல் நலம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, நமக்கு எவ்வளோ சுவையானதாக இருந்தாலும் ஐ திங்க் அட் டைம்ஸ் கொஞ்சம் ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது தான். அந்த வகையில் கீர்த்தி கப் நூடுல்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு சுவையான அவங்களுக்கு பிடிச்ச உணவை அங்கே சாப்பிட்டது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்.
8: நான் அதை விரும்பி செய்யலை மாயா, தற்செயலாக நடந்துருச்சு. பட் கண்டிப்பாக ஃபியூச்சரில் வந்து நான் ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ண பார்ப்பேன்.
6: ஸோ இப்போ எல்லாரும் வந்து ட்ராவலில் வந்து ஃபுட்டை பற்றி பேசிட்டு இருக்கீங்க. ஆனால் நம்ம வந்து மோரோவர் நம்ம என்ன பார்ப்போம், எஸ்தெட்டிக்காக இருக்கா அந்த ஃபுட்டை அப்படின்னு பார்ப்போம். அந்த எஸ்தெட்டிக் ஃபுட்டை போய் பார்த்து அதை வாங்கி அதை சாப்பிட்டு மூஞ்சி சுளிக்கிற டைமும் இருக்குது, பக்கத்து ரோட்டு கடையில் போய் என்ஜாய் பண்ணுற டைமும் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து என் ஃபேமிலியிலலாம் எப்படின்னா ஒரு வாட்டி போய் பார்ப்போம், சாப்பிட்டுட்டு வந்து அதை எஸ்தெட்டிக்காக வாங்குவோம். அது வந்து கரும் நல்லா இருக்காது நல்லா இருக்காது பட் ஸ்டில் வந்து இப்போ நம்மளுக்கு பிடிச்ச இடத்துக்கு போய் அங்கே சாப்பிட்டு பார்த்து அந்த ஃபுட்டு பிடிச்சிச்சின்னா நம்ம சொந்தக்காரங்களையும் கூப்பிட்டுட்டு போய் ஏ இங்கே பிரியாணி நல்லா இருக்கும்ப்பா மிட்நைட் பிரியாணிலாம் சூப்பராக இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொந்தங்களையும் கூப்பிட்டுட்டு போய் சேர்ந்து சாப்பிட்றது வந்து அகெயின் ஃபேமிலியோட நம்ம சேர்ற ஒரு வாய்ப்பாக இருக்கும்.
8: இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். திவ்யா சொன்னாங்க அவங்களுக்கு சிங்கப்பூரில் ஒரு கைண்ட் ஆஃப் சோடா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இதை ஒரு டிப்ஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது பட்டது நீங்கள் ஹைவேஸ்லலாம் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நிறைய கடைகளில் வந்து இளநீர் அதுக்கப்புறமா வந்து சுகர் கேன் ஜூஸ் அதாவது கரும்பு ஜூஸ் விற்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். இதெல்லாமே வந்து உடல் நலத்துக்கு ரொம்பவே நல்ல ஒரு விஷயம். ஸோ நீங்கள் வந்து கூல்ட்ரிங்க்ஸையோ சாஃப்ட் ட்ரிங்க்ஸையோ ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பானங்களை வந்து ப்ரிஃபர் பண்ணி இதை வாங்கி குடிக்கும் போது அப்படி அந்த ஜூஸை விற்கிறவங்களுக்கும் இதனால் லாபங்கள் ஏற்படும். அதே மாதிரி உங்கள் உடலுக்குமே அது ரொம்ப நல்லதாக இருக்கும்.
4: ரொம்பவே சரியா சொன்னீங்க கீர்த்தி. சல்மா சொன்னாங்க ஏஸ்தட்டிக் ஃபுட்ஸ் போட்டோ அந்த மாதிரி கொஞ்சம் பார்ப்போம் அப்படின்னு. இதேமே ஒரு ஒன்றாச்சு, இங்கே சிட்டிக்குள்ளேயே என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த ரொம்ப ஃபேமஸாக இருக்குது ஸோ அப்படின்னு சொல்லி ஒரு டைப் ஆஃப் நூடுல் தான் அதுவும். நிறைய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் பார்த்துட்டு சா இப்படி இருக்கு சொல்கிறாங்க அப்படி இருக்கு சொல்கிறாங்க, நம்மளும் போய் இதை சாப்பிட்டு பார்க்கணும், ரொம்ப ஏஸ்தட்டிக்காக இருக்கே, சரி இந்த கெஃபேல போகலாம் இப்படி சாப்பிடலாம், இது எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல நமக்குள்ளே இதெல்லாம் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு போனோம். வாங்கினோம், ஒரே ஒரு போல் வாங்கி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம். எடுத்தோம், மூணு பேரும் அட் ஏ டைமில் ஒரே வாய் வச்சோம், திருப்பி எல்லாருமே ஸ்பூனை கீழே வச்சிட்டோம். நீங்கள் சொன்ன மாதிரி அட் டைம்ஸ் ஏஸ்தட்டிக்காக இருக்க ஃபுட் நம்மளோட டேஸ்ட் பட்ஸுக்கு ரொம்ப செட் ஆகிற மாதிரி இருக்கிறது இல்லை. ஸோ
2: நாங்களுமே ஒரு தடவை ஃபேமிலி ட்ரிப் போயிருந்தோம். அப்போ வந்து ஒரு நல்ல ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் தான், அது சீ ஃபுட்காகவே அந்த ரெஸ்டாரண்ட்டு ஃபேமஸ். அதனால வந்து நாங்கள் ஃபேமிலியாக போயிருந்தோம், ரொம்ப பசியில் இருந்தோம், ஆனால் டைம் வேறு ஆயிடுச்சு ஆஃப்டர்நூன். அதனால நாங்கள் அங்கே போயிருக்கும் போது இந்த மாதிரி ஆர்டர் பண்ணோம், அங்கே ஃபேமஸாக இருக்கிறது தான் கேட்டு தான் ஆர்டர் பண்ணோம். நிறையா பேர் இருந்ததுனால நிறையாவே ஆர்டர் பண்ணிட்டோம் தெரியாமல். என்ன ஆயிடுச்சுன்னா அங்கே வந்து அது வந்து டேஸ்ட்டுக்கு ஒத்துக்கலன்றதோட யாருக்குமே வந்து அது பிடிக்கல, அது டேஸ்ட்டாக இருக்கோ இல்லையோ அதெல்லாம் செகண்ட் தான், நம்ம பசியில் இருந்தால் அதெல்லாம் தெரியாது, ஆனால் அது சாப்பிடவே முடியல அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அன்னைக்கு வந்துமே ரொம்ப வஸ்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு.
3: இந்த இடத்துல நானும் ஒன்று ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் ட்ரிப் போயிருந்தோம், சேம் ட்ரிப்பில் தான். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 பஸ்ஸஸ் இருந்தது, 3 to 4 பஸ்ஸஸ் எங்களுக்கு மட்டுமே இருந்தது. ஸோ நான் போயிட்டு இருந்த பஸ்ஸு மட்டும் கொஞ்சம் பிரேக் டவுன் ஆகி ஸ்டாப் ஆகிடுச்சு, அதனால் மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் அவங்க அந்த ஹோட்டலுக்கு சீக்கிரமாகவே போயிட்டாங்க, பஸ்ஸில் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் போனோம். ஸோ நாங்கள் போனப்போ மோஸ்ட் ஆஃப் த டிஷ்ஷஸ் வந்து காலியாக தான் இருந்தது, கொஞ்சம் டிஷ்ஷஸ் தான் இருந்தது, அவைலபிள் டிஷ்ஷஸ் மட்டும் தான் இருந்தது. அது பஃபே சிஸ்டம் அப்படின்றதுனால நம்ம தான் போய் ஃபுட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அங்கே அதுவும் இல்லாமல் அங்கே வேலை செஞ்சுருந்தவங்களாம் கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க, பிகாஸ் அங்கே நிறைய க்ரௌட் இருந்தது, பிகாஸ் அது ஒரு 9:30 டைம்ன்றதால மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஃபுட்காக வந்திருந்தாங்க, ஃபுல்லாக க்ரௌடடாக இருந்தது. ஸோ பஃபே சிஸ்டம் தானே சார், நம்ம போய் இருக்கிற ஃபுட்டு கொஞ்சம் சாப்பிடலாம், ஏன்னா ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி இருக்கிற வரைக்கும் நம்ம சாப்பிடலாம் அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். அப்போ வந்து ஒரு இது மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தது, ஒரு டப்பா மட்டும் க்ளோஸில் இருந்தது, என்னன்னு திறந்து பார்த்தா ஃப்ரைட் ரைஸ். சரி ஓகே ஃப்ரைட் ரைஸ் தானே எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம். எடுத்துட்டு கொஞ்சம் ஒரு சில பேர் சாப்பிட கூட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் வந்து எனக்கு ஃப்ரைட் ரைஸ் அந்தளவுக்கு அப்போ வேணாம் அப்படின்றதால் சப்பாத்தி சைட் போயிட்டு நான் ஃப்ரைட் ரைஸ் எடுக்கல. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது அது ஒரு கெட்டு போன ஃப்ரைட் ரைஸ், அதனால தான் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமே. ஸோ இதுலேருந்து என்ன சொல்கிறேன்னா நிறைய பேர் சென்ஸ் பண்ணிட்டாங்க, ஒரு சில பேர் வந்து சென்ஸ் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இது சரி இல்லையே என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில பேருக்கு அந்த இப்போ எனக்குலாம் வந்து அது சென்ஸ் பண்ணால் தெரியாது எனக்கு, இந்த நிஜமாவே இந்த ஃபுட் ஃபாயில்டாக இருக்கா, கொஞ்ச நாள் கழிச்சு எப்படி சொல்கிறது ஸ்டார்டிங்கே எனக்கு கண்டுபிடிக்க தெரியாது, கொஞ்சம் இதுவானதுக்கப்புறம் தான் ஓகே இது ஸ்பாயில்டு ஃபுட்டு தான் போல அப்படின்னு கண்டுபிடிக்க தெரியும். ஸோ நீங்கள் வந்து எந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணாலும் கொஞ்சம் ஃபுட் கான்ஷியஸ் இருக்கிறது நல்லதோ அப்படின்னு தோணுது.
4: இப்போ பேபியெல்லாம் வந்து கூப்பிட்டு போகும்போது பேபி ஆர் பெரியவங்க யாராவது போனால் அவங்களுக்கு வந்து பேபி ஃபுட்ஸ்லாம் செட் ஆகாது, அதே மாதிரி ஆயில் ஃபுட்ஸ்லாம் வந்து பெரியவங்களுக்கு செட் ஆகாது, கேஸ்ட்ரிக் இஷ்யூலாம் வரும். அந்த மாதிரி டைமில் வந்து ஏதாவது ஹோம்லேயே வந்து ப்ரீமிக்ஸ் மாதிரி ஏதாவது ரெடி பண்ணணும், காஃபியாக இருக்கட்டும் உப்புமாவாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு ப்ரீமிக்ஸ் எடுத்துகிட்டு போனால் அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க வந்து சாப்பிட முடியாத பட்சத்தில் பசியோடவும் இருக்க முடியாது. இந்த மாதிரி ஏதாவது யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகணும்.
7: ஸோ நீங்களாம் பேசுறதை வச்சு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, அது என்னென்னா அது நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை, பட் என்னோடய ஃப்ரெண்டு சொல்லி நான் அதை கேட்டது. அவங்க அதுக்கப்புறமா அவங்களோட சிஸ்டர்ஸ் ரெண்டு பேர் வந்து ஷாப்பிங்க்காக போயிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு மெயின் ஏரியா, அந்த மெயின் ஏரியாவில் வந்து கொஞ்சம் உள்ளே போய் ட்ராவல் பண்ணி தான் ஷாப்பிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த போகிற இடத்துல பபிள் டீ அந்த கடை இருந்திருக்கு. ஸோ அந்த ஆக்சுவலாக வந்து ரியலாக எப்படி போடுவாங்கன்னா தாய்லாந்து ஸ்டைல்லையோ என்னவோ வந்து ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்காங்க. ஸோ அதனால சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த கடையிலே எஸ்பெஷலி ரொம்ப கூட்டம் இருந்திருக்கு, அதனால இவ்வளோ கூட்டம் இருக்குனாலே கரெக்டாக நம்ம நம்ப தாராளமாக நம்பி போகலாம், நல்லா தான் இருக்கும் ஃபுட்டு. ஏன்னா கூட்டம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு சைக்காலஜி, கூட்டம் இருந்துச்சுனாலே நல்லாயிருக்கும் ஃபுட்டு அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால அவங்க நம்பி அங்கே போயிருக்காங்க. ஒரு பபுள் டீ ஒரு 200 ருபீஸ் அந்த மாதிரி இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 1000 ருபீஸ் செலவு பண்ணிட்டாங்க அந்த பபுள் டீக்காக. அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து வெளியில் வந்துட்டோடனே அவங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னே லிட்டரலாக அவங்களுக்கு வாமிட் வர அளவுக்கு ஆயிடுச்சு. அதனால அதுவும் அதில் க்ரீன் டீ ஃப்ளேவர் அது மாதிரிலாம் தாய்லாந்து ஃப்ளேவரில் இருக்கும்போது எனக்கு சுத்தமாக பிடிக்கலப்பா அப்படின்ற மாதிரி எனக்கு அது கேட்கும் போது, அப்போ ஏன்ப்பா போனீங்க? நான் போகல, ஆனால் அந்த கூட்டம் அந்த க்ரௌடை பார்த்தோடனே வந்து எனக்கு ஒரு ரியலைஸ் ஆகிடுச்சு, ஓகே நல்லா தான் இருக்கோ, கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது என்னோட இது நான் கேட்டேன், அதுக்கு ஒன்று ட்ரை பண்ணலாமே அப்படின்னதுக்கு யார் ஆசை யாரை விட்டுச்சு, ஒரு 3 வாங்கி நல்லா இருக்கும்ல, அப்போ நீ நானும் அடிச்சிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு 3 வாங்கிட்டோம். அதுக்கப்புறமா ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ஃப்ளேவர் வாங்கியிருக்காங்க, ஆனால் அங்கே லிட்டரலாக சொல்ல போனால் எந்த ஃப்ளேவருமே நல்லா இல்லை. அதுக்கப்புறம் உட்காந்து அது வந்தாலும் பரவாயில்ல 1000 ருபீஸ் செலவு பண்ணிட்டோமேன்ற அந்த காசுக்காகியே உட்காந்து குடிச்சு அங்கே அதுக்கப்புறம் இந்த பக்கமே வந்துடக்கூடாதுன்னு வந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை இது பண்ணாங்க. அதுலேருந்து நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, ஒன்று நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ரியலாக நம்ம வந்து அதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் ஒரு ஃபுட்டை நம்ம இது பண்ணாமல் தாண்டி இந்த க்ரௌட் இருக்குது அது இருக்குன்றதுனால அதை நம்பி வந்து நம்ம எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன்.
6: இந்த மாச்சா மாச்சான்னு ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆயிடுச்சு, இது யாருக்காச்சும் தெரியுமா?
4: நிறைய பேருக்கு.
6: யா, அது வந்து லிட்ரலா வந்து நான் டேஸ்ட் பண்ணும் போது எனக்கு ஒரு ஆல்கே சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. இந்த ஸ்பினட் சாப்பிட்ட மாதிரி கூட இல்லை, கீரை மாதிரி கூட இல்லை, ஒரு ஆல்கே சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. வேற வருது, இதெல்லாம் எப்படிடா சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி. இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, நீங்க ஒரு ஆசைப்பட்டு ஒரு விஷயத்த வாங்கி அதுக்கு காசு வேஸ்ட் பண்ணி அது அந்த ஃபுட்டையும் வந்து நீங்க வேஸ்ட் பண்ணி இதெல்லாம் எதுக்கு? ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு சாப்பிடுங்க, நல்லா ரிசர்ச் பண்ணுங்க அதில் என்ன இருக்கும், உங்களுக்கு சூட் ஆகுமா, அலர்ஜிக்கா, இதெல்லாம் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க.
4: ஐ திங்க் இது எல்லாத்துலேயுமே நம்ம பார்க்கறது வந்து நமக்கு அந்த ஃபுட் செட் ஆகுதா இல்லையா, நம்ம டேஸ்ட்டுக்கு அது பிடிக்குதா இல்லையான்றது தான். இப்போ கீர்த்திக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு ஜிகர் தண்டா நான் போய் ட்ரை பண்ணும்போது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு மாச்சா இன்னொருத்தவங்க ட்ரை பண்ணும்போது பிடிக்கலாம். நமக்கு அது செட் ஆகுமா இல்லையா, நமக்கு ஒரு வேலை ஏதோ மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸோ என்னவோ இருக்கு, இல்லை எனக்கு ஏதோ ஒரு ஃபுட் அலர்ஜி இருக்கு. இப்போ சில பேருக்கு சீ ஃபுட் அலர்ஜி இருக்கும், நட் அலர்ஜி இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம என்ன சாப்பிட்றோம், நம்ம வெளியில போய் என்ன ஃபுட் இன்டேக் பண்றோம், அதில் கேர்ஃபுல்லா இருக்கணும். அவங்க சொன்னாங்க ஃப்ரைட் ரைஸ் என்ன இருந்ததுனே தெரியாம நாங்க பசிக்குதுன்னு எடுத்து போட்டு சாப்பிட்றோம் அப்படின்னு, அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுக்கு நாம ரொம்ப கான்சியஸா இருக்கணும் அப்படின்றது தான் தெரியுது.
0: எல்லாரும் ஃபுட்டை பத்தி தான் பேசுனீங்க, நான் வந்து இப்போ வாட்டரை பத்தி பேச போறேன். வாட்டர் நான் வந்து ஊருக்கு போனேன், சொந்த ஊருக்கு. அங்கே வந்து தண்ணி எல்லோரும் நம்மலாம் இங்கே மினரல் வாட்டர் தான் குடிக்கிறோம், ஆனால் அங்கே அவங்க குடிக்க மாட்டாங்க. அப்படி நாங்கள் எடுத்துகிட்டு போகல எக்ஸ்ட்ரா, நான் அந்த தண்ணி குடிக்கிறேன் எனக்கு பிடிக்கல. ஆக்சுவலாக வந்து பிடிக்கவே இல்லை சுத்தமாக. ஆனால் நான் ஊருக்கு போனோன்னா எங்கள் தாத்தா பாட்டிலாம் வந்து வாங்கி வச்சுருவாங்க. ஆனால் அன்றைக்கி நாங்கள் வந்து சர்ப்ரைஸாக போகலான்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை, போயிட்டோம். போயிட்டு நாங்களும் சாப்பாடெலாம் செஞ்சு வச்சிட்டாங்க, சாப்பிட்றோம், தண்ணி எடுக்கிறேன், தண்ணி நல்லா இல்லை சுத்தமாக எனக்கு பிடிக்கல. அது எங்கள் அம்மா வந்து அங்கே தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க, இது அவங்களுக்குமே பிடிக்கல இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் 1 டே ஃபுல்லாக தண்ணியே குடிக்காமல் குடிக்கவே ஐஸ் வாட்டர் வச்சு குடிக்கலாம் அப்படின்னாலும் தண்ணி குடிக்கவே முடியல. ஆனால் 1 டே ஃபுல்லாக நான் வாட்டரே இல்லாமல் அதுக்கப்புறம் வாட்டர் வந்து அப்புறம் தான் குடித்தேனே.
7: ஸோ காயத்ரி தண்ணின்னு சொன்னோடனே எனக்கு அதுலேயே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. என்னென்னா, இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் என்னோடய ஃபேமிலி அப்புறம் எல்லோரும் வந்து இந்த ஜேர்னி மாதிரி காரில் போயிருக்கும் போது நாங்கள் ஒரு கேன் எடுத்து வச்சுக்கிட்டோம். ஆக்சுவலாக அந்த மினரல் வாட்டர் தான் செட் ஆகும் அப்படின்ற மாதிரி. ஸோ எடுத்து வச்சிட்டோன்னே அது ஒரு சமயத்தில் என்ன ஆச்சுன்னா, அது வெய்ய காலம் ரொம்ப ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்றதுனால ஆப்வியஸாக வந்து அது காலி ஆகிடும் சீக்கிரமாக. ஸோ அப்போ வந்து ஒரு மலைப்பகுதியாது. ஸோ அங்கே அந்த கோயிலுக்கு விசிட் பண்ணிவிட்டு இறங்கி கீழே வர சமயத்தில் ரொம்ப எல்லாருக்கும் தனி தாக்கம் எடுத்துருச்சு. ஸோ அப்போ அது வந்து ஒரு ஓடை மாதிரி ஓடுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து அங்கே வந்து ஒரு பம்ப் செட் மாதிரி இருந்துச்சு. அது வந்து ஒரு வயல்வெளி கிராமம் அப்படின்றதுனால ஒரு பம்ப் செட். அந்த பம்ப் செட் வந்து பூமியிலேருந்து வராமல் இயற்கையாகவே அந்த சொனன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மலை கிராமத்தில் இருக்கிறது. ஸோ அதுலேருந்து வந்துச்சு. அதில் நாங்கள் சரி இது எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி தண்ணி இல்லாததுக்கு அங்கே கடைங்களும் வேறு எதுவும் இல்லை, ஒன்றுமே சில கிராமத்துலலாம் அவ்வளோ கடை இருக்காதுங்க இல்லையா, ஸோ கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். சரி இப்போதைக்கு ஒரு அர்ஜென்ட்டுக்கு எமர்ஜென்சிக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் குடிச்சு பார்த்து, லிட்டரலாக சொல்ல போனால் மினரல் வாட்டரை விட அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது குடிக்கும் போது எப்படி சொல்கிறது, இந்த அடி வயிற்று வரைக்கும் அது சில்லுன்னு இருக்குப்பா அப்படின்வாங்க இல்லையா. ஸோ இந்த ஃப்ரிட்ஜில் வச்ச தண்ணியை விட இது ரொம்பவே செமையாக இருந்துச்சு. அப்போ தான் நான் யூட்டிலைஸ் பண்ணேன், இந்த தண்ணி நம்ம இருக்கிற இடத்துக்கோ வந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆனால் அந்த அனுபவம் வந்து எனக்கு பர்சனலாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவேன். என்னோட பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு.
4: ஐ திங்க் ஐதர்வே நம்ம போற இடத்துக்கு நம்ம டிராவல் பண்றோம் அப்படின்னா வாட்டர் அண்ட் ஃபுட்டை விட வாட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம அங்கே போகும்போது தண்ணிக்கு என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல கிடைக்குமா கிடைக்காதா, போனதுமே கொஞ்சம் ஒருவேளை நம்ம தங்குற இடத்துல தண்ணி செட் ஆகலைனா பாட்டில் வாட்டர் எங்கே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அட்லீஸ்ட் கடையாவது தெரிஞ்சு வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அட் டைம்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணி போகும்போது இங்கே சுற்றி முற்றி கடை எதுவுமே இல்லையேன்னா நமக்கு நைட்டு தான் தோணும், ஏதோ படுக்க போகிறோம் இல்லை ஹோட்டலில் போய் தூங்கும் போது தோணும் தண்ணி பாட்டில் வாங்கவே இல்லை. இப்போ ரீசெண்டாக எங்களுக்கு ஆச்சு, நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது ரெண்டு பாட்டில் வச்சுருந்தோம், ரூமுக்கு போய் செட்டில் ஆகும்போது தண்ணி இல்லை யார்கிட்டையுமே, யாருக்கும் தோணவே இல்லை. அது கிராமப்புறன்றதால கடைகள்லாம் அவ்வளோ கிடையாது, அவங்க 10 மணிக்கே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நாங்கள் 12:30 மணிக்கு சிட்டி மாதிரி போய் கடை இருக்கான்னு பார்த்தா சுற்றி முற்றி யாருமே இல்லை எதுவுமே இல்லை. அப்போது ஏதாவது வாங்கணும் என்ன பண்ணுறது தண்ணி இல்லையே அப்படின்னு கேட்டால் இங்கே இருக்குமா இந்த தண்ணி குடிச்சிக்கோங்க நாங்கள், ஆனால் எங்களுக்கு அந்த தண்ணி செட் ஆகலை. அந்த மாதிரி பட்சத்தில் நம்ம ப்ரிகாஷனாக ஐதர் எக்ஸ்ட்ராவாக அதெல்லாம் வாங்கிட்டு போகணும், இல்லைனா கண்டிப்பாக எங்கே இருக்கு அவைலபிலிட்டின்றதை தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி மக்களே, அப்படியே பேசி பேசி நிறைய நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டு நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். பயணம் பற்றி பேசிகிட்டு இருந்த காணாத தூரம் கவிதையை ஒரு பயணம் அப்படின்ற நிகழ்ச்சியோட கடைசி கேள்வி. நம்ம எல்லோருக்குமே வாழ்க்கையில் கண்டிப்பாக நான் இந்த இடத்துக்கு போயே ஆகணும், என் வாழ்க்கையில் நான் ஒரு முறையாவது ஜஸ்ட் ஒன்ஸ் ஆகுது இந்த இடத்த விசிட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ட்ரீம் டெஸ்டினேஷன் எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள்.
7: ஸோ எனக்கு சொல்லணும்னா என்னோடய லைஃப் டைமில் ஒன்ஸ் ஆச்சு நான் கைலாஷ் மவுண்டெயினுக்கு போகணும்னு சொல்லி நினச்சேன். அது வந்து ஸ்பிரிச்சுவலுக்காக சொல்ல முடியாது, பட் அந்த சன்ஷைன்லாம் வந்து அந்த மவுண்டெயினே ஒரு மாதிரி கோல்டனாக ஆக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நிறையவே நான் ஃபோட்டோஸ்லேருந்து பார்த்துருக்கேன். அப்புறம் அந்த நைட் டைம்லாம் அந்த ஸ்டார்ஸ், ஆப்வியஸாக நைட் டைம் இருக்க முடியாது எப்படி இருந்தாலும் -0°C இருக்கிறதுனால, பட் அந்த வியூ வந்து அந்த மவுண்டெயின்லேருந்து ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. அப்புறம் அங்கே இருக்க அந்த ஸ்னோஸ், அதுக்கப்புறம் அங்கேருந்து வர அந்த வாட்டர் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் என்னோட அந்த ஃபேவரட் டெஸ்டினேஷன்
3: என்னோட டெஸ்டினேஷன் அப்படின்னு சொன்னாலே எனக்கு வந்து காஷ்மீர் தான் ஞாபகம் வரும். அது ஏன்னே தெரியாது, ஸ்பெசிஃபிக்கா இதுதான் அதுதான் ரீசன்லாம் கிடையாது. ஆனாலுமே எனக்கு வந்து டெஸ்டினேஷன் சொல்லும்போது காஷ்மீர், ஸ்னோ அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கு.
9: என்னோட ட்ரீம் டெஸ்டினேஷன்னா ஸ்விட்சர்லாந்து சொல்லுவேன். அது ஏன்னு எனக்கே தெரியல, ஆனால் எனக்கு பிடிக்கும். இப்போ ஸ்விட்சர்லாண்டில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு லொக்கேஷன் அப்படின்னா நான் ஸ்னோ மவுண்டெயின் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஒரு ஆசை.
1: எனக்கு வந்து நிறைய ட்ரீம் டெஸ்டினேஷன்ஸ் இருக்குது, பட் ஸ்பெசிஃபிக்கலாக சொல்லணுன்னா இந்தியாவை முதல்ல ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும், அதோடய கல்ச்சரு அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அந்த லாங்குவேஜ் எல்லாமே வந்து ஃபீல் பண்ணணும். காஷ்மீர் அவங்க சொன்ன மாதிரி முதல்ல அங்கே தான் போகணுன்னு ஆசை, ஏன்னா அந்த கிளைமேட் வந்து வேறு லெவல். தென் வந்து நான் மூரியான ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே வந்து ஸ்கூபா டிரைவிங் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. லைக் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன், சார் நம்ம மனுஷனாக பிறந்ததை விட மீனாக பிறந்திருக்கலாம். ஸோ அந்த அந்த வாட்டர் அந்த லவ் அந்த டச் ஃபீல் அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும்.
4: நமக்கு தெரியாது
1: மேபி பிகாஸ் அங்கே நிறைய கிரியேச்சர்ஸ் இருக்கு, அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த வாட்டருக்குள்ளே இருக்கும் போது, உள்ளேருந்து பார்க்கும் போது அந்த வெயில் அந்த சீனரிலாம் வந்து செம்ம அமேசிங்காக இருக்கும். ஸோ ஸ்கூபா டிரைவிங் வந்து என்னோட ஒரு ட்ரீம் டெஸ்டினேஷன், போனால் கண்டிப்பாக அதுவும் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்.
4: ஆனால் இந்த மாதிரியான அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் பண்ணும்போது ரொம்பவே கவனமாக இருக்கணும், ஏன்னா நம்ம நிறைய செய்திகள் கேள்விப்படுறோம் இந்த மாதிரி எனக்கு அட்ரினலின் ரஷ் கிடைக்குது நான் அதுக்காக இதை பண்ணுறேன் அப்படின்னு போய் சில டைம்ஸ் விபத்துகளையும் முடியுது ஆபத்தாகவும் இருக்குது. ஸோ ஒரு விஷயம் விருப்பப்பட்டு பண்றோம் இல்ல எனக்கு இது பண்ணணும்ன்ற பட்சத்துல அதுக்கான சேஃப்டி மெஷர்ஸ் என்னென்னவோ அது ஃபுல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு, இல்ல அதுக்கு ஏதோ ப்ரீ மெஷர்ஸ் இருக்கு அப்படின்னா, இப்போ நிறைய பேருக்கு மவுண்டெயின் கிளைம்பிங் ஒரு ஹாபியா இருக்கும், அவங்க அதுக்கு பல வருஷங்கள் ஆர் பல மாதங்கள் அதுக்கு முன்னாடி ட்ரைனிங் எடுத்துட்டு அப்புறமா தான் போய் பண்ணுவாங்க. எடுத்ததுமே எனக்கு மலையேற வரும் நானும் ஏறுவேன் அப்படின்லாம் போக மாட்டாங்க. ஹிமாலயாஸ் போறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ட்ரெக்கிங் பிளாட்ஃபார்முக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் அனுப்புவாங்க. அந்த மாதிரி அதுக்கு முன்னாடி இருக்கிற சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் அண்ட் ட்ரைனிங் நம்ம எடுத்துட்டு தான் போகணும்.
2: எனக்குமே வந்து சல்மா சொன்ன மாதிரி நிறைய ட்ரீம் டெஸ்டினேஷன்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு ஒரு கண்ட்ரி நான் போய் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து ஜப்பான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், எல்லோரும் சொல்லுவாங்க ஜப்பான் வந்து 2050 இருக்குது 3000 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதே மாதிரி எவ்வளோ டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் இருக்கோ அதே அளவுக்கு அவங்க வந்து கல்ச்சருக்கு வந்து ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ டோக்கியோ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது அவங்களோட இது, அது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அங்கே வந்து ரொம்ப டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட், பிஸியான ஸ்ட்ரீட் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி அந்த சைடான ஜப்பானுக்கு நம்ம போனோம்னா நிறைய டெம்பிள்ஸ் மவுண்டன்ஸ் ரொம்ப பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டும் அங்கே இருக்கு, அதனால அங்கே போய் பார்க்கணும்னு எனக்கு ஆசை.
10: எனக்கு வந்துட்டு ஒரு சீரீஸ் பார்த்ததுலேருந்து பாரிஸ் போகணுன்ட்டு ஒரு ஆசை இருக்கு.
11: எனக்கு வந்து லாங் பைக் ரைட் டு லடாக்,
6: லடாக் போகணும் அப்படின்ட்டு ஒரு ட்ரீம் டெஸ்டினேஷன்.
8: நான் இப்போ சொல்ல போகிற ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் முதியோர்கள் தான் ஆசைப்படுவாங்க போகணும், தன்னோட கடைசி காலத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், என்னோட ட்ரீம் டெஸ்டினேஷன் வந்து காசி, அதாவது வாரணாசி. இது வந்து எதனாலன்னு எனக்கு தெரியல, ஆனால் சின்ன வயசுலேருந்தே ஒரு கிரேஸுங்க. படங்கள்னால இருக்கலாம், இல்லை நான் பழகிற அதிகமான மக்கள் வந்து இந்த முதியோர் தான், வயதானாங்க, பாட்டி தாத்தா இவங்க தான் எனக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ இவங்க கூட பேசினதுனாலேயோ எதனாலன்றது எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் அந்த அந்த அந்த ஊருக்கு போகணும், அந்த சிட்டியை போய் விசிட் பண்ணணுன்றது எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிரேஸாக இருக்குது. அந்த கங்கையை பார்க்கணும், அதில் மூழ்கணும், அங்கே அவங்க எடுக்கிற அந்த ஆர்த்தியை பார்க்கணும். இன்னும் ஒரு வியப்பான விஷயம் எனக்கு அந்த சிட்டியை பற்றி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பல மத மக்கள் அதே ஊரில் வாழ்கிறாங்க. ஆனால் அவ்வளோவும் இருந்தோம், எல்லாருடைய ஃபெஸ்டிவல்ஸுமாக இருக்கட்டும், எல்லாருடைய செலிப்ரேஷன்ஸ்லையும் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த ஒற்றுமையை கடைப்பிடிக்குது அப்படின்றது வந்து வாரணாசியில் அதிகமாக காணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. கண்டிப்பாக என்னோடய வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது அந்த இடத்துக்கு போய் அந்த அந்த வைபை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசையாக இருக்குது.
3: என்ன வந்து சின்ன வயசுலேருந்து எல்லாரும் உனக்கு வந்து என்ன ட்ரீம் டெஸ்டினேஷன் இந்த மாதிரி கேட்கும் போது சின்ன வயசுலேருந்து நான் சொல்ல ஒரே பதில் வந்து லண்டன் போகணும், லண்டன் போகணும். இப்போயுமே போகணும் தான், அஃப்கோர்ஸ் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். லண்டன் மட்டும் இல்லை, இன்னும் நிறையா கண்ட்ரீஸ் போகணும், கான்டினென்ட்ஸ் போகணும், அதெல்லாம் இருக்குது. பட் சல்மா சொன்ன மாதிரி முதல்ல எனக்கு இந்தியாவே நல்லா சுற்றி பார்க்கணும், ஒவ்வொரு கல்ச்சரையும் போய் பார்க்கணும், அந்தந்த மக்கள் போட்டு அந்த காஸ்ட்யூம்ஸ் எல்லாம் போட்டுண்டு அவங்களோட அந்த ஃபெஸ்டிவல்ஸ் எதுவாக இருக்கட்டும் அந்த ட்ரெடிஷன்ஸ் அதை போய் பார்த்து ஒரு ரெண்டு மூணு நாள் அவங்க கூட இருந்து அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ எனக்கு ட்ரீம் டெஸ்டினேஷன் பர்டிகுலரானா ஃபுல்லாக இந்தியாவை வந்து சுற்றணும், அதுதான்.
4: எல்லாருமே அவங்க அவங்களோட ட்ரீம் டெஸ்டினேஷன் சொன்னீங்க.
5: எனக்கு வந்துட்டு நிறைய இருக்குது. எனக்கு வந்துட்டு மொத்தமாக ஏஷியாவை சுற்றி பார்க்கணும் ஃபுல்லாக, ஃப்ரம் வியட்நாம், சவுத் கொரியா, எவ்ரிவேர். பட் தென் எனக்கும் ஜப்பான், டோக்கியோ, அந்த ஷிபுயா கிராசிங் அங்கே எனக்கு போகணும். எனக்கு ஜப்பானில் ரொம்ப பிடிச்சி வந்துட்டு அவங்களுடைய அந்த கார் கல்ச்சர், அந்த கார் ஷோ பண்ணுறதுலாம் வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஒரு நாள் போய் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நம்மளும் ஓட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்.
11: சேம் காயத்ரி சொன்ன மாதிரி தான், எல்லா ஃபஸ்ட்டு வந்து வேறு கண்ட்ரிக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்தியாவில் இருக்க எல்லா இடத்தையும் போய் சுற்றி பார்த்துட்டு அங்கே இருக்க அத்தன்டிக் ஃபுட்லாம் டேஸ்ட் பண்ணி ஒரு ட்ராவல் வந்து அதுக்குன்னே ஒரு ட்ராவல் போகணும் இந்தியா ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு. அதுதான் என்னோடய ட்ரீமாக இப்போ இருக்குது.
8: எல்லாரையும் கேட்டிங்களே மாயா, உங்களுக்கு எந்த இடத்த போய் சுற்றி பார்க்கணும், உங்கள் ட்ரீம் டெஸ்டினேஷன் எதுன்னு நீங்கள் சொல்லவே இல்லையே.
4: எனக்கும் எல்லாரும் சொன்ன மாதிரி இந்தியாவை சுற்றி பார்க்கணும். எனக்கு இன்ஃபேக்ட் ஆக்சுவலி வேர்ல்டு டூர் போகணுன்றது தான் என்னோட பெரிய ஆசை. வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். என்னோட உயர்ந்தபட்ச கோலாக நான் பார்க்குறது ஒரு வேர்ல்டு டூர் போகணும் அப்படின்றது. வேர்ல்டு டூரில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நாலஞ்சு இடம் நான் ஒரு டாப் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரெண்டு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இந்த நார்தர்ன் லைட்ஸ் அண்ட் அரோரா பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. அது ஏன் தெரில, மேபி படத்தில் பார்த்ததோ இல்லை அதுக்கப்புறம் நம்ம சயின்டிஃபிக்காக இங்கே இந்த இதெல்லாம் நடக்குது அதனால அந்த கலர்ஸ் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டதோ. பட் எனக்கு எப்போவுமே வந்து அந்த நைட் ஸ்கை போய் அங்கே அது, நான் புக்ஸ் கொஞ்சம் படிப்பேன், அதில் ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணுவாங்க அந்த நார்தர்ன் லைட்ஸ் அண்ட் அரோராவெல்லாம். ஒரு டென்ட் போட்டு அங்கேயே தங்கி குளிரில் வந்து அப்படியே எழுந்த எல்லா டைம்லையுமே வந்து கலர் கலராக தலை மேலே லைட்ஸ் தெரியற மாதிரி கண்டிப்பாக அதை ஒன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அண்ட் ரெண்டாவதாக லிஸ்ட்டில் இருக்கிறது பாரிஸ். ஃப்ரான்ஸ்ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும், பட் இன் ஸ்பெசிஃபிக் ஃபுல் சிட்டி பாரிஸ். அதுவும் அவங்க சொன்ன மாதிரி ஒரு சீரீஸ் பார்த்ததுக்கப்புறம், அதுக்கு முன்னாடிலேருந்து பாரிஸ் இருந்தது, பட் சீரீஸ் பார்த்ததுக்கப்புறம் அந்த ஆசை இன்னும் ஜாஸ்தியாயிருச்சு. ஸோ எனக்கு ட்ரீம் டெஸ்டினேஷன்றது டாப்பில் ரெண்டு, அது இல்லாமல் நிறைய இருக்குது. ஸோ லெட்ஸ் ஹோப் எல்லாருமே ஃபியூச்சரில் ஒரு நாள் அவங்க அவங்களோட ட்ரீம் டெஸ்டினேஷன்ஸ் போவோம் அப்படின்னு. அண்ட் அதோட நாம் நம்ம நிகழ்ச்சியோட முடிவுக்கு வந்துட்டோம். என்ன மக்களே, நாம இன்னைக்கு சுத்தின சுத்து போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? சாப்பாடு செட் ஆகலனா என்ன, நம்ம சந்தோஷம் செட் ஆனா அதுவே பெரிய சக்சஸ் தானே. இவ்வளவு அருமையா நம்ம கிட்ட நிறைய கருத்துகளையும் நினைவுகளையும் பகிர்ந்துகிட்ட எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ் மாணவிகளுக்கு ஒரு பெரிய கைத்தட்டியும் பாராட்டியும் தெரிவிச்சுக்கலாம். தேங்க்யூ சோ மச் எல்லாருமே, அவங்க அவங்களோட கதைகளை ரொம்ப அழகா பகிர்ந்துகிட்டீங்க. எனக்கு நிறைய கேட்கும் போது இந்த இடத்துக்கு நம்மளும் போகணும், இல்ல நம்ம இதெல்லாம் ட்ரை பண்ணவே கூடாது, நமக்கு இது செட் ஆகாது, அந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுது. என்னென்ன திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கணும், என்னென்னலாம் நம்ம கான்சியஸா இருக்கணும், நம்பர்ஸ், அட்ரஸ், இதெல்லாம், வாட்டர், ஃபுட், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. தேங்க்யூ சோ மச். இன்னைக்கு நம்ம பேனலிஸ்ட் சொன்ன ஒவ்வொரு கதைகளையும் உங்க பேக்ல பேக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க டிராவல் பண்ணும்போது இது கண்டிப்பா உங்க பாக்கெட்ல ஒரு மேப் மாதிரி ஹெல்ப் பண்ணும். முடிவில்லாத பாதையில் முகவரி இல்ல பயணம். பாதை முடியலாம், ஆனால் பயணங்கள் முடிவதில்லை. முகவரி இல்லாத இந்த பயணத்தில் மீண்டும் ஒரு புள்ளியில் சந்திப்போம். மீண்டும் ஒரு புதிய தலைப்போடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மாயா. பாய் மக்களே, அப்புறம் எதுக்கு வெயிட் பண்றீங்க? போங்க, பேக் எடுங்க, பேக் பண்ணுங்க, என் வாழ்க்கை என்ஜாய் பண்ணுங்க, உலகத்தையே சுத்திட்டு வாங்க. நீங்க கேட்டுக்கொண்டிருந்தது MOP சமுதாய வானொலி 107.8. இது
12: நமது சமுதாயம்,
13: நமது பெருமை.

0: டிக்கெட் டிக்கெட் வாங்குங்க, டிக்கெட் உள்ளவா உள்ளவா.
1: ஏய் ஃபுட்போர்ட்ல ஏன்டா நிக்கிற, மேல வாடா.
2: ஏய் பரவாயில்லடா.
3: Do you still want to risk your life by traveling on a foot boat? Think again.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
5: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ஹலோ சென்னை, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி 107.8 பண்பலை வரிசை.
1: வணக்கம். ரத்த தானத்தை பத்தி என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சிய சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சுமார் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால எனது அலுவலகத்தில் வேலை செய்கிற ஒரு டெல்லியில இருந்து அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. பைபாஸ் சர்ஜரிக்காக அவர் இங்கே செத்திருக்கும்போது அவருக்கு ரத்தம் கொடுக்கறதுக்காக எனது அலுவலகத்திலிருந்து ஒரு 7-8 பேர் நாங்கள் போனோம். நாங்கள் எல்லாரும் ரத்தம் கொடுத்து அவர் நல்லபடியாக ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு அவர் டெல்லிக்கு போயிட்டார். அதன் பிறகு நான் ஒரு 10 வருடங்கள் கழித்து அலுவலக வேலைக்காக டெல்லிக்கு சென்றேன். அப்போ போகும்போது அவர் பேர் வந்து ஷர்மா, கே ஷர்மான்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னை ரயில்வே ஸ்டேஷன்லேயே என்னை ரிசீவ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் கூட்டம் போனார். கூட்டம் போனவர் எல்லாருக்குலேயும் என்னை கட்டி பிடிச்சி பிளட் பிரதரு பிளட் பிரதருன்னு எல்லாருக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதாவது நம்ம வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பிறக்கும்போது சொல்லுவாங்க, இது ஒரே வயிற்றில் பிறந்தினாங்க அப்படின்னு. ஆனால் இந்தியாவில் பிறந்த எல்லாருமே சகோதரர்கள்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையாக அவர் என்னை கட்டி பிடித்து என்னுடைய பிளட் பிரதர் வந்திருக்காரு எல்லாருக்கும் அறிமுகம் பண்ணும்போது அந்த ரத்த தானம் கொடுத்து நான் ரொம்ப வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் நான் பட்டேன். நம்ம எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கோம், சிறிய காரியம்னு நினச்சோம், அது எவ்வளோ பெரிய காரியம் அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. அதனால் நான் அதுக்கப்புறமா அந்த 10 வருஷமாக நான் வேறு யாருக்கும் ரத்த தானமே பண்ணலை. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக மறுபடியும் திரும்பி நான் சென்னைக்கு வந்த பிறகு ஒரு தேவைப்படும் போதெல்லாம் சொந்தக்காரங்க, நண்பர்கள், அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச ரத்தத்தையும் மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு அவங்கள ரத்தம் கொடுக்க வச்சு கூட்டின்னு வந்ததுலாம் நிறைய விட்டுருக்கேன். நிறைய பேர் உயிர் பழிச்சிருக்காங்க. அவங்க அதாவது அவங்க மட்டும் வாழ்த்தலை, அந்த உயிர் பழிச்சவங்களுடைய சந்ததிகளும் காலங்காலமாக மனதார நம்மளை வாழ்த்தும் போது நம்ம குழந்தை குட்டிங்களோட நம்ம ரொம்ப ரொம்ப மனைவி மக்களோட ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். இது கடவுள் வந்து அந்த ரத்தம் கொடுத்து மற்ற உயிரை காப்பாற்றுறவங்களை கடவுள் வந்து நல்லபடியாக காப்பாற்றுவாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால் எல்லாரும் ரத்தம் கொடுங்க, உயிர்களை வாழ வைங்க, கடவுள் வந்து நம்மளுக்கு என்றைக்கும் அருள் புரிவார். இதுதான் என்னுடைய ஆசை.
2: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: Hi, you're listening to MOP Community Radio at 107.8. Drive safe. Please do not drink and drive. Wear your seatbelt. And please adhere to road etiquettes. This is Ujjaini, and you're listening to MOP Community Radio at 107.8.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. என்ன நேயர்களே, உங்க எல்லாருக்குமே ஷாப்பிங் பண்ண ரொம்பவே பிடிக்குமா? உங்களை மாதிரி ஷாப்பிங் பிரியர்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி
2: குட் மார்னிங் லிசனர்ஸ், யூ ஆர் லிசனிங் டு எம்ஓபி சிஆர்எஸ் 107.8. ஐ எம் நீஹா அண்ட் மை ஃப்ரெண்ட் ஹியர் இஸ் ஹன்சா. வெல்கம் டு ட்ரெண்டி டீன்ஸ். Today we are here to talk about emerging trends among teens. Recently, the lives of people have changed drastically. A new stage of life has developed that is distinct from both the adolescence and young adulthood.
3: A study revealed that trends are capturing lifestyles of upcoming teens. They have been engulfed in the world of fashion. They are disregarding their own culture.
2: Recently, I went to Mocha and was totally shocked by the sight of girls smoking.
3: Don't be so shocked, Neha, because this is only one of the emerging trends among the youth. The West has created such an enormous impact that teenagers are aping them in every possible aspect.
2: Yes, that's true. Everything is changing, right from their dressing sense, food habits. The lifestyle on the whole has completely changed.
3: I wonder whether this change is for the good or the bad. We will find out on the other side of this public service announcement.

0: தஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி.
1: என்ன லிசனர்ஸ், பார்க்காத புதிய இடங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம MOP கம்யூனிட்டி
2: கனெக்ட் ஃப்ரம் தி பீப்பிள் பை தி பீப்பிள் அண்ட் டு தி பீப்பிள். இட்ஸ் MOP 107.8. இட்ஸ் என்ரிச்சிங்.

0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடுக்காத, குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடுக்காத. நீ ரோட்ல குடிச்சா உன்ன போலீஸ் பிடிக்கும், நீ வீட்டுல குடிச்சா உன் பிள்ளையும் குடிக்கும். மறக்காத, அத நீ மறக்காத. அதனால் குடிக்காத, சிகரெட் குடிக்காத, குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடுக்காத.
1: குடிக்காம இருக்க முடியலையே, சிகரெட் குடிக்காம இருக்க முடியலையே, ஐயோ என்னத்த செய்யறது.
0: புலிகளின் வாழ்க்கையை மனசுல யோசி, இளையனா போகணும்டா நீயும் காசி. நீ நல்லா இருந்தா குடும்பம் புழைக்கும், குடிச்சா குடும்பம் உன்னை இழக்கும். மறக்காதே கண்ணே மறக்காதே, இனி என குடிக்காதே ராசா சிகரெட்ட குடிக்காதே.
1: குடிக்கலையா இனிமே, குடிக்கலையா நிலைக்கணுமையா, உயிரே நிலைக்கணுமையா, பொழைக்கணுமையா குடும்பம் பொழைக்கணையா.
2: சிகரெட் குடிப்பதை நிறுத்துங்கள், குடும்பத்தை பாருங்கள்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: ராஜினியா ராஜினியா மைத்தனே பையன் காலங்காத்துல எங்க போயிருக்கா
1: குயிக்க போயிருக்கா ரசனே ஓ ரசனே ஓ ரசனே
2: தூரமா
1: சீக்கிரம் வா இம்புட் நேரம் தலை கூசினுங்கிறிய காசல் வந்தா என்ன பண்றது தலை தோட்டிக்கணுமா அவங்க அப்பா கூப்பிடறான்
3: கூப்பிடுறேன்
1: சாமியா
3: நாளைக்கு மகளும் மருமகனும் ஊர்ல இருந்து வராங்க மருமகனுக்கு காடுனா ரொம்ப பிடிக்கும் காடை இருக்குமாப்பா ஆமாண்டா அவங்க நாளைக்கே ஊருக்கு போயிடுவாங்க தங்க மாட்டாங்க அதனால பத்து காடையும் அஞ்சு கவுதாரியும் உடனே கொண்டு வந்து கொடுத்துரு
0: போங்க சாமி கொண்டாந்துரு
3: மறந்துடாதடா சக்கரே
0: தொட்டு குடிச்சிருக்கல மறந்துருவனே காலிம்பா பாடி ஆழ்ந்துட்டம்மா காலையில சீக்கிரம் காஞ்சி
1: காசு
0: பணம் குத்திக்கிறாரு காவுதாரி பிடிக்கல காட்டுக்கு போனோம் ஜெயரஜினி வரையறா காட்டுக்கு
2: போவோம் போகணும்
0: காடு கவுதாரி பிடிக்கிறதுக்கு காட்டுக்கு போனோம் பேசுறேன் ஐயா பணம் குத்துக்கிறாரு ஸ்கூலுக்கு போக வேணாம் இன்னைக்கு லீவு போடு
2: இன்னைக்கு பட்ஜெட் இருக்குது நான் போகணும்
0: என்ன
1: போய்ச்சானே

0: இது ஆபரேஷன் தியேட்டர்மா, இங்கெல்லாம் கோச்சல் போடக்கூடாது, அமைதியா இருக்கணும். பெரிய டாக்டர் யாருன்னா ஒருத்தர் வர சொன்னாரு, யாருன்னா ஒருத்தர் என் கூட வாங்க.
1: நீங்க

0: ઓપરેશન કરી છે ઈ પોણો સોલંગ દે
1: કોંગ્રાતા સામી કડોલ મારના બ્રો
0: નીંગ યાર
1: નાંદા સામી એંગ નરી કોરંગ સંગીત તલેવર
0: સરે எல்லாரும் என் ரூமுக்கு வாங்க அங்க போய் பேசலாம் வாங்க உட்காருங்க நீங்களும் உட்காருங்க
2: சாமி
3: சாமி எப்படியாச்சும் என் புள்ளைய காப்பாத்தி கொடுங்க சாமி
2: எனக்கு வாத்து புள்ள சாமி என் புள்ளைய காப்பாத்துங்க சாமி
0: தலையில ரொம்ப பலமா அடிபட்டு இருக்கு எங்களால முடிஞ்ச செஞ்சுட்டு இருக்கோம்
1: தெளிவா சொல்லுங்க சாமி அவன் போட போனா பொழைக்க மாட்டான சாமி
0: சொன்னா உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும் தலையில பலமா அடிபட்டதுனால மூளை செயலிழந்து போச்சு
1: புள்ளே போய் பார்த்து வந்துடுறேன் சாமி
0: வார்டு கொண்டு வந்துருப்பாங்க சரி நீங்க போங்க நானும் வரேன்

0: Amore.
1: என்ன பாத்துட்டீங்களா?
2: பாத்துட்டேன் சாமி,
0: பாத்துட்டேன் சாமி.
2: இதய துடிப்பெல்லாம் இருக்கு, ஆனா புள்ள பொழைக்க மாட்டான்னு சொல்லுங்க சாமி. எப்படியாவது பொழைக்க வைங்க சாமி.
1: இப்ப மெஷின்னாலதான் இதய துடிப்பு நாடி துடிப்பு எல்லாம் வேலை செஞ்சுட்டு மூளை செத்து போச்சுன்னா யாரும் பொழைக்க முடியாது. இதயம் நுரையீரலை இயங்க வச்சு மூளை செயல்படுதான்னு டெஸ்ட் பண்ணோம். மூளை வேலை செய்தான்னு ரெண்டு தடவை டெஸ்ட் பண்ணோம், ஆனா எந்த பலனும் இல்லை. இத பிரெயின் டெத்னு சொல்லுவாங்க. உலகத்துல இது வரைக்கும் இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கண்டுபிடிக்கப்படலை. நான் ஒண்ணு சொல்றேன், கேக்குறீங்களா?
2: சொல்லுங்க சாமி.
1: நீங்க நினைச்சா இப்பவும் உங்க மகனை வாழ வைக்க முடியும்.
0: நீங்க சொல்றத கேக்குறப்பவே சந்தோஷமா இருக்கு சாமி. நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க.
1: இதயம் தேவைப்படுற ஒருத்தருக்கு உங்க மகனோட இதயத்தை கொடுக்கலாம், கிட்னி தேவைப்படுறவருக்கு கிட்னியை கொடுக்கலாம். அதன் மூலமா உங்க மகன் வாழலாம் இல்லையா? ஏதோ என் மனசுல பட்டதுன்னு சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். இப்பவே முடிவை சொல்லணும் இல்ல, உங்களுக்குள்ள நல்லா கலந்து ஆலோசிச்சுட்டு முடிவெடுங்க. நீங்களும் இவங்களுக்கு எடுத்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னா சக்கரை கேட்பாரு.
2: சக்கரைக்கு தெரிஞ்சதெல்லாம் காடையும் கவுதாரியும் தான். பேசி பாக்குற சாமி.
3: செல்லமுத்து, நெஞ்சு ஒளி மூச்சு கஷ்டமும் இப்ப எப்படி இருக்கு?
4: நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு டாக்டர்.

0: உங்களுக்கு இருதய மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு எல்லா ஹாஸ்பிட்டலும் இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். கண்டிப்பா நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. யாராவது ஒருத்தர் இதயம் தருவாங்க சரிங்களா?
1: இந்த உலகத்துல இதயத்தை கொடுக்க யார் டாக்டர் முன்னு வருவாங்க?
0: கவலைப்படாதீங்க செல்லமுத்து, இந்த உலகத்துல மனிதன் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கு, கண்டிப்பா நல்லதே நடக்கும். அம்மா ராத்திரி பத்திரமா பாத்துக்கோங்கம்மா, ஏதாவது கஷ்டம் இருந்துச்சுன்னா சிஸ்டர்கிட்ட இம்மிடியா சொல்லுங்க. சிஸ்டர் லாசிக்ஸ் இன்னும் ஒரு டோஸ் 40 mg கொடுங்க, ஃப்ளூட்ஸ் கொஞ்சம் குறைச்சிக்கங்க சரியா?
2: ஏண்டா சக்கரை இம்புட்டி யோசனா, எனக்கு இன்னும் டாக்டர் சாமி சொல்றது சரியா தான்படுது.
3: சாமி கிட்ட வேண்டி இருக்கிற என் பிள்ளைய சாமி காப்பாத்தும், எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு.
2: இந்த பிள்ள டாக்டர் உண்மையா தான் சொல்றாரு, என்ன செஞ்சாலும் புள்ள புழைக்க மாட்டான்னு சொல்றாருல, ஆனா ரெண்டு பேர் புழைச்சா அது காரணம் ஓம் புள்ளதானே மைக்கண்ணி. கேக்குறதுக்கே கஷ்டமா தான் புள்ள இருக்கும், ஆனா செத்த பிறகும் புள்ள வாழ்றது உனக்கு பெருமை இல்லையா? உன் பிள்ளையோட இதயம் ஒரு அப்பனையே காப்பாத்த போகுது, உன் பிள்ளையோட கிட்னி ரெண்டு புட்ட பிள்ளைங்களை பெத்த ஒரு அம்மாவையே காப்பாத்த போகுது. சின்ன வயசுல நம்ம கும்பல்ல கூட 3 பேர் செத்து போட்டானுங்க,

புதைச்சோம் மண்ணு திணிச்சும் மறந்து போயிட்டோம். உசுரோட இருந்தா மனுஷன் சொல்றான், செத்து போனா போனோம் தானே சொல்றான். ஆனா ஓம் புள்ள செத்து உயிர் வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் சக்கர. பெத்ததாய் மைக்கண்ணி, நீ என்ன புள்ள சொல்ற? நல்ல முடிவா சொல்லு.

0: கும்பிடுறானுங்க.
1: வாங்க உக்கர் வாங்கம்மா.
0: கும்பிடு சாமி.
1: என்ன முடிவு பண்ணிருக்கீங்க?
2: என் புள்ள கிட்ட என்ன வேணாலும் எடுத்துங்க சாமி.
0: உபயோகமா இருக்க அதே மாதிரி மனுஷன் செத்த பிறகும் உலகத்துக்கு உபயோகமா இருக்கு சாமி.
3: செல்லமுத்து, காலையில என்ன சாப்பிட்டீங்க?
4: எது சாப்பிட்டாலும் உள்ள போக மாட்டேங்க டாக்டர். நான் எப்படி பொழைப்பேன்னு எனக்கு ஒன்னு புரியல.
3: கவலைப்படாதீங்க செல்லமுத்து, உங்க நெஞ்சு வலிக்கும் மூச்சு கஷ்டத்துக்கும் ஒரு விடிவு காலம் வந்துருச்சு.
4: எப்படிங்க டாக்டர்?
3: உங்களுக்கு இதய மாற்ற அறுவை சிகிச்சை செய்யறதுக்காக, இதயத்தை தானமா கொடுக்கறதுக்காக ஒருத்தர் முன் வந்திருக்காரு. சந்தோஷம் தானே உங்களுக்கு? சந்தோஷம் தானே? சிஸ்டர், இன்னும் அரை மணி நேரத்துல பேஷண்ட தியேட்டருக்கு அனுப்பி ரெடி பண்ணுங்க. ஒரு மணி நேரத்துல ஆபரேஷன் இருக்கும்.
2: ஓகே டாக்டர்,
3: பாக்கலாம். தியேட்டர்ல பாப்போம்.
1: என்ன சக்கர, நீனும் போல?
0: இல்ல சாமி,
1: இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளங்களால தான் இந்த உலகம் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கு.
2: என்ன சொல்றது புருஷன்? ஏ கோப்பே, உனக்கு இது கூட புரிய மாட்டேங்குத. என் புள்ள சத்த புறவும் உசுரோட வாழ போகுது. ஒண்ணு புரியல புரியலையாக்கா? ஏ குப்பே, என் புள்ள ரசனிய ஒருத்தருக்கு கண்ண குடுத்துருக்கான், ஒருத்தருக்கு கிட்னிய குடுத்துருக்கான், ஒருத்தருக்கு லீவரை குடுத்துருக்கான், ஒருத்தருக்கு இதயத்தை குடுத்துருக்கான்.
5: வெல்கம் பேக் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமக்கு வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலும் ஏதாவது ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும். அந்த சந்தேகங்களை யாராவது தீர்க்க மாட்டாங்களா, நமக்கு வழி காட்ட மாட்டாங்களா என்று எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி யோசிப்பவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் நிகழ்ச்சி தான் வழிகாட்டுகிறோம் நிகழ்ச்சி. வழங்குவது உங்கள் எம்ஓபி சமுதாய.
6: வணக்கம் நேர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. பொதுவாவே நம்ம நிறைய பேரை சந்திப்போம் நம்ம வாழ்க்கையில. அவங்கள பார்க்கும் போது நம்ம மனசுல முதல்ல தோன்ற விஷயம் என்னென்ன? அவங்களோட தோற்றம் எப்படின்னு. அவங்க ஒசரமா இருக்காங்க, இல்ல இல்ல குட்டையாதான் இருக்காங்க, நல்லா குண்டா குஷ்கு முஷ்கன் இருக்காங்க, இல்ல ஒல்லியா சொங்கி மாதிரி இருக்காங்க அப்படிமோ. முதல்ல விஷயம் தோற்றதுக்கு அப்புறமா பர்சனாலிட்டி, அவங்களோட ஆளுமை திறமை எப்படி அப்படிங்கறத நம்ம அடுத்ததா இவாலுவேட் பண்ணுவோம். அதை வச்சுதான் அவங்களோட பழகுவோம். நல்ல பர்சனாலிட்டியா இருக்கிறவங்களோட நம்ம ஒன்னு நெருங்கமா பழகுவோம். அதே மாதிரி நம்மளோட கொஞ்சம் ஒத்து வரல வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிப்போம். இதுல இருந்து என்ன தெரியுது? ஒத்தவரோட ஆளுமை திறமை ரொம்பவே அவசியம்னு தெரியுது. இந்த பர்சனாலிட்டியை எப்படி எல்லாம் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு இன்னைக்கு நீங்க எங்களோட எல்லா நிகழ்ச்சியை கேட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுடையதா இருக்கும். இந்த நிகழ்ச்சியில குழந்தைங்களோட பர்சனாலிட்டியும் எப்படி டெவலப் பண்ணணும்னு நம்ம சொல்லலாம். முதல்ல ஒரு கதையோட ஆரம்பிக்கலாம்.
7: ஹாய் குட்டீஸ், நான் இப்ப உங்களுக்கு ஒரு கதை சொல்றதுக்காக வந்திருக்கேன். ஒரு ஊர்ல ஒரு குட்டி எலி இருந்துச்சான். அந்த எலிக்கு வந்து எலி இனம்னாலே பிடிக்கவே பிடிக்காதான். ஏன் அப்படி அப்படின்னா, பூனைலாம் எலியை வந்து சாப்பிட்டுட்டே இருக்கு. அதனால வந்து அதுக்கு வந்து அந்த எலியினம் வந்து தாழ்வாவே நினச்சிட்டு அதுக்கு வந்து அது எலியினம்னாலே பிடிக்காது. ஒரு நாள் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்ததான், என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கு ஒன்று தோணுச்சா, என்ன தோணுச்சுன்னா, நம்மளோட பெரிய பலசாலியாக இந்த உலகத்துலேயே ரொம்ப பெரிய பலசாலியாக நம்ம வந்து ஒரு நண்பனாக ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா, நண்பனாக கிடச்சிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு பாதுகாப்பாக இருக்கும், பூனை நம்மளை வந்து கடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு எலி என்ன பண்ணுச்சான், ஃபஸ்ட்டு சூரியன் கிட்ட போய், சூரியனே சூரியனே நீ என்னை நண்பனாக ஏற்றுக்கோ அப்படின்னு சொன்னிச்சான். சூரியன் சொன்னிச்சான், மேகம் வந்தால் என்னையே கலைச்சிடுவான், என்னையே மறைச்சிடுவான், அதனால மேகம்தான் வந்து என்னை விட பலசாலி, நீ போய் அவன் கிட்ட போய் கேளு அப்படின்னு சொன்னிச்சான். சரி வேற என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எலியும் மேகத்துக்கிட்ட போய் கேட்டுச்சான், மேகமே மேகமே நீ என்னை நண்பனாக ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. மேகம் சொன்னிச்சான், காத்து வந்தா என்ன ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவான், சோ என்னை விட அவன் தான் ரொம்ப சிறந்த பலசாலி, நீ அவன்கிட்ட போய் கேளு, அவனை உன்னோட நண்பனா ஏத்துக்கோ அப்படின்னு சொன்னிச்சான். உடனே எலியும் வேற என்ன பண்றதுன்னு தெரியாம காத்துக்கிட்ட போய் காற்றே காற்றே நீ என்ன நண்பனா ஏத்துக்கோ அப்படின்னு சொன்னிச்சான். காத்து சொன்னா என் நான் எவ்வளோதான் புயல் மாதிரி வீசினாலும் ஒருத்தன் இருக்கான் வாசியாம இருப்பான், அவன் தான் என்னோட பெரிய பலசாலி. அது யாருன்னா மலை தான், அவன் தான் என்னோட பெரிய பலசாலி. ஸோ அவன்கிட்ட போய் நீ வந்து உன் நண்பனாக ஏற்றுக்கோ, அவன்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொன்னான். சரி அப்படின்னு சொல்லிட்டு மலையிட்ட போய் எலி கேட்டுச்சான், மலையே மலையே நீ என் நண்பனாக ஏற்றுக்கோ, நீ தான் வந்து ரொம்ப பெரிய பலசாலி அப்படின்னு சொன்னான். மலை சொன்னான், என்னையே வந்து ஒருத்தன் என்னையே குடைஞ்சு இருக்கான், அவன் தான் என்னோட பெரிய பலசாலி. நான் எவ்வளோ பெருசு உருவத்தில் பெருசாக இருந்தாலும் என்னையே குடைஞ்சு ஒருத்தன் இருக்கான், அவன் தான் பலசாலி அப்படின்னு சொன்னான். உடனே நான் வேணா அவனை கூப்பிடுறேன், நீ அவன்கிட்ட வேணா கேளு, அவனோட நண்பனாக ஏற்றுக்கிறதுக்கு வேணா நீ கேளு அப்படின்னு அந்த எலிகிட்ட பார்த்து மலை சொன்னான். சரி அந்த எலியை மலைக்கிட்ட சொன்னான், சரி கூப்பிடு அவன் யாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மலை வந்து அவனை கூப்பிட்டுச்சான். கடைசியில் பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, இன்னொரு எலி இருந்துச்சான். அப்போ தான் அந்த குட்டி எலிக்கு வந்து தெரிஞ்சிச்சான், நம்ம இது வந்து மற்றவங்களோட நம்ம இனம் வந்து எதுலேயும் குறைஞ்சது கிடையாது, நம்மளை பற்றி நம்மளே வந்து தாழ்வாக நினச்சிக்கிட்டோம், இனிமேல் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு எலியவே அதோட நண்பனாக ஏற்றுக்கிச்சான். இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும், அதை நம்ம வளர்த்துக்க பார்க்கணும். எப்போவுமே வந்து ஒருத்தவங்களை விட ஒருத்தவங்க தாழ்ந்தவங்க, நம்ம வந்து ரொம்ப தாழ்ந்தவங்களாக இருக்கோம் அப்படின்ற ஒரு நினப்பு யாருக்குள்ளே இருக்கக்கூடாது.
5: நேர்களே, கதையை கேட்டீங்க, எல்லாருக்குமே இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஆனா கதையை ரசிச்சா மட்டும் போறாது, கதையில உள்ள கருத்தையும் நம்ம உள்ள எடுக்கணும். இந்த கருத்து என்ன, ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற தாழ்வு மனப்பான்மையை அகற்றணும், அதை தவிர நம்மளை பத்தி நம்ம உயர்வாவே நம்பணும் நினைக்கணும். நம்மளை பத்தி நம்ம உயர்வா நினைக்கலன்னா மத்தவங்க எப்படி நினைப்பாங்க, என்ன சரியா குழந்தைகளே? இந்த கதை கேட்டப்ப நமக்கு எல்லாருக்குள்ளயும் நிறைய சந்தேகங்கள் இருக்கும். இந்த சந்தேகங்களை தீர்க்கறதுக்கு இன்னைக்கு நம்மளோட ஒரு டாக்டர் வந்து பேச போறாரு. இவர் பேரு டாக்டர் லெனின். இவர் ஒரு மனோ தத்துவ நிபுணர். எல்லாரும் கவனமா கேட்டு உங்க சந்தேகத்தை தீர்த்துக்குங்க.
8: வணக்கம்.
9: ஃபர்ஸ்ட் வந்து குழந்தைங்களோட பர்சனாலிட்டினா என்ன டாக்டர்?
8: அதாவது பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்றது, முதல்ல நம்ம எல்லாரும் இருக்கிறது வெளியில இருந்து பார்க்கக்கூடிய ஒரு உடல் தோற்றம் நம்ம நினைப்போம். உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப ஒருத்தர் நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க நல்ல பர்சனாலிட்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனா பர்சனாலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு மனிதருடைய சுபாவம், மனோபாவம் சொல்றது, அதாவது மனப்போக்கு, அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா, நம்ம வந்து இந்த உலகத்துல நம்மளுடைய சமூகத்துல நம்மளுடைய வியூகங்கள், நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய உணர்ச்சிகள், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து எப்படி வந்து இந்த சமூகத்துல காட்டுறோம் அப்படிங்கிறோம், அந்த சமூகம் வந்து நம்மளை எப்படி பாக்குது அப்படிங்கிறத பொறுத்துதான் வந்து நம்மளுடைய பர்சனாலிட்டி என்பது அமையுது. புரியுதுங்களா? அதாவது நம்ம இப்போ உதாரணத்துக்கு, ஹவு வி எக்ஸ்பிரஸ் அவர் வியூஸ், ஹவு வி எக்ஸ்பிரஸ் அவர் ஐடியாஸ், ஹவு வி எக்ஸ்பிரஸ் அவர் எமோஷன்ஸ், ஃபீலிங், அதே மாதிரி அந்த சமூகம் நம்மளை எப்படி கருதுது, எப்படி பாக்குது அப்படிங்கறத பொறுத்துதான் ஒவ்வொரு ஆளினுடைய பர்சனாலிட்டி அப்படிங்கறதும் அமையுது.
9: அப்புறம் டாக்டர், இப்ப மைண்ட் பவர் அப்படின்னு சொல்றாங்க, அதை வந்து எப்படி டெவலப் பண்றது, அதுக்கு அதை என்ன முறையெல்லாம் பயன்படுத்தி அதை டெவலப் பண்ணலாம்?
8: அதாவது எப்படின்னா, மைண்ட் பவர் அப்படிங்கிறது பொதுவா வந்து எப்படின்னா, இப்ப ரெண்டு பவர், பிசிக்கல் பவர்னு ஒண்ணு சொல்றோம், உடல் ஆற்றல் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி மன ஆற்றல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய மனசை வந்து எந்த விதத்திலையும் ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸ் சொல்லுவோம், அதாவது எதிர்மறையான எண்ணங்கள் இல்லாமல் ஒரு நேர்மறையான பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் எமோஷன்ஸ், பாசிட்டிவ் பிஹேவியர், மொத்தத்துல கலெக்டிவா சொல்லணும்னு சொன்னோம்னா ஒரு ஆரோக்கியம், பாசிட்டிவ் மென்டல் ஹெல்த்னு சொல்லுவோம், ஆரோக்கியமான நம்மளுடைய மனம் அப்படிங்கிறது தான் வந்து மனசுக்குள்ள சக்தி. இந்த ஆரோக்கியமான நம்மளுடைய மனம் என்பது நம்மளுடைய எல்லாமே உள்ளடக்கினது, அதாவது நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய செயல்பாடுகள், நம்மளுடைய உணர்ச்சிகள் அனைத்தையும் வந்து ஆரோக்கியமான முறையில எந்த அளவுலையும் வந்து நம்மள மனசுக்கு வந்து வீக் ஆகாம பாத்துக்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம மைண்ட் பவர்னு சொல்லுவோம். இந்த மைண்ட் பவரை வந்துட்டு எப்படின்னா, நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் சொன்னோம்னா, பொதுவா எந்த ஒரு இதை ரெண்டு மூணு இதை பேசிக்கலாம். இப்போ நமக்கு மனசுல பாதிக்காத சில எண்ணங்கள், மனசுல சங்கடப்படுத்தாத எண்ணங்கள்ல இருந்து நம்மளை வந்து ஒதுக்கிது வச்சுக்கிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, நல்ல நல்ல விஷயங்களை பத்தியான நம்ம வந்து மனசை வந்து ஆரோக்கியமான முறையில அதை உட்படுத்திக்கிறது. இது எல்லாமே வந்து மைண்ட் பவருக்குள்ளதை சொல்லலாம். மெயினா வந்து இந்த மைண்ட் வந்து டல் ஆகாம, மைண்ட் வந்து மன சங்கடப்படாம இருக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை நம்ம கம்ப்ளீட்டா கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். அது என்னென்ன மாதிரி அப்படின்னா, மன உளைச்சல், மனப்பதட்டம், மன பயம், இது மாதிரியான விஷயங்கள் இருந்தெல்லாம் வந்து ஃப்ரீ பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாவே மனசு வந்து நம்மளுக்கு ஆரோக்கியமான முறையில நல்லா செயல்பட ஆரம்பிச்சிடும்.
9: ஆனா டாக்டர், நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி மனசுல பயம் அப்படி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி, ஆனா இயற்கையாவே அதெல்லாம் அதிகமா தானே வரும். ஒரு சிச்சுவேஷன்ல பயப்படுறது
8: அங்கதான் நம்மளுடைய அந்த பர்சனாலிட்டிங்கிறது இருக்கு. நம்ம நான் சொன்ன முதல்ல சொன்னேன் இல்லையா, நம்மளுடைய உணர்ச்சிகளை நம்ம எப்படி கையாளுறோம், நம்ம சிந்தனைகளை எப்படி கையாளுறோம், நம்மளுடைய சுபாவத்தை, நம்மளுடைய செயல்பாடுகளை எப்படி நம்ம வந்து கையாளுறோம், அந்த கையாளக்கூடிய திறனை தான் பர்சனாலிட்டின்னு
9: சொல்றோம்.
8: அப்போ நம்ம அந்த கையாளக்கூடிய திறன் என்பது, இந்த பர்சனாலிட்டி என்பது எப்படி அமையுது அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளுடைய பிறந்து நம்ம வெளியில வர்றோம் இல்லைங்களா, தாயினுடைய வயிற்றுல இருந்து வெளியில வரும்போதே நம்மளுடைய சுபாவம் வந்து தீர்மானிக்கப்படுதுன்னு சொல்லி அறிவியல் ஆராய்ச்சி சொல்றாங்க. ஒன்ஸ் நம்ம வந்து வெளி உலகத்துக்கு வந்த உடனேயே நம்மளுடைய சுபாவம் என்பது பல காரணங்களால தீர்மானிக்கப்படுது. ஒண்ணு வந்து அப்படின்னா நம்மளுடைய மரபியல் ரீதியான காரணங்கள், ஜெனட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் சொல்லுவோம். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து கருவாக இருக்கும்போது எவ்வளவு தூரத்துக்கு நம்ம அம்மாட்ட இருந்து அப்பாட்ட இருந்து எவ்வளவு உயிரணுக்கள், எவ்வளவு மரபணுக்கள் நமக்கு வந்திருக்கு, அம்மாவினுடைய சுபாவம் நமக்கு அதிகமாக வந்திருந்ததுன்னு சொன்னா அவங்களுடைய அந்த தாக்கம் நமக்கு நிறைய இருக்கும். அப்பாவிட்ட இருந்து நமக்கு நிறைய சுபாவங்கள் வந்திருக்குன்னு சொன்னா அவங்களுடைய சாயல் நமக்கு இருக்கும். இது வந்து மரபியல் ரீதியான காரணம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய ஒரு உடல் அமைப்பை பொறுத்து, இப்ப உதாரணத்துக்கு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரொம்ப ஒல்லியா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க சுறுசுறுப்பு ரொம்ப கோவப்படுவாங்க, ரொம்ப உணர்ச்சி வசப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதே இது வந்து பார்த்தோம்னா, கொஞ்சம் நல்ல ஒரு குண்டா இருக்கிறவங்க, நல்ல பருமனா இருக்கிறவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, எதையுமே ரொம்ப கூலா இருக்குவாங்க, ரொம்ப உணர்ச்சிகளை காட்டிக்க மாட்டாங்க. நம்மளுடைய உடல் அமைப்பும் ஒரு காரணமா அமைஞ்சிருது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய சின்ன வயசுல ஏற்பட்ட நம்மளுடைய அனுபவங்கள், நம்மளுடைய இப்ப இயர்லி சைல்ட்ஹுட் ஒரு ட்ரமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸஸ் சொல்லுவோம். எப்படின்னா, இப்ப நம்ம வந்து ஒரு சின்ன வயசுல நம்ம நிறைய விஷயங்களுக்கு பயப்படுற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுது, மனசு சங்கடப்படுற மாதிரியான சூழல்கள் நிறைய ஏற்படுது, நம்ம நிறைய சில விஷயங்களை வந்து பனிஷ்மெண்ட்ஸ் இப்ப நிறைய தர்றாங்க சின்ன வயசுல. இதெல்லாம் வந்து நம்மளுடைய சுபாவத்தை வந்து பின்னாடி காலங்கள்ல மாற்றும். இது மட்டும் இல்ல, நம்மளுடைய ஃபேமிலி அட்மாஸ்பியர், நம்மளுடைய குடும்ப சூழல், நம்மளுடைய கலாச்சார குறுக்கியதுன்னு சொல்லுவோம், கல்ச்சுரல் இன்ஃபுளுயன்ஸ், சோசியல் இன்ஃபுளுயன்ஸஸ், இது ஒவ்வொன்றுக்கும் நிறைய நமக்கு வந்து நம்மளுடைய சுபாவத்தை பாதிக்கக்கூடிய தன்மை இருக்கு.
9: ஓகே டாக்டர், நம்ம மைண்ட் பவர் பத்தி பேசணும். அது வந்து மைண்ட் டெவலப்மெண்ட் வந்து ஏதாவது ஸ்டேஜா பிரிக்கிறாங்களா?
8: ஸ்டேஜஸ் அப்படின்னு இல்லை, நம்ம அதாவது எப்படின்னா, பொதுவா டெவலப்மெண்ட்டை வந்துட்டு என்ன மாதிரி இது பண்றாங்க அப்படின்னா, பொதுவா டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ், அது ஒரு தொடர்ச்சியா நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு அது. அப்போ நம்ம ஆரம்ப நிலையில, இப்போ உதாரணத்துக்கு உளவியல் ரீதியாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிக்மண்ட் ஃப்ராய்ட் அப்படிங்கிறவருடைய வியூ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு குழந்தையினுடைய சுபாவம் என்பது சிறு வயதுல தீர்மானிக்கப்படும். என்னென்ன மாதிரி அப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு முதல் ஒரு வருஷத்துக்கு குழந்தைக்கு வந்து எப்படின்னா, அதனுடைய உணர்ச்சிகள் அனைத்துமே தன் வாய் மூலமா தான் அது கிடைக்கும். இப்ப உதாரணத்துக்கு தாய்ப்பால் குடிக்கும் போது, தாய்ப்பால் கிடைச்சு அது வந்து வளர்ந்துச்சுன்னு சொன்னா அது தன்னம்பிக்கையோட தைரியத்தோட வளரும். அப்படி அதுக்கு தாய்ப்பால் கிடைக்காம அது வந்து வேற ஆர்டிபிஷியல் ஃபீடிங் அந்த மாதிரி கிடைச்சிச்சுன்னு சொன்னா, அந்த குழந்தைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாதுகாப்பற்ற மனநிலை, இன்செக்யூர்டு ஃபீலிங் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி அந்த குழந்தை வந்து 2 வயசுல இருந்து 5 வயசு வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த யூரின் போறது, மோஷன் போற, டாய்லெட் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் அந்த டைம்ல தான் டெவலப் ஆகும் ஒரு குழந்தைக்கு. அந்த நேரங்கள்ல வந்து சரியான முறையில அதுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் இல்ல, டாய்லெட் ட்ரைனிங் சரியான இது இல்ல அப்படின்னு சொன்னா, அந்த நேரத்துல குழந்தைங்க ஃபுல்லாவே எப்படி இருக்கும் பின்னாடி காலங்கள்ல அப்படின்னு சொன்னா, ஒரு எல்லாமே கரெக்டா இருக்கணும், எல்லாமே ஒழுங்கா இருக்கணும், கிளீனா இருக்கணும், ஒரு பய உணர்வு மனசுல அதில் ஏற்பட்டு பின்னாடி காலங்கள்ல எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாத மாதிரி அதே அதுக்கு டெவலப் பண்ண பார்க்கும். ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும்னு நினைக்கிங்க, ரொம்ப கரெக்டா இருக்கணும்னு நினைப்பாங்க, எல்லாமே ரொம்ப ஆர்டரா இருக்கணும், ஒரு நீட்டா இருக்கணும். ஏன்னா சின்ன வயசுல அந்த ஏற்பட்ட தாக்கம், அதாவது இந்த யூரின் மோஷன் போய் அவங்க மனசு வந்து அப்ப சங்கடப்படும், எல்லாரும் பார்த்து கேள்வி பண்ணுவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. அது வந்து அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு மனசாக ஏற்படுத்தி பின்னாடி காலங்கள்ல அது ரொம்ப சுத்தமா இருக்கணும்னு நினைக்க முயற்சி செய்யும். அந்த குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம். இதே மாதிரி இப்படி பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ஒரு ஸ்டேஜஸ்லயும் இப்போ ஒரு சின்ன வயசுல இருந்து ஒரு 14 வயசு வரைக்கும் நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. ஓரல் ஸ்டேஜ், ஜெனரல் ஸ்டேஜ் சொல்லிட்டு, அடுத்து ஃபாலிக் ஸ்டேஜ், லேட்டன்சி, இப்படி மாதிரி நிறைய ஸ்டேஜஸ் சொல்லுவாங்க, சிக்மன்ஸ் ஃபிராய்ட் சொல்லுவார். அந்த ஒரு ஒரு வளர்ச்சியிலையும் அந்த குழந்தை சரியான நிலையை கடக்கலைன்னு சொன்னா, சரியான நிலையை அடையலைன்னு சொன்னா, பின்னாடி காலங்கள்ல இதனுடைய பிரதிபலிப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு ஒரு மன பிரச்சனைகளை ஏற்படுத்த அது ஒரு வாய்ப்பா இருக்கும். சுபாவம் என்ன என்பதே அந்த குழந்தைக்கு வந்து மாற்றமா அமையும் அப்படிங்கிறது அந்த அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ.
9: ஓகே டாக்டர், இப்ப நம்ம பொதுவா 10-12 இயர்ஸ் அந்த ஸ்டேஜ்ல குழந்தைகளை எடுத்துட்டோம் அப்படின்னா, அவங்க எந்த மாதிரி டெவலப் ஆகுறாங்க பர்சனாலிட்டி சம்பந்தமா?
8: பொதுவா என்ன, அந்த 10-12 இயர்ஸ்ல வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு இயர்லி அடலசன் பீரியட்னு சொல்லலாம், ஒரு விடலை பருவம் சொல்றது. அந்த விடலை பருவத்தினுடைய துவக்க காலம் அந்த காலம். அந்த காலகட்டத்தில் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, குழந்தைங்க வந்து ஒரு இந்த சுயமரியாதை அதெல்லாம் ரொம்ப டெவலப் ஆகும். தன்னை எல்லாரும் வந்து தனக்குன்னு மதிப்பு கொடுக்கணும், தனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப எதிர்பார்க்கும், தனக்குன்னு எல்லாரும் எல்லாம் ரெகக்னைஸ் பண்ணணும், தனக்கு ஒரு முன்னிலைப்படுத்தணும், தனக்கு ஒரு முக்கியத்துவம் தரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து பொதுவாக குழந்தைங்களுக்கு அந்த சமயங்களில் வந்து அந்த மாதிரியான திங்கிங் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த 10-12 இயர்ஸ்ல வந்து பேரண்ட்ஸோ டீச்சர்ஸோ இல்லை சக இடங்க வேற ஒரு சக பியர் குரூப் சொல்லுவோம், சக பிள்ளைங்க, இவங்க எல்லாருமே அந்த குழந்தைக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் தரணும் அப்படிங்கிற எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். ஸோ அந்த டைத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பொதுவாக குழந்தைங்களுக்கு வந்து அது போன்ற ஒரு பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தைங்க வந்து கொஞ்சம் மாறுபட்ட சிந்தனைக்குள்ள உள்ள போகும். அந்த நேரத்துல குடும்பத்தில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள், பிரச்சனைகள், அதுக்கப்புறம் பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சில ஏற்றத்தாழ்வுகள், நல்ல பணக்கார பிள்ளைங்களா இருக்கும் அந்த டேத்துல கொஞ்சம் சங்கடப்படுறாங்கன்னு சொன்னா, அப்ப அதெல்லாம் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு மன தாக்கத்தை பின்னாடி எதிர்காலத்துல காட்டும். ஸோ இதனால பொதுவாக அந்த பிள்ளைங்களுடைய அந்த மனப்போக்கு, அந்த மனோபாவம் வந்து அந்த 10-12 இயர்ஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு இதா இருக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது, அந்த டிபெண்டன்ஸ்ல இருந்து இண்டிபெண்டா மாறக்கூடிய காலம் அது. எப்படின்னா, அது வரைக்கும் குழந்தைங்க வந்து எல்லாமே கையை பிடிச்சிக்கிட்டே நடந்து போகணும், ரோட்டை கிராஸ் பண்ணும்போது கையை பிடிச்சிக்கிட்டு போகணும், கடைக்கு போகணும்னா கையை பிடிச்சி, எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த அப்பா அம்மாவுடைய நிழல்லையே இருந்துட்டு வரும் அந்த குழந்தை. அந்த இண்டிபெண்டன்ஸ் ஸ்டேஜுக்கு வரும்போது சுயமா வந்து தன்னா எல்லாம் செய்யணும், தனக்கு உண்டான விருப்பங்களை தானே நிறைவேற்றிக்கணும், இப்படி மாதிரியான ஒரு எண்ணங்களோட அது வளர ஆரம்பிக்கும். அப்போ இந்த டயத்துல வந்து எல்லாருடைய ரோலும் ரொம்ப முக்கியம், பேரண்ட்ஸ், சொசைட்டி, டீச்சர்ஸ், அடுத்து வந்து அந்த பியர் குரூப், இவங்க எல்லாருமே இதுல ஒரு முக்கிய ரோல் வகிக்கிறாங்க.
9: அப்போ டாக்டர், குழந்தைங்க வந்து பேரண்ட்ஸோட ஹெல்ப் தேவை கிடையாது, சுயமாவே இருந்துக்கலாம் அப்படின்னு அந்த ஸ்டேஜ்ல நினைப்பாங்களா?
8: பொதுவா என்னன்னா, அந்த நேரத்துக்கு சங்கடம் எப்படி இருக்கும்னா, குழந்தை வந்து உலகத்தை தானா ஆட்சி செய்யணுங்கிற ஒரு எண்ணங்கள் அந்த நேரத்துல வரும். ஏன்னா இப்போ ஒரு நான் ஒரு அனிமலை பார்த்தாவே நமக்கு தெரியும், ஒரு சின்ன நாய்க்குட்டியா இருக்கும்போது அது அவங்க அம்மா கூடயே போயிட்டு இருக்கும், அடுத்து ஒரு நாட்டுக்குட்டி சின்னதா இருக்கும்போது அவங்க அம்மா அப்பா கூடயே போய்கிட்டு இருக்கும், அடுத்து கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டு இது பண்ணோம்னா தானா துள்ளி விளையாட நினைக்கும். அது எந்த ஒரு உயிரினத்துக்கும் அது இயற்கை. அதாவது நிறைய உலகம் தெரிய தெரிய என்ன செய்யும் அப்படின்னா, தானாக வந்து அனுபவிச்சு பார்க்கணும் எல்லாத்தையும், தானா வந்து ஒவ்வொன்றையும் வந்து உணர பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டம் தான் அந்த காலகட்டம்.
9: ஓகே டாக்டர், அப்புறம் வந்து பேரண்ட்ஸ் வந்து எப்படி எந்த முறையெல்லாம் பயன்படுத்தி பர்சனாலிட்டி டெவலப் பண்ணலாம் அவங்களோட குழந்தைங்களுக்கு?
8: பொதுவாக ஃபர்ஸ்ட் வந்து தன் குழந்தைங்க நல்லா இப்போ நல்ல பர்சனாலிட்டியாக இருக்கணும்னு ஃபர்ஸ்ட் ஒரு பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க அப்படின்னா, முதல்ல அவங்களுடைய பர்சனாலிட்டி ரொம்ப முக்கியமா நல்லதா இருக்கணும். அம்மா அப்பாவினுடைய பர்சனாலிட்டி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு அம்மா அப்பா, ஒரு பெண் குழந்தைக்கு வந்து அம்மாவினுடைய சுபாவமும், ஒரு ஆண் குழந்தைக்கு வந்து ஒரு தாயினுடைய தந்தையினுடைய ரோல் மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு பொறுப்பு இல்லாம ஒரு அப்பா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அந்த பையனுக்கும் வந்து அந்த பொறுப்பற்ற தனங்கிறது ரொம்ப வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வந்து இப்போ அம்மா அப்பா வந்து தனக்கு பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஆட்டிடியூட், கேரக்டர், அவங்களுடைய எல்லா உணர்ச்சிகள், செயல்பாடுகள் எல்லாத்தையுமே அவங்க வந்து மாத்தியாகணும். அப்போ அவங்க இது வந்து மாற்றி ஆகணும்னு கட்டாயம் கிடையாது, ஒரு குழந்தை வந்து இயற்கையாவே அதை பார்த்து எடுத்துக்கிறது தான். அதுக்கு நம்ம டிராமேட்டிக்கா இருந்தாலும் நல்லா இருக்காது. இயற்கையாவே ஒரு நல்ல அம்மா அப்பாவுக்கு கண்டிப்பா அந்த பிள்ளைங்க நல்ல வழிகளில் தான் வரக்கூடிய வாய்ப்புகளும் அது.

0: அதிகமா இருக்கும். அது எப்படின்னா சின்ன வயசுல இருந்து அதை எடுத்துட்டு வர்ற மெசேஜ் அதெல்லாமே. இப்ப திடீர்னு ஒரு 10 to 12 இயர்ஸ்ல குழந்தைக்கு அம்மா அப்பா எதுன்னு தெரியாது. சின்ன வயசுல இருந்தே அந்த அம்மா அப்பா எப்படி நடந்துக்கிறாங்க, ஒரு பிரச்சனைன்னு வந்தா அந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறாங்க, ஒரு துன்பம் ஒரு கஷ்டம்னு வந்தா அந்த எப்படி வந்து சொல்யூஷன் எடுத்துக்கிறாங்க, ஒரு வீட்டுல நடக்கிற ஒரு பிரச்சனையை அவங்க எப்படி ரிசால்வ் பண்றாங்க, இது மாதிரியான விஷயங்களை வந்து அந்த குழந்தை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த அதே மாதிரியான சூழலை தான் தானும் வந்து செய்யணும்னு நினைக்கிறேன். இப்ப உதாரணத்துக்கு ஒரு பிரச்சனை, ஒரு அம்மா அப்பாவுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது, அவங்க வந்து ஒய்ஃப் வந்து மதர் வந்து ஒரு ஒரு பாத்திரத்தை போட்டு தூக்கிடுறாங்கன்னு சொன்னா குழந்தைங்க நாளைக்கு அதுவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். போக ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இப்படித்தான் செயல்படணும் போல, அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய திறன் இல்லாமல் இது மாதிரி நடந்துகிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அதுக்கு ஒரு முன்னுதாரணமா வந்து அதை எடுத்துக்கும். அப்போ கண்டிப்பா வந்து ஒரு குழந்தைக்கு வந்து நல்ல பர்சனாலிட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அம்மா அப்பா அவங்களுடைய கேரக்டருக்கு பொதுவாகவே பிறந்த மேரேஜ்ல இருந்து அவங்களுடைய யதார்த்தமான சுபாவத்துல அவங்க இருக்கணும். அப்போ அவங்ககிட்ட நல்ல சுபாவம் இல்லாமல் குழந்தைங்ககிட்ட நல்ல சுபாவம் எதிர்பார்க்க முடியாது. இது வந்து பார்த்து எடுத்துக்கிறது ஒரு பக்கம், இன்னொன்னு மரபணுக்கள் ரீதியாகவே நான் முதலே
1: சொன்னேன்
0: ஜீன்ஸ் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு சொல்லிட்டு, என்னதான் நல்லபடியா நடந்துட்டாலும் வச்சுக்கிட்டாலும் இப்ப அப்பாட்ட இருக்கக்கூடிய ஒரு சுபாவம் ஒரு செயல்பாடு இயற்கையாவே ஜீன்ஸ்ல வந்து குழந்தைக்கு வர ஆரம்பிச்சிடும். அது அப்பாவினுடைய உயிரணுக்கள் நிறைய இருந்துச்சுன்னா அந்த சாயல்ல வந்துச்சுன்னு சொன்னா, அப்பா வந்து ஒரு ட்ரிங்க் பண்றாரு ஒரு ஸ்மோக் பண்றாருன்னு சொன்னா அந்த குழந்தைக்கும் ஒரு காலகட்டத்துல அந்த டெண்டன்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதை வந்து மரபியல் ரீதியான உள்ள கால விஷயத்த வந்து நம்ம மாத்தவே முடியாது, ஆனா சூழலை வந்து நம்ம மாத்தலாம். நல்ல வந்து ஒரு என்விரான்மெண்ட வந்து அந்த பெற்றோர்கள் வந்து தரணும் பிள்ளைங்களுக்கு.
1: அப்போ வந்து அந்த குழந்தைகள் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் அவங்களோட பழக்க வழக்கத்தை எல்லாத்தையும் கத்துக்கிறாங்களா டாக்டர்?
0: கண்டிப்பா. அதாவது ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரோல் மாடல் வந்து நான் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் தான், அதுக்கப்புறம் தான் சமுதாயம், அதுக்கப்புறம் தான் மற்ற பள்ளி அதெல்லாம் ஸ்கூல்ஸ் இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான். ஸோ வீடு நல்லா இல்லாம அந்த குழந்தைகள் வேற எங்கிருந்தும் நல்ல விஷயங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்காது. அப்படியே வெளியில மோசமா இருந்தாலும் கூட என்விரான்மெண்டா இருந்தாலும் கூட ஒரு நல்ல அம்மா அப்பா வந்து குழந்தைங்கள்ட்ட நல்லா ஷேர் பண்ணிக்கிட்டு நல்லா மூவ் பண்றாங்கன்னு சொன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல பர்சனாலிட்டியை டெவலப் ஆகுறதுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும்.
1: நீங்க ஷேரிங் சொன்னோன்னதான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது டாக்டர், அவங்க ஏஜ் குழந்தைங்க கிட்ட அவங்க ஷேர் பண்ற மனசு இருக்கா இல்ல அவங்க வந்து இப்பெல்லாம் ஷேரிங் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு
0: இல்ல, அதாவது என்னன்னா அவங்க லெவலுக்கு அவங்களுடைய லெவலுக்கு நம்ம திங்க் பண்ணி இறங்கி பார்க்கணும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு டீனேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு பையனோ ஒரு பொண்ணுக்கோ பொண்ணுகிட்டயோ போய் ஒரு நம்ம கடந்த ஒரு ஒரு இதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ண, முன்னாடி நடந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை பத்தி அப்படிலாம் பேசிட்டு இருக்க கூடாது. இன்னைக்கு என்ன ட்ரெண்ட், அந்த பிள்ளைங்களுக்கு எது பிடிக்குதோ, இன்னைக்கு உள்ள லேட்டஸ்ட் ஃபிலிம்ஸை பத்தி, இன்னைக்கு உள்ள லேட்டஸ்ட் பிளே ஆக்டிவிட்டிஸை பத்தி, இன்னைக்கு உள்ள லேட்டஸ்ட் கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா அந்த குழந்தைங்கள்ட்ட வந்து அந்த அட்டாச்மெண்ட் இருக்கும். இல்லைன்னா நம்ம ஒரு வேவ் லென்த்ல அவங்க ஒரு வேவ் லென்த்ல இருப்பாங்க, அப்போ நம்ம அவங்ககிட்ட ஃப்ரீயா ஓட்ட முடியாது. அவங்க வந்து இப்பயுமே நம்ம நிறைய பாக்குறோம், இப்ப ஒரு நல்ல அப்பாவும் ஒரு அப்பா வந்து நல்ல பையன்கிட்ட வந்து ஃப்ரீயா ஓட்டுவாரு. எப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு ஃபாதர் இப்போ ஒரு ஒரு பையன் வந்து ஒருத்தர் ஷேர் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காருன்னு
1: வைங்களேன்,
0: அந்த ஃபாதரும் பாத்தீங்கன்னா அந்த ஷேர் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பத்தி பேசினாரு வச்சாருன்னு சொன்னா அந்த உடனே ரெண்டு பேருக்கும் ஒத்து போகும். இதே இது வந்து இப்ப பையன் வந்து அவரு ஷேர் பண்ணிட்டு இருக்காரு, இவருக்கு வந்து ஷேரை பத்தி தெரியல, வேற ஏதோ பத்தி பேசுறாரு வைக்கிறாருன்னு சொன்னா அவங்களால லிங்கில் ஆக முடியாது. இப்ப இந்த குழந்தை பையன் வந்து ஒரு கிரிக்கெட்டை பத்தி பேசுறாரு, ஆனா இவர் கிரிக்கெட்னாவே என்னன்னு தெரியல, இவர் வந்துட்டு ஃபாதர் வந்து வேற ஏதோ ஒரு பழைய முன்னாடி உள்ள ஒரு கபடியை பத்தி பேசுறாருன்னு வைங்களேன், அப்போ அந்த குழந்தைய அதை வந்து அட்டாச்மெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்காது. இப்ப உள்ள லேட்டஸ்ட் உள்ள அட்வான்ஸ்மெண்ட்ஸ் என்னவோ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னவோ அதை வந்து பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்கள்ட்ட அந்த அந்த ஆங்கிள் உள்ள இது பண்ணலாம், பண்ணா கண்டிப்பா வந்து நல்ல மூமெண்ட்ஸ் இருக்கும், நல்ல ரெண்டு பேருக்குள்ள ஒரு அட்டாச்மெண்ட்ஸ் நல்லா இருக்கும்.
1: ஓகே டாக்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு பேரண்ட்ஸோட அந்த குழந்தைகள் எவ்வளவு அளவுக்கு நெருக்கமா இருக்காங்க, இல்ல பேரண்ட்ஸோட எல்லா விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்களா, இல்ல அவங்களோட இண்டிவிஜுவலிட்டியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க?
0: பொதுவாக எப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்ல பிள்ளைங்க வந்து பேரண்ட்ஸ் வந்து ஒதுங்கிறதுக்கு ரெண்டு மூணு முக்கியமான விஷயங்கள்ல ஒதுங்கிடுவாங்க. ஒன்னு கெட்ட பழக்கங்கள் செய்யும் போது, இப்போ பையனா இருந்தான்னா ஸ்மோக்கிங் ஆல்கஹால் இந்த மாதிரியான ஒரு சப்ஸ்டன்சஸ் யூஸ் பண்றாங்கன்னு வந்துல அந்த சமய அந்த விஷயத்த வந்து பேரண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. நம்பர் ஒன். அடுத்து வந்து ஒரு நல்ல பேட் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறாங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல, எல்லாமே ஒரு ஒர்க் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்டிவிட்டிஸையும் பேரண்ட்ஸ் மிங்கிள் பண்ணிக்க மாட்டாங்க, கலந்துக்க மாட்டாங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய லவ் அஃபேர், இது போன்ற விஷயங்களையும் வந்து பேரண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. இதுதான் முக்கியமா மூணே மூணு விஷயங்கள்ல வந்து பசங்க வந்து பேரண்ட்ஸ்ல இருந்து ஒதுங்கி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது காரணம். அப்போ இந்த மூணு விஷயங்கள்ல வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்கள வந்து புரிய வைக்கணும், லைஃப்னா என்ன, லைஃப்ல வந்து இது எவ்வளவு தூரத்துக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப அவசியம், இதுல இதனால என்னென்ன பயன்கள் இருக்கு, இதனால என்னென்ன இல் எஃபெக்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து புரிய வைக்கக்கூடிய கடமை வந்து பேரண்ட்ஸ் இருக்கு. அது அவங்க முதல்ல திடீர்னு இந்த வயசுல புகரக்கூடாது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஃப்ரம் த பர்த், முதல்ல இருந்தே சின்ன பிள்ளையா இருக்கும் போதே ஒரு ஃபாதர் மதர் வந்து குழந்தைங்களுக்கு அஃபெக்ஷன் காமிச்சுட்டே வந்தாங்கன்னு சொன்னாவே குழந்தைங்களுக்கு வந்து நேச்சுரலாவே அந்த இன்வால்மெண்ட் வர ஆரம்பிச்சிடும். மெயினா பாத்தீங்க அப்படின்னா ஃபேமிலி இன்வால்மெண்ட் இருக்கக்கூடிய எந்த ஒரு குழந்தையும் அதுக்கு வந்து வெளி பழக்க வழக்கத்தை வந்து குறைச்சிடும். ஃபேமிலி என்விரான்மெண்ட் நல்லா இல்லைன்னு நினைக்கிற குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்கா வெளியில வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை தேட ஆரம்பிச்சிடும். இதுதான் நேச்சுரல் ஃபினாமினா.
1: அப்புறம் டாக்டர் இந்த ஃபைனல் ஒரு க்வெஸ்சன் டாக்டர், பொதுவா குழந்தைங்க எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பிறந்துட்டு கொஞ்சம் மன வளர்ச்சி அந்த மாதிரி குறைவா இருப்பாங்கல்ல, அவங்கள எல்லாம் எப்படி டெவலப் பண்ணலாம் டாக்டர்?
0: அவங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த மன வளர்ச்சி குறைபாடு உள்ளவங்க மென்டல் ரிட்டார்டேஷன் சொல்றோம் இல்லைங்களா, அந்த மென்டல் ரிட்டார்டேஷன் வந்து அப்படின்னா அவங்களுடைய ஒரு குளோபல் காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட் சொல்லுவோம். பொதுவா அவங்களுடைய சிந்திக்கும் திறன், செயல்பாடு திறன், உழைச்சி திறன் எல்லாத்தையுமே வந்து அவங்கள அந்த திறன்கள் எல்லாமே கம்மியாயிருக்கும் அந்த மூல வளர்ச்சி குறைபாடு உள்ளவங்கல்ல. அதுல நாங்க மூணு ஸ்டேஜ் இருக்கோம், மைல்டு, மாடரேட், சிவியர்னு சொல்லி. இதுல இந்த மாடரேட் சிவியர்னு சொல்றத வந்து அவங்களை வந்து நம்ம என்ன செய்யலாம்னா பழக்க வழக்க மாற்றங்களை மட்டும்தான் அவங்களுக்கு சொல்லித்தரலாம், வேற அவங்களை வந்து எஜுகேட் பண்றதுலயோ ட்ரெயின் பண்றதுலயோ முடியாது. இந்த மைல்டு வெரைட்டின்னு ஒண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து கொஞ்சம் சில விஷயங்களை படிக்க வைக்கிறதோ இல்ல சில ட்ரைனிங்ஸ் எல்லாம் டாய்லெட் ட்ரைனிங், அவங்க எப்படி ஒரு சில பிரச்சனைகள் வந்து அது எப்படி அந்த பிரச்சனை அந்த நேரத்துல வந்து சமாளிக்கலாம், சிறு சிறு விஷயங்களை மட்டும் நம்ம அந்த மைல்டு மென்டல் டிப்ரெஷன் உள்ளவங்களுக்கு சொல்லி தரலாம். அவங்களுக்கு வந்து அவங்களுடைய என்ன கேக்குறீங்க, அவங்களுடைய
1: பர்சனாலிட்டி அவங்களை எப்படி டெவலப் பண்றது, அந்த மாதிரி குழந்தைகளை எல்லாம்
0: டெவலப் பண்ண எந்த ஆங்கிள், எந்த மாதிரி ஆங்கிள்,
1: நார்மல் நார்மல் பேபி மாதிரி எப்படி கொண்டு வர்றது? சில பிள்ளைங்களுக்கு எல்லாம் பேசினாலே புரியாது என்ன பேசுறோம்னு, அவங்களால அந்த கவனிக்கிறதே இருக்காது.
0: மெயினா அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாமே வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஒரு இன்செக்யூர்ட் ஃபீலிங்கா இருப்பாங்க, மனசுல வந்து ஒரு பாதுகாப்பற்ற மனநிலை அவங்களுக்கு இருக்கும், அவங்களுக்கு யாருமே கூட இல்லாத மாதிரியான ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு, அவங்க மூலம் தன்னம்பிக்கை தைரியம் கொடுக்கற மாதிரி அவங்ககிட்ட நம்ம அப்ரோச் பண்ணணும். எல்லாமே எப்படின்னா அவங்களுக்கு வந்து பயமுறுத்துற மாதிரி வெறுப்பு வர்ற மாதிரியான விஷயங்களை அவங்களுக்கு செய்யக்கூடாது. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல கான்பிடன்ஸ் வர மாதிரி, இப்ப ஒரு குழந்தை நடக்க முடியாம இருக்குதுன்னா நடக்க வைக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ நம்ம அதெல்லாம் சொல்லி தரணும், செஞ்சுட்டு வரணும். அது மாதிரி இப்ப ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் புரிஞ்சுக்க தெரியாம இருக்கிறாங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் எபிலிட்டிஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். அது வந்து ஒரு ஒரு குழந்தைக்கும் மாறுபடும், புதுப்படையா நம்ம சொல்ல முடியாது. ஒரு ஒரு குழந்தைகளுடைய வளர்ச்சி எந்த இடத்துல தடப்பட்டிருக்கு அப்படிங்கறத பார்த்து அது அதுக்கு ஏற்றதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். ஆனா நம்ம சொன்ன கான்செப்ட் என்னன்னா மைண்ட் வந்து எஜுகபிள் டைப், மாடரேட் சிவியர்னா ட்ரைனபிள் டைப், அவங்க வந்து ட்ரெயின் மட்டும் தான் பண்ண முடியும். அதாவது ஒரு சில சில விஷயங்களை மட்டும் மாத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் மட்டும் செய்யலாம்.
1: ஓகே டாக்டர், இவ்வளவு நேரம் எங்களுக்காக உங்க நேரத்தை செலவு பண்ணி எங்களுக்கு நிறைய விஷயம் சொன்னீங்க டாக்டர், ரொம்ப நன்றி.
0: தேங்க்யூமா. இதன் மூலமா வந்து நம்ம பொதுவா குழந்தைங்களுக்கோ இல்ல ஒரு இது நான் சொன்ன இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் ஒரு சில பேரண்ட்ஸுக்கோ டீச்சர்ஸுக்கோ எல்லாருக்குமே இது வந்து எப்படின்னா ஒரு குழந்தைங்களுடைய சுபாவம் என்பது எப்படி டெவலப் ஆகுது, எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து சமூகத்துக்கு ஒரு பயன்பாடா இருக்கணும்னு நானும் நம்புறேன். நன்றிமா, தேங்க்யூ.
2: இப்போ நம்ம எல்லாருமே டாக்டர் சொன்னதை கேட்டோம், எனக்கே நிறைய சந்தேகம் தீர்ந்ததுன்னா பாருங்களேன். அதாவது ஆளுமை மேம்பாட பத்தி மனசுக்குள்ள எவ்வளவு சந்தேகம் வருது, ஏன்னா இது நமக்கு ரொம்ப அவசியமான விஷயம்னால நம்ம கிட்ட இருக்கிற எல்லா சந்தேகத்தையும் நம்ம தீர்த்துக்கணும். இப்ப டாக்டரோட பேசணும், ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாமா? இந்த பிரேக்ல நம்ம ஒரு ஜிங்கிள் கேட்கலாம், வாங்க.

மனமே ஒரு உயிர் செல்வம் என்போம். மனமே மாசடைந்தால் உலகம் என்னாகும்? உண்மைகள் கசக்கும் என்போம். உண்மைகள் உயிர்வீடில் மனிதனோ மாய்ந்து விடுவானோ? உண்மைகள் மேலோங்க வேண்டும், உணர்ச்சிகள் மதித்தாக வேண்டும், மனதில் உறுதி வேண்டும்.

0: ஜிங்கலை எல்லாரும் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இப்போ பர்சனாலிட்டியை எப்படி டெவலப் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். ரெண்டாவது மைண்டை நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கணும். மூணாவது ஆனஸ்டா, ட்ரூத்ஃபுல்லா மற்றும் லாயலா நம்ம இருக்கணும். நாலாவது மற்றவங்க எப்படி இருக்காங்களோ அவங்கள அப்படியே பிடிக்கிற தன்மை நமக்கு வளர்த்துக்கணும், அதாவது ட்ரை டு லைக் அதர் பீப்புள். அஞ்சாவது அவாய்ட் இன்டிசைசிவ்னஸ், அதாவது டிசிஷனை கரெக்டா எடுக்க தெரிஞ்சுக்கணும். ஆறாவது ஃபீல் குட் அபவுட் யுவர் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் அண்ட் அனலைஸ் யுவர் மிஸ்டேக்ஸ். நம்மளோட திறமைகளை நம்மளே பார்த்து சந்தோஷப்பட கத்துக்கணும், பெருமைப்பட கத்துக்கணும். அதே நேரத்தில் நம்ம பண்ண தப்பையும் நம்ம உணர கத்துக்கணும். ஏழாவது ட்ரை டு லுக் குட், உங்களோட தோற்றத்தை நல்லபடியா பண்ண கத்துக்கங்க. எட்டாவது மெயின்டைன் அ குட் லைஃப் ஸ்டைல். ஒன்பதாவது சென்ஸ் ஆஃப் ஹியூமர், வாழ்க்கை ரொம்ப சீரியஸாவே போகாம அப்பப்ப கொஞ்சம் ஹியூமர் எலிமெண்ட், காமெடி எலிமெண்ட்டை வாழ்க்கையில எடுத்துட்டு வாங்க. பத்தாவது பாசிட்டிவ் திங்கிங் அண்ட் பாசிட்டிவ் டூயிங், வாழ்க்கையில எப்பயுமே ஆப்டிமிஸ்டிக்காவே இருங்க. பதினொன்னாவது பி அ குட் ஸ்பீக்கர், இப்ப என்ன மாதிரி இல்லைனாலும் வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில ஓரளவாவது பி அ குட் ஸ்பீக்கர், ஜோக்ஸ் அபார்ட். பன்னெண்டாவது உங்களோட ஃபியர், பயம் அண்ட் கவலை, வரிஸ் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ கண்ட்ரோல் யுவர் ஃபியர் அண்ட் வரிஸ். பதிமூணாவது கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் கோல்ஸ். பதினாலாவது டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிலாக்ஸேஷன். டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ரொம்ப அவசியம்ங்க. நம்ம கிட்ட இருக்கிற 24 மணி நேரத்தை எவ்வளவு யூஸ்ஃபுல்லா பயனுள்ளதா நம்ம வந்து அதை யூட்டிலைஸ் பண்றோங்கிறது ரொம்ப அவசியம். அதே நேரத்தில் இது எல்லாத்தையும் பத்தி யோசிச்சு ரொம்ப கவலைப்பட்டு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இல்லாம வாழ்க்கையை ரிலாக்ஸ்டா வச்சாலே நம்மளோட பர்சனாலிட்டி நல்லபடியா டெவலப் ஆகும். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ உங்க எல்லாருக்கும் இன்னொரு கதை வரப்போகுதுங்க, வாங்க கதையை கேட்கலாம்.
1: இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு அழகான ஒரு சிறு கதை சொல்ல போறேன். அந்த கதையில வந்து ஒரு அரசர், அவர் பட்ட தோல்விகள்னால அவர் பட்ட மன கஷ்டத்தையும் ஒரு சின்ன ஸ்பைடர் மூலமா அவர் கத்துக்கிட்ட ஒரு பெரிய லெசனையும் நான் இன்னைக்கு உங்களுக்காக இந்த ஸ்டுடியோல சொல்றதுக்காக வந்திருக்கேன். அரசர் அப்படின்னு சொன்னாலே போர் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அவர் போர்ல பட்ட தோல்வியை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு அரசர், அவர் பேர் ப்ரூஸ். அவர் வந்து எப்போதுமே போர் இட்டு அவர் தோத்துட்டே போயிட்டு இருந்தாரு. அவர் தோல்வி அவர் மனசை மிகவும் பாதிச்சிருச்சு. ஒரு தடவை மறுபடியும் அவர் வந்து தைரியப்படுத்தி போருக்கு போனப்ப தோத்து போயிட்டாரு. உடனே என்ன செஞ்சாரு, ஒரு சிறு குகை ஒன்று இருந்தது. மனுஷங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப வெக்கப்பட்டு கூனி குறுகி அந்த குகைக்குள்ள போய் மறைஞ்சு இருந்து வாழ்ந்துக்கிட்டாரு. அப்போ அவர் வந்து இனிமேல் நம்ம வெளியிலே போக வேண்டாம், இதை விட ஒரு அரசருக்கு ஒரு பெரிய கேவலம் என்ன இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த குகையிலிருந்து என்னைக்குமே வெளியில வரக்கூடாதுன்னு தன்னை மறைச்சு வாழ்றதுக்காண்டி அந்த குகைக்குள்ள போய் உட்கார்ந்தாரு. அப்போ ஒரு சின்ன ஸ்பைடர், அந்த ஸ்பைடர் மிக அழகாக 16 தடவை அதுல ஒரு வெப், ஸ்பைடரோட வெப்ப கிரியேட் பண்றதுக்காக அது ஏறி ஏறி குதிச்சுது. ஆனாலும் அது வழுக்கி வழுக்கி கீழே விழுந்துட்டே இருந்தது. வழுக்கி விழுந்தா கூட தன்னை கொஞ்சம் கூட மனசு வருத்தப்படாம, உடல் வருத்தாம, அது எந்த வகையிலயும் மிச்சவங்களை பத்தி அது நம்மளை அசிங்கமா நினைப்பாங்களேன்னு ஒரு சின்ன கவலை கூட இல்லாம 18வது தடவை அது ஏறி அங்க வந்து ஒரு வெப்ப கிரியேட் பண்ணல. அதுக்கு வந்து அந்த வெப் கிரியேட் பண்ணி முடிச்சோடனே அதுக்கு கிடைச்ச பெரிய சந்தோஷத்தையும் அவரு பெரிய சந்தோஷத்தை அவர் பார்த்துட்டு இருந்தாரு. அந்த சந்தோஷத்துல அதை பார்த்த உடனே அவருக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கை, ஒரு பெரிய பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வந்துருச்சு. ஒரு சாதாரண ஸ்பைடர் அதால 16 தடவை தன்னை எந்தவித கஷ்டமும் இல்லாம திரும்ப திரும்ப ட்ரை பண்ணதுனால அதுக்கு 18வது தடவை ஒரு கிராண்ட் சக்சஸ் கிடைச்சது. அதுல கிடைச்ச ஹாப்பினஸ் அந்த ஸ்பைடர் கிட்ட அவர் பார்த்தாரு. அப்பதான் அவர் நினைச்சாரு, நம்ம பல தடவை போரிட்டாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம், நமக்கு இந்த நாடு கிடைக்கும் அப்படின்ற ஒரு பெரிய தன்னம்பிக்கையோட தைரியத்தோட அந்த குகையில இருந்து வெளியில போனாரு. கண்டிப்பா நீங்களும் சின்ன குழந்தைங்களா இருக்கிறீங்க.

0: காலங்கள் கழிச்சு உங்களால எல்லாத்தையும் சமத்துவமா ஏத்துக்க கூடிய பக்குவம் உங்களுக்கு வரும்.
1: குழந்தைங்களே, இந்த கதையும் நீங்க நல்லா ரசிச்சு கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த கதையோட மூல கருத்து என்னன்னு தெரியுமா? எந்த காரியம் நம்ம எடுத்தாலும் தோல்வி அதுல அடைஞ்சா கூட முயற்சியை மட்டும் கைவிடவே கூடாதுங்க. விடாமுயற்சி தான் நம்மளோட வெற்றியின் காரணமாகும். இப்போ அடுத்தது மக்கள் கருத்து என்னன்னு நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலாம்.
2: இன்னைக்கு வந்து பொதுவா மக்களோட கருத்தை நம்ம இப்ப கேட்க போறோம். அதுல முக்கியமா ஒரு டாபிக் என்னன்னா, பேரண்ட்ஸ் வந்து மற்ற குழந்தைங்களோட தங்க குழந்தைங்களை கம்பேர் பண்ணி பேசும்போது குழந்தைங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: உங்க பேர் என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி?
3: மற்ற பசங்களோட நம்ம பசங்களை வந்து கம்பேர் பண்ணி பேசுறது வந்து அவ்வளவா நல்லது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி சொல்லும் போது அவங்க வந்து மனசுல கஷ்டப்படும். ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ்ல படிச்சுட்டு இருக்காங்கன்னா எப்ப பார்த்தாலும் இன்னொருத்தங்களை இப்படி பண்றான் இப்படி பண்றான், அவன் நல்லா படிக்கிறான் நீ நல்லா படிக்கல அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு மனசுல கண்டிப்பா அது கஷ்டம் வரும். அந்த கஷ்டத்தினாலே அவங்க படிக்கிறது வந்து கம்மியானாலும் ஆகும். ஸோ கம்பேர் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். அந்த அம்மாவும் இன்னொரு பசங்களை வச்சு கம்பேர் பண்றதோட அவங்க பசங்களை என்கரேஜ் பண்ணாங்கன்னா அவங்க இன்னும் நல்லாவே வருவாங்க.
2: இப்போ ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்க கிட்ட இதை பத்தி என்னன்னு கேட்போம். வணக்கம்.
4: வணக்கம்.
2: உங்க பேரு?
4: என் பேர் வைஷ்ணவி.
2: நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க?
4: இல்ல, ஜென்ரலாவே எல்லா பேரண்ட்ஸ்க்கும் உள்ளான ஆட்டிடியூட் தான் அது. எப்பவுமே வந்து தன்னோட பசங்களை பத்தி பேசும் போதோ இல்ல அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும் போதோ இன்னொரு பசங்களை இங்க பாரு அவங்க கிளாஸ் பையனோ இல்ல பக்கத்து வீட்டு பையனோ இல்ல அவங்களுக்கு தம்பியோ இல்ல தங்கச்சி அந்த மாதிரி பசங்களை வச்சு கம்பேர் பண்ணுவாங்க. பாரு இவங்க எப்படி இருக்காங்க பாரு அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள். பேரண்ட்ஸ் தப்பான ஆட்டிடியூட்ல பண்ணல, சரி அப்படி கேட்டாவாச்சும் வந்து குழந்தைங்க அப்படி ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணுமா அப்படின்னு தான் அவங்க பண்றாங்க. பட் நிறைய குழந்தைங்களுக்கு அது பிடிக்காது. ஏன் எனக்கே அது பிடிக்காது? எங்க அம்மா ஒரு வார்த்தை அப்படி சொல்லிட்டாலே எனக்கு பிடிக்காது. ஏன்னா கம்பேர் பண்ண பண்ண குழந்தைங்களுக்கு வெறுப்பு வரும். ஆஹா, அந்த பசங்க மேலேயும் வெறுப்பு வரும். இப்ப யார கம்பேர் பண்றாங்க, இப்ப ஃப்ரெண்ட கம்பேர் பண்றாங்க, அந்த ஃப்ரெண்ட் மேல கோவம் வரும். சோ அந்த கோவம் தான் ஜாஸ்தியாகுமே தவிர பசங்க வந்து அதை கேட்டு முன்னேறுவாங்கன்னு எனக்கு தோணல. ஏன்னா எனக்குமே நிறைய கோவம் வரும், நான் செய்ய மாட்டேன். பட் இதுவே வந்து வேற விதத்துல நீ இதை செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி என்கரேஜ் பண்ற மாதிரி சொன்னா கண்டிப்பா பசங்க கேட்பாங்க. பிளஸ் கண்டிப்பா என்னை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் கம்பேர் பண்ணி தயவு செய்து பேசாதீங்க. அதுக்கு பதிலாக உங்க பசங்க நீ இந்த மாதிரி கேளுமா, அவனுக்கு நான் என்கரேஜ் பண்ணுங்க, சாக்லேட் வாங்கி தரேன், அவனுக்கு நீ இந்த மாதிரி பண்ணினா அதுல ஏற்பட்டு நல்லது, நீ படிச்சா இல்ல நீ இந்த ஹோம்ஒர்க் செஞ்சினா உனக்கு எல்லாம் நடக்கும். நீ இந்த மாதிரி ரூம் அழகா நீட்டா வச்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு தான் நல்லா இருக்கும், பாக்குறவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, உன் ரூம் ரொம்ப அழகா இருக்குன்னு உன்னை பாராட்டுவாங்க. கேட்டுட்டு பாரு உன் ஃப்ரெண்ட் ரூம் எவ்வளவு அழகா வச்சிருக்கா, பாரு ஃப்ரெண்ட் ரூம் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருன்னு சொன்னா பசங்களுக்கு செம்மக்கும் வரும். இதனால அவங்களுக்கு இன்னொன்னா வெறுப்பு ஜாஸ்தியாகும். அழகா சொல்லி பாருங்க, அவங்க ரூம் கண்டிப்பா நீட்டா ரொம்ப அழகா வச்சிருப்பாங்க. ரூம் நீட்டா வச்சுக்கிறது மட்டும் இல்ல, அவங்க வந்து ஹோம்ஒர்க் ரெகுலரா செய்வாங்க, நல்லாவும் படிப்பாங்க, உங்களுக்கும் நிறைய மரியாதை கொடுப்பாங்க, உங்க மேல நிறைய மரியாதை வளரும். நீங்க அவங்கள என்கரேஜ் பண்ண பண்ண நீங்க அவங்களை பத்தி பெருமையா பேசிங்கன்னா உங்க மேல இருக்கிற மரியாதையும் ஏத்தும். ஆஹா, நம்ம அப்பா அம்மா எவ்வளவு பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் வந்து உங்களையும் வந்து நிறைய மதிப்பாங்க. நீங்க திருப்பி இன் ஃபியூச்சர் நீங்க சொல்றதையும் கேட்பாங்க.
5: பேரண்ட்ஸ் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. படிப்புல இருந்து அவங்க காலையில எழுந்ததுல இருந்து நைட் தூங்குற வரையும் எல்லாத்துலயுமே சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எங்க வீட்லயே எடுத்துக்கலாம். எங்க வீட்டுல நான் காலங்கத்தால எழுந்தவொடனே பழு தைக்கிற இதுவே இல்லை, ஹேபிட்டே இல்லை. ஆனா வந்து ஐ ஒன்ட் டேக் எனி திங் காஃபி எதுவுமே சாப்பிட மாட்டேன். பட் அப்படியே எழுந்து பெட்ரூம்ல இருந்து வெளில வந்து ஹால்ல அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பேன். அது எடுக்கிறது கூட கூடாது. அது ஏன் அப்படி எடுக்கிற, எதிர் வீட்டுல இருக்க பொண்ண பாரு அவ எழுந்த உடனே எவ்வளவு உஷாரா இருக்கா அப்படிலாம் சொல்லுவாங்க. காலங்காத்தால எழுந்த உடனே இப்படி சொல்றாங்களே அப்படி திட்டிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு தோணும். ஆனா வந்து எனக்கு சில டைம் சொல்லுவாங்க, ஓகே எழுந்துட்ட இல்ல சீக்கிரம் போய் பல்லவல்கிட்ட காஃபி குடிமா அப்படின்னு. அந்த அந்த ஒரு மான்ற வார்த்தையே வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கும். ஓகே நம்மள கஷ்டப்பட்டு ஒரு கொஞ்சம் மாதிரி சொல்றாங்களே உடனே செய்யணும் அப்படின்னு சொல்லி உடனே செஞ்சிருவோம். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நிதானமா எங்களுக்கு புரியுற மாதிரி குழந்தைங்களுக்கு எல்லாம் புரியுற மாதிரி சொன்னாங்கன்னா கண்டிப்பா எல்லா விஷயங்களும் செய்வோம். அதுவும் இல்லாம ஏதாவது ஒரு விஷயத்த செய்யும் போது நீ நல்லா பண்ணிருக்க, ஆனா அவை உன்னை விட நல்லா பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லாம உன்னை விட அவளை விட நீ நல்லா பண்ணிருக்கடா, நீ வந்து ஓகே இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஓகே நம்ம அம்மா நம்மளுக்கு சொல்றாங்கல்ல இனிமே நம்ம கரெக்டா பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்டும் வரும்.
1: வணக்கம், என் பேர் வைதேகி. கேட்ட கேள்வி வந்து ரொம்ப வேலிடானது. பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைங்களை மற்ற குழந்தைங்களோட கம்பேர் பண்ணும்போது அவங்க மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னு, நம்மளும் வந்து இப்ப காலேஜ்ல படிச்சாலும் ஒரு குழந்தை

0: குடும்பத்தை தாண்டி தான் வந்திருக்கோம். அப்ப வந்து லக்கிலி என்னோட அம்மா அப்பா அந்த மாதிரி கம்பேர் பண்ணது இல்ல. உனக்குள்ள என்ன டேலண்ட் இருக்கோ அதை நீ வெளில எடுத்துட்டு வரணும், அதை நீ எடுத்துட்டு வரலனாதான் இட்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிருக்காங்களே தவிர, பார் அவ வந்து 95 எடுத்திருக்கா, நீ என்ன இவ்வளவுதான் எடுத்திருக்க அப்படின்லாம் கம்பேர் பண்ணதே இல்ல. பட் ஐ நோ நிறைய ஃபேமிலிஸ்ல அந்த மாதிரி கம்பேர் பண்ணிருக்காங்க. அண்ட் நம்ம அந்த ஸ்டூடெண்ட்ஸோட இன்டராக்ட் பண்ணும்போது பார்த்தா அந்த அந்த பையனோ அந்த பொண்ணுக்கோ தன்மையிலேயே ஒரு வெறுப்பு வரும். ஏன்னா அந்த குழந்தை வந்து ஒரு 10-12 வயசு வரைக்குமாவது 18 சொல்லலாம், அந்த ரோல் மாடலே அவங்க அம்மா அப்பா தான். அவங்க வந்து அப்படி எதிர்பார்ப்பா பாக்குறது வந்து அவங்க அம்மா அப்பாட்டு தான். அந்த அம்மா அப்பாவே வந்து நீ ஒன்னுக்கும் லாய்க்கு இல்ல, இன்னொருத்தர் பேர் உன்னோட நல்லா பண்றான் அப்படின்னு சொன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற தன்னம்பிக்கையே போயிடுது. அந்த வயசுல தன்னம்பிக்கை இல்லைன்னா அவங்க வாழ்க்கை முழுசும் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. தனக்குள்ள வந்து திறமை இருக்கிறதே அவங்க வந்து நம்ப முடியாது, அதை சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணமும் போயிடும். அதனால அம்மா அப்பா அந்த கம்பேர் பண்ணும் போது தன்னம்பிக்கை போய் அதனாலே அந்த பையனோ பொண்ணோ இன்னும் வந்து பேட் ஹேபிட்ஸ்ல போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இன்னும் பேட் கிரேட்ஸ் வாங்க வாய்ப்பு இருக்கு. அதனால அம்மா அப்பா நிச்சயமா வந்து இந்த மாதிரி கம்பேர் பண்ணக்கூடாது. ஒரு நல்ல பழக்க வழக்கத்துக்கு வேணா கம்பேர் பண்ணலாம். அது பாரு அந்த பையன் வந்து அம்மா அப்பாவுக்கு வந்து மரியாதை தரலாம் தரான், அந்த டீச்சரை பார்த்தா வந்து மரியாதையோட ரெஸ்பெக்ட் கொடுக்கறான், அதெல்லாம் சொல்லலாம். இப்போ நீ வந்து அவனுக்கு வந்து தண்டமா இருக்க லெக்ஸ் இல்ல வேர்ட்ஸ் தே யூஸ் இட் டீப்லி இம்பாக்ட்ஸ். நிறைய வந்து மனோதத்துவ நிபுணர்களும் இதுதான் சொல்றாங்க, குழந்தைகிட்ட பேசும்போது எந்த மாதிரி பேசுறீங்கிறது ரொம்ப ஜாகிரதையா பேசுங்க. ஸோ கம்பேர் பண்ணி பேசும்போது இன்வேரியபிளி உங்க சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லா தான் இருக்கு. ஒரு சின்சியர் ரிக்வஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா ஏஜ் வந்து இட்ஸ் நாட் இனஃப் டு அட்வைஸ் பேரண்ட்ஸ். அண்ட் நான் இன்னும் ஒரு பேரண்ட் ஆகல, அதனால அவங்க சொல்லலாம் என்னோட இடத்துல இருந்தாதான் உனக்கு புரியும் குழந்தை வளர்க்கறது எப்படின்னு. பட் ஜஸ்ட் ஒரு சின்சியர் ரிக்வஸ்ட் என்னன்னா, பிளீஸ் டேக் கேர். உங்களுக்கு வந்து உங்க குழந்தை பத்தின ஒரு நல்ல அக்கறை இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், பட் மேபி நீங்க அதை காமிக்கிறத வேற விதத்துல காமிக்கலாம். தட்ஸ் ஆல்.
1: கம்பேரிசன் ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும்னு சொல்ல போனா, மோஸ்ட்லி வந்து ஒரு குடும்பத்துல வந்து குழந்தைங்க தனியா இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒன்னா ஃப்ரெண்ட்ஸோட இல்ல ரிலேஷன்ஸோட எல்லாம் வந்து கம்பேர் பண்ணுவாங்க. ஆனா எப்ப வந்து ஒரு ஒரே குடும்பத்துல வந்து ஒரு அண்ணன் தம்பி இல்ல ஒரு அக்கா தங்க அந்த மாதிரி இருக்காங்களோ கம்பேரிசன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். உங்க அக்கா வந்து இவ்வளோ பண்றா பாரு, நீ இவ்வளோ பண்ணவே மாட்டேங்கிற, அவ இவ்வளோ மார்க் வாங்குற, நீ இவ்வளோ குறைச்சலாம் வாங்குற அப்படின்னு சொல்ல சொல்ல அந்த குழந்தைய வந்து ஒரு நெகட்டிவ் மோட்டிவேஷனுக்கு அதை கூட்டிட்டு போகும். சில குழந்தைங்க வந்து புரிஞ்சுப்பாங்க இது மாதிரி வந்து, ஓ அப்பா அம்மா நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாங்க, நம்ம இது மாதிரி எல்லாம் நடந்துக்கணும், நம்ம நடந்துக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க சொல்றாங்கிறத புரிஞ்சுப்பாங்க. ஆனா சில குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து மெச்சூரிட்டி அவ்வளவா இருக்காது, புரிஞ்சுக்கிற தன்மை அவ்வளவா சட்டுன்னு வராது. சோ இதெல்லாம் எப்படின்னா ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் தூண்டிவிடும். ஓ நான் அவ இவ்வளவு வாங்குறா பாரு அப்படின்ற ஒரு பொறாம ஒரு ஜெலசி வந்துடும். என்னதான் அவங்க வந்து கூட பிறந்தவங்களா இருந்தாலும், அக்காவா இருந்தாலும் அண்ணாவா இருந்தாலும், அவ நம்மளை விட இவ்வளவு மார்க் வாங்கிட்டா, அவ நம்மளை விட இவ்வளவு நல்லா பண்றா அப்படின்ற அந்த பொறாம வந்துடும். மோஸ்ட்லி வந்து கம்பேர் பண்ணாம வேற விதத்துல எக்ஸ்பிளைன் பண்ணா ரொம்ப நல்லது. அப்படியே கம்பேர் பண்ணணும்னு நினைச்சாலும் ஒரு பாசிட்டிவ் நோட்ல இது மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது பார்த்து பேசணும், அது ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.
2: வணக்கம், நான் வைஷ்ணவி. பொதுவாகவே இந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து இந்த குழந்தைங்களை வந்து கம்பேர் பண்றது ரொம்ப தப்பு. என்னோட பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கம்பேர் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நான் சின்ன வயசுல இருக்கிறப்போ எனக்கும் எங்க அண்ணனுக்கும் நிறைய இது ஆகும். அண்ணன் வந்து ரொம்ப நல்லா படிப்பான், சேம் டைம் நான் வந்து ஸ்டடீஸ்ல கொஞ்சம் ஆவரேஜ் தான். டிராயிங் அந்த மாதிரி கிரியேட்டிவ் ஆர்ட் அந்த மாதிரி இதுல நான் கொஞ்சம் பெட்டரா இருந்தேன். அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் எங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்சது லைக், ஓகே இவ படிப்புல அவ்வளோ இது கவனம் இல்லைனாலும் ஷீ இஸ் குட் அட் ஆர்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து தே ஸ்டார்டட் என்கரேஜிங் மீ. ஒரு அதுக்கப்புறம் எனக்கு டிராயிங் கிளாஸ் அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் இம்ப்ரூவிங் மை டிராயிங் டேலண்ட்ஸ். அதுக்கப்புறம் பெயிண்டிங் இந்த மாதிரி ஹேண்ட்மேட் ஒர்க்ஸ் எல்லாம் நான் நல்லா பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேரண்ட்டும் கம்பேர் பண்ணாம அவங்க குழந்தைகளுக்கு எந்த ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது அதுல அவங்களுக்கு இன்னும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். டெஃபினட்டா எல்லாருமே ஒரே மாதிரி கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு விஷயத்துல குட் அண்ட் இன்னொரு விஷயத்துல பேடா இருப்பாங்க. ஸோ பேரண்ட்ஸ் இட்ஸ் பேரண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு see in what their children are good at. அதுக்கப்புறம் அதுல என்கரேஜ் பண்றது அதுதான் கரெக்ட்னு நான் சொல்றேன். கம்பேர் மட்டும் பண்ணவே பண்ணாது. குழந்தைங்களோட மென்டாலிட்டி வந்து ரொம்ப பாதிக்கும். பிகாஸ் அவங்க வந்து ஒன்ஸ் கம்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்ச உடனே அவங்களுக்குள்ளேயே அந்த டிப்ரெஷன் ஃபீல் ஆயிரும், டிப்ரெஷன் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஐயோ அவங்க நல்லா பண்றாங்க போல, நம்ம சோ வி ஆர் நாட் குட் அட். அதுக்கப்புறம் எல்லாத்துலயும் அவங்க ஒதுங்க ஆரம்பிச்சிருவாங்க, தன்னம்பிக்கையே போயிடும், எதுலயும் அவங்க ஒரு ஸ்டெப் முன்ன எடுத்து வரமாட்டாங்க. ஸோ பிளீஸ் ஸ்டாப் கம்பேரிங் and start encouraging your child in whatever they are good at. Thank you.
3: Hi, I'm Sharanya.
1: ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து தங்க குழந்தைங்களை வந்து மற்ற குழந்தைங்களோட கம்பேர் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு மார்க்ஸ் குறைஞ்சிடுச்சு, இப்போ நல்லா படிக்கிற பையன் திடீர்னு அவனோட மார்க்ஸ் குறைஞ்சிடுச்சு அப்படின்னு உடனே ஃபர்ஸ்ட்டு பேரண்ட்ஸ் கொஸ்டின் கேட்கறது வந்து ஏன் குறைஞ்சதுன்னு கேட்க மாட்டாங்க, உன் ஃப்ரெண்டு என்ன மார்க் எடுத்திருக்கான் அப்படின்னு. ஸோ அவன் மார்க் ஜாஸ்தியாக இருக்கும்போது உடனே அவன் சொல்லுவாங்க, அவன் எடுத்துக்கான் ஏன் உன்னால் எடுக்க முடியாதா. ஸோ இது வந்து என்னன்னா, பசங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பானம் வந்துடுது, ஏன் கம்பேர் பண்ணுறீங்க அவங்க, லைக் நீங்கள் சொல்லலாம் இது மாதிரி கம்பேர் பண்ணாமல் சரி ஓகேப்பா இந்த டைம் விட்டு நெக்ஸ்ட் டைம் எடு. ஸோ கம்பேரிசன் பண்ணால் தே ஃபீல் கில்ட்டி அண்ட் தே ஃபீல் வெரி சர்ப்ரைஸ் அண்ட் ஆல். ஸோ உங்களோட உங்களை சில்ட்ரன் என்கரேஜ் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் அவங்க டிஸ்கரேஜ் பண்ணுறீங்க, கம்பேர் பண்ணுறீங்க மற்றவங்களோட. உங்கள் குழந்தைங்களுக்கு உங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி பெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ ஆல்வேஸ் ட்ரை டு என்கரேஜ் தேம், டோன்ட் கம்பேர் வித் அதர் பீப்புள்ஸ் ஆர் அதர் சில்ட்ரன். இப்போ If you compare, they won't give you actual what you are actually getting from them, won't able to give it. நீங்க கம்பேர் பண்ண கம்பேர் பண்ண லிட்டில் மோர் கெட் சப்ரஸ். ஸோ டோன்ட் டூ த கம்பேரிசன், ஆல்வேஸ் ட்ரீட் யுவர் சைல்ட் அஸ் எ ஃப்ரெண்ட் அண்ட் கிவ் தென் த ஒப்பீனியன்ஸ் லைக் யூ கேன் டூ இட் த நெக்ஸ்ட் டைம். ஸோ டோன்ட் டேக் டென்ஷன்ஸ் ஆர் டோன்ட் டேக் கேர் ஸோ டோன்ட் டேக் டென்ஷன்ஸ் ஆர் டெல் தம் லைக் நீ நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணலாம், பயப்பத்திக்கு விட்டு எடுக்க முடியலனாலும் ஓகே பண்ணலாம். ஸோ ஆல்வேஸ் என்கரேஜ் தெம், ஸோ டோன்ட் எவர் கம்பேர் யூர் சில்ட்ரன்ஸ் சம் அதர் இஸ். ஆல்வேஸ் யுவர் சைல்ட் இஸ் மச் மச் பெட்டர் தென் எவ்ரி ஒன். தேங்க் யூ.
0: நீங்க எல்லாருமே மக்கள் கருத்து என்னன்னு இதை கேட்டே தெரிஞ்சிருப்பீங்க. நம்ம முதல்ல பேசும்போது சொன்ன மாதிரியே, ஒருத்தவங்களை பார்த்தோன்னே முதல்ல நம்ம மனசுல பதியறது அவங்களோட தோற்றம் தான், அவங்க எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்கிறது தான். அதனால இப்போ ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பத்தி ஒரு டிராமா கேட்கலாம், வரீங்களா?
3: அம்மா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்.
4: ஆ சரி கீதா. கீதா ஒரு நிமிஷம் இல்லை, எங்க போற?
3: ஏமா சந்தேகமா கேக்குற, நான் ஸ்கூலுக்கு தான் போறேன்.
4: ஸ்கூலுக்கு இப்படியா போவாங்க? டிரெஸ் எல்லாம் கசங்கி இருக்கு, டை அயனே பண்ணல. ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்ற, குளிக்க தானே போற?
3: ஏமா டிரெஸ் எல்லாம் நல்லா தானே இருக்கு.
4: ஸ்கூலுக்கு போகும்போது நல்லா டிரெஸ் வந்து நீட்டா அயன் பண்ணி தான் போட்டு போனோம். இப்படி கசங்கி இருக்கனால நீ ஸ்கூலுக்கு போற மாதிரியே எனக்கு தெரியல.
3: சரிமா நான் இனிமேல் நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போறேன்.
4: நீ நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போனாதான் உனக்கு கௌரவமா இருக்கும், எல்லாரும் உன்னை பார்த்து மதிப்பாங்க. அதனால ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம்.
3: சரிமா.
4: இப்ப பாரு உன் டைல எல்லாம் ரொம்ப அழுக்கா இருக்கு பார், இதோட போட்டுட்டு போனா உன் உடம்புக்கு வந்து நோயெல்லாம் வந்துடும் இல்ல, அதனால நல்லா தோச்சிட்டு அயன் பண்ணி ஒரு இடத்துக்கு போனா நம்ம நீட்டா போனோம், அப்பதான் எல்லாரும் நம்மளை பார்த்து மதிப்பாங்க.
3: சரிமா நான் இனிமேட்டு கிளீனா எல்லா ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்கான்னு பாத்து போட்டுட்டு போறேம்மா. இப்ப நான் ஸ்கூலுக்கு போலாமா?
4: சரி கீதா.
0: நீங்க இந்த டிராமாவை கேட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும். என்ன கவனிச்சு கேட்டுருவீங்களா? அந்தந்த இடத்துக்குன்னு ஒரு முறை இருக்கு, அதுக்குன்னு போட்டு போற ட்ரெஸ் இருக்கு. நீங்களும் இத கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். இப்ப இந்த டிராமாவை தொடர்ந்து நம்ம ஒரு பிஎஸ்சி அதாவது பொதுநல அறிவிப்பை கேட்கலாம் வாங்க. இந்த அறிவிப்பு நெகட்டிவ் மற்றும் பாசிட்டிவ் திங்கிங் பத்தி சொல்ல போகுது.
5: இப்போ நம்பர் 1 2 வந்து பேச போறாங்க, என்ன பேசுறாங்கன்னு கேட்கலாம்.
6: நான் தான் நம்பர் 1 பேசுறேன். நான் தான் ஜீரோவை விட பெரிய நம்பர்.
3: நான் தான் நம்பர் 2 பேசுறேன். நம்பர் 1 சொன்ன மாதிரி ஜீரோ தான் இருக்கிறதுல சின்ன நம்பர், ஜீரோவுக்கு மதிப்பே இல்ல, அது கண்டுக்கவே வேண்டாம்.
5: ஆனா ஜீரோ எப்பவுமே அப்படி நினைச்சதே கிடையாது. ஆனா ஒரு நாள் ஜீரோ கூட ரொம்ப வருத்தமாயிடுச்சு. ஒருவேளை மத்த நம்பர் எல்லாம் சொல்ற மாதிரி ஜீரோ வந்து ரொம்ப ஒரு மதிப்பு இல்லாத நம்பரோ அப்படின்னு நினைச்சு அதுக்கே ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. ஆசிரியர் வகுப்பில்,
7: ஜீரோ வந்து சின்ன நம்பர் கிடையாது, அது ஒரு நம்பரோட ஆட் ஆகும் போது அது 10 மடங்கு அதிகமாகுது. அதே மாதிரி ஒரு எண்ணுக்கு பின் ஜீரோ ஆட் பண்ணும் போது அது அத்தனை தடவை அதிகரிக்கும்.
5: எப்போதுமே நம்ம வந்து பாசிட்டிவா தான் திங்க் பண்ணணும், நெகட்டிவா திங்க் பண்ணவே கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ணதான் அது வந்து பாசிட்டிவாவே நம்மளுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடக்கும்.
0: இந்த பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டு இனிமேலேருந்து எல்லாருமே பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேங்க. அடுத்தது ஒரு குரூப் டிஸ்கஷன். இந்த குரூப் டிஸ்கஷனோட தலைப்பு என்னன்னா, ஒரு குழந்தைக்கு பாடி லாங்குவேஜ் எவ்வளவு முக்கியமானது, அது முக்கியமாக அதாவது அவசியமாக தேவையா இல்லையா அப்படின்னு இந்த குரூப் டிஸ்கஷனை கேட்கலாம் வாங்க.
8: வணக்கம். இன்னைக்கு நம்ம குரூப் டிஸ்கஷன்ல வந்து நம்ம எடுத்துருக்க டாபிக் வந்து பாடி லாங்குவேஜ், குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியம், அதாவது பாடி லாங்குவேஜ் வேணுமா வேண்டாமா இல்ல அதோட இம்பார்ட்டன்ஸ், அதை பத்தி நம்ம பேசுறதுக்காக நம்மளோட இங்க சபுரா, பிரவலிகா, சுவாதி மற்றும் நான் உங்க வைஷ்ணவி வந்திருக்கோம். ஓகே ஓகே சபுரா, இப்போ நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். நம்ம பொதுவாகவே குழந்தைங்களுக்கு பாடி லாங்குவேஜ் அதாவது சின்ன வயசுல இருந்து அவங்க சொல்லி கொடுப்பாங்க, அது எந்த அளவுக்கு நீங்க முக்கியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
9: நான் என்ன நினைக்கிறேன்னா, பாடி லாங்குவேஜ் அப்படின்றது சின்ன வயசுல நம்ம கம்பல்சரியா எல்லா கிட்ஸுக்குமே நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பாடி லாங்குவேஜ் ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கை வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணும். ஒரு பெரியவங்க முன்னாடி நின்று பேசுறதுனா என்ன கெஸ்டர்ல நின்று பேசணும், ஒரு ஒரு இடத்துல சாப்பிட போறோம், ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸா ஒரு ஃபீல்ட் ட்ரிப் போறோம், எங்கேயாவது போறோம், அப்ப நம்ம சாப்பிடறதுக்கு ஒரு டைனிங் அவங்க நம்மளுக்கு ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ நம்மளை கூட்டிட்டு போறாங்க, அந்த இடத்துல நம்ம வந்து என்ன பாடி லாங்குவேஜ்ல நம்ம அந்த பிளேஸ்ல உட்காந்து என்ன மேனர்ஸ், டேபிள் மேனர்ஸ், இதெல்லாமே பாடி லாங்குவேஜ்ல தான் வருது. சோ அப்ப நம்ம வந்து சின்ன பிள்ளையில இருந்தே நம்ம சொல்லி கொடுத்தாதான் நாளைக்கு அவங்க பெரியவங்களா வளர்ந்ததுக்கு அப்புறமும் அந்த இதை பிராக்டிஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி நான் இப்பவும் பாக்குறேன் நிறைய இடங்கள்ல, இந்த ஃபோக் ஸ்பூன் வச்சு சாப்பிடுறது வந்து ஒரு நார்மல் பாடி லாங்குவேஜ்ல உள்ள ஒரு கெஸ்டர், ஆனா அதை வந்து சின்ன பிள்ளையிலே நம்ம சொல்லி தராததுனால அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. நிறைய பேருக்கு எந்த கையில ஃபோக் வச்சுக்கணும், எந்த கையில நைஃப் வச்சுக்கணும்னு கூட அவங்களுக்கு மறந்துடுது. ஸோ அதனால அதை கம்பல்சரியா நம்ம சின்ன வயசுலயே நான் சொல்லி கொடுக்கணும். அது ஒரு பெரிய பாசிட்டிவ் திங்கிங்க்கு ஒரு முக்கியமான காரணம்னு நான் நினைக்கிறேன்.
10: அது மட்டும் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ எங்கேயான இந்த ட்ரிப்புக்கு போகிறது அந்த இடத்துலலாம் வந்து பாடி லாங்குவேஜ் சொன்னீங்க இல்லையா, அதே இப்போது குழந்தைங்கள்லாம் வந்து பெரியவங்களுக்கு வந்து எப்படி மரியாதை கொடுக்கறதுன்னு தெரியல, அவங்க பேசும்போது ரொம்ப ஜோவியலாக ஏதோ உரிமை இருக்குன்ற இதில் வந்து மரியாதை இல்லாமல் பேசிடுறாங்க. அவங்க பேசுறது ரைட்டா தப்பா, நம்ம இப்படி பேசக்கூடாது, இது வந்து இது மாதிரி பேசுனா அது தப்பாக போயிடும், அதெல்லாம் வந்து தெரியவே மாட்டேங்குது. அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து நம்ம சின்ன வயசுலேயே வந்து புரிய வச்சோம், அதான் நம்ம இந்த சின்ன வயசில் தான் அதை புரிய வைக்க முடியும். இப்போ சின்ன வயசுலேருந்தே அது மாதிரி வந்து அந்த பிஹேவியர்லாம் வந்து தப்பாகவே வளர்ந்துட்டு வந்துட்டாங்கன்னா நாளைக்கு வந்து சொல்லும்போது தெரியாது, நான் இவ்வளோ வருஷமா இப்படி தானே பண்ணிட்டு இருந்தேன், யாரும் என்ன எதுவும் சொல்லலை.
0: எங்க கரெக்ட் பண்ணணும்னா அவங்கள பை சைல்ட்ஹுட் சில்ட்ரனா இருக்கும்போது தான் நம்ம கரெக்ட் பண்ணணும் அவங்கள.
10: அது சின்ன வயசுலேருந்தே வந்து கூட இருக்கிறவங்களும் சரி அப்பா அம்மாவும் சரி இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, இதெல்லாம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வளர்த்தாதான் அது நாளைக்கு ஏதான ஒரு பப்ளிக் பிளேஸ்லயோ இல்லை பெரியவங்க முன்னாடி இது பண்ணும்போது கரெக்டான பிஹேவியர் வரும்.
8: நான் என்ன நினைக்கிறேன்னா, கண்டிப்பா வந்து இது வந்து ஸ்கூல்ல இருந்து ட்ரைனிங் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா குழந்தைங்களை நம்ம ஸ்கூல் டேஸ்ல வந்து ஜாஸ்தி நேரம் வந்து நம்ம ஸ்கூல்ல தான் ஸ்பெண்ட் பண்றோம் வீட்டில் விட. ஸோ டீச்சர்ஸ் தான் நம்மளோட ரோல் மாடல்ஸ். ஸோ அவங்க நடந்துக்கிறதுலயும் நல்லா குழந்தைங்க வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி நிற்பாங்க. ஸோ ஸ்கூல்ல இருந்து இது ட்ரைனிங் எடுக்கிறது தான் கரெக்ட்னு நான் சொல்றேன்.
9: அது மட்டும் இல்ல வைஷ்ணவி, நம்ம வந்து சின்ன பிள்ளையிலே நம்ம வந்து டீச்சர்ஸ் ஒன்னு பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் ஆர் ஆர் மதர்ஸ். அதனால நம்ம வீட்டுல வந்து கம்பல்சரியா அந்த நம்ம வீட்டுல நம்ம அம்மா நம்ம பிள்ளைங்களோட பேசக்கூடிய ஸ்லாங் லாங்குவேஜ், நம்ம நடந்துக்கக்கூடிய முறை, நம்ம எப்படி சாப்பிடுறோம், அதுதான் அந்த பேரண்ட்ஸை பார்த்துதான் அந்த குட்டி பசங்க வந்து அப்படியே படிச்சுட்டே வருவாங்க. மோர் தேன் த டீச்சர், அம்மா கிட்ட வந்து இட்ஸ் அ ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப், அதனால அதை வந்து ஈஸியா கேட்ச் பண்ணிப்பாங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வீட்டுல வந்து அந்த கெஸ்டர், சும்மா நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் இந்த சின்ன பிள்ளையிலே வீட்டுல வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு மதிப்பு கொடுக்காம அம்மா நீ வா போ அப்படின்னு அவங்க அந்த ஒரு கெப்பாசிட்டி அந்த ஒரு ஃப்ரீடம், அதை வந்து பெரிய ஃப்ரீடம், நம்ம வந்து ரொம்ப அம்மாங்களோட ரொம்ப மிங்கிளாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சு அதை அவங்க டீச் பண்றாங்க. பட் ஆக்சுவலி அது ரொம்ப தப்பு. அவங்களோட வயசுக்கு பெரியவங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி அவங்க கிட்ட இருந்தே நம்ம மரியாதை ஸ்டார்ட் பண்ணாதான் வெளியில உள்ளவங்க கிட்ட வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸ்கூலை விட வீட்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா இதெல்லாம் டீச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான்.
10: ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா பேரண்ட்ஸ்ன்னு வரும்போது ஒரு ஒரு இடம் கொடுத்தா மாதிரி ஆயிடும். அந்த ஃப்ரீடம் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃப்ரீடம் வந்துரும். சரி அம்மா தானே அப்பா தானே,
9: அந்த லெத்தாஜிக் வந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. அத என்னைக்குமே பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறமும் அந்த அது அப்படி ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். அவங்க பசங்க நாளைக்கு அவங்க அம்மா அப்பாவை கூப்பிடுறத பத்தி திரும்ப தே வில் கண்டினியூ டு டூ இட். சோ இட்ஸ் சம்திங் விச் ஹேஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் வெரி ஸ்மால் ஏஜ்.
10: அதே மாதிரி வைஷ்ணவி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது மாதிரி ஸ்கூல்ல தான் வந்து குழந்தைங்க ஸ்பெண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரொம்ப ஜாஸ்தி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு டீச்சர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இதெல்லாம் சொல்லி கொடுக்க கூடாது, அதே சமயத்துல வந்து சரி ஓகே இதை கொண்டு போய் அந்த மெசேஜை கொண்டு போய் விடணுங்கிறதுக்காக ரொம்ப ஃப்ரீயாகவும் விட்டுறக்கூடாது. அது ஒரு என்ன சொல்றது, அந்த கரெக்டான ஒரு ஃபார்ம்ல கொண்டு போய் கொடுக்கறது அந்த டீச்சர்ஸால, அதுவும் ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு ஜாப் அது.
9: ஆமா,
11: இப்போ வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா கையாட்டி பேசுறது காலாட்டி பேசுறது அது வந்து ஒரு ஸ்டைலு, அதுதான் ஒரு பாடி லாங்குவேஜ் நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு தப்பா நினைக்கிறாங்க. நம்ம எந்த அளவுக்கு அதை கண்ட்ரோல் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம பர்சனாலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால தப்பா நீங்க எல்லாம் நினைச்சுக்காதீங்க, அந்த கையாட்டி பேசுறது காலாட்டி பேசுறதுலாம் அதெல்லாம் ஃபேஷன் ஸ்டைல்னு நினைச்சிட்டு நீங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது.
9: அது மாதிரி இந்த சுவிங்கம் சூ பண்றது அதை வந்து ஒரு ஆக்சுவலி பார்த்தா அது ரொம்ப ஒரு லோக்கலான ஒரு ஹேபிட் அந்த சுவிங்கம் சூ பண்றது. அதை பெரிய ஃபேஷன் ட்ரெண்டி ஹெப்பி அப்படின்னு நினச்சிட்டு இந்த சின்ன வயசுலேருந்தே இந்த பசங்க செஞ்சுட்டே வராங்க. அது ஒரு ரொம்ப ஹாரிபிளான ஒரு பாடி லாங்குவேஜ் அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அது தெரியறதே இல்லை அவங்களுக்கு ரொம்ப காலங்களுக்கு. அதை வந்து நம்ம தான் ஸ்கூல்லையோ இல்லைன்னா வீட்லேயோ நம்ம அதை எடுத்து அவங்களுக்கு சொல்லாத வரைக்கும் அது அதனோட இம்பார்ட்டன்ஸ் அப்படி அந்த ஒரு பப்ளிக் பிளேஸ்ல நம்ம அப்படி பண்றது வந்து தப்பு அப்படின்றத அவங்களால ரியலைஸ் பண்ணவே முடியாது. அதனால இது எல்லாமே இந்த பாடி லாங்குவேஜ் நம்ம இப்ப சூ பண்றத பத்தி பேசணும், நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னீங்க கையாட்டி பேசுறது தான், இது எல்லாமே வந்து நம்ம சைல்ட்ஹுட்ல நம்ம படிக்கலன்னா எப்பவுமே நம்ம படிக்க முடியாது. ஸோ பாடி லாங்குவேஜ் வந்து கண்டிப்பா இட்ஸ் வெரி மஸ்ட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன்.
0: ஸோ பாடி லாங்குவேஜ் வந்து வைஷ்ணவி சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸ், அஃப்கோர்ஸ் பேரண்ட்ஸ் தான் அவங்களுக்கு மெயின் கைடன்ஸ். பட் வளர்ற வயசு ஒரு 3 இயர்ஸ் 3.5 இயர்ஸ்க்கும் தான் பேரண்ட்ஸோட அவங்க வீட்டில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங். இப்போ ஒர்க்கிங் கிளாஸ்ன்னு இருக்கும்போது தே ஸ்பெண்ட் த டைம் வெரி லிட்டில் வித் த கிட்ஸ். அந்த மாதிரி டைம்ல ஸ்கூல்ல தான் தே ஷுட் கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு பாடி லாங்குவேஜ். இப்போ ஃபியூ ஸ்கூல்ஸ்ல வந்து தே ஹேவ் பாடி லாங்குவேஜ்க்குன்னு தனியாகவே மேனரிசம் அதுக்குன்னு பேசிக் மேனர்ஸ்க்கு வந்து ஒரு கிளாஸே இருக்கும், அவங்களுக்கு ஒரு பீரியடே அலாட் பண்றாங்க ஒரு வீக்லி ஒன்ஸ் ஃபார் எல்கேஜி யூகேஜி கிண்டர் கார்டன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இப்போ அது வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அண்ட் அதை வந்து இப்போ ஸ்ப்ரெட் பண்ணணும். மோஸ்ட்லி எல்லா ஸ்கூல்ஸ் இனிமேட்டு வரும்போது தே ஷுட் ஹேவ் அ மாரல் சயின்ஸ் அ வேல்யூ அது மாதிரி ஒரு பீரியட் வச்சு தே ஷுட் பிகாஸ் இப்போ எல்லா பேரண்ட்ஸால வந்து தே கான் கிவ் 24 hours அவங்க குழந்தைங்க கூட உட்காந்து அவங்க வந்து பாடி லாங்குவேஜ் மேனரிசம்ஸ் அதெல்லாம் சொல்லித்தரது ரொம்ப கஷ்டம். பட் ஸ்கூல்ஸ் கூட ஷுட் டேக் இம்பார்ட்டன்ஸ். அது
9: ரவலிகா சொன்ன மாதிரி கண்டிப்பா பேரண்ட்ஸால 24/7 டீச் பண்ணிட்டே இருக்க முடியாது. பட் ஆனா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹோம். நம்ம சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா தே வில் ஜஸ்ட் பில்ட் ஆன் ஓவர் இட்.
10: கரெக்ட்டா? அதே மாதிரி ஸ்கூல்ல வந்து சொல்லி கொடுக்கறத வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து 24/7 இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா ஒரு மணி நேரம் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் அன்னைக்கு உட்காந்து ஸ்கூல்ல என்னென்னலாம் சொல்லி கொடுத்தாங்க இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்கன்னா அதை வந்து இன்னும் ஒரு ஊக்க வைக்கிற மாதிரி ஒரு முறையில வந்து எடுத்துக்கிட்டு போய் ஓ இதெல்லாம் சொன்னாங்களா இப்படிலாம் இதெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்றதெல்லாம் எடுத்து சொன்னோம்னா ஓ அப்போ அவங்களும் சொல்றாங்க நம்ம அப்பா அம்மாவும் சொல்றாங்க இதெல்லாம் நம்ம நல்லதுக்கு தாங்கிறது அந்த குழந்தைக்கு புரியும்.
9: நிறைய பேரண்ட்ஸ் வந்து பாடி லாங்குவேஜ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை ஸ்கூல்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாருமே. பட் ஆனா எல்லாருமே ஒரு விஷயம் முக்கியமா தெரிஞ்சுக்கணும், பாடி லாங்குவேஜ்ல இருக்கிற ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வந்து எதுலயும் பாடி லாங்குவேஜ் நம்மளுக்கு இருக்கிறதுனால கிடைக்கிற ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வந்து ஒரு பெரிய ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு இது. நம்ம கரெக்டா நடக்கிறோம் ஒழுங்கா நம்ம ஒரு இடத்துல பிஹேவ் பண்றோம் நம்ம வேர் அப் டு த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷனோ இன்ஸ்டிடியூஷனோ அப்படின்ற ஒரு தாட் நம்மளுக்கு இருந்தாலே வில் கெட் த பாசிட்டிவ் திங்கிங் ஆஃப் டூயிங் சம்திங். ஒரு இப்ப நம்ம வந்து கரெக்டா ஒன்று செய்யறோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி நம்ம வாலண்டியர் பண்ணலாம் நம்ம ஒரு இதை பண்றதுக்கு. மெயினா அது வந்து நம்ம பாடி கெஸ்டர்ல தான் இருக்கு. சோ அதனால அந்த பாடி லாங்குவேஜ் இருக்கிறதுனால பெரிய அளவுல பாசிட்டிவ் திங்கிங் நமக்குள்ள வருது. அது வந்து ரொம்ப சயின்டிபிக்கா நான் நினைக்கிறேன் அது ரொம்ப உண்மை.
11: நீ பாடி கெஸ்ட்னு சொன்ன உடனே எனக்கு நான் கேள்விப்பட்டேன், காலேஜ் லெவல்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே கிளாஸ் நடக்கப்போ காலை அப்படியே நீட்டி உட்கார்ந்துருக்குறாங்க மிஸ் மேம்க்கு முன்னாடி, அதுவும் இல்லாம அப்படியே டேபிள்ல படுத்து அப்படியே கிளாஸை கேட்கறது கிளாஸ்ல சாப்பிடுறது இந்த மாதிரி எல்லாம் கூட இட் ஷோஸ் நம்ம பேக்ரவுண்ட் நம்ம எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கோம் நம்ம ஸ்கூல்ல காட்டும். ஸோ அதனால ஆல் தீஸ் ஷுட் பி கண்ட்ரோல்னு நான் சொல்றேன்.
9: செல்ஃப் கண்ட்ரோல் கண்டிப்பா இருக்கணும். ஒரு சின்ன அமௌண்ட், ஒரு பப்ளிக்கா பப்ளிக்னு சொன்னா என்ன, ஒரு 4-5 people நம்மளுக்கு தெரியாத ஒரு 4-5 people ஒரு கேதரிங் இருக்கும்னா தட் இஸ் கால்ட் அன் அஃபீஷியல் மீட்டிங் ஆர் சம்திங் லைக் தட். அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து வி ஷுட் நோ நம்மளோட கண்ட்ரோல்ஸ் நம்மளுக்கு தெரியணும். இந்த இடத்துல நம்ம வந்து கத்தி சிரிக்கலாம், நிறைய பேர் நினைக்கிறாங்க கத்தி சிரிக்கிறது இஸ் ஜஸ்ட் ஃபன் அப்படின்னு. பட் ஆனால் எந்த இடத்துல யூ கேன் லாஃப் யூ கேன் க்ரைன்றது இருக்கு. யூ கேன் லாஃப் அட் சர்டன் பிளேசஸ் அண்ட் யூ கேன் க்ரை அட் சர்டன் பிளேசஸ். அந்த லிமிட்டேஷனை கண்டிப்பாக, அது ஒரு பெரிய பாடி லாங்குவேஜ். சும்மா எல்லா இடத்துலையும் இட்ஸ் நாட் ஜஸ்ட் கத்தி சிரிக்கிறது, இட்ஸ் நாட் கிராண்ட்.
11: அதனால மற்றவங்களோட அட்டென்ஷன் நம்ம மேல இருக்கும் அப்படின்னு ஒரு சில

0: நினைப்பாங்க.
1: வெரி கரெக்ட்.
2: ஆமா, அட்டென்ஷன் அப்படின்றது நல்ல ஆக்டிவிட்டீஸ்னால வரதுதானே தவிர, இந்த மாதிரியான சும்மா கத்தி சிரிக்கிறது இந்த மாதிரி பாடி லாங்குவேஜ்ல வந்து பாசிட்டிவ் திங்கிங்கும் வரதில்ல, அட்டென்ஷனும் வரதில்ல. அதனால நம்மளுக்கு ஒரு பிளாக் மார்க், ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு பிளாக் மார்க் வச்சு ஒரு ஐடென்டிஃபை பண்ற சில பர்சன்ஸ் இருப்பாங்க. சில பேர் வந்து உண்மையிலே தே வுட் ஹாவ் அ குட் பாடி லாங்குவேஜ். அதனால நம்ம அதை பார்த்துதான் நம்ம சின்ன வயசுலயே நம்ம சொல்லி கொடுத்து அவங்களுக்கு இந்த இது தப்பு அப்படின்னு நம்ம சொல்லி வளர்க்கணும்னு நான் நினைக்கிறேன்.
0: வெரி கரெக்ட். இப்போ வந்து நம்ம ஸ்கூல்லயே நம்ம கத்துக்கிறோம் இல்லையா, இந்த பாடி லாங்குவேஜ் நிறைய ஸ்கூல்ல கத்துக்கிறது தான் நம்ம இப்போ வரைக்கும் நம்ம அதை மெயின்டைன் பண்ணிட்டு அப்படியே வரோம். நீ பிளாக் மார்க் எங்க ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மிஸ்பிஹேவ் பண்ணோம்னா கிளாஸ்ல வந்து ஐ மீன் அட்டென்டிவா இல்லாம வேற மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு அப்படியே ரொம்ப லத்தாஜிக்கா இருந்தோம்னா பிளாக் மார்க்னு ஒன்னு டாட் வைப்பாங்க கிளாஸ்ல, சார்ட் போட்டு அந்த ஸ்டூடெண்ட் நேம் பக்கத்துல அந்த பிளாக் மார்க் கொடுங்க. அந்த மாதிரி நிறைய பிளாக் மார்க் யாருக்கு வருதோ அதுக்கேத்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, இல்ல பேரண்ட்ஸை கூப்பிட்டு இது கவுன்சிலிங் மாதிரி நடத்துவாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்ல, எங்க ஸ்கூல்ல வந்து நர்சரி அதாவது ப்ரீ கேஜி கிளாஸ்ல இருந்தே எங்கேயாச்சும் வேற சில்ட்ரன்ஸ் வந்து கிளாஸ் ரூம்ல வந்து பிளே கிரவுண்டுக்கு போனேன்னா ஒரே அந்த லைன்லயே எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. கொஞ்சம் வெளியே வந்தாலும் லைக் தில் டீச்சர்ஸ் அங்கிருந்தே த பேசிக் மேனரிசம் அண்ட் பாடி லாங்குவேஜ் ஸ்டார்ட்ஸ்.
2: நீங்க பிளாக் மார்க்னு சொன்னே எனக்கு ஒரு முக்கியமா ஒன்னு தோணுது. பிளாக் மார்க் அப்படின்றது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபெயிலியர் விச் யூ கெட் இன் யுவர் லைஃப். அதுக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் பாடி லாங்குவேஜ் இருக்கு, அதை கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். பாடி லாங்குவேஜ் இஸ் நாட் ஓன்லி டு கம்யூனிகேட் வித் பீப்புள், இட் நாட் ஓன்லி கம்ஸ் ஃப்ரம் த சக்சஸ் பட் இட் கம்ஸ் ஃப்ரம் த ஃபெயிலியர் ஆல்சோ. ஃபெயிலியருக்குன்னு ஒரு சர்டன் பாடி லாங்குவேஜ் இருக்கு, அவளை விட இவ பெருசா வாங்கிட்டா, இவங்களை விட அவங்க பெருசா வாங்கிட்டாங்கன்னு இந்த பசங்க வந்து அடிக்கிறது, அவங்க கூட எப்பவுமே வந்து ஒரு சண்டையில இருக்கிறது, பேசாம இருக்கிறது, அந்த ஒரு காம்படிஷன் வந்து அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு மனசுல வந்து ஒரு உறுத்தலாவே இருந்து அதனால அவங்களுக்கு ஒரு தப்பான ஒரு பாடி லாங்குவேஜ் வருது நிறைய பிள்ளைங்களுக்கு. ஸோ ஃபெயிலியர்ஸ் அப்படின்றதுக்கும் ஒரு சர்டன் பாடி லாங்குவேஜஸ் இருக்கு. அது அந்த ஃபெயிலியர்ஸ் அக்செப்ட் பண்ற ஒரு பக்குவம் வந்து கிட்டா இருக்கையில இருந்தே வந்தா மட்டும்தான் நம்மளால நாளைக்கு பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறமும் அந்த பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் ஆப்வியஸ்லி யூல் ஹாவ் டு ஃபேஸ் போத் ஃபெயிலியர்ஸ் அண்ட் சக்சஸ். மேபி சின்ன வயசுல வி கேன் பி த சக்சீடிங் பர்சன் பட் ஆனா பெருசானா அப்படி இருக்க முடியாது. அதனால சின்ன வயசுல அந்த ஃபெயிலியரோட பாடி லாங்குவேஜ் நம்ம எப்ப படிக்கிறோமோ அப்பதான் வி கேன் அடாப்ட் த சேம் திங் இன் த வென் வி க்ரோ டு அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேங்க, என்னன்னா பேரண்ட்ஸ் தான் மோஸ்ட்லி எல்லா கொஞ்சம் விஷயத்து இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் தப்பு பண்றது. நம்ம குழந்தைங்க வேண்டாம், அவங்களுக்கு இது வேண்டாம், நம்மளே பண்ணலாம், அவங்க என்ன தப்பு பண்ணா கூட சரி பரவாயில்ல நம்ம அடுத்த வாட்டி பாத்துக்கலாம், அது இதுன்னு சொல்றது பேரண்ட்ஸ் தான். அதால ஃபியூ சில்ட்ரன் என்னன்னா தே டேக் ஓவர் அட்வான்டேஜ் ஆஃப் இட். சரி நம்ம பாத்துக்கலாம், அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, வீட்டுல தாத்தா இருக்காங்க, பாட்டி இருக்காங்க, அந்த டைம்லயும் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் தப்பு பண்ணும்போது அப்பவே கரெக்ட் பண்ணாதான் ஃபியூச்சர்ல அவங்களுக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க.
2: பேரண்ட்ஸ் பாட்டின்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. மெயினா ஒரு இது சின்ன பிள்ளைங்க கிட்ட நம்ம இன்கால்குலேட் பண்ணோம் என்னன்னா, அவங்க சின்ன வயசுல இருந்து இந்த பெரியவங்க பேசுறத நிறைய பிள்ளைங்க கேட்டுட்டு இருப்பாங்க. தட் இஸ் அ வெரி பேட் பாடி லாங்குவேஜ். அந்த ஹேபிட் வந்து சின்ன வயசுல இருந்து வி ஷுட் டேக் இட் ஆஃப் ஃப்ரம் தியர் மைண்ட்ஸ். பெரியவங்க பேசுறதை பார்த்துட்டு தே ட்ரை டூயிங் த சேம் திங் விச் இஸ் வெரி பேட் அண்ட் விச் இஸ் ராங். அதை வந்து அவங்க கண்டிப்பா எல்லா பேரண்ட்ஸ் தான் அதை செய்யணும், டீச்சர்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்க முடியாது. பெரியவங்க இருக்கையில நீங்க பேசிட்டு இருக்கையில பக்கத்துல இருக்கக்கூடாது, இட்ஸ் பேரண்ட்ஸ் டியூட்டி டு டூ தட். எப்பவுமே ஒரு ஒரு லிமிட்டை தாண்டி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு லிமிட்டை தாண்டி தி பிஹேவ் லைக் அடல்ட்ஸ்னா அதை என்கரேஜ் பண்ணக்கூடாது. நிறைய ஃபேமிலிஸ்ல இப்ப என்கரேஜ் பண்றாங்க. அந்த பாடி லாங்குவேஜ் இஸ் அ வெரி ராங் பாடி லாங்குவேஜ். அதை பேரண்ட்ஸ் கண்டிப்பா தட்டி திஸ் இஸ் யுவர் பொசிஷன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு லிமிட்டேஷனை கொடுக்கும்.
3: அது மட்டும் இல்ல, பேசிட்டே இருக்கும்போது வந்து எப்பவுமே வந்து குழந்தைங்களுக்கு உண்டான தன்மை எப்படின்னா வந்து இந்த நல்ல விஷயம் சொல்றதெல்லாம் வந்து எடுத்துக்கவே மாட்டாங்க. ஃபேமிலியில் வந்து யாரானா ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க, இல்லைனா வந்து குழந்தைக்கு யாரானா அண்ணாவோ அக்காவோ இருந்ததுன்னா அவங்கள ஏதாவது திட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்து நம்ம வந்து அவங்களே திட்டும் போது நம்ம ஏன் திட்டக்கூடாதுன்றது அவங்கள இமிடேட் பண்ணுவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இமிடேட் பண்ண ஆரம்பித்து இந்த பிஹேவியர் வீட்டுக்குள்ளே இருக்கிற பிஹேவியர் வெளியில் போய் வரும். இப்போ வீட்டில் அக்காவை திட்டினா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளாஸில் போயிட்டு அந்த பசங்க நடுவில் ஏன் இதெல்லாம் பேசுகிற, நீ அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்களுக்கு தான் ஏதோ அத்தாரிட்டிலாம் இருக்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது ஒன்று கண்டிக்க வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் நீங்கள் பாட்டி தாத்தா பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தீங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து மரியாதை எந்த லெவலுக்கு இப்போல்லாம் கொடுக்குறாங்க கிராண்ட் சில்ட்ரன் வந்து. முந்தைய ஜென்ரேஷன்லாம் இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மரியாதையாக இருப்பாங்க, அவங்க அந்த சைடு வராங்கன்னா எழுந்து நின்று இடம் விடுவாங்க அவங்க உட்காடுறதுக்கு. ஒரு மரியாதையே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நான் நம்மளை விட அவ்வளோ பெரியவங்க வயசில் நவங்க மூத்தவங்க அவங்களுக்கு இவ்வளோ மரியாதை தரணும், மரியாதையாக பேசணும் அப்படின்லாம். வர ஜென்ரேஷனில் இப்போ எல்லாம் மாறிட்டு வருது. யார் யாருக்கு மரியாதை கொடுக்கணும், யார் யார்கிட்ட எப்படி எப்படி நடந்துக்கணும், எல்லாமே மாறிப்போச்சு. இப்போது உதாரணத்துக்கு இப்போது யாருமே வந்து பெரியவங்களெல்லாம் வீட்டில் வச்சுக்கிறதே கிடையாது, எங்கேயான ஊரில் விட்டுடுறாங்க. எல்லாம் மோஸ்ட் ஆஃப் தெம் எல்லாரும் வந்து இந்த முதியோர் இல்லம் அது மாதிரி இடத்துல இருக்காங்க. அக்கேஷனில் ஏதான ஒரு அக்கேஷன்ஸில் போய் கூட்டிகிட்டு வரும்போது அந்த குழந்தைங்களுக்கு வந்து அவங்க மேலே பாசமே இருக்கிறது இல்லை, பெரியவங்க மேலே. அவங்க யாரோ இதெல்லாம் சொல்லி வளர்த்தாதானே சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வந்து அவங்கன்னா நம்ம தாத்தா, அவங்க தான் நம்ம பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மரியாதை கொடுக்கணுங்கிற இதுவே தெரியல. ஏதான ஒரு அக்கேஷனில் வந்து வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்கன்னா அவங்க வராங்கன்னா அவங்க பாட்டு ஜாலியாக உட்காந்துக்கிட்டு கால் மேலே கால் போட்டுட்டு மரியாதை இல்லாமல் பேசுறது, நீங்கள் யார், நீங்கள் எதுக்கு எங்கள் கிட்டலாம் சொல்லணும், அவங்க எதானே கண்டிச்சாங்கன்னா சின்ன பசங்க நீ இப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா, இப்படிலாம் தான் இருக்கணும் அப்படின்னு கண்டிச்சாங்கன்னா எங்கள் அப்பா அம்மாவே எதுவும் சொல்கிறது இல்லை, நீங்கள் யாரெல்லாம் சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசுகிற இதெல்லாம் வருவாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளால் தடுக்க முடியும்
2: அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு வந்து என்ன ஞாபகம் வருதுன்னா, இந்த கெட்ட வார்த்தைங்க அப்படின்னு சொல்கிறது அவங்க பேரண்ட்ஸ் நான் நிறைய பேர் வீட்டில் பார்த்துருக்கேன். இந்த குட்டி பசங்க கெட்ட வார்த்தை பேசினோடனே இவள் பீட் தெம், நீ எங்கேருந்து படித்த, எங்கேருந்து படித்த, they might not even realize it. அவங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது சண்டை போட்டுருந்தப்போ அதை கேட்டுட்டு தான் அந்த பையன் it would have got registered. அந்த இன்ஃப்ளூயன்ஸில் தான் அவன் பேசுகிறான்றது they won't realize. ஆனால் எங்கே படித்த, எங்கே படித்த, they will hurt him. அதனால தட்ஸ் வெரி ராங் திங். நம்ம வந்து ஒரு சின்ன பசங்க இருக்காங்கன்னா வி ஷுட் நோ நம்ம என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னு. ஏன்னா சப்கான்ஷியஸாக நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் இந்த 1 to 5 years, 7 years நம்ம மைண்ட் வந்து ஈஸி கிராஸ்பிங் பவர் இருக்கு. நீங்க என்ன சொல்லி கொடுத்தாலும் இட் வில் கெட் ரெஜிஸ்டர். அதனால வந்து அந்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், சின்ன பசங்க இஸ் மோர் கேப்பபிள் ஆஃப் டேக்கிங் திங்ஸ் ஃப்ரம் அஸ். அதனால நம்ம ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கேர்ஃபுல்லா நம்மளோட வார்த்தைகள் இது எல்லாத்தையுமே நம்ம சொல்லணும். அது மாதிரி நீங்க இன்னொரு விஷயம் சொன்னீங்க, இந்த சின்ன பாட்டி தாத்தாவெல்லாம் ஊர்ல விட்டுட்டு வந்துடுறாங்க மதிக்கிறது இல்லைன்னு. இந்த மதிக்க கூடியது தே திங்க் நம்ம வந்து நம்மளோட பெரிய ஹையர் பொசிஷன்ல இருக்கிறவங்க, நிறைய படிச்சவங்க, நிறைய அறிவு இருக்கவங்க, காசு இருக்கிறவங்க, தே ஆர் தி பீப்புள் ஹூம் வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட் அந்த பசங்க நினைக்கிறாங்க. தட் இஸ் அ வெரி பேட். அது கூட ஒரு அது ஒரு தப்பான ஒரு தாட். அந்த தாட்டையும் அந்த பசங்க கிட்ட இருந்து எடுக்கணும். அது வந்து எப்போ வரும்னா நம்ம பேரண்ட்ஸா அம்மாவா அப்பாவா இருக்கல வி ஷுட் எல்லாரையும் மதிக்கிறதுக்கு நம்ம கத்து கொடுக்கணும். இட் டசன்ட் மீன் தட் காசுல இருந்து தான், பணத்துல இருந்து தான், அறிவுல இருந்து தான், படிப்புல இருந்து தான், we should not make them realize that.
1: So parents உட்கார வச்சு அவங்க கிட்ட they should make them understand தாத்தா பாட்டி எல்லாரும் எப்படி மதிக்கணும் என்ன.
2: பேரண்ட்ஸ் உட்கார வச்சு they can't teach this. அவங்க எப்போ ஹாபிச்சுவலா அதை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க பசங்க வந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எப்ப நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்ப அவங்க செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. So I think parents should start doing it by themselves too. For the kids to learn from them.
0: Kandipa, the parents have a responsibility to what to talk and what to not talk in front of their kids. Because adhe da neenga sonna madri correct adhe da avangalukku varum. அது மட்டும் இல்லை, இப்போ வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து இப்போ ஒரு ஒரு ஆட்டிடியூட், உங்களுக்கு என்ன தெரியும், எனக்கு தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ற ஒரு பேரண்ட்ஸை வந்து எதிர்த்து பேசுகிற ஒரு ஆட்டிடியூட், அதாவது இந்த மாதிரி ஒரு சில விஷயம், ஒரு ஹேபிட்ஸ் ஆகட்டும், ஒரு பாடி லாங்குவேஜ், ஒரு ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ்க்கு கொடுக்குறது, இதெல்லாம் வந்து இந்த பேசிக் இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் இருந்து தான் கற்றுக்கிட்டு வரோம். ஸோ யூ பேரண்ட்ஸை வந்து அப்படி சொல்ல முடியாது, ஜஸ்ட் பிகாஸ் தே ஆர் அவங்க வந்து நிறைய படிக்காம இருந்திருக்கலாம், பட் ஸ்டில் ஒரு கல்ச்சர் ஹேபிட் அதெல்லாம் வந்து நம்ம வீட்டுல இருந்து கத்துக்கிறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த
2: நான் சொல்ல நினைக்கிறேன், இந்த ஹேபிட்ஸ், பிராக்டிசஸ், வேல்யூஸ், தாட்ஸ் இதெல்லாம் வந்து படிச்சவங்களோட படிக்காதவங்களுக்கு தே ஹேவ் மோர் they try to respect people. அவங்க வந்து மனுஷங்களை வந்து they think மனுஷங்களா பாக்குறாங்க. That's the whole thing. படிச்சவங்களுக்கு வந்து once they get educated and graduated they think they are the topmost people in the world. நம்ம யாரையும் மதிக்க வேணாம், we don't have to follow rules அப்படின்னு நினைக்கிறாங்க. I think படிக்காதவங்க ஃபேமிலியில வர்ற பசங்க they have more values and culture and attitude towards them rather than people who are educated. அந்த ஃபேமிலில இருந்து வரவங்களோட இந்த ஃபேமிலில
3: படிச்சவங்களுக்கும் வந்து கொஞ்சம் பணம் சம்பாதிச்சிட்டோன்ற இது வந்துருச்சுன்னா அந்த ஹெட் வெயிட்டுங்கிற இது ஜாஸ்தியா வந்து நம்ம தான் வந்து இந்த உலகத்தை என்னமோ ஆள போற மாதிரியும், படிக்காதவங்களெல்லாம் வந்து ரொம்ப தரமாட்டமா பார்த்து ஒரு சம உரிமை கொடுக்காம இது மாதிரிலாம் நடந்துட்டு இருக்காங்க.
0: ஓ யா, இந்த இந்த டிஸ்கஷன்ல வந்து நம்ம சில்ட்ரன்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். லைக் வாட் தே ஷுட் ஃபாலோ, என்ன ஃபாலோ பண்ணக்கூடாது.
2: பிள்ளைங்க ஒன்னு முக்கியமா தெரிஞ்சுக்கணும், பெரியவங்க எப்படி நடந்துகிட்டாலும் தே ஹாவ் தியர் வேல்யூஸ், அவங்களுக்கே அவங்களே வளர்ந்துட்டாங்க, தேர் க்ரோயிங் டே பை டே. அதனால அவங்க அவங்களுக்காகவே பெரியவங்களை பார்த்து அவங்க தப்பு செய்யறாங்கன்னு தே ஷுட் நாட் take it into their minds. அவங்க அவங்களாவே நாளுக்கு நாள் வளர்றாங்கன்றத ஒரு கான்சியஸ்னஸ் அவங்க மனசுக்குள்ள இருந்து they have to start having a good body language, positive thinking, which would lead them to great success. நான் நினைக்கிறேன் வைஷ்ணவி.
3: கண்டிப்பா
0: கண்டிப்பா. இந்த பாடி லாங்குவேஜ் எப்படி என்னது, அது என்னென்ன ஃபாலோ பண்ணும், என்ன ஃபாலோ பண்ணக்கூடாது, இதெல்லாம் நம்ம நம்ம மூலமா அவங்க ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம இந்த நிகழ்ச்சியில பாடி லாங்குவேஜ் மட்டும் கவர் பண்ணல, வேல்யூஸ், ரெஸ்பெக்ட், ஹேபிட்ஸ், இது எல்லாமே நம்ம கவர் பண்ணிருக்கோம்.
3: ஸோ வாழ்க்கையில் எதுவும் பண்ணலாம், எது பண்ணக்கூடாது, பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை தரணும், எப்படி எப்படி நடந்துக்கணும், எல்லாத்தையும் பற்றியும் நாங்கள் சொன்னோம். இந்த ப்ரோக்ராம்லேருந்து உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கெல்லாமும் சொல்லி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி மற்றவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும்னு நாங்களாம் நம்புகிறோம். தேங்க்யூ.
1: இந்த குரூப் டிஸ்கஷனை எல்லாரும் கேட்டிருந்திருப்பீங்க. அந்த கேட்டதுல நம்மளுக்கு பாடி லாங்குவேஜ் எவ்வளவு அவசியமானதுன்னு புரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு டிராமா கேட்கலாம் வாங்க.
4: வைஷ்ணவி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வைஷ்ணவி,
5: ஏன் அமுதா?
4: இன்னைக்கு வேற டெஸ்ட் பேப்பர் எல்லாம் குடுக்க போறாங்கல்ல, என்ன மார்க் வருமோ, ரொம்ப பயமா இருக்கு.
5: அட, என்ன நீ, நீ தான் நல்லா படிப்ப, நீ கண்டிப்பா 90% வாங்குவ பாரு. எனக்கு எல்லாம் 40 எடுத்து பாஸ் ஆனாலே போதும் போதும்னு இருக்கியா?
4: 90% மேலேயே வரணும்ல, நான் எப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியல. கீதா வேற எனக்கு மேல மார்க் எடுத்துருவாளோன்னு ரொம்ப பயமா இருக்கு.
5: மிஸ் வராங்க, கம் ஆன்.
6: குட் மார்னிங் மிஸ்.
5: குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். இன்னைக்கு நான் உங்களுக்கு பேப்பர்லாம் லேட்டா தான் கொடுக்க போறேன். அதுக்கு முன்னாடி வாழ்க்கையில கோல் எப்படி செட் பண்ணி அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை எப்படி ஒரு சக்ஸஸாக ஆக்கணுங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். எந்த ஒரு விஷயத்த நினச்சாலும் பாசிட்டிவாகவே நினைக்கணும், அப்போ தான் அதில் நல்லா உயர்வடைய முடியும். உதாரணத்துக்கு இப்போது உங்கள் பேப்பரை எடுத்துக்கோங்களேன். இப்போ நான் பேப்பர் தரப்போகிறேன்னு சொன்னேன், நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதும் போதெல்லாம் வந்து எப்படி எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க? நல்ல மார்க் வரணும், நம்ம நல்லா படிக்கணும், இவ்வளோ மார்க் வாங்கணும்னு நினச்சிட்டு தான் எழுதுறீங்களா? என்ன வைஷ்ணவி, சொல்ல பார்க்கலாம், எப்படி எழுதிருக்க?
7: நான் பாஸ் ஆயிட்டேன் மிஸ்.
5: நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லு.
7: நல்லா எழுதிருக்கேன், ஆனா பயமா இருக்கு.
5: நல்லா எழுதிருக்கேன்னு சொல்லும் போது உனக்கு ஏன் பயம் வருது? எப்படி எழுதிருக்க?
7: நான் நல்லா எழுதிருக்கேன் மிஸ், நான் கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன் இந்த வாட்டி.
5: பாஸ் ஆகுறியா இல்லையாங்கிறதெல்லாம் விஷயம் இல்லை. உக்கார் உக்கார், நான் என்ன சொல்ல வரேன்னா, அதில் இப்போது நம்ம ஒரு எக்ஸாம் எழுதும்போது ஒரு 100 மார்க்குக்கு எய்ம் பண்ணாதான் 90 வரும். எந்த ஒரு விஷயத்த பண்ணும்போதும் ஓவர் கான்ஃபிடென்ஸோட என்னால் இது முடிஞ்சிடும், என்னால் இவ்வளோ வாங்க முடியுன்றதெல்லாம் அந்த ஒரு நம்பிக்கை வந்து நம்பிக்கை இருக்கலாம், நம்மளால் நல்லா பண்ண முடியுன்ற நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் அந்த தன்னம்பிக்கை இருக்கணும். ஓவர் கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சுன்னா யாராலையுமே முன்னுக்கு வர முடியாது. அதனால என்ன சொல்ல வரேன்னா, எந்த ஒரு விஷயத்த நினைச்சாலும் உயர்வாக நினைக்கிறோம். புரிஞ்சுதா?
6: எஸ் மிஸ்.
5: சரி, இப்போ எல்லாரும் ரோல் நம்பர் ஆர்டர்ல வந்து அவங்க அவங்க பேப்பரை வாங்கிட்டு போங்க.
4: வைஷ்ணவி, நல்ல வேலை நான் கீதா விட 5 மார்க் கூட வாங்கிட்டேன் தெரியுமா?
5: ஏ ஆமா அமுதா, நான் கூட பாஸ் ஆனா போதும்னு நினைச்சேன், ஆனா இந்த வாட்டி அது அப்படி நினைச்சதுனால நான் ஃபெயில் ஆயிட்டேன். சரி, அடுத்த தடவை நான் வந்து ஒரு நிறைய உன்ன மாதிரி ஒரு 90% அட்லீஸ்ட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு நான் 70% ஆச்சு வாங்கிடுவேன். இனிமே நான் எது நினைச்சாலும் பெரிய அளவுல நினைச்சு அதுக்கேத்த மாதிரி நான் சாதிக்கிறேன். இதுல மேம் சொன்னதுல இருந்து எனக்கு இது நல்லா புரிஞ்சது.
4: நல்ல விஷயம் புரிஞ்சிட்டா சரிதான்.
1: எல்லாருமே இந்த டிராமாவை கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டிராமால இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம எதை நினைச்சாலும் உயர்வாதான் நினைக்கணும். இந்த ஒரு மணி நேரம் நீங்க நிறைய நிகழ்ச்சிகளை கேட்டிருந்தீங்க. இந்த நிறைய நிகழ்ச்சியில இருந்து நம்ம விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, உயர்வா நினைக்கிறது, இத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதை தவிர ஒரு செட் ஆஃப் டிப்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால இந்த ஒரு மணி நேரம் நிறைவில் ஆளுமை மேம்பாடை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு தயாரிச்சது மிஸ் மீனா. இவங்க தேர்ட் எலக்ட்ரானிக் மீடியாவை சேர்ந்தவங்க. அடுத்த நிகழ்ச்சியில உங்களோட சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க ஆர்ஜே வைதேகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
8: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சமுதாயம் நமக்கு என்ன செய்தது என்று நினைக்காதீர்கள். நீங்கள் சமுதாயத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்று யோசியுங்கள். அவ்வாறு யோசிக்கின்ற பல சமுதாய ஆர்வலர்களை சந்திக்கும் நிகழ்ச்சி தான் சமுதாயத்திற்காக இவர்கள்.

0: வணக்கம் மக்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. இன்னைக்கு நம்ம கூட ஒரு ரொம்ப ஸ்பெஷலான கெஸ்ட் வந்திருக்காங்க. கடந்த 8 வருஷமா ஒரு பிரபல கல்லூரி வளாகத்துக்கு பக்கத்துல ஸ்ட்ரீட் வெண்டாரா தொழில் செஞ்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட துணிச்சலையும் உழைப்பையும் பார்த்து நிறைய காலேஜ் ஈவென்ட்ஸ்ல இவங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஒரு பொண்ணா சாலையோரத்துல கடை வச்சு அது மூலயமா வந்த வருமானத்துல தன்னோட பொண்ண ஒரு பெரிய காலேஜ்ல ஜேர்னலிசம் படிக்க வச்சு அழகு பார்த்த ஒரு நம்பிக்கை நட்சத்திரம்னு தான் இவங்களை சொல்லணும். அது வேற யாரும் இல்ல, மிஸ்ஸஸ் தேவி ரமேஷ் அவர்கள் தான் நம்ம கூட இன்னைக்கு நிகழ்ச்சியில இணைந்திருக்காங்க. வாங்க தேவி மேம் கிட்ட பேசலாம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்டா.
0: ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் ஜேர்னி பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. முதல் முதல்ல ஸ்ட்ரீட்டில் ஒரு கடை போடணும் அப்படின்ற தாட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு மேம்? இந்த தொழிலில் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக யார் இருந்தா?
1: எனக்கு எங்கள் அம்மா தான் இருந்தாங்க. எங்கள் அம்மா வந்து எத்ராஜ் காலேஜில் கடை வச்சுருக்காங்க. ஸோ அவங்க மூலயமா கற்றுக்கிட்டு, அவங்க கூட இருந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த காலேஜ் வந்து கடை வச்சுருந்தேன்.
0: ஓகே, சூப்பர் மேம். சாலையோரம் கடை வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஓகே. ஆனால் இதுதான் நம்ம விற்க போகிறோம் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டை செலக்ட் பண்ண என்ன காரணம், அது எப்படி தோணுச்சு?
1: இல்லை, எங்கள் அம்மா வந்து எத்ராஜ் காலேஜில் 40 வருஷமாக கடை வச்சுருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்து கற்றுக்கிட்டு தான் நான் அந்த அதே மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து வச்சுருக்கேன்.
0: சூப்பர் மேம், ரொம்ப கேட்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குது. 40 வருஷமாக ஒரு கடையை வந்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டு வராங்கன்றத கேட்கும் போது, இன்றைக்கி நீங்கள் தனியாக எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறீங்க. ஆனால் ஆரம்பத்தில் இந்த தொழிலில் இறங்கும்போது நீங்கள் மட்டும்தான் தனியாக இருந்தீங்களா, இல்லை உங்கள் கூட வேறு யாராவது துணைக்கு இருந்தாங்களா?
1: இல்லை, நான் மட்டும்தான் இருந்தேன். எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் ஒரு 1 வீக் வந்து அம்மா வந்து கூட வந்து இருந்து கற்றுக் கொடுத்துட்டு அவங்க அந்த கடை அந்த ஸ்டாலுக்கு போயிட்டாங்க. அந்த கடைக்கு
0: சென்னைன்னு சொன்னாலே வெயில் தான் ஞாபகம் வரும். அதே சமயம் மழை பெஞ்சா ஃப்ளட்டாக மாறிடும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஹீட் அண்ட் ஹெவி ரெயின் டைமில் ஒரு ஸ்ட்ரீட் வெண்டாரா நீங்கள் என்ன மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறீங்க? அப்போ உங்கள் ப்ராடக்ட்ஸ் பாதிக்காமல் இருக்க என்னென்ன நடைமுறைகளையும் நீங்கள் வழிபட்டுருவீங்க?
1: ஆமாம், கண்டிப்பாக வந்து மழை பெஞ்சா கடையை வந்து போடவே முடியாது. அது வந்து கவர் எனக்கு நான் பாதுகாப்பு பண்ணுறதை விட கடையை தான் வச்சு அந்த கவர்லாம் போட்டு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட வச்சுட்டு இருப்பேன். மழை விட்டதுக்கப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிருவேன்.
0: இவ்வளோ கஷ்டத்தையும் நீங்கள் கடை போட்டிருக்கீங்க, ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப அதே சமயம் எங்களால் இந்த கஷ்டத்தையும் உணர முடியுது. பிஸ்னஸ்னாலே முன்ன பின்னதாக இருக்கும். ஒரு நாள் சேல்ஸ் இருக்கும், ஒரு நாள் சேல்ஸ் இருக்காது. குறிப்பாக சொல்ல போனால் ஸ்ட்ரீட் வெண்டிங்கில் நிலையான வருமானம் அப்படின்னு ஒன்று அவ்வளோவா இருக்காது. இந்த மாதிரி ஏற்ற இறக்கங்களை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணி ப்ராஃபிட் மெயின்டைன் பண்ணுறீங்க?
1: அது வந்து பார்ப்பேன், திங்ஸு வந்து எது எது இல்லை கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதையும் கொஞ்சம் திங்ஸுங்கெல்லாம் தேவையானது கொஞ்சம் வாங்கிட்டு வீட்டுக்கும் வந்து கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு போயிட்டு ரன் பண்ணுவேன். ரெண்டுத்தையுமே ரன் பண்ணுவேன்.
0: ரோட் சைடில் கடை வைக்கும் போது பல எதிர்பாராத பிரச்சனைகள் வரும். சில பேர் கடை போடக்கூடாதுன்னு தடுக்கலாம், இல்லை டிராஃபிக் இஷ்யூஸ்னாலேயும் பிரச்சனைகள் வரலாம். இந்த மாதிரி சுச்சுவேஷனை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்போ எப்படி அதை சமாளிச்சிங்க?
1: ஆமாம், கண்டிப்பாக வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அங்கே வந்து கடை, இந்த ஏரியா வந்து ஒரு சைலண்டான ஒரு இடம். இது உள்ள வந்து கடைங்க போடுறதுக்கே யாருமே வந்து

0: அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்கே போ அங்கே போ அப்படின்ட்டு துரத்திட்டே இருப்பாங்க. போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் மிரட்டுவாங்க. சரி இருந்தாலும் வந்து பரவாயில்லன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கூட நான் வெளியில் வர சொல்ல, இந்த ஆட்டோ டிரைவர் தான் எங்களோட இடத்துல நீ போட்டுக்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்க தான் வந்து எனக்கு சப்போர்ட், ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து அவங்க கொடுத்தது.
1: சூப்பர் மேம். ரோட் சைட் ஸ்டால்னாலே பார்கெனிங் இல்லாமல் இருக்காது. சில நேரம் நீங்கள் கேட்குற ப்ரைஸ்க்கும் ரொம்ப குறைச்சி கேட்பாங்க. அப்போ உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கும், அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க?
0: ஆமாம், எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அந்த டைம் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா இது பாதிக்கு பாதிக்கு. நான் வந்து மோஸ்ட்லி இங்கே ரொம்ப கம்மி ப்ரைஸில் தான் நான் அங்கே கடையை வச்சுருக்கேன். அது வந்து அடிமா ட்ரீட்டுக்கு கேட்பாங்க. ஆனால் வெளி ஸ்டால்லலாம் போனால் நானும் பேசுவேன். வெளி ஸ்டாலில் இந்த மாலு அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸில் வந்து அப்படியே வாங்கிட்டு வரீங்க, ஒரு க்வெஸ்டின் கூட கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் கேட்டிருக்கேன். மற்றபடி இந்த கடையில் எனக்கு என்ன ப்ராஃபிட் அவ்வளோ, நான் ஜாஸ்தி கூட வச்சு விற்கலேம்மா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன்.
1: ரோட் சைட் ஸ்டால்ஸ்லேருந்து பாப்அப் ஸ்டால்ஸ் அண்ட் எம்ஓபி பஜார்னு எப்படி உங்கள் பயணம் வந்துட்டு மாறிச்சு? உங்களுக்கு யார் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியுமா மேம்?
0: சந்தியா மேம் வந்து எனக்கு அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு இது கொடுத்தது. ஆல்ரெடி இங்கே ஸ்டால்ஸு கடை ஸ்டால்ஸ் உள்ளே கேட்டிருந்தேன், போடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இது உள்ளே எனக்கு ஸ்டால்ஸுக்கு கிடைக்கவே கிடைக்காது இந்த காலேஜில், அதனால் வந்து ஃபுல் ஆகிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து சந்தியா மேம் கிட்டே சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி அப்படின்ட்டு. ஒரு பொண்ணு வந்து போட முடியாத அவங்க இது பண்ணிட்டாங்க, வெக்கெட் பண்ணிட்டாங்க, கேன்சல் பண்ண சொல்லும் நான் வந்து போட்டேன். கடையை போட்டு சக்ஸஸ் பண்ணி காட்டினேன், நல்லா இருந்துச்சு. அது ஒரு அனுபவம் நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கு தான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும்.
1: இப்போது காலேஜ் ஸ்டால்ஸ்க்கு உங்களை இன்வைட் பண்ணுறாங்க. ஸ்டால்னாலே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஆனால் திடீர்னு மழை வந்தாலோ இல்லை வேற ஏதாவது ரீசன்னாலேயோ க்ரௌட் வரலன்னா பெரிய லாஸ் ஆகிடும். அந்த மாதிரி டைமில் போட்ட முதல்ல நீங்கள் எப்படி ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணுவீங்க?
0: ஆமாம், கண்டிப்பாக நான் வெளியே ஸ்டால் நான் போட்டிருக்கேன். அங்கே வந்து சுத்தமாக வந்து ரொம்ப நஷ்டமாக தான் ஆயிடுச்சு. போனால் அங்கே வந்து ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்காது, ரொம்ப வெயில், டஸ்ட்டு அதெல்லாம் வேறு இருந்துச்சு. சரி ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்புறம் வந்து சரி ஓகே அப்படின்ட்டு ஆட்டோவுக்கெல்லாம் நிறைய 700க்கு மேலெலாம் செலவாச்சு. அது பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம் நாங்கள். சரி வெளியில் இங்கே வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கடை இருக்குது அது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போடுறது தான்.
1: எம்ஓபி பஜாரில் மாம்ப்ரனர் அவார்ட் வின் பண்ண அந்த ஒரு மொமெண்ட் எப்படி இருந்தது? நீங்கள் அவார்ட் வின் பண்ணுவீங்கன்னு நினச்சிங்களா?
0: நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் வந்து எனக்கு அது ஒரு நல்ல ஒரு இதுவாக இருந்தது, ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது, நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்தது. பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நல்ல வந்து அந்த மாதிரி ஒரு சந்தோஷம். அவார்டு வாங்கினோடனே என்னால் ரொம்ப வந்து இன்னும் என்கரேஜ் பண்ண மாதிரி இருந்தது. நல்லா வந்து இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துட்டேன்.
1: சூப்பர் மேம். இப்போ அவார்டு கொடுத்தாதான் நம்மளுக்கான ரிவார்டு கிடைச்சா மாதிரி இருக்கு.
0: கண்டிப்பாக.
1: குடும்பத்துக்காக அயராமல் உழைச்சி உங்கள் பொண்ணை ஒரு பெரிய காலேஜில் ஜேர்னலிசம் படிக்க வச்சுருக்கீங்க. இது நிஜமாகவே பெரிய அச்சீவ்மெண்ட் மேம். எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் உங்களுக்குன்னு நேரம் கிடைக்கும் போது நீங்கள் அந்த டைமில் என்ன பண்ணுவீங்க?
0: நான் வந்து அந்த இது ஃபோனில் ஆன்லைனில் இந்த ஆன்லைன் ஷாப்பு இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அதுவும் வந்து பிஸ்னஸ் தான். அங்கே என்ன ப்ரைஸ் இருக்குது, இங்கே என்ன ப்ரைஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து எது எது நியூவாக வந்துருக்கு, என்ன ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு, அதெல்லாம் அதில் பார்த்துட்டு அப்படி டைம்ஸ்.
1: சூப்பர் மேம். எப்போவுமே பிஸ்னஸ் தான் உங்களோட தாட் இருக்குது அப்படின்றத வந்துட்டு நல்லா புரியுது. இந்த 8 வருஷம் ஜேர்னியில் உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் உங்கள் பொண்ணு உங்கள் பிஸ்னஸ்க்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க?
0: எங்கள் பொண்ணு எங்கள் ஹஸ்பண்ட்லாம் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. வாரத்தில் வந்து வீக் டேஸில் வந்து ஃப்ரைடேலாம் வந்து லீவ் வரும், ஃப்ரைடேலேருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இப்போ தான் வந்து பர்ச்சேசிங்க்கெலாம் வந்து என் டாட்டர் தான் வந்து வருவாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அவ்வளோ ரசித்து பார்ப்பாங்க. ஆனால் இப்போ தான் வந்து சமீப காலமாக இப்போ வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அதனால் ரொம்ப கஷ்டமான ஒரு ஏன்னா திங்ஸுங்கெல்லாம் வாங்கிறதுக்கு கூட எனக்கு மைண்ட் செட் எதுவுமே வரமாட்டேங்குது.
1: சூப்பர் மேம். ஃபேமிலி சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன்.
0: கண்டிப்பாக இருக்கு.
1: வீட்டு வேலை பிஸ்னஸ் உங்கள் பொண்ணோட எஜுகேஷன்னு எல்லாத்தையும் சூப்பராக பேலன்ஸ் பண்ணுறீங்க. இந்த ஓட்டத்துல உங்களுக்குன்னு ஒரு மீ டைம் என்னைக்காவது கிடைச்சிருக்கா?
0: ஆ கிடைச்சிருக்கு. ஃப்ரைடே வந்து அன்னைக்கு வந்து லீவ் டைம் தான், அன்னிலேருந்தே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எங்கேயாச்சும் வெளியில் போகிறது, ஜாலியாக சிரித்து பேசுறது, அந்த மாதிரி.
1: பொதுவாக ஒரு பொண்ணு சம்பாதிச்சா அதை இயல்பாகவே குடும்பத்துக்கு செலவு பண்ண தோணும். ஆனால் தொழிலில் அடுத்த லெவல் ப்ராஃபிட் பார்க்க அதே தொழிலையும் இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்கள் எப்படி குடும்பத்தையும் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பேலன்ஸ் பண்ணுறீங்க?
0: என் ஹஸ்பண்டும் வந்து ரன் பண்ணுவாங்க, அவங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஃபைனான்ஸ்லி. அதனால் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வாங்கிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போவோம். ரெண்டு பேருமே குடும்பத்தையும் ரன் பண்ணுவோம் பார்த்துட்டு.
1: இவ்வளோ வருஷமாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் சேல் பண்ணுறதுனால அவங்க டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸ்டூடெண்ட்ஸோட கரண்ட் ட்ரெண்டை நீங்கள் எப்படி ட்ராக் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ப்ராடக்ட்ஸை உங்கள் கடையில் கொண்டு வரீங்க?
0: அவங்க அவங்கள பார்க்க சொல்லவே தெரியும். ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சின்னதாக போடுவாங்க, அவங்க மைண்ட் செட்டுக்கு எந்த மாதிரி போகிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி வந்து போடுவேன். திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து போடுவேன்.
1: ஆன்லைனில் ட்ரெண்டியாக வர ப்ராடக்ட்ஸை எவ்வளோ சீக்கிரம் உங்கள் ஸ்டாலுக்கு கொண்டு வருவீங்க? அதே சமயம் ஆன்லைன் ப்ரைஸிங்கோட உங்கள் ப்ராடக்ட் ரேட்டை எப்படி மேட்ச் பண்ணுறீங்க?
0: ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே நான் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துன்னு வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட தாட்.
1: இப்போது நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கக்கிட்ட பிஸ்னஸ் ஐடியா இருக்குது, ஆனால் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு ஒரு சின்ன தயக்கம் இருக்கும். உங்கக்கிட்ட அந்த மாதிரி யாராவது ஐடியாஸ் கேட்டிருக்காங்களா? அவங்களுக்கு உங்கள் 8 வருஷம் அனுபவத்திலேருந்து நீங்கள் என்ன சொல்வீங்க?
0: கண்டிப்பாக ஆல் த பெஸ்ட்மா போடுங்க. வந்து ப்ராஃபிட் வந்து ரொம்ப ஜாஸ்தி வச்சு போடாதீங்க. டெவலப் ஆகிறது கஷ்டம், கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் போட்டிங்கன்னா சீக்கிரமாக டெவலப்மெண்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிஞ்சளவு அந்த ஷாப்போட நான் இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறது அதெல்லாம் கூட நான் சொல்லுவேன்.
1: வாவ், நிஜமாவே ரொம்ப அருமையான ஒரு உரையாடலாக இருந்தது. மேம், உங்ககிட்ட பேசுனது மூலமாக ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். தொழில்னு வந்துட்டா அது பெரியது சின்னதுன்னு கிடையாது, நம்ம போடுற உழைப்பு தான் அதோட மதிப்பை நிர்ணயிக்கும். சாலையோரும் கடை போட்டு அது மூலயமா உங்க பொண்ணை ஜேர்னலிசம் படிக்க வச்சு இன்னைக்கு இவ்வளோ பெரிய உயரத்துல நீங்க நிக்கிறது நிச்சயமா நிறைய பெண்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கும்னு நம்புறேன். இப்படி வெயில் மழைன்னு எவ்வளோ தடைகள் வந்தாலும் இதுதான் என் தொழில்னு நீங்க துணிச்சலா நிக்கிற இந்த மனப்பான்மைதான் உங்க வெற்றிக்கு காரணம்னு நினைக்கிறேன். நம்ம லிசனர்ஸ்க்கும் இன்னைக்கு ஒரு நல்ல பாடம் கிடைச்சிருக்கும். உங்க பொண்ணோட எதிர்காலம் இன்னும் சிறப்பா அமையவும், உங்க பிசினஸ் இன்னும் பல பஜார்ஸ் அண்ட் காலேஜ் ஈவென்ட்ஸ்க்கு விரிவடையவும் நம்ம MOP சமுதாய வானொலி சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம்.
0: தேங்க்யூ.
1: எங்களுக்காக உங்க நேரத்தை ஒதுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம். அடுத்த எபிசோட்ல இன்னும் ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், திஸ் இஸ் RJ Teju signing off.

ஆப் ரைட். ஹலோ சென்னை, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP 107.8 பண்பலை வரிசை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: நாளுக்கு நாள் வந்து கோயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு, நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகைன்ஸ்ட், இப்போ குடிக்கு அகைன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட்டை போய் பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்ரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம் சென்னை, இது ஷபானி பாஸ்கர், இன்டர்நேஷனல் உமன் கிரிக்கெட்டர் பேசுகிறேன். உங்கள் வீட்டில் ஒரு பையனும் பொண்ணு இருந்தால் பையனை மாத்திரம் என்கரேஜ் பண்ணாதீங்க கிரிக்கெட் ஒரு அதர் ஸ்போர்ட்ஸ் ஆடுறதுக்கு. பெண்களையும் என்கரேஜ் பண்ணுங்க, அது அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்க. இதே மாதிரி என்னோட பேரண்ட்ஸும் நினச்சிருந்தாங்கன்னா நான் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஆடிருக்க மாட்டேன். ஸோ ப்ளீஸ் கேர்ள்ஸையும் என்கரேஜ் பண்ணுங்க. எந்த ஸ்போர்ட்டா இருந்தாலும் பரவாயில்லையோ,
1: கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அதுல
2: யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8
3: ஆர் சொசைட்டி ஆர் ரேடியோ ஆர் பிரைட்.
1: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ்ல பிஆர் கேம்பெயின் போயிட்டு இருக்கு, ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. நேத்துக்கு ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் பத்தி ரொம்ப நிறைய பேசினோம். இன்னைக்கு இ ரியாலிட்டி, அதான் நம்மளோட கேம்பெயினோட டாபிக். நம்மளோட பேச வந்திருக்காரு டாக்டர் ரஞ்சித் அப்ரகாம், ப்ரொஃபஸர், ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா. தேங்க் யூ சோ மச் ஃபார் கமிங் சார்.
4: தேங்க் யூ ஃபார் இன்வைட்டிங் மீ
1: சார். இட்ஸ் அ ப்ளஷர் டாக்கிங் டு யூ. So all of us here are addicted to social networking sites. If you see today, if I go out somewhere, I click a selfie and I put it on Facebook. And many people update, I'm traveling to this place, I'm going here, I'm going there. We are all so fascinated about letting others know that, you know, we are going here, we are this famous. I mean, we make ourselves famous, we search for publicity for us. What are all the consequences that, you know, we are not aware of the consequences. Sometimes when we don't have a good time, when we are like sailing through our bad times, things happen, not in the right way, but they go in the wrong way. So what are they?
4: Actually, I will say that entering into a networking site is not a problem, but you should also know what is your limitation, what you can do and what you are not supposed to do, because you are trying to give lot of sensitive information which are very delicate and which has a very potential to be misused by people who love to misuse it. So in case if you are trying to do certain things which can create a problem to your own self, then you will be in a great facing a lot of issues. So be careful, something like look before you leap. So be careful and act accordingly when you're getting into networking site.
1: The social networking sites, the users are growing. The same way, awareness from media is also increasing. Like we are getting a lot of awareness campaigns about this. How do you think, are the students influenced by the awareness campaigns? How is the awareness among the students, sir, according to you?
4: Of late, a lot of educational institutions are bringing awareness campaign with regard to this. And I think it is a need of the hour. And many cyber security analysts, they are providing cyber security for corporates. I think they have to do some pro bono work in coming to educational institutions and telling

0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எனக்கு ஐஸ் கட்டின்னு சொல்லுவாங்க, ஒண்ணு மட்டும் இல்ல 9 ஐஸ். ஆமா, என்னால 9 பேருக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுக்க முடியும். ஏன்னா நான் என் உடல் உறுப்புகளை தானம் செஞ்சிருக்கேன். என் கண்கள் மட்டும் இல்ல, என் இதயம், நுரையீரல், கணையம், ஈரல், சிறுநீரகம், எலும்பு, எலும்பு மச்சை, எல்லா டிஷ்யூகளும் தானம் செய்யலாம். இப்போதான் அவர் உண்மையான ஹீரோ. நீங்களும் ஹீரோ ஆகலாம். உங்களாலே 9 பேருக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்க முடியும். Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. நான் என் உடல் உறுப்புகளை தானம் செய்யறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்களும் பெருமைப்படுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு.
2: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உலகமே இயந்திரத்தோட உதவியோட தான் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருக்கிறது. அதே போல் நமது வாழ்க்கையும் இயந்திரமாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி என்று சந்தோஷமாக செலவு பண்ண நாட்கள் எல்லாம் குறைந்து கொண்டே போகின்றன. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், நல்ல சமுதாயத்திற்கு சந்தோஷமான குடும்பங்களே ஆதாரம். எம்ஓபி சமுதாய

0: வெல்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அண்ட் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி ஹோம் மேனேஜ்மெண்ட். ஆஸ் யூஷுவல் நான் உங்கள் அகல்யா வந்துட்டேன். ஆமா, கீர்த்தனா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கூட சேர்ந்து வந்திருக்காங்க. அண்ட் இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது நம்ம டாபிக் தெரியுமா கீர்த்தனா?
1: நானும் ஒரு மாதிரி,
0: பிகாஸ் இந்த ஷோல வந்து நம்ம நிறைய பேசிருக்கோம், சேவிங்ஸ் பத்தி எல்லாம் பேசிருக்கோம், இன்டீரியர்ஸ் எவ்வளவு அழகா மெயின்டைன் பண்ணலாம், அண்ட் வீட்டை எப்படி பராமரிக்கலாம், கார்டன்ஸ் எப்படி பண்ணலாம், கிச்சன் கார்டனிங் பத்தி இந்த மாதிரி நிறைய பண்ணிருக்கோம்.
1: ஆமா,
0: அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எடுக்க போற இஷ்யூ பாத்தீங்கன்னா, பொதுவா லேடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இஷ்யூ. அண்ட் இதை வந்து நாங்கள் டார்கெட் பண்ணுறது மோஸ்ட்லி லேடிஸ்க்கு தான் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு ஹாபியாக சில விஷயங்களை எடுத்துட்டு பிஸ்னஸ் மாதிரி வந்து ஒரு பீப்புள்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் இந்த நிகழ்ச்சியில் வந்து லேடிஸ் சாதாரணமாக வீட்டில் இருக்கும்போது எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்காங்க, அதாவது தனிமையே வந்து அவங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திடும் கூட சொல்லலாம்.
1: அகலியா பார்க்க போனா நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, தனிமை கொல்லும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க.
0: ஆமா,
1: ஸோ வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அவங்களுக்குள்ள நிறைய டேலண்ட்ஸ் இருக்கும், பட் இப்போ வந்து சில சமயம் வந்து வீட்டு சூழ்நிலைனால அவங்களால வேலைக்கு போக முடியாத இருக்கும் போது
0: வீட்டில் வந்து நீ போக வேணாம், நீ வீட்டில இருந்து குழந்தைய பார்த்துக்கும்னு சொல்லுவாங்க, சொல்றவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா வீட்டில் இருக்கும்போது தான் தெரியும் அந்த கஷ்டம், அதாவது நீங்க நிறைய தேவையில்லாத விஷயங்களை திங்க் பண்ண ஆரம்பிச்சு ஒரு ஆக்கியூபைடா இருக்காதுங்க மைண்ட். பிகாஸ் ஒரு சமயத்துல வந்து சில ஹவுஸ் வைஃப்ஸ் என்ன நினைக்கிறாங்க, நம்மளால எந்த ப்ரோஜனமும் இல்ல சொசைட்டிக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க, அந்த விரக்திக்கு கூட தள்ளப்படுறாங்க.
1: பாக்க போனா அந்த தாட்டை வந்து ரிமூவ் பண்ற மாதிரி தான் இருக்கும் இன்னைக்கு நம்மளோட ப்ரோக்ராம்.
0: ஆமா கண்டிப்பா, பிகாஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, ஹாபி சேஞ்ச்ட் பிஸ்னஸ், அதாவது ஹாபியை வந்து எப்படி பிஸ்னஸா மாத்தி ஹவுஸ் ஒய்ஃப் செய்யறாங்க, அதுல எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு பாக்க போறோம். அண்ட் இதை சம்மந்தப்படுத்தி நிறைய பேர் நம்ம கிட்ட பேசவும் போறாங்க இல்லீங்களா?
1: ஆமா,
0: உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன நீங்க நினைக்கிறீங்க, இந்த மாதிரி ஹாபி டர்ன்ட் பிசினஸ் அது ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பா,
1: ரொம்ப நல்ல விஷயம்.
0: அதனால என்னென்ன கஷ்டங்கள்லாம் வரும் நீங்க நினைக்கிறீங்க?
1: சி, ஹாபி டர்ன்ட் பிசினஸ்ல வந்து கஷ்டங்களை விட ஐ திங்க் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் தான் நிறைய இருக்கு இல்லையா? சோ பிகாஸ் இப்போ வந்து ஒருத்தர் வீட்லயே இருந்து நீங்க சொன்ன மாதிரி இல்லையா அகல்யா, இப்போ வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு அவங்க எதையோ யோசிச்சுட்டு அப்படியே ஒரு மன உடைச்சலுக்கு ஆளாறாங்க இல்லையா, அந்த மாதிரி நேரத்துல வந்து நம்ம பேஷன், சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, சும்மா விளையாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கேன், போர் அடிக்குதுன்னு பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரி நிறைய பேர் ஒரு திடீர்னு ஒருத்தர் வீட்டுக்கு விசிட் பண்ண போனோம்னா, எனக்கு பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ரொம்ப போர் அடிக்குதுப்பா, அதுக்கு தான் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: பெண்களுக்கே வந்து இந்த கலை நயம் எல்லாம் அதிகம்.
1: ஆமா, ரொம்ப அதிகம்.
0: சாதாரண டிரெஸ் பாத்தீங்க வச்சுக்கோங்களேன், கண்ணாடி வச்சு தைக்கலாமா, இப்படி டிசைன் பண்ணலாமா, நெக் பேட்டர்ன் இப்படி போடலாமா, சாதாரணமா அதுவும் டெய்லர்ஸ் கிட்ட எல்லாம் போனாங்கன்னா தொலைச்சு எடுத்துருவாங்கன்னு கூட சொல்லலாம்.
1: எனக்கு இந்த மாதிரி நெக் வேணும், அதுல வந்து இப்படி ஒரு கிளாஸ் இங்க ஒட்டலாமே, இல்ல கயிறு இங்க கட்டலாமே அப்படின்னு நிறைய கொடுப்பாங்க. டெய்லர்ஸ் விட லேடிஸ் ரொம்ப இன்னோவேட்டிவா இருக்காங்க இந்த,
0: பிகாஸ் அதனாலதான் அது வந்து அவங்களுக்கு வந்து தோணும்.
1: ஆமா,
0: கிரியேட்டிவிட்டிங்கிறது வந்து பெருப்புலந்தி பெண்களுக்கு வந்து ஜாஸ்தி. அண்ட் டெய்லர்ஸ் கிட்ட எல்லாம் போகும்போது அவங்க மண்டே பிச்சு பாவமா இருக்கு
1: பாக்குறதுக்கு, கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க, என்னமா சொல்ல வரீங்க, கரெக்டா சொல்லுங்க.
0: முக்கியமா சொல்லணும்னா ஃபேஷன் டிசைனிங் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இதனாலதான் முன்னேறுதுன்னு கூட சொல்லலாம்.
1: பிகாஸ்
0: நம்ம வந்து எல்லா இனோவேட்டிவா ட்ரை பண்றோம், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் நம்ம ரெடியா
1: இருக்கணும்.
0: ஆமா, அதே மாதிரி ஜுவல்லரி டிசைனிங் அடுத்து பாக்கணும்னா அதுவும் கிட்டத்தட்ட ஒரு சேம் ஆஸ்பெக்ட் தான் இல்லையா? ஜுவல்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப லைட் வெயிட் ஜுவல்ஸ் வருது, ஒவ்வொரு ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி, ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி வந்து பெண்கள் மாத்திக்கிறாங்க. இப்ப வந்து என்ன 1 கிராம் கோல்ட் எல்லாம் செய்யறாங்க இல்லையா?
1: இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நிறைய காலேஜ் வேர் ஜுவல்லரின்னு கூட வர ஆரம்பிச்சிருச்சு, காலேஜுக்கு லேடிஸ் போட்டு போற மாதிரி, மேட்சிங் மேட்சிங்கா போட்டு போற மாதிரி கூட வந்துருச்சு.
0: அது ரொம்ப என்ன சொல்றது, திக்கா இருக்கிற செயின்ஸ் எல்லாம் வந்து இப்ப வந்து பெண்கள்
1: விரும்புறது இல்ல,
0: அதுக்கேத்த மாதிரி ஆல்டர்னேட்டிவா. பிகாஸ் நம்மளோட மைண்ட் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப என்னது சேஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அண்ட் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணி போறதுனாலதான் நிறைய டெக்னாலஜி, நிறைய இனோவேஷன்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியுது ரொம்ப ஈஸியா. அண்ட் அப்படி அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு, அதாவது நம்ம எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா, ஏன் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கறதுல இல்லீங்களா?
1: வீட்டுல பண்ணிட்டு இருக்கோம், இப்போ நான் உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னா, நீங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணும் போது, ஐயோ ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கே தோணும், இவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்றாங்க, இதை நம்ம ஏன் வந்து ஒரு தொழிலா ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு அந்த ஒரு சின்ன தாட் தான் வந்து ஹாபிஸ் வந்து பிசினஸ் ஆர்க்கிறது வந்து ஒரு பெரிய தூண்டுகோலா இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
0: அண்ட் இன்னொன்னு விஷயம் பாத்தீங்கன்னா, பாஷன் சொல்லுவாங்க, பெண்கள் வந்து சில நேரத்துல சில படிப்புகளோ இல்ல இதை செய்ய அதை செய்யு சொல்லி தள்ளப்படுறாங்க, ஆனாலும் அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் அப்படின்றத நம்ம கொடுத்தோம்னா, அண்ட் இது மாதிரிதான் இருக்கணும் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம உங்க இஷ்டத்துக்கு நீங்க வாழ்ந்துப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா, அவங்களுக்கு இருக்க அந்த கிரியேட்டிவிட்டி
1: அது அப்படியே வெளியில கொண்டு வரலாம். ஆக்சுவலா இப்ப இல்லன்னு சொல்ல முடியாது, பட் இன்னும் நிறைய இருக்கலாம்
0: அதுதான். அது இன்னும் கொஞ்சம் வெளியில வரதுக்கு எக்ஸ்போஷர்ஸ் நிறைய கிடைக்கலாம். பிகாஸ் பிகாம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க கூட சொல்றீங்க இல்லையா, எங்க அம்மா அப்பா என்ன பிகாம் படிக்க சொன்னாங்க. பட் எனக்கு ஆர்ட் இண்டஸ்ட்ரி மீடியா இண்டஸ்ட்ரியில
1: இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது ஐ வாஸ் புஷ்ட் லைக் அவங்களுக்கு என்னன்னா பிகாம்ன்றது ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி, நம்ம பொண்ணு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி வாங்கணும் அப்படின்னு தான் பாக்குறாங்களே ஒழிய அவங்களுக்கு இருக்கிறது ஓ அவளுக்கு இதில் ஈடுபாடு இருக்கா. இப்போ நம்ம ப்ரோக்ராம் பண்ண பண்ண அவங்க கேட்கும் போது அவங்களுக்கு ஆ பொண்ணு நல்லா பண்றா அப்படின்றது இப்போ தெரியுது.
0: எனக்கு தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா நடுவில் வந்து சும்மா தெரிஞ்சுக்கலாமே சொல்லிட்டு தான் ஒரு பியூட்டி கோர்ஸ் கத்துக்கிட்டாங்க. காஸ்மெட்டாலஜிஸ்டா இருக்காங்க. இப்போ இப்போ ஒரு பியூட்டி பார்லர் ஆரம்பிச்சு ஒரு பெரிய காஸ்மெட்டாலஜிஸ்ட்
1: வெரி இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் அட்வொகேட்ன்ற லைனே வேற ஏதோ ஒரு லைன் கோர்ட்டு கிரிமினல்ஸ் இப்படி பார்க்கும் போது காஸ்மெட்டாலஜி இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்.
0: அண்ட் ஒரு போயிட் இப்போ கொஞ்சம் பிரபலமான போயிட் அவங்க வந்து இனிஷியலி என்ஜினியரிங் பண்ணாங்க. ஸோ என்ஜினியரிங் பண்ணிட்டு இப்போ வந்து
1: போயிட்டா இருக்காங்க
0: பிகாஸ் அவங்களுக்கு தமிழ் மேல இருந்து அந்த உணர்வு
1: அந்த பற்று
0: அந்த பற்று அண்ட் அவங்களுக்கு இருக்க அந்த திறமை அந்த என்ன சொல்ற அந்த ரைட்டிங் ஸ்கில்ஸ் அண்ட் போயிட்டிக் ஸ்கில்ஸ் மேல இருந்து அவங்களுக்கு அந்த திறமை அது அவங்களுக்கு மேல் கொண்டு வந்திருக்குன்னு சொல்லலாம்.
1: எக்ஸாக்ட்லி.
0: ஸோ இப்படி நம்ம வந்து இன்னைக்கு ரியல் லைஃப் விமென்ஸ் பத்தி நிறைய பேச போறோம். அண்ட் அதுல ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா பர்கானான்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்ம கிட்ட பேச போறாங்க. அண்ட் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் சும்மா சாதாரணமா தான் வந்து ரொம்ப ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான் அவங்க, ரொம்ப எளிமையானவங்க தான். அப்படி இருக்கும்போது கிளாசிக் லேடிஸ் டெய்லர் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒண்ணு வச்சிருக்காங்க. அண்ட் அந்த அதை பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பெரிய குறிக்கோளோட இருக்காங்கன்னு சொல்லலாம். பிகாஸ் 5000 பேருக்கு நல்லா சொல்லி கொடுத்து அது அவங்க கத்துக்கிட்டு அவங்க மார்க்கெட் பண்றது மட்டும் இல்ல சொல்லி கொடுக்கறோம், ட்ரைனிங் பண்றோம். அதாவது
1: தன்னோட கலையை வந்து மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கும் ஒரு மனம் வேணும் இல்லையா?
0: கண்டிப்பா. அண்ட் நிறைய லேடிஸ் இன்னைக்கு அப்படிதான் இருக்காங்க. ஏன்னா இதை கத்துட்டு சாதாரணமா செய்யறதை விட இதை ட்ரைனிங்கா கொடுத்து அது ஒரு பிசினஸ் ஆக்குறாங்க பாருங்க.
1: சோ வந்து அவங்க மட்டும் ஒரு ஆண்டர்பிரினரா இல்லாம இன்னும் நிறைய பேர் ஆண்டர்பிரினர்ஸா வர வைக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கிறது வந்து இப்ப ரொம்ப நல்ல எண்ணம் கூட சொல்லலாம். இப்ப வந்து அண்ட் டெய்லரிங்ன்றத பாத்தீங்கன்னா வந்து ஜென்ரலாவே விமன் சின்ன சின்னதுல இருந்தே ஒரு குட்டி பட்டன் தைக்கிறதுல இருந்தே ஆரம்பிச்சிரும் அந்த டெய்லரிங் கலை. சோ வந்து அப்படி இருக்கும் போது அவங்க அதை இன்னும் டெவலப் பண்ணி ஒரு பெரிய டெய்லரிங் ஷாப் ஓபன் பண்ணிருக்காங்க ஒரு விமனா தனியா நின்னு அப்படின்னு பாக்கும்போது ஒரு ரொம்ப நல்ல விஷயம் தான். பாரு
0: ஃபேஷன் டிசைனிங் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் இனோவேஷன். இன்னைக்காவது நீங்க வந்து டீனகர்ல போயிட்டு போறதுக்கு உங்களுக்கு இடம் இருந்திருக்கா?
1: சுத்தமா. அதாவது அந்த ரங்கநாதன் ஸ்ட்ரீட் போயிட்டீங்கனாலே உள்ள ஒரு என்ன சொல்லுவாங்க கடுகு விழுறதுக்கு கூட இடம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவ்வளோ கூட்டமா இருக்கும். ஸோ அவ்வளோ ஃபேஷன் டிசைனிங் அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அவ்வளோ வளர்ந்துட்டே வருதுன்னு தான் நம்ம சொல்லணும்.
0: அப்படி இருக்கும்போது ஒரு டெய்லர் ஷாப் வைக்கிறதுன்றது நீங்க வேணா சாதாரணமா டிநகர்ல போய் பாருங்களேன், குட்டி குட்டியா இருக்கும் எல்லா டெய்லர் ஷாப்ஸ். அந்த டெய்லர் ஷாப்க்குள்ள வந்து 1008 என்ன சொல்ற ஸ்லிப்ஸ் வச்சிருப்பாங்க.
1: அண்ட் மோர் ஓவர் இப்போ அங்க நடக்க போதே இல்ல எல்லாரும் கூப்பிடுவாங்க, என்கிட்ட தச்சுக்கோங்க, ஹாஃப் அன் அவர்ல தச்சு கொடுக்குறேன், 1 hourல தச்சு கொடுக்குறேன்னு கார்ட்ஸ் கொடுப்பாங்க.
0: சோ அப்படி இருக்கும்போது ஒரு லேடி இதுல எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்காங்க, அவங்க கிட்டதான் இன்னைக்கு பேச போறோம். அவங்க பேர் பர்கானா, கிளாசிக் டெய்லர் லேடிஸ் டெய்லர் ஷாப் வச்சிருக்காங்க நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி. சோ அவங்க கிட்ட பேசலாம்.
2: என்ன
0: யோசனை வச்சுட்டு இத கொண்டு வந்தீங்கம்மா?
2: ரெடிமேட் எண்ணத்துல இருந்தவங்க, ரெடிமேட் தச்சு கடைகள்ல போடணும், பெரிய அளவுல பண்ணணும்ன்ற ஒரு எய்ம்ல இருந்தோம்.
0: அப்படிங்களா?
2: ஆமாங்க. அதுக்கு வந்து
0: இது வந்து பேசிக்கா நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்கம்மா? நீங்க வீட்ல இருந்தே கத்துக்கிட்டீங்களா இல்ல?
2: வீட்ல இருந்து தான் கத்துக்கிட்டேன்.
0: அப்படிங்களா?
2: வீட்ல இருந்தா பக்கத்துல ஒருத்தங்க ஒரு டெய்லரிங் சொல்லி கொடுத்தாங்க, இன்ஸ்டிடியூட் இருந்தது, அங்க போய் கத்துட்டேன்.
0: உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா வந்தது கடை வைக்கணும் அப்படினு சொல்லிட்டு?
2: எனக்கு Dress நல்லா போடணும்ன்ற ஒரு எண்ணம் எனக்கு எப்பவுமே இருக்கும்.
0: அப்படிங்களா?
2: அதனால நான் நிறைய இடத்துல தைக்க கொடுத்து எனக்கு சரியா அமையல.
0: ஓகே.
2: அதனால நம்மளே கத்துக்கிட்டு நம்ம
0: என்ன
2: சம்பாதிக்க
0: நீங்க ஒரு ஆம்பிஷன் கூட வச்சிருக்கீங்க இல்லையா, இந்த மாதிரி இத்தனை பேருக்கு வந்து நான் சொல்லி கொடுக்கணும், 5000 பேருக்கு நான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு. உங்களோட லட்சியத்தை பத்தி உங்களுக்கு சொல்லுங்களேன். ஹலோ,
2: இல்ல
0: அந்த லட்சியத்தை பத்தி நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஏன் இப்படி தோணுச்சு?
2: உங்களுக்கு நல்லா டேலண்டா ஆகணும், நமக்கு தெரிஞ்சதை எல்லாருக்கும் நம்ம சொல்லி தரணும், வர்ற பெண்களும் நல்லா டேலண்டான பெண்களா இருந்தா அவங்களும் நல்லா கத்துக்கிட்டு இதே மாதிரி நல்லா சம்பாதிக்கணும் அப்படி. அப்புறம் இந்த மாதிரி அவங்க கத்து நம்ம கத்து கொடுத்தோம் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டும் பொழுது அவங்களுக்கு நம் என்னுடைய புகழும் பெருகும்ல, அந்த ஒரு இதுதான்.
0: சோ இது வந்து உங்களுக்கு எப்படி தோணுச்சுமா, அதாவது பிசினஸ் மாதிரி ஆரம்பிக்கணும்ட்டு இந்த இன்டென்ஷன்ல கத்துக்கிட்டீங்களா முன்னாடி, இல்லனா கத்துக்கிட்டேனோ சரி நம்ம செய்யலாமே அப்படினு சொல்லிட்டு ஆரம்பிச்சிங்களா?
2: கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இது மாதிரி செய்யலாம்னு தோணுச்சு. முதல்ல எனக்கு மட்டும் தைக்கணும்னா நான் கத்துக்கிட்டேன். அப்புறம் நான் தைக்கிறத பார்த்து எல்லாரும் பக்கத்துல வீட்டுல குடுத்துல இருக்கிறவங்க என்னுடைய எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் தைக்க ஆரம்பிச்சேன். கீழே குத்துல இருக்கிறவங்க எல்லாருமே என்னுடைய கையில பார்த்து எல்லாரும் தைக்க கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வெளியவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியவும் கொஞ்சம் நல்லா எல்லாரும் நல்லா இருக்கு, கட்டிங் நல்லா இருக்கு, தையல் நல்லா இருக்குன்னு சொல்லி பினிஷிங் நல்லா இருக்குன்னு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி பரவுறதுதான் இது. இந்த மாதிரி
0: நீங்க வந்து இப்படி இப்படி ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும் போது உங்க ஃபேமிலில இருந்து எப்படி என்கரேஜ்மெண்ட் இருந்ததா, இல்ல உங்களை மிஸ் பண்றோம் நீங்க வந்து வேலை செய்யறதுனால குழந்தைங்களை பாத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுங்களா?
2: அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, எங்க வீட்டுக்காரர் எனக்கு ரொம்ப கோஆபரேட் பண்ணாங்க, அவங்கதான் ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதனால எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் எனக்கு கிடையாது. இன்னும் நல்லா செய்யுன்ற அளவுக்கு தான் என்னை ஊக்கப்படுத்துறாங்க தவிர வந்து வேற எந்த ஒரு இதுவும். ஆனா சில எப்பாவது ஒரு சில சமயம் கொஞ்சம் ஃபீலிங் இருக்கும், ஏன்னா ஊர்ல அம்மாவுக்கு உடம்பு இல்லாம இருக்கும்போது போய் பார்க்க முடியல, கொஞ்சம் முக்கியமான ஒரு இதுவா இருக்கும்போது போய் பார்க்க முடியல, அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சில ஃபீலிங்ஸ் எனக்கு இருக்கதான் செய்யுது. அதனால இதுல ஒரு நிம்மதி இருக்கு. வேற நம்மளா நம்ம வேணும்னு செய்யல, ஏதோ ஒரு நல்லது எல்லாருக்கும் ஒரு நல்லதா செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு நிம்மதியும் இருக்குது மனசுல.
0: இந்த பிசினஸ்னால உங்களுக்கு மனசு நிறைவு இருக்கு. வேலைக்கு போகும்போது ஸ்ட்ரெஸ் இருக்கும், அதாவது மன உளைச்சல் இருக்கும் நிறைய வேலை இருக்கும் போது அப்படின்லாம் நினைக்கும் போது இந்த பிசினஸையும் உங்களோட அந்த வாழ்க்கையை நீங்க அதாவது உங்களோட குழந்தைங்களோட உங்களோட ஹஸ்பண்டோட நீங்க சேர்ந்து செய்றீங்க இல்லையா, அது அவரோட என்கரேஜ்மெண்ட்ல தான் நீங்க செஞ்சீங்கன்னு வேற சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது உங்களோட லைஃபையும் உங்க பிசினஸையும் நீங்க எப்படி மேனேஜ் பண்ணீங்க, எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க?
2: ரொம்ப சில நேரம் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும், டென்ஷனா இருக்கும். வேலை ரெண்டு வேலையும் வீட்டு வேலையும் இருக்கும், கெஸ்ட் வந்துருவாங்க, சீசன் டைமா இருக்கும் வேலை செய்ய. அதே கடையிலயும் சீசன் டைம்ல ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. அப்ப ரொம்ப யோசனை பண்ணிதான் ரெண்டு வேலையும் நம்ம தான் செய்யணும் அப்படின்றத நானே என்னைய மனசளவுல நான் தயார்படுத்திட்டுதான் நான் செய்வேன்.
0: சோ அப்படி இருக்கும்போது இந்த இந்த பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, இவ்வளவு தூரம் எஸ்டாப்லிஷ் ஆயிருக்கீங்க,
2: இன்னமும்
0: அதாவது அவங்களை வந்து உங்க கூட சேர்த்து வந்து வேலை வாங்கிட்டு இருக்கீங்க இல்லீங்களா?
2: கொஞ்சம் பேர் வேலை, சில பேர் இண்டிவிஜுவலா அவங்களே பண்ணிட்டு இருக்காங்க.
0: சோ இண்டிவிஜுவலா
2: எப்பாவது வந்து என்ன பாப்பாங்க, யூஸ் பண்ணிட்டு போவாங்க.
0: சோ இண்டிவிஜுவலா பண்றவங்க வந்து அவங்க எப்படி உங்ககிட்ட அதாவது ஹெல்ப் வந்து கேட்பாங்களா, இல்ல அவங்களே வந்து தன்னம்பிக்கையோட செய்ய ஆரம்பிச்சுட்டாங்களா? அவங்களுக்கு
2: வந்து கேட்பாங்க சில நேரம், நிறைய பேர் அவங்களே தன்னம்பிக்கையோட, ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க நல்லபடியா அவங்களுக்கு கத்து கொடுத்துருக்காங்க.
0: அப்படிங்களா? ரொம்ப நன்றிமா, உங்ககிட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷம். அதாவது வீட்டுல இருந்துட்டே வந்து எப்படி எல்லாம் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அதாவது இது வந்து ஒரு மெயினான கேட்டகரி இல்லீங்களா?
2: எந்த ஒரு சூழ்நிலையிலும்
0: பேசுறது ரொம்ப சந்தோஷம். அதாவது உங்களை மாதிரியே வந்து நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு வந்து எங்களுக்கு கால் பண்ணி இப்படி எல்லாம் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன்ஸ் எல்லாம் கேட்பாங்கன்னு
2: நினைக்கிறோம்.
0: ரொம்ப நன்றிமா. ஸோ அவங்க கிட்ட வந்து ஒரு தொலைபேசியில் நம்ம பேசினதுக்கு முன்னாடி, அதாவது ஷோக்கு முன்னாடி நம்ம பேசினது இது இல்லைங்களா? ஸோ இவங்க சொன்னதை பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு லட்சியத்தோடு இருக்காங்கன்னு சொல்லலாம். அதாவது 5000 பேருக்கு சொல்லி கொடுக்கறதுதான் வந்து அவங்களோட லட்சியம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது எவ்வளவு பெரிய நல்ல மனசு இருக்கணும் பாருங்க. நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என் வேலையை பார்த்துட்டு நான் போறேன்னு சொல்லல, என்னால சொசைட்டிக்கு ஒரு யூஸ் இருக்கணும். அது பொதுவா டீச்சிங் ப்ரொஃபஷன் சொல்லுவாங்க. டீச்சர்ஸ் எல்லாம் பொதுவாக எப்படி இருப்பாங்கன்னா, நம்ம கத்துக்கிட்டது எல்லாத்தையும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு நல்ல டீச்சருங்கிறவங்க அப்பதான் இருப்பாங்க. அப்படி இருக்க மாதிரிதான் இன்னைக்கு வந்து பொதுவா இந்த மாதிரி ஆளுங்களாம இருக்காங்க. அவங்களோட மனசும் அதே மாதிரிதான் இருக்கு. அண்ட் அதையும் ஒரு கைண்ட் ஆஃப் பிசினஸா கூட ஆகிக்கிறாங்க. இதுல வந்து நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன், இவ்வளவு எனக்கு பேமெண்ட் கொடு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க.
1: சம்திங் லைக் பேசிக்கலா இப்ப எப்படி டியூஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, அதே மாதிரிதான் இதையும் பாக்குறோம்.
0: ஆமா. அண்ட் இவங்க கிட்ட எல்லாம் நீ கத்துக்கும் போது பாத்துன்னு வச்சுக்கோயேன், நீ லைவ் எக்ஸ்போஷர் கிடைக்கும் உனக்கு. அதாவது வருவாங்க, வரவங்க வந்து அவங்க கஸ்டமர்ஸே வந்து ஹேண்டில் பண்ண சொல்லுவாங்க, அண்ட் எப்படி தைக்கணும் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ நீங்க வந்து டெய்லர் ஃபேஷன் டிசைனிங்லாம் ஃபர்ஸ்ட் வந்து ஃபேப்ரிக் பத்தி சொல்லி கொடுப்பாங்க சாதாரணமா. ஆனா இவங்களுக்குலாம் வந்து சாதாரணமா என்ன சொல்றது, சொசைட்டில இருக்க எக்ஸ்போஷர் மட்டும்தான். என்னதான் பெருசா படிக்கலனாலும் சின்னதா ஹாபின்னு ஸ்டார்ட் பண்ணி பெருசா ஆக்கியிருக்காங்க அவங்களோட ஷாப்பை. அண்ட் அதை நினைச்சு நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம்.
1: அண்ட் அது மட்டும் இல்ல, இப்ப பர்கானா வீட்டுல இருக்கிறவங்க கூட பாத்தீங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க, குழந்தைங்களை பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பிகாஸ் எல்லா ஹஸ்பண்ட்ஸுமே இப்ப வந்து நான் குழந்தைங்களை பாத்துக்கிறேன், நீ வேலைக்கு போ அப்படின்னு சொல்றது கிடையாது. பிகாஸ் பொண்ணு பார்க்கும் போதே வந்து எனக்கு வேலைக்கு போகாத பொண்ணு தான் வேணும், எனக்கு வீட்டை பாத்துக்கிற மாதிரி ஒரு பொண்ணு தான் வேணும் அப்படின்னு பாக்குறாங்க.
0: நீங்க சொல்றதுக்கு கான்ட்ரவர்ஷியல் ஒன்று சொல்லணும்னா, சில வீட்டில் என்ன சொல்றாங்கன்னா, என் லைஃப் ஸ்டைல் என்னோட எக்கானமி சஸ்டெயின் பண்றதுக்கு என் ஒய்ஃபும் படிச்சிருக்கணும், என் ஒய்ஃபும் வேலை போகணும் அப்படின்னு
1: சொல்லிட்டு பீப்புள் இருக்காங்க.
0: கண்டிப்பா ரெண்டு ஆங்கிள் இருக்காங்க. பட் இவங்களுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் அவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. அண்ட் ஸ்ட்ரெஸ் பாத்தீங்கன்னா, சாதாரணமா ஒர்க் அண்ட் லைஃப் ஸ்டைல், உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு கோப்ப பண்றதுக்கு தான் நீங்க ஒர்க் போறீங்க. ஆனா சில நேரத்தில் வந்து அதையும் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டியது வரும். உங்க வேலையை வந்து ஒரு சில நேரத்தில் உங்களால காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது, என்னால இங்க வர முடியாது, என்னால இந்த விஷயத்த செய்ய முடியாதுன்னு உங்களுக்கு சொல்ல முடியாது. கஸ்டமர்ஸ் அப்பதான் வெயிட் பண்ணிட்டு
1: இருக்காங்க. இப்ப அவங்க சொன்னாங்க இல்லையா, சீசன் டைம்ல வந்து எனக்கு ரொம்ப டைட்டா இருக்கும், எதுவுமே பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி டைம்ல வந்து ஷி ஹாஸ் டு காம்ப்ரமைஸ், வீட்டை கொஞ்சம் இது பண்ணிட்டு, பிகாஸ் வேலையை விட முடியாது. அவங்க வந்து அத ஒரு பேஷனை எடுத்து, நீங்க சொன்னீங்க ரொம்ப லட்சியத்தோட தான் இதை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பாக்கும்போது, வேலை வேண்டாம் வீடு போதும் அப்படின்னு சீசன் டைம்ல எல்லாம் அவங்களால அதை ஒதுக்க முடியாது.
0: அண்ட் இது வந்து ஒருத்தர் நின்று செய்யற வேலை கூட கிடையாது, அவங்களுக்கு அடியிலும் சில வேலை செய்வாங்க. அப்பதான் டெலிகேட் பண்ணாலும் நமக்கு வந்து ஒரு கண் இருக்கு, மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கும் போது சொசைட்டில நிறைய விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க.

0: சொல்லலாம். ஏன்னா மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வந்து சாதாரண படிக்கிறதுன்றது வேற, இப்படிதான் மக்கள் ஹேண்டில் பண்ணணும். ஆனால் தொழில் ரீதியாக நீங்கள் இறங்கும் போது அதில் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது டோட்டலாக டிஃப்ரெண்டானதுன்னு சொல்லலாம்.
1: ஆமாம். ஸோ லைக் வீட்டில் உட்காந்துட்டு சும்மா இருக்கிறத விட இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் பார்க்க போனால். அண்ட் டெய்லரிங், அதாவது ஒரு ஃபினிஷிங், ஒரு கிளாத்துக்கு ஃபினிஷிங் கொடுக்கறது எவ்வளோ முக்கியம், தைக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஃபினிஷிங் கொடுக்கறதும் அவ்வளோ முக்கியம். ஸோ டெய்லரிங் பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஒரு ஆஸ்பெக்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்பெக்ட் தான். எதுவுமே இது முக்கியம் இல்லைப்பா, இதை பார்த்துக்கலாம், இதை அப்படி விட்டுலாம் அப்படின்னு ஒரு லூஸாக இருக்க முடியாது. எல்லாத்துமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கூர்ந்து கவனித்து, அது ஒரு பட்டன் தைக்கும் போது கூட எல்லா அந்த ஹோல்ஸ்லையும் போட்டு தைச்சிருக்கோம்.
0: அண்ட் அது வந்து ரொம்ப என்ன சொல்றது, நுணுக்கமான விஷயம் நீங்க சொன்னீங்க இல்லையா. கொஞ்சம் போச்சுனாலும் கஸ்டமர் கிட்ட வந்து ஒரு பேட் இம்ப்ரெஷன்
1: பேர் போயிடும்.
0: ஆமா, அதான் அந்த பேர் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், ஆனா ஈஸியா போக வச்சிடலாம். ஒரு ரெண்டு டெய்லர் நீங்க தப்பா போட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை தெரியாதவங்களா போட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சாதாரண அப்படி ஒரு ரெண்டு மூணு வாரத்துல வந்து உங்களுக்கு ரிசல்ட் தெரியும், இவங்க சரியா செய்யல, இது சரியா செய்யல, அது சரியா செய்யல. சாதாரணமா இந்த தொழில மட்டும் இல்ல, எல்லா தொழிலையும். அண்ட் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது ரொம்ப சேஃப்,
1: பாதுகாப்பையும் தவிர்த்து நிறைய ஜாப்ல வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க, நிறைய பிசினஸ் செய்யறாங்க.
0: இனிஷியலி பாத்தீங்கன்னா ஹேர் ஹோஸ்டஸ் எல்லாம் இருந்தாங்க இல்லீங்களா, இப்ப வந்து பைலட்ஸே வர ஆரம்பிச்சிட்டாங்க.
1: விமன் பைலட்ஸ் அப்படின்னு பாக்கும்போது நம்மளுக்கே ஆ அப்படின்னு இருக்கு, பிகாஸ் இட் வாஸ் பைலட் ஜாப் அப்படின்றது மென்னுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா விமனும் ஏதோ ஒரு கார் ஓட்டுற மாதிரி அசால்ட்டா ஃபிளைட் ஓட்டிட்டு போயிடுறாங்க. சோ அது ரொம்ப நல்ல விஷயம் தான்.
0: அண்ட் மெக்கானிக்கலா பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் டூல்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு எதுக்குமே வந்து லேடிஸ் வந்து தயங்குவாங்க ஒரு விஷயம். அண்ட் அவங்களை போக விட மாட்டாங்கிறது அடுத்த விஷயம், போனா தானே தெரிஞ்சுக்க முடியும். சோ போக விடாதது வந்து இந்த சமுதாயம் வந்து சில நேரத்துல சில காலத்துல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது இல்லையா, இப்ப அதையெல்லாம் தாண்டி பெண்கள் வந்துட்டாங்க, அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்படணும். அண்ட் முன்னாடி பேசின மாதிரி இன்னும் கொஞ்சம் ஃப்ரீடம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்போஷர் ஜாஸ்தியா இருந்ததுன்னா இன்னும் நிறைய அச்சீவ் பண்ண முடியும்.
1: ஐ திங்க் பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப சொல்றாங்க மென் அண்ட் விமன் ஆர் ஈக்குவல், பட் ஸ்டில் அந்த ஈக்குவாலிட்டி இன்னும் பெரிய அளவுக்கு வரலன்னு தான் எனக்கு தோணுது. இன்னும் கொஞ்சம் ஒரு எல்லா அளவு ஃப்ரீடம் கொடுத்துட்டு கொடுத்து பார்த்தாங்கனாலே தெரியும் விமென்க்கு இருக்கிற கிரியேட்டிவிட்டி என்ன. அவங்க
0: இதுக்கெல்லாம் தான் நம்ம இன்னும் 33%க்காக சண்டை போட்டுட்டு இருக்கோம்.
1: எக்ஸாக்ட்லி.
0: சோ ஓகே, அடுத்து நம்ம பேச போறவங்க வந்து என்ன சொல்றது, அவங்க வந்து சாதாரணமா இங்க இருக்க வேண்டியவங்களே இல்ல அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஸ்லிம்கா ரெக்கார்ட்ஸ்ல வந்து அவங்க பேர் இடம் பிடிச்சிருக்கு. அப்படி யோசிச்சு பாருங்க,
1: எவ்வளவு பெரிய விஷயம் அது, எல்லாருமே அந்த ரெக்கார்ட்ஸ்ல வந்து இடம் பிடிக்க முடியாது.
0: அண்ட் அவங்க பேர் வந்து துர்கா பாலச்சந்திர, துர்கா சந்திரசேகர், சாரி. அவங்க வந்து ஒரு துர்கா டிரைவிங் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரைவிங் இன்ஸ்டிடியூட் வச்சிருக்காங்க.
1: ரொம்ப ஃபேமஸான இன்ஸ்டிடியூட், நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன்.
0: ஆமா, மோஸ்ட்லி இதில் இந்த மாதிரி ஜாப் எல்லாம் வந்து சாதாரணமா லேடிஸ் ஹேண்டில் பண்ண மாட்டாங்க இல்லையா. ஏன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பைலட், பிளேன் ஓட்டுறா இருக்கட்டும், கார் ஓட்டுறா இருக்கட்டும், அந்த மாதிரி ஜாபுக்கெல்லாம் வந்து பெண்கள் வந்து விட மாட்டாங்க. டெய்லரிங்ங்கிறது பெண்களுக்கே உரிய ஒரு ஜாப்னு சொல்லலாம், ஜுவல்லரி மேக்கிங்லாம். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேல் டாமினேஷன் அதிகமா இருக்க வேண்டிய இடம் இல்லையா, அந்த மாதிரி இடத்துலயும் அச்சீவ் பண்ணிட்டு மேல வந்திருக்காங்க போது ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம். அண்ட் இவங்க பாத்தீங்கன்னா ஒன்னும் பெருசா எதுவுமே பெருசு இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இன்னும் மேல போயிட்டே இருக்காங்க. இவங்க வந்து ஒரு மல்டி டாஸ்கிங் பர்சன் சொல்லணும். இது மட்டும் இல்ல, சாரி சேல்ஸ் பண்றாங்க, இன்னும் நிறைய டிப்ஸ் சொல்லிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சோ நம்ம அடுத்து வந்து
1: இதை நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சாதான் அதுல என்ன இருக்கு, அவங்க என்னென்ன செய்யறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும்.
0: சோ அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஹலோ,
2: ஹலோ, வணக்கம், நன்றி பேசுறேன், சொல்லுங்க.
0: அதாவது நாங்கள் இன்னைக்கு வந்து எப்படி வீட்டில் இருந்து ஹாபியாக இருக்க, ஹாபியாக வந்து சில விஷயங்களை கற்றுக்கிட்டு பெண்கள் அதை எப்படி வந்து பிஸ்னஸ் ஆக்கிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நாங்கள் பேசிகிட்ருக்கோம் இந்த ஷோவில்.
2: ஓகேங்க.
0: ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமானவங்க, ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய டிரைவிங் ஸ்கூல்லாம் வச்சுருக்கீங்க. அண்ட் லிம்கா சாதனை புத்தகத்தில் வந்து உங்கள் பேர் வந்திருக்கு, அது சாதாரண விஷயம் இல்லை கண்டிப்பாக.
2: தேங்க்யூ.
0: ஸோ அதுக்கு எங்களோட கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
2: நீ மட்டும் ஓட்டுற எனக்கு சொல்லி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்படி எப்படி டெவலப் ஆயிதான் என்னோட ஐடியா வந்து இப்ப டிரைவிங் ஸ்கூலுக்கு வந்திருக்கு. இப்ப டிரைவிங் ஸ்கூல் வரவங்க எல்லாருமே என்னோட ஐடியாவை ரொம்ப பிரைஸ் பண்ணி ரொம்ப நல்லா இருக்கு, நாங்களும் இண்டிபெண்டா இருக்கிறோம், டூ வீலர் ஓட்டுறதுனால கெயின் கான்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது நல்ல ஐடியா தானே. நிறைய பெண்கள் வந்து ஒவ்வொரு விதத்திலயும் ஒவ்வொரு இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் வச்சிருப்பாங்க.
3: சரி
2: டியூ டு தி சர்க்கம்ஸ்டன்சஸ்னால அவங்களால அதை சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாம இருக்கும். இப்ப குழந்தைங்க படிச்சுட்டு இருப்பாங்க, ஒரு ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் இருக்கும் அந்த மாதிரி, அதெல்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களே திங்க் பண்ணி அதே ஒரு தொழிலாவும் தொடங்க முடியும்.
3: சோ அதாவது லிம்கா சாதனை புத்தகத்துல வந்து உங்க பேர் இடம் பெறதுக்கு ஒரு காரணம் இருக்கு இல்லையா, அந்த காரணத்தை பத்தி நீங்க சொல்லுங்க.
2: ஆமாங்க, தன்னம்பிக்கையின் முதல் முயற்சி இது. ஏன்னா வந்து எல்லா பெண்களுக்கும் வந்து ஒரு தயக்கம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும். வீட்டுல இருக்கிறவங்க என்கரேஜ் பண்ணணும், நிறைய விஷயங்கள்ல வந்து சப்போர்ட்டிவ் இருந்ததும் ஒரு பெண்களால வந்து ஒரு தொழில் முனைவராக ஆக முடியும். அந்த விஷயத்துல நான் ரொம்ப பாக்கியசாலின்னு சொல்லணும். எனக்கு எல்லா விதத்துலயும் வீட்லயே ஹெல்ப் பண்ணாங்க. அந்த மாதிரி அந்த அந்த ஒரு தாட் இருக்கு பாருங்க, அது ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கு. அதனால அன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா அவ்வளவு பெரிய பிசினஸ் நடத்திட்டு இருக்கிறேன்.
3: சரிம்மா, அதுக்கப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணி இதனால உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ் அப்படின்னு வந்ததா, அதாவது இது நீங்க வந்து பின்தங்கி போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது நினைச்சீங்களா?
2: ஒரு
3: பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படினு போனாங்கனாலே அதுல கொஞ்சம் அதிக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கும் இல்லீங்களா?
2: கண்டிப்பா எங்கிட்ட இப்ப 15 பேர் ஒர்க் பண்றாங்க. நான் ஒரு சிங்கிளா சோலோவா ஆரம்பிச்ச பிசினஸ் இன்னைக்கு 15 பேர் எங்கிட்ட ஒர்க் பண்றாங்க. 15 ஃபேமிலியை நான் சப்போர்ட் பண்றேன். அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? வேலை இல்லாத பெண்டாட்டம் எல்லா விஷயத்திலயும் இருக்குது. வேலை குடுக்கறவங்க கூட நிரந்தரமான வேலை இருக்கா அப்படிங்கறது இன்னைக்கு சொல்ல முடியாது. ஐடி பீல்ட்ல எல்லாம் கூட ரொம்ப தடுமாற்றம் எல்லா விதத்திலுமே இருக்குது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நாங்க சக்சஸ்ஃபுல்லா டிரைவிங் ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறதுனால எல்லாருக்குமே ஒரு கான்ஃபிடன்ட் ஒர்க் பண்ண முடியுது. ஒரு வந்து ஜாப் சாட்டிஸ்பாக்சன் எனக்கு சப்பாத்திஸ் வீட்டுல நல்லா பண்ணுவாங்க. அதுல இருந்து அவங்க வந்து நிறைய இப்ப ஐடி பார்க்ல ஒர்க் பண்ற பேச்சுலர்ஸ் எல்லாம் சப்பாத்தி எல்லாம் பண்ணி தர்றாங்க, சிக்கன் போட்டு தராங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விதத்திலும் பெண்களால முன்னுக்கு வர முடிய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு.
3: சோ ரொம்ப ஒரு மல்டி டாஸ்கிங் பர்சனாலிட்டி நீங்க. ஒரு பிசினஸ் பல பிசினஸ் எடுத்துட்டு வந்து அதை நல்ல நல்ல முறையில நடத்திட்டு இருக்கீங்கிறது ரொம்ப பெருமையான விஷயம்.
2: தேங்க்யூ.
3: இந்த ஷோல நீங்க பேசுனதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.
2: எல்லா பெண்களும் நினைச்சா முன்னுக்கு வர முடியும். கவர்மெண்ட் ஜாப் தான் போவோங்கிற காலம் மாறி போய் பிரைவேட் கம்பெனிகள் நிறைய இப்ப வர ஆரம்பிச்சு, அங்கேயும் ஜாப் செக்யூரிட்டி இல்லாத போது ஏன் நம்ம செல்ஃபா ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்க கூடாதுங்கிற எண்ணத்துல ஏதாவது ஒரு முதல்ல கஷ்டப்பட்டுதான் முன்னுக்கு வர முடியும். எடுத்தவனே லாக்ஸ் அண்ட் லாக்ஸ் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற கனவு இருக்கலாம். ஆனா இம்மிடியேட்டா ஒரு எதிர்பார்க்க முடியாது. அவங்க கனவு காணுங்க, கனவு காண்டிட்டு அதுக்காக நீங்க ஒர்க் பண்ணுங்க.
3: அதாவது ஒரு யூனிக் ஸ்டேட்டஸ் வேணும் அதுக்குன்னு சொல்லிட்டு எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து நம்ம புதுசா செய்ய முடியுமோ அதெல்லாம் புதுப்பிச்சுட்டே போகணும் இல்லீங்களா?
2: ஆமா, நம்ம நிறைய திங்க் பண்ணணும். எந்த பிசினஸா இருந்தாலும் அது எப்படி பெட்டர்மெண்ட்டுக்கு என்ன வேணும், என்ன செய்யணும், எப்படி செஞ்சா இது ஒர்க் அவுட் ஆகுங்கிறத தியரட்டிக்கலாவும் பிராக்டிக்கலாவும் திங்க் பண்ணதான் ஒரு பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா நடத்த முடியும்.
3: ரொம்ப நன்றிமா நீங்க பேசுனதுக்கு. ரொம்ப அதாவது
2: ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ. Thank you so much for calling me.
3: Thank you ma. ஒரு நிமிஷம் நீங்க லைன்ல இருங்க. ஒரு ஹலோ. சோ இப்ப இவங்க பாத்தீங்க வச்சுக்கோங்களேன், அதாவது ஒரு
0: என்ன சொல்றது, ஒரு சாதாரணமான ஜாப் இல்ல இதெல்லாம்.
1: ஆமா, அது டிரைவிங் அப்படின்னு பாக்கும்போது இப்போ இப்போ இப்ப இருக்கிற சினாரியோல பாத்தீங்கன்னா, ஜென்ஸே வந்து கார் ஓட்டும் போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. முன்னாடி பாத்துட்டு ஓட்டணும், குண்டு குழிக்குள்ள விடக்கூடாது, இவ்வளவு இருக்கும் போது.
0: அண்ட் சாதாரணமா நீங்க ரோடுக்குன்னு போனீங்கன்னா 1008 டிராபிக் ரூல்ஸ் இருக்கும், 1008 பிரச்சனை இருக்கும். அண்ட் ஆர்டிஓல எல்லாம் போய் நிக்கிறனாலே வந்து ஒரு பெரிய தலைவலின்னு சொல்லலாம். அப்படி இருந்து அந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் உடைச்சிட்டு வந்து இவ்வளவு பெரிய இடத்துல இருக்காங்க. அண்ட் லிம்கா சாதனை புத்தகம்ங்கிறது வந்து ஒன்னும் சாதாரண விஷயம் இல்ல, சாதாரணமா இடம் பிடிக்க.
1: I think we should salute her for this.
0: ஆமா, அண்ட் தன்னம்பிக்கைன்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டான பர்சன் இல்லீங்களா,
1: அவங்க பேசும்போது அந்த கான்ஃபிடன்ஸ் வெளியில தெரியுது. சோ லைக் எதுமே வந்து அவங்க
0: எல்லாமே முடியும்,
1: எல்லாமே முடியும், என்னால முடியாதது எதுமே கிடையாது அப்படிங்கற கான்ஃபிடன்ஸ் அவங்க கிட்ட தெரியுது அவங்க பேசும்போது.
0: இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து சாதாரண ஒரே ஒரு பிசினஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க, மல்டி டாஸ்கிங், சாரி சேல் பண்றேன்றாங்க, வண்டியெல்லாம் சர்வீஸ் பண்றேன்றாங்க. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் வந்து அவங்க எப்படி பிசினஸ் ஆக்குறது அப்படின்ற அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு மேனேஜ்மெண்ட் மைண்ட்னு சொல்லலாம்.
1: ஆமா,
0: அவ்வளவு நல்லா எல்லாத்தையும் செஞ்சுட்டு.
1: அண்ட் மோரோவர் அவங்க சொல்ற மாதிரி இந்த வண்டி சர்வீஸ் பண்றது வந்து ரொம்ப சின்ன விஷயமே கிடையாது. சாரி சேல்ஸ் அப்பார்ட், பட் அதை தவிர வண்டி சர்வீஸ் பண்றது வந்து சின்ன விஷயம் கிடையாது. ஒரு ஒரு பார்ட்டியும் எப்படி பண்ணணும், எப்படி கழட்டணும், அதுல நிறைய டெக்னிக்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாமும் கத்துக்கிட்டு அவங்க பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றது வந்து என்ன சொல்றது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: இந்த விஷயத்த வந்து ஆள் வச்சு வேலை வாங்கணும்னா கூட நமக்கு வந்து ஒரு நாலேஜ்ன்றது கண்டிப்பா அவசியம் இல்லைங்களா. ஸோ அதுக்காக வந்து என்ன சொல்றது, கண்டிப்பா நீங்க சொன்ன அவங்களை சல்யூட் பண்ணி ஆகணும். அண்ட் அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, நிறைய பெண்களுக்கு வந்து நிறைய திறமைகள் இருக்கும், ஆனா முடங்கி கிடக்குறாங்க அப்படின்ட்டு. அதுவும் ஒரு ஜாபுக்குன்னு போனா அந்த ஜாப்ல வந்து ஒரு ஸ்டீரியோடைப்பிக்கான ஒர்க்கை வந்து செஞ்சுட்டே இருக்கும்.
1: காலையில போனோமா, வீட்டுல சமைச்சு வச்சோமா, ஆபீஸ் போனோமா, அங்க வேலையை முடிச்சோமா, திருப்பி வீட்டுக்கு வந்து டின்னர் ப்ரிப்பேர் பண்ணோமா, பசங்களுக்கு எல்லாம் கொடுத்தோமா, தூங்கணுமா, இந்த லைஃப் அப்படியே வேண்டான்னு ஒதுக்கி வச்சு
0: நிறைய பெண்கள் முன்னாடி
1: வராங்க.
0: இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரபலமான இப்ப மசாலா கம்பெனி ஒண்ணு இருக்கு.
1: ஆமா,
0: அந்த கம்பெனி பாத்தீங்கன்னா சாதாரணமா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தான் ஆரம்பிச்சாங்க இல்லீங்களா. வீடு வீடுக்கும் தெரு தெருக்கும் போயிட்டு அவங்க மசாலா வித்துட்டு இப்போ பெருசா தமிழ்நாடு அளவுல வந்து ஒரு பெரிய மேனுபேக்சரர் ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம்.
1: பாக்க போனா அவங்க பேர் அந்த மசாலா யூஸ் பண்ணாதவங்க யாரும் இல்ல, ஒரு ஒரு வீட்லயும் கண்டிப்பா அந்த மசாலா இருக்குன்ற அளவுக்கு அவங்க அவ்வளவு பிரபலமா இருக்கிறாங்க. அவ்வளவு மக்கள் வந்து அவங்க என்ன டேஸ்ட் கொடுத்துருந்தா மக்கள் அந்த மசாலா தான் வேணும்னு போவாங்கன்றது கூட நம்மளுக்கு புரியும் இதுல இருந்து.
0: அது அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரின்னு பாத்தீங்க வச்சுக்கோங்களேன், ஃபுட்டுக்கு என்னைக்குமே கிரைசிஸ் கிடையாது. நம்ம என்ன 1008 ரிசெஷன் பீரியட் இருந்தாலும் ஃபுட்டுக்கு என்னைக்குமே கிரைசிஸ் இருக்காது. ஏன்னா எல்லாரும் சாப்பிட்டுதான் ஆகணும், பசிக்குதான் செய்யும், சாப்பிட்டுதான் ஆகணும்.
1: நீங்க சொல்ற மாதிரி கிரைசிஸ் கிடையாது, பட் அதே மாதிரி ஃபுட் இண்டஸ்ட்ரியில நிறைய டேஞ்சர்ஸும் இருக்கு. கொஞ்சம் இப்படி அப்படி ஆயிட்டு ஒரு வாட்டி ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அப்படின்னாலே அது பெரிய ஒரு இஷ்யூவாக்கி அதை ஊதி பெருசாக்கி புரிஞ்சுக்க மாட்டாங்க நம்ம மக்கள். அவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா இல்ல தப்புதான் கிடையாது.
0: அது கண்டிப்பாவும் அதுதான், ஏன்னா அது பப்ளிக் வந்து ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வரணுன்ற அவசியம் எதுக்குமே கிடையாது, என்னைக்குமே கிடையாது. என்னைக்குமே ஒரு செக்டர்ஸ் பப்ளிக்கா இருக்கட்டும் பிரைவேட்டா இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து அந்த அலர்ட்னஸ் இருக்கணும். ஸோ அப்படி வந்து ரொம்ப அலர்ட்டிவா செய்ய வேண்டிய விஷயம் தான் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி. அண்ட் இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கேட்ரிங் முடிக்கிறாங்க வராங்க, ஆனா சில ஹோம் மேக்கர்ஸ் பாத்தீங்கன்னா சமையலுங்கிறது அவ்வளவு சூப்பரா இருக்கும். அதை வச்சுட்டு அவங்க நிறைய நிறைய பிசினஸ் பண்றாங்க, லைக் மசாலா பொடி செய்யறாங்க, அப்பளம் விக்கிறது,
1: அது தவிர
0: ஊர்கா போடுறது.
1: அது தவிர இப்ப பாத்தீங்கன்னா மாவே வீட்டுல இட்லி தோசை மாவு வீட்டுல அரைச்சு விக்கறாங்க.
0: வீட்டுல அரைச்சு வந்து அதாவது மாவு அரைக்கிறது இன்னைக்கு ஹவுஸ் வைஃப்க்கும் சரி, ஹோம் மேக்கர் ஐ மீன் வெளில போறவங்களுக்கும் சரி, ஜாப்க்கு போறவங்களுக்கும் சரி, ஒரு பெரிய டாஸ்க்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்காக ஒரு நாள் செஞ்சு வைக்கணும்.
1: ஆமா, ஒரு வாரத்துக்கு ஃபுல்லா அவங்க செஞ்சு வைக்கும் போது அதுக்குன்னு தனியா அவங்க டைம் ஒதுக்க வேண்டி இருக்கு. அதையும் இப்போ இல்லாம அதையும் ஒரு சின்ன பிசினஸா எடுத்து நிறைய எந்த கடையில போய் கேட்டாலுமே வீட்டுல பண்ற மாவு இருக்கா அப்படினால பாக்கெட் மாவு எடுத்து குடுக்குறாங்க. அண்ட் அதுவும் அது நீங்க
0: அண்ட் இன்ஃபேக்ட் அது ஹைஜீனிக் கூட இல்ல,
1: இட்ஸ் வெரி ஹைஜீனிக்,
0: பிரசர்வேட்டிவ்ஸ் இல்ல இல்ல பாருங்க, அதனால ஹைஜீனிக் கூட. சோ இந்த மாதிரி வீட்டுல இருந்து செய்யற அந்த சாப்பாடுங்கிறது உயிர் திறமைகள் எங்க இருந்தாலும் தேடி போக வேண்டியது வந்து தேடி போற பக்குவம் வந்து தமிழர்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம்.
1: அண்ட் அப்ரிசியேட் பண்ற ஒரு மனமும் தமிழர்களுக்கு ஜாஸ்தியே இருக்கு.
0: ஆமா, சோ ஓகே, ஃபுட் இண்டஸ்ட்ரியை தவிர்த்து நம்ம அடுத்தது பாக்கணும்னு வச்சுக்கோங்களேன், சின்ன சின்ன ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து பெருசா கொண்டு வந்து ஊக்குவிச்சு அதை செய்யறாங்க. அண்ட் அந்த வகையில வந்து ஹேண்ட் ரைட்டிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம்.
1: அப்பா ஹேண்ட் ரைட்டிங்

0: ஹேண்ட் ரைட்டிங் புக்ஸ்னே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் டெய்லி ஒரு லைன் இல்லை ஒரு பேராகிராஃப் எழுதி பார்த்தாலே ஐ திங்க் ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்றது நல்லா வரும்.
1: இப்போ நம்ம பேச போகிற ப்ரீத்தி கோவிந்தராஜ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரைட் ரைட் அதாவது ரைட் எழுது சரியா எழுது
0: அப்படிங்கிறது.
1: ஒரு கிளாஸ் ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸே எடுக்கிறாங்க. இது வந்து சாதாரணமா அவங்க எப்படி ஆரம்பிச்சாங்கன்னு அவங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா, என் குழந்தைக்கு வந்து சரியா இல்லை, சோ அதனால வந்து நான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சேன். அண்ட் நடுவில் வந்து சின்ன சின்ன குழந்தைங்க வந்து பக்கத்து வீட்டுல இருந்தா வந்து சேர்ந்தாங்க. சோ அதையே நான் ஒரு கிளாஸ் ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்க கிட்ட இன்னைக்கு நம்ம பேச போறோம், பேசலாம். வணக்கம்மா.
2: ஹலோ.
1: வணக்கம். அதாவது இன்னைக்கு வந்து எங்க டாபிக்ல வந்து நாங்க என்ன பேசிட்டு இருக்கோம்னா, ஹோம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற டாபிக்ல எப்படி லேடிஸ் வந்து ஹாபியா சில விஷயங்கள் எடுத்து அதை ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணி பிசினஸா ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். அண்ட் இதுல நீங்க பாத்தீங்கன்னா ரைட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா?
2: ஆமா.
1: சோ இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது? ஃபர்ஸ்ட் இனிஷியலா
2: ஐடியா எப்படி வந்ததுன்னா, என் பசங்களுக்கு ரொம்ப மோசமா இருந்தது அவ ஹேண்ட் ரைட்டிங். அதை நம்ம எப்படி குணப்படுத்துறது? டீச்சர் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவா ஸ்கூல்ல இருந்து, பசங்க ஹேண்ட் ரைட்டிங் சரி பண்ணும், சரியில்லை சரியில்லை மார்க் ட்ராப் ஆகுதுன்னு. அவளுக்கு நான் நிறைய புக்ஸ் எல்லாம் பார்த்து இன்டர்நெட் எல்லாம் பார்த்து எப்படி அவள நம்ம ஹெல்ப் பண்ணலாம் வீட்டுல இருந்து, அது போல நான் டிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு கரிக்குலம் டிசைன் பண்ணி அதுல இருந்து அது க்ரோ ஆச்சு. பேசிக்கலி நம்ம மான்டெசோரி ட்ரெயின் டீச்சர்.
1: பேசிக்கலி பேசிக்கா உங்களோட பேசிக்
2: என்ன? இட் வாஸ் ஈஸியர் ஃபார் மீ.
1: பேசிக்கா நீங்க என்னவா இருந்தீங்க, உங்களோட அதாவது உங்களோட கிராஜுவேஷன் என்னவா இருந்தது?
2: இல்ல, ஐ அம் பேசிக்கலி எ மான்டெசோரி ட்ரெயின் டீச்சர், மான்டெசோரி டீச்சர், கிண்டர்கார்டன் டீச்சர்.
1: ஓகே.
2: பிளஸ் ஐ ஹவ் டன் மை டீச்சர்ஸ் ட்ரெய்னிங் கோர்ஸ் ஃப்ரம் கேம்பிரிட்ஜ்.
1: ஓ ஓகே, சூப்பர்.
2: யா.
1: சோ இத
2: நான் பேசிக்கலி நான் ஸ்கூல்ல தான் நான் டீச் பண்ணிட்டு இருந்தேன் லேடி ஆண்டால்ல.
1: ஆஹா.
2: சோ அங்க தான் என் பசங்களும் படிச்சிட்டு இருந்தாங்க டைம்ல.
1: சோ நீங்க ஒரு
2: ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப மோசமா இருக்குன்னப்போ நான் கொஞ்சம் வர்க் எல்லாம் பண்ணி அவளுக்கு ஒர்க் ஷீட் எல்லாம் டிசைன் பண்ணி அவ மேல ட்ரை பண்ணினேன். அவ ஹேண்ட் ரைட்டிங் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. சோ அவ ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் ஆனப்போ ஓகே நம்ம வேற பசங்க எல்லாத்தையும் நம்ம ஹெல்ப் பண்ணலாமே, அந்த இனிஷியேட்டிவ்ல ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணேன்.
1: சோ இந்த பிசினஸ் வந்து அதாவது ஒரு ஹாபி வந்து நீங்க பிசினஸா எடுத்துட்டு போயிருக்கீங்க இல்லையா? ஆரம்பிக்கும் போது நீங்க என்னென்ன சூழ்நிலையில தள்ளப்பட்டீங்க, அதாவது எப்படி எல்லாம் இருந்தது உங்களோட என்வாயன்மெண்ட் அப்படின்னு பாக்கும்போது, சொசைட்டியா இருக்கட்டும் உங்களோட ஃபேமிலியா இருக்கட்டும் அவங்க எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, அண்ட் உங்களுக்கு எப்படி இது இவ்வளவு கன்வீனியன்டா இருக்குன்னு நீங்க
2: நினைக்கிறீங்க? சின்ன ஹாபியா தான் அது ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா எனக்கு ஒரே ஒரு பையன் தான் ஜாயின் பண்ணலாம் முதல்ல. ஒரு பையன் நல்லா எழுத ஆரம்பிச்சதுல இருந்து பின் அந்த ஒரு பையன் ரெண்டு பத்து பசங்க ரெண்டு மூணு பின் அது மாதிரி அது மல்டிப்ளை ஆயிடுச்சு. பட் இப்ப இந்த மாதிரி லாஸ்ட் இயர் 2008 எங்கிட்ட படிச்ச பசங்க அவ பேரண்ட்ஸே பப்ளிஷர், அவ என்ன கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க இவ்வளவு நல்லா கத்து கொடுக்கறீங்களே புக் ஒர்க் புக் டிசைன் பண்றீங்களான்னு கேட்டாங்க. அப்போ நான் 1 இயர் நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 14 ஒர்க் புக்ஸ் டிசைன்
1: பண்ணிருக்கேன்.
2: இந்த 14 ஒர்க் புக்ஸ் ஸ்கூல்ஸ்லயும் யூஸ் பண்ண போறாங்க, பிளஸ் என்னோட ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸஸ்லயும் அந்த ஒர்க் புக்ஸ் யூஸ் பண்றாங்க.
1: சூப்பர். அதாவது
2: இந்த ஜனவரியில இருந்து அதுக்கப்புறம் இந்த ஒர்க் புக் எல்லாம் வெளியில வந்ததுக்கு அப்புறமா இந்த ஜனவரியில இருந்து நிறைய இது மாதிரி நம்ம ஆலோஹா சென்டர்ஸ், குளோபல் ஆர்ட் சென்டர்ஸ், சிப் அகாடமி அந்த ப்ரோக்ராம் எல்லாம் நடத்துற சென்டர்ஸ் எல்லாம் என்ன கான்டாக்ட் பண்ணிட்டு இப்ப நம்ம இந்த சென்டர்ஸ் எல்லாம் நடத்துறோம், நம்மளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் ஒரு 200 இருக்கு, உங்க ப்ரோக்ராம நம்ம அந்த சென்டர்ல யூஸ் பண்ண முடியுமா, அது போல ஒரு எங்கிட்ட வந்து கேட்டாங்க. அதனால இப்ப நிறைய சென்டர்ஸ் இப்ப நம்ம சென்னையிலேயே 10 சென்டர்ஸ் இருக்கு ரைட் ரைட் ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸஸ் நடத்துறவா.
1: சோ அப்படி இருக்கும் சொல்லுங்க
2: சொல்லுங்க. திருநெல்வேலியில ஒரு சென்டர் இருக்கு, அங்கேயும் நம்ம ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸஸ் நான் கரிக்குலம் எல்லாம் டிசைன் பண்ணி அவ டீச்சர்ஸ் ட்ரெயின் பண்ணி பின் அவ நம்ம கரிக்குலம் ஃபாலோ பண்ணிட்டு அவ கண்டக்ட் பண்ணி கிளாஸ் எடுக்கிறாங்க. சோ இன்னும் நிறைய பசங்களை நம்ம கவர் பண்ண முடியும், இன்னும் நிறைய பசங்களை நம்ம பெனிஃபிட் பண்ண முடியும்.
1: சோ நீங்க இப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கும் போதுமா நீங்க எந்த வகையில வந்து அதாவது எஸ்டாப்ளிஷ் பண்றேன்னு சொல்றீங்க, பட் உங்களோட பிசினஸ் லைனை வந்து நீங்க எந்த ட்ராக்ல கொண்டு போறீங்க? இப்ப ஹேண்ட் ரைட்டிங் ஆரம்பிச்சிட்டீங்கன்னா சில கிளாஸஸ்க்கு நீங்க கொண்டு போய் கொடுக்குறீங்க இல்லையா?
2: ஹலோ.
1: அப்படி இருக்கும்போது சாதாரணமா இப்ப வந்து உங்களுக்கு அடுத்து ஒருத்தவங்களை வச்சுட்டு அவங்கள வச்சு அப்பாயிண்ட் பண்ணி நீங்க பாத்துக்கிறீங்களா, இல்ல அது இல்லாம இல்ல என் பிசினஸ் நானே பாத்துக்கிறேன்

0: சொல்லிட்டு நீங்களே எல்லா இடத்துலயும் ட்ராக் வச்சிருக்கீங்களா? இப்ப திருநெல்வேலி
1: நானே தான் ஹேண்டில் பண்ணேன், ஹஸ்பண்ட் என்ன ஹெல்ப் பண்றாரு.
0: ஓ, சோ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்றீங்க இல்லையா அந்த பிசினஸ்?
1: ஆமா, முந்தி நான் தனியா பண்ணிட்டு இருந்தேன், பட் இப்ப எல்லாம் இப்ப சென்டர்ஸ் எல்லாம் போறதுனால எனக்கு தனியா முடியாது. அதனால இப்ப என்னோட ஹஸ்பண்ட் நிறைய ஹெல்ப் பண்றாரு, அவர் தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபுல்லா பாத்துக்கிறாரு. டீச்சிங் நான் பாத்துக்கிறேன், பட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் ஃபுல்லா அவர் தான் பாத்துக்கிறாரு.
0: டீச்சிங் பாக்கும்போது இப்ப 10 கிளாஸஸ், 10 செக்டர்ஸ் வச்சிருக்கீங்க, 10 இடத்துல தனியா ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது 10 இடத்துல வந்து நீங்களே சொல்லி கொடுக்கறீங்களா, இல்ல உங்களுக்கு அடியில வந்து சில டீச்சர்ஸ் அவங்க எல்லாம் இருக்காங்க?
1: இப்ப அவாம சென்டர்ஸ்ல டீச்சர்ஸ் இருப்பாங்க, அந்த டீச்சர்ஸ் நான் ட்ரெயின் பண்ணி அவாலே கண்டக்ட் பண்றேன்.
0: சோ நீங்க வந்து அவங்களை ட்ரெயின் பண்ணி அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் பண்ற மாதிரி இல்லீங்களா?
1: ஆமா ஆமா ஆமா, கரெக்ட்.
0: சோ ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் மா நீங்க பேசினதுக்கு, ரொம்ப நன்றி,
1: ரொம்ப சந்தோஷம், தேங்க் யூ.
2: சோ இப்ப இவங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ரைட் ரைட், அது பேர்ல ரொம்ப கிரியேட்டிவா இருக்கு. ரைட் ரைட் அது சரியா எழுது,
3: கரெக்ட்டா எழுது. ஆமா
2: ஆமா. அண்ட் ஹேண்ட் ரைட்டிங் பத்தி இவங்க பேசும்போது, அதாவது நம்மள ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப சின்ன விஷயம் நினைச்சிட்டு இருந்தோம், இப்ப இவங்க பேசும்போது தான் தெரியுது அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு.
3: ரொம்ப பெரிய விஷயம் தான்ப்பா, சும்மா
2: ஏன்னா அவ்வளவு ஸ்கூல் அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னும் போது அதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க பாருங்க, பேரண்ட்ஸும் சரி அண்ட் சாதாரணமா சொசைட்டில அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்றதும் சரி. அதாவது 10 இடத்துல வந்து தனியா வச்சிருக்கேன், பிரான்ச்சஸ் வச்சிருக்கேன், அது இல்லாம நான் திருநெல்வேலியிலும் செய்யறேன் அப்படிங்கறது வந்து
3: ஆக்சுவலா ஒரு பிரான்ச் ஓபன் பண்றதே ஒரு பெரிய விஷயமா இந்த காலத்துல பெரிய விஷயமா இருக்கும் போது, 10 பிரான்ச் அப்படின்னும் போது அதுல எவ்வளவு ஒரு அவங்க ஈடுபாடு, எவ்வளவு ஈடுபாடு இருந்தா அவங்களால அதை செய்ய முடியும்.
2: அண்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அவங்க வந்து எங்கேயும் போய் கத்துட்டு இதை ஆரம்பிக்கல, சென்ட்லயும் இல்ல சாதாரணமா புக்ஸும் படிச்சு கத்துக்கிட்ட விஷயம் இது. இது வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்ல அவங்களுக்கு, அதான் நான் இங்க வந்து இவ்வளவு பணம் கட்டி இவ்வளவு படிச்சு இதுக்கேத்த மாதிரி நான் செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் இல்ல. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க குழந்தைகிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுல சுத்தி சூழல இவங்க கிட்ட எல்லாம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் ஃபர்தரா அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து வெளியில கொண்டு போயிருக்காங்க, அதாவது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு சில செக்டர்ஸ்ல வந்து அப்ரோச் பண்ணி அண்ட் அங்க வந்து தனித்தனியா வந்து ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணி அங்க அவங்க ஃபேக்கல்டிஸ் போட்டு எவ்வளவு
3: ஃபேக்கல்டிக்கு டீச் பண்றது ஒரு பெரிய விஷயம் தான்.
2: ஆமா, எவ்வளவு ஒரு பிளான்ட் ஸ்டேஜ்ல போயிருக்காங்க, அவங்க சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் தான் இல்லைங்களா? சோ அதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா அவங்களுக்கு வர்றது தான் அதெல்லாம்.
3: இப்ப வந்து நம்ம கூட வந்து குணசுந்தரி அப்படின்னு இன்னொருத்தவங்க நம்ம கூட டெலிபோன்ல,
2: அண்ட் அவங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பெரிய காஸ்மெட்டாலஜிஸ்ட்னு சொல்லலாம். காஸ்மெட்டாலஜிஸ்ட்னா சாதாரணமா இல்ல, அவங்க ஒரு பார்லர் பியூட்டி பார்லரும் வச்சிருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா பியூட்டி பத்தி நீங்க ஆயிரத்தெட்டு பேசலாம்.
3: இப்போ அழகு அதுவும் எக்ஸ்டர்னல் அழகுக்கு முக்கியத்துவம் நிறையவே குடுக்கறாங்க நம்ம மக்கள், அது விமென் பார்க்கும்போது ரொம்ப குடுக்கறாங்க. ஒரு பெடிக்யூர் மேனிக்யூர்ல இருந்து ஃபேஷியல்லே நிறைய வெரைட்டிஸ்,
2: எந்த ஸ்டேஜ் ஆஃப் லேடிஸும் வந்து கண்டிப்பா வந்து பியூட்டி பார்லர் போயே ஆகணும். சின்ன குழந்தைன்னா ஹேர் ஹேர் கட், அதுக்கப்புறம் நீங்க போகும்போது ஒவ்வொரு விஷயமும் இருக்கு, ஐப்ரோஸ்ல இருந்து இருக்கு, ஃபேஷியல்ல இருந்து இருக்கு, பெடிக்யூர் மெனிக்யூர் ஆயில் மசாஜ் இல்லீங்களா? உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா அதை ரிலீஸ் பண்றது. சோ ஒருத்தவங்களுக்கு என்ன கஷ்டமோ அதுதான் சமுதாயத்துல வந்து நம்ம மார்க்கெட்ல எடுத்துட்டு போற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு பாக்கும்போது பியூட்டி பார்லர் செக்டர்ங்கிறது வந்து பூமிங் இண்டஸ்ட்ரின்னு கூட நம்ம சொல்லலாம் இல்லீங்களா? சோ இப்ப வந்து இந்த காஸ்மெட்டாலஜிஸ்ட் கிட்ட நம்ம பேசலாம், தொடர்ந்து பேசுவோம்.
0: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க. வணக்கம்.
0: சோ இன்னைக்கு வந்து நாங்க எங்க ஹோம் மேனேஜ்மெண்ட் டாபிக்ல எப்படி பேசுறோம்னா, ஹாபியா சில விஷயங்கள்ல வந்து லேடிஸ் ஆரம்பிச்சு அதை எப்படி பெருசா பிசினஸா கொண்டு போறாங்க அப்படிங்கறத பத்தி எனக்கு பேசிட்டு இருக்கோம். சோ இதுல வந்து நீங்க வந்து ஓவியா பியூட்டி பார்லர் சொல்லிட்டு ஒரு காஸ்மெட்டாலஜி பியூட்டி பார்லர் வச்சிருக்கீங்க, நீங்க ஒரு காஸ்மெட்டாலஜிஸ்டா இருக்கீங்க. பட் இனிஷியலா நீங்க வந்து உங்க பிசினஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க?
1: அதுக்கப்புறம் வந்து பொழுதுபோக்குக்கு ஒண்ணு வேணும், நேரத்தை சும்மா செலவு பண்ண கூடாதுன்றதுக்காக ஒரு பிசினஸ் பார்ட் டைம் பிசினஸா ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னோம்.
0: ஓகே,
1: அது வந்து இப்ப கொஞ்சம் படிப்படியா வளர்ந்து, அதாவது முழுசா அதையும் செய்ய முடியாது இதுவும் செய்ய முடியாத அளவுலதான் இருக்கிறாங்க, முழுமை அடையலன்னு வச்சுங்க அந்த பிசினஸ்.
0: சரி, ஓகே. நீங்க வந்து அதை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன நினைச்சு ஸ்டார்ட் பண்ணீங்க? ஒரு பிசினஸா ஸ்டார்ட் பண்ணீங்களா, இல்ல சும்மா செஞ்சு பாக்கலாமே உள்ள பிசினஸ்க்குள்ளதான் போய் பாக்கலாம் எப்படி இருக்கு இண்டஸ்ட்ரின்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனீங்களா?
1: இல்ல இல்ல, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் பண்ணல, அதான் சொல்றேனே ஒரு பொழுதுபோக்குக்காக
0: ஆரம்பிச்சிருந்தாரு,
1: அதுல கொஞ்சம் கொஞ்சமா ஆர்வம் வந்து இப்ப வந்து ஓரளவுக்கு ஃபேமிலிய ரன் பண்ற அளவுக்கு பண்ணிட்டு இருக்கோம்.
0: ஓகே. சோ ஃபர்தரா வந்து உங்களோட ஐடியாஸ் எப்படி இருக்கு, அதாவது ஃபர்தரா நீங்க வந்து ஃபியூச்சர்ல என்ன மாதிரி செய்யலாம் அப்படிங்கற ஒரு ஐடியா இருக்கு? ஏன்னா பார்லர் வந்து
1: நிறைய ஐடியா இருக்கு, பெரிய அளவுல செய்யணும்னே. ஆனா வந்து முதல்ல ஃபேமிலின்னு பாக்கும் போது அது ரெண்டாம் பெட்ரூம் ஆயிடுது. லேடிஸ் வந்து முழு நேரமா குடும்பத்தோடு போயிடுறதால இருக்கிற நேரத்தைதான் பிசினஸ்க்காக செலவு பண்ண வேண்டியது இருக்குது.
0: ஓகே, சோ அதாவது உங்க பேக்ரவுண்ட்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பியூட்டி இண்டஸ்ட்ரியில இருந்து வந்தீங்களா, அதாவது உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல வந்து யாருன்னா பியூட்டி இண்டஸ்ட்ரியில இருந்தாங்களா, அது மூலமா வந்து நீங்க இதுல ஆர்வம் இருந்ததா உங்களுக்கு, இல்ல நீங்களே போய் வந்து சும்மா கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்களா?
1: எங்க சைட்ல யாரும் இல்ல, அம்மா பிசினஸ் பண்ணி இருந்தாங்க. ஆனா வந்து அம்மா பிசினஸ் பண்ணிருந்தாங்க, ஆனா இந்த பிசினஸ் இல்ல, அவங்க வேற மாதிரி பண்ணிருந்தாங்க. அதுல இருந்து வளர்ந்ததான் எங்களுக்கு லேடிஸ் ஏதாவது செய்யணும், அம்மாவே செய்யறாங்களே நம்ம எல்லாம் செய்யக்கூடாதா அப்படின்னு ஆரம்பிச்சோம். அதுக்கு வந்து வீட்டுக்கார ஒரு துணையா இருந்தாரு.
0: ஓகே, சோ அதாவது நீங்க இந்த பிசினஸ்ல ப்ரோஸ் என்ன பாங்க, அதாவது என்ன நல்லா பாசிட்டிவ் அப்படின்னு நினைக்கிறீங்க, நீங்க இந்த பிசினஸ் என்டர் ஆன உடனே இதெல்லாம் பாசிட்டிவ் நினைக்கிறீங்க, அதாவது பொதுவா சொசைட்டியோட போயிட்டு உடனே நீங்க நிறைய பேர் மீட் பண்றது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும், நிறைய பேர் கிட்ட கம்யூனிகேட் பண்றது மிங்கிள் பண்றது இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். சோ உங்களோட பிசினஸ்ல நீங்க அந்த மாதிரி எதை நினைக்கிறீங்க? அடிப்படையா வச்சு கேக்குறதா, இப்ப நீங்க பிசினஸ்க்குள்ளன்னு போயிட்டீங்கன்னா நீங்க எதெல்லாம் பாசிட்டிவ்ஸ் நினைக்கிறீங்க, உங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை வந்திருக்கா இந்த பிசினஸ் செய்யறதுல இருந்து, இல்ல ஃபர்தரா உங்களுக்குள்ள வந்து என்ன நடந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க?
1: மாற்றங்கள் நிறைய இருக்குது, அதாவது நம்மளால சம்பாதிக்க முடியும்ன்றது இருக்குது, ஒரு ஃபேமிலிய தனியா ரன் பண்ண முடியும்ன்ற தைரியம் இருக்குது, எதையுமே தன்னிச்சையா முடிவு எடுக்க முடியுது.
0: சோ தன்னம்பிக்கை வளர்ந்துருக்குன்னு சொல்றீங்க இல்லீங்களா?
1: ஆமா,
0: உங்ககிட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷமா, நான் கொஞ்ச நேரம் பொறுத்து. ஹலோ, உங்ககிட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷம், தொடர்ந்து கேட்போம், ரொம்ப நன்றிமா.
2: இப்ப அவங்க பேசுறீங்க இல்லையா, அண்ட் பாத்தீங்கன்னா காஸ்மெட்டாலஜி செக்டர் நம்ம முன்னாடி பேசுற மாதிரி ரொம்ப ஒரு பெரிய பூம்ல இருந்திருக்கு. அண்ட் இப்ப வரைக்கும் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு தலைவலினா டாக்டர் கிட்ட போவாங்க, அடுத்து காஸ்மெட்டாலஜிஸ்ட் கிட்டதான் வருவாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு முடி நிறைய கொட்டுது, என்ன பண்ணும்,
3: என்ன பண்றது,
2: என் ஸ்கின் இப்படி இருக்கு, என்ன பண்ணட்டும், என்னதான் நீங்க உள்ளுக்கு மெடிசன் எடுத்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாவும் சில ஃபேக்டர்ஸ் வந்து நீங்க கேர் பண்ண வேண்டியது இருக்கும். அதனாலதான் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் எனி திங் அப்படி சேல் ஆகுது.
3: பியூட்டி
2: பார்லர்ஸ் பாத்தீங்கன்னா சோ பெனிஃபிஷியரிஸ்
3: பாக்கனா, பியூட்டி பார்லர்ஸ் பார்த்தா ஒரு ஒரு ஸ்ட்ரீட்டுக்குமே ஒரு பியூட்டி பார்லர் இருக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கேன்.
2: ஆனாலும் பத்த மாட்டேங்குதுங்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கேன், எங்க போனீங்கனாலும் கூட்டமா இருக்கும் அந்த அளவுக்கு வந்து, என்ன சொல்றது, அங்க மார்க்கெட் வந்து ஜாஸ்தி இருக்கு.
3: அவங்க ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ற டைம் வரைக்கும் உள்ள ஆளுங்க இருந்துகிட்டேதான் இருப்பாங்க,
2: அதிகமா இருக்காங்க. சோ அதுவும் பியூட்டி செக்டர்ஸ் பாத்தீங்கன்னா லேடிஸ் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ற செக்டர்ஸ் கூட சொல்லலாம். அண்ட் இப்போ ஜென்ஸ்க்கு பாத்தீங்கன்னா கூட
3: இப்போ வந்து ஜென்ஸ் பார்லர் ஓபன்
2: பண்ணிருக்காங்க.
3: பாக்க போனா ஜென்ஸும் இப்ப நிறைய எக்ஸ்டர்னல் பியூட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறாங்க.
2: இனிஷியலி பார்பர் சலூன் அப்படின்றது வந்து இப்ப என்ன பியூட்டி பார்லர்ஸ் அப்படின்னு மாத்திருக்காங்க,
3: ஸ்பான் சலூன்ஸ்னே வர ஆரம்பிச்சு.
2: ஆமா ஆமா, ஸ்பான் சலூன்ஸ் வருது. அண்ட் அதுக்கேத்த மாதிரி அவங்களோட என்ன சொல்றது கஸ்டமர் சர்வீஸா வந்து அந்த அளவுக்கு நல்லா
3: இருக்கு,
2: சும்மா ஒரு லோக்கல் அப்படின்ட்டு இல்லாம அழகா வந்து கொண்டு போறாங்க, அவங்களும் வந்து ஒரு பிளான்ட் ஸ்ட்ரக்சர்ல கொண்டு போறாங்க. அந்த வகையில இந்த காஸ்மெட்டாலஜிஸ்ட் வந்து நம்ம கிட்ட நல்லா பேசினாங்கன்னு
3: சொல்லலாம், நிறைய விஷயங்களும் சொன்னாங்க.
2: அண்ட் சில விஷயம் பாத்தீங்கன்னா பர்சனலா லேடிஸ்க்குன்ட்டு இருக்கிற ப்ராப்ளம்னா வீட்டுல குழந்தைங்க ஹஸ்பண்ட் அப்படி விட்டுட்டு வந்து அவங்களால தனியா வந்து ஒரு இடத்துல இறங்க முடியாது. அந்த சப்போர்ட் இருந்தது, பரவாயில்ல நான் பாத்துக்க நீ போய் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு அந்த சப்போர்ட் இருக்கு இல்லையா, அது வந்து அதுதான் வந்து ஒரு பெரிய என்கரேஜ்மென்ட்.
3: பாக்க போனா அது அவங்களுக்கு இன்னும் மன தைரியம் கொடுக்கும்.
2: ஆமா,
3: நான் பாத்துக்கிறேன்னு சொல்லும் போது அவங்களுக்கு அந்த ஒரு மன தைரியம் இருக்கும் போது இன்னும் நல்லாவே பண்ணுவாங்க, அவங்க நிறைய கான்சென்ட்ரேஷனோட பண்ணுவாங்க. சோ ஐ திங்க் ஆல் திஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஒரு அதாவது ஒரு என்கரேஜ்மெண்ட் அப்படின்னு பாக்கும்போது ரொம்ப முக்கியமா இருக்கணும் ஒரு ஒரு ஆண்டர்பிரினர்ஸ்க்கும். சோ அடுத்து வேற என்ன அப்படின்னா,
2: அடுத்து வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு என்ன சொல்றது, அவங்க வந்து ஒரு ஹோம் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட் கூட சொல்லலாம், ஏன்னா அவ்வளவு அழகா ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் அப்படி செய்வாங்க. பெண்களுக்கு வந்து கலை இருக்கு, ஆனா அதுல கூட வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு டாக்டரேட் பட்டம் நீங்க வாங்கலனாலும் அந்த கைவினை பொருள் செய்யறதுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும். ஆமா,
3: எனக்கே மம்மி டாடி யாரா வரைஞ்சு கொடுத்தாதான் ரெக்கார்ட் நோட் புக்கே
2: சேரல.
3: அந்த மாதிரி பாக்கும்போது டிராயிங் அந்த கையில இருக்கிற கலை வந்து
2: சாதாரணமா எல்லாருக்கும் வராது. இப்ப சில விஷயம் பாத்தீங்கன்னா, சில வந்து மெஹந்தி போட்டு காசு சம்பாதிக்கிறாங்க. இப்ப உங்க ஃப்ரெண்டு கூட நீங்க சொன்னீங்க இல்லையா, ஏதோ ஒரு எக்ஸிபிஷன்ல வந்து சும்மா 8,000 சம்பாதிச்சாங்க.
3: ஒண்ணுமே இல்ல, சும்மா ஒரு ஸ்டால் ஓபன் பண்ணாங்க, வர கஸ்டமர்ஸ்க்கு எல்லாம் மெஹந்தி கேட்ட அரபிக் டிசைன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே லைன் இழுத்து விட்டு மெஹந்தி போடுறாங்க.
2: ராஜஸ்தான் டிசைன்ஸ் இருக்கு, அரபிக் டிசைன் இருக்கு, மார்வாடி டிசைன்ஸ் இருக்கு. அதாவது ஒவ்வொரு கேட்டகரி நிறைய இருக்கு. அண்ட் அதுல ஒரு சின்ன விஷயம், இப்ப நம்ம காஸ்மெட்டாலஜின்னு பெரிய செக்டர் பேசினாலும் ஒரு சின்ன செக்டர்லயே எவ்வளவு அழகா செஞ்சிருக்காங்க. இது இல்லாம ஹேர் ஸ்டைலிஸ்ட் இருக்காங்க, இது இல்லாம பியூட்டிஷியன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மேக்கப் பிரைடல் மேக்கப்ஸ் எல்லாம் பண்றவங்க.
3: ஹேர் ஸ்டைலிங்க்கு இப்ப நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்துருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்னிங் சொல்றாங்க, அயர்னிங்னு சொல்றாங்க. சோ ஒரு ஒரு ஹேர் ஸ்டைலிங்குமே கூட இம்பார்ட்டன்ஸ் போத் ஃப்ரம் ஜென்ஸ் சைடும் இருக்கு, விமன் சைடும் இருக்கு.
2: அண்ட் லேடிஸ் வந்து பொதுவா தே ஐடென்டிஃபைட் டு பி பியூட்டிஃபுல்.
3: எஸ்,
2: எப்பவுமே வந்து பெண்கள் வந்து நீங்க நிலாக்கு அது அழகா இருக்கிறவங்களுக்கு தான் வந்து கம்பேர் பண்ணுவாங்க. சோ அதனால பியூட்டிங்கிறது வந்து மோர் ரிலேட்டட் டு விமன் அப்படின்னு ஆயிடுச்சு. அண்ட் பியூட்டிஃபைங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வீட பியூட்டிஃபை பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம அடுத்து பேச போற ஷாம்லா தேவி, இவங்க என்னன்னு சொல்றது, இவங்க வந்து எல்லாத்துலயுமே ஜுவல்லரி மேக்கிங் தெரியும் உங்களுக்கு, பெயிண்டிங்ஸ் தெரியும், அதாவது வால் பெயிண்டிங் தெரியும், ஃபேப்ரிக் பெயிண்டிங் தெரியும், வாட் நாட், அது மாதிரி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க.
3: சொல்ல போனா நேம் இட் அண்ட் ஐ ஹேவ் இட் அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்க சொல்றது
2: மோஸ்ட்லி இது வந்து ஷீ இஸ் டூ மச் இன் டு ஆர்ட் ஒர்க்.
3: ஓகே,
2: சோ இன் தட் கேஸ் ஐ டோன்ட் நோ ஹவு டு நேம் இட். நீங்க என்ன நேம் பண்ணாலும் அதை எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க சொல்ற மாதிரி இருக்கு.
3: ஐ நோ, அதை நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, யூ நேம் இட் அண்ட் ஐ கேன் டூ இட் அப்படின்ற ஒரு இருக்கு அவங்க.
2: அண்ட் இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ், யூ நோ தட்.
3: வெளியில எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் அதையும் மீறி இந்த மாதிரி இப்ப நம்ம பேசின இந்த விமனும் சரி, இப்ப பேச போற ஷாம்லா அவங்களும் சரி,
2: ஷாம்லா தேவி அவங்களும் சரி, மோஸ்ட்லி வந்து ரொம்ப கிரியேட்டிவான பீப்புள் சொல்லலாம். இப்ப அவங்க கிட்ட நம்ம அடுத்து பேசலாம். ஹலோ, இன்னைக்கு வந்து நாங்க வந்து எப்படி ஹோம் மேனேஜ்மெண்ட்ங்கிற டாபிக்ல வந்து எப்படி வந்து ஹாபியா சில விஷயங்கள் லேடிஸ் ஆரம்பிச்சு அதை எப்படி பெருசா கொண்டு போறாங்க, பிசினஸ் அளவுக்கு கொண்டு போறாங்க இல்ல, அத பத்தி பேசிட்டு இருக்கோம். சோ நீங்க வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங், ஜுவல்லரி மேக்கிங் இதெல்லாம் வந்து ஹாபி ஆரம்பிச்சீங்க இல்லையா?
4: ஆமா.
2: சோ அதோட பின்னணி சொல்லுங்க, எப்படி வந்து எப்படி உங்களுக்கு அந்த ஐடியா தோணுச்சு? சாதாரணமா இருக்கும்போதே வந்து நீங்க அத பேசிக்காவே நீங்க ஆர்டிஸ்டா இல்ல எப்படி ஆரம்பிச்சீங்க இது?
4: அதுக்கப்புறம் ஆர்டர்ஸ்ல செய்யறதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. சாரீஸ் இந்த மாதிரி வர்க் எல்லாம்.
2: சோ அதாவது நீங்க டெக்ஸ்டைல் டிசைனிங் மாதிரியும் செய்றீங்க இல்லீங்களா?
4: ஃபைட் மோர் லைக் டெக்ஸ்டைல் டிசைனிங்.
2: சோ உங்களோட ஓவர் கிராஃப்ட் பத்தியும் சொல்லுங்களே. இப்ப ஃபேப்ரிக் டிசைனிங்க்கும் ஜுவல்லரி டிசைனிங்க்கும் என்ன பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு? அது எப்படி நீங்க கத்துக்கிட்டு செய்றீங்களா இல்ல ஜெனரலா உங்களுக்கு தெரியுமா ஏற்கனவே?
4: இல்ல இல்ல, இது வந்து சொன்னேன் இல்லையா, இதுக்கு தனியா கோர்ஸ்ல கத்துக்கிட்டேன். பிளஸ் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன என்னோட இப்ப கம்பெனி பாஸ் யாராவது நிறைய சொல்லி தராங்கன்னா அவங்கள்ட்ட எல்லாம் கத்துக்கிட்டு அதுல வந்ததான். இப்ப ஜுவல்லரி டிசைனிங்னா எனக்கு நார்த் இந்தியால இருந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்து சொல்லி கொடுத்தாங்க. அதுல ஜஸ்ட் லைக் ஐ ஸ்டார்டட், ஒரு விளையாட்டை தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் அதுல முடிஞ்ச வரைக்கும் ரொம்பவே நல்லா எடுத்துட்டு போய் ரீச் பண்ணிட்டேன். ஆல் நியரி 2500 மெம்பர்ஸ் எங்கிட்ட ஜுவல்லரி மட்டும் கொடுத்தாங்க. அவங்களாம் இண்டிவிஜுவல் என்டர்பிரனரா கன்வெர்ட்டும் ஆயிட்டாங்க.
2: சோ பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மார்க்கெட் உள்ள போகும்போது நீங்க என்னென்ன மாதிரி டிஃபிகல்டிஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க மேடம்?
4: லைக் என்ன வந்து பொறுத்த வரைக்கும் வீட்டுல ஆர்டர்ஸ் வந்துட்டே இருக்கிறது அப்படிதான் கொடுத்துருக்கேன். தவிர டைரக்ட்லி ஐ டென்ட் டேக் எனிதிங் டு தி மார்க்கெட்.
2: ஓகே, சோ
4: ஆல் மை ஸ்டூடண்ட்ஸ் ஹேவ் டேக்கன் இட் டு தி மார்க்கெட். அவங்களே எடுத்துட்டு போயிருக்காங்க, அவங்க சேலும் பண்ணிருக்காங்க, நல்லா ரீச்சும் நல்லா இருந்துச்சு.
2: ஓகே, சோ இப்போ வந்து உங்களோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எப்படி இருக்கு? நீங்க ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட் மாதிரி வச்சு சொல்லி கொடுக்கறீங்களா ஸ்டூடண்ட்ஸ்க்கு?
4: ஆமாங்க,
2: ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட் மாதிரி
4: வச்சு. வின் ஃபேஷன் கிராஃப்ட்ஸ் என்ற நேம்ல ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட் நடத்திட்டு இருக்கேன். எவ்ரி டே ஐ கீப் ட்ரைனிங் அரௌண்ட் 5 மெம்பர்ஸ் மினிமம் வருவாங்க. இல்ல ஒரு சில இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல கூப்பிட்டா ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸஸ் அந்த மாதிரி எடுத்து ட்ரை பண்றாங்க.
2: சோ அதான் இந்த இன்ஸ்டிடியூட் எடுக்கும்போது நீங்க வந்து இப்போ நீங்க கத்துட்டு வெளியில வந்து குடுக்கறது வேற, அதாவது மார்க்கெட்டிங் பண்றது வேற, ஆனா இங்க இருந்தே நீங்க செய்யறது வேற, அதாவது ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் சொல்லிட்டு ஆரம்பிச்சு ஒருத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்து செய்யறது வேற இல்லீங்களா? சோ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க?
4: லைக் ஐ எனக்கு ரொம்ப ஃபிளெக்சிபிளாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஃபீல் பண்ணுறது வந்து என்னோட ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் ட்ரைனிங் த ட்ரைனர்ஸ்ன்றது தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதையும் இருக்கும், அதையே ஒரு ஒரு இதுவாக என்னோட ப்ரொஃபஷனாகவே எடுத்து பண்ணிட்டு இருக்கேன்.
0: தோராயமா சொல்லி கொடுக்குறீங்க
4: இருக்கலாம். அவங்க இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தர் வந்து இன்ஸ்டிடியூஷனே வச்சு நடத்துறாங்க, ஒரு சில பேர் ஆர்டர்ஸ் எடுத்து செய்யறாங்க, அந்த அளவுக்கு டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம. தே ஹாவ் தேர் ஓன் ஸ்டைல் ஆஃப் வொர்க். யாருமே கத்துக்கிட்டு இது வரைக்கும் சும்மா இருந்ததாக ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டும் எனக்கு சொன்னதில்ல, எல்லாருமே அவங்க வரைக்கும் ஆன் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
0: சோ அதாவது நீங்க கத்துட்டு நீங்க வந்து பிசினஸ் ஆரம்பிச்சது இல்லாம மத்தவங்களுக்கு கத்து கொடுத்து நீங்க பிசினஸும் அவங்களையும் பிசினஸ் பண்ண விட்டுருக்கீங்க.
4: ஐ அம் மோர் இன்ட்ரஸ்டட் டு கிரியேட் என்டர்பிரனர். இன்டிவிஜுவல் என்டர்பிரனர் யாரை டெவலப் பண்றதுல தான் நான் ரொம்ப கீனா இருக்கிறேன்.
0: ஓகே.
4: அண்ட் மோர் ஓவர் சின்ஸ் ஐ அம் வர்க்கிங் ஃபார் பிடிலைட். பிடிலைட் இன்டஸ்ட்ரீஸ்ங்கிறது இந்த கால் ஆர்ட் மெட்டீரியல் ஹாபி ஐடியாஸ் தான கம்பெனி அது. அதுல தமிழ்நாடுக்கும் கேரளாக்கும் ஐ அம் ஃபர்ஸ்ட் லெவல்.
0: Okay.
4: So, my main profile thing is that they've given my job as to train teachers.
0: Okay. So, train panni avangala further establish panna vidradhu, or entrepreneur establish panna vidradhu. Okay.
4: Yeah.
0: So, further avanga business vandhu neenga establish pannikka, eppadi establish pannalam nu irukkeenga? Enna ideas na vechirukkeenga?
4: Ippo vandhu enoda programs regulara TV media layum vandhirukkranaala nariya per vandhu adhu romba useful ah irukku. Avanga enoda paathute nariya ulandhu calls varudhu, avanga individually adha paathu paathu classes la kattu kudutranga, avanga students appra school teacher ah convert ah irukanga adhu padichu adhu paathu kattukittu andha maari ella paathadunala then I thought avanga oru CD ah kekranga ellarume adha maari avanga CDs develop panni thara solranga.
0: என்ன மாதிரி
4: எல்லாமே ஓரளவுக்கு படிச்சுட்டுதான் டீச்சரா கன்வெர்ட் ஆகணும். மார்னிங் இப்ப ஒரு சில ட்ரெண்ட்ல எப்படின்னா சும்மா ஜஸ்ட் மார்னிங் வந்து படிக்கிறாங்க, மத்தியானம் அவங்களே டீச்சரா கன்வெர்ட் ஆயிட்டு வெளியில கிளாஸ் இருக்கிறாங்க, அது நாட் அட்வைசபிள். அப்படி இருக்கக்கூடாது. என்னோட அட்வைஸ் என்னன்னா ஃபுல்லா ஃபுல் கோர்ஸ் கம்ப்ளீட்டா தரோவா லேர்ன்
0: பண்ணிட்டு
4: கான்பிடன்ட், ஒரு வேர்டு கூட தப்பா சொல்லித்தரக்கூடாது. அதுக்கப்புறமா நீங்க ஒரு தனிப்பட்ட ப்ரொஃபஷனா எடுத்துக்கிட்டா நல்லது. இது என்னோட அட்வைஸ்.
0: ஓகேம்மா, ரொம்ப நன்றி நீங்க பேசினது. நீங்க கொடுத்த டிப்ஸ் நிறைய வந்து எங்க வியூவர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறோம். ரொம்ப நன்றி.
2: சோ என்ன சொல்றது, எல்லா ஆண்டர்பிரினர்ஸ் கிட்ட நம்ம பேசிட்டோம்னு சொல்றோம். ஆமா, எல்லாருமே முடிச்சாச்சு. அண்ட் சாதாரணமா இந்த விஷயத்த பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்கல்ல, இவங்க வந்து ஃபெவிக்ரல் ஹாபி ஐடியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டஸ்ட்ரி வச்சிருக்காங்க. அண்ட் அவங்க கிட்ட வந்து நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய, ஏன்னா அவ்வளோ ஆர்ட் ஒர்க்ஸ் நேர்ல போய் பார்த்தா தெரியும். அவங்க வந்து இப்ப மீடியா இண்டஸ்ட்ரியா கொஞ்சம் ஃபிளடிஷ் ஆயிட்டு வராங்க, ஏன்னா அவ்வளோ பெரிய ஆள் ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். அண்ட் அதான் கேமரன் ஃபெவிக்ரலே வந்து கூப்பிட்டு வச்சு கிளாஸ் எடுங்கன்னு சொல்றாங்கன்னா சும்மா இல்லை, சாதாரண விஷயங்கள். அண்ட் இன்னைக்கு நம்ம பேசின எல்லா விமன் பாத்தீங்கன்னா தி ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஏன்னா நேர்முகத்தில் வந்து நம்மளை மாதிரி 1000 பேர் இருப்பாங்க, அதில் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இன்னைக்கு நாங்கள் உங்ககிட்ட வந்து வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கோம்னு சொல்லலாம். ஆனால் மற்றவங்க எல்லாருமே வந்து முடங்கி கிடக்காங்கன்னு சொல்ல முடியாது, பட் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவங்க டேலண்ட்ஸும் வெளியே வரும்.
5: வெளியே வரும், கண்டிப்பாக அவங்களும் இதே மாதிரி நம்ம கூட பேசுவாங்க. ஸோ ஐ திங்க் இதோட வந்து
2: இல்ல இதோட பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயம் பேசலாம் நம்ம. சாதாரணமா அதாவது ஃபெவிக்ரல் இதெல்லாம் இல்லாம, அதாவது ஃபெவிக்ரல்னு பாத்தீங்கன்னா டெய்லரிங் கேட்டரிங் இதெல்லாம் இல்லாம, ஆர்ட் ஒர்க்ஸ் இதெல்லாம் இல்லாம

0: ஃபர்தர் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அண்ட் எல்லா இண்டஸ்ட்ரீஸையும் வந்து ஃப்ளரிஷ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அந்த லேடிஸ் இல்லைங்களா. இன்னைக்கு வந்து வானமே இல்லை அப்படிங்கிற வந்து ஒரு முயற்சியில வந்து மக்கள்
1: வானமே
0: போயிட்டு
1: இல்லையா, வானமே இல்லை இல்லை அந்த அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு.
0: இல்லை அதையும் தாண்டி போயாச்சு
1: போயாச்சு
0: இல்லைங்களா. ஸோ இன்னைக்கு வந்து
1: நம்ம நிறைய பார்த்தோம், நிறைய கேட்டோம், நிறைய நல்ல விஷயங்கள் கத்துக்கிட்டோம்.
0: ஆமா,
1: ஸோ ஐ திங்க் இதோட இன்னைக்கு
0: இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம முடிச்சுக்கலாம். கேட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 அண்ட் இந்த நிகழ்ச்சியில இருந்து இப்போதைக்கு நாங்கள் விடைபடுறோம். அடுத்த வாரம் சந்திக்கிறோம். நான் உங்க கல்யா அண்ட் என் கூட
1: நான் உங்க கீர்த்தனா. தொடர்ந்து கேளுங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.

0: உன்னோட லைஃபை நீயே கெடுத்துக்கிட்ட பிரியா. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன்னை விட கம்மியாக மார்க் வாங்கிட்டு நல்ல நல்ல காலேஜில் பிஇ எம்பிபிஎஸ்ன்னு படிக்கிறாங்க. நீ ஏதாவது புதுசாக உன் லைஃப்பில் பண்ணணும்ட்டு வீணா வீட்டில் உட்காந்து இருக்க.
1: அப்பா இல்லப்பா, நான் ஏதாவது புதுசாக பண்ணி லைஃப்பில் கண்டிப்பாக சாதிப்பேன்ப்பா.
0: நீ எல்லாம் உருப்படவே மாட்டேன்.
2: என்னடா அப்பா கத்துறாரா? டோன்ட் வரி, உனக்கு தான் சமைக்கிறது ஹோட்டல்ஸ்க்கு போகிறது எல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. நீ ஏன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் சேரக்கூடாது? நீ படிக்கும் போதே நல்லா சம்பாதிக்கலாம்.
1: ஆமால அம்மா, தேங்க்யூ சோ மச். இப்பவே இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்றேன்.
3: 3 வருடங்களுக்கு பிறகு
1: அப்பா நான் புதுசா வீடு வாங்கிட்டேன்.
0: சாரி பையா, உன்னை புரிஞ்சுக்காமல் உன்னை திட்டேன், என்னை மன்னிச்சிடு. நீ இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எடுத்து படித்து உன் ஃப்ரெண்ட்ஸை விட நல்லா முன்னுக்கு வந்து காமிச்சிருக்கேன்.

0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பேசிக் கொண்டிருப்பது கலைச்செல்வி சண்முகம். உங்களோட ஆரோக்கியத்திற்கு, உங்களோட மனசு நிம்மதிக்கு, உங்க குடும்பம் நல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்கு, அற்புதமா இருக்கிறதுக்கு எல்லா முக்கியமான விஷயம் யோகா. கண்டிப்பா நீங்க நாளையில இருந்து எல்லாரும் யோகா செய்வீங்கன்னு நினைக்கிறேன் நானு. யோகா செஞ்சீங்கன்னாக்கா உங்க உடல் மட்டும் இல்ல, உயிர் மட்டும் இல்ல, மனம், உடல், உயிர், மனம் எல்லாத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு முக்கியமான காரணம் யோகா.

யார் ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. இங்கிலீஷ் தமிழ் மட்டும் இல்லைங்க, நம்ம MOP ரேடியோ ஹிந்தி நியூஸ் ஷோஸ் தொகுத்து வழங்குறாங்க. இப்ப நமக்காக

0: என் ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கலடா, கேட்டா நான் அழகிலன்ட்டா இன்னமும் அவ பெரிய உலக அழகி மாதிரி. வினோத் ஏதாவது வழி சொல்றா.
1: ஆசிட் எதுக்கு இருக்கு, எடுத்து ஊத்து மச்சி, அவ அழகு காலி.
2: என் தங்கச்சி மேலயா?
3: நீங்கள் கொடுமைப்படுத்தும் பெண் உங்களின் நண்பனின் தங்கையாக கூட இருக்கலாம். பெண்களின் முகத்தில் திராவகம் வீசும் குற்றங்களை தவிர்ப்போம், பெண்களை காப்போம். கடையில் திராவகம் விற்பது சட்டப்படி குற்றமாகும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP-இன் சமுதாய வானொலி 107.8. இது நம்ம சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வெட்ட வெட்ட வளரும் வாழையை போல, கொடுக்க கொடுக்க சுரக்கும் ரத்தத்தை பரந்த மனதோடு எந்தவித அச்சமும் இல்லாமல் தானமாக கொடுத்து பிற உயிரை காப்பாற்ற பாடுபடுவோமாக.
1: இரத்த தானம் செய்யும் உள்ளம் மனிதாபிமானத்தின் சன்னிதானம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: Hi, I am Surya Narayanan, a chartered accountant. I did all my studies in the city of Chennai and till my college, my school education. I work in Bombay. My work life has been in Bombay. So I would say I got the best part of both. Chennai is good in academics. Chennai is good in enjoying your coffee, tea, and also not really wavering too much. You know, you have good peers and good colleagues that are there. And what I would say is always know your roots, be happy where you come from, know your roots. And people are today inge irukkirathu tamil culture um tamila pathi nanna therinjikanum enna tamil language la enna literature irukku adalam padinga enjoy pannunga adoda tamil la irukkira nariya thirukural போன்ற நூல்களை படித்து அதிலிருந்து பயனடையலாம். அதை வந்து விடக்கூடாது. நீங்களாம் நல்லா படித்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் நம்ம
1: சின்ன வயசுல நிலா வெளிச்சத்துல பாட்டி சொன்ன கதையை இன்னைக்கும் மறந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி பள்ளி காலத்துல நண்பர்கள் புத்தகத்துல படிச்சதையும் படத்துல பார்த்த சொன்ன கதைகளையும் மறந்திருக்க மாட்டோம். எந்த வயசானாலும் கதை கேட்கிற ஆர்வம் மட்டும் குறையவே குறையாது. கதை பிரியர்களே, உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்குகிறது கதை நேரம். கதைகள் சொல்ல
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. கதை நேரம் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் RJ விஜயசாலினி. இன்றைய கதை முட்டாள் தம்பதி. முன்னொரு காலத்தில் ஒரு கணவனும் மனைவியும் வாழ்ந்து வந்தனர். இருவரும் முட்டாள்கள், சோம்பேறிகள். ஒரு நாள் இரவு அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்போது காற்றடித்து வீட்டு கதவு திறந்து கொண்டது. கதவை யார் அடைப்பது என்ற சர்ச்சை எழுந்தது. வெகு நேரம் வரை அவர்கள் வாக்குவாதம் செய்தும் முடிவு ஏற்படவில்லை. கணவன் கடைசியில் யார் முதலில் பேசுகிறார்களோ அவர்கள்தான் கதவை அடைக்க வேண்டும் என்று சொன்னான். மனைவியும் ஒப்புக்கொண்டாள். அவர்கள் படுத்தனர். கதவு திறந்தே கிடந்தது. இரவில் தெருநாய் ஒன்று அந்த வீட்டுக்குள் புகுந்தது. ஏதாவது உணவு கிடைக்குமா என்று மோப்பம் பிடித்தது. கோழிக்கறி, ஆப்பம், தோசைகள் ஆகியவை அங்கு இருப்பது தெரிந்தது. நாய் அவை எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டு மெதுவாக வெளியேறியது. வீட்டில் ஒரு பருக்கை கூட மிஞ்சவில்லை. மறுநாள் கணவனும் மனைவியும் எழுந்த பின் காலை உணவு சாப்பிட அமர்ந்தனர். ஆனால் சாப்பிடுவதற்கு எதுவுமே இல்லை. வேலைக்காரன், தெருவில் பலகாரம் விற்பவன் ஆகியோரை கூப்பிடவும் முடியவில்லை. அதனால் மனைவி கடை வீதிக்கு புறப்பட்டாள். கணவன் தனியாக வீட்டில் இருந்தான். சில நிமிடங்களுக்கு பின் அங்கே முடி திருத்துபவர் வந்தார். அவர் எவ்வளவோ கூப்பிட்டும் பேசியும் வீட்டுக்காரன் பதில் பேசவில்லை. இது அவருக்கு விசித்திரமாக இருந்தது. கோபமும் வந்தது. வீட்டுக்காரனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க தீர்மானித்தார். முடி திருத்துபவர் கத்தியை எடுத்து வீட்டுக்காரனின் ஒரு பக்க தலைமுடி, தாடி, மீசை ஆகியவற்றை மழித்து விட்டார். அப்போதும் அந்த முட்டாள் மனிதன் எதுவும் பேசாமல் திரு திரு என விழித்தான். பிறகு முடி திருத்துபவர் கோபம் தீராமல் அடுப்பிலிருந்து கை நிறைய கரித்தூளை எடுத்து அவன் முகத்தில் பூசினார். அதன் பிறகும் அவன் வாய் திறக்கவில்லை. இவனுக்கு ஏதோ பேய் பிடித்திருக்கிறது என்று நினைத்து அங்கிருந்து ஓட்டம் பிடித்தார் முடி திருத்துபவர். சிறிது நேரம் கழித்து மனைவி வீடு திரும்பி வந்தாள். கணவனின் அலங்கோல நிலையை பார்த்ததும் உங்களுக்கு என்ன ஆயிற்று என்று கூச்சலிட்டாள். இதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த கணவன், ஆஹா, நீதான் முதலில் பேசினாய், நீதான் கதவை அடைக்க வேண்டும் என்று கத்தினான். இன்றைய கதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நாளைக்கு வேறொரு கதையோடு மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது RJ விஜயசாலினி. நன்றி, வணக்கம்.

நீங்க கேட்டு இருக்கிறது எம்.ஓ.பி. சமுதாய வானொலி 107.8.

வணக்கம். இன்னைக்கு நான் வந்து குளோபல் வார்மிங் பத்தி பேச போறோம். நீங்க நிறைய விஷயங்கள் வந்து நீங்க மறக்கிறீங்க எல்லாரும், எஸ்பெஷலி வீட்டுல வந்து நம்ம தூங்கும் போது லைட் ஆஃப் பண்றது, இல்ல நம்ம வீட்டு விட்டு கிளம்பும் போது லைட் ஆஃப் பண்றது, இல்லைன்னா சார்ஜர் நம்பர் போன் சார்ஜர்ஸ் நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம். அது வந்து நம்ம ஆஃப் பண்ணாம இருந்தாக்கா யூனோ இட் இஸ் ஆடிங் ஆன் டு குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க எதா ஆனாலும் டிவி ஆன் பண்ணி ஸ்டாண்ட் பை பட்டன் பிரஸ் பண்ணிடுங்க, டிவி ஆஃப் பண்ணிடுங்க. ஆனா அதுல டிவியில இருக்கிற ஸ்விட்ச் நம்ம ஆஃப் பண்ணணும், ஏன்னா அது தட் ப்ரொடியூசஸ் லாட் ஆஃப் ஹீட். அது இல்லாம ரைஸ் குக்கர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாம வார்ம்ல போட்டு வச்சிருப்பீங்க, அது இன்னொரு எக்ஸாம்பிள். அதை நம்ம அவாய்ட் பண்ணும் இன் ஆர்டர் டு நாட் அலவ் குளோபல் வார்மிங். அதனால நிறைய விஷயம் நம்ம யோசிக்க வேண்டியது. ஃப்ரிட்ஜ் ஆனா கூட அட்லீஸ்ட் டிஃப்ராஸ்டிங் ஹேஸ் டு பி டன் ஒன்ஸ் இன் எவ்ரி 2 weeks, which is very good for electricity. Saving electricity

இண்டஸ்ட்ரி, அது இல்லாம ரெடியூஸ் குளோபல் வார்மிங், அது இல்லாம நீங்க லேப்டாப்ஸ் நிறைய லேப்டாப்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க இந்த காலத்துல, லேப்டாப்ஸ் கூட நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். அட்லீஸ்ட் ஹைபர்னேட்ல போடாம நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணாக்கா அவ்வளவு பேட்டரி சார்ஜ் உங்களுக்கு கம்மி ஆயிடும். அது இல்லாம எலக்ட்ரிசிட்டி நீங்க சேவ் பண்ணலாம். தவிர நீங்க இட் இஸ் அனதர் பாசிட்டிவ் ஆக்ட் டுவர்ட்ஸ் குளோபல் வார்மிங். இதோட நான் என்னுடைய வார்த்தைகள் சுருக்கிடுறேன். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபியோட சமுதாய வானொலி 107.8. தேங்க்யூ. இது உங்களோட பெனிதயால் பேசுறேன்.

0: என் பேர் டாக்டர் ஆர் சுரேஷ்குமார். உங்களுக்கெல்லாம் பரிச்சயமான மாதிரின்னு சொன்னோன்னா, நான் வந்து சன் தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளர், அதாவது நியூஸ் ப்ரெசென்டராக இருக்கேன். அது இல்லாமல் என்னுடைய நிகழ்ச்சி டாப் 10 மூவிஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி, இதை நான் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 19 வருஷமாக கொடுத்துட்ருக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணம் ஒழுக்கமின்மை. ஒழுக்கத்தை மட்டும் நம்ம வாழ்க்கையில நிரந்தரமா கடைபிடிச்சோம்னா எந்த விதமான பிரச்சனையும் வராதுன்றது 100% உண்மை. இதை கடைபிடிப்போம், வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்வோம்.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இதயத்தில் இருக்கும் கவலையை மறக்க வைக்கும் மகத்துவம் இசைக்கு உண்டு. நாள் முழுவதும் வேலை செய்து அப்பாடா என்று களைச்சி வருபவர்களுக்கு இசைதான் தாலாட்டாய் அமையும். தூக்கம் கண்களை தழுவ தூக்க மருந்ததற்கு இசை மட்டுமே போதும். உங்களுக்காக MOP சமுதாய
2: வானொலி, இசை எனது சமுதாயம், எனது பெருமை. இது MOP சமுதாய வானொலி 107.8.
3: இப்போது குமாரி நேகா ராஜகோபாலன் அவர்கள் பாட இருக்கிறார்கள். அதற்கு பக்கவாத்தியமாக சாய் ரட்சித் வயலின், நெய்வேலி திரு கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம், முதலாவதாக சித்தி விநாயகம் என்கிற முத்துசாமி தீட்சிதர் அருளிய கீர்த்தனை, ராகம் சண்முகப்பிரியா, தாளம் ரூபகம்.

0: அருமலை, எனக்கு வந்து சாரி வேணும், கட்டிக்கு சாரி இல்லை, போட்டு சட்டை இல்லை, எனக்கு எடுத்து கொடுங்க, எனக்கு கஷ்டமாகுது, எல்லாம் கிழிஞ்சு போன சட்டை போட்டுக்கிறேன்னு கேட்குறாங்க, எனக்கு எடுத்து கொடுமா அப்படின்னு கேட்குறேன். அருமலை,
1: ஐயோ இந்த கேள்வி தொலை தாங்க முடியல, இது ஏன் தான் என் உயிரை வாங்குதோ, வயசான காலத்தில் ஒரு ஓரம் போய் உட்கார்ந்துருக்க கூடாது, எதுக்கு உனக்கு காசு, புது புடவையை கட்டிக்கிட்டு எங்க போகணும் உனக்கு, எனக்கு ஏற்கனவே தலைக்கு மேல வேலை இருக்கு, நீயும் சேர்ந்து என் உயிரை வாங்காத, இனி உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல, வீட்டை விட்டு தயவு செஞ்சு வெளியே போ.
2: என்ன ஆச்சுமா, ரோட்ல ஏன் தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க?
0: எங்காச்சும் போலான்னுக்கிறேம்மா, எங்கள் வீட்டுக்காரர் இல்லாமல் எனக்கு கஷ்டமா, எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு, செத்துட்டாரு, நான் என்ன செய்ய முடியும், மறுமலை சாரி கேட்குறேன், சாரி எடுத்து கொடுக்க மாட்டேன்ட்டேன், அழுதுகிட்டு கிடக்கிறாரோ, எங்கேயாச்சும் ஓட்டு விட்டு வெளியே போக அப்படின்ட்டாம்மா, சுயமா போகிற ரோட்டுக்கு வந்துட்டு எங்கேயாச்சும் போய் மறித்து போய் செத்து போகலான்னுக்கிறேன், ஒன்றுமே தெரியல எனக்கு, யாரும் எனக்கு உதவி செய்ய போகிறேன், இல்லை என் பிள்ளை இல்லை, என் புருஷனும் கிடையாது எனக்கு, யாருமே இல்லை, அதுதான் எங்கேயாச்சும் போகிறேன்.
2: கவலைப்படாதீங்கம்மா, நம்ம அரசாங்கம் உங்களை மாதிரி முதியோர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகையாக கொடுத்துட்டு இருக்காங்க.
0: அப்படிங்களா, எனக்கு தெரியாதுங்க, 1000 ரூபாய் கவர்மெண்ட் சொல்றேன்னு சொல்றேன் சொல்றேங்க, எனக்கு தெரியாது.

0: சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான், சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ரோட்ல போறவங்களா இருக்கட்டும் சரி, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றவங்களா இருக்கட்டும் சரி, இல்ல ஒரு டூ வீலர்ல போறவங்களா இருக்கட்டும் சரி, குப்பமே வந்து சிட்டியை கிளீனா வச்சுக்கிறதுல ரொம்ப லீஸ்ட் அக்கறை எடுத்துக்கிறது நம்ம ஊர்ல தான். நிறைய பேர் வந்து அப்படியே குப்பையை ரோட்ல போட்டுருவாங்க, பேக்கெட்ஸ் எல்லாம் பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. ஏன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல இருந்து துப்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க, பக்கத்துல இருக்கிறவங்க போறவங்களுக்கு அது எந்த அளவுக்கு பாதிக்கும் யோசிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒன் திங் ஐ வுட் லைக் டு சே இஸ் தட் எல்லாரும் தயவு செஞ்சு கேரி சம் டிஷ்யூஸ் வித் யூ பீப்புள், ஆர் முடிஞ்ச வரைக்கும் ரோட்ல நிறைய இடத்துல குப்பை தொட்டி கவர்மெண்ட் வச்சிருக்காங்க, அங்கங்க போயிட்டு ஜஸ்ட் அதை துப்புறதா இருக்கட்டும் இல்ல டிராப் பண்றதா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா அக்கறை எடுத்துட்டு ஜஸ்ட் டிராப் இட் அட் தி பிளேசஸ், அந்த டஸ்ட்பின் இருக்கிற இடத்துலயோ இல்ல குப்பை தொட்டி இருக்கிற இடத்துலயோ போய் போடுங்க. நம்ம ஊரை நம்ம தான் கிளீனா வச்சுக்கணும்.
1: முதல் முதலில் பார்த்தேன் காதல் வந்தது, என்னை மறந்து எந்த நிழல் போனது.
0: நான் தான் உங்கள் கௌதம் பரத்வாஜ் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. கேளுங்க, நிறைய உங்களுக்காக நல்ல நல்ல ஷோஸ் எல்லாம் லைன்ட் அப். அண்ட் ப்ளீஸ் டியூன் இன் டு எம்ஓபியின் சமுதாய வானொலி. தேங்க்யூ.
2: அடுத்து கரகரப்பிரியா ராகத்தில் அமைந்த அப்பன் அவதரித்த கதாமிரதம் என்கிற பாபநாச சிவன் இயற்றிய பாடல்.

0: கேளுங்க கேளுங்க.
1: எம்ஓபி 107.8 பண்பலை வரிசை.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: சுனிகா, நான் நீ பெருசானுன்னு என்னாகணும்னு ஆசைப்படுற?
3: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
2: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
4: இல்லம்மா, நீயும் அதான செஞ்ச.
0: சிந்தியுங்க, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: எம் ஓபி சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன கருத்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது சேமிப்பு. சேமிப்பு என்பது வந்து பணத்தை மட்டும் நம்ம சேமிக்கிறது ஒரு முக்கியமான கருத்தா நினைக்கவே கூடாது. பணத்தை சேர்த்து வச்சா நாளைக்கு நம்ம உதவும், நாளைக்கு நமக்கு அந்த பணம் கை கொடுக்கும்ன்றது ஒரு கருத்து இருந்தாலும், இந்த பணம் சேர்க்கறது, பணம் செலவழிக்காம நம்ம எப்படி சேர்க்கறதுன்றது ஒரு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம், அந்த ரூம்ல நம்ம யாருமே இல்லை, நம்ம வெளியில போயிட்டோம், ஆனாலும் அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கோம். ஏன் ஓடிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு சட்டுன்னு நம்ம யோசனை பண்ணி நம்ம இந்த அந்த விட்டு நகரும் பொழுது அந்த சுவிட்ச் நம்ம ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருந்தா கண்டிப்பா அது ஒரு சேவிங்ஸ். நம்ம கண்டிப்பா ஒரு பணம் அன்னைக்கு நம்ம சேகரித்த ஒரு பணமாக அது அமையும். சோ எந்த ஒரு இடமும், அதாவது சும்மா ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்டு இருந்தா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாத்ரூம் போயிடுவாங்க, லைட்டை போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வெளில வந்து லைட் அணைக்காம வெளில வந்துருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு மேட்டர். எப்போ நம்ம பாத்ரூம்குள்ள போகும்போது சரி, இல்லை ஒரு ரூம்குள்ள என்டர் ஆகும்போது லைட்டை போடுறோம். When we are coming out from that room, உடனே நம்ம அந்த லைட்டை அணைச்சிட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய சேவிங். இந்த மாதிரி சிறு துளி பெருவெள்ளம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதாக சேகரிக்கிறது நாளைக்கு ஒரு பெரிய பணமாக நமக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம லைஃப்பில் ஒரு பெனிஃபிட்டான ஒரு நிகழ்ச்சி. இது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. வணக்கம். உங்கள் இசையமைப்பாளர் தினா பேசுகிறேன்.
1: அடுத்ததாக தேவா ஜெகநாதா என்கிற கல்யாண வசந்தம் ராகத்தில் அமைந்த பாடல் கோபாலகிருஷ்ண பாரதி இயற்றியது, தாளமாதி.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: 5th week கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான். படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல, மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருக்கு. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தோம். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லயும் அவன் அப்படிதான் இருக்கான், ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான். என்கிட்டயும் அவ்வளவு ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும், என்னால சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

வணக்கம். நம்ம சிட்டியை வந்து நம்ம கிளீன் அண்ட் க்ரீனாக வச்சுக்கிறது ஐ திங்க் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு. ஏன்னா இது நம்ம இருக்கிற இடம், நம்ம சுவாசிக்கிற காற்று, அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வி ஜஸ்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். நான் வந்து உலகத்தில் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், பட் எனக்கு எங்கே போய் எவ்வளோ எவ்வளோ அழகான இடம் பார்த்தாலும் சென்னை இஸ் ஸ்டில் வெரி டியர் டு மீ. ஸோ தயவுசெய்து குப்பை அங்கங்கே போடாமல் நீட்டாக வச்சுக்கலாம், க்ளீனாக வச்சுக்கலாம், நிறைய மரம் வளர்க்கலாம், அண்ட் லெட்ஸ் கீப் இட் அ ஹாப்பியர் சென்னை. அவ என்ன என்ன தேடி வந்த அஞ்சல, அவ நேரத்தை பார்த்து செவக்கும் செவக்கும் வெத்தல, அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல, அட இப்போ இப்போ எனக்கு வேணும் அஞ்சல. ஹாய், நான் கார்த்திக் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வரத்துக்கு இருக்கு, கேட்டுட்டு இருங்க. ஸ்டே டியூன்ட்.

This is MOP Vaishnav's Community Radio at 107.8 FM.

0: நேத்தி பர்த்டே பார்ட்டி எப்படி போச்சு?
1: நேத்தி நான் வீட்டுக்கு போன உடனே எங்க அம்மா கேக்கோட எனக்கு ஹாப்பி பர்த்டேலாம் சொல்லி
0: பண்ணாங்களே. வீட்டுக்கு போன உடனே அம்மா இருந்தாங்களா? எப்படி
1: அம்மா? எங்க அம்மா வீட்டுல தான் இருந்தாங்க.
0: அம்மாக்கு ஆபீஸ் போலையா?
1: இல்ல, எங்க அம்மாக்கு எப்பயுமே லீவ் தான், வீட்டுல தான் இருப்பாங்க எப்பயுமே.
0: உன் அம்மா வீட்டுல இருந்து என்ன பண்ணுவாங்க?
1: எங்க அம்மா வந்து நான் காலையில ஸ்கூலுக்கு போகும்போது வாட்டர் பாட்டில தண்ணி ஆக்கி எனக்கு டிஃபன் எல்லாம் ஆக்கி என்ன ஸ்கூல்ல கூட்டிட்டு வந்து

0: வீட்டுல இருந்திருந்தா எனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அம்மா ஆபீஸ்ல தான் எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க போல. அம்மா ஆபீஸ்க்கு தான் நோட்ஸ் எழுதி கொடுப்பாங்க. அம்மா ஆபீஸ்ல தான் கேக் கூட்டி கொடுப்பாங்க. அம்மா ஆபீஸ்ல தான் ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க.
1: வேலைக்கு போகும் பெண்கள் அலுவலகத்தை மட்டும் கவனிக்காமல் வீட்டில் இருக்கும் குடும்பத்தாரையும் கவனித்தால் நன்றாக இருக்கும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம், நான் சின்மை பேசுறேன். லேசா பறக்குதுங்கிற மாதிரியே நம்ம நம்மள எத்தனையோ பேர் சாலைகள்ல வண்டி ஓட்டுறோமா இல்ல வந்து பறக்க ட்ரை பண்றோமா தெரியாத அளவுக்கு நம்ம ஓட்டிட்டு இருக்கோம். சாலை விதிகளையும் முறைகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்றது இல்ல. த்ரீ லெஃப்ட் இருக்கிற ரோட்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணி நிக்கிறோம். வை வி ஹாவ் டு கோ ஆன் டு தி ரைட் ஹேண்ட் சைட். ஸ்டாப் லைன்ஸ் முன்னாடி நாம நிக்கிறது இல்ல. பட் ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ ஃபார் திஸ் ஒன் பர்டிகுலர் ரிக்வெஸ்ட் இஸ் தட் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல சிட்டிசன்ஸா இருக்கும். லெட் அஸ் பி பெட்டர் சிட்டிசன்ஸ் அண்ட் பெட்டர் யூசர்ஸ் ஆஃப் தி ரோட். அண்ட் ஒரு நாள் முழுக்க வெயில் தாங்காம அந்த தூசி தாங்கிக்கிட்டு எத்தனை விஷயங்களை தாங்கிக்கிட்டு ஒரு டிராபிக் போலீஸ்மேன் நடு ரோட்ல இத்தனை வண்டிகளை வந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு ஆன் அ டெய்லி பேசிஸ், அவருக்கும் கொஞ்சம் கருணை காமிப்போம். பிகாஸ் ஹீ இஸ் ஆல்சோ ஹியூமன் பீயிங். அண்ட் ப்ளீஸ் லெட் அஸ் பி பெட்டர் டிரைவர்ஸ், பெட்டர் ரைடர்ஸ் அண்ட் பெட்டர் சிட்டிசன்ஸ்.
1: அடுத்து பாகே ஜெகஜன்னி என்கிற சுவாதி திருநாள் இயற்றிய கிருதி, ராகம் வாசிஸ்பதி, தாளம் ஆதி.

0: people, we are singing song. Homemaker song. Sari pa. Working woman song.
1: காலையில் அஞ்சு மணிக்கு அலாரம் அடிக்கும், பத்து நிமிஷத்துல காஃபி குடிக்கும், அவசர குளியல் அறுசுவை சமையல், மாமியார் மாமனார் குழந்தைகள் கணவர் எல்லார் ஆசையும் பார்த்துக்கணும் ஒருவர், பசங்களோட ஸ்கூல், கணவரோட ஆபீஸ், மாமனார் மாமியார் உடல் ஆரோக்கியம், சுடு சுடு சமையல் டிஃபன் பாக்ஸில், குடு குடு ஓட்டம் பஸ் ஸ்டாப்க்கு, சிறு சிறு பாஸ் ஆபீஸ்ல, படப்பட வேலை டெஸ்க்ல, சடுகுடு ஓட்டம் வீட்டுக்கு, மனக்கும் காஃபி குடும்பத்துக்கு, யமி யமி டிஃபன் குழந்தைக்கு,
2: இப்படி ஓடுற குடும்ப தலைவியா நீங்க? உங்க உடல் நலத்தை நீங்க பாத்துக்க வேண்டாமா? சத்தான உணவை சாப்பிடுங்க, சமத்தான குடும்ப தலைவியா இருங்க. பெண்கள் நலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: நிறைவாக தில்லானா ராகம் பரஸ், ஏற்றியவர் ராமநாதபுரம் சீனிவாசய்யங்கார்.

0: அந்த ரேணு இருக்கல ஃபுல்லா திமிரா, உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புற பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா, எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏய் ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். ரொம்ப பிஸியா இருக்க போல.
2: ஆமாப்பா, நான் ஒரு சப்மிஷன் போனும், கொஞ்சம் அர்ஜென்ட், நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.
0: என்ன சௌமியா, ஆச்சரியமா இருக்கு. மகா என்னடானா உன் பின்னாடி போறா, அவளை பார்க்காமே நீ மகாந்தான் தெரிஞ்சுட்ட ஹாய் சொல்ற, அது எப்படி உன்னால முடியறது?
1: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல் தான்.
0: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல்லா, என்ன சொல்ற நீன?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறா, அதை வச்சே தெரிஞ்சிருத அவ தான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி,
3: பாத்தீங்களா, இதுக்கு தான் நம்ம பெரியவங்க அப்பவே சொல்லியிருக்காங்க, கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: மூணு மூணு எவ்வளோ? மூணு மூணு எவ்வளோன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?
1: அம்மா, டீச்சர் என்ன
0: இருக்கல்ல? ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ என்ன பண்றது?
2: டிஸ்லெக்ஷியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ABCD இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரதுண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவிற்கு, அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைங்களால ஏதாவது தொல்லை பண்ணுறாங்களா? உங்களுக்கா யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியா, மன ரீதியா, பாலியல் ரீதியா ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில நாங்க இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்க. கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091 மறுபடியும் சொல்றேன், 1091 இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்க எப்பவும் உங்களுக்கு உறுதுணையா இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள்.

0: மதுரகானங்கள்.
1: இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: சிவகோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence held down, beaten to the ground.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence held down, beaten to the ground.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுர

கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுர

கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.